0: தந்த பணியை மகிழ்ச்சியோடு செய்யவில்லை என்றால் அந்த பணியை செய்யும் முறையிலே ஏதோ பிரச்சனை இருக்கத்தான் செய்கிறது.
1: உன்னத உறவு நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். தேவன் உங்களை ஒரு குறிப்பிட்ட ஊழியம் செய்யும்படி வழிநடத்தியதை நீங்கள் உணர்ந்ததுண்டா? அது உண்மை என்றால் அவர் உங்களுக்கு தந்த பணிகளை வெற்றிகரமாக நிறைவேற்றியுள்ளீர்களா? ஒருவேளை தேவன் உங்களுக்கென்று திட்டம் பண்ணி இருக்கிற பணியை குறித்து நீங்கள் அறியாதவர்களாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கென்று ஒரு ஊழியம் இருக்கின்றது. அது உங்கள் குழந்தைகளை தேவனுக்கு ஏற்றபடி வளர்க்கும் பணியாக இருக்கலாம், அல்லது வேத உண்மைகளின் அடிப்படையில் நீங்கள் தொழில் செய்கிறவர்களாக இருக்கலாம், அல்லது உங்கள் நண்பர்களுடனோ மற்றும் உங்கள் உடன் ஊழியர்களுடனோ விசுவாசத்தை பகிர்ந்து கொள்ளுகிறவர்களாக இருக்கலாம். தொடர்ந்து தேவ பணி தேவ வழியிலே என்ற இந்த நாளின் நிகழ்ச்சியை கேளுங்கள்.
0: அன்பு நேயர்களே, ஊழியத்துக்கென்று தங்களை அர்ப்பணித்து தேவனுக்கு பணி செய்யும் அநேக ஆண்களும் பெண்களும் தேவ சேவையிலிருந்து பாதி வழியிலேயே போய்விடுவதை நாம் பலமுறை கேள்விப்பட்டிருக்கிறோம். இதற்கு ஒழுக்க நெறி ஒரு பிரச்சனையாக இருக்க வேண்டும், அல்லது அவர்கள் தேவ ஊழியத்திலே மிகவும் சோர்ந்து தொய்வுண்டு காணப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அதேபடி ஜீவிக்கிற தேவனுக்கு ஊழியம் செய்யும்படி முன்வந்த நபர் தேவனாலே தரப்பட்ட அழைப்பிலிருந்து பின்வாங்கி போக முடியும் என்ற கேள்வியை நீங்கள் கேட்கலாம். அன்பானவர்களே, இதற்கு அநேக காரணங்கள் உண்டு. ஆனால் அடிப்படையான ஒரு காரணமாக இருப்பது என்னவென்றால், நாம் தேவ பணியை தவறான பாதையில் செய்வதினால் இந்த நிலை உருவாகிறது. ஆகவேதான் இந்த நாள் நிகழ்ச்சியில் தேவ பணி தேவ வழியிலே என்ற உண்மையை சிந்திக்க இருக்கிறோம். சகரியா புத்தகத்திற்கு உங்கள் வேத புத்தகத்தை சற்று திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த புத்தகத்தின் பின்னணியை சற்று பார்ப்போம் என்றால், இஸ்ரவேல் மக்கள் 70 வருட காலம் பாபிலோனிய சிறையிருப்பில் இருந்தார்கள். கோரேஸ் என்ற பெர்சிய மன்னன் காலத்திலே செருபாபேலின் தலைமைத்துவத்தின் கீழ் தேவாலயத்தை திரும்ப கட்டும்படியாக எருசலேமுக்கு திரும்பச் செல்ல அனுமதிக்கப்பட்டார்கள். ஏறக்குறைய 50,000 பேர் இச்சமயத்தில் எருசலேமுக்கு திரும்பி வந்தார்கள். அவர்கள் ஆலயம் கட்டுவதற்கு அஸ்திவாரம் போட்டார்கள். ஆனால் அவர்களுக்கு ஏற்பட்ட சில தடங்கல்கள் நிமித்தமாக, கொடுமைகள் கஷ்டங்கள் நிமித்தமாக அஸ்திவாரம் போட்டு 15 வருடங்கள் கடந்த பின்னரும் ஆலய கட்டுமானத்தை தோக்குவதில் சுணக்கம் காட்டினார்கள். மெய்யாகவே ஆலயம் கட்ட அவர்கள் ஆரம்பிக்கவே இல்லை. அப்பொழுது தேவ ஆவியானவர் தேவதூதனிடம், நீ தீர்க்கதரிசியான சகரியாவிடம் போய் இவையெல்லாம் சொல் என சில காரியங்கள்

0: காரியங்களை கூறினார். சகரிய புத்தகம் 4 அதிகாரத்திலே ஒரு தரிசனத்தை குறித்து கூறப்பட்டுள்ளது. இந்த தரிசனமானது தேவ பணியை தேவ வழியிலே எப்படி செய்யலாம் என்பதை நமக்கு போதிக்கிறது. சகரியா 4:5-7 வரை வாசிக்கிறேன், கவனியுங்கள். என்னோட பேசின தூதன் மறுமொழியாக, இவைகள் இன்னதென்று உனக்கு தெரியாதா என்றார். ஆண்டவனே, எனக்கு தெரியாது என்றேன். அப்பொழுது அவர், செருபாவேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம்! செருபாவேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். செருபாவேலிடம் சொல்லும்படி இங்கே அந்த தூதனுக்கு உரைக்கப்பட்டது என்னவென்றால், இந்த வேலையை செய்து முடிக்க ஒரு வழி உண்டு. அந்த வழியின் மூலமாக நிச்சயம் இந்த பணி நிறைவேற்றப்படும். அப்பொழுது மகிழ்ச்சியின் ஆரவாரம் அங்கே எழும்பும். அது தேவனுக்கு மகிமை சேர்க்கக்கூடியதாக இருக்கும் என்று கூறப்பட்டது. அன்பானவர்களே, இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கிய உண்மையை கூறுகிறேன், கேளுங்கள். தேவ பணி தேவ வழியின்படியே செய்யப்பட வேண்டுமென்றால் அதற்கு நாம் பரிசுத்த ஆவியானவரை சார்ந்திருக்க வேண்டும். அப்பொழுது மட்டுமே தேவன் அதை நம் மூலமாக நடப்பிப்பார். இந்த உண்மையை நாம் அனைவரும் அறிந்திருக்கலாம். ஆனால் இந்த உண்மையில் அடங்கியுள்ள சில சிறப்பு அம்சங்களை சற்று விளக்கமாக தெரிந்து கொள்வோம். முதலாவது, தேவ பணி என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்வோம். தேவ பணி என்றதும் என்னை கேட்டுக் கொண்டிருக்கும் உங்களில் சிலர், நான் வீட்டு காரியங்களை மட்டுமே கவனித்து வருகிறேன், ஆகவே நீங்கள் சொல்லும் தேவ பணிக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை என்று நீங்கள் சொல்லலாம். அல்லது, நான் ஒரு கம்பெனியில் உலக பிரகாரமான வேலை செய்கிறேன், என் வேலை முற்றிலும் அலுவலகத்தை மட்டுமே சார்ந்துள்ளது, அல்லது வயல் வேலையை சார்ந்துள்ளது, ஆகவே எனக்கும் ஆண்டவரின் பணிக்கும் எந்த விதத்திலும் ஒத்து வராது என்று சொல்லலாம். இல்லை அன்பானவர்களே, நீங்கள் செய்யும் பணி எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் உங்களுக்கும் தேவ பணிக்கும் ஒரு தொடர்பு இருக்கத்தான் செய்கிறது. நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்ட போது பரிசுத்த ஆவியானவர் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காகவே நம் வாழ்வினுள் வந்தார் என்று வேதம் கூறுகிறது. தம்முடைய பணிகளை நம் வாழ்வின் மூலமாக நிறைவேற்றுவதே அவருடைய குறிப்பிட்ட நோக்கமாகும். இதை குறித்து சற்று நாம் சிந்திப்போம். பொதுவாக கர்த்தருடைய பணி என்றதும் பிரசங்கம் செய்தல், போதித்தல், பாடகர் குழுவில் இருத்தல், அல்லது நற்செய்தி பணி செய்தல், அல்லது திருச்சபையில் மற்ற செயல்களில் ஈடுபடுதல் போன்ற பல அம்சங்களை நாம் எண்ணுவதுண்டு. ஆனால் இவை மாத்திரம் கர்த்தருடைய பணியில் இடம்பெறுபவை என கருத முடியாது. நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். தேவனை நேசிக்கும் ஒரு நபர் தேவனுடைய சித்தத்தின்படி நடவாமலும், அவருக்கு கீழ்ப்படியாமலும், குடும்பத்திலே பிரச்சனையை ஏற்படுத்துகிற நபருடன் திருமணத்தில் இணையும் போது அவருக்கு பரிசுத்த ஆவியானவரின் துணை தேவைப்படுமா? சிக்கல் நிறைந்த சூழ்நிலையில் வாழ்கின்ற குடும்பத்தில் பரிசுத்த ஆவியானவர் அதிகமாக தேவைப்படாமலா போய்விடுவார்? நிச்சயம் தேவைப்படுவார். தெய்வ பயமற்ற சமுதாயத்தில் தாயும் தகப்பனும் தங்கள் பிள்ளைகளை வளர்ப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் அதிகம் தேவை. தங்கள் நண்பர்கள் மத்தியிலே பாவத்திற்கு மேல் ஒவ்வொரு நாளும் வெற்றி கொண்டு வாழ பிள்ளைகளிடம் பரிசுத்த ஆவியானவரின் ஒத்தாசை தேவை. பண கஷ்டங்கள் நிறைந்த சூழ்நிலையில் நம் கரத்தில் இருக்கும் கொஞ்ச பணத்தை ஞானமாக கையாட பரிசுத்த ஆவியானவரின் உதவி நமக்கு தேவை. இவ்விதம் நம் வாழ்வின் அன்றாட செயல்களை சரியாக செய்யும் பொழுதெல்லாம் கர்த்தர் நமக்கு நியமித்த பணியை அவரது வழியில் செய்கிறவர்களாக இருக்கிறோம். தேவ பணியை தேவனுக்கு ஏற்றபடி செய்யும்போது நம் வாழ்வின் அன்றாட பணியை ஓரம் ஒதுக்கி வைக்க வேண்டும் என்று நமக்கு சொல்லப்படவில்லை. ஆனால் பாருங்கள், பிசாசானவன் நாம் செய்யும் வேலைகளை உலக சம்பந்தமான வேலை, ஆவிக்குரிய வேலை என பிரித்து பார்க்கும்படி மிக தந்திரமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறான். அன்பானவர்களே, விசுவாசிகளாகிய நம் வாழ்வில் நாம் செய்யும் பணிகள் இவ்விதமாக பிரித்து பார்க்கக்கூடாது. தேவனுடைய கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்படும் போது நம் பாவங்கள் மட்டும் மன்னிக்கப்படாமல் நாம் தேவனுடன் ஒப்புரவாக்கப்பட்டு மீட்கப்பட்டவர்களாய் அவருடைய சரியான உறவுக்குள் கடந்து வருகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வந்து நித்திய காலத்திற்கும் நம்மை மீட்கப்பட்ட பிள்ளையாக முத்திரிக்கிறார். காரணம், இயேசு கிறிஸ்து கல்வாரியில் சிந்திய இரத்தத்தினால் நாம் விலைக்கிரியமாக வாங்கப்பட்டிருக்கிறோம். நாம் நமக்கு சொந்தமானவர்கள் அல்ல, ஆவியானவர் தாமே நமக்குள் வாசம் பண்ணி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்வையும் சுவிசேஷத்தின் சத்தியத்தையும் நாம் செல்லும் இடமெங்கும் வெளிப்படுத்துகிறார். அப்படி இருக்க நம் வாழ்வின் எந்த பகுதியும் உலக பிரகாரமானதாக இருக்க முடியாது. தேவ ஆவியானவரால் நாம் மீட்கப்பட்ட உடனே நம் ஆவிக்குரிய நபராக மாறுகிறோம். நம் வாழ்க்கை ஆவிக்குரிய காரியங்களை வெளிப்படுத்துகிறதா இருக்கும். ஆகவே நம் வாழ்வை உலக பிரகாரமான வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை என எளிதாக பிரித்தாராய முடியாது. நாம் கர்த்தருடைய பணியை குறித்து சிந்திக்கும் போதும் பேசும் போதும் நம் வாழ்வின் ஒவ்வொரு அம்சத்தை குறித்து பேசுகிறவர்களாகவே இருக்கிறோம். ஆனாலும் உண்மை என்ன தெரியுமா? கர்த்தருக்கு பணி செய்யும் அநேக நபர்கள் அதை சந்தோஷமாக செய்வதே இல்லை. ஒரு நபர் சந்தோஷமாக இருக்கவில்லை என்றால் அவரிடத்தில்தான் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது. ஊழியம் செய்யும் நாமும் மகிழ்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் காணப்படவில்லை என்றால், அல்லது அவரது பணி நமக்கு சவாலாக இருக்கவில்லை என்றால், நமக்குள் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது என்றுதான் பொருள். ஊழியத்திலே நாம் கவலையுடனும் சோகத்துடனும் மன கலக்கத்துடனும் இருக்கும்படி தேவன் நம்மை அழைக்கவில்லை. ஊழியத்தில் கஷ்டம் வருவது இயற்கைதான். ஆனால் தொய்ந்த முகத்துடனும் சோர்ந்து போன முகத்துடனும் இருப்பதை என்னால் ஏற்கவே முடியாது என்று சார்லஸ் ஸ்டான்லி அவர்கள் கூறியுள்ளார். சோர்ந்து போன, ஊழியத்திலிருந்து பின்வாங்க வழி தேடும் மனிதர்களை என்றுமே ஒரு சாட்சியாக தேவன் நிறுத்துவதில்லை. காரணம், அவர்கள் தேவ பணியை தேவ வழியின்படி செய்வதே இல்லை. நாம் தேவ பணியை தேவ வழியின்படி செய்வோம் என்றால் நிச்சயம் சில உண்மைகள் நடந்தேறும். தேவ பணியை தேவ வழியின்படி செய்ய வேண்டும் என்றால் முதலாவது நாம் பரிசுத்த ஆவியானவரை சார்ந்திருக்க வேண்டும். சகரியா 4:6 தேவ பணி செய்யப்படும் இரண்டு வழிமுறைகள் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அந்த வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். அப்பொழுது அவர், செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். முதலாவது வழிமுறை நாமாகவே முயற்சித்து தேவ பணியை செய்வதாகும். அதாவது நம்முடைய பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் அவரது பணியை செய்கிறோம். இந்த வசனத்திலே செருபாபேலிடம் சொல்லப்பட்ட பலம் என்ற வார்த்தையை கேட்டவுடனே ராணுவ பலத்தையும் சத்துவத்தையும் பாதுகாப்பாக கொண்டு தனக்கு சொல்லப்பட்ட பணியை செய்ய முயற்சித்து பார்ப்போம் என்ற எண்ணம் அவனுக்குள் ஓடியிருக்கலாம். அதே வார்த்தையை வைத்து நாம் எண்ணும் எண்ணம் எப்படி இருக்கும் தெரியுமா? நம் சொந்த செல்வாக்கு பொருளாதாரத்தை முன்வைத்து தேவ ஊழியத்தை செய்ய முயற்சித்து பார்க்கலாமே என்ற எண்ணம் ஓடலாம். ஆனால் சகரியா நம்மிடம் கூறியது என்ன தெரியுமா? நாம் நம்முடைய சொந்த பராக்கிரமத்தை பயன்படுத்தி நம் திறமைகளையும் தாளந்துகளையும் கல்வி தகுதிகளையும் கடந்த காலத்து அனுபவங்களையும் வெற்றிகளையும் முன்னிறுத்தி நம் வாழ்க்கையை நடத்தவே முடியாது. என்னை நன்கு கவனிங்கள். தேவ பணியை தேவ வழியில் செய்யாமல் நம்மை வழிவிலகி போக செய்யும் ஒரு காரியம் எது என்று உங்களுக்கு தெரியுமா? அது மிகவும் தந்திரமான ஒரு காரியம். அது சாத்தானால் ஏற்படுத்தப்படும் காரியம். தேவ பணியை நாம் தேவ வழியில் செய்யும் போது கிடைக்கும் வெற்றியை சாத்தான் முன்னிறுத்தி, இது உன்னுடைய திறமையால் தான் கிட்டியது, இனி நீயே எல்லாவற்றையும் கையாள முடியும் என்று சாத்தான் சொல்லிக் கொடுப்பான். அதை நம்பாதீர்கள். அப்படிப்பட்ட எண்ணம் வந்தால் மன்னிப்பு கேட்டு தேவனை சார்ந்ததன் நிமித்தமாகவே இந்த ஒரு செயலை என்னால் செய்ய முடிந்தது என்று சொல்லுங்கள். நம் சொந்த பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் தேவன் தந்த பொறுப்புகளையும் வாழ்வின் பணிகளையும் செய்யும் போது நாம் என்ன சொல்வோம் தெரியுமா? நான் என் சொந்த பலத்தாலும் சக்தியாலும் இதை செய்தேன், என் சொந்த அறிவுதான் இதற்கு காரணம், தேவனுக்கும் இந்த வெற்றிக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது, நான் என் சொந்த திட்டத்தின்படிதான் செயல்பட்டனே தவிர சர்வவல்ல தேவனின் வல்லமைக்கு இதில் பங்கு கிடையாது என்று சொல்லிவிடுவோம். இவ்விதம் நாம் இங்கேயும் அங்கேயும் கிடைத்த கொஞ்ச வெற்றிகளை பெரிதாக எண்ணி தேவ அழைப்பிலிருந்து பின்வாங்கி போய் தேவனை சார்வதை விட்டுவிட்டு மாயையான காரியத்தை சார்ந்திருக்க ஆரம்பிப்போம். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்வில் நாம் நம்முடைய திறமை, குணாதிசயம், செல்வாக்கு, அனுபவம், முக்கியத்துவம், நம் நிலை, அதிகாரம் போன்றவற்றை சார்ந்து வாழ்வோம் என்றால் தேவனின் பதில் என்னவாக இருக்கும் தெரியுமா? அவர் தம்முடைய உதவிக்கரத்தை நம்மிடமிருந்து எடுத்து விடுவார். நாம் நம்மிடையே உள்ள திறமைகளை சார்ந்து வாழ்ந்து கொண்டு என்னால் இதை கையாள முடியும், நான் இதை சாதித்து விடுவேன் என்று சொல்லும்போது மாயைகளை பின்பற்றுவர்களாக இருப்போம். இதுதான் உலக தத்துவமாகவும் இருக்கிறது. இந்த செயலுக்கு நானே போதும், கடந்த காலத்திலும் நான் தானே இதை பார்த்து கொண்டேன், தேவனுடைய உதவி எனக்கு தேவையே இல்லை என்பதுதான் உலக தத்துவம். இதனால் நாம் தேவனின் ஆசீர்வாதத்தை பெற முடியாமல் தவிக்கிறோம். லூக்கா 24 அதிகாரம் 49 வசனத்திலே தம்முடன் இருந்த சீஷர்களை நோக்கி இயேசு கூறினது என தெரியுமா? வாசிக்கிறேன், என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். பரிசுத்த ஆவியானவரால் இயேசு கிறிஸ்துவுக்குள் திருமுழுக்கு பெறும் வரைக்கும், ஆவியானவரின் வல்லமையால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் தரித்திருங்கள் என்று சீசர்களுக்கு இந்த வசனத்தில் சொல்லப்பட்டது. இதற்கு முன்பே அவர்கள் முழுவதுமாக ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்தால் அவர் அவர்களை வெளியே அனுப்பியிருப்பார். அவர் அவர்களுக்கு திட்டவட்டமான கட்டளை கொடுத்தார். ஆனால் பரிசுத்த ஆவியானவரின் துணையின்றி தேவன் அவர்களுக்கு கொடுத்த பணியை செய்ய பயிற்றுவிக்கப்படவில்லை. ஏன் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவரை முழுவதுமாக சார்ந்திருப்பதன் மூலமாகவே ஒருவர் தேவ பணியை தேவன் விரும்பிய வழியில் செய்ய முடியும். மனிதனின் சுயபலத்தால் செய்யப்படும் ஊழியம் நிச்சயம் ஆசீர்வதிக்கப்படுவதில்லை. மனிதர்கள் பல காரியங்களை செய்ய திறம் படைத்தவர்கள். மேலோட்டமாக பார்ப்பதற்கு ஆழமாக தோன்றும் காரியங்களை உருவாக்க மனிதர்கள் பேர் பெற்றவர்கள். ஆனால் அவர்கள் செய்யும் செயல் எவ்வளவு காலம் நீடிக்கும் என்பதுதான் கேள்வி. நம் ஆவிக்கேற்றபடி ஒரு செயலை செய்யாவிட்டால் அது மிகவும் குறைவான அளவிலே மற்றவர்கள் வாழ்வில் விளைவை ஏற்படுத்தும். நம் வெளிப்படையாக செய்யும் செயலை கொண்டு எல்லாரையும் ஏமாற்றிவிட முடியாது. மீட்பூச்சாக செய்யப்படும் செயலை தேவ பிள்ளைகள் எளிதாக கண்டறிவார்கள். இவ்விதமான செயலை தேவன் ஆசீர்வதிக்கவும் மாட்டார். நாம் நம் சொந்த சரீர பலத்தினால் பல வேலைகளை செய்யலாம். ஆனால் அப்படிப்பட்ட வேலையை தேவன் ஆசீர்வதிக்க மாட்டார். காரணம், இது தேவனுடைய நீதிக்கு புறம்பானது. இதை குறித்து சகரியா 4:6 வசனத்திலே பலமும் அல்ல பராக்கிரமும் அல்ல ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார் என வாசிக்கிறோம். இங்கே தேவன் செருபாபேலை நோக்கி ஜீவிக்கிற தேவ ஆவியானவராலே எல்லாம் சாத்தியமாகும் என்று கூறினார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பானவர்களே, நீங்கள் தேவ பணியை தேவ வழியிலே பரிசுத்த ஆவியானவரை முற்றிலும் சார்ந்த வண்ணமாக செய்கிறீர்களா? இந்த கேள்விக்கு அநேகர் ஆம் என்று பதிலளிக்கலாம். இங்கே நாம் எது பரிசுத்த ஆவியானவரை சார்ந்திருத்தல் என்பதையும் எது அவரை சார்ந்திருக்காத நிலை என்பதையும் அறிந்து கொள்ளுதல் அவசியமானதாகும். முதலாவது, எது அவரை சார்ந்திருக்காத நிலை தெரியுமா? ஒரு காரியத்தை குறித்து ஜெபித்தேன் என்று சொல்வதும், இந்த காரியம் எப்படி நடந்தாலும் பரவாயில்லை, தேவன் பார்த்துக் கொள்வார் என்று கூறுவதும், என்னால் முடிந்தவரை நான் முயற்சி செய்துவிட்டேன் இனி தேவன்தான் பொறுப்பு என்று சொல்வதும் பரிசுத்த ஆவியானவரை சாராமல் வாழும் வாழ்க்கையாகும். ஆனால் பரிசுத்த ஆவியானவரை முழுவதுமாக சார்ந்து வாழும்போது நாம் முதலாவதாக என்ன சொல்வோம் தெரியுமா? தேவனே, நீர் இதை செய்யாவிட்டால் நான் தோல்வியைத்தான் சந்திப்பேன் என்று சொல்வோம். அதற்காக, தேவனே, நான் செய்யும் செயலை நீர் ஆசீர்வதியும் என்று ஜெபிப்பது தவறு என்று நான் சொல்லவில்லை. ஆனால் நாம் செய்யும் ஜெபம் ஆழமான கருத்து நிறைந்ததாக இருக்க வேண்டும். தேவனே, நீர் இதை செய்யாவிட்டால் இது ஒரு காலம் நடைபெறாது என்று சொல்கிறவர்களாக இருத்தல் மிக அவசியம். நம் சொந்த விருப்பத்தின்படி நம்மால் செய்யக்கூடிய சில செயல்கள் பார்ப்பதற்கு மிக அருமையாக தோன்றும். ஆனால் உண்மையில் அது பொய்யானதாகவே இருக்கும். நற்செய்தியை பிரசங்கிப்பதும், மக்களை தங்கள் பாவத்திலே உணர்வடைய வைப்பதும், தேவ ராஜ்யத்தினுள் மறுபரப்பு அடையச் செய்வதும் வல்லமையுள்ள திருச்சபையை கட்டி எழுப்புவதும் மனதின் சொந்த விருப்பத்தின்படியேயும் சரீரப்பிரகாரமான எண்ணத்தின்படியேயும் செய்ய முடியாது. நம் சொந்த பெருமைக்காக சில சமயங்களில் பிரம்மாண்டமான திருச்சபையை கட்டலாம். அதனால் என்னத்தான் பயன்? கட்டடங்கள் வரும் போகும், ஆனால் தேவனுக்காக மக்களை ஆயத்தப்படுத்துவது சாதாரணமான செயல் அல்ல. ஆகவே அன்பானவர்களே, என்னால் இதை செய்ய முடியாது என்று நாம் சொல்வதையே தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். அவரை சார்ந்து வாழ்வேன் என்று நாம் சொல்வதே அவர் காதுக்கு இனிய வார்த்தையாக இருக்கும். தேவ பணியை எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையிலும் பரிசுத்த ஆவியானவரையே சார்ந்து செய்ய வேண்டும். சில சமயங்களிலே நாம் கையாள முடியாது என்று நினைக்கிற காரியங்களுக்காக மட்டும் நாம் தேவனை சார்ந்திருக்கிறோம். ஏன் வாழ்வின் மிகவும் அற்பமாக எண்ணப்படுகிற அநேக காரியங்களையும் நாம் கையாள தெரியாதவர்களாகவே இருக்கிறோம்? அப்படிப்பட்ட நமக்கு மிகவும் பாதுகாப்பான பக்குவமான இடம் தேவனின் பாதம்தான். ஒவ்வொரு நாளும் எழுந்திருக்கும் போதும், தேவனே, இந்த நாள் உம்முடையது, நீர் எனக்கு உதவவில்லை என்றால் என் முயற்சிகள் யாவும் கசக்கி போட்ட காகிதம் போலத்தான் இருக்கும். இத்தனை வருடங்கள் என் முயற்சிகள் எல்லாம் முறிந்து போவதைத்தான் பார்த்திருக்கிறேன். நீர் செயல்படாவிட்டால் எந்த ஒரு முயற்சியும் வாய்க்கப் போவதில்லை என்று சொல்ல வேண்டும். ஆகவேதான் எந்த ஒரு தனிநபரும் தன் படுக்கையை விட்டு எழுந்தவுடனே அந்த நாளுக்காக எபேசியர் 6:13 தொடங்கி 18 வரை உள்ள வார்த்தைகளை முன்னிறுத்தி ஜெபிக்க வேண்டும். அன்பானவர்களே, நாம் தேவ பணியை தேவ ஆவியானவரின் வல்லமையை கொண்டு செய்ய வேண்டும் என்றால் என்னால் எதையும் செய்ய முடியாது என்பதை மனப்பூர்வமாக அறிந்திருக்க வேண்டும். அதாவது நம் இயலாமையை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, தேவனே, நீர் மாத்திரம் என் மூல ஆதாரம் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்னை கவனியுங்கள், நாம் பரிசுத்த ஆவியானவரை மாத்திரம் சார்ந்திருக்கும் போது மட்டுமே தேவன் தமது பணியை தம் வழியிலே செய்ய நாம் விருப்பம் உள்ளவர்களாக இருப்போம். இதை விட்டுவிட்டு நம் மக்களை சார்ந்து வாழ விரும்பினால் நாம் தான் நம் வாழ்க்கையை பார்த்துக் கொள்ள வேண்டும். நாம் மற்றவர்களை பிரியப்படுத்தும்படி வாழும் பட்சத்தில் நம் அடிப்படை விசுவாசத்திலிருந்து வழிவிலகி போய்விடுவோம். அதனால் தேவன் நமக்கு நியமித்த கோட்டை தாண்டி செல்கிறவர்களாக இருப்போம். அதனால் அவரது வல்லமையை நாம் எதிர்பார்க்கவே முடியாது. நம் அடிப்படை விசுவாசத்தையும் நம் வாழ்க்கையையும் ஒரு பொருட்டாக எண்ணாத பட்சத்தில் நாம் பிரச்சனையில் சிக்கிக் கொள்வோம். ஆகவே தேவனை மட்டுமே நம் வாழ்வின் மூல ஆதாரமாக பார்க்க வேண்டும். மேலும் நம் பரிசுத்த ஆவியானவரை மட்டும் சார்ந்திருக்கும் போதுதான் அவரோடு கூட எப்பொழுதும் பேசுகிறவர்களாக இருப்போம். வாழ்வின் ஒவ்வொரு அம்சத்தை குறித்தும் நாம் அவரிடம் வினாவும் போது அவரும் கேட்பார். இவ்விதம் தேவனுக்கும் நமக்கும் இடையே உள்ள கலந்துரையாடல் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கும். இரண்டாவதாக, நாம் பரிசுத்த ஆவியானவரை சார்ந்திருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் செயல்பாட்டிற்கான சான்றுகளை நாம் எதிர்நோக்கி இருக்க முடியும். அவரே செய்ய வேண்டியவற்றை நாம் அறிவோம். அவர் இந்த காரியத்தை செய்திருக்காவிட்டால் இது நிச்சயமாக நடைபெற்றிருக்கவே முடியாது. அவர் மாத்திரமே இதை செய்ய முடியும் என்ற நிலைக்கு நாம் வருவோம். பரிசுத்த ஆவியானவரின் பணிக்காக நாம் தேவனை துதிக்க வேண்டும். ஆம், நாம் பரிசுத்த ஆவியானவரை சார்ந்திருக்கும் போது அவரை குறித்து நாம் பேசுவதோடு மட்டுமல்லாமல் அவரது செயல்பாட்டின் சான்றுகளையும் அவருடைய பிரசன்னத்தால் நம் வாழ்வில் ஏற்படும் நிலையான நிலைகளையும் காண முடியும். மூன்றாவதாக, நாம் பரிசுத்த ஆவியானவரை சார்ந்திருக்கும் போது நாம் அதிகமாக அவருக்கு நன்றி சொல்லி துதித்துக் கொண்டிருப்போமே தவிர நம் முறையிடுதலை குறைத்துக் கொள்வோம். அவரை சார்ந்திருக்கும் யாருமே காலையில் எழுந்தவுடன் அடிமை எஜமான் முன்பு நின்று தன் தேவைகளையே சொல்லிக் கொண்டிருப்பது போல முறையிட மாட்டார்கள். நீங்களும் நானும் ஜீவனுள்ள தேவனின் பிள்ளைகள். அவரது பிள்ளைகளாகவே அவரது சமூகத்திற்கு வருவோம். நம் திறமைகளுக்கு மேலானவற்றை செய்யும்படி அவர் நம்மேல் பிரியம் கொண்டு அதை செய்ய உதவி புரிவதற்காக நாம் தேவனை துதித்து நன்றி செலுத்த வேண்டும். காரணம், நம்மால் செய்ய முடியாததை அவர் நமக்காக செய்கிறார். தொடர்ந்து நாம் எப்பொழுதெல்லாம் பரிசுத்த ஆவியானவரை சார்ந்திருக்க வேண்டும் என்பதை தெரிந்திருத்தல் அவசியம். நாம் பரிசுத்த ஆவியானவரை சார்ந்திருக்கும் போது வாழ்வில் வரும் கவலை கஷ்டம் எதுவுமே நம்மை தளரவிடாது.
1: தேவ பணியை தேவ வழியின்படியே செய்ய வாஞ்சையோடு இருக்கும் உங்களில் அநேகருக்கு இந்த நாளின் செய்தி நிச்சயம் உற்சாகம் கொடுக்கக்கூடியதாக இருந்திருக்கும். ஜபத்தின் மூலமாக உங்கள் ஊழியம் என்ன என்பதை கண்டறியுங்கள். தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையை சார்ந்து உங்கள் பணியை செய்யுங்கள். தோல்வி நிமித்தம் ஏற்படும் நம்மை குறித்த தாழ்வான மனப்பான்மையானது நம்மை முழுவதுமாக ஏற்றுக்கொள்பவரின் சமூகத்திலே முற்றிலுமாக கரைந்து போய்விடும். நமக்கு மிக அவசிய தேவையான நிபந்தனையற்ற அன்பும் ஏற்றுக்கொள்ளும் தன்மையும் தேவனால் மாத்திரமே கொடுக்க முடியும். சங்கீத 36 வரிகளை எழுதின ஆசிரியர் 7 வசனம் முதல் 9 வசனம் வரை தேவனின் அன்பை விவரித்து எழுதியுள்ளார். அந்த வசனங்களை வாசிக்கிறேன், கவனியுங்கள். தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது! அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள். உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தியடைவார்கள். உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது. உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம்.
2: இந்த நிகழ்ச்சி பற்றி எங்களுக்கு தெரிவிக்க 0444-908-1231
3: கால் பண்ணுங்கள். நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.

எங்க எண்ணம் எல்லாம் ஏக்கம் எல்லாம். எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் இருக்க, எங்களை ரட்சித்து எங்களை தெரிந்து கொண்டு எங்களை அழைத்து உன்னத ஊழியத்திற்காக நீரே எங்களை அழைத்தீரே. நம்முடைய அழைப்பை நினைக்கிறோம்ப்பா, உங்க அன்பை நினைக்கிறோம்ப்பா. We love you so much, Appa. We love you so much. We love you so much for your call. You have called us to serve you, O God. Help us to be faithful in small things, O God. நல்லது உண்மையும் உத்தமமுள்ள ஊழியக்காரனை கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாய் வைப்பேன் என்று எஜமான் மெச்சிக்கத்தக்க வேலைக்காரர்களாக ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாழ உதவி செய்யுங்கப்பா. ஒரு பக்கம் நீங்க எங்களுக்கு அப்பா, நாங்கள் உங்களுக்கு பிள்ளை, இன்னொரு பக்கம் நீங்க எங்களுக்கு ஒரு எஜமானன். எங்களை கொட்டி தட்டி உடச்சி இல்லப்பா, எங்க மனசை சுட்டு இல்லை, எங்க மனசை தொட்டு எங்களை வழி நடத்துகிற எஜமானன தெய்வமாய் கொண்டிருப்பதில் நாங்க பாக்கியமா கருதுறோம்ப்பா. We love you so much, அப்பா.

Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. எங்களை உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி நீங்க தந்த இந்த கனமான ஊழியத்திற்காக நன்றின்னு சொல்றாங்க.

நீங்க தான் எங்களுக்கு எல்லாம், எல்லாமே நீங்க. அப்பா, இயேசுவின் நாமத்துல மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல ஒவ்வொரு நாளும் உங்க பிரசன்னத்துக்காக, உங்க சமூகத்துக்காக ஏங்கி தவிக்கிற இருதயமாக எங்க ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் மாத்திருங்கப்பா. வாழப்போது ஒரே ஒரு வாழ்க்கை, எஜமானனுக்காக எந்த வேலையும் செய்கிற பரிசுத்த பாத்திரங்களாக எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. தொடர்ந்து நடத்துங்க, உங்க நாமம் ஒன்றே உயர்த்தப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாமே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் இந்த அற்புதமான காலை வேளையிலும் உங்கள் மலர்ந்த முகங்களை பார்ப்பதில் ஆண்டவருக்குள் அதிக மகிழ்ச்சி. அப்பாவை பார்த்து சொல்ல போகிறோம், வெண்ணிலும் மண்ணிலும் எல்லாரும் உட்கார்ந்து சந்தோஷமாக. அப்பா சமூகமே நமக்கு பாக்கியம் நிறைந்த சமூகம். அப்பாவை பார்த்து, வெண்ணிலும் மண்ணிலும் உம்மையல்லாமல் ஆசைகள் இல்லை ஐயா.

தாவீது சொல்றாரு, லார்ட் யூ மை காட், ஏர்லி வில் ஐ சீக் யூ, மை சோல் தர்ஸ்ட் ஃபார் யூ, ஈவன் மை பாடி லாங்ஸ் ஃபார் யூ காட், இன் எ ட்ரை அண்ட் வியரி லேண்ட் ஐ ட்ரஸ்ட் இன் யூ காட். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்தில் என் ஆத்மா உங்க மீது வாஞ்சியும் தவனமுமாக இருக்கிறது அப்பா. பார்த்து

உழந்தார் படியிட்டு இருக்கிற வேளையில ரெண்டு கரங்களையும் உயர்த்தி, அப்பா எங்க தேசத்துல ஒரு பெரிய எழுப்புதல் வரணும்ப்பா, எங்க தேசத்துல ஒரு பெரிய மறுரூபம் உண்டாகணும்ப்பா. We need revival. At the same time, we need transformation, oh God. எல்லா ஏரியாவிலையும் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உண்டாகட்டும். அரசியல் தலைவர்களுக்காக ஜெபிக்கிறப்பா, லஞ்சமற்ற இந்தியாவாக, ஊழலற்ற இந்தியாவாக மாற்றி கொடுங்க. தங்களுக்கென்று வாழ்கிற வாழ்க்கை வேண்டாமப்பா. எந்த ஆண்டவரே மதத்தையும் திணிக்க கூடாதப்பா. தேசத்துல ராஜாவே உங்க நாமம் உயர்த்தப்பட்டிருப்பதாக ஆண்டவரே, அரசியல் தலைவர்களுக்காக ஆளும் அதிகாரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்கள் நலமுடன் வாழ்வார்களாக, சுகமுடன் இருப்பார்களாக, மக்களுக்கு நன்மை பயக்கும் திட்டத்தையே அவர்கள் வகுக்க ராஜா உதவி செய்யுங்க. தனக்காக வாழ்கிற வாழ்க்கை வேண்டாம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் அரசியல் தலைவர்கள் எங்களுக்கு முன்மாதிரியாய் நடக்கிற அளவுக்கு அவங்க வாழ்க்கை மூலமாக எங்க மக்களுக்குள்ள ஒரு பெரிய தாக்கம் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. எதற்காகவும் தங்களுடைய டிக்னிட்டியை அவங்க விற்று போட்டு விடாதபடி தகப்பன் ஒவ்வொருவரையும் காத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் குழந்தைகள் மத்தியில் ஒரு பெரிய ரிவைவல் உண்டாகட்டும். சபைக்குள்ள ஒரு ரிவைவல் உண்டாகட்டும் ஆண்டவரே. சபைக்குள்ள உண்டாகிற ரிவைவல் மூலமாக எங்க தேசத்துல ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் உண்டாகட்டும் என்று நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. ராஜாவே, திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு மக்களும் ராஜா உமக்காக சாட்சிகளாக வாழட்டும். குடும்பத்தில் வாழ்கிற கணவன் மனைவி உமக்காக சாட்சியாக வாழட்டும். வாழப்போகிற ஒரே ஒரு வாழ்க்கை ஆண்டவரே எழுப்புதலையும் மறுரூபத்தையும் எங்க தேசத்திலையும் எங்க குடும்பத்திலையும் நீங்க உண்டாக்கி தரப்போகிற தயவுக்காக ஆயிரம் கோடி நன்றிகள் அப்பா, ஆயிரம் கோடி நன்றிகள் அப்பா. உங்க நாமம் எங்க தேசத்துல வெகுவா உயர்த்தப்படணுமே. எத்தனையோ பரிசுத்தவான்கள் தங்கள் வாழ்க்கையே அர்ப்பணித்தார்களே அப்பா, ஜபத்தின் மூலமாக, வார்த்தையின் மூலமாக, ஆராதனையின் மூலமாக. ராஜாவே, ஒரு பெரிய மறுரூபம், எங்க தேசம் ஒரு பெரிய சுத்திகரிப்புக்குள்ள வரட்டும் அப்பா. வீட்டில் இருக்கிற குழந்தைகள் தேவனுக்காக, தேசத்துக்காக எழும்பி பிரகாசிக்கட்டும் அப்பா. குழந்தைகளுக்குள்ள ஒரு பெரிய மறுரூபம், வாலிபர்களுக்குள்ளே பெரிய மறுரூபம். ராஜாவே, சபையில் இருக்கிற வாலிபர்களையே கட்டப்பட்டிருக்கும் போது அவர்களை நீங்க தான் கட்டவிழ்க்க முடியும்ப்பா. இந்த உலகத்துக்கு ஆண்டவரே, உலகத்தின் பாவங்களுக்கு எதிர்த்து நிற்கிற பிள்ளைகளாக, உமக்குள்ள கரைஞ்சு உருகுகிற பிள்ளைகளாக எங்க ஒவ்வொருவரையும் மாற்றிடுங்கப்பா. கணவன் மனைவி ஆண்டவரே சாட்சி உள்ள வாழ்க்கையின் மூலமாக தேசத்தில் ஒரு பெரிய மறுரூபம் உண்டாகட்டும்ப்பா.

அப்பா, இந்த நாளிலும் உம்முடைய தேவதாசர் வழியாக நீங்க எங்களுக்கு தொடர்ந்து கொடுக்க போகிற ஆண்டவரே, மன்னாவிற்காக நன்றி, தொடர் போதனைகளுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே. எல்லாரும் அமர்ந்து கொண்டு

0: அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கிருபையின் தேவன், இந்த இந்த ரெண்டு மூன்று நாட்களாக உங்களை நாங்கள் சந்திக்க முடியலைனாலும், அருமையான தந்தையவர்களை கொண்டு, மோகனை கொண்டு, பீட்டரை கொண்டு, ஒவ்வொரு நாளும் உங்களோட இடைப்பட்டதுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமேன்,
1: ஆமேன்.
0: சென்னையில் ரெண்டு நாட்கள் ஊழியம் அதை முடிச்சு, நேற்று பாண்டிச்சேரியில் பாஸ்டர்ஸ் மீட்டிங் இதெல்லாம் முடிச்சுட்டு, இன்றைக்கி காலையில் அதிகாலை 4 மணிக்கு நாங்கள் ஊர் வந்து சேர்ந்தோம். ஆனாலும் இந்த நாள்லேயும் உங்களோட பேசும்படி ஆண்டவர் காலையில் வந்த உடனே சில காரியங்கள் அவர் வேலையை அவர் பார்க்க ஆரம்பிச்சிட்டார். ஆமாம், அதனால் நாம் கடைசியாக உங்களை சந்தித்த பொழுது பேசின அந்த வார்த்தை, நாம் நன்றாக இருப்பதும் ஒன்றாக இருப்பதும் அப்படிங்கிற அந்த தலைப்பில் ஆண்டவர் நம்மோட பேசினார். அநேகர் நல்லா இருக்கிறாங்க, ஆனால் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இல்லை, அதான் பிரச்சனை. டெவில் ரெண்டு பேரும் நல்லா இருக்கிறத விரும்புவான், பொருளாதாரத்தில் மற்ற சகல விதமான சௌபாக்கியங்களோடு நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத விரும்புவான். ஆனால் அவனுக்கு பிடிக்காத ஒரு காரியம், தம்பதிகள் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறத
1: விரும்பவே
0: மாட்டான். ஆனால் ஒன்றா இருக்கிறவங்க நல்லாவும் இருப்பாங்க. அப்போ திருமண வாழ்க்கையினாலும் சரி, சபையினாலும் சரி, கிறிஸ்துவோடு நமக்குள்ள தனிப்பட்ட ஐக்கியனாலும் சரி, நாம் ஒருமனப்பட்டவர்களாக இருக்கிற பொழுது எல்லாவற்றிலும் நல்லா இருப்போம். ஆமேன்,
1: ஆமேன்.
0: இந்த ஒருமனப்பாட்டு நிமித்தம் வருகிற நன்மை இருக்கு பாருங்க, அது ஏதோ கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு அதுக்கப்புறம் காணாமல் போயிடாது, அந்த அந்த பிளஸ்ஸிங் வந்து நிலைச்சு நிற்கும்.
1: ஆமேன்.
0: ஆனால் நல்லா இருந்தும் ஒன்றா இல்லைன்னா கொஞ்ச காலத்துக்கு நல்லா இருப்போம், அதுக்கப்புறம் அந்த ஆசீர்வாதம் நிலைச்சு நிற்கிறதுக்கு என்ன இல்லை,
1: வாய்ப்பு இல்லை.
0: ஆனால் நம்ம ஒன்றா இருந்து நல்லா இருப்போம்னா அது தேவன் கட்டளையிட்ட ஆசீர்வாதம், அது தேவன் கட்டளையிட்ட ஜீவன், அது நிலைச்சு நின்று நம்மளை வாழ வைக்கும்.
1: ஆமாம்.
0: இப்போ ஜீசஸ் யோவான் 17வது அதிகாரத்தில் அவருடைய ஜெபத்தினுடைய மைய ஜெபக்குறிப்பினுடைய மைய கரு என்னன்னா, நாம் எல்லாரும் நன்றாக இருக்க வேண்டும் என்பது அல்ல, நாம் அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதே. ஆமென்,
1: ஆமென்.
0: ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் அதிலிருந்து நாம் இன்னைக்கு தொடரப்போகிறோம். 3வது அதிகாரத்தில் 3வது வசனம், 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ. 2 பேர்
1: ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய
0: ஒருமித்து
1: நடந்து போவார்களோ.
0: அப்போ 2 பேர் ஒருமித்து நடக்கணும் அப்படின்னா அவங்க இருவருக்கு இடையில் ஒருமனம் காணப்பட வேண்டியது மிக மிக அவசியம். ஆமென்,
1: ஆமென்.
0: ஒருமனம் இல்லாமல் டூ பீப்புள் வாக் ஹேண்ட் இன் ஹேண்ட் இஃப் தே ஆர் நாட் கோயிங் டு த சேம் பிளேஸ்.
1: ஹல்லேலூயா.
0: ஒரே இலக்கு, ஒரே நோக்கம், ஒரே பார்வை, ஒரே சிந்தனை, ஒரே தரிசனம், ஒரே பிரின்சிபிள், இது எல்லாம் இருந்தால் தான், இந்த ஒருமனம் இருந்தால் தான் அந்த 2 பேரும் ஒருமித்து நடக்க முடியும்.
1: எஸ், ஹல்லேலூயா.
0: அடுத்தது பாருங்கள், டு வாக் டுகெதர் எக்ஸப்ட் தே மேக் அன் அப்பாயின்மெண்ட் அண்ட் ஹாவ் அக்ரீட். பியூட்டிஃபுல் எல்லாமே. ஆமேன்,
1: ஆமேன்.
0: அப்போ ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் 2 பேருமே ஒத்து போகணும், குறிப்பிட்ட விஷயத்தில் 2 பேருமே ஒருமனப்பட்டால் மட்டும்தான் அவங்களால ஒருமித்து நடந்து போக
1: முடியும்
0: முடியும் இதை நான் ஒரு முறை ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனில் நான் ப்ரீச் பண்ணிட்டு இருந்தப்போ ஆண்டு இருந்த வசனத்தை குறித்து பேசுகிறப்போ இந்த கால் கட்டை குறித்து பேசினார். என்ன கட்டு?
1: கால் கட்டு.
0: அவன் பாட்டில் இப்படி சுற்றிட்டு திருனான் பாருங்க, ஒரு கால் கட்டை போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் சரியாக வந்துடும் சொல்லி பெரியவங்க சொல்லுவாங்க. அந்த கால் கட்டுன்னா என்னன்னா, ஒரு ஒரு கண்ட்ரோலில் வராத ரெண்டு கழுதையை பிடிச்சி ரெண்டு கழுதையோட ரெண்டு காலையும் கட்டி போடுறதில்ல. ரெண்டு கழுதையோட
1: ரெண்டு காலையும்
0: கட்டி போட்டால் அது நடக்கவே முடியாது. ஓகே, இந்த கழுதையை பிடிச்சி அது ரெண்டு காலையும் கட்டி போடு, இந்த கழுதையை பிடிச்சி இது ரெண்டு காலையும் கட்டி போடுன்னா ரெண்டு காலையும் கட்டி போட்டுட்டு எப்படி நடக்க சொல்கிறது? கழுதை சொல்லும், என்னையா காலை கட்டி போட்டுட்டு நடக்க சொல்றியா? முதல்ல கட்டை விழுத்துடியா நான் நடக்கிறேன்னு சொல்லும். ஓகே,
1: எஸ்
0: இப்போ கால் கட்டு அப்படின்னா இந்த கழுதையிலிருந்து ஒரு கால், அந்த கழுதையிலிருந்து
1: ஒரு கால்,
0: இந்த ரெண்டு காலையும் ஒன்றா கட்டி விட்டுருவாங்க. அப்படி கட்டி விட்டாச்சுன்னா அங்கங்கே ஓடிட்டு தெரிஞ்ச ரெண்டு கழுதையும் இப்போ தன் இஷ்டத்துக்கு தானாக நடக்க முடியாது.
1: எஸ்,
0: அவங்க ரெண்டு பேரும் நடக்கணும்னாலே ஒருத்தரை ஒருத்தர் முதல்ல பார்த்து பேசிக்கணும். இப்போ நான் இந்த பக்கம் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும்னு விரும்புகிறேன், நீ என்ன நினைக்கிற அப்படின்னு இந்த கழுதை
1: அந்த
0: கழுதையை பார்த்து கேட்கணும். உடனே அந்த கழுதை என்ன சொல்லும்? உனக்கு அப்படி என்ன இருக்கா? சரி, எனக்கும் அப்படி தான் ஒரு எண்ணம் மனசில் தோணுது. அப்போ உனக்குள்ளே இருக்கிற எண்ணம் தான் எனக்குள்ளே இருக்குன்னு அவங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் தே ஷுட் அக்ரி ஈச் அதர்.
1: எஸ்,
0: அப்படி ஒரு ஒருமனை இருந்தால் தான் ஒரு ஸ்டெப்பே எடுத்து வைக்க முடியும். இங்கே என் இஷ்டம் என் காலு நான் நடப்பேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வேலையே என்னென்னா
1: இல்லை.
0: நீ ஓ இஷ்டம் ஓன் காலு நான் நடப்பேன்னு சொன்னதுனால தான் காலோட காலை பிடிச்சி கட்டி போட்டிருக்கிற.
1: வலது காலும் இடது காலும் சேர்த்து வச்சு.
0: அப்ப திருமணம்னு வர்றப்ப இந்த கழுதைக்குன்னு வாங்க, அப்புறம் திருமணத்துக்கு இந்த கழுதை ஸ்டெப் எடுத்து வைக்கணும்னு சொல்றப்ப அந்த கழுது சொல்லுது, எனக்கெல்லாம் அப்படி எண்ணமே என்னன்னா
1: இல்லை,
0: வேணும்னா நீ நடந்துக்க அப்படின்னு சொன்னால் அந்த கழுதை ஒருமனப்படாமல் இந்த கழுதையால் நடக்கவே முடியாது.
1: எஸ்,
0: அதனால் அந்த கழுதைக்கு நடக்கணுங்கிற எண்ணம் வர்ற வரைக்கும் இந்த கழுதை நின்றுக்கிட்டே தான் இருக்கணும். இதே மாதிரி தான் கல்யாணத்தில் இவனுடைய வலது கையையும் அந்த பொண்ணோட ரெண்டு கையை ஆண்டவர் சேர்த்து வச்சு ஒரு கட்டு போட்டு விட்டுறாரு. அது கால் கட்டு இல்லை, சொல்லுங்கள், அன்பின் கட்டு.
1: அன்பின் கட்டு,
0: அன்பின் கட்டு. அது வரைக்கும் கல்யாணத்துக்கு முன்னாடி இஷ்டம் போல சுத்திட்டு திரிஞ்சாரு பாருங்க, இப்ப கல்யாணத்துக்கு பிறகு ஐயா ஏதாவது ஒண்ணு செய்யணும்னு நினைச்சாருன்னா யார பார்க்க வேண்டியிருக்கு?
1: அம்மனி முகத்தை பார்க்க வேண்டியிருக்கு.
0: அம்மனி ஓகேன்னா தான் ஐயாவால் அது செய்யவே
1: முடிகிறது.
0: ஏன்னா போட்டிருக்கிற கட்டு அப்படி,
1: அன்பின் கட்டு,
0: அன்பின் கட்டு. இதான் இந்த வசனம் பாருங்க, இரண்டு பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய
1: ஒருமித்து நடந்து போவார்களோ.
0: கல்யாணங்கிறது கால் கட்டு இல்லை, உலகம் சொல்ற மாதிரி அது அன்பின்
1: கட்டு.
0: தேவனே போட்ட
1: அன்பின்
0: கட்டு. ஸோ ரெண்டு பேரை ஒருமித்து நடக்க செய்யக்கூடிய ஒரு மகத்தான ஒரு ஆற்றல் அன்பின் கட்டுக்கு உண்டு.
1: எஸ்,
0: ஆமென் சொல்லு.
1: ஆமென்.
0: அப்ப இன்னைக்கு திருமணம் இருக்கு, ஆனா அதுல ஒருமனை மட்டும்
1: இல்லை,
0: இல்லை, அது ரெண்டு மனசு இணைகிற ஒரு விழா. ஆமென்,
1: ஆமென்.
0: கல்யாண பத்திரிகையிலையும் சரி, விளம்பர பதாகைகள்லையும் சரி, இந்த மாதிரி வார்த்தைகளை உபயோகப்படுத்தி சும்மா கவிதை நடையில அப்படியே வரிக்கு வரி எழுதி வைக்கிறதுல நம்மள மாதிரி ஒரு சிந்தனை சிற்பிகள் யாரும் இருக்க
1: முடியாது. அதுவும் செந்தமிழ்ல செதுக்குவது போல
0: சிந்தனை
1: சிற்பிகள்.
0: ஹல்லேலூயா. எல்லாம் அன்னைக்கு மட்டும் சும்மா எதுக மோனையா இருக்குன்றதுக்காக எழுதி வச்சுட்டு என்ன, நான் தான் எழுதுறதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியாமலே எழுதி வச்சுட்டு. அப்ப திருமணம் என்பது இருமனங்கள் இணைகிற விழா. இன்னும் என்னென்னு தெரியல, நிறைய எழுதி வைக்கிறாங்க, நான் இனிமேல் கொஞ்சம் கவனித்து பார்த்துட்டு சொல்கிறேன். ஆனால் திருமணம் இருக்குது, ஆனால் திருமணத்தில் என்ன இல்லை?
1: ஒன்னஸ்,
0: ஒருமனம் மிஸ் ஆகுது. திருமணத்தில் ஆண்டவர் ரெண்டு மனசை ஒன்னா என்ன செய்கிறார்?
1: இணைக்கிறார்,
0: இணைக்கிறார்.
1: இந்த
0: இந்த இணைப்பை கண்டு ஏன் பிசாசு பயப்படுறான் அப்படின்னா, இந்த இணைப்பு தான் இருவராக இருந்த ஒரு மனுஷனையும் ஒரு மனுஷியையும், திருமண பந்தம் என்கிற இணைப்பு தான் கணவன் மனைவி என்கிற ஸ்தானத்தில் அவர்களை ஒருவராக்குது.
1: எஸ்,
0: ஹல்லேலூயா. டூ ஹார்ட்ஸ் ஒன் மைண்ட், ஒன் மைண்ட், சூப்பர். ரெண்டு இருதயம், ஆனால் ரெண்டு இருதயத்துக்கு இருக்கிறது ஒரே
1: மனம்,
0: மனசு, ஒரே
1: மனசு,
0: சிந்தை.
1: கத்திருக்கெடுத்த
0: காரியத்தில் இந்த ஒரே சிந்தனையை உடைய ரெண்டு பேர் சத்ருவோட பார்வையில் மிக மிக அபாயகரமான பாத்திரங்கள். இந்த ஒற்றை சிந்தை இருவருக்கு இடையில் நிலவுகிற
1: ஒற்றை சிந்தை,
0: ஒரே சிந்தை. பிசாசு பார்க்குறான், என்னடா ரெண்டு பேர், ஆனால் இந்த ரெண்டு பேரும் இவங்களுக்குள்ள காணப்படுவது ஒரே சிந்தை. இவன் சிந்திக்கிறதா மனைவி சிந்திக்கிறாங்க, மனைவி சிந்திக்கிறதா கணவன் என்ன செய்கிறார்,
1: சிந்திக்கிறார்.
0: ஹல்லேலூயா. இப்போ நமக்கு உண்மையிலே இது ஒரு சவாலான காரியம். அது எப்படிங்க நான் சிந்திக்கிறத எப்படிங்க என் மனைவி சிந்திக்க முடியும், மனைவி சிந்திக்கிறத எப்படிங்க நான் சிந்திக்க முடியும்? இது இயல்பா மனுஷிகத்தின்படி பார்த்தா, மாம்சத்தின்படி பார்த்தா இது சாத்தியமே
1: இல்லையே.
0: என்னோட மைண்டு, என்னோட இருதயம், என்னோட சிந்தை, நான் உன்னை பார்க்குறேன், நான் உன்னோட பழகிறேன் அப்படிங்கிறப்ப என்னோட தாட் சிஸ்டம் வேற. அப்படி இருக்கிறப்ப என்னோட ஒய்ஃப் என் கூட இருக்கிறாங்க, அல்லது என் ஹஸ்பண்ட் என்னோட இருக்கிறாங்க, என்னோட தாட் சிஸ்டம் தான் அவங்களுக்குள்ள எப்படி இருக்கும் இது? ஹவ் இஸ் இட் பாசிபிள்? இது சாத்தியமே நடைமுறையில்
1: இல்லை.
0: இங்கதான் கிறிஸ்து வர்றார். ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென்.
0: நம்ம ரெண்டு பேருடைய மனசு வேற வேறையா இருந்தாலும் அந்த அந்த கிறிஸ்துவுக்கு எடுத்த காரியத்தில் கிறிஸ்து நம்மோடு இடைபடுகிற பொழுது கணவனோடும் மனைவியோடும் வேற வேற மாதிரி இடைபடுறதில்ல, ஒரே விதத்தில் இடைபடுகிறார்.
1: ஆமென்.
0: இருவருக்கு இடையில ஒரே சிந்தை உண்டாகணும்னா அது கிறிஸ்துவனால மட்டும்தான் முடியும். இங்க பேசுற அதே கிறிஸ்துவின் ஆவியானவர் அங்கேயும் போய் பேசுவார், அங்க பேசுகிற கிறிஸ்துவின் ஆவியானவர் இங்கேயும் வந்து பேசுவார். சோ ரெண்டு பேருக்கு இடையில கிறைஸ்த வச்சா ஒருமனப்பட முடியாதவங்களையும் அது ஒருமனப்படுத்திடுது. கர்த்தருக்கு எடுத்த காரியத்துல ஒற்றை சிந்தை சாத்தியம். ஒரு மனுஷனா ஒரு மனுஷியா நமக்கு அது சாத்தியமே இல்லை. அதனாலதான் ரெண்டு பேரை ஒன்னாக்குறதுக்கு உலகத்திலேயே ஏதாவது ஒரு கொள்கையை வச்சுக்கிறாங்க. கொள்கையின் அடிப்படையில் நாங்கள் ரெண்டு பேரும் ஒத்த கருத்துடையவர்கள், எங்களுடைய கோட்பாடுகளின் அடிப்படையில் நாங்கள் இருவரும் ஒத்த
1: கருத்துடையவர்கள்.
0: கூட்டணி அரசியல் கட்சி அமைக்கிற பொழுதெல்லாம் அந்த கொள்கை வேறுபாடு உள்ள நபர்களோட கூட்டணி அமைக்கிறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. ஆனால் ஒரே கொள்கை, ஒத்த கருத்துடைய அந்த அந்த அந்த அந்த கொள்கைகளை உடைய நபர்களோட ஒரு கூட்டணி அமைக்க அவங்க கொஞ்சம் கூட தயங்குறதே இல்லை. அப்போ செக்குலர் வேர்ல்டில் ஒரு ரெண்டு கட்சியை ஒன்றாக்கணும்னா அந்த ரெண்டு கட்சிக்கு இடையில் ஒரு அவங்கள ஒன்றா இணைக்கக்கூடிய ஒரு பொதுவான கொள்கை அடிப்படையில் அவங்க ஒருமனப்படுகிறார்கள். ஆமாம்.
1: ஆமென்.
0: கம்பெனிஸ் தங்களுடைய வியூகங்களின் அடிப்படையில் அவர்கள் ஒருமனப்படுகிறார்கள். ஸோ இதெல்லாம் செக்குலர் லீடர்ஷிப்பில் காணப்படுகிற பிரின்சிபல்ஸ். ஆனால் ஸ்பிரிச்சுவல் லைஃப்னு வர்றப்ப நம்ம எல்லாரையும் அஸ் அ சர்ச்சா நம்மளை எல்லாரையும் ஒன்னாக்குறது என்னது? கிறிஸ்துவின் சிந்தை. ஓகே.
1: எஸ்.
0: அஸ் அ கம்யூனிட்டியா நம்ம எல்லாரையும் ஒன்னாக்குறது எது?
1: கிறிஸ்துவின் சிந்தை.
0: ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா நம்ம எல்லாரையும் ஒன்னாக்குறது எது? கிறிஸ்துவின் சிந்தை. குடும்பமா பிள்ளைகளையும் பெற்றோரையும் ஒன்னாக்குறது எது? கிறிஸ்துவின் சிந்தை. We have a common thought and that common thought is nothing but Christ.
1: Yes.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: கணவனுக்கு மனைவிக்கு இடையில கிறிஸ்துவ பொதுவா வச்சா ரெண்டு பேரும் தானாவே என்ன செஞ்சிருவாங்க?
1: ஒருமனப்பட்டுருவாங்க.
0: இருவரை ஒருவராக்கக்கூடிய சிந்தை கிறிஸ்துவனுடையது. ஆக்சுவலா இயல்பாவே நாம ரெண்டு பேரும் தனித்தனியா சிந்திக்கக்கூடிய விதத்துலதான் நம்மளுடைய சிஸ்டருக்கு டிசைன் பண்ணிருக்கிறாரு. ஆனா ஒரு காமன், ஒரு பொதுவான ஒரு சிந்தை, அதாவது ரெண்டு பேருக்கு நடுவில் மத்தியஸ்தரா கிறிஸ்து இருப்பார்னா, அந்த கிறிஸ்துவை முன்னிட்டு அந்த சிந்தையை மனசுல வச்சு, அந்த சத்தியத்தை மனசுல வச்சு, ரெண்டு பேர் மட்டும் இல்லை, ஒரு குடும்பமா, ஒரு சமுதாயமா, ஒரு சபையா, நம்மளால ஒருமனப்பட முடியும். அப்ப இருவர் ஒருமித்து நடக்கணும்னாலே யார் வேணும்? கிறிஸ்து வேணும். அதனாலதான் ரெண்டு பேர் ஒருமித்து நடக்கிறத சத்துரு விரும்புவதே
1: இல்லை.
0: கிறிஸ்துவுக்குள்ள நீங்க ரெண்டு பேரும் ஒருமனப்பட்டவே
1: கூடாது.
0: அப்படி கிறிஸ்துவுக்குள்ள தம்பதிகள் ஒருமனப்படுகிற பொழுது அது தனக்கு பேர் ஆபத்தா முடியுங்கிறத அந்தகார சக்திகள் நல்லாவே என்ன பண்ணிருக்கிறாங்க, அறிஞ்சிருக்கிறாங்க. அப்ப ரெண்டு மனசு நம்மளை செயலற்று போக செய்கிறது கிறிஸ்துவுக்குள்ள தம்பதிகள் அடைகிற ஒருமனம், சபையார் அடைகிற ஒருமனம், ஒரு தனி மனுஷன் அடைகிற ஒருமனம், ஒரு குடும்பம் அடைகிற ஒருமனம், அந்த சபைக்கு விரோதமா, குடும்பத்துக்கு விரோதமா, தனி மனுஷனுக்கு விரோதமா, பிள்ளைகளுக்கு விரோதமா கிரியை செய்கிற அந்தகார சக்திகளை செயலற்று போக செய்கிறது. ஆமென்,
1: ஆமென்.
0: பிசாசை வந்து அப்படி திகச்சு நிக்க, செயலற்று போக வைக்கணும்னா, நிர்கதியா நிக்க வைக்கணும்னா, அதுக்காக நமக்கு கையில் ஆண்டர் கொடுத்துக்கிற பவர்ஃபுல்லான ஒரு ஆயுதம் ஆவியில காணப்படுகிற ஒருமைப்பாடு. ஆமென்,
1: ஆமென்.
0: ஒருமனம், ஒருமனம். ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: ஆனா ரெண்டு பேருக்கு இருக்கிறது ரெண்டு மனசு. ஆனா ரெண்டு மனசுலையும் காணப்படுகிறது ஒற்றை சிந்தை, ஒரே சிந்தை, அது கிறிஸ்துவின் சிந்தை. மத்தேயு 18:19 ஆண்டவர் சொல்றாரு, அல்லாமலும் உங்களில் இரண்டு பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு
1: உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்.
0: பூமியில ரெண்டு பேர் ஒருமனப்பட்டிருந்தா பரலோகத்திலிருந்து ஒரு காரியம் உண்டாகுது. பரலோகத்துல ஒரு காரியம் உண்டாகணும்னா பூமியில் இருக்கிற ரெண்டு பேரும் ஒன்னாகணும்.
1: ஆமென்,
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: ரெண்டு பேரும் பூமியில ஒருமனப்படுகிற பொழுது என்னையா நடக்குதுன்னா, பரலோகத்துல ஒரு ஆக்ஷன் நடக்குது.
1: எஸ்,
0: பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும். இந்த ஒன்னஸ்ல இருந்து பூமியில ஒருமனப்பட்டுட்டா, அந்த பூமியில உண்டாகிற ஒருமனம் தான் பரலோகத்துல காரியங்களை உண்டாக்குகிறதுன்னு பிசாசுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கிறதுனால தான் அவன் பூமியில நாம ஒருமனப்படுறத விடுறதே இல்லை. அதனால நமக்கு விரோதமா அநேகர் எழும்பலாம், ஆனா நமக்கு விரோதமா நாமளே எழும்பிடக்கூடாது. அந்த காரியம் மிக மிக ஆபத்தானது. சபைக்கு விரோதமா அந்தகார சக்தியில் எழும்பலாம், ஆனா சபைக்கு விரோதமா சபை எழும்பிடக்கூடாது. ஒரு குடும்பத்துக்கு விரோதமா அந்தகார சக்திகள் எழலாம், ஆனா அந்த குடும்பத்துக்கு விரோதமா அந்த குடும்பமே எழும்பிடக்கூடாது. கணவனுக்கும் மனைவிக்கும் விரோதமா அநேக எதிர்ப்புகள் வரலாம், ஆனா அந்த கணவனும் மனைவியும் ஒருவருக்கு விரோதமா ஒருவர் என்ன செய்யக்கூடாது,
1: எழும்பக்கூடாது.
0: அது மிக மிக ஆபத்தானது. ஆனா பிசாசு இந்த பிரித்தாளுகை செய்கிற இந்த சூழ்ச்சியில ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப தந்திரமான ஒரு ஆள். நமக்கு விரோதமா பிறரை எழுப்ப அல்ல, நமக்கு விரோதமா நம்மளை எழுப்புறதுக்கு தான் அவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல. எப்படியாவது ஒரு சான்ஸ் எனக்கு என்ன செய்யாதா,
1: கிடைக்காதா?
0: Mark 3:24 ஆண்டவர் சொல்ற, ஒரு ராஜ்யம் தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருந்தால் அந்த ராஜ்யம் நிலைநிற்க
1: மாட்டாது.
0: ஹல்லேலூயா. ஒரு ராஜ்யம் தனக்குத்தானே, if a kingdom is divided and rebelling against itself, that kingdom cannot stand. தனக்கு விரோதமா தானே எழும்பி நிற்கிற ஒரு ராஜ்யம், தனக்கு விரோதமாய் தானே எழும்பி நிற்கிற ஒரு வீடு, ஒரு வீடு தனக்குத்தானே விரோதமாக பிரிந்திருந்தால் அந்த வீடு
1: நிலைநிற்க மாட்டாதே.
0: 25th verse. அப்ப இந்த ஆண்டவர் சொல்ற காரியம் பாருங்க, பிசாசு ஒரு அமைப்பு வச்சிருக்கிறான், அவனுடைய கிங்டம் ஆர்டர் எப்படி இருக்குன்னா, தனக்கு உரதமா தானே பிரிஞ்சிருக்கிற அந்த சிஸ்டம் மட்டும் அங்க இல்ல. அது வந்து அவன் ராஜ்யத்தில் அலோ பண்றதே
1: இல்ல.
0: இல்ல, வலுவான ஒரு கட்டமைப்பு, மிக வலுவான ஒரு
1: கட்டமைப்பு.
0: அந்த அமைப்புக்குள்ள இருந்துதான் அவன் நம்ம மேல யுத்தம் என்ன செய்யறான்,
1: தொடுக்கிறான்.
0: ஆண்டவர் என்ன சொல்றாரு, தனக்குத்தானே விரோதமா நாம பிரியாம ஒருவரோடு ஒருவர் இசைந்திருந்தா அந்த அமைப்பு வலுவான ஒரு கட்டமைப்பு. ஆனா இசைந்திருக்க வேண்டிய இருவர் தங்களுக்கு விரோதமா தாங்களே பிரிந்திருந்தா அது நிலைச்சு என்ன செய்யாது,
1: நிற்காது.
0: தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருத்தல் என்பது எவ்வளவு பலமான அமைப்பையும் பலவீனப்படுத்திடும். பார்க்கறதுக்கு வெளியில ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு, ஆனா உள்ள போய் பார்த்தா எல்லாம் தனித்தனியா இருக்கு. பார்க்கறதுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர் இருக்கு. என்ன இருக்கு? ஸ்ட்ரக்சர். வெளியிலிருந்து பார்க்கறப்ப ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு, ஆனா உள்ள போய் சிஸ்டத்தை பார்த்தோம்னா எல்லாம் தனித்தனியா இருக்கு. ஸ்ட்ரக்சர் இருக்கு, பட் இன்சைட் தே ஆர் டிவைடட். இது என்ன செய்யாத, அந்த ஸ்ட்ரக்சர் ரொம்ப நாளைக்கு நிலைச்சு
1: நிற்காது,
0: நிற்காது அப்படிங்கிற. எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி, அது கண்டிப்பாக இடிஞ்சு என்ன செய்யும்,
1: விழும்.
0: அதனால தான் ஒரு பெரிய ஸ்ட்ரக்சரை அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி பிசாஸ் என்ன பண்ணுறான், அதனுடைய சிஸ்டத்தை குறி வைக்கிறான்.
1: ஹல்லேலூயா.
0: அவன் ஸ்ட்ரக்சரை தொடுறவன் இல்லை, சிஸ்டத்தை டச் பண்ணுறவன். அவனுக்கு தெரியும், சிஸ்டத்தை தொட்டுட்டோம்னா, அமைப்பை தொட்டுட்டோம்னா, அமைப்பு ரீதியாக அவங்க தனித்தனியாக பிரிஞ்சிருக்கிற ஒரு காரியத்தை உள்ளே கொண்டு போயிட்டோம்னா, அந்த ஸ்ட்ரக்சர் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி, அது எவ்வளோ பெரிய ராஜ்யமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய குடும்பமாக இருந்தாலும் சரி, அது ஆட்டோமேட்டிக்காக நினைச்சு என்ன செய்யாது,
1: நிற்காது.
0: So devil is not trying to attack the structure, but he is targeting the system.
1: Hallelujah. Hallelujah.
0: அவன் ஓங்கி உயர்ந்து நிற்கிற அந்த அந்த பெரிய ராஜ்யத்தை குறிவைக்கிறது இல்லை, அந்த பெரிய ராஜ்யத்தை இயக்குகிற அந்த இன்வெர்ட் சிஸ்டம் என்கிற அந்த ஒன்னஸ்ல கை வைக்கிறான். உள்ள பிரிஞ்சு நின்றுட்டு வெளியில பெருசா உயர்ந்து நிற்க முடியாது. உள்ளுக்குள்ள தனக்கு விரோதமா தானே பிரிந்து நின்றுட்டு வெளியில பெருசா உயர்ந்து நிக்க யாராலும்
1: முடியாது.
0: அந்த உயரம் சீக்கிரத்துல இடிஞ்சு விழுந்துடும். பட் டெவில் என்ன பண்றான், பலமான ஒரு அமைப்பை பலவீனப்படுத்த, அந்த அமைப்புக்கு விரோதமா அந்த அமைப்புக்குள்ள இருக்கிற ஆட்களே எழுப்புறான். அமைப்புக்கு விரோதமா வெளியில இருக்கிற ஆட்கள் எழுப்புனா பிரச்சனை இல்லை, அமைப்புக்கு விரோதமா அமைப்புல இருக்கிற ஆளே எழும்புறான். உலகம் முழுசு தானே பிரச்சனை, செகுலர் வேர்ல்டும் சரி ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டும் சரி, இதுதான் இதுதான் இதுதான் வந்து இன்னைக்கு என்னது, அமைப்புக்கு விரோதமா எத்தனையோ பேர் எழும்புறான். அப்படி இல்லை, அமைப்புக்கு விரோதமா அமைப்புக்குள்ள இருக்கிறவனே என்ன செய்யறான்,
1: எழும்புறான்.
0: சோ ஸ்ட்ரக்சர் என்ன செஞ்சிருச்சு, இதனால பாதிக்கப்படுது. சிஸ்டம் வீக்கா இருக்கிறப்ப ஸ்ட்ரக்சர் ஒருபோதும் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இன்டர்னலா உள்ளுக்குள்ள வீக்கான ஒரு சிஸ்டத்தை வச்சுக்கிட்டு ஸ்ட்ராங்கான ஸ்ட்ரக்சரை கட்டி காக்க நம்மளால
1: முடியாது.
0: ஸ்ட்ரக்சர் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்கு, ஆனா உள்ள இருக்கிற இன்டர்னல் சிஸ்டம் எப்படி இருக்கு, பயங்கர வீக்கா இருக்கு. உள்ள இருக்கிற சிஸ்டத்தை அமைப்பை எது வீக்காக்குச்சு, சிஸ்டம் தனக்கு விரோதமா தானே பிரிஞ்சிருக்கு. திருமண பந்தம், திருமண வாழ்க்கை, குடும்ப உறவு, அது அந்த ஸ்ட்ரக்சர் உயர்ந்து இருக்கணும் அப்படின்னா, அந்த உள்ளான அமைப்பு, அந்த அமைப்புல இருக்கிற ரெண்டு பேருக்கு இடையில ஒரு ஒன்னஸ் இருக்கணும். ஆமென்.
1: ஆமென்.
0: அதான் நம்ம பார்த்தோம், டபுளா இருக்கிற ரெண்டு பேரு மிங்கிள் ஆகிறதுனால சிங்கிள்
1: ஆகுறாங்க.
0: They become one. And this is the internal system.
1: System.
0: Inside, அவங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கிறாங்க,
1: ஒன்னா இருக்கிறாங்க,
0: செஞ்சிருக்கிறாங்க. அதனால ஒரு
2: டெவில் என்ன பண்றா, இன்டர்னல் சிஸ்டம் ஸ்ட்ராங்கா இருக்கிற வரைக்கும் ஸ்ட்ரக்சரை நம்ம ஒண்ணுமே செய்ய
1: முடியாது
2: முடியாது. ஆனா சிஸ்டத்தை தனக்கு உரதமா தானே பிரிஞ்சிருக்க ஏதாவது செஞ்சோம் அப்படின்னா ஸ்ட்ரக்சர் தானாவே கொலாப்ஸ் ஆயிரும்.
1: ஹல்லேலூயா.
2: சோ ஒரு அமைப்பானது தனக்கு விரோதமா தானே பிரிந்திருக்க சத்ரு சூழ்ச்சி செய்யறான். இந்த சூழ்ச்சியில சிக்கனா வீழ்ச்சி
1: நிச்சயம்
2: நிச்சயம். சோ சேர்ந்திருக்க வேண்டிய நீங்களை நானும் தனித்தனியா பிரிஞ்சு நிக்கிறப்ப அது நமக்கு விரோதமா சத்ரு ஒன்னு சேர்த்துறோம். சேர்ந்திருக்க வேண்டிய நாம இருவரும் தனித்தனியா பிரிஞ்சிருக்கிறப்ப நமக்கு விரோதமா கிரியை செய்கிற அந்தகார சக்திகள் என்ன செஞ்சிடும், நமக்கு விரோதமா கூட்டணி அமைச்சிரும். என்ன அமைச்சிரும்?
1: கூட்டணி
2: அமைச்சிரும், பலமான கூட்டணி அமைச்சிரும். நம்மளால ஒண்ணு செய்ய
1: முடியாது.
2: ஆனா நாம இருவராயிராமல் எந்த பிரிவினைக்கு இடம் கூடாம நாம ஒருமனப்பட்டு ஒருவராகும் பொழுது நமக்கு விரோதமா சத்ரு போட்டிருக்கிற அந்த முற்றுகைய சிதறடிச்சிடலாம். என்ன செய்யலாம்?
1: சிதறடிச்சிடலாம்.
2: தி பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. ஆமென்.
1: ஹல்லேலூயா.
2: நான் வழக்கமா நான் பாஸ்டர்ஸ் மீட்டிங்ல ஒன்னஸ் குறித்து பேசுறப்ப இந்த பேசேஜ் குறித்து எனக்கு ஆண்டவர் அநேக இடங்கள்ல இந்த காரியங்களை நான் டீச் பண்ண தேவன் உதவி செஞ்சிருக்கிறார். அந்த ஒன்னு சாமுவேல்ல 11 அதிகாரம் அதுல இருக்கு பாருங்க, த பவர் ஆஃப் ஒன்னஸ். அது என்ன வேலை பண்ணும் அப்படிங்கிறத குறித்து அந்த 1 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அக்காலத்தில் நாகாஸ் என்னும் அம்மோனியன் வந்து
1: கீலேயாத்தில் இருக்கிற யாபேசை முற்றுகை போட்டான்.
2: முற்றுகை போட்டான். அப்பொழுது யாபேசின் மனுஷர் எல்லாரும் நாகாசை நோக்கி
1: எங்களோட உடன்படிக்கை பண்ணும், அப்பொழுது உம்மை சேவிப்போம் என்றார்கள்.
2: சோ பலமான ஒரு ஒரு முற்றுகை.
1: ஹல்லேலூயா.
2: பிசீஜ்ட். என்னது?
1: முற்றுகை.
2: சுற்றி என்ன செஞ்சிட்டான்?
1: முற்றுகை.
2: வளைந்து கொண்டான். ஒன்னு சரண்டர் ஆகு, இல்லைன்னா உங்களை அழிக்காம என்ன செய்ய
1: மாட்டேன்.
2: பலமான ஒரு முற்றுகை. அப்ப அதற்கு அம்மோனியன் ஆகிய நாகாஸ், நான் உங்கள் ஒவ்வொருவருடைய வலது கண்ணையும் பிடுங்கி இதனால் இஸ்ரவேல் எல்லாவற்றின் மேலும் நெந்தை வர பண்ணுவதை நான் உங்களுடைய பண்ணும் உடன்படிக்கை
1: ஏற்ற.
2: அப்ப யாபேசட மூப்பர்கள் தத்தளிச்சு தைப்போடு வந்து ஸ்தானாதிபதிகள் சவுலின் ஊராகிய கிபியால வந்து இந்த மாதிரி தங்களுக்கு உண்டான இடுக்கனை தங்களுக்கு விரோதமாக போடப்பட்டிருக்கிற முற்றுகையை குறித்து சொல்கிறாங்க. அப்போ இந்த செய்திகளை கேட்ட உடனே அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல் மேலே கர்த்தருடைய ஆவியானவர் என்ன செய்கிறார்? இறங்குறார். இறங்கி அவன் பண்ணுறான் பாருங்க 6 சவுல் இந்த செய்திகளை கேட்ட உடனே தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதுனா
1: அவன் மிகவும் கோபம் உண்டவனாக
2: ஓரினை மாட்டை பிடித்து
1: துண்டித்து
2: அந்த ஸ்தானாதிபதிகள் கையிலே கொடுத்து
1: இஸ்ரவேலின் நாடுகளுக்கு எல்லாம் அனுப்பி
2: சவுலின் பின்னாலேயும்
1: சாமுவேலின் பின்னாலேயும் புறப்படாதவன் எவனோ
2: அவனுடைய மாடுகளுக்கு இப்படி செய்யப்படும் என்று சொல்லி அனுப்பினான்.
1: அப்பொழுது கர்த்தரால் உண்டான பயங்கரம் ஜனத்தின் மேல் வந்ததினால்
2: அவர்கள் ஒருமனப்பட்டு
1: புறப்பட்டு வந்தார்கள்.
2: வந்ததினால் எப்படி வந்தாங்க?
1: ஒருமனப்பட்டு புறப்பட்டு
2: ஒருமனப்பட்டு புறப்பட்டு வந்தார். And terror from the Lord fell on the people, and they came out with one consent. And they came out with one consent.
1: ஒன்று திரண்டு வந்தார்கள்.
2: ஒன்று திரண்டு வந்தார்கள். Hallelujah.
1: Hallelujah.
2: இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல இருக்கு பாருங்க, they become one. எல்லாரும் எப்படி ஆயிட்டாங்க? ஒன்னு ஆயிட்டாங்க. இலக்கம் பார்த்தா மொத்தம் 330,000 பேர். இஸ்ரேலிலிருந்து வந்தது 300,000 பேர். யூதாலிருந்து வந்தது
1: 30,000
2: பேர். 330,000 பேரும் எப்படி ஆயிட்டாங்க?
1: ஒன்னாயிட்டாங்க.
2: ஒன்னாயிட்டாங்க. எல்லாருக்குள்ளே ஒரே சிந்தை, ஒற்றை சிந்தை, ஒற்றை சிந்தை. 330,000 பேர் எப்படி ஆக்கிருச்சு?
1: ஒன்னாக்கிருச்சு.
2: ஒரு மனுஷன் ஆக்கிருச்சு.
1: ஆமென்.
2: They all turn as one. Man. Amen.
1: Amen.
2: One man army இல்ல, ஒன்னசா இருக்கிற ஆமி.
1: Yes.
2: இந்த ஒருமனை இந்த பக்கம் உண்டான பொழுது யுத்தத்துக்கு போனப்ப அந்த பக்கம் என்ன நடந்துச்சு? முற்றுகள் என்ன நடந்துச்சு? 11 வசனம், மறுநாளிலே சவுல்
1: ஜனங்களை 3 படையாக வகுத்து கிழக்கு வெளுத்து வரும் ஜாபத்தில் பாளையத்திற்குள் வந்து வெயில் ஏறும் வரைக்கும்
2: அம்மோனியரை முறியடித்தார்.
1: தப்பினவர்களில் ரெண்டு பேராகிலும் சேர்ந்து ஓடி போகாதபடிக்கு எல்லாரும் சிதறி போனார்கள்.
2: ரெண்டு பேராகிலும் சேர்ந்து ஓடி போகாதபடி. வேற ஆம்பிளிஃபைட்ல என்ன இருக்கு? ரெண்டு பேராகிலும் so that no two of them remain together. So that no two of them remained together. அதாவது ரெண்டு பேரு ஒன்னா சேர்ந்து நிக்க முடியாதபடி எல்லாரும் அக்கக்கா, நம்ம லோக்கல் பாஷையில அக்கக்கா சிதறி
1: ஓடிட்டான். இருவர் கூட இணையாதபடி எஞ்சி இருந்தவர்கள் சிதறடிக்கப்பட்டார்களாம்.
2: அப்படிதான் இருக்கு என்ன
1: பொதுமொழிபெயர்ப்புல,
2: இருவர் கூட
1: இணையாதபடி எஞ்சி இருந்தவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள்.
2: பியூட்டிஃபுல்லான மொழியாக்கும். இருவர் கூட
1: இணையாதபடி எஞ்சி இருந்தவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள்.
2: சிதறடிக்கப்பட்டார்கள்,
1: சிதற தேங்கா மாதிரி
2: சிதற தேங்கா. சாமிக்கு நாம சிதற தேங்காய் உடைக்கிறத குறிச்சு மதம் சொல்லி கொடுத்தா நம்ம சாமி நமக்கு தேங்காய் உடைக்கிறார்.
1: எஸ்,
2: நம்ம குரதம முற்றுகை போடப்பட்டிருந்த அந்த எதிரி தான் அந்த தேங்காய். என்ன ஸ்ட்ராங்கா இருக்கு இந்த தேங்காய். தேங்காய் அப்படி இருக்கு
1: ஸ்ட்ராங்.
2: என் பிள்ளைக்கு விரோதமா இவ்வளவு வலுவா நீ என்ன செய்யற, ஸ்ட்ராங்கான்னு யுத்தம் பண்ண போற, முற்றுகை போட்டிருக்கல, அதனால என் புள்ள ஒருமனை பட்டுட்டான். அதனால பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த தேவன் அந்த தேங்காயை அந்த முற்றுகை எடுத்து ஓங்கி ஒரு அடி அடிச்சா செதற தேங்காய் எப்படி பறக்கும் சொல்லுங்க. சில்லு சில்லா,
1: சில்லு சில்லா,
2: துண்டு துண்டா,
1: துண்டு துண்டா.
2: ஏதாவது ரெண்டு சில்லு ஒன்னா சேர்ந்து ஜாயின் பண்ணி சிதறுமா?
1: இல்ல,
2: ஒன்னா இருந்த தேங்காய் சில்லு சில்லா, துண்டு துண்டா
1: துண்டா.
2: அதனாலதான் அதுக்கு பேரு செதறு தேங்காய்.
1: எஸ், ஹல்லேலூயா.
2: அப்ப உள்ள இருக்கிற அமைப்பு ஒருமனப்படுறப்ப டெவிலோட வியூகம் எவ்வளவு பலமா இருந்தாலும் சரி அந்த வியூகத்தை சிதறடிச்சிடலாம்.
1: எஸ்,
2: உங்க குடும்பத்துக்கு விரோதமா சத்துரு போடப்பட்டிருக்கிற அந்த முற்றுகையை கண்டு பயப்படாதீங்க. முற்றுகை போட்டிருக்கிறான், என் திருமண வாழ்க்கைக்கு விரோதமா சத்துரு என்ன போட்டிருக்கான்,
1: முற்றுகையை போட்டிருக்கான்,
2: பலமா சூழ்ந்து கொண்டு என்னை அச்சுறுத்துறான். பலமான வியூகம், வலுவான முற்றுகை, வருஷக்கணக்கா முற்றுகை, சரண்டராக சரண்டராக சரண்டராக, இல்லைன்னா உன்னை கொன்றுவேன் கொன்றுவேன்னு சொல்லி முற்றுகை போட்டு சத்துரு தேவன் உண்டாக்கின அமைப்ப வலுவிலக்க செய்யும்படி முற்றுகை போட்டிருக்கிறான். ஆனா தேவன் சொல்றாரு, நீங்க ஒருமனை பட்டீங்க அப்படின்னா, அஸ் எ சிஸ்டமா நீங்க ஒன்னா இருந்தீங்கன்னா அந்த வலுவான முற்றுகையை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் உங்களுக்கு
1: இல்லை.
2: 330,000 பேர்
1: ஒரே
2: ஒரே ஆளானப்ப அம்மோ அந்த அந்த நாகாசோட பட சிதறிச்சு. எனக்கு இதில் என்ன சத்தியத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார்னா, சபை அல்லது குடும்பம் அல்லது ஸ்தாபனம் தனித்தனியாக பிரிஞ்சிருக்கும்னா துண்டு துண்டாக சிதறி கிடக்கும் அப்படின்னா நாகாஸ் மாதிரி எதிரி ஒன்றை சேர்ந்து வந்து அந்த அமைப்புக்கு விரோதமாக முற்றுகை போடத்தான் செய்வான். என்ன செய்வான்? முற்றுகையை போடத்தான். ஏன் பலமான முற்றுகையை? அமைப்புக்குள்ள பல கூட்டணி, எப்பவுமே அமைப்புக்குள்ள உண்டாகிற கூட்டணி, கூட்டணிய அந்த அமைப்பு ரொம்ப என்ன செஞ்சிடும், அணிக்குள்ள கூட்டணி வைக்காதீங்கப்பா, ஒரே அணியா இருங்க. நீங்க என்னடா அணிக்குள்ள என்ன செய்றீங்க,
1: கூட்டணி வைத்துக் கொள்ளுகிறீர்களே.
2: இது உருப்படுமா அணியை என்ன செஞ்சிருச்சுப்போ
1: கூட்டணி.
2: ஏன்னா அவர் அந்த பக்கம் அவர் ஒரு 10 கோஷ்டிக்கு தலைவர், இவர் ஒரு 5 கோஷ்டிக்கு
1: தலைவர்.
2: தலைவர் இவர் என்ன சொல்றாரு, நான் வந்து ஒரு 2 பேர் கொண்ட ஒரு கோஷ்டிக்கு நானு
1: தலைவர்
2: அப்படின்னு உட்கட்சி பூசல் இதுதான் சொல்றாங்க. என்னது உட்கட்சி?
1: உட்கட்சி பூசல்.
2: பூசல், உட்கட்சி பூசல் அப்படின்னா என்னன்னா கோஷ்டி பூசல். சில கட்சிகளுக்குள்ள நிறைய உட்கட்சி பூசல் இருக்கிறதுனால தான் அந்த கட்சியால தலை தூக்கவே முடியல.
1: எஸ்,
2: பேரெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். உட்கட்சி பூசல் இருக்கிற கட்சியால என்ன செய்ய முடியல,
1: தலை தூக்க முடியல,
2: தலை தூக்கவே முடியல. அப்ப இங்கே பல பூசல்கள், ஆனால் இதன் மத்தியில் தேவன் கிரியை செஞ்சு எல்லாரையும் ஒன்றாக்குறாரு. பாருங்க, அஞ்சு பேரை தனியாக நின்றவன், பத்து பேருக்கு குரூப்பை தலைவராக இருந்தவன், இருபது பேருக்கு தலைவராக இருந்தவன், எல்லாத்தையும் மறந்துட்டு, எல்லா பூசலையும் மறந்துட்டு, எல்லாம் ஒன்றை என்ன செஞ்சிட்டான், சேர்ந்துட்டான். அந்த பக்கம் இருக்கிற அஞ்சு பேர் இங்கே வந்துட்டார், இந்த பக்கம் இருக்கிற பத்து பேர் வந்துட்டார். இப்போ எந்த விதமான உட்கட்சி குழப்பம் எதுவுமே இல்லாமல் எல்லாம் எப்படி ஆயிட்டாங்க,
1: ஒன்றாயிட்டாங்க. ஹல்லேலூயா.
2: ஸோ இருபதை ஒரு நாளாக பிரிச்சிங்கன்னா எத்தனை பிரிக்கலாம்,
1: அஞ்சு குரூப்பா,
2: நாலு அஞ்சு குரூப் ஆயினாங்க,
1: இருபது
2: இருபது, முப்பதை மூணாக பிரிச்சா மூணு பத்தா
1: முப்பது முப்பது,
2: இருபத்தஞ்சு அஞ்சா பிரிச்சா ஐயஞ்சா
1: இருபத்தஞ்சு,
2: நாற்பதை பத்தா பிரிச்சா பயத்துனாங்க
1: நாற்பது
2: நாற்பது. ஸோ இதான் பிரித்து பிரித்து பிரித்து பிரித்து பிரித்து பிரித்து, ஆனால் ஒரு அஞ்சை சிதறடிச்சா
1: தனித்தனியா,
2: அஞ்சு அஞ்சை பிரித்து எப்படி பிரிக்கலாம், ஒன்றுன்னா பிரிக்கிறது பேர் இல்லை, சிதறி ஓடு.
1: எஸ்,
2: என்ன செய்து
1: சதறி ஓடுது.
2: இந்த இந்த இந்த பக்கம் பிரிஞ்சு நின்று பூரா ஒன்னாயிட்டான், அதாவது அஞ்சு பேர் ஒரு கோஷ்டி பத்து பேர் ஒரு கோஷ்டி பூரா என்ன செஞ்சிருச்சு,
1: ஒன்னாயிருச்சு,
2: சவுலோட தலைமையில ஒன்னாயிட்டாங்க. இப்ப எதிரியில வலுவா இருந்தவன் பூரா என்ன ஆயிட்டான், ரெண்டு பேரும் கூட ஒன்னா சேர முடியாதபடி எவனுமே தனக்குள்ள கூட்டணி அமைக்க முடியாத விதத்துல எல்லாம் சிதறிட்டான்.
1: எஸ்,
2: அப்ப ஆண்டவர் சொன்னார், சபையாகிய நீங்க ஒன்றுபட்டா சத்துருவை சிதறடிக்கலாம். சபையாராகிய நீங்க, ஒரு கணவன் மனைவியா இருக்கிற நீங்க, நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு நின்னா, இந்த மாதிரி பிரிஞ்சு நின்னா உங்க குடும்பத்துக்கு விரோதமா சத்துரு போட்டிருக்கிற முற்றுகை பலமா இருக்கும்.
1: எஸ்,
2: அந்த சபைக்கு விரோதமாய் போடப்பட்ட முற்றுகை பலமா இருக்கும், அந்த ஸ்தாபனத்துக்கு விரோதமா போடப்பட்ட முற்றுகை
1: பலமா
2: இருக்கும். நமக்கு விரோதமா நாமளே பிரிஞ்சுக்கிட்டு நாம என்னதான் ஜெபம் பண்ணாலும் அந்த ஜெபத்தை கொண்டு எந்த எந்த பிசாசனுடைய முற்றுகையை முறியடிக்க நம்மளால
1: முடியாது,
2: முடியாது.
1: ஹல்லேலூயா.
2: ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் இது. அப்ப முற்றுகையை முறியடிக்கணும்னா நாம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், ரெண்டு பேரு கடையில என்னமோ ஒண்ணு சிக்கி இருக்கு பாருங்க, அதை வெளியே எடுத்து போட்டுறணும். உள்ள சிக்கி இருக்கிறத
1: வெளியே எடுத்து போட்டுறணும்.
2: அருமையான ஒரு ஓமையை சொல்லி கொடுத்தாரு அன்னைக்கு ஒரு மேரேஜ்ல, நான் ப்ரீச் பண்றப்ப வாய் நிறைய சோறு நல்ல ருசியான பதார்த்தம் எங்க இருக்கு,
1: வாய்க்குள்ள.
2: அப்ப ரெண்டு பல்லு, மேல் வரிசை பல்லு கணவன், கீழ் வரிசை பல்லு
1: மனைவி,
2: மனைவி. இந்த ரெண்டு பல்வரிசைக்கு நடுவில் தான் அந்த ருசியான பதார்த்தத்தை மென்று என்ன செய்யணும்,
1: தின்று சாப்பிட,
2: மென்று தின்று. அப்ப அந்த ருசியான பதார்த்தத்தை ரெண்டு பல்லும் மெல்லலான்னு பார்த்தா அந்த ரெண்டு பல்லுக்கு நடுவில் ஒரு கல்லு சிக்கிருச்சு. அப்ப ரெண்டு பல்லுக்கு இடையில ஒரு கல்லு சிக்குனா எவ்வளவு ருசியான பதார்த்தத்தையும் நம்மளால மென்று தின்ன முடியுமா,
1: சாப்பிட முடியாது.
2: இப்போ வாயில என்ன இருக்கு அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, வாயில எப்படி ருசியான பதார்த்தம் இருக்குங்கிறது முக்கியம் இல்லை, ரெண்டு பல்லுக்கு இடையில என்ன சிக்கி இருக்குன்றதுதான் முக்கியம். அதனாலதான் வீட்டில் நல்லா இருக்கிறோம், ஒரு குறையும் இல்லை வீட்டில், எல்லாம் எந்த பொருளுக்கும் பஞ்சமே இல்லை, வீடுக்கு குறையில,
1: வாசலுக்கு
2: குறையில, நகைக்கு குறையில, சொத்துக்கு குறையில, படிப்பு குறையில, பதவிக்கு குறையில, ஒரு குறையும் இல்லை வீட்டில், எங்களுக்கு இருக்கிறதுல ஒரு குறையும் இல்லை. ஆனா உங்க வீட்டில் எல்லாம் இருக்கு, ஆனா உங்க ரெண்டு பேர் கடையில் என்னமோ ஒண்ணு இருக்கு, அதுதான் உங்க பல்லு கடையில சிக்கின ஒத்த கல்லு.
1: எஸ்,
2: ஆண்டு சொல்றார், அந்த ஒத்த கல்லை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு மணம் வந்துடும்.
1: ஹல்லேலூயா.
2: அந்த ஒற்ற கல்லு தான் பிரச்சனை.
1: ஆமென்.
2: இந்த ஒற்றை கல்லை ரிமூவ் பண்ணியாச்சுன்னா நமக்கு விரோதமாக போடப்பட்ட முற்றுகையை முறியடிச்சிடலாம்.
1: ஆமென்.
2: அந்த ஒத்த கல்லை ரிமூவ் பண்ண முடியாதா?
1: ஹல்லேலூயா.
2: படாத பாடு படுத்ததே உங்க ரெண்டு பேரையும், மேல் வரிசையும் காலி பண்ணுது,
1: கீழ் வரிசையும் காலி பண்ணுது,
2: கீழ் வரிசையும் காலி பண்ணுது, ரெண்டையும் சின்னவனப்படுத்துது. எது? அந்த
1: ஒற்றை கல். ஹல்லேலூயா.
2: அந்த கல் என்னன்னு கண்டுபிடிங்க, அந்த கல்லை கவனமா எடுத்து வெளியில போட்டுருங்க. ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
2: எல்லாம் சரியாயிரும். அறவை சரியா இருக்கும். ரெண்டு பற்களுக்கு இடையில
1: அறவை
2: அறவை சரியா இருக்கும். ஆமென். நீங்க வாயில ஒற்ற கல்லு ரெண்டு பல்லு கடையில சிக்கி இருக்கிறப்ப என்னதான் ருசியான பதார்த்தம் வாயில இருந்தாலும் ருசிக்க முடியுமா?
1: முடியாது.
2: ருசி எப்ப வரும்?
1: அந்த கல்லை நீக்கு.
2: இங்க பாருங்க, கல்லு சிக்குன்னு அதான் நிலைமை. நல்லா காட்டுங்க என்ன இருக்கு. குடும்பங்கிற அமைப்பு, இந்த இந்த மனுஷன் குடும்பங்கிற
1: அமைப்பு,
2: குடும்பங்கிற அமைப்பு ஏன் இந்த பாடு விடுதுன்னா, இந்த கணவன் மனைவி ரெண்டு பல்வரிசி கடையில நிக்கின ஒத்த
1: கல்லு
2: கல்லு அந்த அமைப்பு இப்படி ஆக்கிருச்சு. இப்ப வாயில கல்லை வச்சுக்கிட்டு நீங்க சவைக்க முடியாது. நீங்க சவைச்சாதான் சுவையே தெரியும்.
1: ஆமே.
2: மேரேஜ் லைஃபோட மேரேஜ் லைஃப் எக்ஸலண்டான ஒரு ருசி உள்ளதா இருந்தோம், ஏன் அதை அதை அதை சுவைக்க முடியல அப்படின்னா, அந்த காரியத்தை சவைக்க முடியாதது கோளாறு. ஏன் சவைக்க முடியல அப்படின்னா, ஒத்த கல்லு, ஒத்த கல்லு. அதை எடுத்துட்டேன்னா அதை நீ நீ சவைச்சு சாப்பிட ஆரம்பிப்ப. நீ சவைச்சு சாப்பிட்றப்ப தான் அதில் இருக்கிற ஜூஸ், அதில் இருக்கிற டேஸ்டை ரிலீஸ் ஆகும்.
1: ஆமென்.
2: ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென்.
2: அப்போ இந்த ரெண்டு பேரும் கடையில் கிடந்து அந்த ஒரு கல் படா படுத்துத அது தூக்கி போட்டுற முடியாதா? அது குடும்பத்தை தேவன் நமக்குன்னு ஏற்படுத்தி கொடுத்த அந்த குடும்பத்தை, அந்த குடும்பத்தின் காரியங்களை, அந்த தெய்வீக அமைப்பில் இருக்கிற அந்த அற்புதங்களை நம்மளால் அனுபவிக்க முடியாத விதத்தில் நம்மளை தடை செய்கிறதே, அதை ரிமூவ் பண்ணக்கூடாதா? பல்லு கடையில் ஒரு கல் சிக்கினா மட்டும் உடனே அதை எடுத்து போகிறதுக்கு எல்லாத்தையும் நிப்பாட்டிடுறியே, சாப்பாட்டை நிறுத்திடுற, சோறு தட்டில் அப்படி நம்ம பிசைஞ்சிட்டு இருக்கிறப்ப பிளேட்டில் ஒரு கல் அருவிருச்சுன்னா முதல்ல நிறுத்திட்டு அப்படி குத்தி குத்தி பார்த்து தேய்ச்சி பார்த்து எங்கன ஒரு மாதிரி சத்தம் வருதுன்னு பார்த்து அப்புறம் கையில் அப்படி அமுக்கி அதை கொஞ்சம் நசுக்கி நசுக்கி பார்த்து ஆகா ஒத்த கல் எடுத்து போட்ட பின்னாடி தான் என்ன
1: செய்கிறோம்,
2: சாப்பிட்றோம். இப்போ லைஃப்லேயும் அப்பப்போ என்னமாவது ஒன்று நெருடுதுன்னா, ஏதாவது உரசுதுன்னா, நம்ம கொஞ்சம் என்னடா ஒரு சம்மந்தம் இல்லாத ஒரு சத்தம் என்ன செய்யுது உள்ளுக்குள்ள ஃபேமிலிக்குள்ளே
1: கேட்குது
2: வருது, அதை கொஞ்சம் உரசி பார்த்து எங்கே வருது, இந்த இங்கே உரசிப்பார், என்னமோ ஒன்று சத்தம் கேட்டுச்சு, இங்கே உரசிப்பார், இங்கே உரசிப்பார், இங்கே தான் என்ன செய்யுது சத்தம்
1: கேட்குது
2: வருதுன்னு எவ்வளவு கேர்ஃபுல்லாக தட்ட அலசி ஆராய்ஞ்சு அந்த ஒற்றை கல்லை தூக்கி வெளியில் போட்டுட்டு அதுக்கப்புறமும் கவனமாக மெதுவாக மென்று மென்று பார்த்து ஏதாவது. எவ்வளவு கவனமாக இருக்கிறோம் சாப்பாட்டில், சாப்பாட்டில் இந்த கல் விஷயத்தில் இவ்வளவு கவனமாக இருக்கிறோமே, கல்யாண விஷயத்தில் எவ்வளவு கவனமாக இருக்கணும். சாப்பாட்டில் கல் விழுந்தால் அதை கவனமாக எடுத்து போடுற, கல்யாணத்தில் கல் விழுந்துருக்குடா,
1: எஸ்
2: நீ பாட்டில் அதெல்லாம் ஒன்றும் செய்யாதுன்னு சொல்கிற. ஆண்டவர் எவ்வளவு அருமையாக நம்ம இடத்துல சொல்லி கொடுக்குறாரு. அது சபையாக இருந்தாலும் சரி, அந்த ஒற்றை கடலை எடுத்து போடாமல் சபையினுடைய ஒருமணம் ரெஸ்டோர் ஆகாது. அது ஸ்தாபனமாக இருந்தாலும் சரி, அந்த நெருடலை உண்டு பண்ணுகிற உறவில் நெருடலை உண்டு பண்ணுகிற அந்த ஒற்றை கல்லை தூக்கி வெளியே போடாமல் எதுவும் சரி பண்ண நம்மளால்
1: முடியாது.
2: ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென்.
2: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
2: இதில் நாம் கவனமாக விழிப்பாக இருக்கிற பொழுது நம்முடைய மேரேஜ் லைஃபை நம்மளால் காத்து கொண்டு இந்த இந்த இந்த ஒருமணத்துக்குள்ளேருந்து நமக்கு விரோதமாக, குடும்பத்துக்கு விரோதமாக போடப்பட்ட முற்றுகையை நம்மளால் முறியடிக்க முடியும். ஆமே.
1: ஆமே.
2: ஸோ இந்த இருவர் ஒருமித்து நடந்தால், ஒருமணப்பட்டு உங்களில் இருவர் ஒருமணப்பட்டிருந்தால் ஒழிய அவர்கள் ஒருமித்து நடந்து போவார்களோ. ஆமே.
1: ஹல்லேலூயா.
2: ஆமோஸ் 3:3 நீங்கள் என்ன செய்யக்கூடாது, மறக்கவே
1: கூடாது.
2: ஸோ கணவனும் மனைவியும் ஒருமணப்பட்டால் முற்றுகை என்ன செய்யலாம், முறியடிக்கலாம். எப்படி முறியடிக்கலாம், துண்டு துண்டா சிதறடிச்சு முறியடிக்கலாம். ஓகே. ஆனால் கணவனும் மனைவியும் தனித்தனியாக பிரிஞ்சிருந்தா அங்கங்கே அங்கங்கே அங்கங்கே சிதறி கிடக்கிற சத்துருலாம் ஒன்றா என்ன செஞ்சிருவான்,
1: சேர்ந்துருவான்.
2: டேய், இவங்க ரெண்டு பேரும் கடையில் ரெண்டு பேரும் பேசிக்கிறதே இல்லையா, ரொம்ப நாளா ஒருத்தருக்கு ஒருத்தர் சிரிச்சு ரொம்ப நாளாக ஆச்சான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுனாலே அந்த குடும்பத்துக்கு உரதமாக பிசாசு அப்படி அணிவகுத்துருவான். பல இடத்துல இருக்கிற படையெல்லாம் ஒன்னா திரட்டி சுத்தி என்ன செஞ்சிருவான்,
1: அணிவகுத்து
2: முற்றுகை போட்டுருவான். இந்த மிலிட்ரி அந்த சிஸ்டத்தை ஒட்டச்சு செதறடிச்சு அவனை துண்டு துண்டா செதறதேங்காய் ஆக்கணும்னா, வெரி சிம்பிள், நீங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு இடையில பெரிய உருத்தலை உண்டு பண்ணுகிற அந்த ஒற்றை கல்லை தூக்கி வெளியில போட்டுட்டு நீங்க மேரேஜ் லைஃப வாழ ஆரம்பிங்க. முற்றுகை முறியடிக்கப்படும். எப்படி? பெரிய அசிங்கமா மிகப்பெரிய அவமானப்பட்டு ஓடுவான். எப்படின்னா தனித்தனியா ஓடுவான். எப்படி ஓடுவான்? தனித்தனியா ஓடுவான்.
1: ஹல்லேலூயா.
2: ஸோ இன்னும் உங்களோட பேசணும்னு நான் வந்தேன், ஆனால் எனக்கு முக்கியமான ஒரு காரியத்தை இப்போ நான் தொடணும். அது தொட்டால் டைம் ஆயிடும். ஸோ நாளைக்கு இதை குறித்து உங்களோட நான் பேசுகிறேன். ஆமாம்.
1: ஆமாம்.
2: ரெண்டு பேர் ஒன்று அப்படி ஒரு அணி ஆகிற பொழுது அது என்ன மாதிரி ஒரு வேலையை லைஃப்பில் செய்யுது அப்படிங்கிற அந்த சுவை இருக்கு பாருங்க. இன்னைக்கு சொன்னேன் பாருங்க, அதை சுவை அந்த சவைச்சா தான்
1: அந்த சுவை
2: சுவை தெரியும். அது என்ன சுவை? அது எப்படி சவைக்கிறது? அதை குறித்து நாளைக்கு அந்த காரியத்தை நமக்கு அப்படி ருசி காட்ட போறார் ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென்.
2: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
2: அதனால நாளைக்கு எங்களோட நீங்க வழக்கம் போல இணைந்திருங்கள். கர்த்தர் மகிமைப்படுவாராக. ஆமென்.
1: ஆமென்.
2: தேங்க்யூ.

0: ஆண்டவரோட தனிப்பட்ட பர்சனல் ரிலேஷன்ஷிப்லையும் பாருங்களேன், நம்மளால ஏன் ஒரு இன்டெப்தா அவரோட ஒருமனப்பட முடியலன்னா, ஏதோ ஒரு ஒரு ஒரு ஒரு சின்ன காரியம் உள்ள கடந்துட்டு பல்லு கடையில் சிக்கின அந்த சின்ன கல் போல அவருக்கு நமக்கு இடையில ஏதோ ஒன்று, ஏதோ ஒன்று, ஏதோ ஒன்று, அது ஒரு நெருடலை உண்டாக்குது, ஒரு உறுத்தலை உண்டாக்குது. அந்த ஒற்றை விஷயத்தோடு நான் போராடுறேன். அதனால தான் இந்த காட்லி லைஃப்பில் இருக்கிற அந்த மகத்துவங்களை, அதை வந்து அது என்ன சொல்கிறது, கை கெட்டினது எது கெட்டலை,
1: வாய்
0: வாய் கெட்டலை. நான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மாத்துறேன், வாய் கெட்டினது வயிற்று கெட்டலை, தொண்டை குழிக்கல போல. ஆக்சுவலாக அதை நான் வந்து நல்லா சவைச்சு சுவைச்சிருக்கணும். கிறிஸ்துவுக்குள்ள எனக்கு இருக்கிற வளங்களை நான் நல்லா அவரோட உறவாடி சவைச்சு என்ன செஞ்சிருக்கணும்,
1: சுவைச்சிருக்கணும்.
0: ஆனால் அதை ஏன் செய்ய முடியலன்னா, எல்லாம் வாயில் இருக்கு, ஆனால் அதோட சேர்ந்து ஏதோ ஒரு கல் இருக்கு. அதை நான் சரி செய்யாத வரைக்கும் எனக்குன்னு அவர் வச்சிருக்கிற இந்த அருமையான காரியங்களை என்னால் அனுபவிக்க முடியாது. வருஷக்கணக்காக அந்த ஒத்த கல்லோட போராடுறீங்களே, அந்த கல் வேணாம், அந்த கல்
1: வேணாம்.
0: அவருக்குள்ள நீங்கள் அனுபவிக்க வேண்டிய சகல சந்தோஷங்களையும் அடியோட பறிக்கிற அந்த ஒற்ற கல்லோட பற்களுக்கு சகவாசம் வேண்டாம். அவரோடு உள்ள உறவுக்கும் அப்படிதான், கணவன் மனைவியோடு உள்ள உறவுக்கு இடையிலையும் கல் வரக்கூடாது, அவருக்கு நமக்கு இடையிலையும் கல் வரக்கூடாது, கணவன் மனைவிக்கு இடையிலையும் கல் வரக்கூடாது, சபையாருக்கு நமக்கு இடையிலையும் கல் வரக்கூடாது, சபையார் ஒருவருக்கொருவர் உள்ள உறவுல இடையிலையும் ஒரு கல் என்ன செய்யக்கூடாது,
1: வரக்கூடாது.
0: பிசாசு பார்த்தான், இப்படியே விட்டா இவங்க நல்லா சவைச்சு என்ன பண்ணிடுவானுங்க, சுவைச்சிருவானுங்க. சவைக்கிறதுக்கு பல் இருக்கு, அதனால் ஒன்றும் செய்ய முடியாது. இவர் பரிமாறுற பதார்த்தத்தில் சுவை இருக்கு, அதையும் ஒன்றும் செய்ய முடியாது. எல்லாம் இருக்கு, அதனால இவனுக்கு எதிராக என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் பாரு, அந்த ரெண்டு பல்வரிசைக்கு இடையில ஒரு ஒத்த கல்லை வச்சுட்டேன்னா அவ்வளவு அவுட்டு.
1: எஸ்,
0: தனக்கு விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும்
1: நிலைத்து நிற்காது.
0: ரெண்டு பல் வரிசையும் ஒன்னா அலைனாக முடியாததுக்கு காரணம் ஒற்ற கல். பெரிய கல் இல்லைங்க, சின்ன கல் உள்ள வந்தா கூட ரெண்டு பல்லும் சரியா ஒன்னா அலைன என்ன செய்யாது,
1: ஆகாது,
0: ஆகாது, ஆகவும் முடியாது. தேவன் அப்படிதான் அந்த திருமண அமைப்பை, சபை என்கிற அமைப்பை, உறவுகள் என்கிற அமைப்பை டிஸ்டர்ப் பண்ணியிருக்கிறாரு. So remove that little stone. உங்க திருமண பந்தத்தை அனுபவிக்க முடியாத விதத்துல, ஆண்டவரோட உள்ள ஐக்கியத்துல வளர முடியாத விதத்துல, அந்த அனுபவத்தை முழுசா உணர தடையா இருக்கிற அந்த ஒற்றை
1: கல்.
0: அருமையா காயின் எடுத்துட்ட பாருங்க, சாப்பாட்டை ஒண்ணும் செய்யல, என் நாக்குல அந்த அதை ருசிக்கிற அந்த ருசிக்கிற நாக்கையும் ஒண்ணு என்ன செய்யல, செய்யல. பற்களையும் ஒண்ணு என்ன செய்யல,
1: செய்யல.
0: எல்லாம் அத அப்படியே இருக்கு. ஆனா அவன் ஜரக்க கொண்டு வந்து உள்ள வச்சான் பாருங்க, எதையுமே சுவைக்க முடியல, எதையுமே செய்ய முடியல, வாயே ஸ்தம்பிச்சு போச்சு. ஆண் மனிதன் இருக்கு, அதுக்கு பிறகு வாய் சவைக்கிறதுக்கு பதில் அப்படியே நாக்கு துளாவுது. என்னடா பண்ணுது, நாக்கு ஆராய்ச்சி பண்ணுது, ஏண்டா இவ்வளவு ஆராய்ச்சி வாயில முழுங்க, இல்ல இல்ல இல்ல, என்னமோ ஒண்ணு சிக்கி இருக்கு உள்ள, என்ன செய்யுது, அது அப்படியே துளாவி. அப்புறம் மெல்ல கடிச்சு பார்த்து இங்கதான் என்ன செய்யுது இருக்குன்னு, நாக்கு வாய் என்ன சர்ச் பண்ணுது. சம்பந்தம் இல்லாத ஒத்த கல் உள்ள வந்துருச்சுன்னா நாக்கும் வாயும் படாத பாடுபட்டு நாக்கு துளாவது, பல்லு இது பண்ணுது, அதை எடுத்து வெளியில போடுற வரைக்கும் எல்லாமே அப்படியே முடங்கி போதா. அந்த மாதிரி நம்முடைய ரிலேஷன்ஷிப்லையும் நாம சர்ச் பண்ணி இருதயத்தை ஆராய்ந்து, எதிரா திகட்டலை உண்டாக்குது, எதிரா சஞ்சலத்தை உண்டாக்குது, எடுத்து போடுறாத அப்படின்னு சொல்லி நாம அதை கவனமா அதை நாம ரிமூவ் பண்ணுக்கிற பொழுது மேரேஜ் லைஃபை காத்துக்கொள்ளலாம். ஆண்டவரோட நமக்குள்ள உறவை என்ன செய்யலாம், காத்துக்கொள்ளலாம். சபையாரோட நமக்குள்ள உறவை என்ன செய்யலாம்,
1: காத்துக்கொள்ளலாம்.
0: எது உறுத்துது, எது நெருடலா இருக்கு, எது வாழ்க்கையை ருசிக்க முடியாத விதத்துல தடையா இருக்கு, அந்த ஒற்றை கல்லை கண்டுபிடிங்க. Remove it and you will enjoy அந்த திருமண காரியத்தினுள்ளே அந்த சொல்லுது அந்த delights of marital life என்ஜாய் பண்ண அங்கே தான் முடியும்.
1: ஆமென்.
0: தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் இந்த காலை நேரத்துலையும். அன்று நாங்கள் களைப்போட வந்தாலும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக எங்களோட பேசுகிறதுக்காக நன்றி. உங்களுடைய ஜனத்தோட பேசும்படி, எங்களோட பேசும்படி நீங்கள் எவ்வளவு ஆர்வமாக இருக்கிறீங்க. தொடர்ந்து எழுச்சி எங்களுக்குள்ள கடந்து வருகிற இந்த உங்களுடைய ஃப்ளோவுக்காக நாங்கள் நன்றின்னு சொல்கிறோம். அந்த ஒற்றை கல்லை குறித்து இன்னைக்கு எங்களோட பேசுகிறதுக்காக நன்றி. அந்த ஒற்றை கல் உங்கள் ரெண்டு பேரும் கடையில் வந்ததுனால தான் திருமண வாழ்க்கைக்கு விரோதமாக சத்துரு போட்டிருக்கிற அந்த முற்றுகை பலமாக இருக்கு. அந்த முற்றுகையை சிதறடித்து அந்த முற்றுகையை முறியடிக்கணும்னா பல்லுக்கு இடையில் சிக்கியிருக்கிற அந்த ஒற்றை கல்லை ரிமூவ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அந்த முற்றுகை முறியடிக்கப்படும், தனித்தனியாக சிதறடிக்கப்படும்னு ஒரு அற்புதமான ஆலோசனை சொல்லி உங்களில் ரெண்டு பேர் ஒருமித்திருந்தால் ஒழிய, ஒருமணப்பட்டிருந்தால் ஒழிய அவர்களால் ஒருமித்து நடக்கக்கூடுமோ என்ற நாமோஸ் 3:3 வச்சு எங்களோட நீங்கள் பேசினதுக்காக உமக்கு நன்றி. இது கால் கட்டு இல்லைப்பா, இது அன்பின் கட்டு. கால் கட்டு தான் சுதந்திரத்தை பறிக்குது, ஆனால் அன்பின் கட்டில் ஒருவரால் ஒருவர் ஆண்டவரே நாங்கள் சந்தோஷம் அடைகிறோம். அந்த ஒருமனத்துக்குள்ளேருந்து தான் பரலோகத்தில் பல காரியம் உண்டாகுது. அதுக்காக எங்களுக்கு இடையில் நீங்கள் போட்டிருக்கிற அந்த அன்பின் கட்டுக்காக உமக்கு நன்றி. கணவன் மனைவி கடையில் அந்த ஒற்றை சிந்தை காணப்பட நீங்கள் கிருபை செய்யுங்க. இந்த நாள் எங்களோடு இடைவிட்டதற்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.
2: என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும்.

போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும், அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட

you stand faultless in his glorious presence. Jude 24:25. Ah, விழுந்து போகாமல் தடுக்கி விழாமல் வாழ கர்த்தர் கொடுத்துள்ள வாக்குத்தத்தம் தான் இது. பாடுவோம், ஜெயம் எடுப்போம்.

0: பதினோராம் 12 வசனங்களை வாசிக்கப் போகிறேன். சங்கீதம் 91 திருப்போம் 11-12 வசனங்கள். உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கரங்களில் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். தேவ தூதர்கள் நம்மை பாதுகாப்பார்கள் என்று சங்கீதம் 91 வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. போன வாரம் இதை குறித்து சிறிது பேசினேன். தேவதூதர்கள் எப்படி பணிவிடை செய்யும் ஆவிகள், இரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களுக்கு பணிவிடை செய்யும்படியாய் தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிற ஆவிகள் தான் தேவதூதர்கள் என்பதை காண்பித்தேன். எப்படி இயேசுவுக்கு அவர்கள் பணிவிடை செய்தார்கள் என்பதையும் காண்பித்தேன். இயேசு அதை எதிர்பார்த்தார். தேவதூதர்கள் வந்து பணிவிடை செய்வார்கள் என்று இயேசு எதிர்பார்த்தார். சிலுவைக்கு போகும் முன்பதாக கூட சொன்னார், நான் பிதாவினிடத்தில் வேண்டிக் கொண்டால் ஆயிரக்கணக்கான தூதர்களை பிதாவானவர் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறீர்களா என்று கேட்டார். ஆகையால் இயேசு என்ன நினைத்தார், உண்மையாகவே ஆபத்து நேரத்திலே தேவ தூதர்கள் அவருக்கு வந்து உதவும்படியாக, காக்கும்படியாக, கைகள் ஏந்தும்படியாக அவர் எதிர்பார்க்க முடியும் என்பது அவருக்கு தெரிந்திருந்தது. அதை எதிர்பார்த்தார், தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்தார். சிறு குழந்தை முதல் அவருடைய வாழ்நாள் முழுவதிலேயும் எப்படி தேவதூதர்கள் அவரை வந்து பாதுகாத்தார்கள், அவருக்கு ஊழியம் செய்தார்கள் என்பதை குறித்து நான் போன வாரத்தில் எடுத்து சொன்னேன். இந்த வாரம் இன்னும் சற்று கொஞ்சம் அதிகமாகவே பார்ப்போம். தேவதூதர்கள் நமக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள், நம்மை காக்கும்படியாக தேவதூதர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று வேதவசனம் திட்டவட்டமாய் போதிக்கிறது. இதை அறியாமல் நாம் ஜீவிக்க கூடாது. எபிரேயர் 1 அதிகாரத்திலே தேவதூதர்களையும் இயேசுவையும் ஒப்பிட்டு பேசிவிட்டு, இயேசு எப்படி தேவதூதர்களை காட்டிலும் பெரியவராயிருக்கிறார் என்பதை பேசிவிட்டு, இப்படிப்பட்ட ஒரு மேன்மையான சுவிசேஷத்தை நாம் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்திருப்பது எப்படி என்பதை குறித்து எபிரேயர் நிருபத்தை எழுதினவர் சொல்லுகிறார். இந்த மேன்மையான சுவிசேஷம் அதிலே என்ன அடங்கி இருக்கிறது, தேவ தூதர்களின் பாதுகாப்பும் அடங்கி இருக்கிறது. அவர்கள் மூலமாக வரக்கூடிய மீட்பு, பாதுகாப்பு, அவர்கள் மூலமாக வரக்கூடிய எல்லா விதமான நன்மைகள், இவைகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், இவைகளை அறிந்து கொள்ள வேண்டும். திருப்போம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18:10. தேவதூதர்கள் நமக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை இயேசுவே போதித்தார். நாம் இயேசுவின் வார்த்தைகளை கவனிப்போம். இவைகள் இயேசுவின் வார்த்தைகள். இயேசு சொல்லுகிறார், இந்த சிறியலில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். சிறு பிள்ளைகளை குறித்து சொல்லுகிறார், சிறு பிள்ளைகளை ஒருவரையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நல்லா கவனிங்க, சிறு பிள்ளைகள் அவர்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள், அவர்களுக்குரிய தேவதூதர்கள். அப்படி என்று சொன்னால் ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்கும் என்று தேவதூதர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை பாதுகாக்கும்படியாக சொல்லப்பட்டு கட்டளையிடப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிற தேவதூதர்கள் என்பது போல சொல்லப்பட்டிருக்கிறது. அவரவருக்கு ஒரு காவலாளி இருக்கிறது போல அவர்களுக்குரிய தேவதூதர்கள் என்று இயேசு சொல்லுகிறார். அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பிதாவின் சமூகத்தில் எப்போதும் அவருடைய முகத்தை தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். எந்த சந்தர்ப்பத்தில் சொன்னார் என்று பார்த்தால், அது சிறு பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, சிறு பிள்ளையை போல விசுவாசிக்கிற ஒவ்வொருவனுக்கும் தேவதூதர்களுடைய பாதுகாப்பு இருக்கிறது என்பதை விளங்கும். முதல் வசனத்திலிருந்து பார்ப்பீர்கள் என்றால் நான் வாசிக்கப் போகிறதில்லை. அவர் என்ன சொல்லுகிறார், பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாயிருப்பான் என்பது அவருடைய கேள்வி. அந்த கேள்விக்கு பதில் அளிக்கும்படியாக என்ன பண்ணுகிறார், ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி, யார் பெரியதா இருப்பான் கேட்கிற அந்த சீஷர்கள் மத்தியில் ஒரு சிறு பிள்ளையை நிறுத்தி, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல ஆகாவிட்டால், இந்த சிறு பிள்ளைகளைப் போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மனம் திரும்பி, உங்களுடைய கடின இருதயம் நீங்கி மனம் திரும்பி ஒரு சிறு பிள்ளையைப் போல விசுவாசிக்க கூடிய, தேவனை நம்பக்கூடிய ஒரு இருதயம் உங்களுக்கு தேவை. அப்படி நம்பினால், விசுவாசித்தால் ஒளிய நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லுகிறார். அதை சொல்லிவிட்டு தான் பிறகு என்ன சொல்லுகிறார், இந்த சிறு பிள்ளைகளை ஒருபோதும் அற்பமாய் எண்ணாதீர்கள், அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பிதாவின் சமூகத்தில் எப்போதும் அவரை தரிசித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். அப்ப என்ன அர்த்தம், சிறு பிள்ளைகளுக்கு மட்டும் தேவதூதர்கள் அல்ல, சிறு பிள்ளைகளைப் போல விசுவாசிக்கிறவர்கள். நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், கர்த்தர் நம்மை சுற்றி வேலி போட்டு காக்கிறார் என்று. அந்த வேலி எப்படி நிக்குது, விசுவாசித்தால் தான் அந்த வேலி நிக்குது. விசுவாசம் என்னும் சக்தி தான்
1: அந்த வேலியை இயங்க வைக்கிறது. விசுவாசம் இல்லைன்னா அந்த வேலி இருந்து பிரயோஜனம் இல்லை. யார் வேணா உடைச்சுக்கிட்டு உள்ள வரலாம். நம்முடைய விசுவாசம் தான் அந்த வேலியிலே வருகிற சத்துருவை தடுத்து நிறுத்துகிறது, பிசாசை வெளியே நிறுத்துகிறது. என்ன விசுவாசம் தான். அது போலவே தான் தேவதூதர்களின் பாதுகாப்பும். தேவதூதருடைய பாதுகாப்பு யாருக்கு? சிறு பிள்ளையை போல தேவனை விசுவாசித்து நம்பி இருக்கிறவர்களுக்கு அந்த பாதுகாப்பு. எத்தனை பேர் இன்றைக்கு சிறு பிள்ளைகளை போல தேவனை விசுவாசிக்கிறவர்கள், நம்புகிறவர்கள்? விசுவாசிக்கிறவர்கள் நம்புகிறவர்களுக்கு தேவனுடைய பாதுகாப்பு இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாமும் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல தேவனை விசுவாசித்து அவரை நம்பி அவர் மீது நம் நம்பிக்கை வைத்திருப்போம் என்றால் தேவதூதர்கள் நம்மையும் காக்கிறார்கள், நமக்குரிய தேவதூதர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது வேத வசனத்தின் சத்தியம். இன்னொரு வசனத்தை காண்பிக்கிறேன். யாத்திராகமம் 23 பழைய ஏற்பாட்டில் இது பார்க்கிறோம். இங்கேயும் தேவதூதர்கள் தேவனுடைய மக்களுக்காக நியமிக்கப்பட்டார்கள் என்பதை பார்க்கிறோம். 23:20 யாத்திராகமம் 23:20 தேவன் இஸ்ரவேல் மக்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வரவழைத்து அவர்களை வெளியே கொண்டு வந்து இப்பொழுது வனாந்தரத்தின் ஊடாக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு கொண்டு போக அவர்களை ஆயத்தம் பண்ணுகிறார். பிரயாணத்துக்கு அவர்கள் தயாராகிறார்கள். வனாந்தரத்தை கடந்து தேவன் அவர்களுக்காக வைத்திருக்கிற வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு போய் சேரப்போகிறார்கள். அதற்கு ஆயத்தம் பண்ணும்போது தேவன் சொல்லுகிறார், வழியில் உன்னை காக்கிறதற்கும். வார்த்தைகளை கவனிங்க. மோசே தான் தண்ணி சங்கீதம் 91 எழுதுகிறார். ஆகையால் தான் அவர் சொல்லுகிறார், உன்னை காப்பதற்காக தேவதூதர்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார் என்று. ஏன்னா மோசேக்கு அனுபவம் இருக்கிறது. ஏற்கனவே தேவதூதர்கள் காத்திருக்கிறார்கள், காக்கும்படியாக கட்டளையிடப்பட்டிருக்கிறார்கள். தேவனுடைய ஜனங்களுக்கு முன்பதாக தேவதூதர்கள் சென்றார்கள், அவர்களை பாதுகாக்கிறார்கள் என்ற அனுபவம் மோசே அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே வாழ்நாள் முழுவதும் அனுபவித்திருக்கிறார். அவர்தான் 91 எழுதுகிறார். அவர் சொல்லுகிறார், தேவதூதர்கள் உங்களை காக்கும்படியாக, உங்கள் வழிகளில் காக்கும்படியாக தேவதூதர்களுக்கு ஆண்டவர் கட்டளையிட்டிருக்கிறார் என்று சொல்லுகிறார். ஏன்? அவருக்கு தெரியும். எப்படி தெரியும்? இங்கே பாருங்கள், வழிகளில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திற்கு அல்லது இடத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். நான் எங்கே நீ போக வேண்டும் என்று விரும்புகிறேனோ அந்த இடத்துக்கு உன்னை பத்திரமாய் கொண்டு போய் சேர்க்கிறதற்கு, உன்னை வழி நடத்துகிறதுக்கு, உன்னை வழியில எல்லா தீங்கிலிருந்தும் நாச மோசங்களிலிருந்தும் ஆபத்துகளிலிருந்தும் விபத்துகளிலிருந்தும் பலவிதமான சத்ரு செய்ய நினைக்கிற தீங்குகளிலிருந்தும் உன்னை பாதுகாத்து உன்னை எங்கே கொண்டு போக வேண்டுமோ அங்கே கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஒரு தேவ தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன் என்றார். உண்மையா இல்லையா? அனுப்புனாரா இல்லையா? தேவ தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன். இன்றைக்கு கிறிஸ்துவின் சபையாகிய விசுவாசிகளுக்கும் முன்பதாக நாம் போய் செல்ல வேண்டிய இடத்தை, நம்முடைய சுதந்திரங்களை அனுபவிக்கும்படியாக, நாம் நன்றாக வாழும்படியாக, நாம் காக்கப்படும்படியாக இன்றைக்கு அவர் தேவதூதர்களை அனுப்புகிறார் என்பது உண்மையே. இஸ்ரவேல் மக்களுக்கு அனுப்பினார் என்றால் நமக்கு அனுப்புவாரா? அனுப்ப மாட்டாரா? இஸ்ரவேல் மக்களுக்கோட பண்ணின உடன்படிக்கையே தான் நமக்கு இருக்குது. இன்னும் கேட்டால் அதை விட மேலான நல்ல மேன்மையான உடன்படிக்கையை நாம் உடையவர்களாக இருக்கிறோம். அவர்களுக்கு அந்த பழைய உடன்படிக்கையின் கீழே தேவதூதர்களை அனுப்பி அவர்களை பாதுகாத்தார் என்றால் வழிகளிலே புதிய உடன்படிக்கையின் பங்குதாரராக இருக்கிற நாம், புதிய உடன்படிக்கையில் இருக்கிற நாம், மேலான உடன்படிக்கையில் இருக்கிற நம்மை ஏன் அவர் தேவதூதர்களை அனுப்பி பாதுகாக்க மாட்டார்? நிச்சயமாக அதை செய்கிறார் என்பதை நாம் அறிகிறோம். என்ன சொல்லுகிறார் கவனிங்க? உன் வழிகளில் உன்னை காக்கும்படிக்கு. அந்த காக்கும்படிக்கு என்கிற வார்த்தை எபிரேய மொழியிலே எப்படி வந்திருக்கின்றால், வேலி போட்டு காக்க என்கிற அர்த்தத்திலே தான் வந்திருக்கு. டு ஹெட்ஜ் அபவுட், டு கார்ட், டு ப்ரொடெக்ட், டு அட்டெண்ட் டு, டு அப்சர்வ், ப்ரிசர்வ் அண்ட் வாட்ச் என்று ஆங்கிலத்திலே அகராதியிலே சொல்லி வைத்திருக்கிறார்கள். ஒரு வேலி போட்டு உங்களை கவனித்து பாதுகாத்து உங்கள் மீது கண்ணோட்டமாயிருந்து உங்களுடைய தேவைகளை கவனித்து உங்களுக்கு ஆபத்து நேரத்தில் உங்களை பாதுகாத்து உங்களை சுத்தி ஒரு சுவரை போல, பாதுகாப்பின் மதிலை போல இருக்கும்படியாக தேவதூதர்களுக்கு கட்டளையிட்டிருக்கார். உங்களுக்கு காக்கும்படியாக என்று சொன்னால் வேலி போட்டு காக்கிறது போல காக்கும்படியாக தேவதூதர்கள் நம்மை சுற்றி பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். சங்கீதக்காரன் சொல்லுகிறார் 34 சங்கீதத்திலே, The angel of the Lord encamps around them that fears him. தேவனுக்கு பயப்படுகிறவர்களுக்கு சுற்றிலும் தேவதூதர்கள் பாளையம் இறங்கி பாதுகாக்கிறார்கள். அப்ப என்ன, ஏன் பாளையம் இறங்குறார்கள், ஏன் சுற்றிலும் நிற்கிறார்கள்? ஒரு சுவரை போல, நம்மை தீங்கு வந்து அணுகாதபடிக்கு நம்மை காக்கும்படியாக நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த தூதர்கள் நம்மை சுற்றிலும் நிற்கிறார்கள். நாம் கண்களால் அதை காண்கிறதில்லை, ஆனால் அதை விசுவாசிக்க வேண்டும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, மோசே பெரிய தேவனுடைய மனுஷன், லட்சக்கணக்கான மக்களை வனாந்தரத்தினுடைய நடத்தி பல எதிரிகளை சந்தித்து ஜெயித்து கானான் தேசத்துக்குள்ளே நடத்தி சென்றவர் மோசே. அப்பேற்பட்ட பெரிய மனுஷன் சொல்லுகிறார், தேவதூதர் எங்களுக்கு முன்னால செல்லுகிறார் என்று, தேவதூதர் நமக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்று அவர் சொல்லுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு அந்த தேவதூதருடைய பாதுகாப்பை அனுபவித்தார். அவரை சுற்றி ஒரு வளையம் போல நின்று அவரை பாதுகாத்து எல்லா தீங்குக்கும் தேவதூதர்கள் விலக்கி காத்தார்கள் என்பதை நாம் படித்தோம். இன்றைக்கும் நம்மை சுற்றி தேவதூதர்கள் இருக்கிறார்கள், கண்ணால் காண்கிறதில்லை. போய் எப்பாவது தேவதூதனை பார்க்கணும்னு உபவாசம் எடுத்து ஜபிக்காதீங்க, அது ரொம்ப தப்பு. தேவதூதனை பார்க்க வேணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப ஜபிச்சிங்கன்னா ஏதாவது ஒன்று பார்ப்பீங்க, அப்புறம் மூளையை குழம்பிடும். அதனால அந்த மாதிரி வேண்டாத ஜபத்தெல்லாம் பண்ணணும். ஆண்டவரே ஒரே ஒரு தேவதூதனை காண்பியும், ஒரே ஒரு தடவை காமியும், ஜபம்லாம் வேண்டியவே வேண்டியதில்லை. என்ன பண்ண வேண்டும்? ஆண்டவரே என்னை சுற்றிலும் தேவதூதர்கள் வளையம் போட்டு பாளையம் இறங்கி மதில் சுவரை போல வேலியிட்டு என்னை காக்கிறார்கள், தீங்க என அணுகாது, நாசமோசங்கள் என்னை ஒன்றும் செய்யாது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். தேவதூதர்களை என்னை சுற்றி நிறுத்தி இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் என்று அப்படி நம்பி விசுவாசித்து ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க வேணும். எத்தனை பேர் ஆண்டவர் என்று ஸ்தோத்திரிக்கிறீங்க? சுற்றி வச்சிருக்கார் ஆண்டவர் உங்கள் வீட்டை சுற்றி, உங்களை சுற்றி, நீங்க எங்கு சென்றாலும் உங்களை சுற்றி தேவதூதர்களை ஆண்டவர் நியமித்திருக்கிறார். நான் சொல்வது ஏதோ கட்டுக்கதை அல்ல, இது வேத வசனத்தின் சத்தியம். பெரிய நல்ல மனிதர்கள் விசுவாசித்தார்கள், இதை அனுபவித்தார்கள். இயேசுவே இந்த தேவதூதருடைய பாதுகாப்பை அனுபவித்திருக்கிறார், காக்கும்படியாக, வேலியிட்டு காக்கும்படியாக கட்டளையிட்டிருக்கிறார் என்று சொன்னால் நியமித்திருக்கிறார் என்பது அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கு. To enjoin or to appoint or to send with, அனுப்பி கட்டளையிட்டு இந்த வேலைக்காக அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள், அனுப்பப்பட்டிருக்கிறார்கள், கட்டளையிடப்பட்டிருக்கிறார்கள், நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். தேவதூதர்கள் தேவனால் அனுப்பப்பட்டு கட்டளை பெறப்பட்டு நியமிக்கப்பட்டு அந்த வேலையில அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். எந்த வேலையில? உங்களை வேலி போட்டு உங்களை சுற்றி பாளையம் இறங்கி உங்களை காக்கும்படியாக கட்டளையிட்டிருக்கிறார் என்பது நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள், வேலையில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் என்கிற அர்த்தத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவதூதர் இருக்கிறதுனால நான் பாவமே செய்ய மாட்டேன், எல்லாம் தேவதூதர் நம்ம பார்த்துக்குவாங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கை, அதெல்லாம் நீங்க ஆண்டவரை விசுவாசித்து பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள்ளாக குடியிருக்கிறார். அவருடைய வல்லமையின் மூலமாக தினந்தோறும் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிப்பதன் மூலமாக அவருடைய வழிகளில் நடப்பதன் மூலமாக நீங்கள் ஒரு நல்ல கிறிஸ்தவ ஜீவியத்தை ஜீவிக்க முடியுது. அதுக்கெல்லாம் தேவதூதன் உபயோகப்படுறதில்லை இல்லையா? தேவதூதன் கூட இருக்கிறாருன்னா சில அம்மாமார் நினச்சவங்க நம்ம பாத்திரம்லாம் கழுவி நம்ம வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணி எல்லாம் பண்ணி தருவார் போல இருக்கு, அதுபடி கிடையாது. இல்லை நம்ம கிறிஸ்தவ ஜீவியத்தில் பாவத்தில் விழாதபடி நம்ம எல்லாம் பாதுகாத்து நம்ம எல்லாம் எல்லாத்துலேயும் அவர் ஓகே பண்ணி எல்லாத்தையும் கொண்டு போயிடுவார், ஒரு பிரச்சனை அப்படி கிடையாது. தேவதூதர்கள் ஒரு சில வேலைகளை செய்யும்படியாகவே நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். எதற்காக? நமக்கு ஊழியம் செய்யும்படியாக, நம்மை காக்கும்படியாக, எல்லா விதமான தீங்கிலிருந்தும் நம்மை விலக்கி காக்கும்படியாக, பாதுகாப்பாக, நமக்கு உதவியாக அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். கிறிஸ்தவ வாழ்க்கையை நீங்கள் வாழ்கிறது என்பது தேவதூதர் உதவியால் அல்ல, அது பரிசுத்தாவியின் உதவியால். நீங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையை தேவனுடைய வார்த்தையை கொண்டு நீங்கள் வாழ்கிறீர்கள் இல்லையா? அவர்கள் உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு கட்டளையிடுகிறார் என்று சொன்னால் என்னன்னு பார்த்தோம், காப்பது என்றால் என்னன்னு பார்த்தோம். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாதம் கல்லில் இடராதபடி, so that your foot does not dash against a stone. Dash, கல்லில் இடறுகிறது என்கிற வார்த்தை, அதாவது ஏதோ ஒன்றிலே வேகமாக பட்டு நொறுங்கி நாசமாவதை குறிக்கிறது. அந்த அர்த்தத்திலே தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏதோ ஒன்றில் அடிபட்டு நொறுங்கி தோல்வியுற்று நாசப்படுத்தப்படுவதை குறித்து அது சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு காரியம் நமக்கு நேராதபடிக்கு தேவதூதர்கள் நம்மை காக்கிறார்களாம். எப்படி காக்கிறார்கள்? கல்லில் இடராதபடிக்கு என்று சொன்னால் நாசமாகாதபடிக்கு, நொறுங்காதபடிக்கு, அழிந்து போகாதபடிக்கு காக்கிறார்கள். எப்படி காக்கிறார்கள்? கைகளில் ஏந்தி காக்கிறார்களாம். இந்த கைகள் என்கிற வார்த்தை எப்ரே மொழியில இந்த பழைய பாட்டிலே எல்லா இடத்திலும் கைகள்னு வருது, அதுல வர்ற வார்த்தை அல்ல, இது ஒரு விசேஷமான வார்த்தை. இது என்ன சொல்ற, என்ன குறி, என்னது, எந்த அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இது ஒரு பெரிய ஹியூமங்கஸ், ஹியூஜ் ஹேண்ட்ஸ், அல்லது ஒரு பெரிய நம்மை விட மிகப்பெரிய நம்மை விட பல மடங்கு பெரிய கைகளை போல சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? நம்முடைய உள்ளங்கைகள் என்பது போல சொல்லப்பட்டிருக்கிறது. தேவதூதர்கள் எப்படி நம்மை காக்கிறார்களாம்? தம்முடைய அவர்களுடைய உள்ளங்கைகள்ல வைத்து நம்மை பாதுகாக்கிறார்களாம். அப்ப எப்படி வருகிறது அதை கொஞ்சம் எண்ணி பாருங்கள். உள்ளங்கையில, தேவதூதருடைய உள்ளங்கையில நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் அவருடைய கரங்கள் எவ்வளவு பெரியது, அதற்குள்ளாக நாம் போய் இருக்கிறோம், அவருடைய உள்ளங்கையிலே இருக்கிறோம். அவர்கள் கைகளிலே உள்ளங்கைகளிலே வைத்து நம்மை காக்கும் போது அது வேலி போட்டது போல ஆகிறது. நம்மை சுற்றி மூடிக்கொள்ளுகிறார்கள், நம்மை அப்படியாக காக்கிறார்கள் என்று தேவனுடைய வசனம் திட்டவட்டமாக நமக்கு போதிக்கிறது. இப்பொழுது தேவனுடைய தூதர்கள் எப்படி நமக்கு வந்து கிரியை செய்யும்படியாக நாம் செய்யலாம், நமக்காக அவர்கள் வேலை செய்யும்படியாக, நமக்காக ஊழியம் செய்யும்படியாக, நமக்கு உதவும்படியாக தேவதூதர்களுடைய உதவியை எப்படி நாம் பெற்றுக்கொள்ளலாம்? தேவதூதர்கள் இருக்கிறார்கள், உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கிறார்கள், நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள், காப்பார்கள், ஏந்துவார்கள், கைகளிலே சேதப்படுத்தாதபடி காத்துக்கொள்வார்கள், கட்டளை பெற்றிருக்கிறார்கள். அந்த வேலையை செய்யும்படியாக தேவதூதர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எப்படி அவருடைய உதவியை நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்பது இன்னொரு கதை, அதை தான் சொல்ல போகிறேன். இரண்டு விதத்தில் அதை பெற்றுக்கொள்ளலாம். ஒன்று ஜபத்தின் மூலமாக, இன்னொன்று தேவனுடைய வார்த்தையின் மூலமாக. ஜபத்தின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லும்போது வேதத்தில் உதாரணங்கள் இருக்கிறது, உடனடியாக நாம் புரிந்து கொள்கிறோம். ஏனென்றால் நமக்கு விளங்குகிறது, ஆண்டவரே தேவதூதர்களை கொண்டு என்னை காத்திரளும் என்று நாம் ஜெபிக்கிறோம். ஜெபிக்கும் போது தேவதூதர்கள் அனுப்பப்படுகிறார்கள், நம்மை காக்கிறார்கள், தேவதூதர்கள் கிரியை செய்கிறார்கள் என்பதை அறிகிறோம். ஆனால் தேவனுடைய வார்த்தை எப்படி இதில் கிரியை செய்கிறது என்பதை குறித்து தான் நாம் அறியாமல் சில நேரத்தில் விட்டு விடுகிறோம். தேவனுடைய வார்த்தையின் மூலமாக எப்படி தேவதூதர்களை இயங்க வைக்கலாம், தேவனுடைய வார்த்தையை பேசுவதன் மூலமாக எப்படி தேவதூதர்களை இயங்க வைக்கலாம் என்பது அநேகருக்கு இன்றைக்கு புரியாத காரியமாக இருக்கிறது. சங்கீதம் 103 திருப்போம். தேவனுடைய வார்த்தை பேசுவதன் மூலமாக எப்படி தேவதூதர்களை இயங்க வைக்கலாம் என்கிறதை ஒரு நிமிஷம் பார்ப்போம். சங்கீதம் 103:20. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே, அவரை ஸ்தோத்திரியுங்கள். யார் இவர்கள்? தேவனுடைய தூதர்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிறவர்கள். எல்லாரும் சொல்லுங்க, தேவதூதர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிறவர்கள். தேவதூதர்கள் நம்முடைய வார்த்தையை கேட்டு நம்முடைய வசனத்தின்படி செய்கிறவர்கள் இல்ல, எப்படி? கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிறவர்கள். தேவதூதர்களுக்கு நாம் சொல்லுகிற வார்த்தையை செய்கிறவர்கள் அல்ல அவர்கள், தேவன் சொல்லுகிற வார்த்தைகளை செய்கிறவர்கள் அவர்கள். ஆகையால் நாம் அவர்களை இயங்க வைக்க வேண்டும் என்றால், நமக்காக கிரியை செய்ய வைக்க வேண்டும் என்றால் என்ன பண்ண வேண்டும்? தேவனுடைய வார்த்தையை தான் கேட்டு அதன்படி செய்கிறார்கள் அவர்கள். ஆகையால் நாம் தேவனுடைய வார்த்தையை பேச வேணும். நீங்க தேவனுடைய வார்த்தையை பேசினால் அவர்கள் உங்களுக்காக இயங்க ஆரம்பிக்கிறார்கள். அவர்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவர்கள். தேவனுடைய வார்த்தை யார் பேசினாலும் பரவாயில்ல, நீங்க பேசினாலும் பரவாயில்ல, நாம் பேசினாலும் பரவாயில்ல, தேவனுடைய வார்த்தையை யார் பேசுகிறார்களோ அவர்களுக்காக கிரியை செய்கிறவர்கள். ஏன்னா அவர்கள் அதுக்காக தான் இருக்கிறாங்க. எதுக்காக? தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றுவதற்காக தான் தேவதூதர்கள் இருக்கிறார்கள். நாம் தேவனுடைய வார்த்தையை பேசும்போது தேவதூதர்கள் வந்து அதை நிறைவேற்றி தருகிறார்கள். மறுபடியும் யாத்திராவும் 23:23 திருப்போம். ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், தேவதூதர்களை நமக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி அவர்கள் செய்கிறவர்கள். ஆகையால் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறவர்களுக்கு தான் அவர்கள் உதவி செய்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறவர்களுக்கு தான் தேவதூதருடைய ஊழியம் உண்டாகிறது. கர்த்தருடைய வார்த்தையை பேசாமல் அவநம்பிக்கையும் அவிசுவாசத்தையும் நம்பிக்கையற்ற வார்த்தைகளையும் பேசுகிறவர்களுக்கு தேவனுடைய தூதனுடைய ஊழியம், தேவதூதர்கள் இருந்தும் அவர்கள் ஒன்றும் செய்ய முடியாது. அதை காமிக்க போகிறேன். வேத வசனம் சொல்லுகிறது, தேவதூதர்களை கோபப்படுத்தாதிருங்கள். கோபப்படுத்துறது எப்படி? வாசிப்போம் 20:1. வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாயிருந்து, நல்லா கவனிங்க, யார் சமூகத்தில்? தேவதூதன் சமூகத்தில் எச்சரிக்கையாயிருந்து அவர் வாக்குக்கு செவி கொடு, அவரை கோபப்படுத்தாதே, உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை, என் நாமும் அவர் உள்ளத்தில் இருந்து, நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதை எல்லாம் செய்வாயாகில் நான் உன் சத்துருக்களுக்கு சத்துருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியாயும் இருப்பேன். என் தூதனானவர் உனக்கு முன் சென்று எமோரியரும் ஏத்தியரும் பெரிசியரும் கானானியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடத்திற்கு, பல ஜாதி ஜனங்கள் இருக்கிற இடத்திற்கு உன்னை நடத்தி கொண்டு போவார், அவர்களை நான் அதம் பண்ணுவேன். தேவன் சொல்லுகிறார், தேவதூதனை உனக்கு முன்னால் அனுப்புறேன், அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாயிரு. தேவதூதனும் கூட வந்து நிற்கும் போது எச்சரிக்கையாய் இரு, அவர் வாக்குக்கு செவி கொடு, அவரை கோபப்படுத்தாதே. உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை, என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது. தேவதூதர்களை ஆண்டவர் அனுப்பி வைத்திருக்கிறார், கட்டளை கொடுத்திருக்கிறார், நம்ம காக்கும்படியாக வைத்திருக்கிறார். இஸ்ரவேல் மக்களுக்கு செய்தார், அவ்வளவு மக்களையும் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். கானான் தேசத்துக்கு பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு கொண்டு போறேன்னாரு, கூடையே தேவதூதன் அனுப்புறேன்னாரு. முன்னாடியே எல்லா விரோதியும் மடங்கடிக்கிறேன், அதம் பண்ணுகிறேன், ஒன்றும் பயப்படாத, ஒன்றும் இந்த தேவதூதர் சொல்லுகிறத கேட்டு செவி கொடுத்து அதன்படி செய்தா போதும், உன்னை கொண்டு போய் சேர்க்கிறேன் அப்படின்னாரு. போய் சேர்ந்தாங்களா? ஹலோ, இருக்கிறீங்களா? போய் சேர்ந்தாங்களா அந்த ஜனங்க? எல்லாம் இதில் இருக்கிறீங்க. தேவதூதர்களை யாருக்கு முன்னால தேவன் அனுப்பினாரோ அந்த ஜனங்கள் போய் சேர்ந்தார்களா கானான் தேசத்துல? போய் சேரல. என்ன, நாங்க வழியில செத்து போயிட்டாங்க, வனாந்தரத்துல செத்து போனார்கள். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஓ இந்த வனாந்தர தேசத்துல இந்த ஆவிக்குரிய வனாந்தரத்துல செத்துட்டாங்க. வனாந்தர தேசம் ஒண்ணும் உதவி செய்யல அவங்களுக்கு, இந்த வனாந்தரத்தின் அனுபவம் அவர்களை ஒண்ணும் தூக்கி விடல, இந்த வனாந்தர அனுபவம் உங்களுக்கு பெரிய வெளிப்பாட தெரியல, இந்த வனாந்தர அனுபவம் அவர்களுக்கு ஒன்றும் பெரிய நன்மையை செய்திடல, இந்த வனாந்தரத்துல செத்து போனார்கள் அவர்கள், அவ்வளவுதான். அவருடைய அவிசுவாசத்தினால வனாந்தரத்துல இருந்தாங்க. ஐயால வனாந்தரம் வனாந்தரம் பேசவே பேசாதீங்க, நம்ம வாழ்க்கை வனாந்தரமே கிடையாது. நம்ம வாழ்க்கை எங்க இருக்குது? பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தில் தேவனுடைய வாக்கு தத்தங்களை அனுபவிக்கிற அந்த அனுபவம் தான் நம்முடைய அனுபவம். வனாந்தரம் வனாந்தரம் வனாந்தரம்ன்றது வந்து வனாந்தரத்துல செத்து போனார்கள் அவர்கள், அவிசுவாசத்துல வனாந்தரத்திலிருந்து அங்க மாட்டிக்கொண்டு அதை விட்டு வெளியே வர முடியாம 40 வருஷம் பாடுபட்டு அங்க செத்து போனார்கள். நான் அப்படி சாக விரும்பல வனாந்தரத்துல. தேவதூதனை எனக்கு முன்பாக அனுப்புகிறார் ஆண்டவர். எதுக்கு? எனக்கு அவர் வைத்திருக்கிற எல்லா சுதந்திரத்துக்குள்ளாக நான் போய் சேரும்படியாக, எனக்கு தடையாக எதுவும் இருக்காதபடிக்கு, எல்லா சேதத்திலிருந்து என்னை காக்கும்படிக்கு, எனக்கு பாதுகாப்பா இருக்கும்படிக்காக, எனக்கு ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொள்ளும்படியாக, நான் செல்கிற வழியிலே என்னை தடுத்து நிறுத்த ஒன்றும் இருக்கக்கூடாது என்பதற்காக தேவதூதனுக்கு தேவதூதனுடைய உதவி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கொடுக்கப்பட்டிருந்தும் தேவதூதர்கள் இருந்தோம் அவங்க போய் சேரல. ஏன் தெரியுமா? வழியில் என்ன சொன்னாங்க? மறுபடியும் என்ன சொன்னாங்க? ஐயோ, நாங்கள் எகிப்திலே இருந்திருக்கலாமே, செங்கற்சூழல செங்கலே பண்ணிட்டு இருந்திருக்கலாமே, இங்கே வந்து இந்த மனுஷங்கிட்ட பாடுபட்டு சாகிறோமே, இங்கே சாகரத்துக்கு தான் கொண்டு வந்தீர், இந்த வனாந்தரத்தில் எங்களை சாகடிக்க தான் கொண்டு வந்தீர், சாகடிக்க தான் கொண்டு வந்து மறுபடியும் சொன்னாங்க. தேவதூதர் அங்கே நிற்கிறாரு, சாகடிக்க கொண்டு வரல தேவதூதர் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஆண்டவர் நியமித்திருக்கிறாரு. பத்திரமா கொண்டு போய் சேரு, எல்லாரையும் அதம் பண்ணு, இவங்களை எதிர்க்கிறவர்கள் நீ எதிரியாயிடு அப்படின்னு சொல்லி கட்டளையிட்டு அனுப்பிச்சிருக்கிறாரு. ஆனா இவங்க வாயில வந்த வார்த்தைகள் பாருங்க, தேவனுடைய வார்த்தைகள், அவங்க என்ன பேசியிருக்கணும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவதூதன் நம்மோடு இருக்கிறார், நம்முடைய விரோதிகள் ஒன்றும் இல்லை, நமக்கு விரோத எழும்புற காரியம் ஒன்றுமே கிடையாது, எல்லா விரோதியும் மடங்கடிப்போம், எல்லா சூழ்நிலையும் மேற்கொள்ளுவோம், எல்லா பிரச்சனையும் தீர்த்து கட்டிட்டு நாங்க போய் கானான் தேசத்துல போய் சேருவோம், தேவதூதன்களுக்கு முன் செல்லுவார் என்று சொல்லி போயிருக்கணும். அதுக்கு பதில் என்ன சொன்னாங்க? நாங்க இங்கேயே செத்துருவோம், நாங்க போய் சேரவே மாட்டோம், இங்க சாகரத்துக்கு தான் கொண்டு வந்தார். சொன்ன ஆட்கள் என்ன பண்ணார் ஆண்டு? நீ எத்தனை தேவதூதன் கொடுத்தாலும் நீ போய் சேர மாட்டேன், அங்கேயே சாக சொல்லிட்டேன். ஹலோ, இருக்கிறீங்களா? தேவதூதர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள். எப்பொழுது உதவி செய்வார்கள்? நீங்கள் தேவனுடைய வார்த்தையை பேசும் போதுதான் தேவதூதர்கள் உதவி செய்வார்கள். தேவதூதர்களை கோபப்படுத்த வேணாம், தேவதூதர்களுக்கு எதிர்த்து நிற்க வேணாம், தேவதூதர்களுக்கு நம்முடைய அவிசுவாச வார்த்தைகளை பேசி அவர்கள் கிரியை செய்யாதபடிக்கு அவருடைய கரங்களை கட்டி போடுகிறவர்களாக நாம் மாறிவிடுகிறோம். அநேக நேரத்தில் தேவதூதர்களை கோபப்படுத்தவங்க கதை நிறைய இருக்குது இல்லையா? சகரியாவுடைய கதை தெரியும். எலிசபெத்தும் சகரியாவும் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க, பிள்ளைய பிறக்கல, வயசாகிடுச்சு, தேவதூதன் திடீர்னு வர்றாரு, உங்க பணிக்கு பிள்ளை பிறக்க போகுதுன்னு சொல்றாரு. சகரியா என்ன சொன்னாரு? இதெல்லாம் எப்படிங்க ஆகுறது? எனக்கு வயசாயிடுச்சு, நானும் கிழவன் ஆயிட்டேன், மனைவியும் வயசாயிடுச்சு, என் மனைவியும் கிழவி ஆயிடுச்சு, இதெல்லாம் ஆகிற காரியமா அப்படி இப்படின்னு அவிசுவாசத்தை பேச ஆரம்பிச்சா. தேவதூதன் என்ன பண்ணாரு? தேவதூதன் இவ்வளவு நாளாக திட்டம் போட்டு யோவான் ஸ்நானம் இந்த உலகத்தில் வரணும், இயேசு அவருக்கு பின்னால் இயேசு வரணும் பெரிய திட்டத்தை போட்டு அதை இயக்கிக்கிட்டு இருந்தா இந்த ஆள் பேசியே கெடுப்பார் போல இருக்கு. உடனே தேவதூதன் வாய ஊமையாகிட்டு போயிட்டார். அந்த குழந்தை பிறகுற வரைக்கும் நீ ஊமையாயிரு, ஏன்னா இப்படி பேசிக்கிட்டே இருந்தா எந்த தேவதூதனும் வேலை செய்யவே முடியாது. எத்தனை 1000 தூதன் பக்கத்தில் நின்னாலும் இந்த மாதிரி ஒரு அவிசுவாசிக்கு தேவதூதன் உதவி செய்யவே முடியாது. ஆகையால் தான் சக்கரியாவை ஊமையாக்கினார். ஏன்? அவனுடைய வாயின் வார்த்தையினால தேவதூதனுடைய ஊழியத்தை அவமதிக்கிறவன், தள்ளுகிறவன், ஏற்றுக்கொள்ளாதவன். அநேக நேரத்தில் விசுவாசிகள் அப்படி செய்திருக்காங்க. தேவதூதர்கள் பக்கத்திலே நின்றும் கூட, அவ்வளவு சக்தி வாய்ந்தவர்களாக இருந்தும் கூட உதவி செய்ய முடியவில்லை. ஏன்? அவருடைய அவிசுவாசத்தின் வார்த்தைகள் தேவதூதர்கள் உதவி செய்ய முடியாமல் அவர்களை தடுத்து விடுகிறது. மறுபடியும் சங்கீத 103 திருப்போம். சங்கீத 103 நாத்துமாவே கத்திரி ஸ்தோத்திரியோட நிறுத்திடுறோம் நம்ம. அதை தாண்டி போனீங்கன்னா அற்புதமான வசனங்கள்லாம் வருது இன்னும் இல்லைங்களா? கடகடன் என் ஆத்துமாவே கத்திரி ஸ்தோத்திரியன் முழுவதுமே பரிசுநாம ஸ்தோத்திரின்னு சொல்லி நிறுத்திடாதீங்க. 20 வசனம் வரைக்கும் போவாங்க, அங்கே இன்னும் பிரமாதமான காரியம்லாம் இருக்குது. 20 வசனம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின் படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே, அரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராக இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே, அவரை ஸ்தோத்திரியுங்கள். தேவதூதர்களை குறித்த விவரம் இது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு, ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா கேட்டிருக்குது, they hear the voice of God's word என்று சொல்லி, தேவனுடைய வார்த்தையினுடைய சத்தத்தை கேட்கிறார்கள் என்று சொல்லி. இது தேவனுடைய வார்த்தை இல்லைங்களா? இது தேவனுடைய வார்த்தை. இதை எவ்வளவு காது கிட்ட வச்சாலும் இது சத்தம் போடுமா? இது ஹலோ, காது கிட்ட நல்லா ஒத்தி வச்சு பாருங்க, சத்தம் கத்த ஏதாவது கேக்குதான்னு? ஒண்ணு சத்தமே கேட்காது. இது தேவனுடைய வார்த்தை தான், பரிசுத்தமான வார்த்தை, வல்லமை நிறைந்த வார்த்தை. இது எவ்வளவு காது கிட்ட வச்சு, எவ்வளவு ஆம்பிளிஃபயர் வச்சு, மைக் வச்சாலும் காது இது ஒண்ணு சத்தம் போட போறது கிடையாது. இது தேவனுடைய வார்த்தை. ஆனா தேவதூதர்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்க வேண்டும். ஆங்கிலத்தில் hear the voice of his word, அவருடைய வார்த்தையின் சத்தத்தை கேட்க வேணும். வார்த்தை இருந்தா போதாது, இந்த வார்த்தையின் சத்தம் தேவதூதருடைய காதிலே விழ வேண்டும். எப்படி விழும்? வார்த்தை இருக்குது, இந்த வார்த்தை சத்தம் போட போறது இல்ல, நாம அந்த வார்த்தையை எடுத்து வாயில போட்டு பேசி சத்தம் போட்டாதான் இந்த வார்த்தை என்ன பண்ண போகுது, தேவதூதருடைய காதுகளுக்கு எட்ட போகிறது இல்லைங்களா? எத்தனை பேருக்கு விளங்குது? இந்த வார்த்தை ஒண்ணும் பண்ண போறது இல்ல, இந்த வார்த்தையை நாம் எடுத்து பேசும் போது தேவதூதர்களுக்கு அது கேட்கிறது. தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு, எல்லாரும் சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு. எப்ப கேட்க போகிறாருங்க? இந்த வசனத்தை வச்சு நீங்க வாஸ்து வாஸ்து செல்ஃபில் வச்சுட்டு இருக்க வரைக்கும் கேட்க போறது இல்ல, இந்த வார்த்தையை எடுத்து உங்களுடைய வாயில போட்டு நீங்கள் பேசும் போது தேவதூதர்கள் இந்த வார்த்தையை கேட்கிறார்கள். கேட்ட உடனே தான் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார்கள். சத்தத்தை நீங்க கொடுக்கணும், வார்த்தை ஆண்டவர் கொடுத்துட்டாரு, சத்தம் யார் கொடுக்கிறது? எல்லாரும் சொல்லுங்க பாப்போம், கையை உயர்த்திட்டு சொல்லுங்க, வார்த்தை இடத்துல இருக்கிறது. பைபிள் தூக்கி சொல்லுங்க, வார்த்தை இங்க இருக்கிறது, சத்தம் நான் கொடுக்கிறேன். அவருடைய வார்த்தைக்கு சத்தத்தை நான் கொடுக்கிறேன். இந்த வார்த்தை இருந்தா போதாது, இந்த வார்த்தையினுடைய சத்தத்தை தேவதூதர்கள் கேட்க வேண்டும். பிறகுதான் தேவதூதர்கள் கிரியை செய்ய முடியும். கேட்டா என்ன செய்வாங்க தேவதூதர்கள்? என்ன செய்கிறார்கள் தேவதூதர்கள்? அவருடைய கட்டளையின்படி அவர்கள் செய்கிறார்கள். அவருடைய கட்டளையின்படி அவர்கள் செய்கிறார்கள். எப்படி செய்கிறார்கள் கட்டளையின்படி? தேவனுடைய வார்த்தையின் சத்தத்தை கேட்டு அவருடைய கட்டளையின்படி, அவருடைய வசனத்தின்படி செய்கிறார்கள். தேவனுடைய வார்த்தையை நாம் பேசுவது ஏன் முக்கியம்னா, அதை கேட்டுதான் தேவதூதர்கள் அந்த வார்த்தையை கேட்டு அதன்படி அந்த கட்டளையின்படி அவர்கள் செய்கிறார்கள். வார்த்தைக்கு சத்தத்தை கொடுக்கலனா அவர்கள் கேட்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ஆகையால் அவர்கள் செய்கிறதும் முடியாமற் போகிறது. நல்லா விளங்கிங்க. கர்த்தருடைய வார்த்தை நீங்க பேசவில்லை என்றால் அவங்க கேட்கறது ஒண்ணும் இல்லை, சத்தமும் கேட்காது, அவங்க ஒண்ணும் செய்ய போகிறது கிடையாது. தேவதூதர்கள் யார்? வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடக்காரராயிருக்கிற அவருடைய சர்வ

பிரியமானதை செய்கிறார்கள். கர்த்தருக்கு பிரியமானது என்ன? அவருடைய வார்த்தை நிறைவேற வேணும். நல்லா புரிஞ்சுங்க, திரும்பவும் சொல்றேன். தேவதூதர்கள் எப்படி கிரியை செய்யறாங்க? கர்த்தருடைய வார்த்தையின் சத்தத்தை கேட்டு கிரியை செய்கிறார்கள். அவர்கள் யார்? அவர்கள் பணிவிடை செய்கிற ஆவிகள், ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்வர்களுக்கு பணிவிடை செய்கிற ஆவிகள். அவள் என்ன பணிவிடை செய்கிறார்கள்? அவள் செய்ய வேண்டிய வேலை என்ன? நம்ம வீட்டில் வந்து பாத்திரம் வளர்க்குறாங்களா? கிடையாது. அவங்க என்ன பணிவிடை செய்கிறார்கள்? தேவனுக்கு பிரியமானதை நிறைவேற்றுகிறார்கள். வசனத்தில் சொல்லியிருக்கு, தேவனுக்கு பிரியமானதை நிறைவேற்றுகிறார்கள். தேவனுக்கு பிரியமானது என்ன? அவருடைய ஊழியம் நமக்கு வேண்டுமென்றால் வார்த்தை சரியாக இருக்க வேண்டும். வார்த்தை சரியாலன தேவதூதர் ஊழியம் கிடைக்கவே கிடைக்காது. ஆதி முதற்கொண்டு பெரிய பரிசுத்தவான்கள் இந்த தேவதூதருடைய ஊழியத்தை அனுபவித்தவர்களை பார்த்தீரென்றால் அவர்கள் தேவதூதன் நமக்கு வந்து உதவி செய்வார் என்பதை கிளைம் பண்ணாங்க, உரிமை பாராட்டினார்கள், தங்களுடைய வாயை திறந்து சொன்னார்கள், தேவதூதர் என்னை காக்கிறார் என்று. ஆபிரகாம் எலியேசரை அனுப்புகிறார் தன்னுடைய மகனுக்கு பெண் பார்க்கும்படியாக. அப்ப கூட சொல்றார், பெண் பார்க்கிற விஷயத்துல கூட சொல்றார், நீ போ, என்னுடைய தேவன் தன்னுடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு உன்னை வழி நடத்துவார் என்று சொல்லுகிறார். சொன்னாரா இல்லையா? அதனாலதான் போன உடனே கரெக்டா இவரும் போகிறாரு, கரெக்டா அந்த பொண்ணு வருது, கரெக்டா கனெக்ஷன் கிடைக்குது, கரெக்டா சந்திக்கிறாங்க, கரெக்டா எல்லா வேலையை முடிச்சுட்டு திரும்ப வருகிறார்கள். தேவ தூதர்கள் செய்வார்கள் என்ற நம்பிக்கை, கர்த்த தேவதூதர்கள் அனுப்புவார்கள் என்ற நம்பிக்கை, அதை வாயை திறந்து அவருடைய விசுவாசத்தை பேசினார்கள். இன்னொரு முக்கியமான வசனத்தை சொல்லி முடிச்சிடுறேன். பிரசங்கி, தேவதூதர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வேணும், சத்தத்தை கேட்கணும். சத்தம் யார் கொடுக்கிறது? நாம கொடுக்க வேணும். கர்த்தருடைய வார்த்தையை பேச வேணும். அவர்கள் யார்? பணிவிடைக்காரர்கள். அவர்கள் என்ன பணிவிடை செய்கிறார்கள்? கர்த்தருக்கு பிரியமானதை செய்கிறார்கள். கர்த்தருக்கு பிரியமானது என்ன? தேவனுடைய வார்த்தை, அதை நிறைவேற்றுவார்கள் அவர்கள். நான் திருப்புவோம், பிரசங்கி 5, இது அருமையான வசனம். நம்முடைய வார்த்தைகள் எவ்வளவு முக்கியன்றதை காமிச்சிடுறேன். இதோட முடிப்போம். 1-2 வசனங்கள், அப்புறம் 6. நீ தேவாலயத்துக்கு போகும்போது, எத்தனை பேர் தேவாலயத்துக்கு வந்திருக்கீங்க? இப்போ நல்லா கவனிங்க, தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். மூடர் பலியிடுவதை போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம். தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள். மூடர் பலியிடுகிறது போல பலியிட வேணாம். தேவாலயத்துக்கு போய் ஆண்டவரை துதித்து ஸ்தோத்திரிச்சு பாடி அவரை ஆராதிக்கிற வேளையில மூடர்கள் செய்கிறது போல செய்ய வேணாம் இருக்குது. என்ன மூடர்கள் என்ன பண்றாங்க? அங்க போயிட்டு அங்க என்ன நடக்குதுன்னே தெரியல. அவங்க பாடுறதும் என்னன்னு எதுவுமே வழங்குறது இல்லை. அவங்க எதையோ ஒண்ணு போய் சடங்காச்சாரத்தையும் சம்பிரதாயங்களையும் செய்து முடிச்சுட்டு கடகடன் உட்கார்றாங்க, எந்திரிக்கிறாங்க, முட்டி போடுறாங்க, என்னத்தையோ பண்றாங்க, முடிச்சுட்டு போய்கிட்டா இருக்கு. அது மூடர்கள் செய்கிற பலி. அவர்களுக்கு ஒண்ணும் தெரியல, அதுக்கு விளங்கவும் இல்லை, அது ஒண்ணும் கிடையாது அவங்களுக்கு. தேவாலயத்துக்கு போகும்போது நீ சரியா நடையை காத்துக்கொள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மூடர் பலியிடுறத போல வாயை திறந்து கட கட கடகடன் எதையோ ஒப்பிக்க வேணாம். நிறைய இடத்துல போனீங்கன்னா அப்படிதான் இருக்கும். எப்பவும் அதான், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை போனீங்கனாலும் அதுதான் கடகண்ணு எந்திரிக்க சொல்லுவாங்க. அவர் ஒன்று சொல்லுவார், இவங்க கூடிய சொல்லுவாங்க, இப்படியே சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி என்னத்தையோ சொல்லி அது ஒன்றும் விளங்குறதும் இல்லை, அது யாருக்கும் புரியறதும் கிடையாது. அதை ஒரு ராகம் போட்டு இழுத்து என்னத்தையோ பண்ணி விட்டுருவாங்க, அவ்வளோதான். அது ஒன்றுமே அர்த்தமே இல்லாமல் போயிடுது. வார வாரம் அதுதான், திருப்பி திருப்பி கட கட கடகடன்னு சொல்லி விட்டுருவாங்க. பரமண்ணங்கள் இருக்கிற எங்கள் பிதாவை சொல்கிறது மாதிரி அது சொல்லி சொல்லி அவங்களுக்கே அழுத்து போச்சு. அது சொல்றது அவங்களுக்கே விளங்காத மாதிரி சொல்றாங்க. இப்போ கட கட கடகடன்னு பரமண்ணங்கள் பிதாவை நாம் இப்படி சொல்கிறாங்க, பொறுமை இல்லை. இப்போ அவங்களுக்கு ஒன்றும் அர்த்தம் ஆகலாது. வாயை திறம்பு திறந்து சும்மா எதையாவது ஒன்று அலப்பி பேசி மூடர் பலியிடுறது போல மூடர் ஆராதிக்கிறது போல ஆராதிக்க வேணாம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. நல்ல கவனிங்க, தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும், நல்ல கேதுங்க, அது என்ன? ஜபிக்கும் போது, ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கும் போது எதையாவது ஒன்று பேசக்கூடாது, தப்பான காரியங்களை பேசக்கூடாது. ஆண்டவரே, எனக்கு என்ன இப்படி சோதனை கொடுத்துருந்தீர், எப்போ என்னை போட்டு நொறுக்கிக்கிட்டே இருக்கிறீர், என்னை அடிச்சுக்கிட்டே இருக்கிறீர், என்னை நாசமாக்குனது போதாதா, என்ன நொறுக்குனது போதாதா, கேட்டிருக்கீங்களே? ஹலோ, சிலர் சிரிக்கிறாங்க, கேட்டிருக்கீங்களா? அப்படி ஆராதனை இல்லை, நிறைய பந்துவாச ஆராதனை கேட்டிருப்பீங்க. அந்த என்ன நொறுக்கி நொறுக்கி நொறுக்கி என்ன பதம் பார்த்துட்டு ஆண்டவரே, இனிமேலாவது என்ன உருப்பட விடும் ஆண்டவரே, இப்படி எல்லாம் ஜெபம் பண்ணுவாங்க. ஏன் உருப்பிடுறது இல்லைன்னா அதனாலதான் உருப்பிடுறது இல்லை, ஏன்னா அவருடைய ஜெபமே தப்பு. தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும், வாயை திறந்து வேற ஏதாவது சும்மா கடகடன்னு பேசாதீங்க, அவிசுவாசத்தை பேசாதீங்க, தேவனை குற்றம் சாட்டாதீங்க, உங்களுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் தேவன் மேல பழிய போடாதீர்கள், தேவன் தான் இதெல்லாம் கொண்டாந்தார் என்ன நாசமாக்குனார் பேசாதீர்கள், வாயத்தை ஒண்ணு விளங்கலன்னா பேசாம இருந்து கவனியுங்கள். ஆண்டவரே, நீ தானே எனக்கு இப்படி பண்ண, நீ தானே எனக்கு இதை வச்சு, பேசக்கூடாது. சரியான காரியங்களை, சத்தியங்களை, தேவனுடைய வார்த்தையில் இருக்க

சத்தியங்களை பேச வேணும், விசுவாசத்தை பேச வேணும், அவிசுவாசத்தை பேசக்கூடாது. தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயில் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. அவசரத்துல கடகடன்னு இது தேவன்னா அப்படி பண்ணிட்டாரு என்ன அடிச்சு நொறுக்கிட்டார் சொல்லாதீர்கள், கொஞ்சம் அமைதலாயிருங்கள். தேவன் வானத்தில் இருக்கிறாய், இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய், ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாயிருப்பதாக. ஹலோ, எல்லாரும் ராமன் சொல்லுங்க பாப்போம். அப்ப ஆராதிக்கும் போது, ஜெபிக்கும் போதும், ஸ்தோத்தரிக்கும் போதும் அளவா அளந்து பேசணும் வார்த்தைகளை, நல்ல வார்த்தைகளை பேசணும், கர்த்தருடைய வார்த்தையை பேசணும். சும்மா இஷ்டத்துக்கு எதையாவது ஒன்று பேசி அழுதுட்டு போக கூடாது, அது ஆராதனை கிடையாது. சிலர் நினச்சிட்டு இருக்காங்க அதான் ஆராதனை, போய் நல்லா அழுதுட்டு ஏதோ என்னத்தையோ பண்ணிட்டு ஆண்டவர் மேலே எல்லாம் பழியும் போட்டுட்டு ஆண்டவரை நல்லா திட்டிவிட்டு இப்படியெல்லாம் நீர் தான் ஆண்டவரை பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அழுதுட்டு ஒரு பதில் இல்லாமல் பேசாமல் வீட்டுக்கு போகிறது ஆராதனை கிடையாது, அது ஆராதனை கிடையாது. ஆறாம் வசனம், உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கூடாது. வாயில் பேசுறதுனாலே பாவம் செய்திடலாம், வசனம் சொல்லுது. சும்மா உட்கார்ந்த இடத்துல வேற ஒன்றும் செய்யாமல் வெறும் பேசியே பாவம் செய்யலாம், ஆகையால் ஜாக்கிரதையாக இருக்க வேணும். வாய் வந்து பாவத்தையும் படி உனக்கு இடம் கொடுக்காது என்று சொல்லுகிறது. அது புத்தி பிசகரால் செய்தது என்று தூதனுக்கு முன்பாக எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் கூட சொல்லுங்க, அது புத்தி பிசகினால் செய்தது என்று தூதனுக்கு முன்பாக சொல்லாத. தூதன் பக்கத்தில் நிற்கிறாங்க, ஹலோ பக்கத்தில் பாருங்க, ஏதாவது தூதர்கள் நிற்கிறார்களா, நிற்கிறான்னு வேதம் சொல்லுது. தேவ தூதர்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார்களாம், வேதம் சொல்லுது. அது புத்தி பசங்கனால் நான் தப்பா பேசிட்டேன்னு சொல்லாத. தேவ தூதர் பொறுத்து கொள்ள மாட்டார்கள், தேவ தூதர்கள் பக்கத்திலே நிற்கிறார்கள் என்று அறிந்து ஜாக்கிரதையாய் பேசு என்று வேதவசனம் சொல்லுகிறது, சுருக்கமா பேசு என்று வேதவசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தையை பேசு என்று தேவவசனம் சொல்லுகிறது. தேவதூதர் பக்கத்தில் நிற்கிறாங்க, பேசுறத பேசிவிட்டு என் புத்தி பசங்கனால அப்படி பேசுறேன் தெரியாம பேசுறேன்னு சொல்லாதீர்கள். தேவதூதர் ஆண்டவர் இல்ல, அவர் பொறுத்துட்டு இருக்க மாட்டார். நீங்க சொல்றதுதான் தேவதூதன் செய்வார். தேவதூதனுக்கு முன்பா என்ன சொல்லாத, என் புத்தி பசங்கனால அப்படி பேசிட்டேன்னு சொல்லாத. எத்தனை பேர் நினைக்கிறீங்க தேவதூதன் பக்கத்திலே இருக்கிறாரு? இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது அதை யோசிச்சுட்டு இருப்பேன், கூடவே தேவதூதன் வருகிறார், உங்களை சுற்றி நின்று பாதுகாக்கிறார், உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் வீடுகளையும் உங்கள் குடும்பங்களையும் பாதுகாக்கிறார். தேவ தூதர் உங்கள் கூட இருந்து பாதுகாக்கிறார்கள். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அப்படி தேவதூதர் கூடயே இருக்கிறதுனால தேவதூதர்கள் எப்படி வேலை செய்வாங்க? உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை நீங்கள் வாயை திறந்து பேசும்போது அவர்கள் வேலை செய்வார்கள். கர்த்தர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார், என்னை பாதுகாப்பார், என்னை பராமரிப்பார், என்னை ஆபத்திலிருந்து நீக்கி விலக்கி காப்பார் என்று நீங்கள் சொல்லும்போது அதை அவர்கள் செய்கிறார்கள். அந்த சத்தத்துக்காக காத்துட்டு இருக்காங்க. நீங்கள் தேவனுடைய வார்த்தையை பேசும்போது தேவதூதர்கள் உங்களுக்கு என்று ஊழியம் செய்கிறார். நீங்க வேற ஏதாவது பேசும்போது தேவதூதர்கள் கோபம் தான் வருது. தேவதூதர்கள் நிற்கிறார்கள் என்று அறிந்து அப்புறம் புத்தி பசங்கனால பேசினா அப்படி பேசினா இப்படி பேசணும் சொல்ல வேண்டியதே இல்லை. தேவதூதர்கள் நிற்கிறார்கள் என்று அறிந்து ஜாக்கிரதையா நாம் பேசுவோம், தேவனுடைய வார்த்தையை நாம் பேசுவோம். அன்றாடம்

குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தவரே, ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்புகின்ற தேவனே, இந்த வேளையிலே உம்முடைய பிள்ளைகள் எந்த விதமான சுகவீனத்திலே பலவீனத்திலே இருந்தால் அவர்களுக்கு சுகத்தை தருவீராக, அவர்களை சுகப்படுத்துவீராக.

அதிசயங்களை செய்கிறவரே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். அற்புதங்களை செய்கின்றவரே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, எங்களுக்காக காத்திருக்கிறோம். ஆண்டவரே,

கடலை பிளந்தவரே, உம்முடைய ஜனங்களை நடத்தி சென்றவரே, நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கு நன்றி ஆண்டவரே.

யூதர்கள் உண்ணும் உணவாலே எங்களை போஷித்தவரே, உம்மை போல யார் இருக்கிறார்கள் எங்களை நேசித்திட? உம்மை போல யார் இருக்கிறார்கள்

ஆண்டவரே, இந்த உலகத்தை நீர் படைத்தீர், எல்லா உரிமையும் எனக்கு தந்தீர், உம்முடைய நாமம் தலைத்தோங்க நான் பாடுவேன் உமக்காக.

ஆண்டவரே, எங்களை நாங்கள் உம்முடைய பாதத்திலே பலியாக ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக, உங்களுடைய வேலையை ஆசீர்வதிப்பாராக, உங்களுடைய சுகத்தை ஆசீர்வதிப்பாராக, ஆமேன்.

Tabii.

0: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திற்கு எல்லா கனமும் மகிமையும் துதியும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. நம்முடைய அன்பு சகோதரன் ஸ்டீஃபன் அவர்கள் தன்னுடைய குடும்பமாக தன்னுடைய துணைவியாரான ஜோசப்பின் ஸ்டீஃபன் அவர்களோடு தேவனுடைய அன்பு ஊழியங்களை செய்து வருகிறார். கர்த்தர் அவருக்கு அளவற்ற கிருபையின் ஐஸ்வர்யங்களையும் தீர்க்க தரிசன வரத்தையும் கொடுத்திருக்கிறார். தேவனுக்கு முன்பாக மிக மனத்தாழ்மையோடு ஊழியம் செய்கிற அந்த குடும்பத்தாரை கர்த்தர் ஆயிரம் ஆயிரம் மடங்கு ஆசீர்வதிப்பாராக. அன்பரே என்ற இந்த இரண்டாவது வால்யூம் பாடல்களை உங்களுக்கு இயேசுவின் நாமத்திலே சமர்ப்பிப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இதற்கான இசை சகோதரர் அனுராக் வின்சென்ட் அவர்கள் மிக சிறப்பாக செய்துள்ளார்கள். இதன் மூலம் அநேக குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. தேவ பிள்ளைகளே, இது கடைசி காலம். கர்த்தரில் அன்பு கூறுங்கள், அவராலே அன்பு கூறப்படுவீர்கள். நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு அவரில் அன்பு கூறுகிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவர் தமது அபிஷேகத்தால் உங்களை நிரப்புவார். என் பிள்ளையே, நீ என்னிடத்தில் அன்பு கூறுகிறாயா என்று ஆவலோடு எதிர்பார்ப்போடு உங்களிடம் அவர் கேட்கிறார். ஆகவே அதிகாலை எழும்பி தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து உம்மை நேசிக்கிறேன் என்று அவரை சொல்லி அவரில் அன்பு கூறுங்கள். அவர் அன்புள்ளவர் மட்டுமல்ல, உங்களுடைய அன்புக்காக இயங்குகிறவர். இப்பொழுதும் கூட தேவனுடைய அன்பு உங்களுடைய இருதயத்தில் ஊற்றப்படும்படி ஒரு நிமிடம் உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நாம் ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, உன்னதமான தேவனே, மனுஷராகி எங்களை தெரிந்து கொண்டு உம்முடைய கிருபையின் வரங்களை பொழிந்தருளுகிறவரே, எங்களை அக்கினி ஜுவாலையாய் மாற்றுகிறவரே, எங்களுடைய அன்பு சகோதரன் ஸ்டீஃபன் அவர்களுக்கும் துணைவியாருக்கும் கொடுத்த இந்த சிறப்பான பாடல்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எந்தெந்த வீடுகளில் இது இசைக்கப்படுகிறதோ எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் அந்த குடும்பங்களை நிரப்பும்படி ஜெபிக்கிறேன். இந்த முயற்சி ஆசீர்வதித்தருளும். இன்னும் அநேக இசைத்தட்டுகள் வெளியாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமென்.
1: பிரியமானவர்களே, ஒரு ஹில் ஸ்டேஷனில் இந்த பாடல்கள் எல்லாம் நாங்கள் எடுத்து விட்டு திரும்பி வந்து கொண்டிருந்தோம். திரும்பி வருகிற வேளையில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வரும் பொழுது கீழே உள்ள பள்ளத்தாக்கை பார்த்தேன், இயற்கை காட்சியை பார்த்தேன். இந்த இயற்கை பார்த்த மாத்திரத்தில் பல ஆண்டுகளுக்கு முன்பாக கர்த்தர் எனக்கு தந்த பாடல், நான் ஆடிடுவேன் பாடிடுவேன் என்கிற பாடல் எனக்குள்ளே ஞாபகம் வந்தது. பாட ஆரம்பித்தேன். உடனே காரை நிறுத்தி இந்த இடத்துல நாம் உடனே இந்த பாடலை எடுக்க வேண்டும் என்று சொன்னேன். அந்த இடத்துல நாங்கள் இறங்கி அந்த பாடலை நாங்கள் எடுக்கும் பொழுது ஆண்டவர் படைத்த அந்த படைப்பை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்தரித்தேன், ஆண்டவரை மகிமைப்படுத்தினேன். இயற்கையை பார்க்கும் பொழுது ஒரு காரியத்தை நாம் நினைவு கூற வேண்டும், இவைகள் எல்லாவற்றையும் படைத்தவர் தான் நம்முடைய ஆண்டவர், உங்களுடைய ஆண்டவர். அவரை நீங்கள் துதிக்கும் பொழுது சகல ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் உங்களுக்கு தருவார்.

இயேசு கிறிஸ்து சிந்திய ரத்தத்தாலும் தாங்கள் சாட்சி பகர்ந்த வசனத்தாலும் எதிரியை ஜெயித்தார்கள் என்று திருவழிப்பாடும் 12:11 எழுதப்பட்டிருக்கிறது. ரத்தம் ஜெயம் அறிக்கை செய்வோம். அவருடைய திரு ரத்தம் நமக்கு கொண்டு வரும் நன்மைகளை எல்லாம் பாடலாய் பாடி ஜெயம் எடுப்போம்.

கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மகிழ்ச்சியும் வாழ்த்துகிறேன். இந்த வேளையிலும் கூட ஆண்டவர் தாமே நம் ஒவ்வொருவரோடும் தொடர்பு கொண்டு நம்மோடு பேசுவாராக. இந்த நாளிலும் கூட நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு தருகின்ற சிந்தனைகளை நாம் பெற்றுக்கொள்வோர் காயத்தமாகவும். இன்றைக்கு நாம் ஒரு நல்ல தலைப்பை வைத்து தியானிக்க போகிறோம். எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்குற ஒரு டைட்டில். இன்றைக்கி என்ன டைட்டில்? கர்த்தரால் நாம் செல்வந்தர்களாக வாழ்வது எப்படி? நாம் யாரும் எல்லோரும் எப்படி வாழலாம்? வி கேன் லிவ் அஸ் ரிச், வி கேன் ஹாவ் ஹெல்த் வெல்த் பை காட்ஸ் கிரேஸ். கர்த்தரால் செல்வந்தர்களாக வாழ்வது எப்படி? இந்த உலகத்தில் நாம் வந்து வறியவர்களாக வாழணும், இல்லாதவர்களாக இயலாதவர்களாக வாழ வேண்டும் என்பது தேவனுடைய சுத்தமாக இருக்க வாய்ப்பில்லை. செல்வந்தர்களாக வாழ வேண்டும் என்பது ஒரு தவறான நோக்கமும் அல்ல. நான் ஏழையாக தான் வாழணும் அப்படின்னு யாராவது நம்ம ஜெபம் பண்ண வேண்டுமா? நான் தரித்திரமாக தான் வாழணும், தரித்திராகி நீங்கள் பாக்கியவான் ஆண்டவர் சொன்னார். நம்ம தரித்திரமாக இருந்தால் தான் நம்மளை பார்த்தபடி சொல்ல முடியும். அதன் பின்னால் இருக்கிற அர்த்தங்கள், அவர் சொன்ன சூழல்கள், அவைகள் எல்லாவற்றையும் நம்ம சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இன் திஸ் வேர்ல்டு வி மஸ்ட் ஆல்சோ ஹாவ் த வெல்த். நமக்கு என்ன வேணும்? செல்வத்தை பற்றி பேசுகிற சைலண்டாக உட்காந்துருக்குறீங்க. வேறு டாபிக்னாலும் பரவாயில்ல. பரிசுத்தத்தை பற்றி பேசினா நீங்கள் இப்படி இருக்கலாம், விசுவாசத்தை பற்றி பேசினா உண்மையாக இருக்க இப்படி இருக்கலாம், நற்குணத்தை பற்றி பேசினா இப்படி இருக்கலாம், செல்வத்தை பற்றி பேசினா எப்படி இருக்கணும்? ஜாய்ஃபுல்லாக ரொம்ப கிளாடாக இருக்க வேண்டாம். நாம் எல்லோரும் செல்வந்தர்களாகவே வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். நாம் வறியவர்களாக இல்லாதவர்களாக வாழ்வது தேவனுடைய சித்தம் அல்ல. செல்வந்தர்களாக வாழச் செல்கிற பொழுது முதலாவது செல்வம் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய பேருக்கு செல்வந்தரோடு வாழும் வீடு வேணும், நிலம் வேணும், பணம் வேணும், பேங்க் டெபாசிட் வேணும், கோல்டு சில்வர் தங்கம் வெள்ளி வேணும், அப்புறம் நல்ல வாகனம் வேணும், நல்ல நாலு சொத்து இருக்கணும், இங்காக நாலு சொத்து இருக்கணும். இந்த மாதிரி இது இருக்கிறதா செல்வந்தர்களாக வாழணும்னு ஆசைப்படுறாங்க. அப்போ என்ன மாதிரி கூறுமா? நான் நிறைய வீடு உடையவனாக வாழணும், நிறைய சொத்துள்ளவனாக வாழணும், நிறைய பணம் உடையவனாக வாழணும். ஆனால் இந்த மாதிரி வாழ விரும்புகிறவங்கள நீங்கள் செல்வந்தர்களாக வாழ விரும்புகிறாங்கிற ஒரு கேள்வி வருது. ஆமாம், அதனால தானே நான் இதெல்லாம் விரும்புகிறேன். வெல்த்னா என்னது? வீடு, பணம், தங்கம், நம்முடைய திறமை, அறிவு, ஞானம், புத்தி, எல்லாமே இதெல்லாம் என்ன தான்? செல்வந்தான். அப்போ செல்வந்தர்களாக மாற வேண்டும் என்று நாம் செல்லுகிற பொழுது முதலாவது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வி மஸ்ட் நோ தர் வாட் இஸ் வெல்த். செல்வம் என்றால் என்ன? செல்வம் என்ற ஒன்றே அந்த கரன்சியில் ஒட்டி தான் நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். அது வந்துச்சுன்னா நம்ம யாராக மாறோம்? செல்வந்தர். வி ஆர் ரிச் நவ், வி ஆர் வெல்தி, வெல்டு ஐட்டம். ஆண்டவர் நாம் செல்வந்தர்களாக இருக்கிறதை தான் விரும்புகிறார். நாம் செல்வம் உடையவர்களாக இருக்கணும். ஆனால் செல்வத்தினுடைய நோக்கம் என்ன? வாட்ஸ் த பர்பஸ் ஆஃப் த வெல்த்? வி மஸ்ட் பிகம் ரிச் ஃபார் வாட் பர்பஸ்? இப்போ நீங்கள் வந்து பணம் வேணும்னு ஆசைப்பட்றீங்க, வீடு வேணும் ஆசைப்பட்றீங்க, கார் வேணும்னு ஆசைப்பட்றீங்க, நல்ல ஹெல்த் வேணும் ஆசைப்பட்றீங்க, சொத்து நிறைய வேணும்னு ஆசைப்பட்றீங்க, நிறைய பேங்க் டெபாசிட் வேணும், கோல்டு வேணும்.

தானே, சந்தோஷமாக இருக்கும்ல சம்பாதிக்கிறது அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு போய்ங்களேன். யோ, சம்பாதிச்சா தான் நம்ம வந்து சாப்பிட முடியும், உடுக்க முடியும், வாழ முடியும், மருந்து மாத்திரை வாங்க முடியும், கொஞ்சம் வேறு பொழுதுபோக்குள்ள செலவிட முடியும், ஊருக்கு போகலாம் வரலாம், நாலு பேர் நல்லா செய்யலாம் அப்படி சொல்லுவோம்ல. அதை மாதிரி செல்வங்களுடைய நோக்கங்கள் என்ன? நீங்கள் வீடு வேணுங்கிறீங்க, எல்லாம் வேணுங்கிறீங்க, இதற்கு பின்னால் உங்களுடைய வாட்ஸ் ஒரு இன்டென்ஷன், வாட்ஸ் ஒரு மோட்டிவ், பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கணுமா செல்வம் எதுக்கு? அவங்க உண்மை தான் சொல்கிறாங்க, நிறைய பேருக்கு செல்வம் எதுக்கு வேணும்? அவங்களுக்கு கிடையாது, அவங்களுக்கு கிடையாது, அவங்களுக்கு பிறந்த பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கணும், அதுதான் அவங்களுடைய வாழ்க்கை. சேர்த்து சேர்த்து வச்சுட்டு இவங்க உன்னையும் காணாமல் என்ன செய்யணும், மண்டையை போடணும். யாருக்கு சேர்த்துக்கிறீங்க? பிள்ளைகளுக்கு. ரைட், இருக்கட்டும். இன்னும் கொஞ்சம் ஆழமாக போவோம், செல்வங்கள் எதுக்கு? எங்கள் ஆசைப்படுறீங்க செல்வந்தர் ஆகணும்னு, பணக்காரன் ஆகணும் ஆசைப்பட்றீங்க, சொத்து வேணும் ஆசைப்பட்றீங்க, சில்வர் வேணும் ஆசைப்பட்றீங்க, கோல்டு வேணும் ஆசைப்பட்றீங்க, எதுக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க? இதெல்லாம் எதுக்கு? நெசசிட்டி. நெசசிட்டிக்கு பெரிய செல்வந்தர் ஆக வேண்டிய தேவை கிடையாது, ஓரளவுக்கு போதும் இல்லையா? கவர்மெண்ட்டே இப்போ 30 கிலோ அரிசி எல்லாம் இப்போ பெரும்பாலும் அப்படி கொடுக்குறாங்களா? இப்போ இலவச அரிசி இல்லையா? ரேஷன் கடையே முடியாச்சா? நல்ல விஷயந்தான், ஏன்னா நிறைய பேர் பணக்காரங்க தான் ரேஷன் வாங்கிட்டு இருந்தாங்க. சரி, இப்போது செல்வந்தர் ஆகணுங்கிறவள்ள ஆண்டவர் கேட்குற, எப்போ எதுக்கு செல்வந்தர் ஆக விரும்புகிறேன் அப்படி கேட்பார்ல? இல்லை ஆண்டவர், எனக்கு வீடு பெரு வேணும், எனக்கு வாகனம் வேணும், எனக்கு பேங்கில் நிறைய டெபாசிட் வைக்கணும், அப்புறம் அங்கே என்ன செய்யணும், கொஞ்சம் லேண்டு கிண்டு வாங்கி போடணும். சரி, எதுக்கு இதெல்லாம் பண்ணுற? எல்லாவற்றுக்கும் ஒரு நோக்கம் இருக்குது, அப்படி தானே? சாப்பிட்றது எதுக்கு சாப்பிட்றேன்? கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கு சாப்பிட்றேன், அப்புறம் ஹெல்த்துக்கு சாப்பிட்றேன் இப்படி சொல்லுவோம்ல. அப்போது செல்வம் என்றால் எதுக்குன்னா நிறைய நோக்கம் இருக்குது, நீங்கள் ஒன்று சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஒன்றே ஒன்று தான் வந்திருக்கு வெளியே, சந்தோஷம். அது ஒரு காமன் ரீசன் எப்போவுமே இல்லையா? ஆ, பெருமையாக வாழணுமா? ஏன் இல்லைன்னு செத்து போயிடுங்களா? பெருமையாக வாழணும்னா செத்து போயிடுங்களா? ஓ, கல்யாண வீட்டுக்கு போகிறோம், நிறைய நகை போட்டுட்டு சிலிப்பிக்கிட்டு போனோம், அதான் அவங்க பெருமையாக வாழணும். இது இப்படி இங்கே சொன்னீங்கன்னா உங்களுக்கு நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் காரணம் வரும். அப்புறம் வண்டிக்கு பெட்ரோல் போடணும், அப்புறம் கேஸ் வாங்கணும், காய்கறி வாங்கணும், அப்புறம் மசாலா தூள் வாங்கணும், இப்படி நிறைய நிறைய சொல்லிகிட்டே போகணும். அப்படி இல்லை, நான் சொல்லுவது செல்வங்களுடைய பிரதான நோக்கங்கள் என்ன, நானே உங்களுக்கு சொல்லிடுறேன். முதலாவதாக செல்வங்களை எதிர்க்க தேவைனா, முதலாவது நம்முடைய பேர் நீட்ஸ், நம்முடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். வி ஹவ் லாட் ஆஃப் நீட்ஸ், அவர் நீட்ஸ் மஸ்ட் பி மெட். தேவைகள் என்ன தேவை? சாப்பிடணும், உடுக்கணும், ஒரு மழை வெயில் வந்தால் மறைவிடம், நமக்கு ஒரு வீடு வேணும், போக்குவரத்துக்கு வாகன வசதி வேணும், நோய் நொடி வந்தால் மருத்துவம் பார்க்கணும் இல்லையா, அப்புறம் நமக்கு மனசுக்கு சந்தோஷம் வேணும், மனசுக்கு பொழுதுபோக்கு வேணும் இல்லையா? வெறும் சோறு மட்டும் போதுமா? சாப்பிட்டு முடிஞ்சோன்னு என்ன பண்ணும்? இப்போ சாப்பிட்றவளே பொழுதுபோக்கு தேவைப்படுதில்ல? முன்னாடி சாப்பிட்டு முடிச்சுட்டு பொழுதுபோக்கு, நாங்கள் நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே போய் உட்காந்துக்கிட்டு ஈசி சேரில் உட்காந்துட்டு நிறைய டிவியெல்லாம் பார்த்தாங்க, இல்லை அந்த காலத்தில் புக்குக்கு படித்தாங்க, இல்லை மேட்டி ஷோவுக்கு போனாங்க. இப்போ சாப்பிட்றவளே நமக்கு பொழுதுபோக்கு. டீ சாப்பிட்டா நமக்கு பொழுதுபோக்கு வேணும், டிஃபன் சாப்பிட்டா பொழுதுபோக்கு வேணும், அப்புறம் போய் நம்ம படுத்தா பொழுதுபோக்கு வேணும். அப்படியே படுத்துக்கிட்டு என்ன செய்யணும்? அந்த காலம் ஆண்டவர் நோக்கி பார்த்தா இப்போ, ஆமாம், உட்காந்து முகவில் பார்த்து, சாஞ்சிட்டு முகவில் பார்த்து, அப்படி சாஞ்ச முகவில் பார்த்து, அப்படி அப்படி மல்லாக்க படுத்துக்கிட்டு, ஆமாம், கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், நான் என்ன செய்யப்படுவதில்லை, அசைக்கப்படுவதில்லை, எப்பொழுது ஸ்மார்ட் ஃபோனை எனக்கு முன்பால் வைத்திருக்கேன், நான் உருப்பட போகிறதே இல்லை. இருந்தாலும் என்னோடு இருப்பது மொபைல் ஃபோன், நடந்தாலும் என்னோடு இருப்பது, அது போகாத இடமே கிடையாதுங்க. பாத்ரூம் போகுது, டாய்லெட்டுக்கு போகுது, கிச்சனுக்கு போகுது, எங்கே போனாலும் போகாத அதை ஒரு ஒரு ஒரே ஒரு பொருள்னா இதுதான், உயிரை கூட விட்டுட்டு போவாங்க மொபைல் ஃபோனை. அப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தான் உட்காந்து ஃபோன் பார்க்குறது, பார்த்து பார்த்து பார்த்து அப்படியே சாஞ்சு, அப்புறம் அப்புறம் கர்த்தரை எங்கே பார்க்குறது? தேவையில்லை, கர்த்தர் இவ்வளோ பொழுதுபோக்கெல்லாம் தரமாட்டார். அவன் தேவைகள் நீட்ஸ், அவர் நெசசிட்டிஸ் நீட்ஸ், நீட்ஸ் ஆளுக்காள் நீட்ஸ் வித்தியாசப்படும் இல்லை, தேவைகள் வித்தியாசப்படும். அவன் அந்த தேவைகளை சந்திக்கலாம். ஏழை ஜனங்கள் வந்து ஏதோ ஒரு

0: புடவை உடுத்தா போதும்னு அவங்களுடைய தேவை தான், ஒரு புடவை வேணாம் அவ்வளோதான். ஆனால் வசதியாரவங்க என்ன பண்ணோம், இந்த புடவை தான் வேணும், இப்படி இவ்வளோ காஸ்ட்லியாக வேணும் அப்படின்லாம் இது பண்ண. அப்போ அவங்கவுங்களுடைய லெவலுக்கு அத்தனை தேவைகள் வித்தியாசப்படும். சரி, முதலாவது தேவைன்னா நம்முடைய தேவைகள், உடல் தேவைகள், மன தேவைகள், நம்முடைய பொறுப்பு சில தேவைகளை கொடுக்குறது. அப்பா அம்மா இருப்பாங்க, கணவன் மனைவி இருப்பாங்க, பிள்ளைகள் இருக்கும், அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் என்ன செய்யணும், நாம் ஃபுல்ஃபில் பண்ணணும். இரண்டாவது என்னன்னு சொன்னால், செல்வங்களுக்கு பின்னால் இருக்கிற மிகப்பெரிய எதிர்பார்ப்பு நீங்கள் யாரும் சரியாக சொல்லலை. எல்லாம் கடுகு வாங்குறதையும் ஜீரோ வாங்குறதையும் சொன்னீங்க, காசு இருந்தால் எதுக்குன்னா இதுக்கு அதுக்குன்னு. செல்வம் இருந்தால் நமக்கு ஒரு நம்பிக்கை வரோங்க, வி வில் ஹாவ் எ ஹோப் இல்லையா, ஒரு நம்பிக்கை. ஒருவேளை நம்ம வாடகை வீட்டில் இருந்தால் நமக்கு செல்வம் இருந்தால் என்ன செய்யலாம், இல்லை நமக்கு செல்வம் வந்தால் நமக்கு சொந்த வீடு வந்துடும்ல, சொந்த வீடு வந்தோம்னா நமக்கு ஒரு தைரியம். ஒரு தடவை நம்மளை என்ன பண்ண மாட்டோம், வாடகை காலி பண்ணி போன்னு சொல்ல மாட்டோம். அப்புறம் நமக்கு இன்னும் நாலு வீடு இருந்துன்னு சொன்னால் ஒரு வீடு ஏதாவது ஆனால் கூட இன்னொரு வீட்டுக்கு செய்யலாம், போய்க்கிடலாம். நாளைக்கு நமக்கு ஏதாவது ஒரு ஹார்ட் அட்டாக்கு அது இதுன்னு நோய் நொடி வந்தால் கூட அவசரத்துக்கு நம்ம என்ன செய்யலாம், நல்ல காஸ்ட்லி ஹாஸ்பிட்டலில் போய் நம்மளை அட்மிட் பண்ணலாம். ஏன்னா நம்மளோட பணம் இருக்குல்ல, பயம் இல்லை. ஏதாவது ஒரு சிக்கல் நெருக்கடி வருதுன்னா காசை கொடுத்து என்ன பண்ணலாம், எனிகோ எந்த விஷயம் வாழ்க்கையில் வந்தாலும் நமக்கு என்ன வந்துச்சுப்போம், வந்தால் பார்த்துக்கலாம்னு சொல்கிறாங்கல்ல, நம்பிக்கை அப்படித்தானே. அப்போ பணம் எதை கொடுக்கறது, இப்போ உலகத்தில் பார்த்திங்கன்னா பணம் இருந்தால் எதையும் சாதிக்கலாம், எலெக்ஷன்லாம் ஜெயிக்கலாம் இல்லையா, தோத்தாலும் கூட மறுபடியும் என்ன செய்யலாம், பணம் எல்லாம் கொடுத்து எம்பிகளை எல்லாம் விலைக்கெல்லாம் கூட என்ன செய்யலாம், ஒரு நம்பிக்கை தான். பணம் நம்பிட்ட இருக்கிறவங்கள எல்லாத்தையும் நம்பிக்கை வந்துடும், ரைட். அப்போ நம்ம சப்ஜெக்டை கரெக்டாக பார்ப்போம். செல்வந்தனாக விரும்புகிற பொழுது நீங்கள் என்னவோ மனசில் வச்சுருக்கிறீங்க, பணம் லேண்டு அப்படி இல்லை, எனக்கு செல்வத்தினால் என்ன வரும், ஒரு நான் ஒரு ஹோப்போட வாழ்வேன், ஒரு நம்பிக்கை வாழ்க்கை. மூன்றாவது ஒரு ஜாய்ஃபுல்னஸ், ஐ வாண்ட் டு பி கிளாட், ஐ வாண்ட் பி ஹாப்பி, ஐ வாண்ட் டு ரிஜாய்ஸ் இன் மை லைஃப். சந்தோஷம் மனுஷன் தேவைப்படுறாங்க. சந்தோஷம் சொன்னால் சும்மா அப்படி உட்காந்துருக்கிற போல நல்ல ஜாய்ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்குது, புரியுறதா? நீங்கள் எல்லாம் இருக்கிறீங்களே அதை மாதிரி. சந்தோஷமாக இப்போவே இப்படி இருக்கீங்கன்னா உங்களுக்கு நிறைய செல்வம் எப்படி இருப்பீங்க, ரைட்டு? அப்போது சந்தோஷம் என்ன, இப்போ நம்மளோட காசு இருந்தால் என்ன பண்ணலாம், நல்லா சாப்பிட்லாம், வழக்கமாக சாப்பிட்றத விட நல்லா சாப்பிட்லாம், வழக்கமாக கொடுக்குறத விட நல்லா கொடுக்கலாம், நல்லா ட்ராவல் பண்ணலாம், போகலாம் வரலாம், ஃபீஸ்ட் வைக்கலாம், விருந்து வைக்கலாம், பேங்கட் வைக்கலாம், எல்லாம் வைக்கலாம். அப்போது நமக்கு என்ன வருது, நல்லா ட்ரெஸ் பண்ணலாம், அப்போ நமக்கு என்ன வருது, வி ஹேவ் சம் ஜாய். அப்போது செல்வம் எதுக்குன்னு சொன்னால் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு, ஏதோ நம்ம சாப்பிட்டோம், ஏதோ உடுத்தோம், ஏதோ ஒரு மூலையில் தூங்கணும் அப்படி இல்லை. வாழ்க்கையில் நிறைய விஷயம் இன்னும் இருக்கிறது, அவைகளை நம்ம அனுபவிக்கணும். அனுபவிக்கணும் என்ன வேணும், செல்வம் வேணும். அப்போ நிறைய சொத்து இருந்தால் நிறைய சந்தோஷத்தை நம்ம அனுபவிக்கலாம். அடுத்தது வாழ்க்கையில் நமக்கு வந்து எல்லாவற்றுக்கும் மேலாக வி நீட் சாட்டிஸ்ஃபேக்ஷன். சந்தோஷமாக இருக்கிறதுல கூட ஒரு திருப்தி தேவைப்படுது இல்லையா. சந்தோஷமாக இருந்தேன், நல்லா சாப்பிட்ருக்கேன், ஒரு ட்ரெஸ் போட்டால் கூட திருப்தியாக இருக்குது, ஒரு வீடு கட்டணும் திருப்தியாக இருக்குது, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து வி ஆர் எக்ஸ்பெக்டிங் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அப்போ எதுக்கு, ஹோ ஷுட் வி நீட் வெல்த் ஸோ தட் வி கேன் பி ஹாப்பி, ஆல்சோ வி கேன் ஹாவ் சாட்டிஸ்ஃபேக்ஷன், திருப்தி. அப்படி தானே திருப்தியாக இருக்கு, வீடு நல்லா இருக்குது, வாகனம் நல்லா இருக்குது, வசதி நல்லா இருக்குது, நம்ம இருக்கிறதுக்கான எல்லா காம்ஃபர்ட்ஸ் எல்லா லக்ஸரி எல்லாமே, எவ்ரிதிங் இஸ் குட், திருப்தி. அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொன்று விஷயம் இருக்குது, என்னென்னா மற்றவங்களுக்கு என்ன பண்ணலாம், உதவி பண்ணலாம். ஏன்னா உலகத்தில் வாழ்கிறவள நம்ம மற்றவங்களுக்கு சில உதவிகளை செய்ய வேண்டிய தேவையில் இருக்கிற அப்படின்னால இருந்தால் தானே செய்ய முடியும். இப்போ நம்ம செய்யலை, ஏன் செய்யலை, இல்லை இருந்தால் என்ன பண்ணியிருப்போம், செஞ்சுருப்போம். இப்போ நம்மகிட்ட இருக்க நமக்கு என்ன செய்யலை, பத்தலை. அதனால் என்ன பண்ணுறோன்னா நம்ம பிறருக்கு உதவி செய்யலாம். ஆனால் செல்வம் வந்து நான் ஆகிட்டால் என்ன பண்ணிடலாம், நம்ம நினச்சபடி எத்தனை பேரை பார்க்குறோம், எத்தனை பேர் வந்து எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறாங்க, நானும் நிறைய பேர் அப்போ அப்போ பார்க்குறவில்லை, என் மனசுக்குள்ளே நான் ஒரு நல்ல செல்வந்தனாக இருந்தால் இவங்களுடைய தேவை என்ன செய்யலாம், சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நிறைய பேரை பார்க்கும்போது நிறைய ஹெல்ப் பண்ணுற ஒரு மைண்ட் வருது. ஆனால் அப்போ நமக்கு செல்வெல்லாம் என்ன பண்ண முடியும் இல்லையா. இப்போ நாம் வந்து ஒரு 75 ரூபாய் 100 ரூபாய் பாக்கெட்டில் வச்சுட்டு போயிட்டுருக்குறோம், ஆண்ட வேலை ஒருத்தன் வந்து ஏதாவது ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்க சார்னு கேட்குறான், நமக்கு ஆசை இருக்குது. ஒன்று, நாம் சாப்பிடாம தான் அவனுக்கு என்ன செய்ய வேண்டியிருக்குது, நாமளும் சாப்பிட்டா தான் நம்ம வேலையை செய்ய முடியும். அப்போ என்ன பண்ணுவோம், இருப்பா கர்த்தரோட ஆசீர்வாதம் இப்போ போஷிப்பார்னு சொல்லிட்டு அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு என்ன செய்ய வேண்டியதான், போயிட்டு இருக்கணும். நம்ம சாப்பிடணும், வேலை செய்கிறது எப்படி நாம். அப்போ காசு இருந்தால் என்ன பண்ணலாம், இருந்தால் செஞ்சுருப்போம்ப்பா, செய்யணும் ஆசைத்தான், ஆனால் என்ன இல்லை, செய்ய வாய்ப்பு இல்லை. சரி, இப்போது என்னாச்சுன்னா இப்போ அதில் வேறு அந்த நிறைய பேர் ஒரு ஹெல்ப்புக்கு அந்த காலத்தில் பட்டுன்னு எல்லாருக்கும் பாக்கெட்லேயும் இருந்து காசு இருந்து, இப்போ காசு இல்லை, எல்லாம் கார்டாக இருக்குது, எல்லாம் ஜிபே இபேன்னு இருக்குது. ரைட்டு, இப்போ நம்ம மறுபடியும் சப்ஜெக்ட் உள்ள வந்துடுவோம். செல்வங்கள் எதற்காக? ஆண்டவரே என்னை செல்வந்தனாக்கும், மேக் மீ ரிச், மேக் மீ வெல்த்தி, அப்படி கேட்குறவள அது இருக்கட்டும், நான் உன்னை செல்வந்தனாக்குறேன், நோ ப்ராப்ளம். வானத்தையும் பூமியும் படைத்தன சர்வ வல்லவர், உனக்கு என்ன வேணாலும் என்ன செய்கிறேன் செஞ்சிடற. முதல்ல எதுக்கு கேட்குறாத சொல்லு. ஆண்டவரே நான் என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படும், உலகத்தில் எனக்கு நிறைய தேவை இருக்குது, அந்த தேவைகள் சந்திக்கப்படணும், நான் வந்து நம்பிக்கையோட உலகத்தில் வாழணும் இல்லையா. அடுத்த ஒரு தேவை வரவில்லை, என்னால் முடியவும் முடியாதுங்கிறதான ஒரு விதமான மைண்டில் இருக்கக்கூடாது, எனக்கு நம்பிக்கை வேணும். மூன்றாவது சந்தோஷமாக இருக்கணும், அப்படியே சும்மா வாழ்க்கையில் ஒன்றும் இல்லாதவனாக இருக்க விரும்பலை. நான்காவது திருப்தியாக இருக்கணும். ஐந்து மற்றும் உதவி செய்யணும். இந்த ஐந்து நோக்கத்துக்கு இல்லையா. சரி, இந்த ஐந்து நோக்கம் நிறைவேற்றுவதற்கு நாம் என்ன விரும்புகிறோம்? Lord, make me rich. சொத், எனக்கு செல்வங்களை தாரும். ஆபிரகாமை போல, ஈசாக்கை போல, யோசேப்பை போல செல்வங்களை தாரும். நிறைய பேர் என்ன வச்சுக்கோன்னா, சாம்சன் பால் வந்து செல்வந்தது பற்றி பேச மாட்டான் அப்படின்ட்டு. அதனால் எப்போ பிரசங்கம் போனாலும் வேறு டாபிக் தான் பேசிட்டுருக்கார், அந்த செல்வம் வசதினா. அதனால் இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லி இதை தான் பார்க்க போகிறோம், செல்வங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆமாம், நம்ம நிரம்பி வழிகிற செல்வங்களை என்ன செய்யணும்? பெறணும். அப்போ ஆண்டவர் கேட்குறாரு, உன்னை நான் செல்வந்தன் ஆகுறப்பா, எனக்கு அதில் ஒரு டிஃபிகல்ட்டி கிடையாது, நான் சொல்ல ஆகும், நீ கட்டளையிட நிற்கும். ஆனால் உனக்கு எதுக்கு செல்வங்கிறத மட்டும் எனக்கு சொல்லு. நான் சொல்லிட்டேன், பட்டியல் போட்டு, ஆண்டவரே நான் தேவைகள் சந்திக்கப்படணும், எனக்கு வந்து நம்பிக்கையாக உலகத்தில் வாழணும், எனக்கு வந்து சந்தோஷமாக இருக்கணும், திருப்தியாக இருக்கணும், நாலு பேரும் நல்லது செய்யணும். சரி, இப்போது அப்போ அதுக்கு நாம் எதை எதிர்பார்க்குறோம்? செல்வத்தை எதிர்பார்க்குறோம். அப்போ வந்து அடுத்தது ஆண்டவர் கேட்குறாரு, சரி உனக்கு என்ன வேணும்? வீடு, நிலம், அது இதெல்லாம் கொடுத்துட்றேன். இப்போ இவைகள் உனக்கு இதை தருதாப்பார். இப்போ நீ என்ன கேட்ட? பணத்தை கேட்டேன், வீட்டை கேட்டேன், வாகனத்தை கேட்டேன், வசதியை கேட்டேன், இதெல்லாம் பத்தாதுன்னு இன்னும் நாலு இடத்துல எனக்கு சொத்து இருக்கணும்னு கேட்டேன், பேங்கில் நாலு பேங்கில் எனக்கு டெபாசிட்னு கேட்டேன், கோல்டு செலவு எல்லாம் கொடுத்தாச்சு. கொடுத்த பிறகு ஆண்டவர் கேட்குறாரு, சரி இப்போ நீங்கள் கற்பனை பண்ணீங்க, உங்களுக்கெல்லாம் கொடுத்தாச்சு, சாலமனை போல் கொடுத்தாச்சு. கொடுத்த பிறகு என்ன கேட்குறார்? ரிசல்ட் கேட்குறார், ஃபீட்பேக் கேட்குறாரு, எப்படிப்பா கம்ஃபர்டபுளாக இருக்கிறியா? நம்ம கொடுக்கப்பட்டதாக யோசிக்க, நீங்கள் எல்லாம் கொடுக்கப்படும், நமக்கு நிறைய லேண்ட் இருக்குது, நிறைய பணம் இருக்குது, நிறைய சில்வர் இருக்குது. இப்போ ஆண்டர் வந்து கேட்குறாரு, சரிப்பா கேட்டதை கொடுத்தாச்சு பக்தனே, ஹவ் ஆர் யூ, ஹவு டு என்ஜாய் யுவர் லைஃப், நல்லா இருக்கிறியா, எவ்ரி திங் இஸ் கோயிங் ஆல் ரைட் எல்லாம் கேட்குறாரு. ஆனால் நான் வந்து என்ன செய்கிறேன்? அவ்வளோ ஒன்றும் சேர்ஃபுல்லாக என்ன செய்யலை. எப்போ நீ கேட்டதே கொடுத்தாச்சு, அப்புறம் ஏன் அந்த மாதிரி துக்கமாக உட்காந்துருக்குற? அப்போ நான் என்ன சொல்கிறேன், என்னுடைய நிறைய தேவைகள் இன்னும் சந்திக்கப்படலை. ஏன் சந்திக்கப்படலை? எல்லாம் இருக்குது, காசை கொடுத்து நிறைய பொருளை வாங்க முடியுது, ஆனால் எனக்கு மனசுக்கு சில தேவைகள் இருக்குது, என் மனசில் சில விஷயங்களை எதிர்பார்க்குறேன், அது எது எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. நம்ம இப்போ ஏற்கனவே பார்த்துருக்குறோம், காசு இருந்தால் பெட்டை வாங்கலாம், தூக்கத்தை என்ன செய்ய முடியாது, வாங்க முடியாது. காசு இருந்தால் நல்ல ஒரு வீட்டை வாங்கலாம், நிம்மதியை வாங்க முடியாது. நல்ல காசு இருந்தால் வசதியான ஒரு பொண்ணை கட்டலாம், அவர் வாழ்க்கையை என்ன செய்ய முடியாது, வாங்க முடியாது, அப்படி தானே? அப்படி நிறைய விஷயம். அப்போது நமக்கு எல்லா செல்வம் கிடைச்ச பிறகு சாலமன் ராஜாவுடைய வாழ்க்கையில் அது தானே எல்லாம் அவனுக்கு, அதான் அவன் கேளாத ஐஸ்வர்யம் செல்வெல்லாம் கொடுக்கப்பட்டது. அது வெள்ளி, சில்வர், ஞான அறிவு, புத்தி ஒன்றும் குறைவிட, நத்திங் ஹி வாஸ் லேக்கிங். அப்புறம் பார்த்தா அவன் என்ன பண்ணுறான்னா, பிரசிங்க ஒன்றாம் பதியோட 14 வசதி வாசு பார்க்கும் பொழுது, மாயை மாய் எல்லாம் மாயை, சூரியர்கள் நடந்தவர்களெல்லாம் கவனித்து பார்த்து எல்லாம் மாயும் மனதுக்கு சஞ்சலமாக இருக்கிறது அப்படின்னா. அப்போ எல்லாம் கிடைக்கப்பட்ட அவன் என்ன அர்த்தம் சொல்கிறான்? என்னுடைய நான் எதிர்பார்த்த என்ன செய்யலை, கிடைக்கல. 1000 பேரை கல்யாணம் பண்ணிட்டு என்ன சொல்கிறான்னா, அருமையான ஒரு கண்டுபிடிப்பு, கிரேட் டிஸ்கவரி. 1000 ஆண்களிலே, அப்புறம் சொல்ல வேண்டாண்ணா, ஆம்பளைங்க 1000 பேரில் ஒரு தனியாவது ஆம்பளையாக பார்த்தேன், 1000 பெண்களில் ஒன்று கூட பார்க்கலன்ட்டான். 1000 பேர் அவன் என்ன பண்ணிட்டான், கல்யாணம் பண்ணான். அப்போ 1000 பண்ணி அவனால் என்ன பண்ண முடியல, அவன் எதிர்பார்த்ததை கண்டுபிடிக்க முடியலன்னு அர்த்தம். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, ஏசாய தீர்க்கதரிசி புஸ்தகம் 55 மத்தியத்தினுடைய 2 வசனத்தை வாஸ்து பார்க்கும் பொழுது இந்த கேள்விகளுக்கு அங்கே பதில் இருக்குது. ஏசாய 55:2,
1: நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும், திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன், நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள்.
0: அப்பம் அல்லாததற்காக பணத்தை, திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தை செலவு. அப்போ பணம் இருக்குது, ஆனால் அது என்ன கொடுக்க மாட்டேங்குது, நாம் எதிர்பார்த்து கொடுக்க மாட்டேன். அப்போது அவர் நீட்ஸ் ஆர் நாட் ப்ராப்பர்லி மெட். அப்போது ஆண்டவர் செல்வத்தை கொடுத்துட்டாரு, நாம் அப்படியே அசியம் பண்ணிக்குவோம், கற்பனை பண்ணிக்குவோம், எல்லாம் கொடுத்தாரு. கொடுத்துட்டு கொஞ்சம் யோசித்து பார்த்தா இன்னும் நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்கல. நம்மகிட்ட இருக்க பணத்தை கொண்டு செல்வத்தை கொண்டு நிறைய விஷயங்கள் என்ன செய்ய முடியும். சிலர் பார்த்திங்கன்னா நல்லா சாப்பிட்டாச்சா ரைட்டு, நல்லா உடுக்கிறியா ரைட்டு, நல்ல வீட்டில் இருக்கிறியா இருக்கிறியா ரைட்டு, நல்ல ஸ்மார்ட் ஃபோன் வச்சு நிறைய பொழுதுபோக்கெல்லாம் பார்க்குறியா பார்க்குற ரைட்டு, அப்புறம் புலம்பிட்டு உட்காந்துருங்க, என்ன நேசிக்கிறது யாரும் இல்லை. என்ன நேசிக்கிறதுக்கு, எதுக்கு என்னத்துக்கு நேசிக்கிறது, நீ தான் நல்லா தின்னாச்சு, நல்லா வந்து கொடுத்தாச்சு, அப்புறம் வந்து உனக்கு நிறைய கோழு செயின் தங்க செயின் தங்க வளையல் தங்க மோதிரம் எல்லாம் இருக்குது, நல்ல வாகனம் இருக்குது, பொழுதுபோக்கு இருக்குது, உட்காந்து என்ன பண்ணுறோம், என்ன நேசிக்கிறதுக்கு. இதை எங்கே போய் வாங்குறது, போத்திஸில் போனால் கிடைக்குமா, இல்லை வேறு ஏதாவது மாலில் போனால் கிடைக்குமா? எனக்கு அன்பு மட்டும்தான் இப்போ கிடைக்கல, அப்புறம் எல்லாம் கிடைச்ச அப்புறம் என்ன பண்ணுறோம், அன்பு கிடைக்கலங்கிறோம் இல்லையா. அப்போது இன்னும் அப்போ செல்வங்கள் வந்த அப்புறம் என்ன கிடைக்கல, தேவை சந்திக்கப்படவில்லை. ஆண்டவர் நமக்கு நிறைய செல்வத்தை கொடுத்துருக்கிறாரு, கொடுத்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாம் கிடைத்தது இது என்ன செய்யலை கிடைக்கல. நல்ல காசு வந்து பணம் வந்தது, எல்லாம் வந்து பெட்டை வாங்கணும், நல்ல ரூம் வாங்கணும், ஏசி எல்லாம் பண்ணிடணும், அப்புறம் பார்த்து காலைல என்ன செய்கிற நைட்லாம் தூக்கமே வரல, கொஞ்சம் தூக்கம் வரணும் பார்த்து ஏதோ ஒரு பிசாசு வந்து ஏதோ ஒரு சேட்டை பண்ணிடுச்சு. அப்புறம் என்னை தூக்கத்தை எங்கே போய் வாங்குறது, பெட்டு விற்கிற இடத்துல பக்கத்து கடைக்காரன் தூக்கமாக வைக்கிறான் இல்லை. அப்போது நம்ம தேவைகள் என்ன செய்யலாம், சந்திக்கப்படலாம். அடுத்தது என்ன தேவை, நெக்ஸ்ட் தேவை என்ன, நம்பிக்கை, ஹோப். எல்லாம் இருக்குது சார், நிறைய சொத்து இருக்குது, நிறைய கோல்டு இருக்குது, நிறைய வசதி இருக்குது, எல்லாம் இருக்குது. இப்போ நீ நம்பிக்கையாக இருக்கிறியான்னு கேட்டால் இல்லை. வேதம் என்ன சொல்லுகிறது, 1 Timothy 6:17 வாசிப்போம். 1 Timothy 6:17,
1: இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களா இராமலும், நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும்.
0: நிலையற்ற ஐஸ்வர்யத்துமே நம்பிக்கை, அப்போ அதை நம்பிக்கை வைக்க முடியல. இவன் நிறைய பாலிட்டிஷியன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய சொத்து இருக்குது, திடீர்னு ஈடு ரைடு வருது, அப்புறம் பார்த்தா எல்லா பேங்க் அக்கௌண்ட் என்ன பண்ணிட்டாங்க. நம்ம லாஸ்ட் எலெக்ஷனில் காங்கிரஸ்காரனுடைய 14 அக்கௌண்ட்டை என்ன செய்ய மாட்டாங்க, ப்ரீஸ் பண்ணி விட்டாங்க. அவன் அதை அக்கௌண்ட்டை ஆப்ரேட் பண்ணவே முடியாதங்க லெவலுக்கு கொண்டு போய் விட்டாங்க. அவன் இருந்து என்ன புண்ணியம், இருந்து என்ன பண்ண முடியலை, அப்போ நம்பிக்கை போயிடுச்சு இல்லையா. அப்போது என்ன பார்க்குறோன்னு சொன்னால், நம்ம கிடைக்கிற செல்வங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குதா, நாம் அதை பற்றியில் சிந்திக்கிறதே கிடைக்காது. நம்பிக்கை தரது தரல, எனக்கு செல்வம் வேணுங்க, நான் வீட்டில் நிம்மதியாக இருக்கிறேன் இல்லையா, எனக்கு வீடு வேணுங்க, நான் நிறைய கழுத்தில் காதலில் போட்டுறவங்கள என்ன மதிக்கிறாலும் மதிக்கலையே, ஆனால் எனக்கு போடணும், நான் போடணும் அவ்வளோதான். நான் போட்டால் மட்டும் உடனே எல்லோரும் பார்த்து உலகத்தில் இவங்க தான் ரொம்ப நல்லா இருக்காங்கன்னு சொல்ல போகிறாங்க, அவங்க இதை விட நல்லா இருக்குன்னு நிறைய பேரை பார்த்துருப்பாங்க. சும்மா நம்ம திருப்தி தான். சரி, அப்போது நான் என்ன கிடைக்கல, நம்பிக்கை கிடைக்கல. இப்போது உலகத்தில் நமக்கு காசு பணம் செல்வம் எல்லாம் வந்தாலும், இப்போ எல்லோரும் என்ன பண்ண ஆபரா மாதிரி என்ன ஐஸ்வர்யம் வாங்க ஐஸ்வர்யம் வாங்க சொல்கிறேன், ஐஸ்வர்யம் வந்து போச்சு, ஆனால் அது நம்பிக்கை தரலையே. அப்போ நம்பிக்கை தராத ஒன்று வந்து ஒரு பர்ஃபெக்ட் வெல்த்னு சொல்ல முடியுமா, அது பரிபூர்ணமான செல்வம்னு சொல்ல முடியுமா, நான் விரும்புகிறதை செய்கிற செல்வம் சொல்ல முடியுமா. அடுத்தது என்னது, சந்தோஷம். அப்போ நம்ம ஏற்கனவே சாலமனை பார்த்தோம், அவ்வளோ பெற்றுக்கூட சந்தோஷமாக இல்லையே. என்ன சொன்னான் பிரசங்கி 1:14 என்ன சொல்கிறது, எல்லாவற்றையும் கவனித்து பார்த்தேன், சூரியனுக்கிலே நடந்த எல்லாவற்றையும், ஆல் தட் ஹவ் பீன் டன் அண்டர் த சன் ஐ ஹவ் வாட்ச் வெரி கீன்லி. ஆனால் என்ன கண்டுபிடிச்சா, நத்திங் மேக்ஸ் சென்ஸ், எல்லாம் மாயா இருக்குது, எல்லாம் மாய மனதுக்கு. ஏங்க இவ்வளோ செல்வத்தை வச்சு எப்படியா நீ சஞ்சலமாக இருக்கிற, இவ்வளோ சொத்தை வச்சு நான் சஞ்சலமாக இருக்கிறேன், இங்கே நல்ல சொத்து உள்ளவங்க யாராவது இங்கே சஞ்சலமாக இருந்தால் பார்த்துருக்கீங்களா, நிறைய செல்வம் வச்சுருக்கேன் எங்கேயாவது சஞ்சலமாக இருந்தால் பார்த்துருக்கீங்களா, பார்த்தது இல்லையா. உங்கள் கதை எந்த ஊரில் போய் சொல்ல, நம்ம சுற்றி சுற்றி பார்க்குறோம் எல்லாம் இருக்குது, அவங்ககிட்ட என்ன மட்டும் இல்லை சந்தோஷம் இல்லை, ஒன்றும் இல்லாதவங்க கூட கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு வெளிப்படையாக கொஞ்சம் சிரித்தா காமிக்கிறேன், இவனுக்கு அதை கூட முடிய மாட்டேங்குது. செல்வம் இல்லாதவன் என்ன பண்ணுறான், ஒரு கடமைக்காக சிரிப்போம்னு சிரிக்கிறான், இவனுக்கு வரவே மாட்டேங்குது யாருக்கு, ஏன்னா அவ்வளோ இருந்தும் அவனுக்கு மனசுக்குள்ளே சந்தோஷப்பட ஒன்றும் இல்லாமல் இருக்கிறவன் இல்லை, எதுக்கு போய் எதுக்கிட்டா நம்ம சிரித்து காட்டணும், இங்கே ஒன்றுமே இல்லாமல் இருப்பான் இவன், இவனுக்கு ஒன்றுமே கிடையாது. இருந்தாலும் 4 பேருக்கு மத்தியில் கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டா இருப்போம், இல்லாத மாதிரி காட்டிக்க வேண்டாம் அப்படின்ட்டு. அப்போது சந்தோஷம் தரலையே, அப்போ என்ன பண்ணுறது? சாலோமனுக்கு செல்வங்கள் என்ன கொடுக்கல? அவன் எதிர்பார்த்த சந்தோஷத்தை கொடுக்கல. அடுத்தது என்னது? திருப்தி. அந்த விஷயத்தில் சாலோமன் இங்கே அவரை எழுதி வச்சிட்டார். ஒன்று பிரசங்கி 5:10 வாசிக்கலாம். பிரசங்கி 5:10 வாசிக்கும் பொழுது, செல்வம் வருது ஆசைப்படுறான், அதுல வந்து என்ன வரல, திருப்தி இல்லையே. நமக்கு எல்லாம் ரைட்டுங்க, நல்லதா இருக்குது சாப்பாடு, எல்லாம் விதவிதமாக இருக்குது, சாப்பிட்டு முடிக்கிற வேலை திருப்தியா சாப்பிட்டு முடிக்கல, இதை ஒன்று குறையுதுன்னு நினைக்கிறோம் இல்லையா, அவ்வளவு இன்னைக்கு சாப்பாடு செட் ஆகல அப்படின்ட்டு. அப்போது செல்வப்பிறகு செல்வம் என்ன செய்யலை? திருப்தி கொடுக்கலை. இப்போ நிறைய பேர் வந்து இன்னும் நிறைய சம்பாதிக்க போகிறதில்ல. இன்னொரு காரணம் என்ன தெரியுமா? ஏன் இருக்கிறதே நிறைய இருக்குது, அதை வச்சு அனுபவிக்கிற ஏன் மறுபடியும் சந்தோஷத்தை நிறைய சம்பாதிக்க போகிறாங்க? ஆக்சுவலி நிறைய வர மனிதனுக்கு இதுவரை வந்ததினால அல்ல, இனி வரப்போகிறதெல்லாம் எனக்கு சந்தோஷம்னு நினைக்கிறான், அந்த திருப்தி வரும்னு நினைக்கிறான். இன்னும் கொஞ்சம், இன்னும் எனக்கு வீடு வாங்கிட்டேன், என் ஒய்ஃப் பேர்லேயும் வாங்கியாச்சு, பையன் பேர்லேயும் வாங்கியாச்சு, பொண்ணு பேர்லேயும் வாங்கியாச்சு, நாளைக்கு பொண்ணுக்கோ பையனுக்கோ குழந்தை பிறந்துச்சுன்னா அதுக்கு பேர்லேயும் என்ன வேணும்? அப்போ அதுவும் வாங்கிட்டோம்னா நிம்மதியாக நம்ம கண்ண மூடிக்கலாம், நிம்மதியாக இருந்துக்கலாம் அப்படின்னு. அப்போ மனிதன் வந்து நிறைய வர வர எங்கே சந்தோஷம் இருப்பாங்கன்னா, இனி வரப்போகிறவைகள், வந்தவைகள் இல்லை, வந்தவைகள் அவனுக்கு எதை கொடுக்கல, தே டு நாட் கிவ் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதனால் இனி வரப்போ, அதனால் நம்ம அடுத்த முயற்சிக்கு போகிறோம், இது வந்துட்டா அப்படின்னு. அப்போ என்ன வரல? திருப்தி வரல. கடைசியில் நிறைய செல்வம் இருக்குது, ஆனால் என்ன பிரச்சனை? செல்வம் இருந்தால் போதுமா? கொடுக்க மனம் வரணுமே. இந்த செல்வம் என்ன சொல்லுது? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ என்ன யார்கிட்டையும் அனுப்பி விட்டுறாத. என்கிட்ட இருக்க பணம் என்ன சொல்லுது? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. அப்போ நம்ம எடுத்து யாருக்கும் கொடுக்க முடியாதுல்ல, புரியுதா? நம்மகிட்ட வந்த பணம் என்ன சொல்லுது? நான் உன்னை நம்பி தான் வந்தேன், உன்கிட்ட தான் இருப்பேன், நீ 4 பேங்கில் டெபாசிட் பண்ணு, அக்கம் பக்கத்தில் கஷ்டப்படுறவனுக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், உன்னை விட்டு போக மாட்டேன். அதனால் சொத்து வந்தாலும் போக மாட்டேங்குது, காசு வந்தாலும் போக மாட்டேங்குது, நமக்கு தேவையில்லாத பொருள் நம்மக்கிட்ட இருந்தால் கூட அது எங்கே போக மாட்டேங்குது. பழசாகி போச்சுக்க பொருள், பழசாகி போச்சுதா, அது எங்கே போகுது? ஆமாம், ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு தட்டை ஒரு பழைய இந்த டிவிஎஸ் மாதிரி ஒரு வண்டி, என்ன சாம்புன்னு சொல்லுவாங்க, ஆமாம், அவர்களுடைய வாழ்க்கை சூழ்நிலைகள்லாம் ரொம்ப நல்ல விதமாக மாறி அடுத்த லெவலுக்கு போயிட்டுருக்குறாங்க. எனக்கு வந்து ஒரு அந்த மாதிரி வட்டி கிடைச்சா கூட நல்லா இருக்கும்னு யோசனை பண்ணி பார்த்தேன். கடைசியில் ரொம்ப ஹோப்போட எலெக்ஷன் ரிசல்ட்டு கடைசி ஓட்டு என்ற வரைக்கும் பார்ப்பாங்கல்ல, ஒரு கடைசி ரவுண்டில் கூட என்ன செஞ்சிடலாம், ஆமாம். அப்போ அவர் இப்போ எல்லாமே கிளியர் பண்ணி போகிறதுக்கு கடைசி ஒரு வண்டி தான் மிச்சமாக இருந்தது. சரி, இது ஒரு நமக்கு வரும்போல்னா கடைசியில் அது இன்னார் வந்து எடுத்துகிட்டு போன்ட்டார். ஒருவேளை இதுவாக நமக்கு கொடுக்கப்படும் நினச்சா அவர் என்ன சொல்லிட்டார் கடைசியில்? இது வந்து இன்னார் வந்து அவங்க சொந்தக்காரர் வந்து எடுத்துகிட்டு போவார் அப்படின்னு. அப்போ அது என்ன இல்லை? ஏன்னா உலகத்தில் வந்து செல்வம் வந்தால் போதாது, பணம் வந்தால் போதாது, அது என்னை விட்டு போகணுமே, அது போக மாட்டேங்குது. என்னையே என்ன செய்கிறது? அப்போது நான் என்ன செய்ய மாட்டேங்கிறத விட மாட்டேங்கிறேன். அப்போது பணம் வந்து மற்றவங்களுக்கு என்ன பண்ண முடியலை? சரி, இப்போ ஹவு டஸ் இட் ஃபங்க்ஷன்? செல்வங்கள் வந்தது, இப்போ ஆண்டவர் வந்து அவ்வளோ செல்வத்தை கொடுத்தாரு, இப்போ ரிசல்ட் ஃபீட்பேக் என்ன? இது உங்கள் தேவையை சந்திக்கிறதா? ஓங்கி சொல்லுங்களேன், சந்திக்குது சந்திக்கலை? சந்திக்கலைன்னு சொல்ல முடியாது, சந்திக்குது, நிறைய விஷயங்களை சந்திக்குது, கொஞ்சம் விஷயங்களை சந்திக்கலை. அப்போ இது என்ன செல்வம் கிடையாது? இது நிரந்தரம்லாம் இல்லை, அதாவது இது வந்து அவ்வளோதான், இது கொஞ்சம் தேவையை சந்திக்கும், கொஞ்சம் தேவையை சில நேரத்தில் கை கொடுக்கும், சிலதில் கை கொடுக்காது, சிலதில் ரொம்ப உதவியாக இருக்கும், சிலதில் உதவி என்ன செய்யாது வராது. அப்போ இது என்ன செல்வம் இல்லை? ஆனால் மனுஷன் ஒரு மாயில் கிடக்கிறான், சந்திக்கதோ சந்திக்கல பிரதர், எனக்கு வேணும் அவ்வளோதான், சந்திக்க சந்திக்கலையே எனக்கு என்ன வேணும், எனக்கு வேணும் அவ்வளோதான், அங்கே அந்த மாய்களும் அவன் சிக்கிக்கிறான். அப்போது சந்தோஷம் வரதா வரலையா சொத்து செல்வங்களில்? கிறிஸ்தவங்க சொல்லுவாங்க, இல்லை ப்ரோ, செல்வங்களில் சந்தோஷமே வராது. அப்புறம் ஏன் இவ்வளோ ஆசைப்படுறீங்க? உங்களுக்கு தான் செல்வத்தில் சந்தோஷம் வரலாம், கொடுத்துருங்களா, எடுத்து கொடுப்பாங்களா? இல்லை, அது வருது ஒரு நேரங்களில், செல்வத்தில் என்ன வருது? சந்தோஷம் வருது. ப்ரோ, எனக்கு இயேசுநாதர் தான் ப்ரோ சந்தோஷம், என்கிட்ட எனக்கு எந்த செல்வத்தையும் எனக்கு இந்த சந்தோஷம் கிடையாது. அப்போ நீங்கள் பெட்டர் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு தான் அந்த சந்தோஷம் தரலல்ல. எவனை அழகாக்கும் போதில் இருக்கும் தேவையில் இருக்கிற அவனுக்கு கொடுத்துருங்க, கொடுப்பாங்களா? இந்த வீட்டில் இருக்கிற பிரதே எனக்கு நிம்மதியே இல்லை பிரதே, நல்லது காலி பிடி இன்னொருத்தர் கொடுத்துட்டு போயிடுங்க, கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அப்போ என்ன அர்த்தம்னு சொன்னால், சந்தோஷமும் வருது வராமலும் போகுது, நம்பிக்கை வருது வராமலும் போகுது. சில நேரத்தில் நம்பிக்கையாக இருக்க முடியுது, சாதிக்க முடியுது. பணம் இருக்கிறதுனால, செல்வம் இருக்கிறனால, சொத்து இருக்கிறதுனால. எங்கள் ஊரில் ஒரு பழமொழி, கரை கடந்தால் கண்டத்தில் நிற்கும்பாங்க. அப்படின்னா வெள்ளம் வந்து கரையை கடந்தால் கூட என்ன இருக்குமா, கண்டத்தில்னா அப்படி ஒரு லேண்டு வந்து அடிச்சுட்டு போனால் அடுத்த லேண்டு என்ன செய்கிறது, நமக்கு பாதுகாப்புக்கு இருக்குது அப்படின்ட்டு. சரி இருக்கட்டும், இப்போ நான் சொன்னதை வச்சு நான் எந்த ஊருக்காரங்களும் கண்டுபிடிச்சிருவாங்க. மக்கள் அந்த விஷயம் சத்தியத்துக்குள்ளே போகிறத விட இந்த மாதிரிப்பட்ட இன்ஃபர்மேஷனில் என்ன செய்வாங்க, ரொம்ப யோசித்து பார்ப்பாங்க, இது எந்த ஊரில் சொல்லுவாங்க அப்படின்ட்டு. ரைட் இருக்கட்டும். இப்போ அடுத்த பார்த்திங்கன்னா, நம்பிக்கை சொத்துனா வருது வரலன்னு ஒரு தரம் என்ன செய்ய முடியாது. காசு இருந்தால் திம்பாக தானே இருக்கிறோம், தைரியமாக தானே இருக்கிறோம். ஆனால் சில நேரம் நம்மளை என்ன பண்ணிடுது, தட் இஸ் ஃபர்ஸ்டிங் எஸ், நம்மளை கைவிட்டுறது. அப்போது நம்பிக்கை வருது வரும்போது. அதுபோல் சந்தோஷம் வருதா வரலையா, வருதுங்க, சந்தோஷமாக தான் இருக்கிறோம். ஆனால் எல்லா நேரத்திலையும் என்ன செய்யலை, வரமாட்டேங்குது. திருப்தி ஒரு நேரம், திருப்தி ஒரு நேரம், திருப்தி இல்லை. வாழ்க்கை எல்லாமே அப்படி தானே, ஒரு நேரம் திருப்தியாக இருக்குது, ஒரு நேரம் திருப்தி. காலையில் திருப்தியாக தான் இருக்குது, சாயங்காலம் திருப்தியாக இல்லை. ஒரு வேளை சாப்பிட்ட சாப்பாடு நல்ல திருப்தி, அடுத்த வேளை சாப்பாடு போனால் ஆமாம். செலவில் பார்த்தீங்கன்னா, சிலர் வந்து ஒரு இடத்துல ஒரு முறை சாப்பிட்டு அதே ஹோட்டலுமே மறுமுறை சாப்பிடுவான். சாப்பிட்டு சொன்னால் அன்னைக்கு மாதிரி இன்றைக்கு இல்லைப்பா, அன்றைக்கி வயிற காலி போட்டு வந்திருப்பீங்க, இப்போ அரவியத்தில் வந்திருப்பீங்க, உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்காது அப்படின்ட்டு. ஒரு நேரம் போய் சாப்பிட்ற இடத்துல அடுத்த நேரம் போகிறவள்ள அன்னைக்கு அந்த குக்கு மாறி இருப்பானா, ஒன்றும் மாறல, உன் நிலவு மாறிட்டுருச்சு. அன்றைக்கி பசிக்க பசிக்க போய் சாப்பிட்டா ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருந்தது, இன்றைக்கி அவ்வளோ பசி இல்லை. அப்போ அது எப்படி இருக்கும், கொஞ்சம் திருப்தி குறைவாக. அப்போது எல்லாவற்றையும் கவனித்து பார்க்கும் பொழுது கண்டுபிடிச்ச உண்மை என்னவென்று சொன்னால், உலகத்திலே நமக்கு கிடைக்கிற, நாம் செல்வம் என்று பார்க்கிற பணம், பொருள், ஆஸ்தி, அந்தஸ்து, திறமை, புத்தி, ஞானம், அறிவு, இவை எல்லாம் சேர்ந்து நமக்கு தருகிறது தராமலும் போகுது, சந்தோஷம் இருக்குது இல்லாமலும் போகுது, நம்பிக்கை இருக்குது இல்லாமல் போகுது. அப்போது இப்போ ஆண்டவர் கேட்குறார், நீ என்ன பாரு ஃபீல் பண்ணுற, ஹவு டு யூ ஃபீல். ஆண்டவரை சில நேரத்தில் வந்து என்ன பண்ணுது, எனக்கு என் தேவையெல்லாம் தருது. சில இடத்துல நான் எவ்வளோ தான் பணத்தை வச்சுருந்தாலும் என்ன பண்ண முடியலை. நமக்கு ஒரு திடீர்னு ஒரு பெரிய சிக்னஸ் வருது, டாக்டர் போய் சொல்கிறது, டாக்டர் எவ்வளோ பணம் கொடுத்துட்றேன், அதனால் உயிரை காப்பாற்றி கொடுங்கன்னா முடியுதா? சமீபத்தில் கூட நமக்கு தெரிந்த ஒரு ஆன்டிக்கு உடம்பு நிலை சரியில்லாத பொழுது பிள்ளைகள் போட்டிக்கிட்டு கொண்டு, இவங்க ஒரு ஹாஸ்பிட்டல் அவங்க ஒரு ஹாஸ்பிட்டல், எங்கேயா கொண்டு போய் என்ன செஞ்சிடணும், உயிரை காப்பாற்றணும். அங்கே போய் வந்து எல்லாம் ரெடியாக தான் இருந்தாங்க, அவன் என்ன பண்ண முடியலை, பண்ண முடியலை. அப்போ என்ன பண்ண முடியலை, பணத்தை வச்சு என்ன பண்ண முடியலை, காப்பாற்ற முடியலை. அப்போது சில நேரத்தில் பணத்தை கூட்டி எல்லாம் சாதிக்க முடியல, எல்லாம் சாதிக்க முடியல. எலெக்ஷனில் வரவில்லை பார்த்தீங்கன்னா, சில நேரத்தில் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் என்ன பண்ணிடுறாங்க, இருக்கிற மனுஷத்தை கூட சாதிக்கிறாங்க, அதுவும் செலவில் கைவிட்டுறது. இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் கூட என்ன செஞ்சுது, ஒரு சிலரை கைவிட்டுச்சு. அவங்கள்ட்ட அவ்வளோ பணம் இருக்குது, அவ்வளோ அவ்வளோ பணம், ஆனால் எவ்வளோ பணத்தை செலவிட்டு என்ன பண்ண முடியலை, ஒரு சில இடங்களில் ஜெயிக்க முடியலை. அப்போது ஆண்டவர் நம்மிடத்தில் இப்போ கேட்கும் பொழுது நாம் என்ன சொல்கிறோம், செய்யுது செய்ய மாட்டேங்குது, கொடுக்குது கொடுக்க மாட்டேங்குது, தருகிறது தரமாட்டேங்குது. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அப்போ இந்த செல்வம் எப்படிப்பட்ட செல்வம், அப்போ இந்த மாதிரி நிலையற்ற, அதனால தான் இருக்கிற நிலையற்ற செல்வத்தின்மே என்ன செய்ய வேண்டாம். நிலையற்றன்னா அது ஒரு நேரம் ஒன்று சந்தோஷப்படுது, ஒரு நேரம். அப்போ செல்வம் என்று சொல்லுகிற பொழுது உலகத்தில் காசு பணம் அந்த கரன்சி நோட்டு வடிவத்தில் பார்க்குறதில்ல, என்னுடைய வாழ்விலே எனக்கு எது அவசியமோ அதை கொடுக்குற செல்வம். அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இப்போ நான் என்ன பண்ணுறேன், உனக்கு ஒரு செல்வத்தை சொல்கிறேன், அந்த செல்வத்தில் நீ முதலாக திருப்தி அடை, புரிகிறதா, அந்த செல்வத்தை அனுபவி. அது எந்த செல்வம், நீ நிறைய பேர் இந்த செல்வம், ஆண்டவர் வந்து நம்மளை வந்து செல்வம் தராங்கன்னா காசு நிறைய தரணும், நிலம் நிறைய தரணும், இல்லை நிறைய சொத்து தரணும், கோல்டு தரணும், வெள்ளி தரணும், சாலமோன் கொடுத்த மாதிரி கொடுக்கணும், ஆபிரகாம் இடத்துல இருந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்கணும், ஈசாக்கிட்ட கிடைத்த மாதிரி கிடைக்கணும் அப்படின்னு. ஆனால் அந்த உலகத்தில் ஆண்டவர் நம்முடைய தேவையை தான் பார்க்குற, உன்னுடைய உனக்கு உன்னுடைய நோக்கம் என்ன, நீ வந்து உன் தேவைகள் சந்திக்கப்படணும், உனக்கு நம்பிக்கை வேணும், உனக்கு சந்தோஷம் வேணும், உனக்கு திருப்தி வேணும், நீ மற்றவங்க உதவி செய்யணும். இப்போ நான் ஒரு செல்வத்தை தரேன் வாங்கிக்கோங்கிறார். அப்போது நாம் எங்கே முடிக்கிறோம், யார் எந்தெந்த சொத்து தருவார், எந்தெந்த ஊரில் தருவார், எத்தனை ஏக்கர் தருவார், இல்லை ஆண்டவர் தருகிற செல்வம் என்ன, அதெல்லாம் நம்ம பாட்டு பாடிட்டுருக்கிறோம். ஒப்பற்ற என் செல்வமே, யார் வேண்டு நாதா? நீரல்லவா. எது வேண்டு நாதா? பாட்டெல்லாம் அப்படி தான், ஆனால் மனசில் எப்போ சாட்சி சொல்கிறோம்? யார் வேண்டு நாதா நீரல்லவோ சொல்கிறோமா சாட்சி? இங்கே போய் ஆண்டவர் வாழ்க்கையில் வந்துட்டார் வந்துட்டார், எப்போ வீடு வந்து அப்போ சாட்சி சொல்கிறோம். கிரக பயசனம் கிரக பிரவேசம் நடத்தி என்ன பண்ணுறோம்? கர்த்தரை விதமாக செய்தார். பணம் வந்தால் சாட்சி சொல்கிறோம். எது வேண்டுனாதா உன் அன்பல்லவோ இங்கே போய் சாட்சி சொல்கிறோமா? ஆண்டவர் எனக்கு அன்பை கொடுத்துருக்க அன்பை கொடுத்துருக்க அன்பை கொடுத்துருக்கிறார் அப்படின்னு நான் ஒரு சாட்சி இருக்கேன். இல்லை, ஏதாவது கிடைச்சா தான் சாட்சி சொல்கிறோம். அப்போ ஆண்டவர் வந்து என்ன சொல்கிறேன்னா, உனக்கு உண்மையான செல்வம் வேணுமா இல்லை ஃபால்ஸ் வெல்த் வேணுமா? உலகத்தினுடைய செல்வம் உனக்கு முழுமையாக என்ன செய்யாது, உனக்கு தேவையானது தராது. அப்போ அந்த முழுமையான செல்வத்தை தருவது என்ன? அதைத்தான் யோவான் 3:16 சொல்லுகிறது. தேவன் தம்முடைய உறவியரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திஜீவன் அடையும்படியாக அவனை தந்தல். இவ்வளவாய், அவ்வளவுதான்ப்பா. டு திஸ் எக்ஸ்டென்ட், பியாண்ட் திஸ் ஹீ கனாட் ஆஃபர் எனி திங், எதை தர முடியாது. அப்போ இதுதான் செல்வம். அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? இதுதான் செல்வமா? இது வேணும், ஆனால் இதை வச்சு என்ன பண்ணுறது? ஒரு பக்திக்காக தான் என்ன? இல்லை, ஆண்டவர் வெறும் பக்திக்காக கர்த்தராக இயேசு கிறிஸ்து நமக்கு தரல. இந்த உலக வாழ்க்கையில் நாம் செல்வந்தர்களாக இருக்க வேணும். இப்போ மறுபடியும் பாயிண்ட் ஒன்று, யாராக இருக்கணும்? வி மஸ்ட் பி வெரி ரிச். அதனால் யோ பவுல் சொல்வார், நாங்கள் ஒன்றும் இல்லாதவர்கள் என்று எண்ணப்பட்டாலும் எல்லாம் உடையவர்களாகவும் தான் ரிச்னஸ் இல்லையா? நாங்கள் தரத்தில் எண்ணப்பட்டோம், அநேகர் ஐஸ்வர்யம் ஆக்குறோம். அப்போ செல்வர் தானே ஐஸ்வர்யம் ஆக்க முடியும் அனைகரை, அப்படி தானே? அப்போது அருமையானவர்களே, ஆவிக்குரிய வாழ்க்கையில் செல்வந்தர் என்றால் என்னவென்றால், ஆண்டவர் எதை செல்வமாக பார்க்கிறார் அதை நீ என்ன செய்ய வேண்டும்? செல்வமாக பார்க்க வேண்டும். அப்போ புதிய ஏற்பாட்டில் வருகிற பொழுது, வாட் இஸ் த வெல்த், வாட்ஸ் த ரிச்னஸ், இதில் அங்கே பார்க்குறேன். உனக்கு எவ்வளவு செல்வம் இருந்தாலும் அது உனக்கு ஜீவன் கிடையாது. மனிதன் உலகம் முழுவதும் ஆயுதப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால், அப்போது செல்வம் இருக்கிறவெல்லாம் சில டிஸ்அட்வான்டேஜ் தான் சொல்கிறாரு. இது இருந்தால் நீ பரலோகத்துக்கு போகிறதே ரொம்ப ரிஸ்க்குங்கிறார். அப்போ எதை செல்வமாக பார்க்க அழைக்கப்படுகிறோம்? எபேசியர் 1:3 சொல்லுகிறது, அங்கே தான் செல்வம் இருக்கிறது. ஆல் த வெல்த் இஸ் ஹிட்டன் தேர். கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் சகலவிதமான ஆவிக்குரிய, அப்புறம் எனக்கு சகலவிதமான ஆவிக்குரிய, ஆனால் ஹெவன்லி ஸ்டாண்டர்டுன்னு அர்த்தம். சும்மா ஆவிக்குரிய ஆசீர்வாதம், ஜெபம் பண்ணுற ஆசீர்வாதம், பைபிள் படிக்கிற ஆசீர்வாதம், சுபாவ ஆசீர்வாதம், அப்படி இல்லை. ஆவிக்குரிய ஆசிக்கணும்னா, அதாவது தட் இஸ் கம்மிங் ஃப்ரம் எபோவ். நம்ம இந்திய பொருள் இருக்குது, அமெரிக்க பொருள் இருக்குல்ல, அது மாதிரி சகலவிதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்ன அர்த்தம்னா, இவன் உடனே என்ன பண்ணுறான், அது வெறும் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தாங்க. இல்லைங்க, உலகத்தில் உனக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதம் அதில் இருக்குது. அதாவது விண்ணுலகத்திலிருந்து கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதம், அதில் நம்முடைய சுபாவம், நம்முடைய மனநிலை, நம்முடைய எண்ணம் எல்லாமே, தெய்வ உறவு, தெய்வ ஐக்கியம் எல்லாமே வருகிறது. அப்போது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரை நமக்கு கொடுத்துருக்கிறார், அவர் தான் உங்களுடைய செல்வம். ஆனால் அந்த செல்வத்தை நீங்கள் என்ன செய்யணும்? சும்மா செல்வம்னு நினச்சிட்டு இருக்கிறதில்ல, அதை என்ன செய்யணும்? யூ மஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், யூ மஸ்ட் என்ஜாய். இப்போது பழைய ஏற்பாட்டு காலத்தை தான் இப்போ பிறகு நிறைய ப்ரீச்சர்ஸ் வந்து என்ன செய்கிறாங்க, பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்க. ஆபிரகாமை காட்டுறாங்க, ஈசாக்கை காட்டுறாங்க, யோசேப்பை காட்டுறாங்க, சாலமனை காட்டுறாங்க. இன்றைக்கி வந்து இந்த ப்ராஸ்பர்டி டீச்சிங் பண்ணுறவங்க, செல்வ வளத்தை குறித்து பிரசங்கம் பண்ணுறவங்க பெரும்பாலும் நியூ டெஸ்ட் வந்து ஒன்றும் எடுத்து காட்ட மாட்டேன். இல்லைங்க, இங்கே இருக்கிறலாம் வார்னிங்ஸ் தான் இருக்குது, செல்வங்களை குறித்த எச்சரிக்கை தான் இருக்குது. இவங்க எங்கே போகிறாங்க? ஆட்டோ பிடிச்சி எங்கே போகிறாங்க? பழைய ஏற்பாட்டுக்கு போகிறாங்க. ஏன்னா அங்கே தான் வசனம் இருக்குது, நீதிமொழிகளில் இருக்குது, சங்கீதத்தில் இருக்குது, பல தீர்க்கதரிசி புஸ்தகங்கள் எல்லாம் இருக்குது, ஆஸ்தியும் அந்தஸ்தும் அது இது எல்லாமே இருக்கும் அப்படின்னு இவங்களுக்கு இங்கே ஒரு வசனம் கிடைக்கிற அங்கே ஓடுறாங்க. இப்போது அந்த காலத்தில் இப்போ ஏன் நம்ம எதுக்கு ஆண்டர் வந்து பழைய ஏற்பாட்டுக்கு நம்மளை போக வச்சார், அங்கே போய் பார்க்க வச்சார்? ஏன் நாம் புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்கிறோம், நமக்கு இங்கே பார்க்க வச்சுக்கலாமே. ஏன்னா இந்த விதமாக தேவன் உங்களை ஆசீர்வதிக்கவில்லை அப்படின்னு என்ன அர்த்தம்னா, சொல்வோம் பணத்தை வள்ளி எள்ளி கொடுத்து, நிறைய சொத்துக்களை வாங்கி கொடுத்து, நிறைய கோல்டு வாங்க வச்சு, இந்த மாதிரி உங்களை ஐஸ்வர்யம் வாக்கலைன்னு தான் பைபிள் சொல்லுது. நீங்கள் புதிய ஏற்பாட்டில் எங்கேயும் பாருங்கள், தேவன் உங்களை பெரிய பணக்காரர்களாக்கும்படியான சித்தத்தோடு இல்லை. உங்களுக்கு பெரிய செல்வந்தர் அப்படின்னா உலக ரீதியான சொத்துக்களால், சில தங்கம் வெள்ளினால் அப்படி செல்வந்தர்கள் பிளான் இல்லை. நீங்கள் காட்டுங்க இருந்தா. இன்னைக்கு பேசுகிறாங்கல்ல, ஏன் பேசுகிறாங்க? எல்லாம் ஓல்ட் டெஸ்ட் எடுத்து தான் காட்டுறாங்க. முடிந்து போனது இல்லையா? பழைய ஏற்பாடுனா பழசுங்க, அது அது பழைய ட்ரெஸ், அது பழைய ஏற்பாடு. இவங்க வந்து எங்கே போகிறாங்க? செல்வ வளங்களை குறித்து பேசுகிற எந்த ஒரு போதகராவது புதிய ஏற்பாட்டுக்குள்ள நின்று புதிய ஏற்பாட்டு கொடுக்கிற ப்ராமிஸ் எடுத்து பேசுகிறாங்களா? பேச முடியுமா? ஒன்றும் வேண்டாம், மாதம் மாதம் வாக்குத்தத்தம் கொடுக்குறாங்கல்ல போதகர்கள், இவர்களுக்கெல்லாம் ஞான வெளிப்பாடு இருந்தால் நீங்கள்லாம் உண்மையிலேயே புதிய ஏற்பாட்டு ஊழியக்காரர்களாக இருந்தால் புதிய ஏற்பாடுகள் எடுத்து கொடுங்க. உங்களுக்கு கிடைக்காது, கிடைச்சாலும் 3-4 மாதத்துக்கு தான் கிடைக்கும், அப்புறம் ஷார்ட்டேஜ் ஆகிடும், அப்புறம் மறுபடியும் எங்கே போகணும்? எல்லா போதகர்களுக்கும் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் எங்கேருந்து வருது? பழைய ஏற்பாடு. சரி, இருக்கட்டும், நம்ம அங்கே போக வேண்டாம். இப்போ பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் ஐஸ்வர்யம் கொடுத்துருக்கிறாரா கொடுக்கலையா? இப்போ ஈசாக்குக்கு ஐஸ்வர்யம் இருந்தது, யோசேப்புக்கு ஐஸ்வர்யம் இருந்தது, ஆஸ்தியும் அதுக்கு இதுன்னு நிறைய விஷயம் பழைய ஏற்பாடு சொல்லப்படுது, நிறைய இடங்களில் ஆசிரியர் வச்சுருக்கிறார். ஏன் அந்த மாதிரி நமக்கு புதிய ஏற்பாடில் இல்லை? பழைய ஏற்பாட்டு காலத்தில் நல்லா புரிஞ்சுங்க, மக்களையே நல்லா புரிஞ்சுங்க. பழைய ஏற்பாட்டில் வந்து மனிதனுக்கு இந்த உலக பிரகாரமான செல்வங்கள் தான் ஆசீர்வாதங்களாக அறியப்பட்டிருக்கு, அதுதான் ஆண்டவரும் கொடுத்தார். எல்லா ஜாதிகளும் பார்த்தா செல்வங்கள் அறிந்து தான் தேவனும் அவர்களுக்கு எதை கொடுத்தார். ஏன்னா அன்றைக்கு என்ன நடக்கல, உண்மையான செல்வத்தை அவனுக்கு கொடுக்குற காலம் வரல. உண்மையான அந்த ப்ராஸ்பெரிட்டி என்ன, உண்மையான வெல்த் என்ன, உண்மையான ரிச்னஸ் என்ன சொல்லுங்கள். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அப்படின்னு எழுதியிருக்கல, அதுதான் செல்வம். அந்த செல்வம் பழைய பாட்டுக்காரர்களுக்கு இல்லை, அது ஆபிரகாமா இருக்கட்டும், ஈசாக்கா இருக்கட்டும். அப்போ அவங்கெல்லாம் அவ்வளோ பெரிய தெய்வ மனிதர்களாக இருந்தாலும் நமக்கு இன்றைக்கு கொடுக்கப்பட்ட அந்த செல்வத்தை அவங்க அனுபவிக்கல, அதை அவங்க தூரத்தெல்லாம் பார்த்தாங்க இல்லையா? அதனால் அவர்களோட மேன்மையான ஒன்றை நமக்காக என்ன பண்ணியிருக்கார், வைத்திருந்தாலும் எப்படி நம்ம படிக்கிறோம். அவர்களுக்கு வந்து அவர்களுடைய எல்லா அதாவது எல்லா விதமான தேவையை சந்திக்கிற அந்த தெய்வீக செல்வம் கொடுக்கப்படலை. தேவன் அவர்களை ஆசீர்வித்த பொழுது இந்த உலகத்தில் இருக்கின்றவர்களை எடுத்து தான் ஆசீர்வித்தார். புரியுதா உங்களுக்கு? உலகத்தில் இருக்கிற கோல்டு, உலகத்தில் இருக்கிற பணம், உலகத்தில் இருக்கிற லேண்டு, அதனால் தான் ஆபிரகாமும் அவங்கவுங்க நிறைய செல்வம் வச்சுக்கணும். பாருமா, அப்போ கூட பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் தேவ பிரியர்லாம் வாழ்ந்த எல்லாரும் பணக்காரர்களாக இருந்திருக்கிறாங்களா? எத்தனையோ தெய்வமனை ஒரு ஆபிரகாமை தான் நம்ம திரும்ப திரும்ப வேறு ஆளை கிடைக்காதனால என்ன பண்ணுறோம், நம்ம ஆளுகளாம் திரும்ப திரும்ப அவருடைய பேரை தான் யூஸ் பண்ணிட்டுருக்குறோம். ஏன் எலிசாவை சொல்ல மாட்டேங்கிறாங்க? எலிசாவு கல்யாண வீட்டில் கூட இந்த எலிசாவு மாதிரி ஆசீர்வதிக்கப்படி சொல்லமுன்னா ஆபிரகாமை போல தான் சொல்கிறாங்க. இந்த ஒரு மனுஷன் கிடைச்சார் பாருங்கள், ஆளுக்கு ஆள் என்ன செய்கிறாங்க, எனக்கு உனக்குன்னு பிடிச்சிக்கிறாங்க. எலிசாவை எலியாவை எலியாவை போல கர்த்தருடைய ஆசீர்வாதம், ஏன் சொன்னால் தப்பாக போயிடுமா? கல்யாண ஆகிற அன்னைக்கு கர்த்தர் உன்னை எலியாவுக்கு போகிற ஆசீர்வாதம், பஞ்சம் வந்தால் கூட உனக்கு கேரியத்தில் என்ன கிடைக்கும், தண்ணி கிடைக்கும். அங்கே வத்துனா கூட விதை வீட்டில் போய் ஐயோ தொடக்கமே சிக்கலாக இருக்குதே, விதை வீட்டுக்கெல்லாம் போய் சாப்பிட வேண்டிய கண்டிஷன் வந்துடும் போல இருக்க, அதெல்லாம் வேண்டாம். நமக்கு ஆபிரகம் போல் அநேக வேலைக்காரர்களோட என்ன செய்யணும், நிறைவாக எல்லாம் இருக்கணும். அப்போ நல்லா புரிஞ்சிங்க, இந்த உண்மையான தெய்வீக செல்வம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் வரல, அவர்களுக்கு இந்த பூமிக்குரியவைகள் தான் கொடுக்கப்பட்டது. அதனால தான் நீங்கள் வந்து உபாகம் 28 வாசித்து பார்க்கும் பொழுது இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா, நான் சொல்கிறத கேட்டுக்கிட்டிங்கன்னா, நீங்கள் போகிற இடத்துல நான் என்னுடைய கட்டல் கற்பனைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ சொல்லணும், போகையிலும் ஆசீர்வாதம் வரையிலும் என்ன ஆசீர்வாதம் அது, நீ கையிட்டு சீக்கிரம் எல்லாம் அவனுக்கு வாய்க்கும், நீ கடன் வாங்குவாய். ஓ தப்பா சொல்கிறனா, நீயோ கடன் வாங்காதிருப்பாய். அப்போ எல்லாம் என்ன செல்வம் அது? உலக செல்வம். ஆனால் புதிய பாடல ஏன் நமக்கு ஆண்டவர் வந்து பாரபட்சம் பண்ணுறாரா? அவ்வளோ அந்த 28 அவ்வளோ சொன்னாரே, ஏன் ஏசுநாதர் அதை பற்றி ஒன்றும் சொல்லலை? நீ இந்த விதமாக நான் சொல்வதெல்லாம் கேட்டா என்றால் நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்படுவாய், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்படுவாய், நீயோ கடன் கொடுப்பாய் வாங்க மாட்டா. அப்போ நம்ம எல்லாம் கடன் கொடுக்குற யாராக இருக்கலாம், மார்வாடிகளாக இருக்கலாம்ல. ஏன் ஒன்று புதிய பாடாது, அது என்ன அந்த ஆபிரகாமு ஈசாக்கு இந்த ஆளுகளெல்லாம் நல்லா ஆசீர்வாதம் பண்ணார், என்ன மாதிரிப்பட்ட ஆளுகளையும் ஒன்று அந்த மாதிரி பண்ணலை? ஏன்னா அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது உலகத்தோடு முடிவடைகிறதான ஆசீர்வாதம். அவங்களுக்கு எவ்வளோ கொடுக்கப்பட்டாலும் அது உலகத்தோடு முடிவு, ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்டது உன்னத ஆசீர்வாதம். இது இங்கேயும் வேலை செய்யும், அங்கேயும் வேலை செய்யும். புரிகிறதா? இப்போ கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்தியன் மணியை பாக்கெட்டில் வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் வெளிநாடுகளுக்கு போனால் ஒரு வேல்யூவும் கிடையாது. எங்கேயாவது அதை வந்து மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறான்ல, ஒரு சில இடத்துல என்ன செய்ய முடியும், மாற்ற முடியும். ஆனால் உங்ககிட்ட ஒன்று ஈரோவோ டாலர்னு வச்சிங்களா, உலகத்தினுடைய அத்தனை நாடுகளையும் வேல்யூ. புரிகிறதா? எந்த நாட்டுக்காரனும் வாங்கிடுவான். நம்ம இந்தியன் மணியை கொண்டு போனால் பக்கத்துக்காரன் பாகிஸ்தான் கூட வாங்க மாட்டான், அவனும் ஈரோனா வாங்குவான். அவன் அதே மாதிரி தான் தேவன் அளிக்கிற அந்த விண்ணுலக செல்வம் என்பது எல்லா இடங்களுக்கும் செலவணும். அப்போ இங்கே வாங்க, இப்போ நமக்கு செல்வம் என்ன? இதாக ஃபெய்த். ஆண்டவர் சொல்கிறாரு, உலக செல்வத்தை உனக்கு நான் அவ்வளோ கொடுத்தாலும் நீ என்ன செய்ய போகிறதில்லை, நல்லா இருக்க. அப்போது தேவ உறவு தான் நமக்கு கொடுக்கப்படுகிற மிகப்பெரிய செல்வம். இந்த தேவ உறவு வருகிற பொழுது அது நம்முடைய உடல் தேவையை சந்திக்கிறது, மனத்தேவையை சந்திக்கிறது. புரிகிறதா? தேவ உறவு வந்தால் நமக்கு சாப்பாடெல்லாம் கிடைக்காது, ட்ரெஸ் எல்லாம் கிடைக்காது, தங்குறது வீடெல்லாம் கிடைக்காது, நோய் வந்தால் மருந்து மாத்திரையெல்லாம் கிடைக்காது, போக்குவரத்துக்கெல்லாம் ஒன்றுமே கிடைக்காது. ஒன்றே ஒன்று தான் கிடைக்கும், என்ன கிடைக்கும்? மனசு சமாதானம். நீ சந்தோஷமாக சாப்பிடாமல் இருப்ப, நீ எப்பொழுதும் ஒன்றுமில்லாமல் சமாதானமாக இருப்ப, அப்படியெல்லாம் கிடையாதுங்க. அவ்வளோ பெரிய ஆண்டவர் நம்மோட இருந்தால் நீங்கள் ஜெபம் பண்ண வரதுக்குன்னு உங்களுக்கு இன்னது தேவைன்னு தெரியாது. ஜெபம் பண்ணுறது கூட நமக்கு ஏதாவது ஒரு டீ குடித்தாதான் நம்ம உற்சாகமாக ஜெபம் பண்ண முடியாது. அப்போ டீ கொடுக்கணும்ல முதல்ல, இல்லையா? எதை சாப்பிட்டா தான் கொஞ்சம் பிரசங்கமே கேட்க முடியும். அதனால தான் எங்கள் நம்ம கூடுகையில் பெரும்பாலும் சாப்பாடு போட்டுறது. இப்போ ரொம்ப பண்ணலை, அதை கூட்டங்கள் பண்ணலை, ரைட்டு இருக்கட்டும். இப்போது தேவ உறவில் நம்முடைய உலக பிரகாரம் தேவை சந்திக்கப்படுதுங்க. நீங்கள் தேவ உறவு இருக்குது, ஆனால் ஆண்டவர் எனக்கு உலகத்துக்கு ஒன்றுமே தரல, சாப்பிட தர மாட்டேங்கிறார், உடுக்க தர மாட்டேங்கிறாரு, நல்ல வீடு தர மாட்டேங்கன்னு சொன்னால் எங்கே சம்திங் ப்ராப்ளம். ஒரு காலகட்டங்களில் ஒரு சில காரியங்களுக்காக நம்ம சில சூழலை கடந்து போக நேரிடலாம். நாம் சில காரியங்களை தேர்வதற்கும் வளருவதற்கும் தேவனை அறிவதற்கும் நம்ம பஞ்சத்தின் காலங்களையும் இல்லாமல் காலங்களையும் இயலாமல் காலம் கடந்து போக நேரலாம். ஆனால் நாம் ஒரு சூழல்களை வாழ்ந்து பக்குவப்படுகிற பொழுது அந்த தேவ உறவு இந்த உலக வாழ்விற்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுக்கும். அப்படி நம்ம கொடுக்கப்படலன்னு சொன்னால் நம்ம எங்கே ஓட்டம் இருக்குன்னு கவனிக்கணும். தேவன் என்னோடு இருக்கிறார், எனக்கு சாப்பாடு கிடையாது. தேவன் என்னோடு இருக்கிறார். இப்போ பவுல் கூட ஒரு காலகட்டத்தில் பசி இல்லை, பசியோடு இருக்குன்னு சொல்கிறார். அதுக்காக எல்லா காலத்தையும் பசியோடு இருந்தாலும் அர்த்தம் கிடையாது. அதுபோன்ற ஒரு காலமும் வரலாம், வந்தால் என்ன செய்ய, வி ஆர் அக்செப்டிங். ஆனால் தேவ உறவு உங்களுக்கு சாப்பாடும் கொடுக்கும், உடையும் கொடுக்கும், உறவிடத்தையும் கொடுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்பிக்கை. எரேமியா 17:7 வாசிக்கும் பொழுது கர்த்தர்மே நம்பிக்கை வைத்து, கர்த்தர்மே நம்பிக்கையாக இருக்கிறவன் பாக்கியவான். செல்வங்களுமே நம்பிக்கை வைத்து, செல்வங்களுமே நம்பிக்கையாக இருக்கிறவன் யார்? அது 5 சொல்லுது. எரேமியா 17:5 வாசிப்போம்.
1: மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன்.
0: அப்போ மனுஷனை உலகத்து பொருட்களை செல்வத்தை கோல்டை சில்வரை இவைகளை நம்பி வாழுகிற பொழுது சபிக்கப்பட்டவன், ஹீஸ் அ கர்சர் பர்சன். ஆனால் கடவுளையே நம்பி இருக்கிறான், வேற ஒன்றும் இல்லாமல் இருந்தாலும் ஹீஸ் த பிளஸ்ட் பர்சன். அதே மாதிரி நான் இப்போ எந்த செல்வத்தை பார்த்துட்டு இருக்கிறோம்? ஆவிக்குரிய செல்வம், ஸ்பிரிச்சுவல், அந்த வெல்த்தை பார்த்து பட்டி பார்த்துருக்குறோம். அடுத்த சந்தோஷம், சங்கீதக்காரனாகிய தாவி சொல்கிற பொழுது உம்முடைய சமூகத்தில் எனக்கு. அப்போ அவனுக்கு நிறைய வீடு வசதி ஆஸ்தி அந்தஸ்து எல்லாம் இருந்தாலும் கூட இந்த பெர்ஃபெக்ட் ஜாய் எங்கே தான் என்ஜாய் பண்ணான்? இனி ஒரு ப்ரெசன்ஸ் ஆகாத ஃபுல்லாக செய்ய மனசு நிரப்பிடுதுன்னா. அப்போ எவ்வளோ தான் காசு பணம் இருந்தாலும் அது நடக்க மாட்டேங்குது. இந்த தெய்வ உறவுகள் ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கறது. ஆகையால் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட தம்முடைய சீடர்களோடு பேசுகிற பொழுது யோவான் 15 வாசித்து பார்க்கலாம், 11 சொல்லுவார், இதெல்லாம் உங்ககிட்ட ஏன் பேசிகிட்டு இருக்கிறேன்னு சொன்னால் சும்மா வாயால் வட சுடுறதுக்கு இல்லை. போதனை போதனை போதனை, கற்பனை கற்பனை கற்பனை, பிரசங்கெல்லாம் கேட்டு போயிட்டே இருக்கிறேன், அவ்வளோதான் நம்மால் செய்ய முடிந்தது. அப்படி இல்லை, இந்த பிரசங்கத்தையெல்லாம் ஒழுங்காக உருப்படியாக நீங்கள் கேட்டிங்கன்னா சந்தோஷமாக இருப்பீங்க. நீங்கள் சந்தோஷமாக இல்லைன்னா உருப்படியாக கேட்கலை. பிரசங்கத்தை மட்டும் கேட்டே போடுறோம், ஆனால் சந்தோஷமாக இல்லையே, அது உங்கள் பிரச்சனை தான். ஆண்டவர் சொன்னார், நான் இவைகளை அந்த வசனத்தை வாசிப்போம்,
1: சந்தோஷம் உங்களை நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன்.
0: இதெல்லாம் எதுக்கு சொல்கிறாரு? ஆன்மீகம்னா இதெல்லாம் அப்படி தான், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அதுதான் ஆன்மீகம். அப்படி இல்லை, இதெல்லாம் உங்களுக்கு சொன்ன காரணம் என்னென்னு சொன்னால் என்னில் நிலைத்திருந்தீங்கன்னா என் சந்தோஷம் உங்களுக்குள்ளே இருக்கும். அது எப்படி இருக்கும்? தர் வில் பி த கம்ப்ளீட் ஜாய், ஆல்சோ த பெர்ஃபெக்ட் ஜாய், தர் வில் பி எவர் லாஸ்டிங். அது நீண்டு நீளமான காலமாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திருப்தி. கர்த்தருக்குள் இருக்கிறவன் எப்போவும் இப்படி இருக்கிறான். ஒரு இஸ்லாமிய போதகர் கூட போதிக்கிறவள்ள, அவர் இந்த செல்வங்களை இப்படி பேசுகிறவள்ள ஒரு பாயிண்ட் சொல்வார், அல்லாஹ் வந்து எல்லா செல்வத்தை விட ஒரு செல்வத்தை தான் ரொம்ப விரும்புகிறேன், நீ போதுமென்ற மனதோடு இருக்கணும், தான் பைபிள் சொல்லுது இல்லையா. அப்போ சரி போகல வந்து தெளிவாக சொல்கிறார். அது இஸ்லாமிய போதகர் கூட அதை சொல்கிறார், போதுமென்ற மனம்தான் இருக்கிறதுல என்ன செல்வம்? பெரிய செல்வம். அப்போ தேவனோடு இருக்கிறவனுக்கு நிறைய இல்லாமல் இருந்தாலும், பிளண்டியாக இல்லாமல் இருந்தாலும், கொஞ்சம் இருந்தாலும் அவன் என்ன பண்ணுறான், போதுமென்ற மனதுடன் கூடிய தேவ பக்தி இருக்கே அது நிறைவாக இருக்குது. தேவ உறவு இருக்குது, தேவ ஐக்கியம் இருக்குது, தேவ சிந்தனை இருக்குது, தேவ வார்த்தை இருக்குது, தேவனுக்கு நம்பிக்கை இருக்குது. அதனால் வேர்ல்டி அந்த மணி பவர் இல்லைன்னு சொன்னால் அந்த வெல்த் பவர் கம்மியாக இருந்தாலும் ஐ ஆம் வெல் சாட்டிஸ்ஃபைடு. போதுமன்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம். இன்னொரு இடத்துல பவுல் சொல்லும்பொழுது பிலிப்பே 4:11 எந்த நிலைமையிலும், இப்போ எவ்வளோ செல்வத்தை வச்சுட்டு நம்ம என்ன பார்த்தோம், திருப்தி இல்லைன்னு பார்த்தோம். ஆனால் தேவ உறவில் வாழ்கிறவனுக்கு எந்த நிலைமையில் இருந்தாலும் என்ன இருக்கிறது, மனரம்யம் வந்திருக்குது. அடுத்தது தேவ உறவில் இருக்கிறவனுக்கு, நான் ஏற்கனவே பார்த்தோம், உலக செல்வம் எவ்வளவு இருந்தாலும் அதனால் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட மாட்டோம். ஏன்னா மைண்ட் அலோவ் பண்ணாது. எல்லாம் உனக்கு வச்சுக்கோ வச்சுக்கோ, நாளை உனக்கு தேவைப்படும், எல்லாம் இருக்கிறலாம் அள்ளி கொடுத்துக்கிற, ஒன்றும் இல்லாமல் போயிடக்கூடாது நீ. அதுதான் உலகத்தினுடைய நிலைமை. ஆனால் தேவனிடத்தில் தேவ செல்வத்தை அனுபவிக்கவே மற்றவங்களுக்கு கொடுக்காமல் இருக்கவே முடியாது. அவன் தேவனிடத்தில் ஒரு சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டான், அந்த சந்தோஷம் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுவான். குறைஞ்சபட்சம் மற்றவங்களுடைய சந்தோஷம் அழிக்காமலாம் இருப்போம். நீங்கள் சந்தோஷம் மற்றவங்களுக்கு கொடுக்கல, அழிக்காதீங்க. ஏன் அழிக்கிறீங்க, ஏன் அழிக்கிறீங்க? யூ டோன்ட் ஹாவ் எனி ஜாய். ஜாய்லெஸ் பர்சன்ஸ் ஆல்வேஸ் தே வில் டிஸ்ட்ராய் த ஜாய் ஆஃப் அதர்ஸ். சந்தோஷம் இல்லாதவன் மற்றவருடைய சந்தோஷம் அழித்துக்கொண்டே இருப்பான், அரித்துக்கொண்டே இருப்பான். கரையாக அரிக்கிற மாதிரி அரிச்சிட்டே இருக்கும். அவங்களெல்லாம் நீங்கள் ஒரு லிஸ்ட்டில் வச்சுக்கணும். ஏன்னா சந்தோஷம் இல்லாத சங்கத்தில் இருக்கிறாங்க. சந்தோஷம் இல்லாதவருடைய சங்கத்தில் இருக்கிறவங்க மற்றவர்களை சந்தோஷமாக இருக்க அலோவ் பண்ணவே மாட்டாங்க. ஆனால் கர்த்தருக்குள் நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது அந்த சந்தோஷம் உங்களுக்குள்ள அடக்கி வைக்க முடியாதுங்க. அந்த சந்தோஷத்தினால நீங்கள் என்ன செய்வீங்க, மற்றவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பீங்க. அட்லீஸ்ட் அடுத்த சந்தோஷத்துக்கு பிரச்சனை பண்ணாமல் இருப்பீங்க. ஏன்னா நீங்கள் எல்லாருக்கும் சந்தோஷம் கொடுக்க முடியாது. நம்ம போன சண்டை பார்த்தோம், ஞாபகம் வச்சுருங்களா? அதுங்க இப்படி அதெல்லாம் உடல் ஒன்று மறந்துடணும். அப்புறம் அதெல்லாம் ஞாபகம் வச்சு அப்புறம் இந்த வாரம் நீங்கள் பேசுகிறது எங்கே கொண்டு வைக்கிற, ஸ்டோரேஜ் வேணும்ல, ஃபோன்லலாம் டிலீட் பண்ணிட்டே இருக்கணும்ல. அதனால் அப்படி டெலிஷன் இருந்தால் தான் அடுத்தது என்ன செய்ய முடியும், நம்ம கொஞ்சம் ஸ்டோர் பண்ண முடியும். அதனால் பிரதர் அந்த பழைய கதையெல்லாம் கேட்காதீங்க. நாங்கள் நீங்கள் புதுசாக அதை புதிய ரசத்துக்கு இடம் விடுறோம், புதிய துருத்தி. ரைட், இருக்கட்டும். இப்போது பிறருக்கு உதவுற நீங்கள் கர்த்தருடைய அது கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் செல்வத்தை பெற்றிருந்தால் உங்களுடைய அனு கர்த்தருடைய அன்பு பெற்றால் மற்றவங்களுக்கு அன்பு கிடைக்கும். கர்த்தருக்கு சந்தோஷம் பெற்றால் மற்றவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும். ஆனால் உலக செல்வம் நம்ம ரொம்ப பொசசிவாக இருப்போம். எனக்கு இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும். என் பையனுக்கு ஓகே, பையனுக்கு பையன் பிறந்திருக்கா, நாளைக்கு அந்த பையனுக்கு கூட வளர்ந்து என்ன செய்வான், அவன் கல்யாணம் பண்ணும், அப்போ அவனுக்கு வேணும். நான் செத்து போனால் கூட அடுத்த 2-3 தலைவருக்கு என்ன வேணும், வேணும் அப்படிங்கிற. அப்போ இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னு சொன்னால் நம்ம டைட்டில் என்னது, இப்போ நம்ம எங்கே வந்துட்டோம், கர்த்தராலம் செல்வதாக வாழ்வது எப்படி, கர்த்தருடைய உறவில் வாழ்வது தான். அல்லேலூயா. தெரியுமே இங்கே தான் வந்து முடிப்பீங்கன்னு. இந்த வண்டி எந்த ஊர் போச்சுன்னா கடைசியில் என்ன செய்யும், இந்த இடத்துல தான் வந்து சேரும், வேறு வழி கிடையாதுங்க. சென்னையில் 17D ஒரு பஸ்ஸு போகும், அது எங்கே சுற்றினாலும் கடைசியில் அதுக்கு ஒரு பாயிண்ட் என்ன செய்யும், வந்து சேர்ந்துடும். அதை மாதிரி அப்போ தேவ உறவில் வாழ்கிற பொழுது உங்களுக்கு உங்கள் தேவைகள் சந்திக்கப்படுகிறது, உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, உங்களுக்கு சந்தோஷம் இருக்குது, உங்களுக்கு திருப்தி இருக்குது, உங்களுக்கு மற்றவர்கள் உதவி செய்ய தன்மை. அப்போ உங்களுடைய எல்லாம் ஒரு செல்வம், என்ன செய்யணுமோ அந்த வேலையை ஒழுங்காக செய்கிறது எந்த செல்வம், நாட் த வேர்ல்ட்லி ரிச்னஸ். உங்களுக்கு எவ்வளோ லேண்ட் இருந்தாலும், எவ்வளோ கோல்டு இருந்தாலும் சரி, எவ்வளோ செல்வம் இருந்தாலும் சரி, அந்த செல்வம் உங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ எல்லாம் கொடுக்காது. கொடுக்குற செல்வம் எது, தெய்வீக செல்வம். அல்லேலூயா. அதனால் முதலாவது, அதனால தான் சங்கீதம் 62:10 வாசித்து பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யம் பெருகுன்னு அதன் மேலே என்ன பண்ணாதுங்க, நம்பிக்கையே வைக்காதீங்க. நிலையில்லாத ஐஸ்வர்யம் மேலே நம்பிக்கை வைக்கணும் பவுல் கூட சொல்கிற பார்க்குறோம். அப்போது தேவ உறவு தான் எல்லா காலங்களிலும், வறட்சியான காலத்தில் அது என்ன செய்யும், நீர்க்கால்களின் உரங்களில் வேர்களை விடுகிற ஒரு மரத்தை போல் என்ன செய்யும், அது எப்பொழுது செழிப்பார்கள். இப்போ நீங்கள் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிட்டீங்களா, நம்ம செல்வந்தர்களாகிறது எப்படி, தேவகுமாரனுடைய உறவில் நீங்கள் வாழணும். சும்மா நான் இவ்வளோ சொன்னதுனால செல்வம் செல்வம் மைண்டில் சிந்திச்சுட்டு இருக்கிறதில்ல. கர்த்தர் செல்வம்னா என்னுடைய மன தேவை சந்திக்கப்படுகிறதா, உடல் தேவை சந்திக்கப்படுகிறதா, சந்திக்கப்படலைன்னா அந்த செல்வத்தை நீங்கள் அனுபவிக்கலை. அது உங்களை சந்தோஷப்படுத்துதா, அது உங்களுக்கு திருப்தி கொடுக்குதா, இந்த செல்வத்தினால் மற்றவங்களுக்கு இதை பிரயோஜனம் இருக்குதா. அப்போது தேவன் குமாருங்கிற செல்வம் தான் பெரிய செல்வம். அந்த செல்வத்தை நம்ம சும்மா ஆன்மீகத்துக்காக சிந்தனை பண்ணிகிட்டு இருக்கிறதில்ல, ப்ராக்டிக்கல் லைஃப்பில் என்ன செய்யணும், அனுபவிக்கணும். சார் இப்போ நம்ம சாப்டர் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான் டாபிக். இப்போ அடுத்தது இதெல்லாம் இருந்தாலும் பிரதர், இப்போது நம்ம கடைசி பாயிண்ட்டுக்கு வரோம். இதெல்லாம் இருக்குது. இப்போ நம்ம செல்வம் எது? கர்த்தருடைய உறவு. இந்த உறவு இருந்தால் ஒரு செல்வம் என்ன கொடுக்கணுமோ அது எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக கொடுக்குறது இதுதான், தேவனோடு நமக்கு இருக்கிற உறவு. கர்த்தர் இயேசு கிறிஸ்துவோடு இருக்கு. சரி, இப்போ நமக்கு காலைல பால் பாக்கெட் வாங்கணும், அவங்க வந்து ஒரு 5 பாக்கெட் 2 பாக்கெட் கொடுப்பா இல்லை 3 பாக்கெட் கொடுப்பா. வாங்கினோடனே காசு கொடுங்க கேட்டவுடனே ஜிபேயா இபேன்னு கேட்குறேன், ஒரு பையன் இல்லைப்பா, என்னுடைய செல்வமே கர்த்தர் தான் அப்படின்னு சொன்னால். இல்லை ஒரு பையன் வயசுக்கு வந்துட்டான், ஒரு வயசு பையனாக இருக்கிறாங்க, பொண்ணு பார்க்குறாங்க, பொண்ணு உள்ள விசாரிக்கிறாங்க, பையனுக்கு என்ன இருக்குது? கர்த்தரே செல்வம். கர்த்தரே செல்வம். பொண்ணு கொடுப்பாங்களா? இல்லை பொண்ணுள்ள கேட்குறான், என்ன பொண்ணு என்ன கொடுப்பீங்க அப்படின்னு? கர்த்தரே செல்வம். இதெல்லாம் வேலைக்கு ஆகா. அப்போ உலகத்தில் வாழ்வதற்கு நம்ம உலக செல்வம் வேணும் இல்லையா? அப்படின்னா அது இம்பர்ஃபெக்டாக இருந்தாலும் வி நீட் இட். புரிகிறதா? இது நமக்கு தேவையான எல்லாம் தராது, உங்களுக்கு முழுமையான சந்தோஷம் தராது, முழுமையான நம்பிக்கை தரலாம், அது தேவை. அப்போ அந்த பணத்தை நம்ம என்ன செய்யணும்? ஏன்னா நம்ம போய் எங்கேயுமே பஸ்ஸில் ஏறிக்கிட்டு கர்த்தரையின் செல்வம் உன் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகிடும், இல்லை அவன் கியூஆர் கார்டை காட்டுவான், நம்ம எப்படி போய் ஸ்கேன் பண்ணுறது? இல்லை, அது நம்முடைய இன்டர்னல் லைஃப். அதான் கர்த்தரோடு இருக்கும் பொழுது நம்ம சந்தோஷமாக இருக்கோம், நிறைவாக இருக்கிறோம், எல்லா விதத்திலும் திருப்தியாக இருக்கிறோம். அதே நேரத்தில் உலக வாழ்க்கையில் நமக்கு என்ன வேணும்? பணம் வேணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணோம்? நீங்கள் இப்போ உண்மையான செல்வத்தை கண்டுபிடிச்சிட்டீங்க. உண்மையான செல்வத்தை கண்டுபிடிச்சதுனால இப்போ உங்களுடைய மனம் கரெக்டாக இருக்கும், உங்களுடைய எண்ணம் கரெக்டாக இருக்கும், உங்களுடைய வழிகள் கரெக்டாக இருக்கும். இப்பொழுது நீங்கள் நல்ல விதமாக பணம் சம்பாதிப்பதற்கு தகுதியான நபராக மாறிட்டீங்க. Now you start making money. இப்போ நீங்கள் தப்பாக போய் பணம் சம்பாதிக்க மாட்டீங்க, குறுகிற வழியில் சம்பாதிக்க மாட்டீங்க, அடுத்தவரை ஏமாறி சம்பாதிக்க மாட்டீங்க, தகுதியற்ற வழியில் சம்பாதிக்க மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் இப்போ தேவன் நம்முடைய செல்வம் இதுதான், தேவன் தான் செல்வம். அந்த செல்வத்தை எல்லாம் தேவை சந்திக்கனால அந்த செல்வத்தோடு வாழ்கிறபடினாலே என்னுடைய வழிகள் சரியானவைகள், என்னுடைய நோக்கங்கள் சரியானவைகள், என்னுடைய சுபாவங்கள் சரியானவர்கள், என்னுடைய எல்லா விதமான செயல்கள் சரியானவர்கள். இப்போ நான் என்ன செய்யணும்? பணத்தை. அப்போ முதலாவதாக கர்த்தனுடைய செல்வமாக இருந்தாலும் உலக வாழ்க்கைக்கு பணம் வேணும். பணம் சம்பாதிக்கிற இப்படி இங்கே வந்து அப்படியே நம்மளை மேஜிக்காக கர்த்தர் என்ன பண்ணிடுவார்? அப்படியே பணத்தை கொட்டி கொடுத்துடல. நம்மை வந்து நல்ல செல்வங்களை அனுபவிக்கிற நபராக மாட்டின உடனே நாம் இப்போ என்ன பண்ணுறோம்? அட்ட ஒரு லெவலாக பஸ் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறோம். அப்போ நாம் சம்பாதிக்கணும். அதனால தான் அப்போ சே பவுல் சொல்லுகிறவங்கள 2 தசலோனிக்கே 3:8 வாசித்து பார்க்கும் பொழுது நாங்கள் ரொம்ப கர்த்தரத்தில் பக்தியாக இருக்கிறோம், கர்த்தர் எங்களுக்கு செல்வமாக இருக்கிறாரு, அதனால் ஒரு வேலை எங்களுக்கு செய்ய வேண்டிய தேவைகள்ன்னு சொல்ல என்ன சொல்கிறாரு? இரவும் பகலும்
1: வருத்தத்தோடும் வேலை செய்து சாப்பிட.
0: ஏங்க அவ்வளவு தெய்வ மனிதனுக்கு ஏன் வேலை செய்யணும்? இல்லை, அவன் பவுலுடைய வாழ்க்கையில் ஒரு கொள்கை இருந்தது, யாரையும் சார்ந்து இருக்கக்கூடாது. வி ஷுட் நாட் டிபெண்ட் ஆன் எனிபடி. தேவ உறவை அனுபவிக்கிற வாழ்க்கையில் நம்ம யாரையும் சாரக்கூடாது. அனைவருடைய உதவிகள் நமக்கு கிடைக்கலாம், ஆனால் எந்த உதவியும் நம்ம என்ன செய்யக்கூடாது? சாரக்கூடாது. ஏன்னா நம்ம சார்ந்து இருக்க வேண்டிய அளவுக்கு வி ஆர் நாட் ஸோ வீக். தேவடைய பிள்ளைகள், ஐயோ எங்கள் அண்ணனுடைய ஏதோ மாதம் எங்கள் அண்ணன் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறாரு, எங்கள் சித்தப்பா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறாரு, எங்கள் தங்கச்சி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறாங்க, இதெல்லாம் நீங்கள் வந்து தேவனை அறியாத காலங்களுக்கு ஓகே, தேவனை அறிஞ்சிட்டிங்களா? இப்போ நீங்கள் வந்து என்ன செய்யணும்? நான் ஆண்டவரை சார்ந்து என் தேவைகளை சந்திக்கின்றவனாக இருக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு நோய் நொடி வந்து போச்சு, உங்களால் சம்பாதிக்க முடியாது, அப்போ உங்கள் அக்கா சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆண்டவருடைய வழியாக இருக்கும். உங்கள் அண்ணன் ஒரு சப்போர்ட் பண்ணுறது ஆண்டவருடைய வழியாக இருக்கும். உங்களுடைய நண்பர் ஒரு சப்போர்ட் பண்ணுறது ஆண்டவருடைய வழியாக இருக்கும். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் சம்பாதிக்கிற ஆற்றல் இருக்கும் பொழுது நீங்கள் மற்றவர்களுடைய தயவில் வாழக்கூடாது, பிறர் சார்பு வாழ்க்கை கூடாது. ஏன்னா கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிற அந்த தாட்சியடின் பைபிள் என்ன செய்கிறது? இதான் செல்வம். புரிகிறதா? இதான் செல்வம். இப்போ போயிட்டு வந்து நீ எப்படி சாப்பிட்ற? கர்த்தருடைய பெரிதான தெய்வில் எங்களுடைய அண்ணன் மாதம் மாதம் இவ்வளோ கொடுக்குறார், கர்த்தருடைய பெரிதான தெய்வில் எங்களுடைய பெரியப்பா இவ்வளோ கொடுக்குறார், கர்த்தருடைய பெரிதான தெய்வில் எங்களுடைய சபையில் என்னுடைய நண்பர் ஒரு இவ்வளோ கொடுக்குறார். இதெல்லாம் ரைட்டுங்க. அது எப்போ எப்போ உனக்கு வேலை செய்ய முடியலை, உனக்கு வேலை இல்லை, அப்போ ரைட். ஆனால் உனக்கு வேலை செய்யும் பொழுது நீ என்ன செய்ய வேண்டும்? உன்னால் உனக்கு கைக்கு நேரிடுகிறது ஏதோ அதை உன் எல்லா பலத்தோடு என்ன செய்ய? சிலர் பார்த்திங்கன்னா, ஐயோ நான் வேலை செய்வோம் பிரதர், என்னுடைய அந்த தகுதி 50,000 குறைஞ்சது கிடைக்கணும், ஆனால் இவன் 25,000 தான் கொடுக்குறான், அதனால் நான் காலம் முழுது என்ன செய்கிறேன்? சும்மா இருக்கிறேன். வருத்தம் இல்லாமல் வாழ்க்கையை ஓட்டுகிற சங்கத்தில் என்ன செய்கிறேன்? இருக்கிறேன். ஐயா 50,000 ஒருக்கு சம்பளம் தரல, சிலர் பார்த்தீங்க வெளிநாட்டில் இவ்வளோ சம்பளம், அவர் வெளிநாட்டில் இருந்துட்டு போக தொலைக்க வேண்டியதானே, இந்தியாவில் இவ்வளோதான் சம்பளம் கிடைக்கும், தர இவ்வளோ தர முடியும். இப்போ கூட பார்த்தீங்கன்னு சொல்லி அந்த ஜிப்மர்லாம் அவ்வளோ கொடுக்குறாங்க, நர்சஸுக்கு ஜிஹெச்சில் கொடுக்குறாங்க. பாவம் இந்த பாண்டியில் எத்தனையோ ஹாஸ்பிட்டல் இருக்குது, யாரும் 15,000 வயலும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அங்கே போகிற லேக்ஸுகள் கொடுக்குறாங்க. அவங்களும் அவங்க தான் கடை கடை கடைக்கு சொத்தெல்லாம் வாங்கி சேர்த்துட்டு இருக்கிறாங்க. ஒரு பிகினருக்கு அவ்வளோ சம்பளம் இருக்காங்க. இதுகளும் நர்சிங் கோர்ஸ் எல்லாம் படிச்சுட்டு அங்கே படித்து இங்கே படித்து அலையால் அலைஞ்சால் அதிகபட்சம் கொடுத்தா 20,000 ரூபா இல்லை 25,000 ரூபா, அதுக்கு மேல் எல்லை தாண்டாது. என்ன செய்கிறது? ஜிப்மரில் 100,000 கிடைக்குதாமே, அவ்வளவு கிடைக்கிற ஒரு வேலையை 15,000 வாங்கி நான் எப்படி செய்கிறது? அதனால் செய்ய மாட்டேன். இல்லை, ஒன்றும் இல்லாமல் இருக்கிறத விட 15,000 வாங்கு. புரிகிறதா? என் தகுதி 50,000 ரூபா, 100,000 ரூபா எனக்கு கிடைக்கல, நல்ல தகுதியான வேலை. தகுதியை வேலை பார்க்காத ஐயா, நீ அடுத்தவரை சார்ந்து வாழ்கிறத விட நீ 50,000 ஒரு தகுதி இருந்தாலும் உனக்கு 20,000 கிடைக்காது, செய்ய அந்த வேலையை. வேலை இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறத விட அப்போது நாம் வந்து பிறர் சார்பு நிலைமையில் இருக்கக்கூடாது. அண்ணன் சார்பு, அக்கா சார்பு, தம்பி சார்பு, மனைவி சார்பு, இந்த சார்புலாம் என்ன செய்யணும்? தேவ சார்பில் வாழணும். ஏன்னா தேவ உறவு வந்துச்சுன்னா உங்களுக்கு இது முடியுங்க. பிலீவ் தேவ உறவு வந்தால் உங்கள் தேவைகளை சந்திக்க ஆண்டவர் போதுமானவராக இருப்பார். எப்படி சந்திப்பார்? நீ வீட்டில் இரு தம்பி, நான் அப்படி என்ன செய்கிறேன், மேலே மட்டும் என்ன பண்ணு, கொஞ்சம் ஹோல் ஒரு ஓட்டை போட்டு வச்சுக்க, நான் கூரையை பிச்சுக்கிறேன் என்ன பண்ணுவேன். இல்லை, அப்படிலாம் கிடையாது. கர்த்தர் நம் மூலமாக தான் சம்பாதி. உனக்கு கொடுத்த ஆற்றல், உனக்கு கொடுத்த சூழலை கூட என்ன செய்யும், உன முடியாமல் போயிட்டால் நீ வீட்டிலே இருப்பேன். அப்போ என்ன செய்வாங்க? அண்ணனை கொண்டு, தம்பியை கொண்டு, அக்காவை கொண்டு, தங்கச்சியை கொண்டு, வில் விசேஷத்தை கொண்டு கடவுள் சாப்பிடும். அது கடவுளுடைய வழி. புரிகிறதா? அந்த இடத்துல பெரும் பாராட்டி இருக்கக்கூடாது இல்லையா? அப்போ பிற சார்பு நிலைமை. அதனால தான் பவுல் சொல்லும் பொழுது வேலை செய்யாதவன் என்ன செய்ய வேண்டாம், சாப்பிடவும். இது என்னம்மா இப்படிலாம் ஒரு தேவ மனித அன்பை பற்றி, அன்பை பற்றி பேசினவர் இப்படி பேசிட்டார். வேலை செய்யாதவன், ஏன்னா அந்த அளவுக்கு வேலை செய்யணுங்கிறார் அவர். அப்போது இதன் வழியாகத்தான் கர்த்தரம்மை ஆசீர்விக்கிறார். அப்போது பிறரை சாராமல் பிறருக்கு உதவணும். அதான் போக சொல்லுவோம். நீங்கள் ஒரு காலத்தில் நீங்கள் அடுத்தவங்ககிட்ட இருந்து திருடி சாப்பிட்டு இருந்தீங்க, ஒரு வரம் அந்த வசனம் கரெக்டாக. இனிமேல் நீங்கள் என்ன செய்யணும்? வேலை செய்து மற்றவங்களுக்கு என்ன செய்யணும்? கொடுக்கணும். அப்போது தேவ உறவு என்கிற மிகப்பெரிய செல்வத்தை நீங்கள் அடைகிற பொழுது உங்களுடைய வழிகள் சரியாக இருக்கிறது, உங்களுடைய எண்ணங்கள் சரியாக இருக்கிறது, உங்களுக்கு ஆண்டுடைய கிருபை இருக்கிறது, ஆண்டு உங்களை கைட் பண்ணுவார். அப்போ நீங்கள் என்ன செய்யுங்கள்? உலகத்தில் யூ மேக் மணி. நீங்கள் நிறைய பணம் சம்பாதிச்சிங்கன்னா நிறைய பேர் ஹெல்ப் பண்ணலாம். ஆனால் என்ன எவ்வளோ பேர் சம்பாதிக்க போனாலும் நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க? தவறான பாதையில் போக மாட்டீங்க. ஏன் போக மாட்டீங்க? நீங்கள் தேவ உறவை அனுபவிக்கிறீங்க. தேவனுங்கிற செல்வத்தை அனுபவிக்கிறதுனால அந்த செல்வத்தை இலக்கு விதமாக செல்வம் சம்பாதிக்க போக மாட்டீங்க. அப்போ நீங்கள் பர்ஃபெக்டாக சம்பாதிப்பீங்க, நல்லா வாழ முடியும். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார், கர்த்தர் உங்களுக்கு கைட் பண்ணுவார். எனவே உலக செல்வங்கள் இவ்விதமாக வருகிறது. நம்முடைய ஒப்பற்ற செல்வம் என்ன? கர்த்தரா இயேசு கிறிஸ்து. எனவே இந்த உலக செல்வம் கம்மியாக இருந்தாலும் தட் வில் கிவ் அஸ் கிரேட்டர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். புரிகிறதா? ஏன்னா நமக்கு ரியல் அந்த வெல்த்து நம்ம வாழ்க்கையில் இருக்குது. அப்போ செல்வதெல்லாம் வாழ்வது எப்படி? கர்த்தர் நமக்கு அருளின செல்வத்தை நமக்குள்ளே பெற்று அனுபவித்து அனுதினமும் ஆண்டு நன்றி செலுத்தி வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை செல்வந்தர்களாகவே வாழ வைப்பார். செல்வங்கள் மூலமாக வருகிற எல்லா நன்மைகளும் கர்த்தரால் நமக்கு வரும். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சூத்திரிக்கிறோம். இந்த இரவு வேளை காணும்படியாக செய்த கிருபைக்கு உம்மை சூத்திரிக்கிறோம். செல்வம் என்றால் என்னவென்பதையும், செல்வம் செய்ய வேண்டிய வேலைகள் என்னவென்பதையும், எந்த செல்வம் எங்களுடைய தேவைகளை சந்திக்கும் என்பதை எங்களுக்கு தெளிவாக அறிந்து கொள்ள உதவி செய்தீர். நீரே எங்களுடைய உண்மையான செல்வமாக இருக்கிறீர் என்பதை எங்களுக்கு அறிவித்தீர். உண்மை நாங்கள் செல்வமாக பெற்றிருக்கும் பொழுது கர்த்தாவே, எங்களுடைய வாழ்வுடைய எல்லா தேவைகளும் சந்திக்கிறதை உணர்கிறோம். அதே நேரத்தில் இந்த உலக வாழ்விற்கு தேவையான ஆண்டவரை நாங்கள் எங்களுக்கு தேவையான செல்வங்களை நீர் கொடுக்கிற ஞானத்தாலும் அறிவாலும் புத்தியாலும், நீர்களுக்கு கொடுக்கிற நல்ல ஆலோசனைகளாலும், நீர்களுக்கு கொடுக்குற கிருபைகளாலும், நீர்களுக்கு காட்டுகிற வழிகளினாலும் சம்பாதிக்க நாங்கள் தீவிரமாக இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு சொன்னேன். அதன் மூலமாக நாங்கள் பிறரை சார்ந்து வாழாமலும் பிறருக்கு உதவி செய்து வாழவும் எங்களுக்கு நீர் ஆண்டவரை வழி ஏற்படுத்தி கொடுக்கிறீர். அதற்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த உண்மைகளை சார்ந்து வாழ தொடர்ந்து கிருபிதாரம் வழி நடத்தும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தூத்திரி, என் முழுமையுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தூத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தூத்திரி. கர்த்தரின் சகல உபகாரங்களை மறவாதே. ஆமே.
2: அன்பானவர்களே, ஜீவநீரோடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் சின்னத்தையும் கிளிக் செய்து தினமும் புத்தம் புதிய தேவ செய்திகளை உடனுக்குடன் பெற்றிடுங்கள்.

இது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட

0: கிறிஸ்துவுக்குள் பிரியமான அவர்களே, இந்த உலக மாறியிருக்கும் இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். நம்முடைய க்ரௌன் ஆஃப் லைஃப் யூடியூப் சேனல் மூலமா நீங்க அநேக சாட்சியில கேட்டிருப்பீங்க. இந்த நாளிலும் கூட ஆண்டுடைய ஊழியத்தை செய்கிற சமூக நம்மத்தில வந்து பாஸ்டர் வந்திருக்கிறாங்க. அவங்க அவருடைய அனுபவ சாட்சியில நம்மத்தில சொல்லுவாங்க. கேளுங்க, அவர்களுக்காக ஜெபியுங்கள், திரதையும் அவங்களை ஆசீர்வதிப்பார்கள். இந்த நாளிலும் கூட இந்த உலகம் அறியட்டும் என்கிற நிகழ்ச்சியில உங்களை சந்திப்பது மிகவும் சந்தோஷம். உங்க பேர்
1: சாமுவேல்.
0: சாமுவேல், இந்த ஊழியம் என்னன்னா, நம்ம உலகத்துல அறியப்படாத இப்போ உங்களை எல்லாம் இன்னைக்குதான் நானே
1: பார்த்துருக்கேன்,
0: இருக்கிறவங்களை நம்ம வெளியே உலகத்துக்கு அறிமுகப்படுத்தணும் அப்படிங்கிறான. ஒரு மனுஷன் கவனத்தில் இருக்கிறாரு, ஒரு ஆண்டவர் சந்திச்சிருக்கிறாரு, ஆண்டவர்கள் ஊழியம் செய்கிறவர் அப்படின்னு சொல்றத நான் வெளிப்படுத்த போறோம். அவர்கள் உங்களுக்காக ஜெபிப்பாங்க
1: கண்டிப்பா
0: கண்டிப்பா. அதன் மூலமா இன்னும் உங்களுடைய ஊழியங்கள் வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்க போன் நம்பரை போடுவோம், அப்போ உங்களை கூப்பிட்டு பேசுறதுக்கு ஜெபிப்பதற்கெல்லாம் வாய்ப்பா இருக்கும். கடைசி நாட்கள் நம்ம வைக்கப்பட்டிருக்கோம், ஆண்டவர் எப்படியாவது பிரசித்தப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஊழியத்தை நம்ம செய்துட்டோம். சரியா? ஆகவே அந்த நாளிலும் கூட அவங்களுடைய சாட்சியில பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறீங்க. இசு கிராமத்தில் உங்க வாழ்க்கைகளை வெற்றி கொள்கிறேன் வந்து நம்முடைய சாட்சியை லேசா பகிர்ந்து கொள்வோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க என்னன்னா, உங்க பேரு
1: நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நிகழ்ச்சி மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவர் நல்லவர். என்னுடைய பெயர் பாஸ்டர் ஜே சாமுவேல். அப்பா வந்து அப்பா ஒரு பாஸ்டர், பாஸ்டர் ஜெயசுராஜன். அவங்க எங்க இருக்கிறாங்கன்னா, திருநெல்வேலி தென்காசி மாவட்டம் சுரண்டை அருகில சேர்ந்தமரம் என்கிற கிராமத்துல அவனுடைய ஊழியத்தை அவங்க செய்யறாங்க. அம்மா ரெண்டு பேருமே மினிஸ்டர்ல இருக்கிறாங்க. அப்பாவுக்கு 6 பிள்ளைகள், அதுல நான் ஃபர்ஸ்ட் பையன். எங்க வீட்டுல 4 பையங்க 2 பொண்ணு. மொதல் 4 பேர் பையன் மாதிரி, லாஸ்ட் 2 பொண்ணு. நான் ஃபர்ஸ்ட். இப்ப நான் ஊழியத்துல இருக்கிறேன். ஆமா. அடுத்து தம்பி மாதிரி எல்லாமே மினிஸ்ட்ரியில இருக்கிறாங்க. எல்லாமே ஃபேமிலி ஃபுல்லாவே எல்லாருமே மினிஸ்ட்ரியில இருக்கிறோம்.
0: நீங்க உங்க குடும்பமே வந்து ஊழியத்துல
1: இருக்கிறோம். ஆமா ஆமா ஆமா.
0: பிறகு நீங்க சின்ன வயசுல படிப்பு காரியங்கள்ல எப்படி?
1: சின்ன வயசுல படிப்பு காரியங்கள் எல்லாமே நான் சொல்லணும், ஸ்கூல் படிக்க மட்டும் தான் முடிச்சேன். பிளஸ் டூ வரைக்கும் தான் முடிச்சேன். பின் அதுக்கு பிறகு நான் பப்ளிக் காலேஜ் வந்துட்டேன். எல்லாமே சேர்ந்த மரத்துல கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குது. ஸோ அங்கதான் எங்களுடைய படிப்பு எல்லாமே. எல்லாம் எங்க தம்பி மாதிரி எல்லாருமே அந்த ஸ்கூல்ல தான் நாங்க படிச்சு வந்தோம்.
0: சூரிய பருவத்தில இருந்தே உங்களுக்கு வந்து ஆண்டவர் மேல நம்பிக்கை இருந்தாங்க?
1: அது நிறையவே அப்பாவுடைய மினிஸ்ட்ரி அந்த மாதிரி. ஏன்னா அப்பா நிறைய வந்து ஊழியர்ல உருவாக்கணும் அந்த மாதிரி ஒரு தாட்ல மினிஸ்ட்ரி பண்ணதுனால சர்ச்சில் எப்பவுமே அந்த ஒரு ஆக்டிவிட்டி இருக்கும். நல்லா ஆண்டவருக்காக பயன்படணும், ஆண்டவரோடு இருக்கணும். ஸோ அந்த ஒரு பயம் வந்து எல்லாருக்குள்ளயுமே அதிகமா வளர்ந்து வந்துச்சு.
0: ஏன் இந்த கேள்வி கேட்டேன்னா, இப்ப அநேக இடத்துல பாத்தீங்கன்னா பாஸ்டருடைய பிள்ளைகள் தான் கொஞ்சம் தாறுமாறா போயிடுறாங்க, தேவ நம்பிக்கை இல்லாம போயிடுறாங்க,
1: ஸ்கூல்ல பொதுவாவே ஸ்கூல் படிக்கும் போது என் ஸ்கூல் கூப்பிடுறதே பாஸ்டர்னா கூடுவாங்க.
0: ஓ சரி.
1: எங்க அப்பா பாஸ்டர்னால என் எல்லாருமே ஸ்கூல்ல, நானே 8th வரைக்கும் ஒரு ஆர்சி ஸ்கூல்ல படிச்சேன். அந்த ஆர்சி ஸ்கூல்ல வந்து என்ன அப்படின்னா, டெய்லி காலையில சர்ச்சில் போய் டிவோஷன் போனோம். அந்த ஆர்சி சர்ச்சில் டிவோஷன் போனோம். அதுல நாங்க போக மாட்டோம், ஏன்னா நான் பெண்டிகாஸ்ட், அப்பா பெண்டிகாஸ்ட்னால போக மாட்டோம். இப்போ அந்த ஃபாதர்ஸ் தான் அடிக்கடி அடி வாங்கிருக்கணும். நாங்க நீங்களும் கிறிஸ்டின் தானே, வர வேண்டியதானே சொல்லி அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இன்னும் அது போக நாங்க பெண்டிகாஸ்ட்ங்கிறதுனால முத்தவங்க பார்வையிலயுமே ஒரு ஒதுக்கு மாதிரி, தனியா அவங்க தனி, இவங்க நம்ம நாட்டு கலந்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு தனி பாறை வந்து ஸ்கூல் ஸ்கூல்ல நிறைய இருந்துச்சு. ஆமா ஆமா, அது நிறைய நாங்க சந்திச்சோம். நாங்க அதை
0: ஒதுங்கி இருப்பாங்களா?
1: சேர்த்துக்க மாட்டாங்க. என்னன்னா வீட்லயுமே பாஸ்டர் பையன் இந்த இதுல இருந்து சின்ன ஒரு தப்பானாலும் ஆட்டி வெளுத்துருவாரு. அதனால அப்பாவுக்கும் பயந்தும் ஸ்கூல்ல சேர்க்க முடியாது. ரொம்ப சேட்டு போனா வீட்டு தெரிஞ்சிடும், வீட்டு தெரிஞ்சா அடி விழும். அதனால நாங்க அதையும் கண்ட்ரோலா பாக்கணும். இன்னும் எங்க சர்ச்சையில இருக்கிற பிலீவர்ஸ் நிறைய பேர் எப்படி ஸ்கூல்ல படிப்பாங்க. ஏன்னா அவங்கள சர்ச்சைக்கு வர்றதுனால அவங்களும் நிறைய படிக்கிறதுனால இவங்களும் வீட்டுல சொல்லி கொடுத்துருவாங்க. அதனால நம்ம அதையும் கண்ட்ரோலா இருக்கிறதுனால பெரியவங்க பெரிய நம்மகிட்ட மிங்கிள் ஆகும். அது என் விஷயத்துல சிம்மிமாருக்கு கொஞ்சம் மிங்கிள் ஆனாங்க. நான் படிக்கும்போது ரொம்ப பெரிய அளவுக்கு மிங்கிள் ஆக மாட்டான். அவன் பாஸ்டர் பையன், அவன் பாஸ்டர், ரெண்டுதான் பேச மாட்டான், இது வர மாட்டான். அதனால என்னை வந்து நானும் நானே என்னை ஒதுக்கிக்குவேன். பசங்களும் பெரிய அளவுக்கு என்கிட்ட வந்து ரொம்ப இது பண்ண மாட்டாங்க. அவர் அப்படி அப்படி சைலண்டா போகும்.
0: டீச்சர்ஸ் எல்லாம் நல்லா அன்பா பழகுவாங்களா?
1: டீச்சர்ஸ் நல்லா இருப்பாங்க. ஆமா, டீச்சர்ஸ் என்ன சொன்னா, டீச்சர்ஸ் ஸ்கூல்ல படிக்கும் போதே நல்லா இருக்கும். அந்த சிக்ஸ்த் செவன்த் எயித்து, ஆனா அப்ப போகும்போது முதல் நாள் ஸ்கூல்ல வரும்போது எனக்கு ஒரு சார் இருந்தார், பிளாசியூஸ்னு ஒரு சார், அரிசி வைராக்கியமான ஆளு. ஆனா என்ன பண்ணுவாருனா, கூப்பிட்டு முதல் நாள், ஃபர்ஸ்ட் பையன் நீனு, நீ எதிர்கால பாஸ்ட், ஒரு ப்ரேயர் பண்ண வேண்டியிருந்தார் ஸ்கூல் ஆரம்பத்துல, ப்ரேயர் பண்ண வேண்டியிருந்தார். நான் ப்ரேயர் பண்ணேன், போயிட்டு நான் முன்னாடி நின்று ப்ரேயர் பண்ணி இந்த சாஸ்திரவதிங்க வந்தாருன்னு சொல்லி ஜோம் பண்ணுவேன். ஒரு இதுல எனக்கு டீச்சர்ஸ் வந்து நல்லா சப்போர்ட்ல இருந்துருந்தாங்க. ஆமா,
0: சரி, கேட்பாங்கல்ல டீச்சர்ஸ் எல்லாம், வளர்ந்து நீ என்ன ஆக போற, உங்க ஆம்பிஷன் என்ன அப்படின்னு கேட்பாங்கல்ல, இதுபோல என்ன பண்ணி சொல்லுவீங்க? அது
1: சின்ன வயசுல கேட்டாலும் என்ன, இது வந்து அது ஏன் தெரியாது, ஆனா சின்ன வயசுல இருந்து எங்க எல்லாருக்குள்ளயும் அந்த ஒரு தாட் வந்து, எல்லாரும் போது பாஸ்டர் பாஸ்டர் சும்மா இருந்தாங்க. ஒரு ஃபோர்த்து ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் எல்லாம் படிக்கும் போது எங்க விளையாட்டே அப்படிதான் இருக்கும். எங்க அப்பா கம்யூன் சர்வீஸ் நடத்துவாரு, நாங்க எங்களுக்கு கடும் அப்ப பிளாக் டீ, நல்ல வீட்டுல அப்புறமா பால் வசதி கிடையாது, பிளாக் டீ இருக்கும், எங்களை பிளாக் டீ கிடைச்சாச்சுன்னா நாங்களே கம்யூன் சர்வீஸ் நடத்திருக்கோம். அப்பா சொல்ற அத்தனை வசதியும் நாங்களே மனப்பாடமா நினைச்சிருவோம்னா சொல்லி, இந்த அளவுக்கு சின்ன வயசுல அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட். அதனால யாரு கேட்டாலும் என்ன பண்ண, என்ன ஆக போற அப்படின்னா, மிஸ்டர் ஆக போறேன்.
0: நீங்க ஸ்கூல்ல படிக்கும் போது நண்பர்கள் எல்லாம் இருந்திருப்பாங்க, அவங்க எல்லாம் என்னடே நீ இந்த உலகம் அனுபவிக்கணும் வச்சுக்கி இருக்குது, இதை அனுபவிக்க நீ பாஸ்டர் பாஸ்டர்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்ட்ட யாராவது கேட்டிருக்காங்களா?
1: அது எனக்கு டென்த்துக்கு பிறகு அந்த பிரச்சனை வந்துச்சு. நான் டென்த்து முடிக்கும் போது அந்த டென்த் அந்த அந்த சமயத்துல வந்து என்னன்னா, பசங்க எல்லாமே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ஆனாங்க. அப்போ அவங்க எல்லாம் என்ன செய்வாங்கன்னா, எங்க ஊர்ல வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்ன்னு சொல்லி அப்போ வந்து பசங்களை நிறைய எடுப்பாங்க. அந்த கோயில் திருவிழா காலங்கள்லாம் இவங்க எல்லாம் அந்த ட்ரைனிங் மாதிரி கொடுப்பாங்க. அந்த மாதிரி நிறைய போக ஆரம்பிச்சும் போது எல்லாருமே என்கிட்ட வந்து என்ன, இப்படி பாஸ்டா என்ன செய்ய முடியும், இது என்னன்னா நமக்கு நல்ல ஜாப் போகலாம், லைஃப் இருக்குது, இது எதிர்காலம் இருக்குது, இப்படி சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்கா டென்த்து எனக்கு முடிக்கும் போதே என் மைண்டு மாற ஆரம்பிச்சிருக்கு. அப்பந்தான் எனக்கு, அப்ப நம்மளும் ஒர்க் பண்ணலாம், இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் போகலாம், நமக்கு தனி ஒரு அடையாளம் கிடைக்கும், அப்பா ஊழியம் சொல்லிட்டு அது முடியட்டும், நம்ம அடுத்து போகலாம். ஏன்னா பசங்களுடைய நிறையாவுடைய பேச்சு அந்த மாதிரி இருந்துச்சு, என் கூட இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்ல இருந்தாங்க, அதனால எனக்கு கொஞ்சம் அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் அது மாதிரிதான் வந்துச்சு எனக்கு.
0: அது எப்படி மாறுச்சு?
1: அது மாறுறதுக்கு நானும் முயற்சி எடுத்தேன். அப்படின்னா எங்க அம்மாவுடைய தம்பி, ஒரு கடைசி தம்பி உண்டு, ரிச்சர்ட் அப்படின்னு ஒரு தகுது, அவரும் என்ன பண்ணாங்க, அந்த ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ்ல இருந்தாரு. ஏன்னா அதனால இப்ப மாமா இருக்கிறாருல, அப்ப நம்மளும் போகணும் இன்ட்ரெஸ்ட். இதுக்கான ஃபார்ம் எல்லாம் நான் ஃபில் பண்ண போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கேட்டு ஃபார்ம் எல்லாம் வாங்கிட்டு வந்து ஃபில் பண்றேன். ஆனா எங்க அப்பா சொல்றாரு, நீ இது செய்யாத, இது உனக்கு நடத்தல் இல்லை, நல்லா இருக்காது, உன் தரிசனத்துல ஓடு, நீ ஆரம்பத்துல எப்படி இருந்து எப்படியே இரு அப்படின்னு. ஆனா நான் கேட்கல, நான் அது எப்படியாவது அந்த போலீஸ் போகணும் அப்படிங்கறதுல உட்காந்துட்டே இருந்தேன். இப்ப திடீர்னு ஒரு ரெண்டு நாள் எனக்கு தீராத வயிறு வலி, பயங்கர வயிறு வலினா பயங்கர, அப்பந்தான் வயிறு வலி அதிகமாச்சு, டாக்டர்கிட்ட போனோம். அப்ப அவர் என்ன சொன்னாருன்னா, இது மஞ்சள் காமலை மாதிரி இருக்குது, நீங்க இதுக்கு மஞ்சள் காமலைக்கு மருந்து எடுத்தா கொஞ்சம் கிளியர் ஆகும் அப்படின்னாரு. ஏன்னா அது வரைக்கும் அந்த மாதிரி எனக்கு வயிறு வலி வந்ததும் கிடையாது, சொன்னதும் கிடையாது. எங்க அப்பா ஒரே வார்த்தையில, பிழைக்கணும்னா ஜோ பண்ணு, இல்லைன்னா இது எனக்கு தெரியாது அப்படின்ட்டு அப்பா ஒண்ணு சொல்லல. அப்போ ஒரு சனிக்கிழமை காத்திருப்பு கூட்டம் சர்ச்சில் நடந்துட்டு இருக்குது. அப்போ அப்போ சர்ச்சில் வந்து என்னன்னா, நான் வந்து ட்ரம் எடுத்துட்டு பக்கத்துல ட்ரம் அடிச்சுட்டு ஒதுக்கி வச்சுட்டு சும்மா அப்படியே ஜோம் எடுத்து சும்மா உட்காந்துருக்கேன். எழுதி ஜோம்லாம் பண்ணல, சும்மா ஏன்னா மைண்ட்ல ஃபுல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ், அந்த போலீஸ் போகணும், அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணியாச்சு போகணும் கொடுக்கணும் இந்த மைண்ட்ல இருக்கிறேன். அப்பதான் எனக்கு என் பின்னாடி இருந்து யாரோ ஒருத்தர் வந்து, இன்னைக்கு உன் ஜீவன் போனா நீ என்ன செய்வ, அந்த ஒரு வார்த்தை, அது வந்து எனக்கு மறக்க முடியாத வார்த்தை, இன்னைக்கு உன் ஜீவன் போனா என்ன செய்வ. இப்ப என் பக்கத்துல தம்பி இருந்தான், அவன் இப்ப ராஜபுரத்துல ஜஸ் ஆஃப் கல்ல பாஸ்டா இருக்கிறான், நான் அவனை தட்டி கொஞ்சம் ஜாலியை விட்டு பாரு, தேவையில்லாம ஏன் பேசாத, அவனுக்கு உண்மை புரியல. அவன் சொல்ற, நான் உனக்கு உண்மை சொல்லலையே அப்படின்னு, நான் சொல்ல இல்ல நீ சும்மா இரு அப்படின்னு. மறுபடியும் நான் படையை உட்காந்துருக்கேன், மறுபடியும் என் காதல பின்னாடி கேட்குது, இன்னைக்கு நீ உயிர ஜீவன் போச்சுன்னா என்ன செய்வ, இதுக்கு இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸா போக மாறியா அப்படின்னு கேட்ட உடனே என் மனசு புரிஞ்சிருச்சு, இதுக்கு மேல நம்ம விட்டா சரியில்லை அப்படின்னு. உடனே அப்படியே முழங்கால் போட்டு சொன்ன ஆண்டவரே, நான் என்னை உள்ளி தூக்கம் கொடுத்துருவேன், நான் திரும்ப இந்த இதெல்லாம் எனக்கு வேண்டாம், ஊழியத்துக்கு வராண்டவர் எனக்கு இந்த வியாதியை மாற்றுங்க அப்படின்னு. அண்ணன் ராத்திரி சரியாச்சு, அண்ணோட சரி குளித்து ஒப்பு கொடுத்தது, இதுக்கு மேல நமக்கு இந்த மாதிரி எல்லாம் போனா நமக்கு சரி வராது அப்படின்னு புரிஞ்சுக்கிச்சு.
0: ஒருவேளை இந்த வைத்தவரி வரலன்னா நீங்க அதே வேலைக்கு போயிருப்பீங்க, ட்ராக்கே மாறி இருக்கும், என்ன ஆயிருக்கும்னு தெரியாது. சரி,
1: எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, ஆண்டோடைய கிருபையினால அந்த ஒரு இன்சிடென்ட் என்னைய டோட்டலா மாத்திச்சு. ஆமா,
0: அப்புறமா நீங்க டுவெல்த் முடிச்சிட்டு நேரம் ஊழியத்துக்கு
1: நேரம்
0: பைபிள் காலேஜ், பைபிள் காலேஜ் நீங்களாட்டு ப்ரிஃபர் பண்ணீங்களா இல்ல யாரும் கைட் பண்ணாங்களா?
1: பைபிள் காலேஜுக்கு வந்து என்னன்னா, நான் வீட்லயே முடிச்சிட்டேன், நான் முடிச்சுட்டு நான் பைபிள் காலேஜ் போறேன் போறேன்னு சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. அப்பா என்ன பண்ணாங்கன்னா, சரி ஒரு பேசிக்கா ஒரு நல்ல அஸ்திபாரம் இருக்கட்டும் அப்படின்னா, ஃபுல் காஸ்ட் ஃபுல், நம்ம கடைமலை குன்று ஃபுல் காஸ்ட் ஃபுல்ல அப்ப வந்து இது ஜாயின் பண்ணி விட்டாங்க. ஒரு 1 இயர் இங்க நீ கொஞ்சம் ஒரு படிச்சுட்டு வா. அதுக்கு பிறகு நான் சர்ச்சாப்பூர்ல இருக்கிறதுனால அங்க சில பிரச்சனை இருந்துச்சு. சர்ச்சாப்பூர் பசங்க வெளியில படிக்க கூடாது, அவங்க சர்ச்சாப்பூர்ல தான் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன டிசிஷன் எல்லாம் இருந்துச்சு. அதனால அப்பா என்ன பண்ணாங்க, ஒரு பேசிக்கா ஒரு அஸ்திபாரம் இருக்கணும்னு சொல்லி ஃபர்ஸ்ட் என்னோட ஒரு 1 இயர் இங்க கடமை கொண்டு பயில் கலந்தது.
0: சரி, அப்ப அதெல்லாம் இன்ட்ரெஸ்டா தான் போனீங்க. அப்புறம் அங்கேயும் இப்ப பழைய காலத்துல எல்லாம் என்னன்னா, வீட்டுக்கு உதவாதவங்க, கீழ்ப்படியாதவங்க, வேஸ்ட் எப்படியாவது போட்டு இப்படியாவது கொண்டு பைபிள் காலேஜ் விட்ட பழக்கம் எல்லாம் இருந்தது, இப்ப எப்படின்னு தெரியல. அப்ப அங்க பலதரப்பட்ட மக்கள் இருந்திருப்பாங்க. அங்க ஏதாவது டிஸ்கரேஜ், உங்களை டிஸ்கரேஜ் பண்ணக்கூடிய அனுபவங்கள் ஏதாவது இருக்கு?
1: ஸ்கூலுக்கு படிப்பு ஒண்ணு வர, அது ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட். பைபிள்ல நம்பர் ஒன்னா டாப்பா இருப்பேன். சர்ச்சில் சண்டே ஸ்கூல்ல வசனம் சொல்றது, விபிஎஸ் நியூ இயர் சர்வீஸ், இதெல்லாம் எங்க இருந்தாலும் நான் டாப்பா இருப்பேன். இதை கன்வென்ஷன்ல போய் சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி நடந்தாலும் அங்க ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் பண்ணுவேன். ஆனா இந்த ஸ்கூல் படிப்பு மட்டும் எனக்கு வந்து அது ஒரு பெரிய இதா இருந்துச்சு. அதுல பெரிய பாரம் போல, அது எனக்கு அதோட இன்ட்ரெஸ்டும் இல்லை பெரிய அளவுக்கு. அதனால இந்த பத்தி கொஞ்சம் தெரிஞ்ச சில பாஸ்டர்மாரா இருக்கட்டும், கூட இருக்கமா இருக்கட்டும், அவங்க பேசும்போது பாஸ்டர் பசங்கனாலே அவங்க படிக்கல அப்படின்னா ஒண்ணு வழி இல்லைன்னா ஊழித்து வந்துருவாங்க, அவங்க பெருமளிச்சு போயிடுவாங்க, அதுதான் அவங்க லைஃப் அப்படிங்கிற ஒரு பேச்சு நிறைய ஓடிச்சு. அது ஃபியூகாஸ்ல நிறைய இருந்துச்சு. அதுல சில சிலர் வந்து கிளாஸ் எடுக்கும்போது சொல்லுவாங்க, இந்த நம்ம மேக்சிமம் இந்த பைபிள்ல ஏழி பிள்ளைகள் இந்த மாதிரி சப்ஜெக்ட் எல்லாம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காவே இந்த பாஸ்ட் பையன்களாலே ஒரு பார்வை வந்து ஏழியின் பிள்ளைகளை வச்சே நம்மள பாப்பாங்க. இந்த எடை போடுறது இந்த பக்கம் ஏழியின் பிள்ளைகளும் இந்த பக்கம் நம்மளே வச்சு பாப்பாங்க. அப்படி பார்க்கும் போதெல்லாம் நீ படிக்காம வந்துட்டாங்க, சில பேருக்கு படிப்பு வரலாம், அது நம்மள அப்படி குத்துற மாதிரி பேசுவோம். படிப்பு வரலன்னா விழித்து வந்துருவாங்க, படிப்பு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் விழித்து வந்துருவாங்க, நம்ம நமக்கு ஆண்டர் அழைச்சாரு பசங்க இருக்குன்னு சொன்னாலும் அதை ஏத்துக்க மாட்டாங்க. அந்த உறுதி எனக்கு ரொம்ப திட்டே இருந்துச்சு. ஆமா,
0: உங்க மைண்ட் கொஞ்சம் நல்லா ஆயிருச்சு
1: இருந்துச்சு எனக்கு. அது வருஷம் எனக்கு நான் போனேன், அதுல பயிர்வாஞ்சி போய் 1.5 வருஷம் எனக்கு வந்து ஆண்டர் அழைச்சாரா அழைக்கலையா, நம்ம எல்லாம் வந்துட்டோமா, இல்ல அவங்க சொல்ற மாதிரி நமக்கு படிக்க முடியாம தான் அங்க வந்துட்டோமா, இது எனக்கு ரொம்ப இருந்துச்சு. நான் அதையும் ஆண்டர் ஒரு நாள் மாத்துனாரு. எனக்கு நான் ஊழித்து போகும்போது ஏசாய 41:15 இதை போரடிக்கிறதுக்கு உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரம் ஆக்குவேன், நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை முதற்கு ஒப்பாக்குவேன். இந்த வசனம் தந்துதான் ஆண்டர் நீங்க ஊழித்துக்கு அழைச்சி. அப்போ ஒரு 1.5 வருஷம் ஆச்சு. அப்போ நான் ஒரு நாள் ஒரு மீட்டிங் போறோம், அப்போ நான் கோயம்புத்தூர் போயிட்டேன், கோயம்புத்தூர் சர்ச்சாப்பாடு பைபிள் காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கிறாரு. அப்போ ஒரு மீட்டிங் கூட்டு போயிருந்தாரு. அப்போ அந்த மீட்டிங் போகும்போது எனக்கு அது அதிக பாரம் ஆச்சு. நம்ம நம்மள உண்மையில ஆண்டர் அழைச்சாரா இல்லையா, இன்னைக்கு அது உறுதி ஆகணும் நின்று போய் நான் ஜபத்துல உட்கார்ந்து இருக்கிறேன். அப்போ அந்த பாஸ்டர் ப்ரேயர் நடத்திட்டே இருக்கிறாரு. நடத்திட்டே இருக்கும்போது நான் கேட்கிறேன், ஆண்டவத்தை, ஆண்டவரை என்ன அழைச்சது உண்மைன்னா இந்த ஊழியக்கார் வாயிலிருந்து இந்த வசனம் வரணும், ஏசாய 41:15 அவர் சொல்லணும், இன்னைக்கு அவர் அந்த வசனத்தை சொல்லி இந்த வசனத்தின்படி கர்த்தர் உன்னை அழைச்சாருன்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னா எனக்கு தெரிந்து பைபிள் படிச்சு கண்டினியூ பண்றேன். இல்ல எனக்கு இது வேண்டாம், ஏன்னா எனக்கு எல்லாரும் சொல்ற மாதிரி நான் வந்து ஒரு தோத்து போன இடத்துல வந்து நிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு. ஆனா நான் சொல்லி ஒரு 2 நிமிஷம் ஆகல, அந்த பாஸ்ட் வாயில இருந்து அதே வார்த்தை வருது, இதை போரடிக்கிறதுக்கு உன்னை புதிதும் கூர்மையுமான பற்பொருள் எந்திரமா. என்ன அறியாம ஒரு தேவ பிரசனம் நிரப்பிச்சு, ஒரு என்னுடைய இருதயமே ஃப்ரீ ஆயிடுச்சு. அன்னைக்கு உறுதியாச்சு, இல்ல அவன் ஸ்கூல் படிப்பனும் ஆறாம் அதுக்கல, ஆனா கர்த்தர் நம்மள அழைச்சாரு நம்மள நடத்துவார் அப்படின்னு. அதே மாதிரி காலேஜ்ல, காலேஜ் செகண்ட் வந்தேன், காலேஜ் ஃபர்ஸ்ட் என் ஃப்ரெண்ட் ஒரு பையன் எடுத்தான் மார்க், 3 வருஷம் முடிக்கும் போது நான் 3 வருஷம் முடிக்கும் போது காலேஜ் செகண்ட்ல வந்து இன்னைக்கு அனுபவி.
0: சரி சரி, ஆண்டு பேச இல்லைன்னா திருப்பியும் பழையபடி வேலை கிளம்பி முடிக்கும்
1: சரி ஆயிடுச்சு.
0: நிலைத்தவர் உண்மை விட மாட்டேன், உங்களை கொண்டு செய்ய வேண்டிய கருத்து உங்களை கொண்டு தான் செய்யும். சரி, அது பைபிள் முடிச்சுட்டு அடுத்தது எப்படி என்ன
1: சோட? இப்போ வந்து 1 இயர் ட்ரைனிங் போட்டாங்க திண்டுக்கல்ல, வாழைக்காப்பட்டி பிரிவுன்னு சொல்லி அனைத்தும் ரோட்ல ஒரு சர்ச்சா உட்காந்து வச்சிருக்குது. அங்க ஒரு 1 இயர் என்னை அசிஸ்டன்ட் பாஸ்டர் அங்க வச்சிருந்தாங்க. அதுல பாஸ்டர் டேனியல் வஞ்சு போவான் அப்படிங்கிற ஒரு பாஸ்டர் இருந்தாரு. அவருக்கு நான் சர்ச் ஒரு பெரிய சர்ச், ஒரு 200 பேர் வர வச்சிருச்சு. அங்க நான் ஒரு 1 வருஷம் அங்க நான் அசிஸ்டன்ட் பாஸ்டர் இருக்கேன்.
0: அப்ப அந்த நேரத்துல நெருக்கடிகளை ஏதாவது சந்திச்சீங்களா?
1: இந்த நேரத்துல பெரிய அளவுக்கு நெருக்கடி ஒண்ணும் கிடையாது. அவங்க
0: ஃப்ரீயா விட்டாங்க,
1: அவங்க ஃப்ரீ தான். என்ன அப்படின்னா, நமக்கு எனக்கு வந்து அங்க அங்க இருந்த மெயின் ஒர்க் எனக்கு கீபோர்ட் வாசிக்கிற ஒர்க் தான். சர்ச்சில் கீபோர்ட் வாசிக்க ஆள் கிடையாது, அதனால எனக்கு இருந்த மெயின் ஒர்க் கீபோர்ட் வாசிக்கிறது தான். வேணாம், ஸ்டேஜ்ல ஏன நாளே கிடையாது. எனக்கு இன்னொரு அசிஸ்டன்ட் பாஸ்டர் உண்டு, அவர் பாட்டு பாடுவாரு, சங்கீதங்கள் வாசிப்பாரு. எனக்கு ஒரே ஒர்க் லெஃப்ட் சைட்ல கீபோர்ட் இருக்கும், கீபோர்ட் தான் நமக்கு ஒர்க். ஏன்னா பாஸ்டர் கார் ஓட்டுவேன், அவர் கூட கேப்ரே இருக்கும்னா கூட போவேன். அதனால எனக்கு பெரிய அளவுக்கு திண்டுக்கல் இருக்க வரைக்கும் ஏதோ ராஜ வாழ்க்கை, அது அப்படியே சும்மா அப்படியே போயிட்டே இருந்துச்சு. அது பெரிய அளவுக்கு ஒரு மினிஸ்ட்ரியில வளர்ந்தேன்னு சொல்றதுக்கு திண்டுக்கல்ல ஒண்ணு எனக்கு இல்லை. அங்க நிறைய விஷயங்கள் சும்மா என்னன்னா, பெரிய அளவுக்கு எனக்கு எங்களுக்கு ஒர்க் இல்லை, சார் பாஸ் தான் பேரு, ஆனா பெரிய அளவுக்கு ஒர்க் இல்ல,
0: கீபோர்ட்ல மட்டும் தெரியும்.
1: அவ்வளவு, அது மட்டும் தான் நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆச்சு, தவிர அது பெரிய அளவுக்கு நமக்கு இது இல்ல.
0: சரி, அங்க முடிச்சுட்டு அடுத்தது
1: அதுக்கடுத்து அங்க முடிச்சுட்டு அப்பாட்டே வந்தேன். அப்பாட்ட வந்து அடுத்த ஒரு 2 வருஷம் அப்பாட்ட அசிஸ்டன்ட் பாஸ் சார்.
0: ஓ சரி
1: ஆமா, அப்பா கூட இருந்தேன் 2 வருஷம். அப்பா கூட மினிஸ்ட்ரி போறது அது கொஞ்சம் எனக்கு பிஸியா இருந்துச்சு. அப்பா கூட இருக்கும் போது சர்ச்சில் சர்ச் ப்ரேயர்ஸ் ஃபுல்லாவே நான் பார்த்துக்கிட்டேன். பைபிள் ஸ்டடி, அந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர், சண்டே சர்வீஸ் மட்டும் அப்பா நடத்துவாங்க, மற்றபடி ப்ரேயர் எல்லாமே அப்பா கூட நான் 2 வருஷம்.
0: எப்ப தனியா எடுத்தது?
1: 2016 மேரேஜ் ஆச்சு. 2016 செப்டம்பர்ல மேரேஜ் ஆச்சு. ஒய்ஃப் இவங்க வந்து ஆக்சுவலி அவங்களும் எங்க சர்ச் பிலீவர் தான், எங்க அப்பாவுடைய சர்ச் பிலீவர் தான். அவங்களும் பைபிள் காலேஜ் மிஸ்ஸிங் முடிச்சுட்டு மாரானந்தா நாங்குநேரி பைபிள் காலேஜ்ல 1 வருஷம் அவங்களும் படிச்சதுதான் முடிச்சாங்க. முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு மேரேஜ் ஆச்சு. அடுத்து மேரேஜ் ஆகும் போதே நான் அப்பா சொல்லிட்டேன், நான் எனக்கு ஒரு கொஞ்ச நாள் வெளியில போகணும், எனக்கு இதுல வேண்டாம், எனக்கு எனக்கு அதெல்லாம் அப்பா கூட இருக்கிறது எனக்கு ஒரு அந்தளவுக்கு ஒரு இதாகி ஃப்ரீயா இல்ல. ஃப்ரீயா இல்ல மீன்ஸ் எனக்கு எனக்கு நமக்குன்னு தரிசனம் இருக்குது, நம்மள கத்தர் பயன்படுத்தணும், இல்லை அப்பா நிழல்ல நம்ம இருக்க வேண்டாம், அது ஒரு இதா இருந்துச்சு எனக்கு. சரி மேரேஜ் வரைக்கும் அப்பா கூட இருப்போம், அதுக்கு நமக்கு தனி ஊழியம் வேணும் அப்படின்னு. பின்னாடி மேரேஜ் முடிச்சோடனே நான் ஸ்தாபனத்துக்கு நான் சொன்னேன், ஸ்தாபனத்தை சொல்லி அவங்க லெட்டர் போட்டு சொன்னாங்க, நான் லெட்டர் போட்டேன். அதுக்கு பிறகு ஒரு மே மாசம் இனி இங்க தொழிற்கோடுல கன்னியாகுமரி தொழிற்கோடு அங்க இருந்து நான் தெரியுங்க.
0: இங்க இப்போ இப்போ தொழிற்கொண்டு தான் இருக்கிறீங்க. இங்க எப்படி ஊழிய காரியங்கள்ல எப்படி இங்க எதிர்ப்பு காரியங்கள் இருக்கிறதா?
1: இங்க ஆரம்பங்கள்ல ரொம்ப கஷ்டப்பட்டோம். நான் இங்க வந்து 2017 மே 14 இங்க வந்தோம். இங்க வந்தப்போ அப்ப இருந்த சிச்சுவேஷன் என்ன, ஸ்தாபன சபைகள்னாலே ஆட்டோமேட்டிக்கா ஒரு பாஸ்ட் மாறும் போது அடுத்த சபைகள் சின்ன ஒரு குழப்பம் உண்டாகும். அதுல கொஞ்சம் ஒரு வெளியில் நிப்பாவே, கொஞ்சம் உள்ள இருப்பாங்க, கொஞ்சம் ஒரு குழப்பத்தெல்லாம் வந்தது. அப்போ நான் உள்ள வரும்போது ஆட்கள் மொத்தமே ஒரு 12 பேர் மட்டும்தான் உள்ள. நிறைய பேர் வெளியில போயிட்டாங்க, ஃபேமிலி எல்லாம் அவங்க வெளியில போயிட்டாங்க. அதனால அவங்கள போய் சந்திச்சாலும் அவங்க அதுல வர்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுது. இல்லை ரொம்ப நெருக்கடியான தேவைகள் ஒரு பக்கம், நிறைய சூழ்நிலைகள் இருந்துச்சு நமக்கு அதை ஃபேஸ் பண்ணி வர்றதுக்கு. ஏன்னா எனக்குன்னா திருநெல்வேலி பழக்கம் வேற, கன்னியாகுமரி பழக்கம் வேற. இதை பழகிறதுக்கே ரொம்ப நாள் ஆச்சு. சர்ச்சுடைய ஆராதனை ஒழுங்குகளா இருக்கட்டும், இங்க உள்ள சில காரியங்கள், ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கு இப்படி இப்படிதான் நாங்க பண்ணுவோம் அப்படின்னு ஒரு சில ஒரு காரியங்கள்லாம் வச்சிருப்பாங்க. இதை பழகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆச்சு. அதனால அது வரைக்கும் எங்களுக்கும் விசுவாசிகளுக்கும் ஒரு போராட்டம் போலவே போயிட்டு இருந்துச்சு. ஆனா ஆன்றதெல்லாம் மாத்தினார்.
0: ஏதாவது காரியங்களுக்கு அவங்க இடத்துல பாரத்தோடு ஜபிக்க வருவாங்களா? ஆண்டவர் ஏதாவது காரியங்கள் செய்திருக்கிறாரா?
1: நிறைய செய்திருக்கிறார். நாங்க வந்து புதுசுல இங்க வந்து வேற ஊழியம் பெருசா பெரிய அளவுக்கு எனக்கு பண்ண இருக்குன்னா வீட்டு கூட்டங்களும், அங்க அப்பா இருக்கும் போது வீட்டு கூட்டங்கள் நிறைய, டெய்லி வீட்டு கூட்டங்கள் இருக்கும், ஆனா பிஸியாவே இருக்கும். இங்க அப்படி ஒண்ணும் இல்லை, சண்டே சர்வீஸ், வெள்ளிக்கிழமை ப்ரேயர், சனிக்கிழமை ஒரு ப்ரேயர், இப்படியே சுத்திட்டு இருந்ததுனால நாங்க சர்ச்சில் ப்ரேயர் ஸ்டார்ட். சரி நம்ம சர்ச்சில் உட்காருவோம், யாரு வந்தாலும் வரட்டும், நம்ம கொஞ்சம் ஜோம் பண்ணுவோம் அப்படின்னு. அப்படி ஃபர்ஸ்ட் இங்கே ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் 2017 ஆகஸ்ட் ஒரு 21 நாள் ப்ரேயர் நடத்தினாங்க. அப்ப அதுல ஒரு ஃபேமிலி உள்ள வந்தாங்க இந்த ஜபத்துக்காகவே. அவங்க அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஜூலைல இறந்தாரு, அதனால அவங்க ரொம்ப கடன் பாரத்துல நெருக்கப்பட்டுட்டு இருந்தாங்க. அவங்க அந்த ஜபத்துல உள்ள வந்தாங்க, உள்ள வந்து அந்த ஃபாஸ்டிங் வேல அவங்க ஜபிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த அந்த ப்ரேயர் அவங்களுக்கு ரொம்ப தொட ஆரம்பிச்சு. அந்த ஜபங்கள் தொடர்ந்து ஒரு வருஷம் கிட்ட அந்த ஜபங்கள் தொடர்ந்து நடந்துட்டே இருந்துச்சு. மாசம் ஒரு 21 நாள், 40 நாள் கண்டினியூவா, மேக்ஸிமம் ஒரு வாரம் கேப் இருக்கும், அடுத்த ப்ரேயர் இப்படியே நடந்துட்டு இருந்துச்சு. ஒரு 1 இயர்ல கிட்டத்தட்ட அவங்க அவங்க வீட்டுல ஒரு 40 லட்சம் ரூபாய் கடன் மாறிச்சு. ஒரு 1 இயர்ல அவங்களுக்கு அவ்வளவு தூரம் ஆண்டு நிறைய அற்புதம் செய்து. ஓகி புயல் வந்துச்சு 2017, அப்ப நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க. அந்த டைம் ஒரு ஃபாஸ்டிங் வேல நடந்துட்டு இருந்துச்சு. அவங்க அந்த ஜெபத்துல ரொம்ப போராட்டி ஜெபம் பண்ணாங்க. அவங்க நிறைய வாழை எல்லாம் போட்டிருந்தாங்க, அதை வச்சு சில கடன்களை அடைக்கணும் பிளான் பண்ணாங்க. ஒரு வாழை கூட அந்த ஓகி புயல்ல
0: பாதிக்கப்பட்டாங்க.
1: அப்படி அற்புதம் செய்தாங்க, அது ஒரு பெரிய மராக்களா மாறிச்சு அவங்களுக்கு. அதன் மூலமா அவங்களுக்கு வந்து அந்த கடன் பாரத்துல நிறைய ரிலீஃப் ஆச்சு, நிறைய மாற்றம் வந்துச்சு. பின்ன அந்த பொண்ணு அவங்க பொண்ணு வந்து கனடா போறதுக்காக பிரயாசப்பட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு 40 நாள் ப்ரேயர் நடந்துட்டே இருந்துச்சு. அந்த ஜபத்துல ரொம்ப நல்லா அதிகால ஜபம், பகல் ஜபம், சாயங்கால ஜபம், எல்லா ஜபத்துக்கும் வருவார். ஆனா அவன் எங்க வெளியே சொல்லலை, நான் கனடா போறேன்னு வெளியே சொல்லவே இல்லை. ஆனா அந்த ஜபத்துல அவங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்தேன். அவனுடைய எக்ஸாம் காரியங்கள்லாம் பாஸ் பண்ணி வைத்தார். சாத்தியமே இல்லாத இடத்துல ஒரு வாசல் திறந்துச்சு. அவர் போறதுக்கு 3 நாளைக்கு தான் என்ன சொன்னான், நான் கனடா போறேன் பஸ் ட்ரைவ் அப்படின்னு. அந்த அளவுக்கு பெரிய வாய்ப்பு அந்த ஜபத்துல கத்துற அவங்களுக்கு அற்புதம் செய்தார்.
0: தொடர்ந்து ஒழித்து பண்ணிட்டு ஊழித்து வந்தனால உங்க வாழ்க்கையில சந்தோஷம் தவிர வேற ஒரு துக்கம் ஒண்ணுமே இல்லை. உலகத்துல வேற என்ன இருக்கு அப்படின்னா, சரி ஆண்டவர் பயன்படுத்தி தந்திருக்கிறார். இப்ப என்னன்னா, நீங்க இப்போ ஜனங்கள் உங்களுடைய சாட்சி அதை பார்த்துட்டு இருக்கிறாங்க. நீங்க இப்படி பாஸ்டர் ஃபேமிலியில இருந்துச்சு கண்ட்ரிபியூட் பண்ணி இந்த பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையும் டேக்கிள் பண்ணிட்டு ஆண்டவர் ஊழியத்தை செய்றீங்க. அப்ப இந்த உங்கள்கிட்ட கேட்டுட்டு இருக்கிற மக்களுக்கு நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? அவங்க எப்படி வாழணும், எப்படி இருக்கணும் அங்கிறது ஒரு 2 3 நிமிஷம் அவங்க சொல்லலாம்.
1: கண்டிப்பா இது ரொம்ப முக்கியமானது. என்ன அப்படின்னா, நம்மள எல்லாரையுமே ஆண்டவர் வந்து கவனிச்சுட்டே இருக்கிறார். இப்ப நிறைய பேர் என்னன்னா, பெந்தைக்கோஸ்தே குடும்பத்திலேயே பிறந்து வளர்ந்து, ஆனா அந்த சண்டே ஸ்கூல் வரும் வரைக்கும் அந்த பிள்ளைகள் வந்து கொஞ்சம் நல்லா இருப்பாங்க. அந்த சண்டே ஸ்கூல் வரும் வரைக்கும் அந்த பிள்ளைகள் வந்து கர்த்தரோடு இருப்பாங்க. ஆனா அதுக்கு பிறகு வந்து பிள்ளையுடைய வாழ்க்கை நிறைய இடத்துல தடுமாறுறத நம்ம பார்க்கிறோம். இதுல என்ன அப்படின்னா, நான் நான் பார்த்த வரைக்கும் என்ன அப்படின்னா, எங்க அம்மா அப்பாவுடைய பிள்ளைகள் அவங்க என்ன செய்வாங்கன்னா, நாங்க +2 படிக்க வரைக்குமே வீட்டுல இருக்கும்போது எங்க தலையில கை வச்சு கை ஜோம் பண்ணுவாங்க. ராத்திரி எல்லாம் என்ன செய்வாங்கன்னா, தலையில கை வச்சு ஜோம் பண்ணுவாங்க. என் பிள்ளைகள் எல்லாம் ஊழியம் செய்யறாண்டவரே. 6 பிள்ளைகள் எங்க அம்மா எங்க அப்பா அம்மாங்க, அவங்க 2 பேருமே அதிகமா ஜோம் பண்ணது பிள்ளைங்க ஊழியம் செய்யணும் ஊழியம் செய்யணும். ஒவ்வொரு நாளும் தலையில கை ஜோம் பண்ணுவாங்க. இதை நாங்களே ஃபீல் பண்ணிருக்கிறோம், ராத்திரி அம்மா ஜோம் பண்ணாங்க அப்படின்னு. அந்த ஜபங்கள் எல்லாமே ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கிச்சு. ஒருவேளை இந்த நிகழ்ச்சியில நீங்க பாப்பீங்க அப்படின்னா, உங்க பிள்ளைகளுக்காக நீங்க ராத்திரி நேரங்கள்ல அவங்க தலையில கை ஜோம் பண்ணுங்க. அவங்க என்ன ஆகணும்னு நீங்க விரும்புறீங்களோ அதை சொல்லி ஜோம் பண்ணுங்க. ஏன்னா உலகம், மாமிசம், பிசாசு இதெல்லாமே பிள்ளைகளை நெருக்கி கொண்டுதான் இருக்குது. ஆனா பின்னாடி ஒரு ஜபம், பிள்ளைகளா தங்கள் வாழ்க்கையில நம்ம ஜோம் பண்ணணும், ஆண்டவரை தேடணும்னு உணர்ற வரைக்கும் பெற்றோருடைய ஜபம் பிள்ளைகளுக்கு ரொம்ப தேவை. சோ நீங்க கண்டிப்பா ஜோம் பண்ணுங்க. அப்படி ஜோம் பண்ணும் போது பிள்ளைகள் வாழ்க்கையில கத்து பெரிய காரியங்களை செய்வார். இது வளர்ந்து வர்ற வாலிபர்களுக்கு, இதை பார்க்கிற வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்றது ஒண்ணுதான், நம்மளை அழைச்ச ஆண்டவர் சின்ன வயசுல என்ன கற்றுக்கொண்டோமோ, சின்ன வயசுல நல்லா வசனம் படிப்போம், நல்லா ஜோம் பண்ணுவோம், நல்லா ஆண்டவரை ஆராதிப்போம். ஆனா ஒரு கட்டத்துக்கு பிறகு, ஒரு 10th 11th 12th காலேஜ் வரும்போ ஃப்ரெண்ட்ஸ் பெருகுவாங்க. நண்பர்கள் பெருகும் போது விஷயத்த புரிஞ்சுக்கோங்க, நண்பர்கள் எல்லா நாளுமே உங்களுக்கு உதவியா இருக்க மாட்டாங்க. அவங்க நிறைய ஆலோசனை சொல்லுவாங்க, நிறைய இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. நம்ம அதை பார்த்து ஏமாந்து போகாதபடி, நான் வாழ்க்கையில் கத்துக்கிட்ட ஒன்னே ஒன்று தான், சின்ன சின்ன இன்சிடென்ட்டையும் இது என்னன்னு யோசிப்பேன். அது ரொம்ப முக்கியம். சும்மா ஒரு பைக்ல போறோம், திடீர்னு ஒரு நாய் கூட்டம் வந்தா கூட நான் ஜோம் பண்ணேன், ஆண்டவரே ஏதாவது தப்பு பண்ணி தான் மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு. ஏன்னா சின்ன சின்ன இன்சிடென்ட்லையும் என்ன ஆண்டு இப்பதான் நம்மளோட பேச முடியும். நேரம் வந்து மகனே மகளே அது ஒரு கட்டத்தில் பேசுவார், ஆனா பல நேரம் இன்சிடென்ட் தான், சின்ன சின்ன தோல்விகள், சின்ன சின்ன ஒரு போராட்டம், சின்ன சின்ன பலவீனம் இதெல்லாம் வரும்போது நான் அதிகமா ஜோம் பண்ணேன். இப்பவும் தான் ஜோம் பண்ணுவேன், ஆண்டவர் ஏதாவது செஞ்சிருந்தா மன்னிங்க, ஏதாவது செஞ்சிருந்தா இந்த குறைகளை மாத்துங்க. சோ அப்படி ஜோம் பண்ணுங்க. அப்படி இன்சிடென்ட் வரும்போது யோசிங்க, ஏன் இது என் வாழ்க்கையில வருது, இது என் வாழ்க்கையில ஏன் கத்தர் அனுமதிக்கிறார், அப்படி யோசிங்க. கொஞ்சம் உங்களை ஆண்டவர் கையில ஒப்பு கொடுங்க, நிச்சயமா ஆண்டவர் உங்களை மகிமையா மாத்தி நடத்த வல்லவரா இருக்கிறார். எனக்கு சின்ன வயசு தான், இப்போ எனக்கு வயசு 31 வயசு தான் ஆகுது இப்போ. ஆனா இதுவரைக்கும் ஆண்டவர் திருவையா 17 வயசுல நான் ஊழியத்துக்கு வந்துட்டேன். 17 வயசுல இருந்து இது வரைக்கும் கர்த்தர் மகிமையா நடத்துற இந்த ஜபங்கள் தான் இப்பவும் நான் அதிகமா ஜோம் பண்றது. அந்த ஒண்ணுதான் சின்ன சின்ன இன்சிடென்ட்டையும். ஆனா நான் இன்னைக்கு காலையில கூட நான் இதுக்காக ஜோம் பண்ணும்போது, அந்த ப்ரோக்ராம்க்காக ஜோம் பண்ணும்போது, நான் அதை தான் ஆண்டர் சொல்லி ஜோம் பண்ணேன், ஆண்டரே நீர் ஏதோ ஒரு புதிய மாற்றத்தை செய்கிறீர், அதற்காக நன்றி. ஏன்னா ஒவ்வொரு காரியமும் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில அது நன்மையானாலும் தீமையானாலும் ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறார். இதை நாம் புரிந்து கொண்டோம்னாலே அந்த இன்சிடென்ட புரிந்துட்டு, ஓகே என்ன சிலர் சொல்லுவாங்க தெரியுமா, சில பேர் நமக்கு தலையெழுத்து நடக்குது நம்ம வாழ்க்கை இப்படிதான் அப்படின்னு இப்படி போறது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒவ்வொரு இன்சிடென்ட்டையும் நின்னு கவனிச்சு இதுல என்னன்னு நீங்க ஒரு நிமிஷம் யோசிங்கல, கண்டிப்பா கர்த்தர் நம்மகிட்ட பேசுவார். நம்ம யோசிக்காததுனாலதான் நம்ம விழுந்துட்டே இருக்கணும். சின்ன சின்ன காரியத்தை யோசிக்க ஒரு நிமிஷம், நீங்க இது ஏன் நடக்குது, இது ஏன் நடக்குது, யோசித்து பாருங்க, நிச்சயமா ஆண்டு நடத்துவார். இன்னைக்கு நான் ஊழியக்காரனா இருக்கிறேன், என் தம்பி வள்ளியூர் ராதாபுரம் பக்கத்துல அவன் பாஸ்டா இருக்கிறான், ஊழியக்காரனா இருக்கிறான், அவன் பைபிள் காலேஜ் டீச் பண்றான். என்னுடைய 3வது தம்பி அவனும் பைபிள் காலேஜ், அவன் இன்ஜினியரிங் முடிச்சான், பைபிள் காலேஜ் முடிச்சான். இன்னைக்கு அவனுக்கு ஒரு பாரம், மிஷினரியா போகணுங்கிற ஒரு பாரம். இன்னைக்கு சவுத் சூடான்ல ஆணுடைய ஊழியத்தை செய்யறதுக்காக கடந்து போயிருக்கிறான். 2 வாரம் ஆச்சு அவன் சவுத் சூடான் போய், அங்க போய் கத்துடைய ஊழியத்தாவே செய்கிறான். என்னுடைய 4வது தம்பி அவனும் ஊழியத்துல இருக்கிறான், அவன் கேரளா பைபிள் காலேஜ்ல டீச்சரா இருக்கிறான், எம்டி முடிச்சுட்டு அங்க டீச்சரா இருக்கிறான், அங்க சர்ச் நடத்திட்டு இருக்கிறான், கேரளாவிலே அவன் ஊழியம் செய்யறான். தங்கச்சி, தங்கச்சியுடைய ஹஸ்பண்ட் அவர் ஏஜி பாஸ்ட், அவரும் ஊழியத்துல இருக்கிறா, தங்கச்சி பைபிள் காலேஜ் முடிச்சிருக்கிறா, ஊழியத்துல இருக்கிறா. கடைசி தங்கச்சி 12th படிக்கிறா, அவளும் அடுத்த வருஷம் முடிச்ச உடனே மே மாசம் முடிச்சு ஜூன்ல அவளும் ஊழித்தா போறான், அவ வேற டிகிரி ஒன்றும் வேணாம் அப்படின்ட்டா ஊழித்து போறான். இப்படி ஃபேமிலி எல்லாமே அந்த ஊழியத்துக்குள்ள கர்த்தர் கொண்டு வந்தார். அதுக்கு ஒண்ணு அப்பா அம்மாவுடைய ஜெபம், அவங்களுடைய ஒரு பெரிய பிரயாசம், அது ஒண்ணு. 2, வளர்ந்து வரும்போது சின்ன சின்ன இன்சிடென்ட்டையே எங்க வீட்டுல கத்துக் கொடுத்தது ஒண்ணுதான், நீ ஜோம் பண்ணு, இது தோல்வியா ஜோம் பண்ணு, பிரச்சனையா ஜோம் பண்ணு, இதுல கத்தர் ஏதாவது கத்துக் கொடுப்பாரு ஜோம் பண்ணு, இது எங்களை கற்றுக் கொடுத்தாங்க. அந்த ஜபங்கள் இது வரைக்கும் நடந்துச்சு. நிச்சயமா உங்க வாழ்க்கையில் கத்தர் அற்புதம் செய்வார். சின்ன சின்ன இன்சிடென்ட்டையும் நின்னு யோசிங்க, ஒரு 10 நிமிஷம் யோசிங்க, கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார்.
0: நன்றி பாஸ்டர், இன்னைக்கு உங்க ஊழியங்க உங்க சாட்சியில் கேட்டு ரொம்ப சந்தோஷம். நிச்சயமா இது அநேக ஜனங்கள் பார்த்திருக்கிறாங்க, உங்களுக்கு ஜெபிப்பாங்க, கடவுளுக்கு ஆசீர்வதிப்பாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நல்ல ஒரு சாட்சியை கேட்டோம். அதாவது ஊழியக்கார குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து அப்படி கண்டினியூ பண்ணி ஊழியத்தில் வந்திருக்கிறாங்கன்னு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். நீ உலகத்துல பார்க்கும்போது பெற்றோரெல்லாம் ஊழியக்காரர்களாக இருந்தால் கூட பிள்ளைகளை ஆண்டவருக்கு என்று சொல்லி கொடுப்பது கிடையாது. வேலை பார்த்தால் கூட ஒரு ஊழிய பாதையில பங்கு கொள்ளுங்கள், ஆண்டவருக்காக ஏதாவது செய்யுங்கள் என்று சொல்லிக் கொடுப்பதும் இல்லை, செய்கிறதும் இல்லை. அப்படிப்பட்ட காலத்தில அண்மை சகோதரி ஆண்டவர் அழைத்து அப்படியே வேறு பிரித்து கொண்டு வந்து இந்த அப்பா அம்மாவுடைய அடைக்கலத்துல வச்சு இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங்கா வல்லமையா ஊழியம் செய்கிற ஒரு மகனாக கர்த்தரவரை மாற்றி இருக்கிறோம். ஆகவே இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள், நீங்களும் இந்த உலகத்தில் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, கொண்டு போக போகிறதும் இல்லை. உங்களுடைய உலகப்பிரான் வேலைகளை செய்து கொண்டிருந்தாலும் உங்களுடைய பிள்ளைகள் எப்படியாயிலும் ஆண்டவரை அறிவிக்கிற, ஆண்டவருக்காக பிரயோஜனப்படுகிற பிள்ளைகளாக வளர வேண்டும் என்று சொல்லி நீங்கள் வாஞ்சியுங்கள், வாஞ்சித்து அவர்களுக்காக ஜெபியுங்கள். நிச்சயமாக ஒரு நாள் இயேசு வரப்போற அந்த நாளில் நாமும் நம்முடைய குடும்பத்தார் அத்தனை பேரும் அந்த பிரதிபலன்களை பெற்றுக்கொண்டு சந்தோஷமா அவரோடு கடன் செல்லும்படியாக நம்முடைய குடும்பங்களை வளர்ப்போம். கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிப்பார். கர்த்தர் சித்தமானால் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். காட் பிளஸ் யூ ஆல்.
1: Thank you.

ஆண்டவரே, சிறு பிராயம் முதல் கொண்டு இந்த நாள் வரையில எங்களை கரம் பிடித்து தூக்கி வந்தீரே, உம்முடைய தோள்களிலே சுமந்து கொண்டு வந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு உணவு உடை கொடுத்து எங்களை ஆதரித்து வந்தீரே. எல்லா ஜனங்களும் போற்றி துதிக்கிற தெய்வமே.

முடிவில்லாத ராஜ்யத்தை அருள, திரும்பவும் வருவேன் என்று சொன்னிறேன். ஆண்டவரே, பரலோகத்திலே உம்மையல்லாமல் வேற எங்களுக்கு யார் உண்டு அப்பா? இந்த பூலோகத்திலும் நீர்தான்.

பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. Lord, we need your presence. Grant us thy presence, Lord. Lord, we want to carry your presence, oh God. ஆண்டவரே, மோசே மாதிரி நாங்களும் ஜெபம் பண்றோம். உங்க பிரசன்னம் இல்லாத வாழ்க்கை வேணாம், உங்க பிரசன்னம் இல்லாத ஆராதனை வேண்டாம், உங்க பிரசன்னம் இல்லாத ஊழியம் வேணாம்ப்பா. எங்கள் மத்தியில் உலாவிட ஆண்டவரே.

அம்மா, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, எங்கள் குடும்பத்திலே, எங்கள் சபையிலே, எங்கள் தேசத்திலே, நீர் உலாவும் உலாவும் ஆண்டவரே. எங்கே ஒரு மனமும் எங்கே பரிசுத்தமும் இருக்கிறதோ அங்கே நீர் உலாவுவீராண்டவரே. எங்களை பரிசுத்தப்படுத்தும் உலாவுகிற ஒரு பரிசுத்த ஆலயமாக எங்களை மாற்றும் ஆண்டவரே.

Oh Jesus, we worship the Lord. இயேசுவே, நாங்களுமை ஆராதிக்கிறோம். நீர் ஆதியும் அந்தமும் ஆனவர், அல்பாவும் ஒமேகாவும் ஆனவர், முந்தினவரும் பிந்தினவரும் ஆனவர், இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவரும் ஆகிய ராஜாதி ராஜா நீர். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே.

இயேசுவே, நீரே எல்லா நாமத்திலும் மேலானவர். எல்லா முழங்கால்களும் உமக்கும் முன்பதாக முழங்கும். எல்லா நாவுகளும் இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கை செய்யும். அதற்கு நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. We worship you, Lord. Hallelujah.

ஆர்ப்பாட்டத்தில் முடிக்கப்படக்கூடாது. ஆராதனை அர்ப்பணத்தில் தான் முடியவே. ஆண்டவரே, எங்களுடைய சரீரங்களை ஜீவ பலியாக உம்முடைய சமூகத்திலே உம்முடைய பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை இன்னும் பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவரே, பரிசுத்தத்தோடு நாங்களுமை ஆராதிக்க நாங்கள் ஆராதிக்கும் பொழுதே பாவ உணர்வும் பரிசுத்த ஏக்கமும் எங்களுக்குள்ளே உண்டாகட்டும். ஆண்டவரே, ஓ ஹல்லேலூயா, உங்க பரிசுத்த நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், நாங்களுமை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஒருவரே பரிசுத்தர்.

0: ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா.
0: மறுபடியும் கர்த்தரிந்த புதிய மாதத்திலே கொண்டு வந்து சேர்த்ததுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன்.
1: I praise God, the Lord has brought us in this new month.
0: ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் கர்த்தர் நம்மை தூக்கி சுமக்கிற தேவனாய் இருக்கிறார்.
1: Every month, every day, every minute and second the Lord is bearing us.
0: ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா.
0: அவர் நம்மை தூக்கி சுமக்கிறபடியினாலே நம்மை கர்த்தர் அற்புதமாய் பாதுகாக்கிறார்.
1: The miraculously the Lord is protecting us.
0: ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா.
0: நாம் நடக்கிற நடைகள் அல்ல,
1: not our walk.
0: கர்த்தர் நம்முடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவர்.
1: The Lord is confirming.
0: அவர் நமக்கு முன்னாலே கடந்து செல்லுகிறவர்.
1: He goes forward.
0: இந்த ஆகஸ்ட் மாதத்திலேயும் கூட
1: The month of August.
0: அவர் நமக்கு முன்னாலே கடந்து சென்றிருக்கிறார்.
1: He goes forward.
0: அவர் நம்மை வழிநடத்தும்படியாக,
1: not to lead us.
0: பாதை காட்டும்படியாக,
1: not to protect us.
0: அவர் நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார்.
1: He has come in our midst.
0: அவர் இப்பொழுது நமக்கு முன்னாலே நடந்து சென்று கொண்டிருக்கிறார்.
1: He goes forward.
0: என் ஆடுகளின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்.
1: My sheep will listen to me.
0: அவைகள் எனக்கு பின்னாலே செல்லும். அவைகள் ஒருபோதும் இடறி போவதில்லை.
1: It will never be.
0: என் கையில் இருந்த அவைகளை ஒருவனும் பறித்துக்
1: கொள்வதில்லை.
0: தேவன்
1: the Lord who said
0: நல்ல மேய்ப்பன்
1: is the good shepherd.
0: நமக்கு முன்னாலே நடந்து செல்லுகிறபடியா
1: going forward.
0: கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம்.
1: Let us all clap our hands and praise the Lord.
0: Hallelujah. ஷபரா பரா பரா
1: ஒன்று
0: பேதுருவின் புஸ்தகம் 2 அதிகாரம் 9 வசனத்திலே நாம் பெற்றுக் கொள்வோம்.
1: 1
0: பேதுரு 2 அதிகாரம் 9 வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியால் சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள்.
1: But you are a chosen generation, a royal priesthood, a holy nation, his own special people, that you may proclaim the praises of him and called out of darkness into his marvelous light.
0: Proclaim his praises. அவருடைய துதிகளை சொல்லிக் கொண்டு வரும்படியாக,
1: in order to proclaim the praises,
0: அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக,
1: in order to glorify his name,
0: கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார்.
1: The Lord has chosen us.
0: ஒவ்வொரு மாதமும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தையின்படியே,
1: every month the Lord gives promise.
0: நீங்கள் எனக்கு சொந்தமான ஜனம் என்று சொல்லி,
1: you are my people.
0: நம்மை சொந்தம் பாராட்டின தேவன்,
1: the Lord says,
0: நான் உங்களை எதற்காக சொந்தம் பாராட்டினேன் தெரியுமா?
1: Why I have chosen you?
0: நீங்கள் எதனால் எனக்கு சொந்தமானவர்கள் தெரியுமா?
1: How did you become my own people?
0: நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல.
1: You are not ordinary man.
0: கர்த்தருக்கு சொந்தமானவர்கள்.
1: You are his own people.
0: அப்படியானால் நீங்கள் யார்?
1: Who are you?
0: நான்கு காரியங்களை இங்கே சொல்லுகிறார்.
1: Four things that it is.
0: நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்.
1: You are chosen generation.
0: Hallelujah. நீங்கள் ராஜரீகமான ஆசாரிய கூட்டம்.
1: A royal priesthood.
0: நீங்கள் பரிசுத்த ஜாதி.
1: Holy nation.
0: அவருக்கு சொந்த ஜனம்.
1: His own special
0: people. நான்கு காரியங்களை கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார்.
1: The Lord is saying,
0: நீங்கள் யாராய் இருக்கிறீர்கள்?
1: Who are you?
0: அருமையான கர்த்தருடைய பிள்ளையே,
1: dear children of God.
0: ஒருவேளை நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம்,
1: you may be thinking,
0: நான் இப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவள்,
1: I am like this.
0: உலகம் என்னை குறித்து இப்படி சொல்லுகிறது.
1: World is saying like this.
0: உலகம் என்னை குறித்து இப்படி பேசுகிறது.
1: World is speaking like
0: this. மற்றவர்கள் என்னை குறித்து இப்படி நினைக்கிறார்கள்.
1: People are thinking like this.
0: மற்றவர்கள் என்னை குறித்து இப்படி பேசிக் கொண்டிருக்கிறார்கள்.
1: The others are talking like
0: this. அற்பமாய் எண்ணிக் கொண்டிருக்கிறார்கள்.
1: They are making us simple.
0: என்று பலவிதங்களிலே நீ உன்னை குறித்து நினைத்துக் கொண்டிருக்கலாம்.
1: You may be thinking in different
0: ways. யார் என்று நீ உன்னை நினைத்துக் கொண்டிருக்கிறாயோ அதல்ல நீ.
1: And you are not
0: what you think. உன்னை குறித்து என்ன பேசுகிறாள் அதல்ல நீ.
1: Whatever other things in you.
0: உன்னை குறித்து தேவன் என்ன சொல்கிறார் அதுதான் நீ.
1: Whatever the Lord says and
0: you. ஓ தேவ பிள்ளையே, கர்த்தர் சொல்கிறார்,
1: the Lord says,
0: மகனே மகளே,
1: my son and daughter,
0: நீ எனக்கு சொந்த ஜனம்,
1: chosen generation,
0: நீ தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி,
1: and chosen generation,
0: ராஜரீக ஆசாரிய கூட்டம்,
1: royal priesthood,
0: நீ பரிசுத்த ஜாதி,
1: holy nation,
0: என்று கர்த்தர் சொல்கிறார்.
1: The Lord says,
0: hallelujah,
1: hallelujah.
0: அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: அருமையான காலவெளியிலே,
1: in this wonderful
0: ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் மாற வேண்டும்.
1: To be the royal priesthood.
0: அவருடைய ஓ தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியா இருக்க
1: வேண்டுமானால்,
0: ஒரு ஜாதியா இருக்க வேண்டுமானால்,
1: சொல்லுகிறார் the Lord says,
0: நீ அந்தகாரத்திலிருந்து
1: from the darkness
0: ஆச்சரியமான ஒளியினத்திற்கு வர வேண்டும்.
1: You have to come to the marvelous light.
0: ஓ ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக,
1: before you save,
0: இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக,
1: before you accept the Lord Jesus,
0: நாம் எங்கே இருந்தோம்,
1: where
0: ஒரு அந்தகாரத்தில் இருந்தோம்,
1: in the darkness,
0: இருளிலே மறைந்து கிடந்தோம்,
1: we were hidden in the darkness,
0: பாவ இருள்,
1: the darkness of
0: மரண இருள்,
1: darkness of death,
0: பயங்கரமான அசுத்த இருள்,
1: darkness of bad things,
0: பிசாசின் கிரியைகள்,
1: darkness of
0: அந்தகாரங்கள்,
1: the darkness,
0: ஒளிவு மறைவுகள்,
1: கபடு,
0: சூது, வஞ்சகம்,
1: all kind of
0: பொறாமை,
1: jealousy,
0: பலவிதமான கெட்ட பழக்க வழக்கங்கள்,
1: bad habits,
0: தவறான உறவுகள்,
1: long relationship,
0: இப்படிப்பட்டதான காரியங்களிலே நீ சிக்கி கிடந்தோம்,
1: we were tangled,
0: அந்தகாரம்,
1: that is the darkness,
0: அந்தகாரத்திலே தடவி திரிந்து கொண்டிருந்தோம்,
1: we were wandering,
0: எந்த ஒரு குருடனும் கண்களை எழுந்த பின்பு அவன் எப்படி தடவி திரிகிறானோ அது போல ஒரு குருடனை போல நீ காணப்பட்டாய்,
1: you were like the blind wandering,
0: அந்தகாரம் என்று சொல்லக்கூடிய அந்த பயங்கரமான நரக இருளில், பாதாளத்தின் இருளிலே நாம் கிடந்தோம்,
1: we were in the darkness of hell,
0: ஆனால் தேவன் முதலாவது நம்மை அந்த பாதாளத்தின் இருளில் இருந்து தூக்கி எடுத்தார்,
1: the Lord has taken us from the
0: hell, hallelujah, இன்றைக்கு உலகத்திலே நமக்கு எல்லா நன்மையும் செய்ய யார் வேண்டுமானாலும் வரலாம்,
1: people may come and do the good,
0: ஆனால் உன்னை பாதாளத்திலிருந்து தூக்கி எடுக்க இந்த உலகத்திலே யாரும் இல்லை,
1: nobody is there to take
0: இயேசு
1: you,
0: ஒருவர் மாத்திரம் தான்,
1: only the Lord
0: நம்மை பாதாளத்திலிருந்து தூக்கி எடுக்க முடியும்,
1: from the hates he takes,
0: அந்தகாரத்திலிருந்து தூக்கி எடுக்க முடியும்,
1: from the darkness,
0: வேறு யாரும் உன்னை தூக்கி எடுக்க முடியாது,
1: others cannot do that,
0: hallelujah,
1: hallelujah,
0: கர்த்தர் உன்னை தூக்கி எடுத்தார்,
1: the Lord has lifted you,
0: ஒருவேளை கர்த்தர் உன்னை தூக்கி எடுக்காமல் இருந்தால்,
1: if the Lord has not taken,
0: அந்த அந்தகார இருளிலே,
1: in the darkness,
0: விஷ பாம்புகளும்,
1: with the snakes, அருவறுப்புகளும்,
0: அக்னியும்,
1: நெருப்பும்,
0: கேவலமான காரியங்களும், பிசாசின் கிரியைகளும்
1: உன்னை
0: அழித்துக் கொண்டிருந்திருக்கும், நரக வேதனைப்பட்டுக்
1: கொண்டிருப்பார்,
0: ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உன்னை
1: விடுதலையாக்கிவிட்டார்,
0: தேவனுடைய பிள்ளைகளே,
1: ஒருவேளை
0: இந்த நாளிலே கூட தூக்கம் இல்லாமல், பயங்கரமான நிம்மதி இல்லாமல், ஒவ்வொரு நாளும் வேதனை வேதனை வேதனை, பாடு பாடு பாடு என்று நீ கஷ்டப்பட்டுக் கொண்டிருப்பாய், நீ அந்தகாரத்தில் இருக்கிறாய்,
1: you are in the darkness,
0: நீ அந்தகாரத்திலிருந்து வெளியே வர வேண்டும்,
1: you have to come out,
0: எங்கே வர வேண்டும் தெரியுமா,
1: where to come,
0: ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வர வேண்டும்,
1: to the marvelous light,
0: நீ சாதாரணமாய் வர முடியாது,
1: you cannot come just like
0: அந்த
1: that,
0: அந்த ஒளி சாதாரண ஒளி அல்ல,
1: it's not ordinary light,
0: வெறும் சூரிய வெளிச்சம் அல்ல,
1: not sunlight,
0: அது வெறும் சாதாரணமான ஒரு ஒளி அல்ல,
1: it's not ordinary light,
0: அது ஆச்சரியமான ஒளி,
1: it's a marvelous light,
0: ஏனது ஆச்சரியம் தெரியுமா,
1: why that is marvelous,
0: ஏனது ஆச்சரியம் தெரியுமா,
1: why it is marvelous,
0: அந்த ஒளிப்படத்தில் வந்த பிறகுதான்
1: when you come to the marvelous
0: light புதையல்களை பார்க்கிறாய்,
1: you can see the
0: அந்த ஒளிப்படத்தில் வந்த பிறகுதான்
1: when you come to the marvelous light
0: உனக்காக தேவன் வைத்திருக்கிற அநேக நன்மைகளை உன்னால் காண முடிகிறது,
1: you can see the goodness,
0: அந்த வெளிச்சத்திற்கு ஆண்டவர் உன்னை கொண்டு வருகிறார்,
1: the Lord is bringing you to the light, அருமையான தேவனுடைய பிள்ளையே, dear children of God,
0: அந்த வெளிச்சத்தில் வந்த பிறகு,
1: after coming,
0: அந்த ஒளியிலே நீ வாசம் பண்ணுகிறாய்,
1: you live in the light,
0: அந்த ஒளியிலே நீ நடந்து கொண்டிருக்கிறாய்,
1: you walk in the light,
0: அந்த ஒளியை யாருமே தொட முடியாது,
1: nobody can touch that light,
0: வேதம் சொல்லுகிறது,
1: the bible says,
0: ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவன் நம்முடைய தேவன்,
1: our lord lives the nobody
0: ஒருவரும் சேர முடியாது,
1: nobody can come closer,
0: எந்த பிசாசும் அங்கே வர முடியாது,
1: devil cannot come,
0: எந்த அந்தகார சக்தியும் வர முடியாது,
1: no darkness can come,
0: தேவ பிள்ளையே,
1: the children of god,
0: நீங்கள் சொல்லலாம்,
1: you may say,
0: ஐயோ மந்திரங்கள், ஐயோ சூனியங்கள்,
1: witchcraft,
0: ஐயோ சாபங்கள்,
1: all curse,
0: ஐயோ சத்துருக்கள்,
1: devil,
0: என்று பல காரியங்களை நீ சொல்லிக் கொண்டிருக்க,
1: you may be saying so,
0: எதுவுமே அந்த சேரக்கூடாத ஒளியிலே வர முடியாது,
1: nothing could come there,
0: ஆச்சரியமான ஒளி,
1: it's a marvelous light,
0: சாதாரண ஒளியில் அல்ல,
1: not ordinary one,
0: ஆச்சரியமான ஒளி,
1: it's amazing light,
0: நீ ஒளியிலே இல்லாமல் இருக்கும் பொழுதுதான் சாத்தான் உன்னை சொந்தம் பாராட்டுவான்,
1: if you are not in the light,
0: அந்த ஒளியிலிருந்து உன்னை வெளியிலே கொண்டு வந்த பிறகு,
1: after bringing you out,
0: இனி சாத்தான் உன்னை சொந்தம் பாராட்ட முடியாது,
1: Satan cannot inherit,
0: hallelujah,
1: hallelujah,
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of god,
0: ஆகவே தான் மீகா 7:8 வாசிக்கிறோம்,
1: and Micah 7:8,
0: என் சத்துருவே,
1: oh,
0: நீ சந்தோஷப்படாதே,
1: நான்
0: இருளிலே நடந்தாலும் சரி,
1: though I walk in darkness,
0: என் தேவன் எனக்கு வெளிச்சமா இருப்பார்,
1: the Lord is my light,
0: கர்த்தர் என் வெளிச்சமும்,
1: the Lord is my
0: light, என் இரட்சிப்பும்,
1: he is my savior,
0: என் ஜீவனுமானவர்,
1: he is my life,
0: நான் யாருக்கு பயப்படுவேன், கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர்,
1: he is the life,
0: யாருக்கு நான் அஞ்சுவேன்,
1: whom I get fear,
0: hallelujah,
1: hallelujah,
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
1: dear children of god,
0: கர்த்தர் இப்படி நம்மை அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியினத்திற்கு வரவழைத்தாரே.
1: The Lord brought us from the darkness to the marvelous light.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இது வந்து எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் அல்ல.
1: All cannot receive this blessing.
0: இது ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு என்று கிடைக்கப்படுகிற ஒரு பாக்கியம்.
1: It is for the holy people who are in the
0: Colossians
1: light.
0: முதல் அதிகாரம் 12வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது
1: Colossians 1 and 12
0: பரிசுத்தவான்கள் இடத்தில் ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு சுதந்திரம் அடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர்களாக்கினார்.
1: The saints in the light.
0: எதற்காக?
1: For what?
0: இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி
1: delivering us from the darkness.
0: அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தி
1: inheritance of the saints of
0: இருளின் அதிகாரத்திலிருந்து
1: from the darkness.
0: இருளின் அதிகாரம்
1: from the power of darkness.
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
1: dear children of God,
0: அந்தகாரத்தில் இருக்கிற வரைக்கும்
1: when we are in the darkness,
0: சாத்தானுடைய அதிகாரத்திலே காணப்பட்ட
1: you are under the power of
0: இருளின் அதிகாரத்திலே காணப்பட்ட
1: the power of darkness.
0: அவைகள் உன்னை ஆட்டி படைத்தது.
1: It was ruling you.
0: இன்னொரு வார்த்தையில் நீ அதனுடைய அடிமைத்தனத்திலே காணப்பட்ட
1: you were under bondage.
0: ஆனால் இப்பொழுது
1: but now
0: அது உன்னை அடிமைப்படுத்த முடியாது.
1: It cannot bind you.
0: அது உன்னை மேற்கொள்ள முடியாது.
1: It cannot prevail over you.
0: ஏன் தெரியும்? ஆண்டவர் உன்னை ஆச்சரியமான உள்ளத்தில் கொண்டு வந்து விட்டார்.
1: The Lord has brought you to the privilege.
0: உன்னை ஆண்டவர் தெரிந்து கொண்டு
1: the Lord has chosen you.
0: கர்த்தர் ஒரு ஊழியக்காரனை தெரிந்து கொண்டு
1: the Lord is selecting the servant.
0: இந்த வேலையை தான் அவன் கையிலே கொடுக்கிறார்.
1: I give this job to you.
0: எதற்காக ஆண்டவர் என்னை ஊழியக்காரனாக்கினார்?
1: Why did he?
0: எதற்காக என்னை ரட்சித்தார்?
1: Why did he?
0: எதற்காக என் கையிலே இந்த வேலையை கொடுத்தார்?
1: Why did he give this job?
0: அப்போஸ்தலர் 26:18 வாசிக்கிறபடி
1: Acts 26 and 18
0: பற்றும் விசுவாசத்தினாலே
1: to cast
0: பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவருடைய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியின் இடத்திற்கும்
1: from the darkness to the light
0: சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும்
1: from the power of Satan to God
0: திரும்பும்படி
1: now to come
0: நீ அவருடைய கண்களை திறக்கும் பொருட்டு
1: to open his eyes
0: இப்பொழுது உன்னை அவரிடத்திற்கு அனுப்புகிறேன்.
1: I send you there
0: இருளை விட்டு ஒளியின் இடத்திற்கும்
1: from the darkness to the light
0: சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும்
1: from the power of Satan to God
0: திரும்பும்படி
1: to stern
0: hallelujah
1: hallelujah
0: தேவ பிள்ளையே
1: children of God
0: பயங்கர கடன் தொல்லையினாலே நீ அவஸ்தைப்பட்டு கொண்டிருந்தால்
1: you are suffering in the debt
0: பயங்கரமான சத்துருக்களுடைய பிரச்சனையில அவஸ்தைப்பட்டு கொண்டிருந்தால்
1: are you suffering in the darkness
0: பயங்கரமான நிந்தை அவமானங்களிலே நீ சிக்கி
1: are you suffering in the reproaches
0: ஒரு அடிமை தரத்தில் நீ சிக்கி இருந்தா
1: if you are entangled with the
0: அந்த அந்தகாரத்திலிருந்து
1: from the darkness
0: அந்த சாத்தானின் அடிமை தரத்திலிருந்து
1: from the bondage of Satan
0: அந்த சாத்தானுடைய அதிகாரத்திலிருந்து
1: from the power of Satan
0: ஆண்டவர் உன்னை விடுதலையாக்கி
1: the Lord will deliver you
0: ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார்.
1: He brings you to the marvelous
0: hallelujah
1: hallelujah
0: ஆம் முதலாவதாக கர்த்தர் உன்னை இருளில்

0: Only the Lord Jesus
1: says,
0: I am the light of the world. He will get the light of life. Whoever comes, he gets the light of life.
1: Hallelujah.
0: Dear children of God.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஒளி
0: the light of God
1: என்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில பிரகாசிக்க தொடங்கிட்டோ
0: the time it shines.
1: Hallelujah. Hallelujah. நாம் இனி குருடர்கள் அல்ல.
0: We are now no more blind.
1: பிசாசு அந்த ஒளியை பார்க்காதபடி உன்னை குருடாக்கி வைத்திருந்தான்.
0: Satan has blinded you.
1: 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 4 வசனத்தில் வாசிக்கிறபடி
0: 2 Corinthians 4:4
1: தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளுடைய கண்களுக்கு பிரகாசமாய் இராதபடி இப்பிரபஞ்சத்தின் தேவனானவருடைய மனதை குருடாக்கினான். குருடனை போல நீ காணப்பட்டான்.
0: லைக் த பிளைண்ட் மேன் யூ வேர்.
1: உன் பாதையெல்லாம் நான் வெளிச்சமாக்கி.
0: ஐ மேட் யுவர் பாத் இன்டு
1: லைட். இருளை உன் கண்களுக்கு முன்பதாக வெளிச்சமாக்கி.
0: ஐ மேட் த டார்க்னஸ் இன்டு லைட்.
1: நான் உன்னை கரம் பிடித்து நடக்க பண்ணுகிறேன்.
0: ஐ மேக் யூ டு வாக்.
1: என் தேவன் இருளை வெளிச்சமாக்குகிறவர்.
0: மை லார்ட் வில் இந்த ஆகஸ்ட் மாதத்திலே இந்த மந்த் ஆஃப் ஆகஸ்ட்
1: தேவ பிள்ளையே
0: சைல்ட் ஆஃப் காட்
1: இதுவரை காணப்பட்ட பலவிதமான இருள்
0: எனி கைண்ட் ஆஃப் டார்க்னஸ்
1: உன்னை சூழ்வதில்லை.
0: இட் கேனாட் கம் க்ளோசர்.
1: தேவன் உன் இருளை வெளிச்சமாக்குகிறார்.
0: மை லார்ட் சேஞ்சஸ் டார்க்னஸ்
1: இன்டு லைட். என் தேவன் இருளை வெளிச்சமாக்குகிறார்.
0: மை லார்ட் சேஞ்சஸ் டார்க்னஸ்
1: இன்டு லைட். தேவன் இருளை வெளிச்சமாக்குகிறார்.
0: மை லார்ட் சேஞ்சஸ் டார்க்னஸ் இன்டு லைட்.
1: இனி உன்னிலே யாரும் இருளை பார்க்க முடியாது.
0: அதர்ஸ் கேனாட் சீ தி டார்க்னஸ் இன்
1: எல்லாரும் உன்னிடத்தில் ஒரு வெளிச்சத்தை
0: முகத்தில்
1: உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களில்
0: பிரகாசித்தார்.
1: பிரகாசிக்க பண்ணும்படியாக கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை
0: and the light of the shine out of darkness
1: கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை
0: the glory of God in the face of Jesus Christ
1: கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை
0: the knowledge of the glory of God in the face of Jesus Christ
1: உன் மூலமாய் பிரகாசிக்கும்படி
0: in order to shine forth
1: ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டார்.
0: The Lord has chosen you.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: இனிமேல் நீ இருளில் அல்ல.
0: No more in darkness.
1: ஏன் இன்றைக்கு உன் வாழ்க்கையிலே ஒரு அந்தகார தன்மை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது?
0: Why the darkness is ruling you all the time?
1: இருளிலே நீ நடப்பாயானால்
0: if you walk in darkness
1: உனக்கு பரிசுத்தவான்களிடத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட உனக்கு ஐக்கியம் கிடையாது.
0: No fellowship with the saints of God.
1: பரிசுத்தவான்களிடத்திலே ஏன் உனக்கு ஐக்கியம் இல்லை?
0: Why you don't have the fellowship
1: with இருளிலே நடந்து கொண்டிருக்கிறாய்.
0: You are walking in the darkness.
1: 1 யோவான் 1:7 வாசிக்கிறோம்.
0: 1 John 1:7
1: அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால்
0: if we walk in the light
1: ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம்.
0: We will have the fellowship.
1: ஏன் ஒருவரோடொரு ஐக்கியப்பட முடியல?
0: Why we could not have fellowship?
1: இருளில் நடந்து கொண்டிருக்கிறாய்.
0: You walk in darkness.
1: நீ இருளிலே தடவிக் கொண்டிருக்கிறாய்.
0: You are wandering in the darkness.
1: வெளிச்சத்திற்கு வரல.
0: You are not coming to the light.
1: நீ ஒளியின் பிள்ளையாய் இருப்பாயானால்
0: if you are the child of light.
1: நீ வெளிச்சத்தின் பிள்ளையாய் இருப்பாயானால்
0: if you are the light of
1: ஒளியிலே நட
0: you walk in the light.
1: அந்த ஒளியிலே நடக்கிறவர்கள்
0: those who walk in the light
1: இருளிலே நடவாமல்
0: they will not walk in darkness.
1: ஒளியிலே நடக்கிறவர்கள்
0: those who walk in light
1: இருளிலே நடவாமல்
0: without walking in
1: ஜீவ ஒளி அடைந்திருக்கிறபடியினாலே
0: get the light of life.
1: Hallelujah.
0: Amen.
1: Amen. ஒளியிலே நடக்கிறேன் என்று சொல்லியும் உன் சகோதரனை நீ பகைத்தால் நீ இன்னும் இருளிலே நடந்து கொண்டிருக்கிறாய்.
0: We have enmity with your brother and you are walking
1: வெளிச்சம் உன்னிடத்தில் இல்லை.
0: You don't have light.
1: ஒளி உன்னிடத்தில் இல்லை.
0: You don't have the light.
1: உன்னுடைய கண்கள் குருடாய் இருக்கிறது.
0: Your eyes are blind.
1: கர்த்தர் உன்னை வெளியிலே கொண்டு வர விரும்புகிறார்.
0: The Lord wants to bring you out.
1: அருமையான தேவனுடைய பிள்ளை.
0: Dear children of God.
1: இந்த ஆகஸ்ட் மாதம்
0: the month of August
1: ஒளியின் மாதமாக
0: the month of light
1: வெளிச்சத்தின் மாதமாக
0: the month of light
1: உன் வாழ்க்கையிலே ஆண்டவர் தம்முடைய முகத்தின் ஒளியை உன்மேல் பிரகாசிக்க செய்வார்.
0: The Lord will shine forth.
1: காரிருள் இந்த பூமியை மூடும்.
0: And the darkness will cover
1: the earth. இசையா 60வது அதிகாரம் முதல் 3 வசனங்களை கவனித்து பார்.
0: Isaiah 61 and 2 and 3.
1: Hallelujah. அங்கே நாம் என்ன வாசிக்கிறோம்?
0: What we read there.
1: இசையா 61வது அதிகாரம் 3 முதல் 3 வசனங்கள்.
0: Isaiah 60 first 3 verses.
1: Hallelujah. எழும்பி பிரகாசி.
0: Arise and shine.
1: உன் ஒளி வந்தது.
0: Light has come.
1: கர்த்தருடைய மகிமை
0: glory of the Lord
1: உன்மேல் உதித்தது.
0: It is risen upon you.
1: இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார்.
0: லார்ட் வில் அரைஸ்
1: இந்த உலகத்திலே,
0: இன் திஸ் வேர்ல்ட்,
1: இந்த உலக

0: உலகம் முழுவதும்
1: throughout the world
0: பாவ காரிருள்
1: all sins
0: மூடுகிறது
1: covering
0: அநேகர் அந்த இருளிலே சிக்கிக் கொள்வார்கள்
1: people will be in the darkness
0: அது ஒருவேளை வியாதியாகிய இருளாய் இருக்கலாம்
1: it may be sickness
0: அது கொள்ளை நோயாகிய இருளாய் இருக்கலாம்
1: it may be
0: அது பாவ நோயாகிய இருளாய் இருக்கலாம்
1: it may be sin
0: பஞ்சம் என்கிற ஒரு இருளாய் இருக்கலாம்
1: it may be famine
0: அது இந்த உலகத்தை மூடப் போகிறது
1: it will cover
0: ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார்
1: but then the lord will
0: ஆனாலும் கர்த்தர் உன்மேல் பரிங்க
1: lord will arise
0: hallelujah இரண்டாவது வசனத்தை படிங்க
1: second verse
0: அவருடைய மகிமை முன்பில் காணப்படும் ஆமென் உன் உதிக்கிற அந்த ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள் இதுதான் கர்த்தருடைய தரிசனம்
1: That is the vision of the Lord.
0: உன்னிடத்தில் ஒரு ஒளி வீசும் பொழுது
1: When you have the light,
0: நீ மனுஷன் பின்னால ஓட அவசியம்
1: இல்லை
0: எந்த மனுஷனிடத்தில் கெஞ்ச வேண்டிய அவசியம்
1: இல்லை
0: பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம்
1: இல்லை
0: Hallelujah.
1: Hallelujah.
0: கர்த்தர் சொல்றார் மகனே
1: The Lord says,
0: சாதாரண மனுஷர்கள் அல்ல
1: நாட் ஆர்டினரி பீப்புள்
0: இந்த ஒளி பிரகாசிக்கிட்டும் பார்
1: லெட் த லைட் ஷைன்
0: சாதாரண மனுஷன் எல்லாம் வரமாட்டான்
1: நாட் ஆர்டினரி பீப்புள்
0: ராஜாக்கள் உங்ககிட்ட நடந்து வர போறாங்க
1: the kings will come
0: விசுவாசிக்கிறியா
1: Do you believe
0: அவங்க நடந்து வருவாங்க உங்ககிட்ட
1: the kings will walk and come to you
0: முன்னால கை கட்டி நிப்பாங்க
1: they will stand before you
0: விசுவாசிக்கிறியா
1: Do you believe
0: ஹalleluya கர்த்தருடைய வசனம் எல்லாம் ஏதோ கதை அல்ல
1: it's not a story
0: கர்த்தருடைய வசனம் எல்லாம் ஏதோ ஒரு விளையாட்டுக்காக பேசுகிற காரியம்
1: Word of God is not for play.
0: கர்த்தருடைய வார்த்தை எல்லாம்
1: Word of God
0: அது ஆவியாகவும்
1: It is spirit.
0: அது ஜீவனாகவும்
1: It has life.
0: இருக்கிறது
1: It is life.
0: Hallelujah.
1: Amen.
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே
1: Dear children of God
0: ஆகவேதான் கர்த்தர் உன்னை இந்த ஒளியின் இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார்
1: That's why the Lord has brought you to the light.
0: இந்த ஒளியின் இடத்துக்கு உன்னை கொண்டு வந்து அந்தகாரத்திலிருந்து உன்னை இந்த ஒளியின் இடத்துக்கு கொண்டு வந்த தேவன்
1: the lord who brought you from darkness to the light
0: உன்னை என்னவாய் மாற்றி விட்டார்
1: how did you
0: hallelujah
1: change you
0: ராஜரீக ஆசாரிய கூட்டமாக
1: the royal priesthood
0: hallelujah
1: hallelujah
0: உலகம் உன்னை பார்த்து பிச்சைக்காரன் சொல்லலாம்
1: the world may say
0: கடன்காரன் சொல்லலாம்
1: maybe debtor
0: கீழ்த்தரமானவர்கள் சொல்லலாம்
1: maybe the low
0: minority என்று சொல்லலாம்
1: maybe minority
0: உன்னை கீழ் ஜாதி என்று சொல்லலாம்
1: maybe low caste
0: உன்னை கேவலமாக பேசலாம்
1: they will mock at you
0: குறையை சொல்லி உன்னை அழ வைக்கலாம்
1: they may make you to
0: உன்னை ஒருவேளை தரக்குறைவாய் மனிதன் நினைக்கலாம்
1: they may put you down
0: ஆனால் ஆண்டவர் உனக்கு என்ன பதவி கொடுக்கிறார் தெரியுமா
1: what the lord gives
0: நீ ஒரு சாதாரணமான ஆள் இல்ல
1: you are not ordinary man
0: இந்த உலகத்துல யாருக்கு இல்லாத பதவி
1: the great position
0: உனக்கு ஒரு ராஜரீகம் கொடுக்கிற மகனே
1: the lord is giving the priest
0: உனக்கு ஒரு ராஜரீகத்தை கொடுக்கிறேன்
1: the royal
0: ராஜரீகத்தை
1: கொடுக்கிறேன் royal
0: நீ ராஜரீகமா இருப்ப
1: you will be royal
0: hallelujah
1: hallelujah
0: உன்னை பார்க்கும் பொழுது ஒரு ராஜரீகம் இருக்கும்
1: you have the royal
0: hallelujah
1: amen
0: udi thongi pona mugathoda alla
1: not putting your
0: vedaniyoda alla
1: not with pain
0: alidukonda alla
1: not weeping
0: kanniroda alla
1: not in tears
0: deva pulliye
1: child of god
0: rajareega nadai
1: there is the royal
0: rajareega magimai
1: the royal
0: amen
1: amen
0: எதுக்காக இந்த ராஜ மேன்மை
1: why this royal
0: எஸ்தரை குறித்து சொல்லப்பட்டது
1: about esther
0: இதற்காக இந்த ராஜ மேன்மை உனக்கு கிடைச்சிருக்கலாமே
1: why it is given to you
0: எதுக்காக இந்த ராஜ மேன்மை உனக்கு கொடுத்தேன்
1: why I have given to you
0: ராஜ மேன்மை நீ அற்பமாய் நினைச்சிட்டியே
1: you have despised
0: எதுக்காக இந்த ராஜ மேன்மை உனக்கு கொடுத்தேன்
1: why I have given this
0: நான் உனக்கு கொடுத்த ஊழியத்தை நிறைவேற்ற தான் அந்த ராஜ மேன்மை
1: கொடுத்த not to fulfill the ministry
0: ஆனால் நீயோ உன் சுய காரியங்களுக்காக
1: but for your
0: சுய லாபங்களுக்காக
1: for self profit
0: காணப்பட்டாய்
1: but you were there
0: எஸ்தரோ
1: but Esther
0: அந்த ராஜ மேன்மையை விட்டு விடவில்லை
1: she did not leave it
0: ராஜாவினிடத்தில் சென்றாள்
1: she came to the
0: பொற்செங்கோல் நீட்டப்பட்டது
1: stretched forth the
0: அவளுக்கு ராஜ்யம் கிடைத்தது
1: hallelujah
0: தேவ ஜனமே
1: child of god
0: ராஜமேன்மை எதற்காக
1: what for that kingly
0: இந்த ராஜரீகம் எதற்காக
1: what for the kingly
0: வெறும் ராஜா இல்ல நீ
1: not just king
0: ராஜரீக ஆசாரியம்
1: the royal priesthood
0: வெளிப்படுத்தல் 1:6ல வாசிக்கிறோம்
1: revelation 1 and 6
0: அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து
1: he loves us
0: இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி
1: he cleansed us by his blood
0: தேவனுக்கு முன்பாக
1: before the father
0: ராஜாக்களும்
1: as the king
0: ஆசாரிகளும்
1: as the priest
0: ஆக்கின அவருக்கு
1: and he made
0: hallelujah
1: hallelujah
0: நீ உன்னை யாரு என்று நினைக்கிறாய் தெரியாது
1: we don't know what you think about you
0: பிள்ளையே
1: children of god
0: என்றைக்கு நீ கீழ்ப்படி ஞானஸ்நானம் எடுத்தாயோ
1: when you take the baptism
0: என்றைக்கு நீ ஆண்டவர் விசுவாசின் சொல்லி உன்னை ஒப்பு கொடுத்தாயோ
1: when you commit yourself
0: அப்பே ஆண்டவர் உனக்கு ஒரு பெரிய gift கொடுத்துட்டார்
1: god has given the big gift
0: okay
1: right
0: இனிமேல்
1: hereafter
0: என்னுடைய ராஜாவாகவும்
1: as the king
0: ஆசாரியனாகவும்
1: as the priest
0: நான் உன்னை அபிஷேகம் பண்ணுகிறேன்
1: i anoint you
0: மறந்துடாத.
1: Don't forget.
0: நீ சிங்காசனத்திலே உட்காருவே.
1: You sit on the throne.
0: செங்கோலையும் பிடிப்ப.
1: You will take the scepter. The same time.
0: சணல் தூள் தரித்து கொண்டு.
1: You put on the garment.
0: ஆசாரியனாகவும் இருப்ப.
1: As the priest.
0: நான் எப்படி ஆசாரியனாய் இருக்கிறேனோ.
1: As I am priest.
0: உத்தம பிரதான ஆசாரியராய்.
1: As the faithful priest.
0: என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து.
1: The Lord Jesus Christ.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: எப்படி ராஜரீக ஆசாரியராய் இருக்கிறாரோ.
1: As he is priest, royal priest.
0: அவருடைய சகோதரர்களாகிய நீங்கள்.
1: You are brothers of him.
0: நீங்களும் ஆசாரிகளாய் இருக்கிறீர்கள்.
1: You are also priest.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே.
1: Dear children of God.
0: எதற்காக ஆண்டவர் நம்மை ஆசாரிகளாய் தேர்ந்து கொண்டார்?
1: Why did the Lord select us the priest?
0: 1 பேதுருவின் புத்தகம்
1: 1st Peter
0: 2வது அதிகாரம்
1: 2.
0: Hallelujah. வாசிங்க 2வது வசனத்தை. Hallelujah.
1: 2.
0: ஒழித்து விடுங்க. ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிரு. ஏன்? மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலை ஏற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படி பரிசுத்த. ஆமென்.
1: யெகோவா.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் 1000 வருட அரசாட்சியிலே இயேசுவுக்கு ஆசாரி ஊழியம் செய்ய வருவார்கள்.
1: And they will come to do the priest.
0: புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்ல நமக்கு எடுத்திருக்கிற பாக்கி என்ன தெரியுமா?
1: The holy priesthood.
0: இப்பொழுதே அந்த ஆசாரி ஊழியம் தொடங்கி விட்டது.
1: It has started.
0: Hallelujah. ஏனென்றால் இப்பொழுதே நமக்கு அந்த ஆவிக்கேற்ற பலியை செலுத்துற ஊழியத்தை கொடுத்துட்டார்.
1: And the Lord has given the ministry.
0: ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்த வேண்டும்.
1: We have to give the sacrifice.
0: Hallelujah.
1: Spirit.
0: இயேசு என்ன தன்னை எப்படி ஆண்டவருக்கு பிரியமான பலியாய் ஒப்பு கொடுத்தாரோ
1: as the Lord Jesus committed himself for sacrifice. அந்த பலியை
0: நாம் கர்த்தருக்கு என்று செலுத்தும்படியாக
1: in order to give the spiritual sacrifice.
0: நம்மை ராஜரீக ஆசாரிய கூட்டமாக தேவன் தெரிந்து கொண்டார்.
1: As the royal priesthood the Lord has chosen.
0: துதி பலியை செலுத்தும்படியாக
1: to give praises.
0: ஸ்தோத்திர பலியை செலுத்தும்படியாக
1: to give him honor.
0: காணிக்கை பலியை செலுத்தும்படியாக
1: to give offering.
0: நீ கர்த்தருக்காக என்னெல்லாம் செய்றியோ
1: whatever you do for the Lord.
0: அது சும்மா ஏனோ தானோ என்று செய்யாத.
1: Not just like that.
0: பலி எப்படி செலுத்துவாங்களோ
1: how they do sacrifice.
0: அதுபோல காணிக்கையாகவும் பலியாகவும்
1: as the sacrifice.
0: நீ கர்த்தருக்கு எதை செய்தாலும்
1: whatever you do.
0: அது மனப்பூர்வமாக
1: with whole heart.
0: அதுதான் பலி.
1: That is the sacrifice.
0: பலி என்று சொன்னால்
1: sacrifice means
0: முழுவதுமாய் ஒப்பு கொடுப்பது.
1: Committing yourself.
0: அப்படி ஒப்பு கொடுத்து விடு.
1: You commit yourself.
0: அப்பொழுது நீ ராஜரீக ஆசாரிய கூட்டமாக அவரை மகிமைப்படுத்துவாய்.
1: Then you will glorify as the royal
0: இந்த ஆகஸ்ட் மாதத்திலே கர்த்தருடைய பிள்ளையே.
1: The month of August.
0: கர்த்தர் உன்னை அவருடைய ராஜ்யத்துக்கு சொந்தக்காரனாய் மாற்றி விட்டார்.
1: The Lord has made you as
0: Hallelujah.
1: As his own kingdom.
0: தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது.
1: The God's kingdom is closer.
0: கர்த்தருடைய ராஜ்யம் வந்து கொண்டிருக்கிறது.
1: His kingdom is coming.
0: அது எப்பொழுது வர போகிறது?
1: When it is going to come.
0: என்று நீ நினைத்துக் கொண்டிருக்காதே.
1: You may be thinking like that.
0: கர்த்தர் சொல்கிறார்.
1: The Lord says.
0: இதோ அந்த தேவனுடைய ராஜ்யம்.
1: The kingdom of God. Not anywhere.
0: அது உங்ககிட்ட தான் இருக்கிறது.
1: It is in you.
0: லூக்கா எழுதின சுவிசேஷம் 12:30 வாசிக்கும் பொழுது
1: லூக் 12:30
0: பயப்படாத சிறுமந்தையே
1: fear not.
0: உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் தேவன் பிரியமா இருக்கிறார்.
1: And the Lord wants to give the kingdom.
0: அது என்ன ராஜ்யம்?
1: What kind of kingdom?
0: அசைவில்லாத ராஜ்யம்.
1: Unshakeable kingdom.
0: அசைவில்லாத ராஜ்யம்.
1: Unshakeable kingdom.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அந்த ராஜ்யத்தை கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார்.
1: The Lord has promised it.
0: அந்த ராஜ்யம் இப்பொழுது உங்கட்ட வந்திருக்கிறது.
1: That kingdom has come.
0: தேவனுடைய பிள்ளையே,
1: children of God.
0: அதனால தான் நீ ராஜரீக ஆசாரிய கூட்டம்.
1: The royal priesthood.
0: நாம இந்த உலகத்துல தான் இருக்கிறோம்.
1: We are in the world.
0: இந்த சாத்தான் ராஜ்யம்
1: இருக்கிறது.
0: அதோ அங்கே என்றும் சொல்லப்படுவதற்கு எதிராது இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே.
1: The kingdom of God is within you.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: தேவராஜ்யத்தை தேடி எங்கே ஓட வேண்டியதில்லை.
1: Need not seek anywhere.
0: அது உனக்குள் இருக்கிறது.
1: It is in you.
0: என்றைக்கு நீ மறுபிறப்பு அடைந்தாயோ,
1: when you have born,
0: என்றைக்கு நீ மறுபடியும் பிறந்தாயோ,
1: when you have born,
0: தேவனுடைய ராஜ்யத்தை கண்டுவிட்டாய்,
1: you have seen the kingdom of God,
0: என்றைக்கு நீ ஜலத்தினால் ஆவியினால் பிறந்தாயோ,
1: when you are born in the spirit and water,
0: பிறந்து விட்டாய்,
1: you are born in kingdom.
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
1: dear children of God,
0: ஆகவே இந்த தேவனுடைய ராஜ்யம்,
1: the kingdom of God,
0: இவள் உன் பலத்தில் இல்ல,
1: not in your strength,
0: உன் பலத்தில் இருக்கிற வரைக்கும்,
1: if it is in your strength,
0: நீ சோர்ந்து போவாய்,
1: you will be frustrated,
0: நீ தள்ளாடுவாய்,
1: you will be wandering,
0: நீ கஷ்டப்படுவாய்,
1: you will suffer,
0: உன்னால் தாங்க முடியல,
1: I could not,
0: ஐயோ முடியல ஆண்டவரே,
1: Lord, I could not,
0: நடக்க முடியல,
1: I could not walk,
0: ஆண்டவரே தாங்க முடியல,
1: I could not bear,
0: என்னால முடியல,
1: I could not do this,
0: என்னால முடியாது,
1: I cannot,
0: என்று சொல்வாய்,
1: you will may say that,
0: ஆனால் அப்படி அல்ல,
1: not like that,
0: இனிமேல் என்ன சொல்வாய் தெரியுமா,
1: what the Lord will say,
0: தேவனுடைய ராஜ்யம்,
1: the kingdom of God,
0: பேச்சில அல்ல,
1: not in speech,
0: அது பலத்திலே இருக்கிறது,
1: it is in the strength,
0: அது தேவராஜ்யம்,
1: that is the,
0: அது பலத்தில் இருக்கிறது,
1: it is in the strength,
0: தேவ பலம்,
1: God's strength,
0: உன் பலம் அல்ல,
1: not your strength,
0: தேவ பலம்,
1: the king,
0: இந்த உலகத்தில் இருக்கிற நாள் வரைக்கும்,
1: till you live on this earth,
0: ராஜ ரீக கம்பீர துணியோடு நாம் நடந்து, ராஜ யூதா கோத்திர ராஜ சிங்கம் போல நடந்து கொண்டிருக்க வேண்டுமானால்,
1: as the lion of Judah we have to walk,
0: hallelujah,
1: hallelujah,
0: தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல,
1: kingdom of God in the, not in the talk,
0: பேச்சில் அல்ல,
1: not in the talk,
0: பேச்சில் அல்ல,
1: not in the talk,
0: பலத்தில் இருக்கிறது,
1: it is in the strength,
0: உன்னை கர்த்தர் பலப்படுத்துவார்,
1: the Lord will strengthen you,
0: இந்த ஆகஸ்ட் மாதத்திலே,
1: the month of August,
0: கர்த்தர் சொல்கிறார்,
1: the Lord says,
0: மகனே மகளே,
1: my son and daughter,
0: உனக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை,
1: the promise,
0: பற்றிக்கொள்,
1: catch it,
0: இனிமேல்,
1: hereafter,
0: நீ அந்தகாரத்தில் அல்ல,
1: not in the darkness,
0: உன்னை ஒளி நிறத்தில் கொண்டு வந்துட்டேன்,
1: I brought you to the marvelous light,
0: உன்னை பரிசுத்த ஜாதியா மாத்திட்டேன்,
1: made you the holy nation,
0: உன்னை ராஜரீக ஆசாரி கூட்டமா மாத்திட்டேன்,
1: the royal priesthood,
0: சொந்த ஜனமா மாத்திட்டேன்,
1: as my own people,
0: இனிமேல் எனக்கு நீ ஆசாரி ஊழியம் செய்யணும்,
1: you will do the ministry,
0: hallelujah,
1: hallelujah,
0: மனுஷனுக்கு ஊழியம் செய்ய கூடாது,
1: not to the man,
0: மனுஷனுக்கு அடிமையா இருக்க கூடாது,
1: not under the bondage,
0: எனக்கு நீ ராஜரீக ஆசாரி ஊழியம் செய்யணும்,
1: you have to do the royal
0: priest,
1: என்னையே
0: நீ உயர்த்தணும்,
1: you have to glorify me,
0: எனக்காக பாடு சகிக்கணும்,
1: you have to endure,
0: எனக்காக நீ அவமானப்படணும்,
1: you have to,
0: எனக்காக நிந்திக்கப்படணும்,
1: you have to be reproached,
0: எனக்காக தான் நீ எல்லாம் செய்யணும்,
1: for me you have to do everything,
0: hallelujah,
1: hallelujah,
0: அப்படியானா,
1: if it is so,
0: என் குடும்பம், என் பிள்ளைங்க, என்னுடைய எதிர்காலம் எப்படின்னு கேட்காத,
1: don't ask about your family,
0: நீ கர்த்தருக்கு சேவை செய்தால்,
1: when you do ministry for God,
0: கர்த்தருக்கு மாத்திரம் நீ ஜீவிப்பாயானால்,
1: if you live for God,
0: உன் வாழ்க்கையை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வார்,
1: the Lord will take care of you,
0: அவர் உன்னை வழிநடத்தி செல்வார்,
1: he will lead you,
0: நீ வெட்கப்பட்டு போவதில்லை,
1: you never be
0: ashamed, இந்த ஆகஸ்ட் மாதத்திலே,
1: the month of August,
0: சொல்லுங்க, எல்லாரும் எழும்பி நிற்போம்,
1: everyone stand up,
0: நான்,
1: I,
0: கர்த்தருடைய ராஜரீக ஆசாரிய கூட்டம்,
1: I'm the royal priest,
0: எந்த கூட்டத்துக்கு போறீங்க,
1: where are you going,
0: எந்த கூட்டத்துக்கு போறீங்க,
1: where are you going,
0: ராஜரீக ஆசாரிய கூட்டம்,
1: hallelujah,
0: எந்த கூட்டத்துக்கு போறீங்க,
1: where are you going,
0: ராஜரீக ஆசாரிய கூட்டத்துக்கு போறேன்,
1: royal priesthood,
0: hallelujah,
1: hallelujah,
0: அலட்சியப்படுத்தாத சபை சபன் சொல்லி,
1: don't despise,
0: எங்க பட்டாளத்துக்கு போறேன்னு
1: சொல்லாத, don't say I go to patalam,
0: அங்க போறேன் இங்க போறேன்னு சொல்லாத,
1: don't say here and there,
0: பால் கிருபாகரன் அல்ல,
1: not பால் கிருபாகரன்,
0: மனுஷர்கள் அல்ல,
1: not man,
0: நீ ராஜரீக ஆசாரிய கூட்டத்துக்கு வந்து
1: கொண்டிருக்கிற, கரங்களை
0: தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து,
1: சோத்ரி
0: சோத்ரி சோத்ரி சோத்ரி சோத்ரி சோத்ரி சோத்ரி சோத்ரி சோத்ரி சோத்ரி சோத்ரி சோத்ரி,
1: ஹalleluya, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம், ஆண்டவரே எங்களை ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் நீர் எங்களை மாற்றியிருக்கிறதுக்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உங்களுடைய சொந்த ஜனமாக நீர் மாற்றிருக்கிறீர், ஆண்டவரே தெரிந்து கொண்ட ஜனமாய் நீர் எங்களை மாற்றிருக்கிறீர், அதற்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஆண்டவரே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், இருளில் இருந்த எங்களை கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம், ஆச்சரியமான ஒளி நிறத்துக்கு நீர் கொண்டு வந்தீரே, அதற்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம், பாதாளத்திலிருந்து எங்களை நீ தூக்கி எடுத்தீரே, ஸ்தோத்திரிக்கிறப்பா, பலவிதமான இருளின் அதிகாரத்திலிருந்து கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம், ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, உம்முடைய ஆச்சரியமான ஒளிக்கு நீரங்களை கொண்டு வந்ததற்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஆண்டவரே துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, உம்முடைய வெளிச்சத்தண்டையில் நீங்களை கொண்டு வந்தீரே, அதற்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், இதோ எங்களை காண்கிறவர்கள் உம்முடைய வெளிச்சத்தை காணும்படியாய் நீரங்களை வைத்திருக்கிறதுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், இதோ ராஜாக்கள் கர்த்தாவே எங்களுடைய வெளிச்சத்தண்டையில் அவர்கள் நடந்து வருவார்கள் என்று சொல்லி சொன்னீரே கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம், அப்படியாய் கர்த்தாவே ராஜாக்கள் கர்த்தாவே எங்களிடத்திலே வரும்படியாக கர்த்தாவே, நீர் அனுக்கிரகம் பண்ணுகிறதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், துதிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறப்பா, பரிசுத்த ஜாதியாக பரிசுத்த ஆசாரிய கூட்டமாய் நீர் எங்களை மாற்றியிருக்கிறதுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ நாங்கள் உம்மை துதியை சொல்லி வரும்படியாக, நாங்கள் உம்மை ஆராதிக்கும்படியாக, நாங்கள் உம்மை மகிமையை செலுத்தும்படியாக, ஆசாரிய ஊழியத்தை நாங்கள் செய்யும்படியாக ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறப்பா, எங்களை நீர் மாற்றியிருக்கிறதுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, ராஜாக்களாக ஆசாரியர்களாய் நீர் எங்களை மாற்றியிருக்கிறீரே, அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். இதோ உம்முடைய பார்வையில கர்த்தாவே, எங்களை நீர் மேன்மையாக நீர் வைத்திருக்கிறீர். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, எங்களுடைய பார்வையின்படி அல்ல, உலகத்தின் பார்வையின்படி அல்ல, இதோ உம்முடைய பார்வையின்படி கர்த்தாவே நாங்கள் உங்களுடைய சொந்த ஜனமாக இருக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆசாரிய கூட்டமா இருக்கிறோம் கர்த்தாவே, அல்லேலூயா, ராஜரீக ஆசாரிய கூட்டமா இருக்கிறோம் ஆண்டவரே, அல்லேலூயா. ஆண்டவரே தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதியா இருக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்படிப்பட்ட மேன்மை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே, அதற்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம், நாங்கள் உண்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களிலே எந்த இருளும் இராதபடி கர்த்தாவே, நாங்கள் எப்பொழுதும் வெளிச்சத்திலே நடந்து கொள்ள நீர் அனுக்கிரகம் பண்ணும் ஆண்டவரே. வெளிச்சத்து ஆண்டவரே, ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களோடு கூட நாங்கள் எப்பொழுதும் ஐக்கியமா இருக்க நீர் கிருபை தாரும். இருளோடு கூட அல்ல கர்த்தாவே, இந்த உலகத்தோடு கூட அல்ல ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா, உம்முடைய ஆண்டவரே பரிசுத்த ஆண்டவர் பரிசுத்த வான்களோடு கூட நாங்கள் ஐக்கியமாக இருந்து நாங்கள் உம்மை ஸ்தோத்திரம் பண்ண, உம்மை துதிக்க, உம்மை ஆண்டவரே கர்த்தாவே பாட நீ உதவி செய்வீராக கர்த்தாவே, ஸ்தோத்திரம் அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இதோ இந்த மாதம் முழுவதும் கர்த்தாவே ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருந்து நீர் எங்களை வழி நடத்துகிறதுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாங்கள் எப்பொழுது ஒளியிலே நடந்து கொள்ள கர்த்தாவே நீர் கிருபை பாராட்டுவீராக கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இருள் தொடாதபடி நீர் எங்களை காத்து கொள்வீராக கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்களை பார்க்கிறவர்கள் ஆண்டவரே இருளை அல்ல ஆண்டவரே உம்முடைய ஒளியை காணும்படியாக ஆண்டவரே நீர் அனுக்கிரகம் பண்ணுவீராக கர்த்தாவே, ஸ்தோத்திரம் அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே, நீர் எங்களுக்காக அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை நீர் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. மேன்மையை நீர் கொடுத்திருக்கிறீர், அதற்கேற்ற ஒரு ஜீவியத்தை செய்யும்படியாய் நீங்களை நடத்துவீராக கர்த்தாவே. தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யும் எல்லா துதிகளையும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே.
2: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
3: அனுதின தியானம். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும், அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும், அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும், அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

தேவச்சனமே வாக்கு தத்தம் செய்தவர், அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் ஒருபோதும் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுப்புத்திரனும் அல்ல. நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே அவருடைய வாக்கு தத்தம் நிறைவேறும்.

தேவ பிள்ளையே, தாமதங்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் தோல்வியாவதில்லை. ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தம் செய்ததை தேவன் நிறைவேற்றினது போல உனக்கும் நிச்சயம் நிறைவேற்றுவார்.

0: கிறிஸ்தவர்கள் மிகவும் அன்பான வேத ஆராய்ச்சி நேயர்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே நாம் கலாத்தியர் 5:24 முதல் 6:2 வரை கற்றுக்கொண்டோம். அந்த பாடத்திலே இன்றைக்கு பலர் தங்களுடைய பாரங்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதில்லை, தாங்களே சுமந்து சுமந்து சோர்ந்து போயிருக்கிறார்கள் என்றும் கற்றுக்கொண்டோம். மேலும் ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமக்கும் போது கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் இருக்கிறார்கள் என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் கலாத்தியர் 6:3-5 வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்திலே நமக்கு இருக்கிற அழுத்தத்தில் இருந்து எப்படி விடுபடுவது, துக்கங்களை நீங்கள் சந்திக்கும் போது உங்களோடு நிற்கும் ஒரு நண்பர் உங்களுக்கு தேவையா, நாம் பகிர்ந்து கொள்ள முடியாத நாம் சுமக்க முடியாத பாரம் எது என்பதை கற்றுக்கொள்ள உங்களை வேத ஆராய்ச்சியின் செய்தி வேளைக்கு வரவேற்கிறோம்.
1: கிறிஸ்துவுக்குள் பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே நாம் கலாத்தியர் 6:2 சிந்தித்துக் கொண்டிருந்தோம். மீண்டுமாக அந்த வசனத்தை தொடர்ந்து நாம் தியானிப்போம். வாசிக்கிறேன் கலாத்தியர் 6:2. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். ஒரு வயதான பெண்மணி ஒரு பெரிய கூடையோடு கூட பேருந்திலே ஏறினார்கள். பேருந்திலே ஏறி உட்கார்ந்து கொண்டு அந்த பாரமான கூடையையும் தன்னுடைய மடியிலே வைத்துக் கொண்டார்கள். அதை கவனித்த பக்கத்திலிருந்த ஒரு பயணி, அம்மா, உங்கள் மடியிலே இருக்கிற பாரத்தை இறக்கி நீங்கள் பேருந்திலே உங்கள் கால் பக்கத்திலேயே வைத்துக் கொள்ளலாம், உங்களையும் உங்கள் பாரத்தையும் இந்த பேருந்து சுமந்து செல்லும் என்று கூறினார். பிரியமானுலே, இன்றைக்கு பலர் தங்களுடைய பாரங்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்கிறதில்லை, தாங்களே சுமந்து சுமந்து இழைத்து சோர்ந்து போய் இருக்கிறார்கள். ஆனால் வேதம் மிக தெளிவாக சொல்கிறது, நாம் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கும் பொழுது கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறோம். இதற்கு முந்தைய வசனத்திலே ஒருவன் யாதொரு குற்றத்திலே அகப்பட்டால் என்று நாம் சிந்தித்தோம். அப்படி என்றால் இந்த 2 வசனத்திலே குறிப்பாக சொல்லப்பட்டிருக்கிற பாரம் அவனுடைய பாவம். இந்த பாவ பாரத்தை மற்றவர்கள் சுமப்பதற்கு நாம் உதவி செய்ய முடியும். அது மட்டுமல்ல, இந்த வார்த்தைக்கு பொருள் ஒரு பலவீனம், ஒரு அறியாமை, ஒரு அழுத்தம், ஒரு துக்கம் என்பதாகவும் எடுத்துக்கொள்ளலாம். நம் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இப்படிப்பட்ட பாரம் இருக்கத்தான் செய்கிறது. நம் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் குறைகள் இருக்கிறது, பாரம் இருக்கிறது. பல முறை நாம் விழுந்து போகிறோம், அல்லது நமக்கு அறிமுகமான ஏதாவது சகோதர சகோதரிகள் விழுந்து போகிறதை பார்க்கிறோம். ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்த ஆவியோட அப்படிப்பட்டவர்களை சீர்பொருந்த பண்ணுங்கள். இவ்விதமாக அவர்கள் பாரத்தை நீங்கள் சுமக்கிறீர்கள். பிரியமானவர்களே, இந்நாட்களிலே மற்றொரு விதமான பாரத்தை நாம் சுமக்கிறவர்களாக இருக்கிறோம். அதுதான் நமக்கு இருக்கிற அழுத்தங்கள். வேறு எந்த காலகட்டத்திலேயும் மனுக்குலம் உணராத ஒரு அழுத்தத்தை இந்நாட்களிலே நாம் உணர்கிறோம். குறிப்பாக பட்டணங்களிலே வாழ்கிற பலர் இந்த அழுத்தத்தை தங்கள் வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் உணர்கிறார்கள். இதிலும் நாம் ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அது ஒரு பெரிய திருச்சபை. ஒரு நாள் போதகரை பார்க்கும்படியாக சபையில் உள்ள ஒருவர் வந்தார். ஐயா, எனக்கு விரோதமாக உங்களுடைய உள்ளத்தில் ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டார். மிக அதிர்ச்சியோடு கூட, போதகர், நீங்கள் என்ன சொல்கிறீர்கள், ஏன் இவ்வாறு சொல்கிறீர்கள், அப்படி எதுவுமே இல்லையே என்று கூறினார். நேற்று மாலையிலே தெருவிலே உங்களை சந்தித்தேன், நீங்கள் என்னிடத்தில் பேசவில்லையே என்றார். நேராக எனக்கு எதிராகத்தான் கடந்து சென்றீர்கள், நீங்கள் என்னை பார்த்தீர்கள், ஆனால் நீங்கள் என்னிடத்தில் பேசவில்லை என்றார். எந்த நேரத்தில் இப்படி நடந்தது என்று போதகர் கேட்டபொழுது அவர் சரியான நேரத்தை குறிப்பிட்டு சொன்னார். அப்பொழுதுதான் போதகர் தன்னுடைய பயண டிக்கெட்டுகளில் பலவிதமான பிரச்சனைகள் இருந்தபடினாலே, அதை குறித்தே சிந்தித்துக் கொண்டு சென்று கொண்டிருந்தபடினாலே அவரை கவனிக்கவில்லை என்று கூறினாராம். அதற்கு அவர், நீங்கள் என்னையேதான் பார்த்து கொண்டு போனீர்கள், எனவே நீங்கள் என்னை பார்க்கவில்லை என்று சொல்ல முடியாது என்று கூறினார். பிரியமானவர்களே, சில வேளைகளிலே இப்படி பலவிதமான அழுத்தங்களினாலே நாம் பாரத்தை சுமக்கிறவர்களாய் இருக்கிறோம். இதன் விளைவாக நாம் மற்றவர்களையும் பாரப்படுத்தி விடுகிறோம். தொடர்ந்து நாம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய மற்றொரு பாரத்தை குறித்து சற்றே சிந்திப்போம். இதுதான் துக்கம் என்னும் பாரம். ஒருவருடைய வாழ்க்கையிலே ஏற்பட்ட எதிர்பாராத பரிதாபமான சம்பவத்தினாலே ஒருவர் அழுத்தப்பட்டவர்களாக இருக்கலாம். சில வேளைகளிலே சிலர் சந்தித்த தோல்வியினாலே அவர்கள் துக்கம் உள்ளவர்களாய் பாரம் உள்ளவர்களாய் காணப்படலாம். நம் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு வேளையிலே இப்படிப்பட்ட பாரங்களை தாண்டி வருகிறோம். இப்படிப்பட்ட துக்கங்களை நாம் சந்திக்கும் பொழுது நம்மோடு நிற்கும் ஒரு நண்பர், நம்மை தாங்கக்கூடிய ஒருவர் நமக்கு தேவையாயிருக்கிறார்கள். யோபுவினுடைய நண்பர்களை சற்றே எண்ணி பாருங்கள். அவர்கள் மிக அதிகமாக பேசிக்கொண்டே இருந்தார்கள் என்று நாம் அவர்களை குற்றம் சாட்டினோம். என்றாலும் முதல் 7 நாட்கள் யோபுவினிடத்திலே கூட எதுவும் பேசாமல் யோபுவோடேயே அவர்கள் உட்கார்ந்திருந்து அந்த துக்கத்தை பகிர்ந்து கொண்டார்கள் என்று பார்க்கலாம். இயற்கை சரித்திரம் என்னும் ஒரு புத்தகத்திலே மனிதனை குறித்து இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. மனிதன் மட்டுமே எதையும் அறியாதவன், கற்றுக் கொடுக்காமல் எதையும் கற்றுக்கொள்ளாதவன். அவனுக்கு பேச தெரியாது, நடக்க தெரியாது, சாப்பிட தெரியாது. சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் இயற்கையாக அவன் எதையுமே செய்ய தெரியாதவன். அள மட்டுமே அவனுக்கு தெரியும் என்று கூறப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்திற்குள்ளே நானும் நீங்களும் கடந்து வந்தபொழுது நமக்கு தெரிந்த ஒரே ஒரு காரியம் அழுவதுதான். அழுகுரலோடு கூட இந்த உலகத்திற்குள்ளே கடந்து வந்தோம். நாம் ஆறுதல் படுத்தப்பட வேண்டியவர்களாய் இருக்கிறோம். வாழ்க்கையின் ஆரம்பத்திலிருந்து வாழ்க்கை முழுவதும் நமக்கு உதவி ஆறுதல் தேவையானதாயிருக்கிறது. ஏனென்றால் சபிக்கப்பட்ட இந்த உலகத்திலே நாம் பிறந்திருக்கிறோம். ரூத் போவாசை பார்த்து ரூத் 2:13 வசனத்திலே நாம் பார்ப்பது போல, நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி உம்முடைய அடியாளோடே பச்சையாய் பேசினீரே என்று கூறினாள். அவள் ஒரு யூத பெண் அல்ல, வெளிநாட்டிலிருந்து வந்தவள், சமுதாய வழக்கப்படி ஓரமாக வைக்கப்பட வேண்டியவள். ஆனால் அவள் மேலே அக்கறைப்பட்டு போவாஸ் ஆறுதல் படுத்தினார். மரியாள் விலையேற பெற்ற நடதம் என்னும் தைலத்தை இயேசுவுக்காக செலவழிக்க ஒப்பு கொடுத்தாள். அவர் சிலுவிலே மரிப்பதற்கு சில காலங்களுக்கு முன்னதாக அதை செய்தார்.

என்று கூறினார். மட்டுமல்ல, அடுத்த வசனத்திலே இந்த சுவிசேஷம் உலகத்திலே எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கெங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றாள். கவனித்தீர்களா? இந்த தைலத்தின் மணமானது இன்று உலகம் முழுவதிலேயும் மணம் வீசிக் கொண்டிருக்கிறது. துக்கமாகிய பாரத்தை பகிர்ந்து கொள்ள முடியும். தங்கள் துக்கமான நேரங்களிலே உங்களை தேடி வருகிறவர்களும் உண்டு. உங்களுடைய வாழ்க்கையிலே துக்கமான நேரங்களிலே உங்கள் துக்கமாகிய பாரத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டியவர்கள் உங்களுக்கு தேவை. எனவே நம்முடைய குறைகள், நம்முடைய அழுத்தங்கள், நம்முடைய துக்கங்கள் எல்லாமே பகிர்ந்து கொள்ளக்கூடிய பாரங்கள். நாம் பகிர்ந்து கொள்ள முடியாத பாரங்களும் உண்டு. பாருங்கள், கலாத்தியர் 6:4. அவனவன் தன் தன் சுய கிரியையை சோதித்து பார்க்க கடவன். அப்பொழுது மற்றவனை பார்க்கும்போதல்ல, தன்னையே பார்க்கும்போது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டாகும். நம்முடைய பாரங்களை எல்லாரும் சுமக்கும்படியாக செய்ய வேண்டும் என்பது அவசியமில்லை என்று கூறுகிறார். கலாத்தியர் 6:5. அவனவன் தன் தன் பாரத்தை சுமப்பானே. இந்த இடத்திலே பாரம் என்று சொல்லப்படுவதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற கிரேக்க வார்த்தை போர்ஷன், அதாவது சுமக்க வேண்டிய ஒரு பாரம். சரக்கு கொண்டு போகும் கப்பல் கொண்டு போக வேண்டிய சரக்குகளை குறித்து பேசும்பொழுது இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. மேலும் தாயின் கற்பத்தில் இருக்கும் ஒரு குழந்தை குறித்து சொல்லும் பொழுதும் இதே வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அந்த தாய் மட்டுமே அந்த குழந்தையை சுமக்க முடியும். இது பகிர்ந்து கொள்ள முடியாத ஒரு பாரம். ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஒவ்வொரு விதத்திலே தனித்தனி தன்மைகளாய் இருக்கிறது. டாக்டர் ஃபாங்ஸ் என்பவர் சொல்லும்பொழுது, மொழி அகராதியிலேயே மிகவும் துக்கமான ஒரு வார்த்தை என்றால் அது தனிமை என்று சொல்கிறார். சில பாரங்களை நீங்களும் நான் தனித்தனியாக சுமக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். சிலவற்றை சொல்கிறேன். இதை சொல்லும் பொழுதே மற்ற காரியங்களை நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம். பாடுகள் என்பது நாம் தனிமையாக அனுபவிக்க வேண்டிய ஒன்று. உங்களுடைய பாடுகளை மற்றவர்கள் சுமக்க முடியாது. இந்த உலகத்திலே நீங்கள் தனித்து பிறந்திருக்கிறீர்கள். நீங்கள் தனித்து பாடுபட வேண்டிய காரியங்களிலே தனித்துத்தான் பாடுபட வேண்டும். சில பிரச்சனைகளை நீங்கள் தன்னந்தனியாகவே சந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். சரீர பிரகாரமான பாடுகள் நமக்கு வரும்பொழுது அந்த பாடுகளை நாம் பகிர்ந்து கொள்ள முடியாது. உங்களுக்கு வியாதியாக இருந்தால் உங்கள் படுக்கையிலே, மருத்துவமனையிலே மற்றும் ஒருவர் தங்கியிருக்க முடியாது. சில வேளைகளிலே நம்முடைய குடும்பத்திலே யாராவது மிக அதிகமான வேதனையில் இருக்கும் பொழுது, ஐயோ அந்த வேதனை அவர்களுக்கு பதிலாக எனக்கு வந்திருந்தால் நான் சுமந்து கொள்வேனே என்று நாம் எண்ணலாம். ஆனால் அது பகிர்ந்து கொள்ளப்பட முடியாத வேதனை. மனவேதனையும் பகிர்ந்து கொள்ள முடியாத மற்றும் ஒரு வேதனைதான். மரணமும் நாம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள முடியாத ஒரு காரியம். நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நாம் கடந்து செல்ல வேண்டிய நேரம் ஒன்று இருக்கிறது. அதை நாம் தன்னந்தனியாகவே கடந்து செல்ல வேண்டும். ஒரு அறிஞர் ஒருவர் மரணப்படுக்கையிலே இருக்கும் பொழுதும், பயத்தோடும் நடுக்கத்தோடும் நான் இருட்டிற்குள்ளே தன்னந்தனியாக கொதிக்கிறேன் என்று கூறினார். ஆம் பிரியமானோர்களே, மரணம் நாம் பகிர்ந்து கொள்ள முடியாத ஒரு காரியம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, ஆம் உண்மைதான், மரணம் வரும்பொழுது நாம் தன்னந்தனியாகத்தான் அதை சுமக்க வேண்டும்.

0: இப்பொழுது மூன்றாவது முக்கியமான பாரத்தை குறித்து நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இதற்கு வழக்கத்திற்கு மாறான ஒரு பெயர் இருக்கிறது. இது பீமா என்று சொல்லப்படுகிறது. பீமா என்பது இயேசு கிறிஸ்துவின் நியாயாசனத்தை குறிக்கிறது. இது இரட்சிக்கப்படாதவர்களுக்கு அல்ல, இரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு வரப்போகும் நியாய தீர்ப்பு. வெள்ளை சிங்காசனத்திற்கு முன்னால் அவிசுவாசிகளுக்கு நியாய தீர்ப்பு உண்டு. இதைத்தான் வெளிப்படுத்தின விசேஷம் 20 அதிகாரத்திலே பார்க்கிறோம். ஆனால் இந்த பீமா ஆசனம் என்பது கிறிஸ்தவர்கள் முன்னிற்க வேண்டிய ஒரு சிம்மாசனம். கவுனியங்கள் வாசிக்கிறேன், 2 கொரிந்தியர் 5:10. ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். பிரியமானவர்களே, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு விசுவாசியாயிருக்கலாம். ஆனாலும் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் செய்த காரியங்களுக்கு கணக்கு கொடுக்க வேண்டியவர்களாய் இருக்கிறீர்கள். இதன் அடிப்படையிலே தான் நமக்கு என்ன வெகுமதி கொடுக்கப்படும் என்று நிர்ணயிக்கப்படுகிறது. ரட்சிப்பை குறித்து எந்த கேள்வியும் இல்லை. ஏனென்றால் கிறிஸ்து எனக்காக பாவத்தை சுமந்து தீர்த்து விட்டார். பீமாசனத்தின் முன்னே விசுவாசியினுடைய கிரியைகள் நியாயம் தீர்க்கப்பட போகிறது. ரோமர் 14:12 பாருங்கள். ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். அநேக விசுவாசிகள் நினைத்துக் கொள்ளுகிற காரியம் என்னவென்றால், இயேசு என்னுடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டார், நான் அறிக்கையிட்டு விட்டேன், இனி நான் ஒரு நியாய தீர்ப்பிலே நிற்க வேண்டிய அவசியமில்லை என்று எண்ணிக்கொண்டு மன விருப்பம் போல வாழலாம். ஆனால் விசுவாசிகளும் தங்கள் கிரியைகளுக்கு தக்க பலனை அடைவார்கள் என்று பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைக்கும் மிகவும் பொருத்தமான ஒரு வாக்கியத்தை பவுலப்போஸ்தலன் கலாத்தியர் 6:7 கூறியிருக்கிறார். மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். இயற்கையை பொறுத்த மட்டிலும் கூட இந்த கொள்கை மிக உண்மையானதாக இருக்கிறது. நீங்கள் பருத்தி விதை விதைத்தால் பருத்தியைத்தான் அறுப்பீர்கள், கோதுமையை விதைத்தால் கோதுமையை அறுப்பீர்கள், நெல்லை விதைத்தால் நெல்லை அறுப்பீர்கள். கிறிஸ்தவனாக கிறிஸ்தவளாக நாம் எதை விதைக்கிறோமோ அதையே அறுப்போம். இந்த கணக்குகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவினாலே தீர்த்து வைக்கப்பட்டு விட்டது என்று பாட விரும்புகிறோம். ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையிலே இது மிகவும் உண்மைதான். ஆனால் புது கணக்கை எங்கே கொண்டு எழுதுவது? ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெற்ற காரியங்களை குறித்து, நாம் செய்கின்ற காரியங்களை குறித்து தேவன் அக்கறையற்றவராயிருக்கிறார் என்று எண்ணுகிறீர்களா? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகும் உங்கள் வாழ்க்கையிலே பாவம் காணப்படுகிறதா? அதை நீங்கள் அவரிடத்திலே அறிக்கை செய்து விட்டீர்களா? நாம் எல்லாருமே கிறிஸ்துவின் சிம்மாசனத்திற்கு முன்பாக நிற்க வேண்டியவர்களாயிருக்கிறோம். 1 யோவான் 1:7 நாம் வாசிப்பது என்ன? அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஒருவேளை நீங்கள், நான் ஒரு கிறிஸ்தவன், என்னிடத்தில் எந்த பாவமும் இல்லை என்று சொல்லலாம். அப்படி நீங்கள் சொல்வீர்கள் என்றால் நீங்கள் வெளிச்சத்திலே இல்லை. நீங்கள் வெளிச்சத்திலே இருக்கும் ஒருவராயிருப்பீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையிலே உள்ள பாவத்தை உங்களால் பார்க்க முடியும். அந்த வெளிச்சம்தான் கர்த்தருடைய வார்த்தை. அது நம்முடைய வாழ்க்கையிலே உள்ள பாவத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. இந்த வசனத்தை கவனியுங்கள். யாக்கோபு 4:17. ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும். இந்த வசனம் உங்களுக்கு பொருத்தமானதாயிருக்கிறதா? இது நம் ஒவ்வொருவருக்கும் என்றும் பொருத்தமான வசனம். ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமல் போனால் அது பாவமாகும். தேவனுடைய பிள்ளையாக உங்களுடைய வாழ்க்கையே பாரமாயிருக்கிறது. அதை நீங்களே சுமக்க வேண்டியவர்களாய் இருக்கிறீர்கள். ஒரு நாள் அவருக்கு முன்னாலே நீங்கள் அதை கொண்டு வர வேண்டும். மற்றொரு விதமான பாரம் இருக்கிறது, அதை நீங்கள் சுமந்து கொள்ளவும் முடியாது, பகிர்ந்து கொள்ளவும் முடியாது. அதுதான் வேத வசனம் சொல்லும் பாவமாகிய பாரம். சங்கீதக்காரன் 38:4 சொல்லும் பொழுது, என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிற்று, அவைகள் பார சுமையைப் போல என்னால் தாங்கக்கூடாத பாரமாயிற்று என்று கூறியிருக்கிறார். ஆம் பிரியமானுள்ளே, பாவம் என்னும் பாரம் நாம் சுமக்க முடியாத ஒரு பாரம். பாவம் பகிர்ந்து கொள்ள முடியாத ஒரு பாரம். நாமும் சுமக்க முடியாத ஒரு பாரம். எனவேதான் தாவீது சொல்லும் பொழுது, என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிற்று, அவைகள் பார சுமையைப் போல என்னால் தாங்கக்கூடாத பாரமாயிற்று என்கிறார். சங்கீதம் 55:6 பாருங்கள். அப்பொழுது நான், ஆ, எனக்கு புறாவை போல் சிறகுகள் இருந்தால் நான் பறந்து போய் இளைப்பாறுவேன் என்கிறார். வாழ்க்கையிலே இப்பொழுதாவது நீங்கள் இப்படி இந்த பாரத்தை குறித்து உணர்ந்திருக்கிறீர்களா? அதை விட்டு தூரமாக பறந்தோட முடியும் என்றால் மட்டும் நான் ஓடிவிடுவேன் என்கிறார். ஆனால் நாம் பாவ பாரத்தை விட்டு ஓட முடியாது. நம்மை குற்றப்படுத்தும் மனசாட்சியிலிருந்து நாம் ஒழித்து கொள்ள முடியாது. சில வேளைகளிலே சில வைத்தியர்கள் ஆலோசனைகளை கொடுக்கும் பொழுது, நீங்கள் இருக்கிற சூழ்நிலையை விட்டு சற்று எங்காவது போய் இளைப்பாருங்கள் என்று சொல்கிறார்கள். ஊழியர் ஒருவர் நம்முடைய பாவ பாரத்தை குறித்து சொல்லும் பொழுது, அது நம்முடைய வலதுகரம் போல இருக்கிறது என்கிறார். நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் அந்த வலதுகரம் இருக்கிறது. ஷெர்லாக் ஹோம்ஸ் என்ற புத்தகத்தின் எழுத்தாளர் உண்மையான வேடிக்கையான காரியங்களை விரும்புகிறவர். ஒருமுறை லண்டன் மாநகரத்திலே மிக முக்கியமான 12 பேருடைய பெயரை தெரிந்தெடுத்தார். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது, உடனே தலைமறைவாகுங்கள் என்று தந்தி கொடுத்தார். அவர்கள் எல்லாருமே சமுதாயத்தை பொறுத்தமட்டிலேயும் நேர்மையானவர்களாக காணப்பட்டாலும் அத்தனை பேரும் ஓடி ஒளிந்து கொண்டார்களாம். ஆம் பிரியமானவர்களே, நம் எல்லாருடைய வாழ்க்கையிலேயும் குற்ற உணர்வு இருக்கிறது. குற்ற உணர்வுதான் நாம் பகிர்ந்து கொள்ள முடியாத, நாமும் சுமக்க முடியாத ஒரு பாரமாய் இருக்கிறது. இந்த பாரத்தை நாம் தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரே இடம் சிலுவையின் அடிவாரம். இன்றைக்கு நீங்கள் பாவ பாரத்தினாலே கவலையோடும் துக்கத்தோடும் இருப்பீர்கள் என்றால் கலங்காதிருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவண்டை வாருங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி அவர் உங்களை அழைக்கிறார். உங்கள் பாரத்தை கொண்டு அவருடைய பாதத்திலே வையுங்கள். அவரே உங்களுக்காக சிலுவையிலே அடிக்கப்பட்டவர், உங்கள் பாவ பாரங்களை சுமந்து தீர்த்தவர். அவர் ஒருவரே இன்று நீங்கள் இருக்கிற இந்த பாவ பாரத்திலிருந்து உங்களை விடுதலை செய்ய முடியும். உங்கள் வாழ்க்கையிலே சமாதானத்தையும் கொடுக்க அவர் ஒருவராலேயே முடியும். ஜெபிப்போமா. கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் சுமக்கக்கூடிய பாரங்களையும் சுமக்க முடியாத பாரத்தையும் குறித்து சிந்தித்தோமையா. யார் யார் சுமக்கக்கூடிய பாரங்களை சுமந்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் சுமைகள் லகுவாகும்படி அவர்களோடு இணைந்து அவர்கள் பாரங்களை சுமக்கக்கூடிய நல்ல நண்பர்களை நீரே அவர்களுக்கு கொடுத்தருளும். எங்களிலே யார் யார் நாங்களே சுமக்க வேண்டிய பாரங்களை சுமந்து கொண்டு இருக்கிறோமோ அந்த சுமையையும் நாங்கள் சுமப்பதற்கு தேவையான கிருபைகளை எங்களுக்கு தாரும். பேர்காலமாயிருக்கிற சகோதரிகளுக்காக நாங்கள் விசேஷமாக இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தர்தாமே, இந்த காலங்களிலே அவர்களுக்கு விசேஷித்த பலனையும் சத்துவத்தையும் தந்து ஏற்ற நேரத்திலே சுகமான பிரசவத்தை கட்டளையிட்டருளும். இன்னமும் வெவ்வேறு விதமான பாரங்களை யார் யார் சுமக்க வேண்டுமோ அவர்கள் சுமந்து கொண்டிருப்பார்கள் என்றால் தக்க பலனை கர்த்தர் கட்டளையிடுவீராக. இன்னமும் சுமக்க முடியாத பாவ பாரத்தினாலே யாராவது தவித்துக் கொண்டிருப்பார்கள் என்றால் அவர்கள் பாவங்களை குறித்து அக்கிரமங்களை குறித்து உண்மையாகவே வேதனையோடு துக்கப்பட்டு கொண்டிருப்பார்கள் என்றால் உம்முடைய பாதத்திலே வந்து பாவ மன்னிப்பையும் இளைப்பாறுதலையும் பெற்றுக்கொள்ள நீரேவர்களை தொடர்ந்து வழி நடத்தும். எங்கள் பாரங்களை சுமந்து எங்களை லகுவாக்கக்கூடிய ஒருவர் எங்களுக்கு உண்டு என்பதற்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோமே, ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.
1: மொழி அகராதியிலே மிகவும் துக்கமான வார்த்தை என்றால் அது தனிமை என்ற தத்துவத்தை கூறியது இவர்களில் யார்? மொழி அகராதியில் மிகவும் துக்கமான வார்த்தை என்றால் அது தனிமை என்ற தத்துவத்தை கூறியது இவர்களில் யார்? ஆப்ஷன் ஏ அகஸ்டின், ஆப்ஷன் பி ஜார்ஜ் முல்லர், ஆப்ஷன் சி டாக்டர் பிரான்ஸ்.
2: அன்பர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்ட சத்தியங்கள் நம்மை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர செய்திருக்கும் என்று நம்புகிறோம். நாம் கற்றுக்கொண்டது என்ன? சில வேளைகளிலே பலவிதமான அழுத்தங்களினாலே நாம் பாரத்தை சுமக்கிறவர்களாக இருக்கிறோம். இதன் விளைவாக நாம் மற்றவர்களையும் பாரப்படுத்தி விடுகிறோம். உங்கள் வாழ்க்கையிலே துக்கமான நேரங்களிலே உங்கள் துக்கமாகிய பாரத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டியவர்கள் உங்களுக்கு தேவை. உங்கள் பாடுகளை மற்றவர்கள் சுமக்க முடியாது. நீங்கள் இந்த உலகத்திலே தனித்து பிறந்திருக்கிறீர்கள். நீங்கள் தனித்து பாடுபட வேண்டிய காரியங்களிலே தனித்துதான் பாடுபட வேண்டும். நம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் குற்ற உணர்வு இருக்கிறது. குற்ற உணர்வு தான் நாம் பகிர்ந்து கொள்ள முடியாத, நாம் சுமக்க முடியாத ஒரு பாரமுமாய் இருக்கிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
3: இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம்.
4: நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார். உபாகமம் 7:6.

ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, இந்த ஆலயத்தை நான் மகிமையினால் நிரப்புவேன் என்று ஆண்டவர் சொன்னார். பழைய பாட்டின் காலங்களிலே தேவனை ஒருமித்து ஆராதித்த பொழுது அவர்கள் எங்கேயெல்லாம் இருந்தார்களோ அங்கேயெல்லாம் தேவ மகிமை வெளிப்பட்டது. சாலமோன் தேவனுடைய ஆலயத்தில் மகிமை வெளிப்பட்டது. ஆசரிப்பு கூடாரத்தில்

மகிமை வெளிப்பட்டது. புதிய ஏற்பாட்டின் காலங்களிலே இன்றைக்கு நாம் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது ஆண்டவருடைய மகிமை மேல் வீட்டு அறையிலே கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டது. ஆமென். தேவனுடைய மகிமை ஒரு மனிதனுக்குள்ளே மாற்றத்தை கொண்டு வந்துவிடும். கர்த்தருடைய மகிமை ஒரு மனிதனை பிரகாசிக்க செய்யும். தேவனுடைய மகிமை ஒரு மனிதனுக்கு விடுதலையை கொண்டு வரும். தேவனுடைய மகிமை ஒரு மனிதனுடைய வாழ்விலே தேவ திட்டத்தை விளங்க செய்யும். கர்த்தருடைய மகிமை இன்னைக்கு உங்களையும் சந்திக்க போகிறது. எப்படி மோசே முட்செடியில் மகிமை சந்தித்ததோ, மேல் வீட்டு அறையில் தேவ மகிமை இறங்கி வந்ததோ, இன்னைக்கு நீங்கள் இருக்கிற ஸ்தலத்திலும் கர்த்தருடைய மகிமை உங்களை நிரப்ப போகிறது. ஹல்லேலூயா. இந்த ஆலயத்தை மகிமையாலே நிரப்பிடுங்க. என்னோடு நீங்களும் சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை துதிக்க போகிறீங்க. என்னோடு நீங்களும் பாடலாம், நிரப்புங்கப்பான்னு கேளுங்க பார்க்கலாம்.

வந்தது. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்கும்படி உன்னை சந்திக்க போகிறது தேவ மகிமை. இப்பொழுது உன் படுக்கையை விட்டு எழுந்திருக்கும்படிக்கு தேவனுடைய மகிமை உன்னை சந்திக்கிறது. நீண்ட கால பிரச்சனைகள், நீண்ட கால வியாதிகள் உன்னை விட்டு நீங்கி போகும்படி கர்த்தருடைய மகிமை எப்படி இயேசு

விடுதலை பெற்று தேவனுக்கு சாட்சியாக வாழுங்கள். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இயேசுவை போல இன்பமானவர் யாருண்டு? நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசுவை போல மதுரமானவர் யாருண்டு? உன்னத பாட்டி புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், நேசர் எதினால் விசேஷித்தவர். அவரை குறித்து அநேக விஷயங்கள் சொல்லப்படுகிறது. கடைசியிலே சொல்லுகிறார்கள், அவர் முற்றிலும் அழகுள்ளவர். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவை போல இந்த உலகத்தில் மாறாவையும் மதுரமாய் மாற்ற யாராலும் முடியாது. மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றினவர், தண்ணீரை திராட்சரசமாக மாற்றி அற்புதங்களை செய்தவர், அந்த தேவனைத்தான் இந்த நாளிலே பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தப் போகிறோம். என் இயேசுவை போல் இன்பமானவர் யாருண்டு என்று சொல்லி பாடி ஆண்டவரை துதிக்கலாம். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட்.

இம்மட்டும் காத்த தேவன் இனியும் நம்மை நடத்துவதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று வாசிக்கிறோம். நம்மை நினைத்த ஆண்டவரை முழு இருதயத்தோடு ஆராதிப்பது நம்ம மேல விழுந்த கடமை. ஆண்டவருக்கு நன்றி நிறைந்த இருதயத்தோடு நம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை துதிக்க போகிறோம்.

0: என்னோடு சேர்ந்து ஆராதிக்கிற அருமையான பிள்ளைகளை கர்த்தர் இன்று முதல் ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி. ஒவ்வொருடைய வாழ்க்கையும் வெற்றியாக மாறப்போகிறது. வெற்றி உள்ள வாழ்க்கை இன்னைக்கு நீ போகிற இடமெல்லாம், நீ செல்லுகிற இடமெல்லாம், உன் காரியம் இவ்வளவு நாளும் உனக்கு தோல்வியா இருந்திருக்குமானால் இன்னைக்கு மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு விசுவாசத்தோடு போங்க, ஜெயத்தோடு திரும்பி வரப்போறீங்க. வெற்றி உள்ள நாட்களை பார்த்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறீர்கள். உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா. என்னோடு இணைந்து ஆராதித்த உடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் அநேக மாற்றங்களை கொடுத்து உடைய பிள்ளைகளை நீ சந்தோஷப்படுத்த போகிறதற்காக நன்றி. உடைய நாமத்தில் ஜெபிக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
1: ஆவியானவரே, ஆவியானவரே, தேவ சமூகத்தில் நாம் முழந்தார்படியிட்டு அப்பாவை பார்த்து

மாறாத உங்க அன்பை நாங்க நினைச்சு பார்க்கிறோம். மறவாத உங்க மார்பில் சாய்ந்து மகிழ்ந்து உறவாடுகிறோம் அப்பா. எங்க அப்பா பிதா நீங்க, அப்பா எங்க பிதா நீங்க, எங்க பிதா நீங்க, எல்லாவற்றையும் தருகிற பிதா நீங்க. அப்பா உங்க இன்ப பிரசன்னத்தினால ஒவ்வொரு நாளும் எங்களை மூடி நடத்துகிற அன்புக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் நாங்கள் மூடியா இருக்கக்கூடாது என்பதற்காகவே உங்க பிரசன்னத்தினால் எங்களை மூடுகிறீங்களே, அதற்காக நன்றி அப்பா. யாரெல்லாம் மூடு அப்செட் ஆயிட்டேன், நான் மூடியா இருக்கிறேன்றாங்களோ, நீங்க ஊழியம் செய்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம். என்ன மூடி மூடி மூடினாதீங்க, டேடி இருக்கிறாரு அதை நினைச்சு சந்தோஷம். அப்பா மூடியா இருக்கிற எல்லாம் மூட் அவுட் எல்லாம் மாத்தி டாடி ஊழியம் செய்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம். உங்களை நாடி வந்த ஒருத்தர் கூட டாடி கைவிடுவதே இல்லை. கைவிடாதவர் இந்த மூடியான எண்ணத்தையும் மாத்தி ஒவ்வொருவரையும் வண்ணமயமாக்க போகிற அன்புக்காக ஸ்தோத்திரம். அதை நீர் செய்கிறீர். எண்ணங்களை உங்க எண்ணங்களை மாற்றுகிறார், உங்க வாழ்க்கையை வண்ணமாக்குகிறார். எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்பதற்காக கவலைப்பட்டு கவலைப்பட்டு மூட் அவுட் ஆயிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில டாடி ஊழியம் செய்கிற அன்புக்காக ஸ்தோத்ரம். எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம். எல்லாவற்றையும் அவர்கிட்ட விட்டுருங்க. First seek the kingdom of God and his righteousness, and all these things shall added unto you. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும், கூட கொடுக்கப்படும். அப்படி நீர் செய்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். எல்லாம் மூட் அவுட் மாறி உங்களுக்குள்ள ஆண்டவரே வளர்ந்து பெருகுகிற நட்சத்திரமாக அப்பா, ஆகாய மண்டலத்தில் உள்ள நட்சத்திரங்களாக உம்முடைய அன்பு மக்கள் ஜொலிப்பார்களாக. கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவில் குற்றமற்ற மாசற்ற பிள்ளைகளாய் அப்பா ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு பிரகாசிப்பார்களாக, பிரகாசிப்பார்களாக, உச்ச நட்சத்திரமாய் இருப்பார்களாக. நீதிமானுடைய பாதை நண்பகல் நடுப்பகல் வரைக்கும் அதிகம் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருப்பதாக, இருப்பதாக. உங்க அன்பு கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எத்தனை புயல் வீசுற கடல்ல தடுமாறி கொண்டிருக்கிற படகை தாங்கிடும் நங்குரமாக இந்த காலை வேளையில் அப்பா ஊழியம் செய்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம். நங்கூரம், நங்கூரம், நங்கூரம் அப்பா, எங்க நங்கூரம் நீங்க. ஓ உங்க அன்பு கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா ஸ்ட்ராமும் காமாக்கிவிட்ட அன்புக்காக ஸ்தோத்திரம். மனதார ஆசீர்வதிக்கிறோம். சித்தப்படியே நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் அமர்ந்து கொள்வோமா? மூட் அவுட் ஆகி மூடியா இருக்கிறீங்களா? டாடி ஊழியம் செய்யறார், உங்க எண்ணத்தை எல்லாம் மாத்துறார். எண்ணத்தங்க, எண்ணத்தங்க, ரெண்டு சுழி இன்னும் மூணு சுழி இன்னும் அது ரெண்டுத்தையும் மாத்துவார். எண்ணத்தங்க அப்படின்னு நினைக்காதீங்க. உங்க எண்ணத்தை விட உங்களை குறித்த வண்ணமயமான எண்ணம் பெருசு அவருக்கு. வானத்தையும் பூமியையும் பார்க்கிலும் எவ்வளோ உயரம் உங்க நினைவுகள். அவர் நினைவு அல்ல, உங்க வழி அவர் வழி அல்ல. பழி போட்டுட்டாங்க அப்படின்னு அதனால மூட் அவுட் ஆயிட்டீங்கல்ல. பழி விழுந்தா என்ன? யோசேப்பை உயர்த்தினவர் உங்களை உயர்த்துவார். யோசேப்பை எல்லாரும் முன்னாடியே தாழ்த்தப்பட்டவன், அண்ணன் முன்னாடி தாழ்த்தப்பட்டவன், போத்திபார் மனைவி முன்னாடி வீழ்த்தப்பட்டவன், பார்வோன் மன்னனால் வாழ்த்தப்பட்டவன். இன்றைக்கு தாழ்த்தப்பட்டுட்டேன், வீழ்த்தப்பட்டுட்டேன்றீங்களா? ஆண்டவர் அதே நபர்களுடைய கண்கள் பார்க்க உங்களை வாழ்த்தப்பட்டவனாய் மாற்றுவார். நீங்கள் வீழ்த்தப்பட்டவர்கள் அல்ல, தாழ்த்தப்பட்டவர்கள் அல்ல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க,
அல்லது யாருமே இல்லைன்னா உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கங்க. எந்த அளவுக்கு அறிக்கை இடுகிறோமோ அந்த அளவுக்கு அறிக்கட்டு நிமிர்ந்து நிற்கும். நான் தாழ்த்தப்பட்டவனும் அல்ல, நான் வீழ்த்தப்பட்டவனும் அல்ல, நான் வாழ்த்தப்பட்டவன். அவரே வாழ்த்துகிறார். யார் உங்களை வீழ்த்த முடியும்? சந்தோஷமா, அவர் உங்களுக்கு எனக்கு அப்பாவா இருக்கிறார். பிதாவே நமக்கு அப்பாவாயிட்டா? அந்த பிதாவாகிய தெய்வமே நமக்கு அப்பாவாகி. ஜெபத்தோட்ட ஜெயகீதங்கள்ல 1 2 3 ரெடி 1 2 3 அப்படின்னா 123வது பாட்டு.

நேற்று தேவ சமூகத்தில் அமர்ந்து ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்து அந்த பாடல் எல்லாம் பாடிக்கிட்டே இருக்கிறப்ப தந்தை அவர்களுக்கு எவ்வளோ பெரிய சத்தியத்தை நான் மூணே லைன்ல ஆண்டவர் கொடுத்துட்டார். அப்பா பிதாவே, அவர் யாரு? அவர் அன்பான தேவன். அவர் யாராயிட்டாரு? அவர் அருமை ரட்சகர். அவர் எங்க இருக்கிறாரு? அவர் ஆவியானவராக நமக்குள்ள இருக்கிறார். அந்த அருமைன்னு பாக்குறப்ப வெறுமையும் வறுமையும் அந்த அருமை நாயகர் எல்லாவற்றையும் மாற்றி விடுகிறார். அவரே ஆவியானவராக நமக்குள்ளே தங்கி இருக்கிறார். எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம், எவ்வளவு பெரிய பாக்கியம். என் பிதாவே எனக்கு அப்பா ஆயிட்டாரா? பழைய ஏற்பாட்டு காலத்துல அவரை அப்பா எலோஹீம் யாஹ்வே யோனியே வாஹே ஹீப்ருல அது எழுதும் போது அப்படியே ரபீஸ் எல்லாம் போய் அப்படியே கையை கழுவிட்டு வந்து வந்து அப்படியே எழுதுவாங்களா? அதுக்கு பதில் அடுநாயின்னு எழுதுவாங்க. அவரை பார்த்தாவே பயம். ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துல அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்தாரே, அதை நினைத்து. மாபெரும் ரட்சிப்பை தந்தாரே, அதை நினைத்து. மாபெரும் அபிஷேகத்தை தந்தாரே, அதை நினைத்து. சியோன் தன்னை உண்டாக்கினவரில் மகிழவும். இன்னைக்கு மகிழ்ச்சி இல்லை, அது இல்லை, இது இல்லைன்ற அப்படியே புலம்பல் இருக்கிறதே ஒழிய மகிழ்ச்சி இல்லை. அப்பா சமூகத்துல அந்த மூடியான வாழ்க்கையெல்லாம் மாத்திருங்க. டேடி உங்களை நான் கொண்டாடுறேன். நேத்து ஜோபில நான் ஸ்கூலுக்கு மதியம் கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறப்ப என்னை பார்த்து பார்த்து சிரிக்கிறான். நான் ஒண்ணுமே பண்ணாத அப்பா என்னை பார்த்து அவன் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப உன்னை ஸ்கூல்ல விட்டு திரும்பின உடனே ராத்திரி ஜபிக்கிறப்ப எனக்கு உள்ள ஒரு நினைவு, ஆண்டவர் ஒண்ணுமே பண்ணாத அப்பாவை பார்த்து பார்த்து அவன் சிரிச்சா. கல்வாரி சிலுவையில எல்லாவத்தையும் செஞ்சு முடிச்ச அப்பாவை பார்த்து நாங்க எவ்வளவு கொண்டாடணும். உண்டாக்கினவரில் மகிழவும். சியோன் தன்னை உண்டாக்கினவரில் மகிழவும். சந்தோஷமா அப்பா சமூகத்துல எழும்பி நின்று

எவ்வளோ பெரிய சத்தியம். அப்பா பிதா, என் பிதாவே எனக்கு அப்பாவாயிட்டார். அப்பா பிதாவே அன்பான தேவா, அருமை ரட்சகரே, அருமை ரட்சகர் உன்னை வெறுமையாகவோ வறுமையாகவோ விட மாட்டார். உன்னை பெருமையாகத்தான் வைப்பார், உன்னை மேன்மையாகத்தான் வைப்பார், உன்னை கீழ்மையாக வைக்க மாட்டார். உங்களில் ஒருவரை ஆகிலும் கீழ்மையாக வைக்கவே மாட்டார். கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவரும் அதை ஏகமாய் காண்பார்கள் என்கிற வார்த்தையின்படி உங்களுக்கு ஒரு மேன்மை உண்டு, உங்களுக்கு ஒரு மகிமை உண்டு, உங்களுக்கு ஒரு பெருமை உண்டு. உண்டாக்கினவரில் நீங்களும் நானும் மகிமை மகிழும் போது இதெல்லாம் உங்களுக்கு எனக்கும் சாக்கியமாக பாக்கியமாக தருகிற அப்பாவை பார்த்து

0: உளையான சேர்ல வாழ்ந்தமா, களையான வாழ்க்கை, உளையான வாழ்க்கை. உளையையும் மாற்றிவிட்டார், களை போன்ற வாழ்க்கையும் மாற்றி முகத்தில்தான் எவ்வளவு கலையையும், வாழ்க்கையில் எவ்வளவு கலையையும் கொடுத்தாரே அவரே. கலையாக ஆற்றாக அவரே வரைஞ்சார சித்திரமா, ஒரு பிளெயினான ஒரு கல்லு போல இருந்த நம்முடைய வாழ்க்கையை சிற்பியாக அவரே நம்மை சிற்பமாக வடிவமைத்தாரா? சித்திரம் நீங்களும் நானும், கர்த்தரின் இறை சித்திரம். ஒவ்வொரு நாளும் உங்க வாழ்க்கை விசித்திரமா தான் இருக்கும். உளையை மாற்றினவர், களை போன்ற பயிர்களின் நடுவே விளைகிற களை போல இருந்த நம்முடைய வாழ்க்கைய முகக்களையை கொடுத்தாரே. தானியேல் சாத்ரா.
1: ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த காலை தியானத்தில் எங்களோடு இணைந்திருக்கிற அன்பு குடும்பத்தார் யாவருக்கும் வாழ்த்துக்களை கொண்டு வருகிறோம். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, எபிரேயர் 12:1 பாரமான யாவற்றையும் நம்மை
0: சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு
1: விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற
0: இயேசுவை நோக்கி
1: நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில்
0: பொறுமையோட ஓட கடவோம்.
1: ஓட்டத்தை ஓடுறதுக்கு நமக்கு திறமை தேவையில்லை. நம்முடைய திறமையை பயன்படுத்தி நமக்கென்று தேவன் நியமித்திருக்கிற ஒரு ஓட்டத்தை நம்மளால் ஓட முடியாது. நமக்கு தேவை கிருபையினால் வருகிற பொறுமை தான். கிருபை இல்லைன்னா பொறுமை இல்லை. பொறுமைக்கும் ஒரு
0: எல்லை உண்டு,
1: ஆனால் கிருபையினால் வருகிற பொறுமைக்கு எல்லையே என்னன்னா
0: இல்லை. ஆமென். ஹல்லேலூயா.
1: நமக்குன்னு நியமிக்கப்பட்ட எல்லை கோட்டை தொடணும்னா எல்லையில்லாத பொறுமை வேணும்.
0: ஆமென்.
1: இந்த எல்லையில்லாத பொறுமையை நம்ம கருளி செய்கிறது அளவில்லாத கிருபை.
0: ஆமென்.
1: அளவில்லாத கிருபையும் எல்லையில்லாத பொறுமையும் நகமும் சதையுமா.
0: ஆமென்.
1: தண்டவாளத்தினுடைய ரெண்டு
0: பகுதி
1: பகுதி போல. நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் எந்த பக்கம் ஒரு கோடு அந்த பக்கம் ஒரு கோடு போட்டிருப்பாங்க, அதுதான் என்னது ட்ராக். இந்த ட்ராக்ல தான் நம்ம என்ன செஞ்சாகணும். விஷுட்ரான். இப்போ நியமிக்கப்பட்ட ஓட்டத்துக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற அந்த ரெண்டு ட்ராக்கோட ரெண்டு பவுண்டரி என்னன்னா கிருபையினால எல்லையில்லாத
0: பண்ணிக்கணும்,
1: அளவில்லாத
0: கிருபை,
1: எல்லையில்லாத பொறுமை. பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டுன்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அதுக்கப்புறம் சட்டார் பிடார்னு அடிதடி தான்.
0: எஸ்.
1: என் பொறுமைக்கு என்னன்னா ஒரு
0: எல்லை உண்டு.
1: பொறுமை நீ ரொம்ப என்ன செய்யறேன்னா
0: பொறுத்தது போதும், பொங்கி எழுந்து விட்டேன், அடி கொடுக்கிறேன்.
1: அது மிரண்டால்
0: ஆடு கொள்ளாது.
1: அந்த மாதிரி பஞ்செல்லாம் இந்த அளவில்லாத கிருபுக்கள் இருக்கிறவனுக்கு இந்த மாதிரி பஞ்ச் டயலாக்லாம் சொல்ல தெரியாது.
0: அவனை
1: ட்ராக்க செட் பண்ணி அதுல ஆண்டவர் அவனை ஓட வச்சிருக்கிறாரு. அப்ப ரெண்டு, நம்மை அழுத்தக்கூடிய நம்ம நம்ம நம்மள சூழ்ந்து நிற்கிற பாரம், அடுத்து நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவம். சோ ரேஸ்ல ஓடுறவன் பர்டனை தூக்கிட்டு நினைச்ச முடியாது, ஓட முடியாது. அவனுடைய ட்ரெஸ்ல இருந்து எல்லாத்தையுமே வந்து எவ்வளவு லெகுவா, எவ்வளவு தன்னை லெகுவாக்கி கொள்ள முடியுமோ அவ்வளவு தன்னை லெகுவாக்கி கொள்வதில் ரொம்ப கவனமா இருப்பாங்க. ஒரு ட்ரெஸ் கூட தொலை தொலைன்னு போடாம அப்படியே டைட்டா, ஸ்கின் டைட்டா போட்டிருப்பாங்க. ஏன்னா காற்றுல அந்த ட்ரெஸ் கூட அடிச்சது, அதுல கூட ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக. நம்ம அழுத்தக்கூடிய பாரத்தை சுமந்து கொண்டு வேகமா நம்மளால ஓட
0: முடியாது.
1: ஒரு மொழியாக்கத்தில் அருமையாக இருக்கு, பாவத்தை நெருங்கி நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு அப்படிங்கிறது. நம்மை நெருங்கி நிற்கிற பாவம் நம்மை லெகுவாக சிக்க வைக்கும். நெருங்கி நிற்கிற பாவம் நம்மை
0: லகுவாக சிக்க வைக்கும்,
1: ரொம்ப லகுவாக சிக்க வைக்குமா? நோ பாரசிட்டிக் சின், நம்மளை வந்து அப்படி ஒட்டுணி போல நம்மளை பிடிச்சிக்கிட்டு பாடாப்படுத்துற அந்த பாவம். சார் ரெண்டு, சம் ப்ரெஷர்ஸ் ஆர் இன்டர்னல், சில அழுத்தங்கள் உள்ளானது. அண்ட் சம் ஆர் அதர் ப்ரெஷர்ஸ் ஆர் ஃப்ரம் எக்ஸ்டர்னல், சில அழுத்தங்கள் வெளியிலிருந்து வருது, சில அழுத்தங்கள் உள்ளிருந்தே நமக்குள்ளிருந்தே. அப்போ வெளியிலிருந்து வருகிற பாரம் வந்து நம்முடைய ஸ்ட்ராங் ஏரியாவை குறிவைக்கும், நம்ம ஸ்ட்ரென்த் அட்டாக் பண்ணோம். எதுனா நம்மை அழுத்தக்கூடிய பாரங்கள், பேர்டன். ஆனால் பாவங்கிறது நம்முடைய சபலத்தை குறிவைக்கும். சபலம் இந்த சென்ஸ் வந்து இட் டாக்ஸ் அபவுட் அவர் வீக்னஸ், வீக் ஏரியா. இது எல்லாத்துலேயுமே மனுஷனுக்கு என்ன இருக்கும், ஒரு
0: சபலம்
1: இருக்கும். ஸ்ட்ராங் ஏரியா, ஆண்டவரோடு உறவாடுகிற அந்த பார்ட் எல்லாமே நமக்கு என்னன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கானது, வலுவான பகுதி. வசனத்து நிமித்தம் ஒரு இடரல் வருது பாருங்க, வசனத்து நிமித்தம் ஒரு நெருக்கடி, வசனத்து நிமித்தம் ஒரு உபத்திரம் வருது பாருங்க, இதெல்லாம் அந்த கேட்டகரி. நம்ம ஆண்டவருக்குள்ள ஸ்திரப்படுறத திடப்படுறத டெவிலால் என்ன செய்ய முடியாது, ஏற்றுக்கொள்ளவே
0: முடியாது,
1: முடியாது. அப்போ பாவம் நம்மளுடைய வீக் ஏரியாவை அட்டாக் பண்ணுது, சபலம். ஆனால் பாரம் வந்து நம்முடைய ஸ்ட்ராங் ஏரியாவை அட்டாக் பண்ணுது. விடுதலையோட துதிக்கலாம் அப்படின்னு சொல்லி நாம துதிக்க தொடங்கினோம்னா, நம்ம தெளிஞ்சிட்டோம் அப்படின்னா வீட்டில் இருக்கிறவங்களை குழப்பி விட்டுருவான். அஸ் அ ஹஸ்பண்டா நீங்க தெளிவடைஞ்சிட்டீங்கன்னா கத்தருக்குள்ள
0: மனைவியை குழப்பி விட்டுருவோம்,
1: மனைவிக்கு குழப்பம். கணவனும் மனைவியுமா நீங்க சேர்ந்து தெளிவடைஞ்சிட்டீங்கன்னா
0: பிள்ளைகளுக்கு
1: குழப்பம். சரி, பிள்ளைகளோட சேர்ந்து நீங்க மொத்தமா குடும்பமா தெளிவடைஞ்சிட்டீங்கன்னா அடுத்து வீட்டில் இருக்கிற மற்ற ஆள்களுக்கு என்ன வரும்,
0: குழப்பம்.
1: ஸோ நாம தெளிவடைகிறத பார்த்துட்டு பிசாசு சும்மா இருக்கிறது இல்லை. சரி, நீ தெளிஞ்சிட்ட, உன்னை ஒண்ணும்
0: பண்ணாது,
1: உனக்கு தெளிந்த புத்தி வந்துருச்சு. ஆனா உன் கூடயே இருக்கிற நெருக்கமான ஆட்களுக்குள்ள நான் என்னத்தை உண்டாக்குவேன்னா குழப்பத்தை உண்டாக்குவேன். இது நமக்கு ஒரு ப்ரெஷர் அக்குமுலேட் ஆகுது, எக்ஸ்டர்னலா வருது. ஏன்னா நீங்க வந்து யூ பிகம் ஸ்ட்ராங் இன் கிரைஸ்ட். சோ நீ ஆண்டவருக்குள்ள நீ திடப்படுறது வந்து என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. சோ டெஃபினெட்லி ஹி வில் அட்டாக். அவன் நம்மளை தாக்க வர்றப்ப நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்குள்ள ஒரு குழப்பத்தை உண்டாக்கி தான் நம்மளை தாக்குவான். அது நமக்கு ப்ரெஷர் ஆகுது, இட்ஸ் எ ப்ரெஷர். ஆனா நம்ம ஸ்ட்ராங்கா இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவன் பிளஷரோட வருவான். என்னத்தோட வருமா,
0: பிளஷரோட வருவான்.
1: ஐயா கொஞ்சம் சபலமா இருக்கிறார் இன்னைக்கு, ஐயா கொஞ்சம் தேவனோட உறவாடி ஸ்ட்ராங்கா என்னன்னா
0: இல்ல
1: இல்ல, ஐயா ரொம்ப வீக்கா இருக்கிறாரு, இதுதான் நம்ம லீக் ஆகுற நேரம் அப்படின்னு சொல்லி வீக் ஏரியா மூலமா தான் என்ன செய்வானா லீக்கேஜ் இருக்கும். அங்க நம்மளுடைய வீக்னஸ் அவன் அட்டாக் பண்ணுவான், அதான் சபலம் அப்படின்றான். அப்ப நமக்கு நிகழ்ந்த காரியங்களை வச்சு நம்ம மனுஷங்க மேல கோபம் அடைகிறோம். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, ஏதாவது சிக்கல்ல சிக்க வச்சு தேவனை விட்டு நம்மளை என்ன செய்யணும், பிரிக்கணும். இப்ப நமக்கு சம்பவிச்ச காரியம் அதை மனசுல வச்சு நாம சம்பந்தப்பட்ட நபர்கள் மேல நாம என்ன அடைகிறோம்னா கோபம் அடைகிறோம். We become easily angry with those people. அந்த மாதிரி மற்றவங்க மேல நமக்கு ஒரு கோபம் வந்த பின்னாடி அந்த கோபம் கடைசியில் யார் மேல திரும்பும்னா, ஏண்டவர் எனக்கு மட்டும் இப்படி என்னன்னா
0: நடக்குது
1: நடக்குது. நீங்க என் ஜபத்தை நீங்க கேட்குறீங்களா இல்லையா, இல்ல நான் சும்மா கத்திட்டு இருக்கேன்னா வீட்டில் உட்காந்து என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க மனசுல அப்படின்னு ஃபைனலா எங்க திரும்பிடுறான்னா
0: ஆண்டவர் மேலே,
1: ஆண்டவர் மேலே அவனுக்கு கோபம் மையம் கொள்ளுது. இது வந்து டெவிலுக்கு வந்து இதுதான் அவனுடைய அட்டாக். உனக்கு ஆண்டவர் மேலே கோபம் வந்து நீ ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும், கேள்வி கேட்கணும், நீ ஆண்டவரை சந்தேகப்படணும். நீ வந்து உனக்கு உனக்கு கத்துற மேலே என்ன வரணும்னா டவுட் வரணும். என்னைக்கு டவுட் வந்துச்சோ அன்னைக்கே நம்ம அவுட்டு.
0: எஸ்,
1: டவுட் வந்த அன்னைக்கே நமக்கு
0: அவுட்டு.
1: நீங்க பால் வந்து எகிரி பவுன்ஸ் ஆகிலாம் வர்றப்ப கிரிக்கெட்ல நீங்க அடிச்சு ஆட வேண்டிய நேரம் அது இல்லை, இது தடுத்து ஆட வேண்டிய நேரம்.
0: எஸ்,
1: இது ஃபோரும் சிக்ஸ் அடிக்கிற நேரம் இல்லை.
0: அவுட் ஆகாம
1: எப்படியோ நீங்க அவுட் ஆகாம கட்டை போடுறதுன்னு சொல்லுவாங்க, கட்டையை போடுறான்டான்னு சொல்லுவாங்க. டிஃபென்சிவ் மோடு, எவ்வளோ டிஃபெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ டிஃபெண்ட் பண்ணி டிஃபெண்ட் பண்ணி நீங்கள் களத்தில் நிற்க வேண்டியது மட்டும்தான் இப்போ செய்ய வேண்டிய வேலை. அடிச்சாடுறதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ இப்போ தேவை தடுப்பாட்டம் மட்டும்தான்.
0: எஸ்,
1: ஆயிரம் ஆயிரம் சூறாவளி விதவிதமாக என்னை தாக்குது ஆண்டவரே, எனக்கு ஒன்றுமே என்னென்னா புரியல, ஆனாலும் உங்களை கேள்வி கேட்காம காரியங்களை என் சார்பில் நீங்கள் செயல்படுவீங்கன்ற விசுவாசத்தோடு நான் இன்னும் களத்தில் நிற்கிறேன்.
0: ஆமென்.
1: களைச்சு போனாலும் நான் இன்னும் களத்தில் தான் நிற்கிறேன்.
0: ஆமென். ஹல்லேலூயா.
1: களைச்சு போயிட்டேன் ஆண்டவரே, ஐ எம் ஸோ டயர்ட், எக்ஸாஸ்டட், ஆனால் நான் இன்னும் எப்படி தான் நிற்கிறேன்னா
0: களத்தில் தான்,
1: களத்தில் நான் நிற்கிறேன்.
0: ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
1: அப்போ நாம அஃபண்ட் ஆகிறப்போ நமக்கு மற்றவங்க நம்மளுக்கு ஒரு நெருக்கடிய சங்கடத்தை கொடுக்கிறப்போ நம்ம ஈஸியா நமக்கு முதல்ல என்ன வரும்னா கோபம் தான் வரும். ஆனா கோபம் கொண்டாலும்
0: பாவம் செய்யாதிருங்கள்.
1: பாவம் செய்யாத மனுஷனுக்கு பிரஷர் எதனாலயா எகிறது மேக்சிமம் என்னன்னா கவலை, கோபம்,
0: எஸ்,
1: பொறாம. இந்த மாதிரியான காரியங்களால தான் மனுஷனுடைய
0: பிரஷர்
1: கொதிப்பு அதிகமாகுது. ரத்த கொதிப்பு, அதுக்கு பேர்
0: பிளட் பிரஷர்.
1: டென்ஷன் ஆகிட்டான், ஐயா யாராயிட்டான்னா டென்ஷன் ஆகிட்டான் அப்படின்னு. கோபம் வந்து ஈஸியாக நம்மளை மேற்கொண்டோம். கோபம்
0: நம்மளை ஈஸியாக மேற்கொண்டுடும்.
1: அப்ப நம்மளை மிக எளிதில் மேற்கொள்ளக்கூடிய கோபத்தை அவ்வளவு ஈஸியா நம்மளால என்ன செய்ய முடியாதுன்னா மேற்கொள்ள
0: முடியாது.
1: முடியாது. இந்த விஷயத்துல கிறிஸ்துவின் ஆவியானவர் நமக்கு ஊழியம் செஞ்சா மட்டும்தான் நம்மளால கோபத்தை மேற்கொள்ளவே முடியும். கோபம் மட்டும் இல்லை, எந்த மனுஷீக பலவீனங்களையும் நாம மேற்கொள்ளணும்னா we need help from the Holy Spirit. அவர் நமக்கு ஊழியம் செய்யணும். Unless he has ministered us, we cannot overcome these weaknesses. நமக்கு அவர் வந்து ஊழியம் செய்யலைன்னா இந்த மாதிரியான பலவீனங்களை நம்மளால மேற்கொள்ளவே
0: முடியாது.
1: முடியாது. ஸோ ப்ரெஷருங்கிறது, அழுத்தம் என்பது இட்ஸ் லைக் அன் ஏர் பபுள், காற்று குமிழ்னு சொல்றேன்ல, அந்த மாதிரி அதை ஊதுனா எப்படி தெரியும்னா ரொம்ப
0: பெருசா
1: பெருசாயிரும். அப்ப ஊதுறப்ப உள்ள உருவாகிற ஒரு இன்டர்னல் பிரஷர் வந்து அந்த குமிழ் என்ன செய்யுதுன்னா பெருசாக்குது, ஸ்வெல் ஆயிருது. இந்த அளவு அது பெருசானதுக்கு காரணம் உள்ள ஒரு ஊதுற வேலை நடக்குது.
0: எஸ், ஹல்லேலூயா.
1: ஆனா இந்த குமிழ் போல இருக்கிற, காற்று குமிழ் போல இருக்கிற இந்த பெரிய சைஸான அழுத்தத்தை உடைச்சு போடக்கூடிய ஒரு பவர் வந்து கிறிஸ்துவோடு உறவாடுகிறவர்களுக்கு உண்டு. நீங்கதான் பிரஷர் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளுடைய பர்சனல் ஃபெலோஷிப் வித் காட், அவர் பர்சனல் ஃபெலோஷிப் வித் காட், plays a major role. ஒரு பெரிய ரோல ஆண்டவரோடு நமக்குள்ள தனிப்பட்ட உறவாடுதல் நமக்கு செய்யற ஊழியத்துக்கு இணையானது வேற எதுவுமே என்னன்னா
0: இல்லை.
1: இல்ல, தேவன் ஊழியம் செய்ய வந்துட்டார்னா உதவி செய்ய வந்துட்டாருன்னு அர்த்தம்.
0: ஆமென், ஹல்லேலூயா.
1: இந்த பபுள் ஏன் பெருசாச்சு?
0: ஊதுனதுனால.
1: யார் ஊதுறா? நமக்கு அழுத்தத்தை கொடுக்கற ஒரு காரியத்தை நாமளே ஊத வச்சு, நம்ம வாயினாலேயே ஊத வச்சு, நமக்கு எதிராக பெருசாக்குறது இல்ல. பிசாசு பயங்கர கை தேர்ந்தவன், அதுல
0: தந்திரசாலி,
1: இஸ் அ மாஸ்டர் இந்த விஷயத்துல அவன். ஆனா தேவனோடு உறவாடுறவங்க என்ன செய்யறாங்கன்னா, கர்த்தரோட
0: உறவாடுகிறவர்கள்,
1: உறவாடுகிறவர்கள் இந்த மாதிரி பெருசா ஊதி பெருசாக்கப்பட்ட அழுத்தத்தை மிக ஈஸியா அவங்க உடைச்சிருவாங்க. அப்ப பிரஷர் வந்து எழும்புது அப்படின்னா, அழுத்தங்கள் உருவாகுதுன்னா, அதை உடைக்கிறதுக்கான பெஸ்ட் மெத்தட் என்னன்னா, Go and have a personal fellowship with Christ.
0: Yes.
1: ஆண்டவரோடு இது தனிப்பட்ட விதத்தில் உறவாடுகிற ஒரு நேரம். ஆண்டவரோடு உறவாடி நமக்கு விரோதமாக அக்குமுலேட் ஆகியிருக்கிற அல்லது ஊதி பெருசாக்கப்பட்டிருக்கிற ஒரு ப்ரெஷரை நம்ம ஈஸியாக உடைச்சிடலாம். நம்மளை உடைக்கிறதுக்காக ஆண்டவர் அந்த ப்ரெஷரை அலோவ் பண்ணலை, நாம அதை உடைக்கணுங்கிறதுக்காக.
0: ஆமென்.
1: கர்த்தர் ஒரு கை பார்த்தலாங்கிறார்.
0: எஸ்,
1: ஹல்லேலூயா. அந்த மாதிரி அந்த அழுத்தத்தை தேவன் தொட்டார்னா அது என்ன செஞ்சிடும்னா உடைஞ்சிரும்,
0: உடைஞ்சிரும்,
1: உடைஞ்சிரும்.
0: ஹல்லேலூயா.
1: யுத்த புருஷன் அழுத்தங்கள் நடுவுல மன உடைகிறவன் அல்ல. அவ்வளோ ஈஸியாக அவன் என்ன செய்ய மாட்டான்னா பிரேக் ஆக
0: மாட்டான்
1: மாட்டான். ஏன்னா அவன் கிறிஸ்துவின் ஆவியானவரோட உறவாடி அவன் அழுத்தங்களை உடைக்கிறவன்.
0: எஸ்,
1: நாடி இந்த டாபிக்ல ஒரு செய்தி எடுத்திருக்கிறோம். அழுத்தங்கள் அவனை உடைக்கிறது இல்லை, அவன் அழுத்தங்களை உடைக்கிறான்.
0: தேவனோடு உறவாடி அழுத்தங்களை உடைக்கிறான்.
1: அவளுடைய அனுபவம் தான், எப்பக்கமும்
0: நெருக்கப்பட்டும்
1: நெருக்கப்பட்டும்
0: ஒடுங்கி போகிறது,
1: ஒடுங்கி போறது இல்ல, கலக்கம் அடைந்தும் மனமுறிவு அடைகிறது
0: இல்லை,
1: இல்ல
0: கீழே தள்ளப்பட்டும் கைவிடப்படுவது இல்லை.
1: ஹல்லேலூயா.

0: ஆவியானவர்
1: அருளி செய்கிற ஒரே ஒரு வார்த்தைக்கு,
0: ஒரே ஒரு சமயத்திற்கேற்ற வார்த்தைக்கு எவ்வளவு பெரிய அழுத்தத்தையும் ஒரு ஒரு ஒரு நொடியில செகண்ட் இஸ் எனஃப் ஒரு அவ்வளவுதான் தப்புன்னு உடஞ்சினாரு.
1: ஹல்லேலூயா.
0: ஒரு பலூனை ஊதிக்கிட்டே இருந்தா, பலூனை
1: ஊதிக்கிட்டே இருந்தா
0: ஒரு அளவுக்கு மேல அது வெடிச்சிருமா வெடிக்காத?
1: வெடிச்சிடும்.
0: ஊதிக்கிட்டே இருந்தா, வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம
1: ஊதிக்கிட்டே இருந்தா,
0: ஊதிக்கிட்டே இருந்தா. டெபிளோட ட்ரிக் என்னன்னா, ஒண்ணுமில்லாத பிரச்சனையா இருக்கும் உப்புக்கல் கூட, என்னன்னா
1: பிரயோஜனமே இருக்க,
0: பிரயோஜனப்படாத ஒரு பிரச்சனை, அதை நம்ம கையில கொடுக்க மாட்டான். கையில தான் கொடுப்பான். அவன் எங்க கொடுத்து போயிருவான்?
1: கையில தான் கொடுத்துட்டு போயிருவான்.
0: பலூனை கையில கொடுத்தாச்சுன்னா அவனுக்கு தெரியும், கையில பலூன் வந்தா இவங்க வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாங்க.
1: எஸ், கையில் கொடுத்தது வாயில் வரும்.
0: இவங்க கையில பலூனை கொடுத்தா இவனுக்கு வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டானுங்கன்றது அந்த திருவாளத்தானுக்கு
1: நல்லாவே தெரியும்,
0: நல்லாவே தெரியும். அதனால ஒரு ப்ராப்ளத்தை நைஸா கொண்டாந்து அப்படி கையில அப்படி கொடுத்துட்டு அவ ஒதுங்கிக்கிறான். நான் என்ன செய்வேன், கையில வச்சு அதை அப்படி இழுத்து இழுத்து பார்ப்பேன். அது பலூன் தெரிஞ்சிருச்சா, ஆனாவே கையில இருந்த பலூன் எங்க போயிரும்னா
1: வாயில,
0: வாயில போயிடும். வச்சுட்டு இப்ப அது சும்மா இருந்த பலூன் ஏன் பெருசாகுதுன்னா, வேற யாரும் ஊதல, வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம நானே அதை பேசி பேசி பேசி ஒவ்வொரு முறை அதை குறிச்சு பேசுறப்பையும் ஒவ்வொரு முறை ஃபோன் என்ன செய்யறேன்னா, அப்ப பலூன் வந்து இந்த என் கையில வந்த பலூன் இப்ப எங்க போயிருச்சுன்னா
1: வாய்க்கு,
0: வாய்க்கு போய் என் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம மூச்சை இழுத்து இழுத்து ஊதுறேன். மூச்சை நானே கிரியேட் பண்றேன்,
1: அழுத்தத்தை நானே கிரியேட் பண்றேன்.
0: இப்படியே ஊதிக்கிட்டே இருந்தா அப்படியே போயிட்டேவா இருக்கும்?
1: இல்லை,
0: ஒரு அளவுக்கு மேல போனா பலூன் என்ன செய்யுது,
1: வெடிச்சிரு,
0: உடையுதா, வெடிக்குதா,
1: வெடிக்குது.
0: உடைகிறது வேற,
1: வெடிக்கிறது வேற,
0: வெடிக்கிறது வேற.
1: அல்லேலூயா.
0: அப்போ ஒரு சின்ன பிரச்சனைய நம்ம கண்ணு முன்னாடி கொண்டாந்து வச்சுட்டு அதை தாங்கிக்கிற முடியாம என்ன செய்வோம்னா, ஓயாம அதை குறிச்ச பேச பேச பலூனை ஊதி பெருசாக்குற மாதிரி நானும் ஒண்ணுமில்லாத பிரச்சனைய ஊதி ஊதி என்னச்சிட்டேன்னா
1: பெருசாக்கிட்டேன்,
0: பெருசாக்கிட்டேன். என்ன என் வாயை வச்சுக்கிட்டேன், என்ன என்ன
1: சும்மாவே இல்லை,
0: சும்மாவே இருக்கிறது இல்லை. அப்ப ஒரு அளவுக்கு மேல நம்மளே ஊத வச்சு நல்ல இந்த பபுள் கம் பாருங்களேன் வாயில போட்டு அப்படியே சவைச்சு சவைச்சு முதல்ல சவைக்கிறப்ப எப்படி இருக்கும்னா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், இனிப்பா இருக்கும். சவைக்கிறதுக்கு எப்படி இருக்கும்?
1: இனிப்பா இருக்கும்.
0: அப்புறம் நல்ல சவைச்ச பின்னாடி அதுல முட்டை விடுறது, வாயில வச்சு என்ன
1: விடுறேன்னா
0: அப்படி அவரே தான் சவைச்சு அப்படி எடுத்து உப்புன்னு என்ன செய்வார்னா
1: ஊதுவா,
0: ஊதுவார். ஊதுனா சுயிங்கம், மென்ன சுயிங்கம், மெல்லாத சுயிங்கம் இல்ல, மென்ற சுயிங்கம். மெல்லாத சுயிங்கத்துக்கு பபுள் கமுக்கு புஷ்ன்னு வர்றதுக்கான
1: வாய்ப்பு இல்லை.
0: அந்த பொட்டன்சியல் வந்து உள்ள ஹிடனாக தான் இருக்கும், அந்த ஆற்றல் உள்ள மறைஞ்சிருக்கும். அப்போ அந்த ஹிடன் பொட்டன்சியல் எப்படி
1: ரிலீஸ்
0: அன்லீஸ் பண்ணுறான் அப்படின்னா, ராவான ப்ராப்ளத்தை கையில் கொடுத்து அதை நல்லா சவைக்க வச்சு, யாரை வச்சு சவைக்க வச்சு, நீயே மெல்லுன்னு மெல்ல வச்சு உள்ள இருக்கிற பலூன் மாதிரி விரியக்கூடிய பொட்டன்சியல் என்ன செய்யுதுன்னா இப்போ அன்லீஸ் ஆகுது. அத பண்ணி விட்ட உடனே நம்ம வாய் சும்மா இருக்கா
1: இல்லை,

0: இந்த மாதிரி நல்ல ஊதி தபார்னு என்ன செஞ்சிடும்னா
1: வெடி
0: கடிச்சிடும். வெடிச்ச சுயங்க எங்க ஒட்டும்னா நமக்கு மீச வாய் எல்லாத்துலேயும் ஒட்டி அதுக்கப்புறம் அதை போட்டு எடுக்க முடியாம படுற பாடு இருக்க அவஸ்தான். வந்து நம்மளே ஊத வச்சு நம்ம வாயினாலே ஊத வச்சு அந்த பிரச்சனை என்ன செய்ய வீட்டுக்குள்ள வெடிக்கு. ஆனா ஆவியானவரோடு நாம உறவாடும் பொழுது ஊதி ஊதி பெரிதாக்கப்பட்ட காரியங்களை ஒரு நொடியில உடைத்து போடக்கூடிய ஒரு சமயத்துக்கேற்ற வார்த்தையை தந்து அவர் நமக்கு ஒரு ஊழியத்தை செஞ்சிடுறார்.
1: எஸ்,
0: ரெண்டு காரியத்தை ஆண்டவர் பேசினார். கோபத்துல வெடிக்கிறது வேற, கோபத்தை உடைக்கிறது வேற.
1: எஸ்,
0: கோபத்துல
1: வெடிக்கிறது வேற, கோபத்தை உடைக்கிறது வேற.
0: எப்பவுமே ஊதப்பட்ட பலூன் வந்து ஒரு உச்சம் தொட்ட உடனே வெடிச்சிடும்.
1: எஸ்,
0: அதுக்கு மேல அது தாங்காது. அதுக்கு மேல என்ன செய்யாதுன்னா
1: ஆங்காது,
0: ஆங்காது. கோபம் அப்படிதான், அப்படி உள்ளே என்னன்னா இருக்கும். அப்படி உள்ளே என்ன செய்யணும், அப்படி
1: இருக்கும்
0: ஆயிட்டே இருக்கும். அது ஒரு உச்சக்கட்டத்தை அடையிறப்ப மனுஷன் கோபத்தில் என்ன பண்ணிடறான்னா மனைவி மேல உள்ள கோபத்தை கணவர் வெடிச்சிடுறார், அல்லது கணவர் மேல இருக்கிற
1: கோபம்
0: மனைவியினுடைய கோபம் வீட்டுக்குள்ள வெடிக்குது.
1: எஸ்,
0: வேட்டு வெடிக்கல, கோபம் வெடிக்குது வீட்டுல. வீட்டுக்குள்ள வெடிச்சதை கேக்குதுன்னா வீட்டுக்குள்ள பிசாசு வெடி போடுறது இப்படித்தான்.
1: எஸ்,
0: கணவர் வெடிக்கிறார், மனைவி
1: வெடிக்கிறார்,
0: வெடிக்கிறார், பிள்ளைங்க மேல வெடிக்கிறாங்க. கோபத்துல வெடிக்கிறது வேற, கோபத்தை உடைக்கிறது வேற. கோபத்துல உடைக்கிறவன் இருக்கான், ஆனா கோபத்தை உடைக்கிறவன் இல்ல. புரிஞ்சா உங்களுக்கு?
1: எஸ்,
0: கோபத்துல உடைக்கிறவன் இருக்கான், சட்டி வானையை உடைச்சிடறான், டம்ளரை உடைக்கிறான், டிவியை உடைக்கிறான், செல்போனை உடைக்கிறான், கோபத்துல உடைக்கிறான். டே, கோபத்துல உடைக்கிறியே, உன் கோபத்தை உடைச்சியா? முடியாதுல்ல. தனக்குள்ள தானே உருவாக்கின ஒரு கோபத்தை உடைக்க எந்த மனுஷனாலும்
1: முடியாது.
0: முடியாது, கோபத்துல உடைக்க தெரியும், ஆனா கோபத்தை உடைக்க தெரியாது.
1: எஸ்,
0: தமிழ்ல புரிஞ்சுக்கங்க.
1: ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
0: வீட்டில் இருக்கிறதெல்லாம் அடிச்சு தூக்கி போட்டு உடைக்கிறேன்னா ஏண்டா அந்த ஏண்டா அந்த டீ உடஞ்சிருந்துச்சு, எங்க ஐயா கோவம் வந்துச்சு உடைச்சு போட்டாரு அப்படிங்கிறா.
1: தட்டு நெளிஞ்சிச்சா,
0: அட்டு நெளிஞ்சா, டம்ளர் நெளிஞ்சிருக்கிறா, எல்லாமே. கோபத்துல நாம வெடிக்கிறப்ப நம்ம வாயில இருந்து பிறக்கிற தகாத வார்த்தை நம்மளை சுத்தி இருக்கிறவங்கள அப்படி குத்தி
1: காயப்படுத்திடுது.
0: கொஞ்சம் கொஞ்சமாக சேமிக்கப்படுகிற கோபம் ஒரு நாள்ல வெடிச்சே தீரும்.
1: எஸ்,
0: கொஞ்சம் கொஞ்சமா
1: சேமிச்சாடா.
0: நான் நினைச்சே பார்க்கல, சும்மா வெடிச்சாரு. நான் இந்த மாதிரி இவர் கோபப்படுவார்னு எனக்கு என்னன்னா
1: தெரியவே தெரியாது.
0: என்னால நம்பவே முடியல,
1: சரவடியா வெடிச்சிட்டாரு.
0: இப்படி கோபப்படுறாருன்னா, கோபத்துல இப்படி உடைக்கிறாரு, அடிக்கிறாருன்னா, இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா உள்ளுக்குள்ள சேமிக்கப்பட்ட கோபம்.
1: எஸ்,
0: கோபத்தை எல்லாம் சேமிக்கலாமா பாஸ்டர்? ஆமா, கோபத்தை என்ன செய்ய முடியும், உள்ளுக்குள்ள
1: சேமிச்சு வைக்க முடியும்,
0: சேமிச்சு வைக்க முடியும். எப்பவுமே அது எதை சேமிக்கிறோமோ அது வட்டி முதல் மாதிரி தான் திரும்பி வரும். கொஞ்சம் கொஞ்சமா தான் சேமிச்சேன்,
1: இப்படி
0: வடசில இவ்வளவு வட்டிய போட்டாங்க. முதல்ல வட்டிய போடுவோம், அப்புறம் வட்டி குட்டிய போடும்.
1: எஸ்,
0: காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்.
1: எஸ்,
0: அப்ப நாம சேமிச்ச கோபம் நாம சேமிச்சாலே வராது, வட்டி போட்டு வட்டி குட்டி போட்டு தான் வரும்.
1: வரும்.
0: இதான் சேமிப்புல இருக்கிற ஒரு பெரிய ஒரு பிளஸ் அண்ட் மைனஸ்.
1: Yes.
0: So சேமிச்சு கோபம் கொஞ்சம் கொஞ்சமா எனக்குள்ள நானு சேமிச்சு கோபம் அத்தனால ஒரு மாதிரி இருந்தாரு என்னன்னு தெரியல இன்னைக்கு வெடிச்சிட்டாரு அப்படின்னா அது என்ன செய்யுதுனா ஸ்லோவா உள்ளுக்குள்ள வந்து அப்படியே அக்குமுலேட் ஆகிட்டே வரும் அப்படி
1: எஸ்
0: அதை வேற யாரும் சேமிக்கல என்னை பாதிக்கக்கூடிய ஒரு கோபத்தை எனக்குள்ள நானே கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யறேன்னா
1: சேமிச்சு
0: சேமிக்கிறேன் இட்ஸ் எ ட்ரிக் இட்ஸ் எ ட்ரிக்
1: எஸ்
0: லூக்கா 15 அதிகாரத்துல இளையகுமாரனுக்கு செய்யப்பட்ட தடபுடலான வரவேற்பு யார வந்து பாதிச்சிருச்சுன்னா
1: மூத்த மகனை அண்ணங்கார
0: நடக்கிற கீத வாத்தியங்கள் வாசிக்கலாமா 27 இருந்து வாசிக்கலாமா
1: அதற்கு அவன் உம்முடைய சகோதரன் வந்தார் அவர் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடியினாலே
0: அதாவது அவன் கேட்கிறான் ஊழியக்காரில் ஒருவனை அழைத்து இது என்ன என்று விசாரித்தான் அதற்கு அவன் உம்முடைய சகோதரன் வந்தார் அவர் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடியினால் அவருக்காக கொளுத்து கன்றை
1: அடிப்பித்தார் என்றான்
0: அப்பொழுது அவனுக்கு என்ன வந்துச்சு
1: கோபம்
0: அப்பொழுது அவன்
1: கோபமடைந்து
0: உள்ளே போக
1: மனதில்லாதிருந்தான்
0: ரிப்போர்ட் வந்து யாருக்கு போயிருக்கும்னா வேலைக்காரன் ஊழியக்காரன் தான் கேட்டிருக்கான் அப்ப ஊழியக்காரங்க போய் ரிப்போர்ட்டிங் யார்ட்டு கொடுத்துருப்பாங்க உங்க மூத்தவன் வந்திருக்கான் என்ன இப்படி டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருக்கீங்க பாட்டு சத்தம் எல்லாம் கேக்குதுன்னு கேட்டாரு ஸோ நாங்க இளையவர் வந்திருக்கிறாரு அதனால உங்க டேடி தான் இப்படிலாம் கொண்டாட்டமா இருக்கிறாரு அப்படின்னு நாங்க சொன்னோம்
1: புரிஞ்சிட்டாரு
0: பயங்கர டென்ஷன் ஆயிட்டாரு இப்படி ஒரு கோபத்தை நாங்க என்ன செஞ்சது இல்லைன்னா
1: ஆத்ததே இல்லை
0: அப்படின்னு ரிப்போர்ட் ஊழியக்காரங்க தான் யாரு கொடுத்துருக்கணும்
1: அப்பாவுக்கு
0: அப்பாவுக்கு என்னன்னா பயங்கர ஷாக்கு
1: என்னடா அது நம்மகிட்டே இருந்து டெய்லி ரொம்ப
0: சாப்பா
1: அப்பா அப்பா அப்பான்னு சாஃப்டா பேசி தெரிஞ்சவன் ரொம்ப அமைதியா நம்ம சொல்ற வேலையெல்லாம் செஞ்சுட்டு தெரிஞ்சவனுக்குள்ள இவ்வளவு கோபம் என்ன செய்தா
0: இருக்கா
1: இருக்கா
0: அப்படின்னு அப்பா ஷாக் ஆகுறாரு அப்ப வந்து இந்த மூத்தவனுக்கு கோபம் உடனே எல்லாம் வரல அவனுக்குள்ள அவன் சேமிச்ச கோபம் அப்படி என்ன கோபத்தை சேமிச்சு வச்சிருந்தான்னா அவங்க அப்பா போய் விசாரிச்சப்பதான் தெரியுது தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான்
1: அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக
0: இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து
1: ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தோம்
0: என் சிநேகிதரோடே நான் சந்தோஷமா இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுக்கவில்லை பேசிகளிடத்தில் உம்முடைய ஆசை அழித்து போட்டு உம்முடைய குமாரனாகிய
1: இவன் வந்தவுடனே
0: ஒழுத்த கன்ற இவனுக்காக
1: அடிப்பித்தீரே
0: நானும் கவனிச்சுக்கிட்டு தாயா இருக்கேன் நானு நீங்க சொல்றதை எதையாவது நான் மீறினா உங்க சொல்ல தட்டி இருக்கிறனா எவ்வளவு தூரம் உங்களுடைய இருந்து உங்களுக்கு வேண்டிய எல்லாத்தையும் பணிவிடையெல்லாம் நான் செஞ்சு
1: சலக்கரணியான உபசாரங்களோடு பணிவிடை செய்து
0: இவ்வளவு தூரம் இருந்த எனக்கு நீங்க ஒரு ஆட்டுக்குட்டி கூட கொடுக்கல ஆனா எல்லா சேட்டையும் பண்ணிட்டு வந்திருக்கிறேன் அவன் வந்த உடனே அவனுக்கு இவ்வளவு தடபுடலா விருந்து வைக்கிறீங்க டேடி நல்லதுக்கே காலம்ல டேடி என்ன நீங்க பண்ணிட்டுறீங்க ஏன் இந்த ஓர வஞ்சனை உங்களுக்கு ஏன் இந்த பச்சைபாதம் உங்களுக்கு சின்ன வேணா எப்பவுமே ஒரு மடக்கு தண்ணி அதிகமா தான் நீங்க என்ன செய்றீங்க என்ன குடிக்கிறீங்க
1: எஸ்
0: டேடி இந்த பார்ஷியாலிட்டி நீங்க என்ன செய்ய கூடானா
1: பார்க்கவே கூடாது டேடி
0: எனக்கு ரொம்ப நாளா உங்க மேல ஒரு வருத்தம் நீங்க என்ன என்கரேஜே பண்ணல
1: எஸ்
0: ஒரு நாளாவது நான் ஒரு வேலையை நல்லா செஞ்சுட்டு வர்றப்ப நீங்க 4 வார்த்தை நல்லபடி என்கிட்ட பேசுவீங்கன்னு பலமுறை எதிர்பார்த்தேன் ஆனா ஒரு சின்ன தட்டி கொடுக்கல ஒரு ஒரு என்ன அப்ரிஷியேட் பண்ணல என்ன ஆனர் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு சின்ன ஒரு குட்டி ஒரு ஃபங்க்ஷன் கூட நீங்க என்னன்னா வைக்கல எத்தனை பர்த்டே வந்துச்சு என்னைக்காவது கேக் வெட்டீங்களா நீங்க எனக்கு அவனுக்கு கண்ணுக்குட்டியை விட்டுறீங்க கேக் வெட்டுறது போல சோ இது தேக்கி வைக்கப்பட்ட கோபம்
1: எஸ்
0: கொஞ்சம் கொஞ்சமா சேமிச்ச கோபம் அது நேரம் வந்தவன் என்ன பண்ணிருச்சுன்னா
2: தேக்கி வைக்கப்பட்ட கோபம் தாக்கி விட்டது.
0: கவனிங்க, கோபம் அவனை உடைச்சிச்சா இல்ல அவன் கோபத்தை உடைச்சானா?
2: கோபம் அவனை உடைச்சு,
0: கோபம் அவனை உடைச்சிச்சு,
2: உடைச்சிச்சு. அல்லேலூயா.
0: அப்போ நமக்குள் உடையாதிருக்கிற ஒரு கோபம், இன்னமும் உடையாதிருக்கிற ஒரு கோபம் ஒரு நாள்ல கட்டாயம் வெடிக்குங்கிறது நிச்சயம்.
2: எஸ்,
0: அதனாலதான் கோபம் வெடிக்கிறதுக்கு முன்னாடி கோபத்தை நாம உடைச்சிடணும். ஆனா இதை செய்ய எந்த மனுஷனாலும் முடியாது. தேவனோட உறவாடி அவரோடு சஞ்சரிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தான் சமயத்துக்கேற்ற வார்த்தைகளை தந்து அவர்களுக்குள்ள அவங்க தேக்கி வச்ச கோபம் வெடிக்கிறதுக்குள்ள இவர் உள்ள போய் அதை உடைச்சு விட்டுறார். கோபம் வெடிக்கிறதுக்கு முன்னாடி ஆவியானவர் உள்ள போய் அதை
2: உடைச்சு விட்டுறார்,
0: உடைச்சு விட்டுறார்.
2: ஹல்லேலூயா.
0: ஒரு குண்டூசி வச்சு லேசா குத்தணும்னு டமார்னு உடைஞ்சிருதா?
2: நினைச்சிருந்து
0: வெடிக்கிறது உடையிறது வித்தியாசத்தை புரிஞ்சுக்கங்க. நல்ல ஊதி பெருசா இருக்கிற பலூன்ல போய் நாம ஒரு சின்ன குண்டூசி வச்சு அப்படி குத்தணும் அப்படின்னா அது டமார்னு என்ன பண்ணிரு அந்த பலூனு உடஞ்சிரும். ஆனா ஊதிக்கிட்டே இருந்தோம்னா அது டமார்னு என்னன்னா வெடிக்கும்.
2: எஸ், ஹல்லேலூயா.
0: டமார் என்ன செஞ்சிரும்?
2: வெடிக்கும்.
0: அதனால வெடிக்கிற அளவுக்கு ஊத வேண்டாம், ஊதிக்கிட்டே உதவி செய்யுங்கப்பான்னு கேட்போம்.
2: ஆமென்.
0: ரொம்ப நாள கொஞ்ச நாள வாயை வச்சுக்கிட்டு நான் சும்மா இல்லை, எனக்கு ஒரு காரியம் டிஸ்டர்பண்ணது, என் வாயை வச்சுக்கிட்டு நான் ஊதிக்கிட்டே இருக்கிறேன், எனக்கு என்னமோ நல்லபடியாக படலை ஆண்டவரே, இது பெருசாகிட்டே போகுது, நான் தான் ஊதி பெருசாகிட்டு இருக்கிறேன், எனக்கு நீங்கள் என்ன செய்யுங்கன்னா ஒரு ஊழியத்தை செஞ்சு இதை உடச்சி விட்ருங்க,
2: உடச்சி விட்ருங்க,
0: இந்த கோபத்தை என்ன செய்யுங்க,
2: உடச்சி விட்ருங்க.
0: அப்படின்னா அந்த ப்ரெஷர்லேருந்து என்ன ரிலீஸ் பண்ணுங்க.
2: எஸ்,
0: வெடிச்ச பிறகு, வெடிச்ச பிறகு கோபப்பட ஒண்ணும் இருக்காது.
2: எஸ்,
0: வெடிச்ச பிறகு
2: கோபப்பட ஒண்ணுமே இருக்காது.
0: அதே மாதிரி உடைஞ்ச பிறகும் கோபப்பட ஒண்ணுமே இருக்காது.
2: ஆமென்.
0: நீங்க எந்த கேட்டகரி, வெடிச்சிட்டு கோபம் ஆடுறீங்களா அல்லது கோபத்தை உடைச்சிட்டு குவைட் ஆகுறீங்களா? வீட்டில் சிலர் இருக்கிறாங்க, அல்லது உங்க ஐயாவா இருக்கலாம், அல்லது உங்க அம்மா உங்க அம்மனியா இருக்கலாம், உங்க மனைவியா இருக்கலாம், அல்லது உங்க
2: கணவராக இருக்கலாம்,
0: உங்க கணவரா இருக்கலாம். அவருடைய டைப் எப்படி இருக்கும்னா, அவருக்கு கோபம் வந்துருச்சுன்னா அவரே அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. கோபம் வந்துச்சுன்னா
2: அவரை அவராலேயே கண்ட்ரோல் பண்ண முடியாது.
0: அதனால அவர் என்ன பண்ணுவாருன்னா அவருக்கு வந்த கோபத்தை அப்படி கொட்டி தீர்த்துட்டு,
2: எஸ்,
0: என்ன பண்ணிட்டு
2: கொட்டி தீர்த்துட்டு
0: ஒண்ணுமே தெரியாத மாதிரி அமைதியா இருப்பார். அவர் சாந்தமாகணும்னா அவர் கோபத்தை கொட்டி தீர்க்கணும்.
2: எஸ்,
0: அல்லது ரெண்டு பாத்திரத்தை உடைக்கணும் அவர், அல்லது வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு பொருளை உடைச்சி அவர் கோபம் ஆறுகிறவர், அல்லது பிள்ளைகளை அடிச்சு மனைவியை அடிச்சு உதச்சி ஒரு ருத்ரதாண்டம் ஆடின பின்னாடி புயல் கரையை கடந்த பிறகுதான் வீட்டில் என்ன இருக்கும்னா
2: பேரமைதி
0: இருக்கும். எல்லா ஆட்டம் ஆடி முடிச்சுட்டு அப்படி கூல கேட்பாரு, என்ன சோறாக்கி இருக்க, சோறு வரியா அப்படின்னு கேட்பாரு.
2: மனசுல நினைச்சுக்குவாங்க, சோறு முறுக்கு கேக்குது கேடு.
0: அப்படி ஒண்ணுமே தெரியாத மாதிரி அவர் பாட்டில் அமைஞ்ச கூல சாப்பிட்டு அமைதியா தூங்குவாரு. ஏன்னா அவர் ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிருச்சு அவருக்குள்ள இருந்து. எப்படி ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா, எல்லாரையும் பந்தாடினேன், வீட்டில் இருக்கிற ஒரு ஆள் என்ன செய்யலன்னா நான்
2: விடலை.
0: இல்ல, எனக்கு எனக்கு எனக்கு கோபம் தான், நான் எப்படி இருப்பேன்னு தெரியுமில்ல உங்களுக்கு, அப்புறம் கோபப்படுத்துறீங்க.
2: எஸ்
0: நான் கோபக்காரன்னு தெரியும், நான் கோபம் வந்தா நான் எப்படி பிஹேவ் பண்ணுவேன்னு
2: என்னன்னா
0: தெரியும். எல்லாம் தெரிஞ்ச பிறகு நீங்க என்னை கோபப்படுத்துறீங்கன்னா நீங்க என்ன கோபப்படுத்தாம இருந்திருக்கணும்ல. இவர் எல்லாம் வச்சு குடும்பம் நடத்த, இவரெல்லாம் புள்ள ஊட்டியை வச்சு காப்பாத்தி, இவரெல்லாம் நல்லபடியா வாழ வைக்கிற நல்லபடி மாசான அவர். குடும்பத்தில் இந்த மாதிரியான ஒரு வினோத பிறவிகள்லாம் இருக்காங்களா? அப்படி
2: இருக்கிறாங்க. ஜோபல் சின்ன வயசா இருக்கிறப்ப அவனுக்கு சோறு ஊட்டும் போது ஒரு டம்ளர்ல தண்ணி வச்சுக்கணும். ரூபா சில நாள் அப்படியே தண்ணி வச்சுக்காம இருக்கிறப்போ ஒரு நாள் அவனுக்கு ஏதோ விக்க வரும்போது நான்
0: சொன்னேன்
2: வெடிச்சுட்டு போய் தண்ணி எடுத்துட்டு வந்தேன். அப்படியே ரூபா அப்படியே கண்ணத்துல கை வச்சு எங்கிருந்து பா உனக்கு இந்த இங்கிலீஷ் வருது தெரியலையப்பா மறந்து போயிட்டாங்க இந்த இங்கிலீஷ கேட்டு.
0: யூதாக்கு வந்து கோபம் வந்தா இங்கிலீஷ்ல திட்டு வரும்.
2: அப்பயே புரிஞ்சுக்க உச்சக்கட்டத்துக்கு போயிட்டாரு போலயே அப்பா.
0: அப்ப அவருக்கு வந்து ரொம்ப நாளா வந்து உடனே அந்த கோபம் வரல,
2: சேமிச்சு வச்சு.
0: நீங்க வந்து ஒவ்வொரு நேரம் நீங்க அப்சர்வ் பண்ணிருக்கணும்.
2: என்னடா
0: நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், இவ என்ன செய்யல என்ன
2: கேட்கல, தண்ணி கையில வைக்கல,
0: கையில வச்சுக்கல. நான் ஒரு முறையா சொல்றேன், உன்ட்ட ரெண்டு முறையா நான் என்ன செய்யறேன்
2: சொல்றேன்,
0: சொல்லி என்ன செய்யல
2: கேட்கல
0: கேட்கல.
2: பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் மிரள்றாங்க. அவள்தான் வெடிச்ச உடனே சாரிருபதி சாரிருபதி
0: சரண்டர் ஆகுறது. வீட்டு மாதிரி யாரெல்லாம் கால் குளிந்துருவாப்ல அப்படி கோவப்பட்டுட்டு சத்யா நான் என்ன செய்யறேன்னா
2: சாரி கேக்குறேன்
0: சாரி கேக்குறேன். எல்லாரும் மகன் ஜாய வந்து ரொம்ப கண்டிச்சாரு அப்படின்னு சொல்லிச்சுன்னா நான் பிடிச்சி லெப்ட் அண்ட் ரைட் வாங்கி விட்டுருவேன். யார் என்ன பீட்ரு அவருக்கு தெரியும். திட்டு உள்ள போதும் தெரிஞ்ச உடனே நேரம் என்கிட்ட ஏஞ்சல்ட்டே வருவாப்ல, வந்த உடனே அப்படி முழங்காலதான் நின்றுவாப்ல, அண்ணே நான் வந்து இனிமேல் என்ன செய்ய மாட்டேன். அதுக்கப்புறம் போங்க எந்திரிச்சு போங்க அஞ்சலி அனுப்பி விட்டுரு. அப்ப நமக்கு எப்படி நாம ரிலீஸ் ஆகுறோம் அப்படின்னா, எனக்குள்ள ஒரு கோபம் இருக்கு, நானே சேமிச்ச கோபம், கொஞ்சம் கொஞ்சமா சேமிச்ச கோபம், அது வட்டி முதலமா என்னே ரிவர்ஸ்ல அடிக்குது. அப்படி வர்றப்ப என்ன கண்ட்ரோல் பண்ணிக்கிற என்னால என்னன்னா முடியல, இட்ஸ் அ பிரஷர். அப்ப நான் என்ன பண்றேன், கோபத்துல நான் அப்படி வெடிச்சு செதறிட்டு அதுக்கப்புறம்
2: சாந்த சொரூபியாக மாறிவிடுகிறேன்.
0: ஏன்னா வெடிச்ச பிறகு கோபப்பட ஒண்ணும் இல்ல. நீங்க வெடிச்ச பதில பலூன திரும்ப ஊத முடியுமா?
2: முடியாது.
0: வெடிச்ச பலூன திரும்ப என்ன செய்ய முடியாது?
2: ஊதவே முடியாது.
0: ஊதவே முடியாது. அதே போல உடஞ்ச பலூனையும் நீங்க என்ன செய்ய முடியாதுன்னா
2: ஊத முடியாது.
0: ஊத முடியாது. ரெண்டு, so how you are handling your daily pressure.
2: Hallelujah. Hallelujah.
0: So தங்களுக்குண்டான கோபத்தை கொட்டி தீர்த்துட்டு அமைதியாகி விடுகிறவர்களும் உண்டு. ஆனா கிறிஸ்துவின் ஆவியானவரோடு உறவாடி கோபத்தை உடைச்சு போட்டுட்டு அமைதியாகிறவங்களும் உண்டு. எப்போ உடைச்சாங்கன்னு யாருக்கும் தெரியாது. அவங்க ப்ரேயர் சேம்பரில் தனியாக உறவாடி ஆவியானவர் அவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு ஊழியத்தை செஞ்சு அந்த ப்ரெஷர்லேருந்து அவங்கள ரிலீஸ் பண்ண வச்சு வெளியே கொண்டு வருவார் பாருங்களேன். குவைட்டாக இருப்பாங்க அப்படி.
2: ஹல்லேலூயா.
0: எப்போ கோபம் அக்குமுலேட் ஆச்சு, எப்போ அந்த கோபத்தை இவங்க உடைச்சாங்க, வெளியில இருக்கிற யாருக்குமே என்னன்னா
2: தெரியும்,
0: சுத்தமா தெரியாது.
2: எஸ்
0: சுத்தமா தெரியாது.
2: ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: அவங்க என்ன சொல்லுவாங்க, எனக்கு நான் கோபப்பட்டது உண்மைதான், கோபப்பட்டது
2: உண்மைதான்,
0: ரொம்பவே எனக்கு கோபம் என்னன்னா வந்துச்சு. ஆனா பாருங்க, நம்ம அதை வெடிக்க உடைக்க முடியாதுல்ல, அதை நம்ம வெடிச்சு நம்ம வாட்டில் எதுவும் பண்ண முடியாது பாருங்க. அதனால நான் என்ன பண்ணேன்னா ப்ரெஷர்ல நான் ஆண்டவர் சமூகத்துல ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க உதவி செய்யுங்கன்னு தோத்துறையா தோத்துறையா அப்படின்னு சொல்லி கேட்டு பைபிள வாசிச்சேன். ரெண்டு மூணு நாள் நான் போராடினேன், என்னால என்ன பண்றதுன்னு எனக்கு என்னன்னா
2: தெரியல.
0: ஆனா அந்த நேரத்துலதான் என் கோபத்தை உடைச்சு போடக்கூடிய ஊழியத்தை ஆவியானவர் எனக்கு செய்தார்.
1: அப்படியே நான் அமைதி ஆயிட்டேன்.
0: கோபப்பட்டதுனால நான் அமைதியாகல, என் கோபத்தை நான் உடைச்சதுனால நான் அமைதி ஆயிட்டேன். தந்தையவர்கள் கூட ஒரு அருமையான ஒரு உயர் அதிகாரியை நான் பார்க்க போயிருந்தேன் சொல்லுவாங்கல்ல, அது என்னது, அது
2: நானும் என்னுடைய நண்பர்களும் சேர்ந்து ஒரு உயர் அதிகாரியை சந்திக்க சென்றிருந்தோம். அவர் சொன்ன வார்த்தை என் மனசு ரொம்ப புண்படுத்திருச்சு. அந்த நபரை மன்னிக்கவோ அவர் சொன்ன வார்த்தையை என்னால் மறக்கவோ முடியாத நிலைமையில் நான் போராடி கொண்டிருந்த போது, அப்போதான் எபிரேயர் 12:1-2-3 கர்த்தர் காட்டி இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொண்டு, லெட் அஸ் ஃபிக்ஸ் அவர் ஐஸ் ஆன் ஜீசஸ், கண்களை கர்த்தர் மேல் பதிய வைப்போம். அந்த வசனம் வந்தவுடனே புது ராகமும் பிறந்தது, அதை குறித்த அந்த வலியும் மறைந்தது.
0: அதுல பிறந்த பாட்டு தான்

0: ஆமென் சொல்லுங்களேன்.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: எனக்கு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி கூட, ரெண்டு நாலு நாளைக்கு முன்னாடி கூட ஒரு ஃபோன் கால். அவங்களுக்கு வந்து ரொம்ப பாவம், அவங்க வேலை செய்கிற இடத்துல அவங்கள உயரதிகாரி, அவங்க மேலே இருந்தவங்க அவங்களை ஒழுங்காக ட்ரீட் பண்ணலை. பயங்கர அவங்களுக்கு கோபம் வந்துடுச்சு. கோபத்தில் நாமளாக அப்படி பேச மாட்டாங்க, ஆனால் அந்த பதசத்தில், அவங்க பதராட்டத்தில் அவுட் ஆஃப் பேலன்ஸ் அன்னைக்கு அந்த பேச்சில் இருந்துச்சு. நான் புரிஞ்சுக்கிட்டேன், ரொம்ப நாள் அழுத்தத்திலே இருக்கிற பிள்ளைங்க லைஃப்பில் ஒரு சின்ன சீண்டல் மற்றவங்க பண்ணுறப்ப அவங்களால அதை ஹேண்டில் பண்ண முடியல, அதனால தான் அவங்க டென்ஷன் ஆகிட்டாங்கன்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஜோம் பண்ணலாம், நீங்கள் தைரியமாக இருங்க, நான் அவங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ணுறேன், எல்லாத்தையும் ஆண்டவர் நன்மையாக முடிய பண்ணுவார், உங்கள் வேர்டு தான் பாஸ்டர், எங்களுக்கு எல்லாமே பலனாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க பல காரியங்களை என்னிடத்துல சந்தோஷமாக பேசினாலும் சந்தோஷத்தையும் மீறி உள்ள ஒரு கோபம் வந்து அப்படி ரிலீஸ் ஆகிட்டே நான் இருந்துச்சு. அன்னைக்கு அவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்றேன்னு எனக்கு தெரியல, ஜஸ்ட் நான் ஜெபம் பண்ணிக்கிறேன்னு விட்டுட்டேன். ரெண்டு நாள் கழிச்சு அந்த வேர்டை நான் தியானிக்கிறேன், இப்பதான் அவங்களுக்கான ஆன்சரே வருது.
1: எஸ்
0: கோபத்துல நீ வெடிக்க போறியா, அல்லது உனக்குள்ள இருக்கிற கோபத்தை உடைக்க போறியா?
1: எஸ்
0: அப்ப தந்தையர்கள் கோபத்துல வெடிச்சாங்களா, கோபத்தை உடைச்சாங்களா?
1: கோபத்தை உடைச்சாங்க.
0: எப்படி உடைச்சார் ஆவியானவர்?

0: அருமையான சிஸ்டர் தேன்மொழி லைவ்ல தான் இருப்பீங்க. உங்களுக்கு தான் இந்த வார்த்தை. ஆண்டவர் உங்களுக்கு அன்னைக்கு பதில் சொல்ல எனக்கு தெரியல. இப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, கோபத்துல வெடிக்கிறியா அல்லது கோபத்தை உடைக்கிறியா? சில பேர் கேள்வி கேட்கறதுனாலே நமக்கு ஆண்டவர் வந்து சில ஊழியத்தை கொடுக்கிறாரு.
1: ஏன்னா
0: லைவ்ல போறதுனால வர்ற போன் கால்ஸ் எல்லாம் ப்ரெஷர்ஸ்ல வர்ற போன் பண்றப்ப டென்ஷனு, துரோகம், சகிக்க முடியல, பாதிக்கப்பட்டவங்களுக்குள்ள ஒரு கோபம் எழுவது இயற்கை. இட்ஸ் குவைட் நேச்சுரல். அப்ப பாஸ்டர் உங்களுக்குலாம் கோபம் வரும், யார் சொன்னா? நல்லாவே வரும் கோபம், நல்லாவே வரும் கோபம். ஆனா பாக்குறது கோபப்படாத மாதிரி தான் என்ன செய்யணும்னா தெரியும், கோபம் வரும். ஆனா கோபம் வர்றப்ப நான்லாம் அதையே பேசி அதையே நாம உள்ளுக்குள்ள தேக்கி வைக்கிற அனுபவம், அது உறவிட முடியாத அளவுக்கு தடையா வரும். நம்மளால இயல்பா இருக்க முடியாது, நாம கஷ்டப்படுவோம், நம்முடைய ஃப்ளோ எல்லாமே தடைப்படும். அப்படி வர்ற நேரத்தில் என்ன செய்யலாம்? படபடன்னு வெடிக்கலாமா? சடசடன்னு கோவப்படலாமா? அப்படின்னு வர்ற சூழ்நிலையில் ஒரு தேவமனுஷன் எதை சூஸ் பண்ணிக்கிறோம்னா, ஆண்டவரே கோவப்பட்டலாம், ஆனால் அதுக்கப்புறம் டேமேஜை சரி செய்யறது ரொம்ப ரொம்ப என்னென்ன கஷ்டம். அதனால் இந்த கோபத்தை உடைக்கிறதுக்கு எனக்கு என்ன செய்யுங்க, நீங்கள்
1: கிருபை
0: கிருபை செய்யுங்கன்னு தர்றப்ப அங்கே தான் ஆண்டவர் நமக்கு ஊழியத்தை செய்து
1: ஆமென்.
0: நமக்குள்ள சேமிக்கப்பட்ட கோபத்தை அது வெடிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ஞானத்தை தந்து, ஒரு வெளிப்பாட்டை தந்து, அவரே அதை என்ன செய்யறாருனா உடைச்சு
1: விட்டுறார்.
0: இப்ப நாம எப்ப கோபப்பட்டோம்னு தெரியாது, எவ்வளவு கோபத்தை சேமிச்சோம்னு மற்றவங்களுக்கு தெரியாது, அந்த கோபத்தை நாமளே உடைச்சது மற்றவங்களுக்கு தெரியாது. எப்ப கோபப்பட்டேன், எத்தனை நாள் கோபமா இருந்தேன்,
1: எவ்வளவு
0: கோபத்தை நான் சேமிச்சு வச்சிருந்தேன், இது எதுவும் வெளியில என்ன செய்யாது யாருக்கும்
1: தெரியாது.
0: அதே போல என் கோபத்தை எப்படி நான் எனக்குள்ள ஆவியினர் உடைச்சு போட்டாரு, நான் எப்ப இருந்து அமைதியானேங்கிறது யாருக்கு என்னன்னா
1: தெரியாது.
0: தந்தையர்கள் ஒரு முறை சொல்லுவாங்க, டேய் ஏதாவது பிரச்சனை என்ன, ஒண்ணு நேரடியா மோதணும்,
1: நான் அப்பொழுது வந்தேன், இப்பொழுது இது நடந்தது ஏன்,
0: எத்தனை பேர் சரி செய்யறது? நீங்க எவனும் தெரியாக மாட்டான், அவன் தனித்தனியா கடவுளோட உறவாடுறவன் தான் என்ன செய்யறா, தன்னை சரி செஞ்சுக்கிட்டு ஓடுறான்.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: அப்ப எல்லாருக்குள்ள எழுகிற கோபம் தேவ பிள்ளைகளுக்குள்ளேயும் கண்டிப்பா என்ன செய்யும்,
1: எழும்.
0: கோபமே இல்லைன்னு நம்ம யாருமே சொல்ல
1: முடியாது,
0: முடியாது. ஆனா என்ன, தேவ மனுஷன் தேவனோட உறவாடுறவன் கோபத்துல வெடிக்கிறது இல்ல, ஏன்னா அவன் கோபத்தை என்ன செய்யறான், உடைச்சிடறான் உள்ளுக்குள்ளேயே. அவன் உடைக்கல, அவன் ஆவியனோரோடு உறவாடும் பொழுது என் பிள்ளை அவ்வளவு கஷ்டப்படுறான் தின்னுறான்னு அந்த மகனுக்கு ஆண்டவர் ஒரு புரிதலை கொடுத்து, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுத்து, அவனுக்குள்ள இருக்கிற அந்த கொதி நிலையில இருக்கிறவன் அவன் அப்படி கூல் பண்றான் ஆண்டவர். ஆமென் சொன்னாங்க.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: அடுத்து அந்த ப்ராப்ளத்தை ஹேண்டில் பண்ண தேவையான விஸ்டத்தை கொடுப்பாரு, வேர்ட்ஸ் கொடுப்பாரு. அந்த வார்த்தையை வச்சு அவன் ஊழியம் செய்யறப்ப அவனால காரியங்களை என்ன செய்ய முடியும்னா கொண்டு போக முடியும்.
1: ஹல்லேலூயா.
0: அப்ப அவர் கோபம் அடைகிறாரு, கோபத்துல வெடிச்சிட்டாரு அப்படிங்கிற சாட்சி இருக்கு. ஆனா எனக்குள்ள கோபம் இருந்துச்சு, ஆனா நான் ஆண்டவரோட உறவாடின பொழுது அந்த கோபம் இப்ப உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய டெஸ்டிமனி எத்தனை பேர் இருக்கு. கோபத்தை உடைத்து போடுவதன் மூலம் பெரிய தீமைகளை நம்மளால தவிர்க்க முடியும். We can easily avoid major danger, major damages. டேமேஜ் ஒரு பக்கம் ஆனாலும் விடுங்க, இமேஜும் போயிடும்.
1: எஸ்,
0: என்ன போயிடும்,
1: இமேஜும் போயிடும்.
0: அதான் நீதிமொழிகள் 18:19 ஒரு வசனம் இருக்கு, அரணான பட்டணத்தை வசப்படுத்துவதை பார்க்கிலும் கோபம் கொண்ட சகோதரனை வசப்படுத்துவது அரிது.
1: அரிது.
0: அவர்களுடைய விரோதங்கள் கோட்டை தாழ்பால்கள் போல் இருக்கும். இன்னொரு மொழியாக்கம், உன் நண்பனை அவமானப்படுத்தினால் அவனை வசப்படுத்துவது வலிமையான சுவர்களை உடைய நகரத்தை வெல்வதை விட கடினமாகிவிடும்.
1: நம்மளால
0: ஒருத்தன் பாதிக்கப்படுறான்னு வைங்களேன், நம்ம கோபப்பட்டதுனால நாம எரிச்சப்பட்டு திட்டினதுனால ஒருத்தன் பாதிக்கப்படுறான் பாருங்களேன், அவனை திரும்ப வசப்படுத்துறது அவ்வளவு ஈஸி இல்லை. வீட்டில் இருக்கிற டம்ளரையும் சட்டியும் தூக்கி போட்டு உடைச்சதுனால அந்த பாத்திரத்தை கூட நெளிஞ்சது அப்படியே தான் இருக்கும். ஆனா மனசு அந்த நேரத்தில் சுட்ட வார்த்தை இருக்கு பாருங்களேன், ஒரு கெட்ட வார்த்தை வாயிலிருந்து வருது, அது பத்தவங்க மனசு என்ன செய்தனா
1: சுற்றுது.
0: சுற்றுது. திருக்குறள் கூட இருக்குல்ல, தீயினால் சுட்ட பொன் உள்ளாரும்
1: ஆராதே நாவினால் சுட்ட வடு.
0: சுட்ட வார்த்தை நமக்குள்ள என்னவா மாறுது?
1: வடுவாக.
0: வடுவா மாறுது. கேட்டானே ஒரு கேள்வி அன்னைக்கு ஆகுறவரை என்னால் என்ன செய்ய முடியாதுன்னா
1: மறக்கவே முடியாது.
0: உன் நண்பனை அவமானப்படுத்தினால் அவனை வசப்படுத்துவது வலிமையான சுவர்களை உடைய நகரத்தை வெல்வதை விட கடினமானதாகிவிடும். குறுக்கு கம்பிகள் கொண்ட அரண்மனை கதவுகளின் தடுப்பை போல விவாதங்கள் ஜனங்களை பிரிக்கின்றன. டென்ஷன்ல கத்திரலாம், கோபத்துல வெடிச்சிடலாம், ஆனா அந்த இன்சிடென்ட் வந்து அப்படியே மைண்ட்ல என்ன செய்யணும்னா உட்கார்ந்துருக்கும். அருமையா இருக்கு, இட்ஸ் ஈஸியர் டு கான்கர் அ ஸ்ட்ராங் சிட்டி தேன் டு வின் பேக் அ ஃப்ரெண்ட் ஹூம் யூ ஹேவ் அஃபெண்டட். தி வால்ஸ் கோ அப் மேக்கிங் இட் நியர்லி இம்பாசிபிள் டு வின் தெம் பேக். திரும்ப அவனை வசப்படுத்துறது அவ்வளவு எளிதான விஷயம் என்னன்னா
1: இல்லை.
0: இந்த கோபம் தேவையா? அதுக்கு தான் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா கோபத்தை உடைச்சு
1: விட்டுறாரு.
0: கோபத்தை என்ன செய்யறாரு? உடைச்சு விட்டுறாரு. நாபால் வந்து தாவீத ரஃபா ஹேண்டில் பண்ணப்போ, அதாவது தாவீத அவமானப்படுத்தினப்போ, தாவீத என்ன ஆயிட்டாருன்னா பயங்கர டென்ஷன் ஆயிட்டார். 1 Samuel 25 தான் அந்த இன்சிடென்ட். கோபத்துல அப்படி பயங்கர ஆக்ரோஷம் ஆகி அவனை என்ன பண்றேன் பாருன்ட்டு என்ன செய்யறாருன்னா டேவிட் வந்து வர்றாரு. அப்ப கோபம் வர்றது என்னது மனுஷனுக்கு? நம்மளை யாராவது சீண்டுனா, நம்மளை யாராவது அவமானப்படுத்தினா, யாராவது நம்மளை வந்து இந்த மாதிரி தேவையில்லாத காரியங்களை பண்ணா ஆட்டோமேட்டிக்கா நாம என்னன்னா நமக்குள்ள என்ன வந்துருது?
1: கோபம்.
0: அப்ப நாபால் விஷயத்துல தாவீது கோபம் அடைந்தார். கோபம் அடைந்தார்.
1: கோபம் அடைந்தார்.
0: ஆனா தாவீது கோபம் அடைந்தாலும் அபிகாயில அனுப்பி கர்த்தர் அந்த கோபத்தை உடைத்தார்.
1: ஆமென்.
0: கோபம் அடைந்தது, கோபம் உடைந்தது.
1: கோபம் உடைந்தது.
0: அப்ப ஒரு தேவ மனுஷனுடைய அனுபவம் என்ன? நான் கோபம் அடைந்தேன், ஆனா ஆவியானவர் எனக்கு ஊழியம் செஞ்சு
1: கோபத்தை,
0: என் கோபம் உடைந்தது.
1: உடைந்தது.
0: உடைந்த கோபத்தை, கோபம் உடைந்த பிறகு மீண்டும் கோபப்பட முடியாது. உடைந்த பலூனை மீண்டும் ஊத முடியாது. எப்படி ஊத முடியாது? கோபப்பட்டேன், அவ்வளவுதான், கொட்டி தீர்த்துட்டேன். இப்பதான் நிம்மதியா இருக்கு மனசுக்கு. இப்படியும் இருக்கான் கேட்டகரி. அதெல்லாம் மனசில் வச்சுக்கிறாத, கோவம் வரத்தான் தெரியுமில்ல உனக்கு தான், நான் தான் கோவப்படுன்னு தெரியுமில்ல, அப்புறம் ஏன் நீ கோவப்படுத்தின? உனக்கு தான் அத்தானே தெரியாது, அவனுக்கு கோவப்படவே அப்புறம் சரியாயிருக்கும், அவனுக்கு புரியாது. உனக்கு என்ன பிள்ள போகல, சோறு போடுபுல, நீ மனுஷரா? நீ மனுஷன், நீ தேவ மனுஷன் என்னன்னா
1: இல்லை,
0: உன்னையெல்லாம் 4 பேர் ஃபாலோ பண்ணணும்.
1: அதான் தீயினால் சுட்ட பொண்ணுக்கு கலைஞர் அவர்கள் ஒரு விளக்க உரை எழுதி இருக்கிறாரு. நெருப்பு சுட்ட புண் கூட ஆறிவிடும், ஆனால் வெறுப்பு கொண்டு திட்டிய சொற்கள் விளைத்த துன்பம் ஆறவே ஆறாது. நெருப்பு வெறுப்பு.
0: அல்லேலூயா. அந்த மாதிரி இல்லை. உடஞ்ச கோபம், வெடிச்ச கோபம். வெடிச்ச கோபத்தை வெடிச்ச பின்னாடி, கோபத்தில் வெடிச்ச பின்னாடி, திட்டின பின்னாடி அமைதியாகிறீங்களா? அல்லது ஆண்டவரோட உறவாடி அந்த கோபத்தை உடைச்சிட்டு நீங்கள் அமைதியாக நீங்கள் காரியத்தை ஹேண்டில் பண்ணுறீங்களா? இட்ஸ் அ மெச்சூரிட்டி.
1: அல்லேலூயா, அல்லேலூயா.
0: அண்ட் இட்ஸ் நாட் அ வீக்னஸ். அது ஒருபோதும் பலவீனமே என்னன்னா ஆகாது. நீங்க புரிஞ்சுக்கிறவர் எல்லாத்தையும் என்ன செய்யறவர்?
1: புரிஞ்சுக்கிறவர்.
0: இந்த புரிதல ஆவியானவரே கொடுக்கிறார். அப்ப டேவிட் கோபம் அடைகிறார். யாருக்கு எதிரா? நாபாலுக்கு எதிரா. உடனே ஆண்டவர் என்ன செய்யறாரு? டென்ஷன் ஆயிட்டான். இவனை எப்படியே விட்டான்னா உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவான். ஆனா இவனுக்கு இது தகுதி என்னன்னா
1: இல்ல.
0: அதனால அபிகாயில் அனுப்பி, அபிகாயிலுடைய வார்த்தையில, வாயில தாவீதுக்கு ஊழியம் செய்யக்கூடிய வார்த்தைகளை அபிகாயிலுக்கு தந்து கர்த்தர் தாவீதை சந்திக்கும்படி அபிகாயில அனுப்பி வைக்கிறார். ஒரு பக்கம் உதவியோடும் வெகுமதிகளோடும், இன்னொரு பக்கம் தாவீதுக்கு ஊழியம் செய்யக்கூடிய வார்த்தைகளோடு வந்து தாவீதை அவன் என்ன செய்யறான்னா சந்திக்கிறான். பாத்திரம் எப்படி இருக்குன்னா, இப்போ ஆத்திரமா இருந்த பாத்திரம் கடைசியில
1: அப்பொழுது தாவீது அபிகாயிலை நோக்கி, உன்னை இன்றைய தினம் என்னை சந்திக்க அனுப்பின இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
0: நீ சொல்லிய யோசனை ஆசீர்வதிக்கப்படுவதாக.
1: நான் ரத்தம் சிந்த வராத படிக்கும்,
0: என் கையே பழிவாங்காத படிக்கும்,
1: நீ இன்றைய தினம் எனக்கு தடை பண்ணினபடியினால் நீயும் ஆசீர்வதிக்கப்படுவாயாக.
0: ஆமென் சொல்ல.
1: ஆமென்.
0: நீ தீவிரமா என்னை சந்திக்க வராமல் இருந்தாயானால்
1: பொழுது விடியும் மட்டும் நாபாலுக்கு ஒரு நாயும் உயிரோட வைக்கப்படுவதில்லை என்று உனக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு இடம் கொடாதிருக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் ஜீவனை கொண்டு மெய்யாய் சொல்லுகிறேன்
0: என்று சொல்லி
1: அவள் தனக்கு கொண்டு வந்ததை தாவீது அவள் கையிலே வாங்கி கொண்டு
0: அவளை பார்த்து,
1: நீ சமாதானத்தோட உன் வீட்டுக்கு போ,
0: இதோ நான் உன் சொல்லை கேட்டு
1: உன் முகத்தை பார்த்து இப்படி செய்தேன் என்றான்.
0: ஆமென் சொல்ல.
1: கோபமடைந்த
0: தாவீதுக்குள்ள இப்ப கோபம் என்ன செய்து விட்டது? உடைந்து விட்டது.
1: உடைந்து விட்டது.
0: உடைந்த கோபம், கோபம் உடைஞ்சதுனால பாத்திரத்துக்கு வாயில என்ன வந்துருச்சு? இப்போ ஸ்தோத்திரம் வந்துருச்சு. முன்னாடி பாத்திரம் ஃபுல்லா ஆத்திரம் இருந்துச்சு, இப்ப பாத்திரம் வாயில ஃபுல்லா ஸ்தோத்திரம் வருது. காரணம் என்ன? கோபம் என்ன பண்ணிருச்சு? உடைஞ்சிருச்சு.
1: உடைஞ்சிருச்சு.
0: கோபத்துல வெடிச்சு தப்பு பண்றதுக்கு முன்னாடி ஆவியானவர் அவசர நிலையா உள்ள வந்து சொல்லிட்டு கோபத்தை பண்ணி விட்டாருன்னா உடைச்சிட்டார். பல சமயங்கள்ல ஒரு தேவ மனுஷனா நம்முடைய கோபத்துல நாம எல்லை மீறி போகாததுக்கு, கோபத்துல வெடிக்காம பாதுகாக்கப்பட்டதுக்கு மிக பிரதானமான காரணம் இந்த எல்லையில்லாத கிருபை, அது நிமித்தம் உண்டான அளவற்ற பொறுமை. ரெண்டு சேர்ந்து எதை உடைச்சு விட்டுருச்சுன்னா எனக்குள்ள சில நாளாக நான் தேக்கி வச்சிருந்த கோபத்தை யாருக்கும் தெரியாம உடைச்சிருச்சு.
1: எஸ்,
0: நான் இயல்பாயிட்டேன். இப்போ நான் மற்றவங்களுக்கு என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டேன்னா ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அப்போ இந்த மனுஷனை திரும்ப வசப்படுத்தின ஊழியத்தை யாரு செஞ்சா? ஆவியானவரே
1: செய்கிறார்.
0: அப்ப எளிதுல கோபம் அடைய நம்மளால முடியும், ஆனா எளிதுல கோபம் அடைஞ்சு கோபத்துல வெடிக்க நம்மளால முடியும். ஆனா ஆவியானவர் நமக்கு உதவி செய்யலன்னா நாம அடைஞ்ச கோபத்தை நம்மளால உடைக்க முடியாது. நாம் அடைந்த கோபம் வெடிப்பதற்கு முன்பாக அதை உடைத்து போட நம்மளால முடியாது. இதுக்கு ஆவியானவருடைய ஒத்தாசை நமக்கு ஏனோ.
1: அம்மேன்,
0: அம்மேன் சொல்ல.
1: அம்மேன்.
0: ஆமா, அடைஞ்ச கோபம் வெடிக்கிறதுக்கு முன்னாடி அதை உடைச்சு போட ஆவியானவரால மட்டும்தான் முடியும்.
1: எஸ்
0: ஆமென் சொல்லுங்களா.
1: ஆமென்.
0: கோபம் அடைகிறது, கோபம் உடைகிறது, ரெண்டுமே கிறிஸ்துவுக்குள்ள வாழ்கிற மனுஷங்களுடைய அனுபவம். அதனாலதான் கோபம் அடைஞ்சாலும் இவங்களால கோபத்துல வெடிக்க
1: முடியல
0: முடியல. ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: யோசேப்பு தன்னுடைய சகோதரரை மீண்டும் சந்திச்சப்ப கோபத்துல வெடிச்சாரா?
1: வெடிக்கல.
0: ஏன் வெடிக்கல? ஏற்கனவே கத்தர் உடைச்சிட்டார்.
1: உடைச்சிட்டார்.
0: யோசேப்பை உடைத்த பொழுது அவர்கள் யோசேப்பை உடைத்தார்கள். எல்லாரும் சேர்ந்து யோசேப்பை உடைத்தார்கள். தன்னை உடைத்தவர்கள் மேல யோசேப்புக்கு மிகப்பெரிய ஒரு கோபம் இருந்துச்சு. ஆனா கத்தர் என்ன பண்ணார்னா, யோசேப்புக்குள்ள இருந்த கோபத்தை
1: உடைத்தார்,
0: உடைச்சு விட்டா இருப்பாருங்களேன். ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென்.
0: தன்னுடைய பிரதர்ஸை பார்த்தோன்னு கோபத்துல கொதிக்கல, அன்பினால் அவருடைய இருதயம் பொங்கி என்ன செய்ததுனா
1: வழிந்தது.
0: வழிந்தது. காரணம், தேவன் யோசேப்புக்கு செய்த ஊழியம் யோசேப்போட கோபத்தை சுத்தமா உடைச்சு போட்டுருச்சு.
1: எஸ்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: யார் மேல கோபம்? எவ்வளவு நாள் கோபம்? எவ்வளவு நாளை தேக்கி வச்சது?
1: எஸ்.
0: பட்டி
1: முதலுமா?
0: பட்டி முதலுமா? பட்டி குட்டியெல்லாம் போட்டு நம்மளை போட்டு படாத பாடு படுத்துறதுக்கு முன்னாடி ஆவியானவர் எனக்கு நீங்க என்ன செய்யுங்க?
1: ஊழியம் செய்யுங்க. எங்க அக்கா மேல நான் மூணாவது படிக்கிறப்ப ஒரு கோபத்துல இருந்து, அது 11 ஏறத்தாழ 8 அந்த கோபம் போயிட்டே இருக்கிறப்ப, ஆவியான ஒரு நாள் உபாசம் பண்ணலான்னு போறப்ப ஆவியானவர் அந்த கோபத்தோட இருக்கிற என்னை பார்த்து சொன்னாரு, உங்க அக்கா மேலேயே நீ வந்து ஒப்புறவு இல்லாம என்னடா உபாசம் பண்ண போற, போய் சாரி கேள்றான். எங்க அப்பா சாரி கேட்க சொல்லி எங்க அப்பாவே செத்தே போயிட்டாரு. ஆனாலும் அந்த கோபம் எனக்கு போல. ஆவியானவர் சொன்ன அந்த ஒரே ஒரு வார்த்தையை கேட்டு அவங்களோட ஒப்புரவாயிட்டு போய் பண்ண அந்த உபவாசம் மறக்கவே முடியாது. ஆவியானவரே அப்படியே உடைச்சு விட்டுட்டார். அல்லேலூயா.
0: நிறைய கோபம் உள்ள என்னன்னா
1: தேக்கி வைக்கப்பட்டிருக்கிறது, சேகரிக்கப்பட்டிருக்கிறது,
0: பட்டி குட்டி எல்லாம் போட்டு பயங்கரமா இருக்கு. எப்ப வெடிக்கும்னு என்ன செய்யலன்னா
1: தெரியல.
0: தெரியல. விளிம்பு நிலைக்கு நீங்க வந்துட்டீங்க. பாத்திரம் பயங்கர ஆத்திரமா என்னன்னா
1: இருக்கு.
0: இன்னைக்கு ஆவியானவர் சொல்றாரு, நான் உனக்கு ஊழியம் செய்யறேன்.
1: எஸ்.
0: இந்த பாத்திரம் ஆத்திரத்தோட இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம் தான் அவன் வாயில இருந்து என்னன்னா
1: மரணம்.
0: எளிதில்ல. இந்த போதனை எளிதல்ல. இது எவ்வளவு வலிய கொடுக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா நமக்கு ஊழியம் செய்யக்கூடிய ஆவியானவற்ற நம்முடைய கோபத்தை உடைக்கக்கூடிய வார்த்தை இருக்கு. நம்மை அமைதிப்படுத்தக்கூடிய, நம்மை சாந்தப்படுத்தக்கூடிய வார்த்தை அவற்றதான் இருக்கு.
1: அல்லேலூயா.
0: நீங்க கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்க. ஆண்டவரே, நானும் மனுஷன்தான், நானும் மனுஷன்தான், எனக்கு செய்யப்பட்ட துரோகம், எனக்குண்டான பாதிப்பு, எனக்குள்ள இவ்வளவு அழுத்தங்களை தந்து என்னை ரொம்ப ஒரு கோப நிலைக்கு கொண்டு வந்திருக்கு. ஆனால் இன்றைக்கி நீங்கள் என்னோட பேசி கோபம் அடைஞ்சது உண்மைதான், ஆனால் என்னோட உறவாடு இந்த கோபத்தை உடைத்து போடக்கூடிய ஊழியத்தை உனக்கு நான் செய்வேன். நான் உனக்கு நியாயம் செய்கிறவர், நான் உனக்கு நீதி செய்கிறவர்.
1: ஹல்லேலூயா.
0: சர்ச்சில் ஒரு தம்பி, அவன் வந்து பழக்கடை வச்சிருக்கான் ரோட்டில், ஜூஸ் போடுற தம்பி, இளநி வெட்டி கொடுக்கறது, சின்னதாக ஆரஞ்சு ஜூஸ் போட்டு கொடுக்கறது, சும்மா தள்ளு வண்டி வச்சு சின்சியராக இருக்கிற ஒரு தேவப்புள்ள. ஒவ்வொரு வாரமும் அவனுடைய தொழில் செஞ்சு அந்த தொழிலில் வர்ற வருமானம், தள்ளு வண்டி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நிற்கணும், அந்த வருமானத்தில் ஆண்டவர் பேசினாராம், பாதி ஏழைகளுக்கு அப்படின்னாராம். அதனால் அவனுடைய வருமானத்தில் மாவு அரைச்சி வீட்டு வீட்டுக்கு மாவு பாக்கெட் போடுற தம்பி, பாதி ஏழைகளுக்கு, அவனுடைய லாபத்தில் பாதி எடுத்து ஏழைகளுக்கு வச்சிருவான். அந்த மனுஷன், அந்த பிள்ளையனுடைய டயத்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வாரமும் ஒரு சின்ன பொட்டணத்தில் அந்த வாரம் அவனுக்கு நடந்த தொழிலில் ஆண்டவருக்குன்னு உரிய காணிக்கை எடுத்து அந்த வியாபாரி மாதிரியே ஒரு நியூஸ் பேப்பரில் மடித்து ஒரு பொட்டணத்தோடு தான் என்னை சந்திப்பான். பிரின்சிபல் அவனுக்கும் அவனுடைய ஒய்ஃபுக்கும் உள்ள அப்படி ஒரு கடவுளுடைய காரியத்தில் அவ்வளவு சின்சியராக இருப்பான். அவர் ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி கடையில் பிஸியாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தப்போ ஒருத்தர் ஜூஸ் போட்டு கேட்டிருக்காரு, கொடுத்துருக்குறான். ரெண்டு மூணு பேர் ரஷ் ஆயிடுச்சு போல இருக்கு. அவங்களுக்கு இந்த இளநியை வெட்டி கொடுத்துட்டு அவங்க இருக்கிறப்ப அந்த ஜூஸ் குடித்தவர் அந்த டம்ளரை கொடுக்குறப்ப அவர் காசு கொடுத்துட்டு இருந்துருக்கிறாரு. அண்ணே இதை நான் வெட்டிட்டு வாங்கிக்கிறேன் சொல்லி சொன்ன உடனே அவருக்கு ஈகோ, நான் வந்து உன்ட்ட நின்று உனக்கெலாம் நான் காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி பலார்னு நாலு பேர் நடுவில் வச்சு கன்னத்தில் அரைஞ்சிட்டார் அந்த தம்பி வந்துட்டு. அவ்வளவு கோபம் பாருங்க அந்த மனுஷனுக்கு. இத்தனை பேர் நடுவில் வச்சு நம்மளை அரைஞ்சிட்டாரேங்கிறது அந்த பிள்ளை உடனே நில குழஞ்சிருக்கிறான். நில குழஞ்சிட்டு அந்த கொடுத்த காசை வாங்கி, நான் அப்படி இல்லைன்னே நான் அதை வெட்டி கொடுத்துட்டு இருக்கேன், நான் முடிச்சுட்டு வாங்கிக்கிறேன் தான் நான் சொன்னேன்னு சொன்ன உடனே அந்த மனுஷனுக்கு அப்பவும் உணர்வடையில. கூலா அவரை பார்த்து, நீங்க என்ன அடிச்சதை ஜீசஸ் பார்த்துருக்கிறாரு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு அவன் பாட்டில் வெட்ட ஆரம்பிச்சிட்டானா. இல்லை யாரு பெரியாள், அரைஞ்சவனா அரை வாங்கினவனா?
1: அரை வாங்கினவன்.
0: யாருடைய பலம் பெருசு?
1: அரை வாங்கின.
0: கோபம் அடைகிறான் ஒருத்தன், ஆனா எதிர இருக்கிறவன் கோபத்தை உடைக்கிறான்.
1: எஸ்,
0: இந்த பிள்ளைங்க கணவன் மனைவி வந்து நின்று அண்ணே இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொன்னவன, எனக்கு யார் அவன் தெரிஞ்சவன் தானே, யாரா இருப்பான், பேசுவோமா, எல்லு சந்திப்பு ஏதாவது வான் பண்ணுவோமா அப்படின்னு நான் சொல்றேன். இல்லைன்னு நான் சிரிச்சுக்கிட்டே சொன்னேன், நீ அரிச்சிட்டீங்க ஜீஸ் ஏசப்பா பார்த்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். எனக்கு அந்த அதான், இது வந்து வீக்னஸ் இல்லை, இது வந்து பயங்கரமான ஸ்ட்ரென்த். இது இது கேரக்டர். இது அல்ல ஒரு எளியவன் அடிச்சிட்ட, நானும் அமைதியா நான் போறேன், முகத்துல ஒரு சுழிப்பை காட்டாம நாலு பேர் நடுவில் அந்த அவமானத்தை சகிச்சுக்கிட்டு தொடர்ந்து அந்த வியாபாரத்தை பார்த்துக்கிட்டு அடிச்சிட்டானேன்னு சொல்லிட்டு அந்த வியாபாரத்தை தூக்கி மூடி வைக்காம ஒரு வாரம் என்னால போக முடியாது ஆண்டவரே, நான் உங்க காலுக்காக உண்மையா இருக்கிறேன், யாஸ்தியில ஏழைகளுக்கு பாதியை வருமானத்துல பாதியை நான் கொடுக்குறேன், உமக்கு செய்ய வேண்டிய காரியத்தை நான் செய்யறேன், நான் எதுக்கு இவ்வளோ தூரம் ஒருத்தன் அடிக்கிறான், நீங்கள் ஏன் பார்த்துக்கிட்டு சும்மா இருந்தீங்க, நீங்கள் ஏன் கேள்வி கேட்கல, ஏன் நீங்கள் அலோவ் பண்ணீங்க, அதை நீங்கள் தடுத்துருக்க வேண்டாமா, எக்கச்சக்கமான கேள்வி கேட்டிருக்கலாம், எந்த கேள்வியும் கேட்கல, எனக்கு இந்த கடையே வேணான்னு சொல்லிட்டு நான் அவமானப்பட்ட இடத்துல இந்த கடை நடத்த விரும்பலன்னு சொல்லிட்டு கடையை க்ளோஸ் பண்ணியிருக்கலாம், செய்யலை அதே இடத்துல.
1: எஸ்,
0: தொடர்ந்து நான் பயணிப்பேன் என் கத்திற்காக.
1: ஆமென்.
0: நீ என்ன பண்ணாலும் சரி அதை ஆண்டவர் பார்த்துக்கிடுவார்.
1: எஸ்,
0: என் வேலை எனக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் தொடர்ந்து ஓடுறது மட்டும்தான். சிம்பிள் பீப்புள், ரொம்ப எளிமையானவங்க, சாதாரணமானவங்க, தெருவில் நிற்கிறவங்க, கடை போட்டு விற்கிறவங்க, எந்த கேள்வியும் கேட்கல, எந்த கோபம் ஆண்டவர் மேல
1: என்னென்ன
0: வரல. நம்முடைய ஆன்மீக பலம்.
1: ஆமென்.
0: பரவாயில்ல, நான் சமீப நாட்கள்ல ஒருத்தவங்கலாம் நான் ஜோம் பண்ணேன், நான் பண்ண முடியும் கேட்கல, அதனால எனக்கு இந்த ஜீசஸ் வேண்டாம், இதுக்கு பிறகு நான் மாம்சத்தில் வாழ போறேன்ட்டு போயிட்டாங்க. அப்படி ஆச்சரியமா இருந்துச்சு. ஆண்டவர் புரிஞ்சுக்கல. இதை குறித்து அதிகமாக ஆண்டவர் பேச விரும்புகிறார். என் ஆண்டவரை புரிஞ்சுக்கல.
1: எஸ்,
0: என் ஆண்டவரை
1: புரிஞ்சுக்கல.
0: அதான் அடுத்த செய்தி.
1: எஸ்,
0: தகப்பனே நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான காலை தியானத்தில் எங்களோடு நீங்கள் அற்புதமான விதத்தில் பேசி ஈஸியா கோபம் அடையலாம், கோபத்தில் வெடிக்கலாம், ஆனால் கோபத்தை உடைக்கிறது ஒரு ஆன்மீக பலம். அது உம்மோடு உறவாடுகிற பிள்ளைகள் லைஃப்ல மட்டுமே காணப்படுகிற ஆன்மீக பலம். இதை நீங்க அற்புதமான விதத்தில் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்து எங்களை யுத்த புருஷர்கள் ஆக்குறதற்காக நன்றி. ஒரு புருஷ லட்சணத்தை எங்களுக்குள்ள உண்டாக்குறதுக்காக நன்றி. யார் மேலேயாவது எங்களுக்குள்ள ஒரு கோபத்தை நாங்கள் பல மாதங்களா பல வாரங்களா நாங்கள் தேக்கி வச்சிருப்போம்னா அது வெடிக்கிறதுக்கு முன்னாடி அதை உடைச்சு போடக்கூடிய ஊழியத்தை நீங்க செய்ய வல்லவர் என்கிற ரகசியத்தை இன்னைக்கு எங்களுக்கு நீங்க சொல்லிக் கொடுத்ததுக்காக மக்கு நன்றி, சொல்லிக் கொடுத்ததுக்காக மக்கு நன்றி. நீண்ட நாளா இந்த கோபம் என்கிற அழுத்தத்தினால பாதிக்கப்பட்டு அதுல இருந்து வெளிவர முடியாம போராடி கொண்டிருக்கிற நபர் யாரா இருந்தாலும் சரி, அந்த அழுத்தங்களை நீங்க உடைச்சு போட்டதுக்காக நன்றி. இன்னைக்கு இந்த வேர்டை கொடுத்து, இந்த விஷயத்தை கொடுத்து, பாத்திரம் ஆத்திரத்தோடு இருக்கிறது சரியில்லை, அது ஸ்தோத்திரத்தோடு தான் இருக்கணுங்கிற காரியத்தை அற்புதமா விளங்க பண்ணுகிறாரே உமக்கு நன்றி. நாங்களும் கூட யாருக்குரோதமா எங்க மனசுல கோபத்தை நாங்க தேக்கி வச்சிருப்போம்னா இந்த நாள்ல அதை உடைச்சு போடுகிற வார்த்தையை எங்களுக்கு தந்ததுக்காக உமக்கு நன்றி. எல்லா ஆத்திரத்தையும் மறந்துட்டு ஸ்தோத்திரம் பண்ணி எங்களுக்கு நியமிக்கப்பட்ட பாதையில நாங்கள் பொறுமையோடு ஓட இன்னைக்கு காலையில் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமடைந்தோம் நல்ல பிதாவே.
2: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
3: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13, நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

நீங்கள் பிள்ளையாக இருக்கும்போது தாயும் தகப்பனும் உங்களை கைவிடலை, அவங்க முதியோர்களாய் மாறும்போது நீங்களும் அவங்கள கைவிட்டுறாதீங்க. ஜூடா முதியோர் இல்லம் ஆதரவற்ற தாயும் தகப்பன்மாரையும் ஆதரிக்கும் ஒரு இல்லம். நீங்களும் ஆதரிக்க கீழ்கண்ட முகவரி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: இன்றைக்கு கர்த்தருடைய உள்ளத்தை நாம் காண்போம். சுகமாக்குவது கர்த்தருடைய சித்தமா இல்லையா என்பதை நாம் பார்க்கும் போது அவருடைய உள்ளத்தையே இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாடு வரை இன்றைக்கு நாம் செல்ல போகிறோம். கர்த்தருடைய சித்தம் என்ன, மக்களை குறித்து கர்த்தருடைய சித்தம் என்ன, நம்மை குறித்து கர்த்தருடைய சித்தம் என்ன, நமக்கு அவர் என்ன விரும்புகிறார், நமக்கு என்ன நடக்க வேண்டும் என்று கர்த்தருவார். கர்த்தர் எனக்கு தீமையை நினைத்துக் கொண்டிருக்கிறாரா, நன்மை நினைத்துக் கொண்டிருக்கிறாரா? பழைய ஏற்பாட்டை சொல்லியிருக்க எளிமையை தீர்க்கதரிசி சொன்னார், உங்களை குறித்த எண்ணம் எல்லாம் நன்மையான எண்ணங்கள் அதை வைத்திருக்கிறார். பெரிய நன்மையான எண்ணங்கள், தாட்ஸ் ஆஃப் சக்சஸ், உங்களை குறித்து நீங்கள் வெற்றி அடைய வேண்டும் என்ற எண்ணம் அவர் வைத்துக் கொண்டிருக்கிறார். நாம் எல்லாம் அப்படி நம்முடைய பிள்ளைகள் வெற்றி அடைய வேண்டும், நல்லா இருக்க வேண்டும், முன்னேற வேண்டும், நல்லா படிக்க வேண்டும், மேல வர வேண்டும் என்று விரும்புகிறோமோ அது போலவே இன்னும் அதுக்கு மேலாகவே நம்முடைய கர்த்தர் நம்மை குறித்து விரும்புகிறார் என்பதுதான் உண்மை. அதைத்தான் இன்றைக்கு காணப்போகிறோம். தெய்வீக சுகத்திலும் இதுதான் உண்மை. தெய்வீக சுகத்தை குறித்து தேவனுடைய சித்தத்தை, அவருடைய உள்ளத்தை நாம் எப்படி காண முடியும், அவருடைய சித்தத்தை எப்படி நாம் அறிந்து கொள்ள முடியும், அவருடைய சித்தம் அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவருடைய சித்தத்தை தான் நீங்க பார்க்க போகிறோம். அவருடைய சித்தத்தை பார்க்கும் போது கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை நாம் காண்போம். அவருடைய சித்தத்தை எங்கே காண முடியும், வேத புஸ்தகத்தில தான் காண முடியும். அநேக வேத புஸ்தகத்தை நான் சொன்னேன் இல்லையா, ரூல் புக் மாதிரி நினைக்கிறாங்க, சட்ட புஸ்தகம். இந்த காலத்தில் நான் சபைக்கு போகும்போது பார்த்திருக்கிறேன், போன உடனே ஆரம்பிச்சுக்குவாங்க, இன்னைக்கு என்ன சட்டமோ பார்க்க வேண்டியதுதான், என்னென்ன ரூல் போடுறாங்களோ. ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்த பாருங்க, சமீபத்தில் தஞ்சாவூர்ல, அங்க இப்போ பாரம்பரியமான ஒரு பெந்த ஒரு சபையில கல்யாணம் நடந்துட்டு இருக்கு. அந்த பிரசங்கர் பிரசங்கம் பண்ணாரு பாருங்க, சொல்றாரு, எங்களுடைய வேலையே இந்த சட்ட சபையினுடைய சட்ட திட்டங்களை உங்களுக்கு போதித்து இதை கடைபிடிக்கணும், இப்பதான் மோட்சம் போக முடியும், வேற ஒண்ணும் கிடையாது. சபையினுடைய சட்ட திட்டங்கள், சட்ட திட்டங்கள் வைத்திருக்கிறோம். என்ன சட்ட திட்டம், என்ன கலர்ல புடவை அணியணும், எவ்வளவு ஜாக்கெட், எவ்வளவு தூரம் வரணும், முடி எவ்வளவு நீளம் இருக்கணும், பேண்ட் எப்படி இருக்கணும், சட்டை எப்படி இருக்கணும், முடி எப்படி இருக்கணும், இதுக்கெல்லாம் சட்ட திட்டம் வச்சிருக்கிறாங்க. போதிக்கிறார் பாருங்க. இதேதான் சொல்லிட்டு இருக்கிறார். பைபிளை பற்றி ஒண்ணும் கிடையாது, பைபிள் வசனமே ஒண்ணும் கிடையாது. அவங்க சட்ட திட்டம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால்தான் அது மோட்ச போறதுக்கு, இவங்களை பரிபூர்ணப்படுத்துகிறதுக்கு ஏற்படுத்தப்பட்ட சட்ட திட்டமா சொல்றாரு. அப்படி சொன்னார், நீங்க மோட்சம் போறதுக்காக, நீங்க அங்க போய் சேர்றதுக்காக, கரை சேர்றதுக்காக நாங்கள் ஏற்படுத்தின சட்ட திட்டங்கள், அதாவது இயேசு கல்வாரி சிலுவையில மரித்ததுனால நீங்க மோட்சம் போக முடியாது. அவர் என்ன, வெறும் மரித்தாரு தானே, அங்க ரத்தத்தை செஞ்சார், செத்து போனார், அவ்வளவுதான், உயிரோட எழுப்பினார் ஆண்டவர். இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நாங்க அதுக்கு மேல ஒரு பெரிய சட்ட திட்டங்களை உருவாக்கி இருக்கிறோம். இதையெல்லாம் நீங்கள் கடைபிடித்து இதெல்லாம் செய்யும் போது நீங்கள் மோட்சம் போகலாம், கரையேறலாம் என்று போதிக்கிறார். எப்படி இருக்கு பாருங்க. அருமையானவர்களே, கர்த்தருடைய சித்தம் என்ன, இது ரூல் புக் இல்ல, இது கர்த்தருடைய வில், உயில், அவருடைய உள்ளத்தை வெளிப்படுத்துகிற உயில் இது. ஒரு தகப்பனார் மரிக்கும் போது உயில் எழுதி வைத்து மரிக்கும் போது, அந்த உயிலை வாசிக்கும் போது அந்த ஆளுக்குள்ள இருக்கிற எண்ணங்கள் வெளிப்படுகிறது. யாரை எந்த அளவுக்கு நேசித்திருக்கிறார், எண்ணத்தை வைத்துட்டு போயிருக்கிறார், அவருக்காக என்ன விரும்புகிறார் என்பது அப்படியே அங்க அப்பட்டமாகிறது. அவருடைய விருப்பு வெறுப்புகள் எல்லாம் அந்த உயில தெரிய வருகிறது பாருங்க. இந்த உயில், இது சட்ட புஸ்தகம் இல்லை, இது என்ன போடலாம், என்ன இந்த துணிமணி முடிய பற்றிய சட்ட திட்டங்கள் புஸ்தகம் இல்லை, இது உயில். கர்த்தர் நம்ம எவ்வளவு நேசிக்கிறார், நமக்கு என்னத்தை பெற்று தந்திருக்கிறார், நம்ம எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார், அவருடைய சித்தம் என்ன, நோக்கம் என்ன, அவருக்கு நம்மை குறித்து இருக்கும் எண்ணங்கள் என்ன என்பதை குறித்த உயிலா இது இருக்கிறது. வேத புஸ்தகம் ஒரு உயிலா இருக்கிறது. எல்லாம் வேத புஸ்தகத்தை கையில் எடுத்து சொல்லுங்க, இது உயில். என்னுடைய பரலோக பிதாவுடைய சித்தத்தை எனக்கு இது வெளிப்படுத்துகிறது. அவர் என் மீது வைத்திருக்கிற அன்பையும் பரிவையும் மன உருக்கத்தையும் இரக்கத்தையும் எனக்கு இது வெளிப்படுத்துகிறது, அவ்வளவுதான். ஆகவே அதை வாசிக்கும் போது ஒரு லவ் லெட்டரை வாசிக்கிற மாதிரி வாசிக்கணும், அவ்வளவு வாஞ்சியா வாசிக்கணும். இதை வாசிக்கும் போது அவரை குறித்த அன்பு நமக்குள்ள ஒரு பெருக வேண்டும். இதை வாசிக்கும் போது நம்முடைய உள்ளங்கள் ஆச்சரியத்தால் நிரம்ப வேண்டும். அவரை இன்னுமா அதிகமா நேசிக்கணும். சட்ட புஸ்தகம் வாசிக்கிற மாதிரி வாசிக்க முடியாது, எனக்கு அதை பிடிக்க பிடிக்க பாருங்க. சில ஆளுங்க எடுத்தோன்னு நான் காமிக்கிறேன் எங்க இருக்குது வசனம், நானும் எல்லாத்துக்கும் வசனம் காமிக்க முடியும், நான் காமிக்கிறேன் எங்க இருக்கு வசனம் பாங்க. அஞ்சலுக்கு மூடி வைங்க பைபிள், அதுக்கு திறக்கவே திறக்காதுங்க. வசனத்தை உங்களுக்கு ஏத்த மாதிரி உபயோகப்படுத்துறதுக்கு பைபிள் இல்ல. இது உயிர், இது அன்பின் கடிதம், இது ஆண்டவர் தன்னுடைய உள்ளத்தை வெளிப்படுத்தும் ஒரு புஸ்தகமாக இருக்கிறது. ஆண்டவருடைய உள்ளத்தை நாம் காண வேண்டும், அப்பேற்பட்ட ஒரு புஸ்தகம். ஆகவே இன்றைக்கு ஆண்டவருடைய உள்ளத்தை பார்ப்போம். கர்த்தர் எப்படிப்பட்டவர், அவர் நல்லவரா, அவர் நமக்கு தெய்வீக சுகத்தை விரும்புகிறாரா என்பதை குறித்து இன்றைக்கு பார்ப்போம். யாத்திராகமும் 15 அதிகாரத்துக்கு திருப்போம். சுகத்தை, தெய்வீக சுகத்தை குறித்து அநேக எண்ணங்களிலே சில தவறான காரியங்கள் இருக்கிறது. யாத்திரா 15 அதிகாரம், பழைய ஏற்பாட்டிலே தேவனுடைய ஜனங்களுக்கு கொடுத்த பெரிய ஒரு சுகத்தை குறித்த ஒரு வாக்கு தத்துவம், முதல் முதலாக தெய்வீக சுகத்தை குறித்து வெளிப்படையாய் பேசி கொடுத்த வாக்கு தத்துவம் இது. யாத்திரா 15 26 வசனம், நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால், நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். இது நிறைய பிரச்சனையும் உருவாக்குது இந்த வசனம். ஏனென்று சொன்னால், அநேகர் இங்க எல்லாத்தையும் விட்டுட்டு எதை வாசிக்கிறாங்கன்னு சொன்னா, நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகள், நான் எகிப்தியருக்கு வரப்பண்ண வியாதிகள் வாசித்துட்டு அவங்க என்ன சொல்றாங்க, கர்த்தர் பாருங்க எகிப்தியர் மேல அவ்வளவு வியாதியா அனுப்பிச்சிருக்கிறார், கர்த்தர் தான் வியாதியெல்லாம் அனுப்புனவர் என்று சொல்லி அப்படி வாசிக்கிறார்கள். பாருங்க, எல்லா வேத வல்லுநர்களுமே இதை நியாயமாய் ஒப்புக்கொள்ளுகிறவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், கர்த்தர் அவரது பேர் வரப்பண்ணின வியாதி என்று அல்ல, அதை காஸ் பண்ணதாக இங்க சொல்லவில்லை. காசிட்டிவ் சென்ஸ் என்று இருக்குது இலக்கணத்தில், அப்படி சொல்லவில்லையாம். எப்படி சொல்லி இருக்கிறதாம், பெர்மிசிவ் சென்ஸ், அதாவது அனுமதிக்கப்பட்டது, வியாதிகள் எல்லாம் அவர்கள் மீது வரும்போது அனுமதிக்கப்பட்டது என்கிற ஒரு விதத்திலே தான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது ஒழிய, அவர் அந்த வியாதிகளை உண்டாக்கி அவர் அனுப்பி அவர் வதைத்தார் அவர் வாதித்தார் என்று எங்கேயும் அந்த விதத்திலே சொல்லப்படவில்லை என்று சொல்லுகிறார்கள். அது மாபெரும் உண்மை, அதை கவனிக்க வேண்டும். இங்கே கர்த்தர் வர பண்ணின என்று சொன்னது அவர் ஏதோ உற்பத்தி பண்ணி வர வைக்கிறது இல்ல. கர்த்தர் என்ன பரலோகத்தில் நிறைய வியாதியை வச்சிருக்கிறாரா, ஷெல்ஃப் நிறைய வியாதியை வச்சுக்கிட்டு எடுப்பா, எந்த ஷெல்ஃப் திறக்கலாம், இன்னைக்கு எந்த பூச்சி அனுப்பலாம், எந்த கிருமி அனுப்பலாம், எல்லா தீமைகளும் அனுப்பு இந்த உலகத்துல சாகட்டும் இந்த ஜனங்கள். அப்படி கிடையாது, பரலோகத்துல தீமையே கிடையாது, அங்க வியாதியே கிடையாது, அங்க கிருமியே கிடையாது, அங்க எந்த விதமான தீமைகளும் அங்கு வைத்து வைக்கப்படவில்லை. கர்த்தர் அதெல்லாம் அனுப்புறவர் கிடையாது. முதல்ல எப்படி வியாதி வந்தது என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். கர்த்தர் இந்த உலகத்தை உண்டாக்கிற போது வியாதியற்ற உலகம், மரணமற்ற உலகத்தை தான் உண்டாக்கினார். பிசாசானவன் பாவத்தை இந்த உலகத்துக்குள்ள கொண்டு வந்து மனிதனுடைய வாழ்க்கையில பாவத்தை கொண்டு வந்து அந்த பாவத்தின் மூலமாக மரணம் பிரவேசித்தது என்று ரோமர் 5:12 வாசிக்கிறோம். மரணம் எப்படி பிரவேசித்ததுதான், பாவம் உள்ள வந்தது. இந்த பாவம் வந்து எல்லா தீமைக்கும் வழியை வகுத்தது, கதவை திறந்தது. அதன் விளைவாக மரணம், அந்த மரணத்துக்கு இடையில, இந்த வாழ்வுக்கும் மரணத்துக்கு இடையில பல விதமான வியாதிகளும் துன்பங்களும் எல்லாம் வந்து மனிதனை பிடித்துக் கொண்டது. பாவம், அந்த பாவத்தின் மூலமாக மரணமும் உள்ளே பிரவேசித்தது என்று வேத வசனம் எழுதியது. இப்படிதான் பிசாசானவன் பாவத்தை கொண்டு வந்ததன் மூலமாக மரணத்தையும் வியாதியும் நோயையும் பிணிகளையும் வேதனைகளையும் எல்லாவற்றையும் இந்த உலகத்தில் கொண்டு வந்து அவன் சேர்த்து வைத்தான். இது பிசாசனுடைய ஒரு பெரிய கிரியையா இருக்கிறது. கர்த்தரோ, நானே உன் பரிகாரியாக கர்த்தர் சொல்றார். நான் தான் வியாதியை கொண்டு வந்தேன் இல்ல, நான் தான் வியாதி அனுப்புகிறேன் என்று சொல்லவில்லை, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லுகிறார். இந்த உலகத்திலே இன்றைக்கு வியாதிகளும் துன்பங்களும் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் பிசாசு. முதலாவது, இன்றைக்கு யாராவது வியாதிப்பட்டால் நல்லா புரிந்து கொள்ளணும். சிலர் வந்து இதை தப்பா புரிந்து கொண்டு அநேகருக்கு போய் தப்பா சொல்லக்கூடாது, யாருக்காவது வியாதி இருந்தா உனக்கு ஏதோ பிசாசு பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க சிலர். கிடையாது, வியாதி வந்து உலகத்துக்குள்ள பிரவேசித்து விட்டது, எல்லாரையும் ஆட்கொள்ளுகிறது, மரணம் எல்லாரையும் ஆட்கொள்ளுகிறது. எப்படி மரணம் வந்தது, பாவத்தின் மூலமா மரணம் உள்ள பிரவேசிச்சிருச்சு. அது காரணம் யார், பிசாசு. அப்ப ஒரு ஆள் மறித்தான், அவன் பாவம் செய்ததுனால மறித்துட்டான் அப்படின்னு சொல்லலாமா, கிடையாது. வேதம் சொல்லுகிறது எல்லாரும் மறிக்கிறார்கள், எல்லாரும் மறிக்கிறார்கள். ஏன் மறிக்கிறார்கள்? ஏன் மறிக்கிறார்கள் சொன்னா, பாவம் என்கிற ஒரு பெரிய சக்தி, மாபெரும் சக்தி இந்த உலகத்தில் பிரவேசித்து இந்த உலகத்திலே, இன்றைய உலகத்திலே எல்லாரையும் அது ஆட்கொண்டு கொண்டிருக்கிறதாம். ஆகவே சிறு பச்சிளம் குழந்தைகள் கூட சில நேரத்தில் மறித்து போகிறார்கள். ஏன் என்று சொன்னால், இந்த பாவம் என்கிற தீய சக்தி இந்த உலகத்தில் பிரவேசித்து விட்டது. மனு குலத்தையே அது ஆட்டி படைக்கிறது என்று வேதம் போதிக்கிறது. இந்த குழந்தை என்ன பாவம் செய்தது? ஒரு பாவம் செய்யல. அப்புறம் ஏன் மறிச்சது? ஏன் மறிச்சதுனா, பாவம் உலகத்திலே இருக்கிறது. ஆகவேதான் அந்த குழந்தை அப்படி மறித்து போகிறது சில நேரத்தில். அப்படிதான் வேதம் நமக்கு போதிக்கிறது. ஆகவே மறிக்கிறவர்களை பார்த்தோம், அல்லது வியாதிப்பட்டவர்களை பார்த்தோம், உனக்கு பிசாசு பிடிச்சிருக்குது, பேய் ஒண்ணு ஆட்டி படைக்குது அப்படின்னு சொல்றது தவறு. ஏன் என்று சொன்னால், பிசாசு தான் முதல்ல கொண்டு வந்தவன். இன்றைக்கும் அதே நேரத்தில் பிசாசு இவைகளை பரப்புகிறான். ஆனால் வியாதிப்பட்டவர்களோ அல்லது மறிக்கிறவர்களோ தான் தனிப்பட்ட விதத்தில் பாவம் செய்ததுனால வியாதிப்பட்டார்கள் என்றோ மறிக்கிறார்கள் என்றோ அர்த்தம் ஆகாது. உலகத்துக்குள்ள பிரவேசித்து விட்டது, எல்லாரையும் அது பாதிக்கிறது. ஆகவே எல்லாரும் பாதிக்கப்படுகிறார்கள். அவ்வளவுதான் உண்மை. அதை அப்படி அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் சத்தியம். அதுதான் வேத வசனம் நமக்கு போதிக்கிற ஒரு காரியம். இன்றைக்கு உலகம் தீமைகளால் நிறைந்த உலகம். வியாதி, மரணம், பல விதமான வேதனைகள் இந்த உலகத்தில் நிறைந்திருக்கிறது. அதுல யாரெல்லாம் பாதிக்கப்படுகிறார்கள்? பல விதமான மக்கள் அதுல பாதிக்கப்படுகிறது. உலகத்தில் எல்லாரையும் அது ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. இதன் மத்தியில கர்த்தர் ஒரு கூட்டம் ஜனங்களை மீட்டுக் கொள்கிறார். இங்கே 15 அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாலே, யாத்திராமத்தில் 12 அதிகாரத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த மீட்பை படம் போட்டு காண்பிக்கிறார் ஆண்டவர். ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்க சொல்லி, அந்த ரத்தத்தை சிந்தி நிலைக்கால்கள் பூச சொல்லி, அதுக்குள்ள அந்த வீட்டுக்குள்ள அவர்கள் இருந்து சொல்ல முடியாது, பின்னாடி இருந்து கொள்ள முடியாது சொல்லுகிறார். அந்த ரத்தம் அவர்களை பாதுகாக்கிறது, மரணத்திலிருந்து பாதுகாக்கிறது. மரண சங்காரதன் அவரை விட்டு கடந்து போகிறான். அதன் பிறகு அவர்கள் பயணமாகி சிவந்த சமுத்திரத்தை கடந்து அக்கறைக்கு அவர்கள் செல்லுகிறார்கள். அவர்கள் சென்ற பிறகு தேவன் கொடுத்த முதலாவது வாக்கு தத்துவம் இது. இவர்கள் யார்? இவர்கள் மீட்கப்பட்ட ஜனங்கள். மீட்பை இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தின் மூலமாயும் அவருடைய ரத்தத்தின் மூலமாயும் நாம் மீட்கப்படுகிறோமே, அதை அப்படியே சித்தரிக்கிறது அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி 12 அதிகாரத்திலே. இவர்கள் மீட்கப்பட்ட ஜனங்கள். இந்த மீட்கப்பட்ட ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவம் இது. இந்த உலகத்தில வியாதிகளும் நோய்களும் எல்லாரையும் தாக்கி கொண்டிருக்கிறது. பிசாசின் கிரியை இந்த உலகத்தில எல்லாரையும் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் நானும் உன் பரிகாரியாகிய கர்த்தர். இந்த வியாதிகள் நிறைந்த உலகத்துலதான் பரிகாரி தேவை, டாக்டர் தேவை, கர்த்தர் தேவை. கர்த்தர் சொல்றார், நானும் பரிகாரியாகிய கர்த்தர், நான் பிசாசின் சைட்ல இல்ல, உங்களுக்கு எதிராக நான் கிரியை செய்து கொண்டு இருக்கவில்லை. உன் மேல வியாதி அனுப்புகிற கர்த்தர் அல்ல, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். இங்க இன்னொரு காரியத்தை கவனிக்கணும். நானே என்று சொல்லும் போது அது கடந்த காலத்தை மட்டுமல்ல, நிகழ்காலத்தை மட்டுமல்ல, எதிர்காலத்தை மட்டுமல்ல, அது எல்லா காலத்தையும் குறிக்கிறது. கண்டினியூஸ் பிரசன்ட், எல்லா காலத்தையும், கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம், எல்லாவற்றையும். இட்டர்னல், நித்தியத்தை, நித்தியத்தை குறிக்கும் வார்த்தை அது. நித்தியத்தை நமக்கு எடுத்து காட்டும் வார்த்தை அது. ஆங்கிலத்தில் ரொம்ப அருமையா சொல்லப்பட்டிருக்கு, I am the Lord that healeth thee. I am. ஆபிரகாமை பார்த்து, ஆபிரகாமை குறித்து புதிய ஏற்பாட்டில் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் நாம் வாசிக்கிறோம், பிஃபோர் ஏப்ரஹாம் வாஸ் I am என்று சொன்னார். ஆபிரகாமுக்கு முன்னாடியே நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னார். அப்படி என்று சொன்னால் என்ன அர்த்தம்? நான் எப்பவுமே இருந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய பெயரே ஐஎம். ஐஎம் என்று சொன்னால் ஐ வாஸ் இல்ல, ஏதோ ஐஎம் பிரசன்ட் டென்ஸ்ல இல்ல, அல்லது ஐ வில் பி இன் ஃபியூச்சர் டென்ஸ்ல இல்ல. அவர் சொல்லுகிறார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், அப்படியே இருக்கிறேன். எந்த காலத்திலும், எல்லா காலத்திலும் நான் பரிகாரி ஆகிய கர்த்தர் என்று சொல்லுகிறார். அநேகர் நினைக்கிறார்கள், பழைய பாட்டு காலத்துல எல்லாம் கர்த்தர் வாதித்தார், கர்த்தர் வியாதி அனுப்பினார், புதிய ஏற்பாட்டு காலத்துல கொஞ்சம் திருந்தி அவர் கொஞ்சம் நல்லவரா இருக்காருங்க. புதிய ஏற்பாட்டு இயேசு நல்லவர். அனைவருக்கு அதனால பழைய ஏற்பாடு பிடிக்கிறது இல்ல, பழைய ஏற்பாடை விட்டுருங்கன்றாங்க. அது வேணாங்க, அங்க வாஸ்து ரொம்ப வருத்தமா இருக்குது, ஆண்டவர் என்ன மாதிரி அக்கிரமம் எல்லாம் பண்ணிருக்காருங்க, பண்ணக்கூடாத காரியம் எல்லாம் பண்ணிருக்காரு. ஆனா புதிய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லவரா இருக்காரு. இயேசுவின் மூலமா கண்டீர்கள் என்றார், நல்லவரா இருக்காருன்றா கிடையாது. பழைய ஏற்பாட்டிலையும் அவர் பரிகாரி தான், புதிய ஏற்பாட்டிலையும் அவர் பரிகாரி தான். சொல்றார், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். வேற எதுவும் இருந்ததே கிடையாது. வேற மாதிரி அவர் இருந்ததே கிடையாது. இப்படிதான் அவர் இருக்கிறார். இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் அவர் மாறவில்லை. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆகவே பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு ரத்தத்தின் மூலமாக அவர்களுக்கு மீட்பை கொடுத்து மீட்கப்பட்ட ஜனங்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை காண்பிக்க முடியாது. அவர்களை வெளியே கொண்டு வந்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்கள் கொடுக்கிற முதல் வாக்கு தத்துவம் என்ன? தெய்வீக சுகத்தை குறித்த வாக்கு தத்துவம். அவர் சொல்றார், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், உனக்கு நான் சுகத்தை தருவேன், வியாதியை உன் பேரில் அனுப்ப மாட்டேன், உனக்கு சுகத்தை நான் தருகிற பரிகாரியாகிய கர்த்தர் என்கிற ஒரு மாபெரும் வாக்கு தத்துவத்தை அவர் கொடுக்கிறார். பிறகு நாம் இஸ்ரவேல் மக்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். சங்கீதக்காரன் இஸ்ரவேல் மக்களை குறித்து சொல்லுகிறான், அவர்கள் மத்தியிலே ஒருவர் கூட பலவீனன் இருந்ததில்லை என்று சொல்லி. இந்த மீட்கப்பட்ட ஜனங்கள் வனாந்தரத்தின் வழியாய் பிரயாணப்பட்டு அவர்கள் வந்தபோது அந்த ஜன கூட்டத்தார் மத்தியிலே, மீட்கப்பட்ட மத்தியிலே ஒருவன் கூட பலவீனன் இருந்ததில்லையா? அதாவது கர்த்தர் அவர்களை மீட்டு அவர்களை மன்னித்து தம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல, அவருக்கு சரி சுகத்தை தர வேண்டும் என்பது அவருடைய மாபெரும் வாஞ்சையாகவும் நோக்கமாக இருக்கிறது. அவர் சொல்றாரு, சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஒருவனாவது பலவீனன் இருந்தது. 20 வருஷம் சரித்திரத்தை பார்க்கிறீர்கள் என்றால் வனாந்தரத்தில் அவர்கள் இருந்த போது 20 வருஷம் அவர்களை எந்த நோயும் அவர்களை ஆண்டவில்லை. அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். தேவன் மெய்யாகவே அவருடைய பரிகாரியாகிய கர்த்தர் கத்தரார். அநேக நேரத்தில் தேவனை தேவனுக்கு எதிராக முரட்டாட்டம் செய்து வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவருடைய பாதுகாப்பின் அந்த நிழல் அந்த குடையிலிருந்து வெளியே போகும் போது பாருங்க, தேவனுடைய பாதுகாப்பு அவருடைய வாக்கு தத்தங்கள்லாம் ஒரு குடையை போல இருக்குது. மழை பெஞ்சா ஊர்ல எல்லாரும் நனையிறாங்க, யாரும் குடை வச்சிருக்கிறவன் நனையிறது இல்ல. அது போலதான் தேவனுடைய வாக்கு தத்தங்கள். கத்த சொல்றார், இங்க வா, என்னுடைய வாக்கு தத்தத்தை பற்றிக்கொள், என்னுடைய கற்பனைகளை கை கொண்டு நட, நான் சொல்லுறதை ஏற்றுக்கொள், இதை கவனி கேட்டு செம்மையானவர்களை செய்து கட்டளைகளுக்கு செவி கொடுத்து நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் உன் பரிகாரிய கர்த்தர் என்று சொல்லுகிறார். அப்ப கர்த்தர் சொல்ற இந்த கொடைக்குள்ள வந்துரு, நான் சொல்றதை கேளு, என்ன இடத்துல வந்துரு, இங்க வா, இங்கதான் பாதுகாப்பு இருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்ப அதற்கு அடியில் வருகிறவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள். சிலர் வந்து எனக்கு அது வேண்டாம், நானே பாத்துக்கிறேன்னு சொல்லுகிறவர்கள் அந்த கொடையை தாண்டி வெளியே போய்விடுகிறார்கள். தேவனுடைய பாதுகாப்பின் அந்த வட்டத்தை கடந்து அவர்கள் செல்லுகிறபடினாலே அவர்களுக்கு பல தீமைகள் நேரிடுகிறது. தீமைகள் கர்த்தர் உண்ண வானத்திலிருந்து அனுப்ப வேண்டியதில்லை. தீமை ஏராளமா உலகத்தில் ஏற்கனவே இருந்து கொண்டு இருக்கிறது. 20 வருஷம் பாருங்க, நல்லா இருந்தாங்க, 20 வருஷம் சுகமா இருந்தாங்க, 20 வருஷமாய் தெய்வீக சுகத்தை அனுபவித்தவர்கள், கர்த்தர் பரிகாரி என்கிறதை தத்ரூபமாய் தன்னுடைய வாழ்க்கையில அனுபவித்தவர்கள், 20 வருஷத்துக்கு அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா முரட்டாட்டத்தின் மூலமாக 16,700 பேர் அங்கே சாகிறார்கள். அந்த நேரத்திலே அவர்கள் திரும்ப கர்த்தரிடத்தில் வந்து மன்னிப்பு கேட்டு அவர்கள் கர்த்தரிடத்தில் சேரும் போது மெய்யாகவே தேவன் நானே பரிகாரியாகிய கர்த்தர் என்று அங்கே நிரூபித்து காண்பிக்கிறார். மறுபடியும் அவர் வாக்குத்தத்தை மறக்கிறது இல்லை, அவர் மாறவே இல்லை. ஜனங்கள் மாறுகிறார்கள், ஆகவே பாதிக்கப்படுகிறார்கள். பல திரும்பி வரும்போது கர்த்தர் சொல்ற, நான் மாறல, நான் அப்படியேதான் இருக்கவா, நான் உன் பரிகாரியை கர்த்தர்னு சொல்றார். 20 வருஷம் சுகமா இருந்தார்கள். அதுக்கு பிறகு இந்த சம்பவத்துக்கு பிறகு 19 வருஷம் சரித்திரத்தில் பார்த்தீர்கள், 19 வருஷம் அவர்கள் நன்றாயிருந்தார்கள், தெய்வீக சுகத்தில் நடந்தார்கள். 19 வருஷத்துக்கு பிறகு மோசேயை குறித்தும் தேவனை குறித்தும் அவர்கள் தீமையாய் பேசி முரட்டாட்டம் பண்ணின போது அங்கே ஃபயரி சர்பன்ஸ், அங்கே வனாந்திரத்திலே அங்கே சர்ப்பங்கள் வந்து அவர்களை கடித்து அநேகர் மாண்டு போனார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அநேகர் நினைக்கிறாங்க, பாருங்க ஆண்டவர் சர்ப்பத்தை அனுப்பிச்சிட்டாரு, சர்ப்பத்துல பரலோகத்திலிருந்து பேக்கேஜ் பண்ணி அனுப்பிச்சார் ஆண்டவர், சர்ப்பம் பரலோகத்தில் இல்ல, ஆண்டவர் சர்ப்பங்களை பரலோகத்திலிருந்து அனுப்புறது இல்ல, கடிக்கிற சர்ப்பங்களை அங்க வச்சு அங்க வச்சு விளையாண்டுட்டா இருக்காரு, கிடையாது. சர்ப்பங்கள் இந்த உலகத்துல இருக்குது. நீங்க நினைக்கிறீங்களா அந்த வனாந்திரத்துல சர்ப்பங்கள் இல்லாம இருந்ததுன்னு? அந்த வனாந்திரத்துல ஏராளமான சர்ப்பங்கள் இருந்திருக்கும், ஏராளமான சர்ப்பங்கள் அங்கே நடமாடிக்கொண்டுதான் இருந்திருக்கும். ஆனா இவர்கள் அந்த வனாந்திரத்தில் நடமாடும் போது ஒரு சர்ப்பமும் இவர்களை கடிக்கவே இல்லை. தேவனுடைய பாதுகாப்பு இவர்கள் மேல இருந்தது. வனாந்திரத்தில் எவ்வளவு சர்ப்பம் இருந்தாலும் இவர்கள் தேவனுடைய பாதுகாப்புக்குள் இருந்தபடினால அந்த சர்ப்பங்கள் இவர்களை கடிக்காமல் இருந்தது. என்றைக்கு இவர்கள் முரட்டாட்டம் பண்ணினார்களோ, தேவனுடைய பாதுகாப்பை அவர்கள் வெறுத்தார்களோ, தேவனை அவர்கள் தீமையா பேசினார்களோ, அன்றைக்கே அது அவர்களை வந்து பாதுகாப்பை விட்டு தாண்டி போயிட்டாங்க. அந்த சர்ப்பங்கள் அவர்களை கடிக்க ஆரம்பித்து விட்டது. கர்த்தர் அந்த சர்ப்பத்தை அனுப்பல. கர்த்தர் என்ன சொன்னார், இவர்கள் போய் திரும்ப மன்னிப்பு கேட்டு இவர்களுக்காக மன்றாடின போது, மோசேயும் ஆரோனும் மன்றாடின போது கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு போல எடுத்து ஒரு கம்பத்தை எடுத்து அது மேல வெண்கல சர்ப்பத்தை ஒன்னு செய்து அதை வைத்து அதை உயர்த்தி பிடி, அதை நோக்கி பார்க்கிற யாவரும் சொஸ்தமாவார்கள் என்று சொல்லுகிறார். அங்கே சுகத்தை அங்கே அருளுகிறார், அவர்களுக்கு ஒரு நோக்கி பார்க்கறது கொன்ற தருகிறார். கடிக்கப்பட்டவர்கள், சாகிறவர்கள், சாகும் தருவாயில் இருக்கிறவர்கள் இந்த வெண்கல சர்ப்பம் உயர்த்தப்படுகிறது, அதை நோக்கி பார்க்கிறார்கள், அங்கே அவள் பிழைத்துக் கொள்ளுகிறார்கள். இயேசு சொல்றார் புதிய ஏற்பாட்டில் யோவான் 3 அதிகாரத்திலே, வனாந்தரத்திலே மோசே சர்ப்பத்தை உயர்த்தினது போல மனுஷகுமாரன் உயர்த்தப்படுவார் சொல்லி. அன்றைக்கு வனாந்தரத்திலே இயேசு சர்ப்பம் உயர்த்தப்பட்ட போது, வெண்கல சர்ப்பம் உயர்த்தப்பட்ட போது, அது கிறிஸ்துவனுடைய கல்வாரி சிலுவையை எடுத்து காட்டக்கூடியதா இருந்தது. அன்றைக்கு அவர் என்ன அறிவித்தார், இப்படி பண்ணுகிற இந்த பாவிகளுக்கு, பாவம் செய்கிறவர்களுக்கு அவளை மீட்டுக் கொள்ளும்படியாக, அவளை சுகமாக்கும்படியாக, அவளுக்கு சுகத்தை அருளும்படியாக ஒரு பெரிய ஏற்பாடை நான் செய்திருக்கிறேன். என்னுடைய சொந்த குமாரனை கல்வாரி சிலுவையில வைக்க போகிறேன். இந்த கம்பம் சிலுவை, அது மேல வைக்கப்பட்டிருந்த வெண்கல சர்ப்பம் இயேசு தேவகுமாரன். எப்படி அவர் சர்ப்பமானார், எப்படி சர்ப்பமானார்னா, அவர் சபிக்கப்பட்டவரானார், நம்முடைய பாவங்களை சுமந்தது மட்டுமல்லாமல் நம்முடைய வியாதிகளையும் சுமந்தார் அவர் அப்படின்னு சொல்லி அந்த வனாந்தரத்திலே அவர்களுக்கு எடுத்து காண்பித்தார், அதை போதித்தார், மீட்பை போதித்தார். அந்த மீட்பில எப்படி சுகம் அடங்கி இருக்கிறது, சுகம்தான் தேவனுடைய சித்தம், சுகத்தை அருளுகிறவர் அவர், பரிகாரி ஆகிய கர்த்தர் என்பதை மறுபடியும் போதிக்கிறார். பரிகாரி ஆகிய கர்த்தர் சொன்னார், பிறகு சொன்னார், அப்பத்தி தண்ணீர் ஆசீர்வதி வியாதி உமத்திலிருந்து விலக்குவேன், ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன் சொன்னார். அதன் பிறகு அதை அப்படியே நிறைவேற்றி காண்பித்தார், 20 வருஷம் நிறைவேற்றினார். அவர்களே முரட்டாட்டம் பண்ணும் போது தான் அவர் மீது தீமை வந்து நடந்தது. பிறகு திரும்பவும் 19 வருஷங்கள் அங்கே அவர்கள் சுகத்தை, தெய்வீ சுகத்தை அனுபவித்தார்கள். அவர்கள் திரும்பவும் முரட்டாட்டம் பண்ண போதுதான் தீமை வந்தது. மறுபடியும் அவர்கள் தேவனத்தில் திரும்பின போது தேவன் அவர்களுக்கு இந்த மீட்பில எப்படி சுகம் அடங்கி இருக்கிறது என்பதை காண்பிக்கிறார். கல்வாரி சிலுவையும் அதிலே கொல்லப்பட்ட கிறிஸ்துவையும் வனாந்தரத்தில் எடுத்து காண்பிக்கிறார். எவ்வளவு அற்புதம் பாருங்க, அங்கே எடுத்து நீங்கள் மீட்கப்பட போகிறீர்கள், உங்களுக்கு பாவம் மன்னிப்பு மட்டுமல்ல தெய்வீக சுகமும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி அன்றைக்கு எடுத்து காண்பித்தார். இதைத்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான். சங்கீதக்காரன் அநேக நேரத்தில் எழுதும் போது இந்த சம்பவங்கள் எல்லாம் மனதில் வைத்துக் கொண்டுதான் கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை குறித்து எழுதுகிறான். 86வது சங்கீதத்தை நாம் வாசிப்போம். 86:5, ஆண்டவரே நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும், உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் மிகுந்த யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறீர். என்ன அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்க, நல்லா அனுபவித்து சொல்லுகிறான், நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும், உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறீர். ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா வருது, பிளென்டியஸ் இன் மெர்சி. You are plenteous in mercy. Plenteous in mercy என்று சொன்னால் கிருபைக்கு அளவே கிடையாது. ஆண்டவருடைய கிருபைக்கும் இரக்கத்துக்கும் அவருடைய பரிவுக்கும் தயவுக்கும் அளவே கிடையாதான். அவ்வளவு ஏராளமான கிருபை, இரக்கம். ஆக்சுவலா அந்த வேர்டு வந்து இரக்கம், இரக்கம் என்கிற, யாவர் மேலும் இரக்கம் மிகுந்தவராய் இருக்கிறீர். இன்னொரு இடத்துல சொல்லப்படுகிறது, இரக்கத்தில் இவர் ஐஸ்வர்யவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவற்றை இரக்கத்தில் பஞ்சமே கிடையாது, இரக்கத்தில் குறைபாடே கிடையாது, இரக்கத்திலே குறைவே கிடையாது. நம்முடைய கர்த்தர் அப்படிப்பட்டவர், மன்னிக்கிறவர், நல்லவர், நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் இரக்கம் மிகுந்தவராயிருக்கிறீர் என்று சொல்லுகிறான். அந்த கிருபை என்கிற வார்த்தை இரக்கம்னு போட்டீங்கன்னு நல்லா வழங்கும். ஏன்னா அது அந்த வார்த்தை, அதே வார்த்தை தான் இரக்கம் என்று மொழிபெயர்க்கப்படுகிறது அநேக இடங்களில். இரக்கம் மிகுந்தவர், தெய்வீக சுகம் என்பது தேவனுடைய இரக்கத்தின் ஒரு பங்காக இருக்கிறது. தேவன் இறங்குகிறார், சுகம் அளிக்கிறார். அநேக நேரத்தில் பழைய ஏற்பாட்டில் வியாதி வந்தப்பெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் தேவனுடைய கட்டளைக்கும் அவருடைய கற்பனைகளுக்கும் புறம்பாய் நடந்து தேவனை வெறுத்து தேவனை தள்ளின போதுதான் அவர்கள் அவைகளுக்கு எல்லாத்துக்கும் இடம் கொடுத்தார்கள். உலகத்தில் ஏற்கனவே அதெல்லாம் இருக்குது, தேவன் ஒன்றும் அதை அனுப்பல. வாசலை திறந்து விட்டார்கள் தங்களுடைய வாழ்க்கையில, தேவனத்தில் வந்து மனம் திரும்பி அறிக்கை செய்து அதை விட்ட போது அவர்கள் சொஸ்தமானார்கள் என்று வேத வசனம் நமக்கு போதிக்கிறது. கர்த்தர் இரக்கத்தில் ஐஸ்வர்யவான், கர்த்தர் மிகுந்த இரக்கம் உள்ளவர், அவர் இரக்கங்கள் ஒன்று என்னவென்றால் அவர் குணமாக்குகிறார். அதுதான் தேவனுடைய சித்தம் பழைய பாட்டில் வெளிப்படுகிறது. சங்கீதக்காரன் இன்னொரு இடத்துல சொல்லுகிறான், 103வது சங்கீதத்தை இருப்போம். 103 எல்லாருக்கும் தெரிஞ்ச சங்கீதம் சொல்லுகிறான், என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என்ன உபகாரங்கள், எதை மறக்க வேணாம் என்று சொல்லுகிறான். பழைய ஏற்பாட்டு காலத்திலே கர்த்தர் என்ன செஞ்சாரா மக்களுக்கு, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. பாருங்க, கர்த்தருடைய எண்ணம் என்ன, அவருடைய உள்ளம் என்ன என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் வேதத்தை பார்க்க வேண்டும். அவருடைய உள்ளம் என்ன சொல்றார், நான் உன் மேல வியாதி அனுப்ப மாட்டேன், நானும் பரிகாரி ஆகிய கர்த்தர், அப்பத்தி தண்ணீர் ஆசீர்வதி வியாதியை விலக்குவேன், ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன், இரக்கத்தில் இரக்கம் மிகுந்தவன் நான், மன்னிக்கிறேன், உன்னை அரவணைத்துக் கொள்கிறேன், காக்கிறேன் என்று சொல்லுகிறார். இங்க சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அவர்களுடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை விருத்தியாக்குகிறார். எல்லாரும் சொல்லுங்க பார்ப்போம், நன்மையினால் உன் வாயை விருத்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. சிறு வயதுல எங்க வீட்டுல குடும்ப ஜபம் பண்ணும் போது எங்க பாட்டி அம்மா இருக்காங்க, அப்பாவுடைய அம்மா பழம்பெரு பெந்தோஸ்துக்காரங்க. அவங்க இந்த வசனத்தை நாத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி சொல்றோம் இல்லையா, அநேகம் பேர் அந்த முதல் இதை மட்டும் சொல்லுவாங்க, ரெண்டு வசனத்தை மட்டும். இவங்க விட மாட்டாங்க, 5வது வசனம் வரைக்கும் சொல்லும்பாங்க. அதனால எங்களுக்கு சொல்லி சொல்லி பழக்கம் ஆயிடுச்சு. அதனாலயோ என்ன தெரியல, பிற்காலத்தில் எனக்கு கர்த்தர் நல்லவர் என்பது எனக்கு ரொம்ப தீவிரமா எனக்கு விளங்க ஆரம்பித்தது. அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினால் இரக்கங்களால் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. இது வரைக்கும் சொல்லும்பாங்க. கர்த்தர் அக்கிரமங்களுக்கு மன்னிக்கிறவர் மட்டுமல்ல, வியாதிகளையும் குணமாக்குகிறவர். அக்கிரமங்களை எப்படி மன்னிக்கிறாரோ அது போலதான் வியாதியும் குணமாக்குகிறார். ஹீலிங் இஸ் ஆஸ் யூனிவர்சல் ஆஸ் யூனிவர்சல் மெர்சி ஆஸ் ஃபர்கிவ்னஸ். மன்னிப்பு எப்படி எல்லாருக்கும் ஏராளமாய் தாராளமாய் கொடுக்கப்படுகிறதோ, அளவற்ற விதத்தில் கொடுக்கப்படுகிறதோ, அதுபோலவே வியாதி குணமாகிறதையும் தேவன் ஏராளமாய் தாராளமாய் எல்லாருக்கும் அருள விரும்புகிறார் என்கிற அவருடைய உள்ளம் இங்கே வெளிப்படுகிறது. கர்த்தருடைய உள்ளத்திலே எந்த ஒரு மூலையில கூட நம்மை வியாதிப்படுத்த வேண்டும், நம்மை துன்பப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு கிடையவே கிடையாது. உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்குகிறவர் அவர். எல்லாரும் சொல்லுவோம், அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்குகிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, எல்லா அக்கிரமத்தையும் மன்னிக்கிறார் ஆண்டவர்னு சொல்லி? எல்லா அக்கிரமத்தையும் மன்னிக்கிறாரா இல்ல சில அக்கிரமத்தை விட்டுறாரா? எல்லா அக்கிரமத்தையும் மன்னிக்கிறார். அப்ப எல்லா நோய்களையும் குணமாக்குறாரா? உங்களை பற்றி ஒரு தீமையான எண்ணம் கத்தரி கிடையவே கிடையாது. சொல்லுகிறார், எல்லா நோய்களையும் குணமாக, எல்லா அக்கிரமத்தையும் எப்படி மன்னிக்கிறேனோ அது போல எல்லா நோயும் நான் குணமாக்க விரும்புகிறேன். நீ சொத்தமா இருக்க வேண்டும், நன்றா இருக்க வேண்டும், பூரண குணமாக வேண்டும் என்பதுதான் கத்தரி சித்தம். சங்கீதக்காரர் இன்னொரு இடத்துல சொல்லுகிறான், 91வது சங்கீதம் முதலாம் வசனத்தை வாசிப்போம். அந்த நிழலை பற்றி பேசுறோம் இல்லையா, உன்னதமானவருடைய மறைவு, சர்வ வல்லவருடைய நிழல். பாருங்க, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். எத்தனை பேர் அந்த மறைவுல நிழல்ல இருக்கிறீங்க, இல்ல வெயில காஞ்சிட்டு இருக்கீங்களா? உன்னதமானவரின் மறைவு நிழல் நமக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. சங்கீதக்காரன் 91வது சங்கீதத்துல அவன் சொன்ன போது அங்கே கல்வாரி சிலுவை இன்னும் நிறைவேறவில்லை, மீட்பு நமக்கு இன்னும் உண்டாக்கப்படவில்லை. ஆனால் மீட்பை அவர்கள் அன்றைக்கு தத்ரூபமாய் கண்டார்கள். பல விதமான நிழலாட்டங்கள் மூலமாக அவர்களுக்கு போதிக்கப்பட்டது மீட்பு. பஸ்கா ஆட்டுக்குட்டியின் மூலமாக, பல விதமான பலிகளின் மூலமாக, வெண்கல சர்ப்பத்தின் மூலமாக, இப்படி பல விதமாக இந்த மீட்பு போதிக்கப்பட்டது. அதெல்லாம் மனதில் வைத்தான் சங்கீதக்காரன் சொல்கிறான், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். வனாந்தரத்தில் எங்க தங்கியிருந்தாங்க அவங்க? வனாந்தரத்தில் காஞ்சிக்கிட்டுல ஏர் கண்டிஷன்ல இருந்தாங்க.
1: இருக்கீங்களா? அந்த மேக ஸ்தம்பம் என்ன பண்ணிட்டு இருந்தது? ஏர் கண்டிஷன். கத்தர் ஏர் கண்டிஷன் நம்புறார், விசுவாசிக்கிறார். எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? சில சொல்றாங்க, என்னையா அது ஏர் கண்டிஷன். கர்த்தரை கேட்டீங்கன்னா சொல்லுவார், ஏர் கண்டிஷன் அவசியம், காய சொல்ல கர்த்தர். வனாந்தரத்துல ஏர் கண்டிஷன் ப்ரொவைட் பண்ணார் கர்த்தர். வனாந்தரத்தை அப்படியே கொடைக்கானல் மாதிரி ஆக்கிட்டாரு ஜம்மு. நான் மெய்யாகவே அதை நம்புறேன். ராத்திரில இருக்கிற குளிருக்கு அங்க அக்னி ஸ்தம்பம், இருட்டுக்கு வெளிச்சம், எல்லாத்தையும் அங்க கொடுத்தார் கர்த்தர். நல்ல ஒரு அருமையானவர்களே, அதுதான் சங்கீதக்காரன் சொல்ல, உன்னதமானவன் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். God's absolute and total protection. அவருடைய பரிபூர்ண பாதுகாப்பும் பராமரிப்பும் தான் சங்கீதம் 91:16 வசனத்தை பார்ப்போம். இந்த சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குகிறவன், மறைவிடத்தில் இருக்கிறவன் என்னத்தை அனுபவிக்கிறான்? பல காரியங்களை அனுபவிக்கிறான். பல வசனங்கள் இதை கொண்டு குறித்து எழுதி கொண்டு வருகிற அந்த மேகசீன்ல வாசித்தீங்கன்னா, எல்லா தீமையிலிருந்து பாதுகாப்பு, வியாதியிலிருந்து பாதுகாப்பு, பிசாசின் மேல் ஜெயம், இப்படி பல காரியங்களை இங்கே சொல்லி கொண்டு வருகிறான் சங்கீதக்காரன். அற்புதமான சங்கீதம் இது. கடைசியா எல்லாத்துக்கும் முடிசூட்டுகிற விதத்துல ஒன்று சொல்லுகிறான் 16 இப்படி சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குகிறவன், மறைவில் இருக்கிறவன் நீடித்த நாட்களால் திருப்தியாக்கப்படுவான், ரட்சிப்பை அவன் காண்பான் என்று. நீடித்த நாட்களால் அவனை திருப்தி ஆக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். பழைய ஏற்பாட்டில் அந்த உடன்படிக்கையின் கீழே அப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதம் இருக்கும் என்றால், அப்பேற்பட்ட ஒரு வாக்கு தத்தம், நானே உன் பரிகாரியாகி கர்த்தர் என்ற வாக்கு தத்தம், அப்பேற்பட்ட ஒரு கர்த்தர், அவருடைய அன்பு, மன உருக்கம், அவருடைய கிருபை, இரக்கம், அளவற்ற இரக்கம், இரக்கத்தில் ஐஸ்வர்யர், அந்த காலத்திலேயே அவருடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தவள், நோய்கள் எல்லாம் குணமாக்கி இப்படி எல்லாம் அவர்கள் ஆசீர்வதித்தார்கள் சொன்னார். அந்த பழைய ஏற்பாட்டு மக்கள் இவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று சொன்னால், புதிய ஏற்பாட்டின் காலத்தில் மேலான உடன்படிக்கையின் கீழே மேலான ஆசீர்வாதத்தை அனுபவித்துக் கொண்டு இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி சிலுவைக்கு பிறகு வாழ்கிற நமக்கு எப்பேற்பட்ட ஆசீர்வாதங்கள் உண்டாயிருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு மெய்யாகவே நான் அவருடைய மறைவில் இருக்கிறேன், அவருடைய நிழலில் தங்குகிறேன், அவருடைய ஆசீர்வாதங்களை அந்த பழைய ஏற்பாட்டுக்கார ஆட்களை விட இன்னும் அதிகமாக நான் அனுபவிக்க முடிகிறது என்பதுதான் உண்மை இல்லையா? இதெல்லாம் பார்த்தோம் பழைய ஏற்பாட்டுல. ஆனால் கர்த்தருடைய சித்தத்தை உள்ளத்தை அறிந்து கொள்ள வேண்டுமா? கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். கிறிஸ்துவிலேதான் அவருடைய சித்தமும் உள்ளமும் திட்டவட்டமாய் இன்னும் அதிகமாய் வெளிப்படுகிறது, இன்னும் வெளிச்சம் போட்டு காமிக்கிறார். பழைய ஏற்பாட்டு ஆதியாம் முதல்ல இருந்து பாத்தீங்கன்னா, அந்த வெளிப்பாடு அப்படியே அதிகரித்து கொண்டே போகிறது. புதிய ஏற்பாட்டுல வரும்போது இன்னும் அதிகமாகிறது. தன்னுடைய சொந்த குமாரனை, அதாவது எபிரேயர் 13 எபிரேயர் 1 சொல்லும் போது இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அதை குறித்து வாசிப்போம். எபிரேயர் 1 தன்னுடைய சொந்த குமாரனை அவர் அனுப்பி எப்படி தன்னை வெளிப்படுவதை குறித்து, எப்பவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் எபிரேயர் 1:1 பிதாக்கள் திருவேவன், இந்த அதாவது நம்முடைய முற்பிதாக்களோடு பேசின தேவன், தன்னை வெளிப்படுத்தி காண்பித்த தேவன், அந்த வெளிப்பட்டதான் வாசித்துட்டு வர்றோம். அங்க என்ன வெளிப்படுத்தினார்? நானே உன் பரிகாரியாக கர்த்தர் என்று வெளிப்படுத்தினார். இப்படி வெளிப்படுத்தின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். குமாரன் மூலமாய் நமக்கு ஒரு காரியத்தை அறிவிக்கிறார், தன்னை குறித்த ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாதியாக நியமித்தார், இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார், அதாவது இயேசுவை. இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும், அதாவது தேவனுடைய மகிமையின் பிரகாசம் இவர். தேவன் எப்பேற்பட்ட ஒளியா இருந்தாரோ அப்பேற்பட்ட ஒளியா இவர் இருக்கிறார். அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய், தம்மால் தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்தார். கவனிக்க வேண்டும் 1வது பகுதி, அந்த 3 வசனத்தில் இவர் அவருடைய மகிமின் பிரகாசமும், அதாவது இஸ் தி எக்ஸாக்ட் ரெப்ளிகா, அவரே தான். அவரையும் பிதாவையும் இவரையும் பார்த்தீங்கன்னா எந்த குறைவும் கிடையாது. அவர் என்னவோ அப்படிதான் இவர், அதுதான் அதன் அர்த்தம். அவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும்,
2: அவருடைய மகிமையை இவர் பிரகாசம் பண்ணி காண்பிக்கிறார், லைட் போட்டு காண்பிக்கிறார், வெளிச்சமாக்கி காண்பிக்கிறார். அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து அவர் எப்படிப்பட்டவர், தேவன் எப்படிப்பட்டவர், பிதாவானவர் எப்படிப்பட்டவர் என்கிற அந்த தன்மையின் சொரூபமாய் இருக்கிறார். எக்ஸாக்ட் இமேஜ் ஆஃப் வாட் காட் இஸ். கிறிஸ்துவை பார்த்தீர்கள் என்று சொன்னால் தேவன் யாரோ யாரோ என்னவா இருக்கிறாரோ அவை குறித்த ஒரு சரியான வெளிப்பாடாய் ஏசுகிறார், நிஜமான வெளிப்பாடாய். தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து முழுமையாய் நமக்கு காண்பிக்கக்கூடியவராய் அவர் இருக்கிறார், தன்மையின் சொரூபமாய் இருக்கிறார். தேவன் யார் பார்க்கணுமா, தேவனை அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய உள் தறி கொள்ள வேணுமா, அவர் எவ்வளவு நல்லவர், உங்களை குறித்து அவர் என்ன எண்ணுகிறார் பார்க்க வேண்டுமா, இவரை பாருங்கள், அவருடைய தன்மை சொரூபமாய் இருக்கிறார் இவர் என்று வேதவசனம் நமக்கு போதிக்கிறது. அவர் சொல்லுகிறார், இந்த உலகத்தில் வந்து சொன்னார் அல்லவா, இயேசு அதான், நான் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிறேன், எதற்கு, என்னுடைய சித்தத்தை அல்ல பிதாவுடைய சித்தத்தை செய்யவே நான் வந்திருக்கிறேன் சொல்றார். அதாவது லிட்ரலா அவர் என்ன பண்றார், பிதாவினுடைய சித்தத்தை செய்து காண்பிக்கிறார். He acts out God's will. தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்றது கஷ்டமே கிடையாது. சுவிசேஷங்களை வாஸ்தார், மத்தேயு மார்க் லூக்கா யோவான வாஸ்தா, தேவன் எப்படிப்பட்டவன் அறிந்து கொள்வதில் சந்தேகமே சித்தமே கஷ்டமே கிடையாது. தேவனுடைய சித்தத்தை தெரிய வேணுமா, எப்படிப்பட்டவன் காண வேணுமா, தேவன் அறிந்து கொள்ள வேணுமா, இயேசுவை பாருங்கள், அவர் என்ன செய்தார் என்பதை கவனியுங்கள். He is acting out the will of God. என்னுடைய சித்தத்தை செய்ய அல்ல தேவனுடைய சித்தத்தை வந்து செய்ய வந்து என்று சொல்லி ஒவ்வொரு நிமிஷமும் தேவனுடைய சித்தத்தை செய்கிறார். அவர் சொல்லுகிறார், பிதா எனக்குள் இருக்கிறார், அவர் கிரியைகளை செய்கிறார் என்று சொல்லுகிறார். அதாவது பிதாவே எனக்குள்ள இருந்து அவரே கிரியை செய்து கொண்டிருக்கிறார், நான் அல்ல, என்னுடைய இஷம் அல்ல, என்னுடைய வார்த்தைகள் அல்ல. அதான் சொல்றார், என்னை கண்டவன் பிதாவை காண்கிறான். இயேசுவை கண்டா போதும், பிதாவை காண்கிறோம். இந்த இயேசுவை கொஞ்சம் காண்போம், எப்படிப்பட்டவர் இவர், தன்மையின் சொரூபம், இவர் தேவனுடைய தன்மையின் சொரூபமா இருக்கிறார். புதிய ஏற்பாடு முழுக்க பாருங்க, மத்தேயு மார்க் லூக்கா யோவான்ல பாருங்க, எங்கும் சுற்றி திரிந்து நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று பேதுரு சொல்லுகிறார். ஒரு வார்த்தையில சம்மரைஸ் பண்ணுகிறார், அடக்கமா சுருக்கமா சொல்லுகிறார். இயேசு யார், என்ன செஞ்சார், அவர் பண்ணலாம் பிரச்சனைங்க, யாரு என்ன செய்வார்னு சொல்ல முடியாது, திடீர்னு அடிப்பார், திடீர்னு நொறுக்குவார், இல்ல, அவர் எங்கும் சென்று நன்மை செய்கிறவராய் சுற்றி தேடி தேடி நன்மை செஞ்சாரா, யாதேசத்துல தேடி தேடி போனாரா, பிசாசு பிடித்தவர்களை தேடி போய் அவர்களுக்கு நன்மை செய்தார், அவர்கள் விடுவித்தார். இதைத்தான் புதிய ஏற்பாட்டில் காண்கிறோம். மத்தேயு மார்க் லூக்கா யோவானை ஆர்வமாய் வாசியுங்கள் பாருங்க. சில நேரத்தில் நிருபங்களை நாம் எம்பசைஸ் பண்ணுகிறோம், சில நேரத்தில் மத்தேயு மார்க் லூக்கா யோவானை எம்பசைஸ் பண்ணுகிறோம். ஒரு தடவை நான் இங்க பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நிருபங்களை எப்படி வாசிக்க வேணும்னு சொல்லி விட்டுருந்தேன், அதனால நிருபத்தை தான் வாசிக்கணும், இதை வாசிக்க கூடாதுன்னு நினைச்சிக்கூடாது, அப்படி நாங்கள் போதிக்கிறது கிடையாது. வேத வசனத்தை முழுமையாக நாங்கள் விசுவாசிக்கிறோம். நிருபங்கள் எதற்கு, எப்படி நமக்கு பொருந்துகிறது, இன்றைக்கு சபைக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு எவ்வளவு பொருந்துகிறது என்பதை கவனிப்பது முக்கியம். விசுவாசிகளாக இருக்கிற நாம் நிருபங்களிலிருந்து அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். ரோமர்களது நிருபத்தை முழுமையாக படித்தோம். அதே நேரத்தில் சுவிசேஷம் ரொம்ப முக்கியம். எந்த விதத்தில் முக்கியம்னா, தேவனை நாம் கண்கூட காண முடிகிறது. இயேசுவின் மூலமாய், அவருடைய கிரியையின் மூலமாய், அவருடைய வார்த்தையின் மூலமாய், அவருடைய செய்கையின் மூலமாய் தேவனை தரிசிக்க முடிகிறது. நாம் அங்கே அவரை காண முடிகிறது. ஆர்வத்தோடு அதை வாசிக்கணும். சொன்னேன்லவா, ஓல் ராபர்ட்ஸ் ஒரு புக் எழுதினார் அந்த காலத்தில், அவர் காட் இஸ் எ குட் காட் என்று சொல்லி அந்த காலத்தில் எழுதிட்டார் பாருங்க. அவர் அதனால தான் அந்த ஊழியம், அவருடைய ஊழியம் அப்பேற்பட்ட ஊழியமா இருந்தது. ஏன் என்று சொன்னால், கர்த்தர் நல்லவர் என்கிற ஒரு பெரிய மாபெரும் அறிவு அவருடைய யூனிவர்சிட்டியில போய் அந்த காலத்தில் நான் பார்த்தேன், எனக்கு மறக்கவே முடியாது. அவருடைய சரித்திரத்தை சொல்லுகிறார்கள், ஒரு ஒரு மல்டி மீடியா பிரசன்டேஷன் கொடுக்குறாங்க, ரொம்ப ஹைடெக் பிரசன்டேஷன், ஒரு குகை மாதிரி ஒரு இதுக்குள்ள கொண்டு போய் அவருடைய வாழ்க்கையை அப்படி சித்தரிக்கிறாங்க, அவருடைய படங்களை போட்டு அப்படி நிஜமா நமக்கு எதிர கண்ணுக்கு எதிர்த்து நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அது சவுண்டும் அதனுடைய படங்களும் மூவிஸும் ஸ்டில்ஸும் போட்டு காமிக்கிறாங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சொல்லுகிறார், ஒரு ஷூ கூட வாங்க கூட தகுதி இல்லாத ஒரு குடும்பத்துல பிறந்த ஒரு மனுஷன், ஒரு ஷூ, ஒரு செருப்பு கூட போட முடியாதான், அப்பேற்பட்ட ஒரு

நான் காலேஜுக்கு போகணும்னு ரொம்ப இஷ்டம், படிக்கணும்னு ரொம்ப ஆர்வம், எப்படியாவது வேத வசனத்தை நல்லா படிக்கணும்னு சொல்லி பிலிப்ஸ் யூனிவர்சிட்டியில போய் சேர்ந்தேன்னு சொல்றாரு. யூனிவர்சிட்டியில சேர்ந்தா காசு கட்ட முடியல, மனைவி இருக்குது, பிள்ளைகள் இருக்குது, அப்பதான் வாலிபனா இருக்கிறார் அவர், கல்யாணம் பண்ணி குடும்பம் ஆயிடுச்சு, ஃபீஸை கட்ட முடியாம தத்து அளித்து கொண்டு அவர் ஒன்னும் பண்ண முடியாம படிப்பையே நிறுத்திட்டாராம் கடைசியில. இன்றைக்கு அவ்வளவு பெரிய யூனிவர்சிட்டியை கட்டி அவர்கிட்ட ஒரு 300 பேர் பிஹெச்டி படிச்சவங்க வேலை செய்யறாங்க இன்னைக்கு, அப்பேற்பட்ட ஆளா இருக்கிறாரு. அந்த யூனிவர்சிட்டி மட்டும் 500 மில்லியன் டாலர்ஸ்க்கு கட்டி இருக்கிறாரு. அவர் சொல்றாரு, ஷூ கூட வாங்க தகுதி இல்ல, காலேஜுக்கு போக முடியல, ஒரு சின்ன சர்ச்சில் நான் பாஸ்டரா இருந்தேன், அங்க எனக்கு சாப்பாடு கூட எனக்கு காசு கிடையாது, அந்த அளவுக்கு அந்த சபை இருந்தது எனக்கு. அந்த அவங்களால என்ன எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு உதவி செய்ய முடியல, அவங்களால என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. அப்படி இருந்த நான் தேவனை குறித்து ஒரு பெரிய வெளிப்பாட்டை பெற்றேன் என்று சொல்லுகிறார். அது என்ன வெளிப்பாடா? அதான் அவர் சொல்றார், கர்த்தர் நல்லவர் என்கிற வெளிப்பாடு. கர்த்தர் நல்லவர் என்கிற வெளிப்பாடு. கர்த்தர் நல்லவர்னா என்ன? அவர் என்ன வேணா செய்யலாம் அர்த்தம் இல்ல, எனக்காக அதை செய்வார் என்பதுதான் கர்த்தர் நல்லவர் என்பது அர்த்தம். அந்த குஷ்டரோகி வந்து இயேசுவத்தில் கேட்கிறான், இல்லவா உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும். சுத்தமாக்க முடியுமா என்பதை பற்றி அவனுக்கு பிரச்சனையே கிடையாது, அது அவனுக்கு தெரியும் சுத்தமாக்குவார்னு. ஏன்னா எல்லாரையும் சுத்தமாக்கி இருக்கிறாரு, 10 குஷ்டரோகியை சுத்தமாக்கி இருக்கிறாரு, இன்னும் எத்தனையோ பேர் சுத்தமாக்கி இருக்கிறாரு, மருத்துவர் கூட எழுப்பி இருக்கிறாரு. அவரால் முடியாதுன்றது அல்ல, அவனுக்கு நல்லா தெரியுது அவரால் முடியும் என்று. உமக்கு சித்தமா நீ விரும்புகிறீரா, எனக்கு நான் சுத்தமாக வேணும் விருப்பமா, அது உம்முடைய வாஞ்சையா என்பதுதான் அவனுக்கு சந்தேகம். பாருங்க, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்குனாரு. அவனுக்கு ஒரே வார்த்தையில அவர் பதில் சொன்னார், ஒரே சென்டென்ஸ்ல, எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகு. எனக்கு அது ரொம்ப பிரியம், எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகு, அதுதான் என்னுடைய நோக்கமே. அதுக்காக நான் வந்திருக்கிறேன், உன்னை சுத்தமாக்குவதற்காக, உன்னை விடுவிப்பதற்காக, உன்னை சுகமாக்குவதற்காக, உன்னை நல்லா பார்க்கும்படியாக, உன்னை ஆசீர்வாதமாய் காணும்படியாக, உன்னை சாபங்களிலிருந்து மீட்கும்படியாக, உன்னை விடுவிக்கும்படியாய், பிசாசுடைய சங்கிலியிலிருந்து உன்னை விடுவி காக்கும்படியாக வந்திருக்கிற, சுத்தமாக சித்தம் உன் சுத்தமாக, அதுதான் என்னுடைய இயேசு. இதை குறித்த வெளிப்பாட்டை யார் பெறுகிறீர்களோ உங்களுடைய வாழ்க்கை மேன்மையடையும். கர்த்தர் நல்லவர் என்கிற வெளிப்பாடு அது பெற்றாராம். நான் சொல்ற அதை பெற்றதிலிருந்து என்னுடைய வாழ்க்கையே மாறிடுச்சு. அவர் எழுதுறார் அந்த புத்தகத்தில், ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வர கர்த்தர் நல்லவர், எப்படி நல்லவர் என்பதை அவர் எழுதுகிறார், எப்படி எப்படி எல்லாம் அவர் நல்லவர், எப்படி எல்லாம் நன்மைகளை செய்திருக்கிறார். ஆனா அவர் சொல்றாரு, புதிய ஏற்பாட்டுல இந்த மத்தேயு மார்க்கு லூக்கா யோவானை படித்தேன்றாரு, 200 தடவைக்கு மேல முழங்கால் படிட்டு படித்தேன்ற. என்னதான் கர்த்தர், இவர் யாரு, இந்த தேவன் எப்படிப்பட்டவர், எப்படி என்னை காண்கிறார், எப்படி என்ன பார்க்கிறார், அவர் அவருடைய எண்ணங்கள் என்ன, அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய உள்ளம் என்ன, அவருடைய உள்ளத்துல என்ன இருக்கிறது. பார்த்தாரு, என்னை கண்டவன் பிதாவை கண்டிருக்கிறான் சொல்லி இருக்கனால பாத்துருவோம், இன்னைக்கு இவரை பார்ப்போம் சரியான்னு சொல்லி இயேசுவை குறித்து படிக்க ஆரம்பித்தாராம். சொல்றார், படித்த பிறகுதான் எனக்கு அறிவு வந்தது இவர் யார் என்று, இயேசுவிலே நான் தேவனை காண்கிறேன். அதுதான் அவர் எழுதினார், மை காட் இஸ் எ குட் காட் என்று சொல்லி. இது அநேகர் பிற்காலத்துல தான் கண்டுபிடிக்க ஆரம்பித்தார்கள். எபிஸ்கோபேலியன் சபை என்கிற பெரிய பாரம்பரிய சபை ஒன்று இருக்கிறது, ரொம்ப பாரம்பரியம், அங்க அங்கெல்லாம் போட்டு ரொம்ப பாரம்பரியமா இருப்பாங்க அவங்க. அப்பேற்பட்ட சபையில இதை குறித்து ஒரு பெரிய சர்ச்சை, கர்த்தர் நல்லவரா என்ன, அவர் சோமாக்குவது அவர் சித்தமா என்ன, சோமாக்குறாரா சோமாக்குவாரா ஆக்க மாட்டாரா, வியாதியை தர்றாரா இல்லையா, இப்படிங்கிறது குறித்து பெரிய ஒரு சர்ச்சை எழுமினது. ஆகவே ஒரு பெரிய கமிட்டி அமைத்து இதை ஆராய சொன்னாங்க. ஆராய சொல்லி இந்த அமெரிக்காவில இந்த எபிஸ்கோபல் சர்ச் என்கிறது பெரிய ஒரு சபை ஸ்தாபனம், பாரம்பரிய சபைகள் மத்தியில இந்த தெய்வீக சுகத்தை குறித்து ஆராய்ந்து அவர்கள் இந்த மத்தேயு மார்க்கு லூக்கா யோவானை படித்து இயேசு சுகமாக்கினது நோக்கம் என்ன, ஏன் அவர் சுகமாக்கினார், அது என்னத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது என்பதை எல்லாம் ஆராய்ந்து பார்த்தார்கள். ஆராய்ந்து பார்த்து விட்டு அந்த கமிட்டி, நல்ல படித்த நல்ல ஆட்கள் இவர்கள் இந்த முடிவுக்கு வந்தார்களாம். அவருடைய முடிவு இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, ஹீலிங் ஆஃப் தி சிக் பை ஜீசஸ் வாஸ் டன் அஸ் எ ரெவலேஷன் ஆஃப் காட்ஸ் வில் ஃபார் மேன். இயேசு ஜனங்களை சொஸ்தமாக்கினது, அவர் பூலோகத்தில் வாழ்ந்தபோது ஜனங்களை சொஸ்தமாக்கினது என்பது தேவனுடைய சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று செய்த செயல். அவங்க சொல்றாங்க பாரம்பரிய சபை, Therefore, no longer can the church pray for the sick with the faith-destroying, qualifying phrase, if it be thy will. தேவனுடைய சித்தத்தை வெளிப்படுத்தும்படியாக

எபிஸ்கோபர்சகமாக்கி தேவனையே இயேசு வெளிப்படுத்துகிறார். ஆகவே இனி யாரும், நல்ல கவனி, எபிஸ்கோபல் சபையில சொல்றாங்க, இனி யாரும் எந்த விசுவாசியும் உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்குறது, உமக்கு சித்தமானால் என்னை சுகமாக்கும் என்கிற விசுவாசத்தை கெடுக்கிற அழிக்கிற ஜபத்தை செய்யவே கூடாது. ஏனென்றால் சுத்தமாவது சுகமாவது அவருடைய சித்தம் என்பதை இயேசு வெளிப்படுத்தி விட்டார். இன்னும் அப்படி ஜெபிக்காதீங்கன்னு அவர்கள் பிரகடனப்படுத்தினார்கள். They made a proclamation throughout the church. இனி அப்படி ஜெபிக்காது, சுகத்துக்காக ஆண்டவரே உங்க சித்தமானால் சுத்தமாக்கும் சுகமாக்கும் ஜெபிக்காதீங்க. ஆண்டவரே என்னை சுகமாக்கினபடியால் உமக்கு நன்றி. கல்வாரி சிலுவையிலே என்னுடைய நோய்களை சுமந்து தீர்த்தபடியால் உமக்கு நன்றி. சாபங்களை போக்கினபடியால் நன்றி. வியாதியின் சங்கிலிகளை முறித்தபடியால் நன்றி. சுமந்து தீர்த்தபடியால் நன்றி. சுகம் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளின் அப்பமாயிருக்கிறபடியால் நன்றி என்று சொல்லி அப்படி ஜெபிக்க சொன்னார்கள். உமக்கு சித்தமானால் என்னை சுகமாக்கும் என்று ஜெபிக்க வேண்டாம் என்று அந்த சபை கட்டளையிட்டது. சரித்திரத்தில் எழுதியிருக்கிறது. தேவனுடைய உள்ளத்தை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். இன்றைக்கு கூட விசுவாசம், சுகத்துக்கு விசுவாசிக்க வேண்டும் என்றால், தேவனை விசுவாசிக்க வேண்டும் என்றால், faith rests on more than ability. வெறும் கர்த்தரால் முடியும் என்கிறதுல விசுவாசம் இல்ல, விசுவாசம் அதுல நிக்கிறது இல்ல. கர்த்தரால் முடியும் என்கிற அது எல்லாரும் விசுவாசிக்கிறாங்க. நீங்க எந்த விசுவாசியும் எடுத்துங்க, அவங்க விசுவாசி கர்த்தரால் முடியும். கர்த்தரால் எல்லாம் முடியுமா? எல்லாம் முடியும்மா. ஆமென்மா. அல்லேலூயாம்மா. ஆனால் உங்களை சுகமாக்க அவர் சித்தமா இருக்கிறாரா, அதுலதான் சந்தேகம். உங்களுக்கு தெரியலங்க, கர்த்தர் ஏதோ நோக்கம் வச்சிருக்கிறாரு, எதுக்கோ கொடுத்திருக்கிறாரு. இது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆகவே faith rests on more than ability. கர்த்தரால் முடியும் என்கிறத விட நான் அதிகமா விசுவாசத்தான் விசுவாசம் விசுவாசம் அதுலதான் நிற்க முடியும். முடியும் என்பது மட்டுமல்ல, கர்த்தர் சித்தமா இருக்கிறார், அவருடைய உள்ளம் இதுதான், அவருடைய நோக்கம் இதுதான், அவருடைய வாஞ்சை இதுதான் என்கிற இதை நாம் காண வேண்டும். சுவிசேஷத்துல சில வசனங்களை துரிதமாய் நான் வாசிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4:40. நீங்களே சில வசனங்களை வாசித்துக் கொள்ளலாம், எல்லாவற்றையும் வாசிக்க நேரம் இல்லை. சில வசனங்களை வாசிக்கிறேன் என்று சொன்னால், தேவனை நாம் காண வேண்டும், அவர் எப்படிப்பட்டவர் யார் என்பதை காணும்படியாய் சில அதை ருசி பார்க்கிறதுக்காக சில வசனங்களை வாசிக்கிறேன். 4:40 லூக்கா. சூரியன் அஸ்தமித்த போது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்குள்ள பல பல வியாதிகளால் வருத்தப்பட்டவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அவர் தம்முடைய கைகளை வைத்து அவர்களை சொஸ்தமாக்கினார். என்ன காண்றீங்க, தேவன் எப்பேற்பட்ட தேவன் இவர். இவரை சூழ்ந்து கொண்டு வியாதியஸ்தில் கொண்டு வரப்படுகிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவர் மீதும், எல்லார் மீதும், ஒரு ஆள் விடாம எல்லார் மீதும் இவர் கைகளை வைத்து அவர்களை சொஸ்தமாக்கினார். மத்தேயு 4:00 போவோம். மத்தேயு 4:23-25. பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவருடைய ஜபாலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்திர ரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களை சுஸ்தமாக்கினார். கலிலேயாவும் தெக்கப்போலியிலும் எருசலேமிலும் யூதேயாவிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் இருந்து திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள். மறுபடியும் இங்கே தேவனை நாம் காண்கிறோம். எப்பேற்பட்ட தேவன், எல்லாவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்திர ரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் சொஸ்தமாக்குகிற தேவன், எல்லாரையும் அவரிடத்துல வந்த யாவரையும் சொஸ்தமாக்குகிற தேவன். மத்தேயு 9:35 திருப்போம். 9:35. பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜபாலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சுஸ்தமாக்கினார். எங்க பார்த்தாலும் இதுதான் வாசிக்க முடியும். சுவிசேஷத்தை வாசித்து பாருங்க. ஓரல் ராபர்ட் செஞ்சதே செய்து பாருங்க. நீங்க வேணா திரும்ப திரும்ப வாசித்து பாருங்க. மனுஷன் 200 மணிக்கு தேடி பார்த்துட்டார், அலசி பார்த்துட்டார். எங்கேயாவது இருக்கா இவர் கட்டவர்னு, எங்கேயாவது தீமை செஞ்சாரா, எங்கேயாவது யாருக்காவது என்னத்தையாவது யாரையாவது என்னமாவது பண்ணாரா,
தீமைய செஞ்சாரா? ஒரு இடத்துல கூட கிடையாது. எங்க பார்த்தாலும் சுற்றி தெரிந்து நடந்து எல்லாருமே கை வைத்து எல்லாரையும் சொஸ்தமாக்கி விடுதலை ஆக்கி பிசாசு பிடித்தவர்களை திமிர்வாதக்காரர முடவர்களை செவிடர்களை எல்லாம் சொஸ்தமாக்குறதுதான் அவருடைய வேலையா இருந்தது. இதை நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் காண வேண்டும். இதை கண்டால் தேவன் என்னை சுகமாக்க விரும்புகிறவர், தேவன் என்னை சுகமாக்குகிற அவரே பரிகாரியாகிய கர்த்தர் என்பதிலே ஆழமான நம்பிக்கை நமக்குள்ளாக பெருகும். நம்முடைய கண்கள் அதை காண வேண்டும். சுகமாக்குகிற தேவன் என்னுடைய தேவன், என்ன தேடி வருகிறவர் அவர், சுகமாக்குறதுக்காக நன்மை செய்வதற்காக அவருடைய கண்கள் எங்கும் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறது. நன்மைகளை செய்கிற தேவன் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். வாசிப்போம் 9 35 வசனம் வாசித்தேன், அடுத்த வசனத்தை வாசிப்போம். அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது அவர்கள் மேய்ப்பின் இல்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களையும் சிதறப்பட்டவர்களுமாயிருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களை கொஞ்சம், ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்பு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். அதாவது இவர் போய் சுகமாக்குனது மட்டுமல்ல, இவ்வளவு ஜனங்க இருக்காங்களே, இவ்வளவு பேர் வியாதியா இருக்கிறாங்களே, இவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்களே, இவ்வளவு பேர் இப்பேற்பட்ட கஷ்டத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர் என்ன பண்ணாராம், அறுப்பு மிகுதி, வேலையாட்கள் கொஞ்சம், இன்னும் நிறைய ஆட்கள் தேவைன்னு சொல்லி 10:1 வாசிக்கிறோம். அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பி தான் தனக்குள்ள உள்ள இருக்கிற அந்த உள்ளத்தை வெளிப்படுத்தினது மட்டுமல்லாமல், தான் சுகமாக்குகிறார் என்பதை வெளிப்படுத்தினது மட்டுமல்லாமல், தான் சுகமாக்குறது போதாது, இந்த தேவகுமாரன் மனுஷ ரூபத்துல வந்திருக்கிறதுனால எங்கும் பயணம் செய்து எல்லா இடத்துக்கும் போக முடியாது, எல்லாரையும் தொட முடியாது, எல்லாருக்கும் சுகத்தை தர முடியாது, அந்த அந்த மனுஷனா இருந்து கொண்டு. ஆகவே அந்த நாட்கள்லயே சரி அப்புறம் பாத்துக்கலான்னு விடல, 12 கூப்பிட்டு 12 அனுப்பினார், பிசாசை விரட்டு, வியாதியை சுஸ்தமாக்க, போ எங்கும் கிராமங்கள் தோறும் போங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி 12 அனுப்பினார். பின்னாடி நாம் வாசிக்கிறோம் இதுவும் பத்தாதுன்னு சொல்லி 70 அனுப்பினார், அவர்களும் போய் பிணியாளிகளை சுஸ்தமாக்கினார்கள், பிசாசுகளை விரட்டினார்கள் என்று சொல்லி அவருடைய உள்ளத்தை காண வேண்டும். கத்தருக்கு போதல, அவர் சுகமாக்குனது மட்டும் போதாது, அநேகம் பேர் அவருடைய வஸ்திரத்தை வந்து தொட்டாங்களாம், அநேகம் பேர் சுஸ்தமானார்கள், அநேகம் பேர் இவர் கை வைத்தார், எங்கும் இருந்து வந்தார்கள், கூடினார்கள், எப்படியாவது அவளை சுத்தமாக்க வேண்டும் என்று அவருடைய சித்தம். போதாது, இது போதாதுன்னு சொல்லி 12 நீங்க போங்க, அதுக்கு பிறகு 70 போங்க, இன்றைக்கு நம்ம எல்லாரையும் போக சொல்லுகிறார். அதுதான் கத்தருடைய உள்ளம் அருமையானவர்களே, அது நம்முடைய உள்ளம் காண வேண்டும். அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நம்முடைய உள்ளங்கள் காண வேண்டும். மத்தேயு 12:15 வசனத்தை வாசிப்போம். இயேசு அதை அறிந்து அவ்விடம் விட்டு விலகி போனார், திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள், அவர்கள் எல்லாரையும் அவர் சொஸ்தமாக்கி தம்மை பிரசித்தம் பண்ணாதபடி அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். மத்தேயு 14:14 இப்படிப்பட்ட வசனங்களை வாசித்து பாருங்க, அப்படியே தொடர்ந்து வாசியுங்கள். கர்த்தர் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை மனதில் வைத்துக் கொண்டு அதை பார்க்கும்படியாகவே வாசியுங்கள். மத்தேயு 14:14 இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்கள் வியாதியஸ்தரா இருந்தவர்களை சுஸ்தமாக்கினார். எப்படிப்பட்டவர் நம்முடைய தேவன்! இன்றைக்கும் வியாதியஸ்தரில் பார்க்கும் போது முகத்தை திருப்பி கொள்ளுகிறவர்கள் அல்ல, கடுமையான உள்ளம் கொண்டவர் அல்ல, மனதுருகினார் என்று எழுதியிருக்கிறது. இன்றைக்கும் என்னுடைய தேவன் மனதுருகுகிற தேவன். வியாதிப்பட்டிருக்கிறீர்களா? உங்களை குறித்து கர்த்தர் மனதுருகுகிறார். உங்களை சுகமாக்குவதே உங்களுடைய அவருடைய எண்ணமா இருக்கிறது, உங்களை விடுவிப்பதே அவருடைய எண்ணமா இருக்கிறது. அவர் பெரிய பரிகாரி, எல்லா டாக்டரை விட பெரிய பரிகாரி. இந்த ஒரு டாக்டர் இந்த உலகத்தில் எவ்வளவு மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அதை விட பல 100 மடங்கு இவர் விரும்புகிறார். இவர் பெரிய பரிகாரி, இவரால் முடியும் கூட. அதே நேரத்தில் டாக்டரால் சிலது முடியாது, ஆனால் இவரால் எல்லாம் முடியும். மனது உருகினார், ஆகவே தான் சுஸ்தமாக்கினார். பாருங்க அப்புறம் சொல்லுகிறது, சாயங்காலமான போது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, மத்தேயு 8:17 சொல்லப்பட்டிருக்கு, சாயங்காலம் ஆன போது அவரிடத்துல பலவிதமான வியாதியஸ்தரையும் பிசாசு பிடித்தவர்களையும் கொண்டு வந்தார்கள், அவர்களை சுஸ்தமாக்கினார். ஏனென்றால் இந்த அன்பு, மன உருக்கம், இதை காண வேண்டும். 34 பாருங்க, இதே வசனம், இதே அதிகாரத்துல மத்தேயு 14:34, பின்பு அவர்கள் கடலை கடந்து கெனசரேத்து நாட்டில் சேர்ந்தார்கள், அவிடுத்து மனுஷர் அவரை இன்னார் என்று அறிந்து சுற்றுப்புறமெங்கும் செய்தி அனுப்பி பிணியாளிகள் எல்லாரையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவர் வேண்டிக் கொண்டார்கள், தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். பாருங்க, இயேசு வர்றார், அவங்க சொல்றாங்க, அவங்க ரிக்வஸ்ட் என்ன, வஸ்திரத்தை தொட்டுக்கிறோம் நாங்க,
அப்படியே நில்லுங்கயா கொஞ்சம் தொட்டுக்கிறோன்றாங்க. அவரு ஐயோ தொடாதீங்க ரொம்ப அழுக்காயிடும், நான் ரொம்ப ஸ்பெஷல் விஐபி ஆகும், யாரும் தொட்டுறாதீங்க என்ன, இதுக்கெல்லாம் நேரம் கிடையாதுன்னு சொல்ல. எப்பேற்பட்ட தேவர் பாருங்க, தொட்டுக்கோன்ட்டாரு. எத்தனை பேர் தொடுறீங்க, தொடுறீங்க, எங்க வேணா தொட்டுங்க, வஸ்திரத்தை இங்க பிடி அங்க பிடி எங்க எப்படியோ சுகத்தை பெற்றுட்டு போ. வஸ்திரத்தை தொட்டுக்கிறோம் என்று கேட்டுக்கொள்கிறார், தொட்டுக்கோன்றார். தாராளமா வந்து எல்லாரும் வந்து வஸ்திரத்தை தொட்டு தொட்டு சோமாயிட்டே போறாங்க. எப்பேற்பட்ட ஒரு ஆச்சரியமான காரியம் பாருங்க, தேவன் மனித ரூபத்திலே உலகத்துக்கு வந்தவர், இந்த உலகத்தில் நடமாடின தேவன் அங்க நின்று கொண்டு எல்லாரும் வஸ்திரத்தை தொட்டுங்க சுகமாங்க, எப்படியோ சுகமான சரி போங்க அப்படின்னு சொல்லி அவ்வளவு அவருடைய சுகத்தை குறித்து அவர் வாஞ்சியா இருக்கிறார். கடைசி என்ன ஒரு வசனம் வாசிக்கிறேன், லூக்கா 6 அதிகாரம். பின்பு அவர் அவளுடனே கூட இறங்கி சமனான ஒரு இடத்திலே நின்றார். அங்கே அவருடைய சீஷர்கள் அநேகம் பேரும் அவருடைய உபதேசத்தை கேட்கும்படிக்கு தங்கள் வியாதிகள் என்று குணமாக்கும்படிக்கும் யூத தேசத்து திசைகளிலிருந்தும் எருசலேம் நகரத்திலிருந்தும் தீரு சீதோன் பட்டணங்கள் இருக்கிற கடலோரத்திலிருந்தும் வந்தவர்களாகிய திரளான ஜனங்களும் இருந்தார்கள். அசுத்த ஆவிகளால் பாதிக்கப்பட்டவர்களும் வந்து ஆரோக்கியம் அடைந்தார்கள். அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கினபடியினால் ஜனங்கள் யாவரும் அவரை தொடும்படி வகை தேடினார்கள். எப்படிப்பட்ட ஒரு காட்சி பாருங்க, யார் இந்த தேவன்? உலகத்திலிருந்து வியாதியை பரப்புனவரா, கிருமிகளை பரப்புனவரா, தொற்று நோய்களை பரப்புனவரா? உலகத்தில் நடக்கிற சகல தீமைகளும் தொற்று நோய்களுக்கும் வியாதிகளுக்கும் தீமைகளுக்கும் காரணம் இவரா? கிடையாது, சுகத்தை பரப்புனவர் இவர். வர்றாரு, அங்க நிக்கிறார், எல்லாம் வந்து இவரை தொட்டுக்கிறாங்க, எல்லாரும் இவரை வந்து தொடும்படி வகை தேடினார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஜன திரள் வந்து அவரை ஆண்டுகிறார்கள், தொடுகிறார்கள், சுஸ்தமாகிறார்கள். இன்னும் அநேக வசனங்களை வாசிக்கலாம், இன்னைக்கு நேரம் இல்ல. ஆனா அடுத்த வாரம் வரும்போது இன்னும் சில காரியத்தை நான் சொல்ல போகிறேன், எப்படி ஆதி திருச்சபை இந்த தேவனுடைய சித்தத்தை வெளிப்படுத்தினது என்றும், பிறகு இன்றைக்கு கிறிஸ்து நம்மை குறித்து எப்படி எண்ணுகிறார், இன்றைக்கு அவருடைய எண்ணம் எப்படி இருக்கிறது, இன்றைக்கு பிதாவின் வலது பாரத்தில் வீற்றுக்கொண்டு சபைக்காக தம்முடைய பிள்ளைகளுக்காக இந்த உலகத்துக்காக அவர் எண்ணத்தை வாஞ்சிக்கிறார் என்பதையும் நான் காண்பிக்க போகிறேன். ஆனா இந்த ஒரு காரியத்தை சொல்லிட முடியல, இதெல்லாம் பார்த்தோம். இயேசு இப்படி எல்லாம் சுகமாக்கிறார், புதிய ஏற்பாட்டு முழுவதும் பாருங்கள், குறிப்பாக சுவிசேஷம் முழுவதும் பாருங்கள், இயேசுவை குறித்து வாசித்து பாருங்கள், பிதாவை காண்பீர்கள், அன்பும் மன உருக்கம் இரக்கம் நிறைந்த தேவனை காண்பீர்கள், தெய்வீக சுகத்தையும் விடுதலையும் இன்னும் அதிகமாக விசுவாசிப்பீர்கள், கர்த்தர் உங்களை சுகம் ஆக்குவார் என்ற விசுவாசம் உங்களுக்குள்ள பெருகும். கடைசியா ஒன்றை சொல்றேன், எதுக்காக சுகமாக்கினார்? நேர் சொல்லுகிறார்கள், தம்முடைய வல்லமையும் தெய்வத்துவத்தையும் நிரூபிக்கும்படியா சுகமாக்கினார். உண்மை, ஆனால் அது மட்டும் உண்மை என்றால் ஒத்துக்கொள்ள முடியாது. அவர் யார் என்பதை நிரூபிக்கும்படியா சுகமாக்கினார், உண்மைதான். அவர் தேவனிடத்திலிருந்து வந்த தேவ குமாரன் என்பதை நிரூபிக்கும்படியாய் சில அற்புதங்களை செய்தார், சோகமாலாம் ஆக்கினார். ஆனால் அது மட்டும் உண்மை அல்ல. சிலர் அப்படி சொல்றாங்க, அவர் சோகமாக்குறது வந்து இப்போலாம் சோகமாக்க மாட்டார், ஏன்னா அன்னைக்கு ஏன் சோகமாக்கினார்ன்னு சொன்னா, பூலோக வாழ்க்கையின் போது ஏன் சோகமாக்கினார் என்றால், தன்னுடைய வல்லமையும் தான் யார் என்பதையும் தன்னுடைய தெய்வத்துவத்தையும் நிரூபிக்கும்படியாக அவர் செய்தார் என்று. அப்படி அவர் செய்திருப்பார் என்றால், அந்த காரணத்துக்காக மட்டும் செய்திருப்பார் என்றால், ஒரு சில சாம்பிளுக்கு சோகமாக்கியிருந்தா போதும், ஒரு குஷ்டரோகி, ஒரு செவிடு, ஒரு குருடு, ஒரு இது, நாலு பேரை சுகமாக்கினாலே போதும், இவர் யாருன்னு தெரிஞ்சிடும். எல்லாரையும் ஏன் சுத்தமாக்கணும், எல்லாரும் தொட்டுக்குங்கன்னு சொல்லணும், எல்லாரும் மேலே ஏன் கை வைக்கணும், எங்கும் ஏன் சுற்றி தெரியணும், இன்னும் 12 பேர் போங்கன்னு சொல்லணும், 70 பேரும் போய் சுகமாக்குங்கன்னு சொல்லணும். தான் யார் என்று நிரூபிக்க முடியாது, தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தும்படியா மட்டுமே செய்திருந்தார் என்றால், ஒரு சிலருக்கு சுத்தமானாலே இவர் யாருன்னு புரிஞ்சிடும், பிரசித்தி பெருகிடும். அப்படி செய்யவில்லை, மனதுருகினார், அன்பு கூர்ந்தார், அவர்கள் சுகமாக வேண்டும் என்பது அவருடைய நோக்கமாக இருந்தது, ஆகவே செய்தார். அதுதான் வேதவசனத்தின் உண்மை. இன்னும் சிலர் சொல்லுகிறார்கள், தன்னை பிரசித்தி பண்ணி கொள்ளும்படியாக, பிரபலமாக்கி கொள்ளும்படியாக செய்தார், ஃபேமஸ் ஆகும்படியா செய்தார்னு சொல்லி. அதுவும் கிடையாது. இன்னும் கேட்டா ஒரு இடத்துல சொல்றாரு, ஒன்றரை இடத்துல பாக்குறோம் நம்ம, சுகமா நிறைய பேரும் சுகமாகனா சொன்னவங்க கிட்ட இவர் ஒண்ணு வேண்டிக்கிறார், போய் தயவு செய்து யார்ட்டையும் சொல்லாதீங்கிறார். இதை பற்றி யார்கிட்டையும் சொல்லாதீங்க, பிரசித்தி ஆபது என்பது அவருடைய நோக்கமா இருந்தால் தாராளமா அவர் செய்திருக்கலாம். அதுக்கு இவ்வளவு பேரை சோகமாக்க வேண்டியது இல்லை, கொஞ்சம் பேரை சோகமாக்கிட்டு கடகடன் ஃபேமஸ் ஆயிருக்கலாம்.
அப்படி அதுக்காக சோமாக்கவில்லை, அன்பு மன உருக்கத்துக்காகவே தான் சோமாக்கினார். அன்பும் மன உருக்கம் தான் அவருடைய நோக்கம். புதிய ஏற்பாட்டை வாசிக்கும் போது தேவனுடைய அன்பையும் மன உருக்கத்தையும் தான் அவரிடத்திலிருந்து நாம் காண்கிறோம். இன்னும் சிலர் சொல்லுகிறார்கள், அவர் காட்டின அன்பும் மன உருக்கமும் விசேஷமான ஒன்று, அது வந்து தேவனுடைய மாறாத சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்தல. அவருடைய பூலோக வாழ்க்கையின் போது அவர் அப்படி அன்பு கூர்ந்தார், மன உருக்கமா இருந்தார், இன்றைக்கு அப்படி கிடையாது என்று சொல்லுகிறார்கள். இன்னைக்கு அதெல்லாம் கர்த்தருடைய சித்தம் வேற மாதிரி இருக்கு. சில நேரத்துல வியாதியை கொடுக்க வேண்டியதா இருக்குது, சில நேரத்துல இப்படி எல்லாம் பண்ண வேண்டியதா இருக்குது. இன்னைக்கு ஜனங்க திருந்த மாட்டாங்க, இல்லைன்னா அவளை அடிச்சு நொறுக்கி ஏதாவது பண்ணாதான் சரியாவாங்க. ஆகையால் அவர் உலகத்துல வாழ்ந்த போது அன்பும் மன உருக்கமா இருந்தார், இப்ப கிடையாதுன்னு சொல்லுகிறாள். கிடையாது. வாசிக்கிறேன் ஒரே வசனம், அப்போஸ்தலர் நடபடிகள் 1:2, அவர் எடுத்து கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும், அப்போஸ்தலர் 1:2, அவர் எடுத்து கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். முதலாம் பிரபந்தம்னா முதல்ல ஒன்னு எழுதியிருக்கிறேன், லூக்காவை எழுதினார் இவர். லூக்கா எழுதின சுவிசேஷத்தை இவர் தான் எழுதினார். அப்போஸ்தலர் நடபடிகள் எழுதின லூக்காவே எழுதுகிறார். ஆகவே அவர் சொல்றார், முதலாவது பிரபந்தம், முதலாவது நான் எழுதின அந்த இதுல சொல்லியிருக்கிறேன், சுவிசேஷத்துல சொல்லியிருக்கிறேன், அவர் எடுத்து கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின யாவற்றையும். அவர் எடுத்து கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் அவர் செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் சுகத்தையும் வல்லமையும் எல்லாத்தையும் பற்றி என்ன சொல்றார் லூக்கா, அவர் எடுத்து கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கினவைகளை, தொடங்கினதை அண்டர்லைன் பண்ணீங்க. ஏன்னா அவர் செய்து முடித்திரலையா, அவர் எடுத்துக் கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்து முடித்ததை எழுதினேன்னு சொல்லல, எடுத்துக் கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் தொடங்கினதை எழுதின, இப்ப அது கண்டினியூ ஆகுது என்றார். அப்போஸ்தல நடவடிக்கைகள்ல அது தொடர்கிறது. மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான்ல அவர் செய்ய தொடங்கினதை வாசிக்கிறோம். அவர் பரமேறின போன வரைக்கும் அவர் செய்ய தொடங்கினது தான், அது பிகினிங் தான். இயேசுடைய ஊழியம், சுகமாக்குகிற ஊழியம், யாவரையும் சுகமாக்குறது, அது வந்து அவர் செய்ய தொடங்கின ஒன்றுதான். தொடக்கம் தான் ஒழிய முடிவு கிடையாது, அது முடிந்து விடவில்லை. இன்றைக்கும் சபையில அது தொடர்கிறது. தெய்வீக சுகம் இன்றைக்கும் சபையின் மூலமாக, சபையின் ஆட்களின் மூலமாக, விசுவாசிகள் மூலமாக இந்த உலகம் எங்கும் அது அட்மினிஸ்டர் பண்ணப்பட வேண்டும், அருளப்பட வேண்டும் என்றுதான் தேவனுடைய சித்தம். தொடங்கினது எழுதின அவர் பரமேறின நாள் வரைக்கும் அவர் செய்ய தொடங்கினது எழுதின, இப்போ அவர் தொடங்கி வச்சதை இப்ப நாங்க எப்படி செஞ்சிட்டு இருக்கிறோம் எழுதுனன்றார் அப்போஸ்தலர் நடபடிகள். அதுதான் இருக்கிறீங்களா அருமையானவர்களே, பாக்குறீங்களா? தொடங்கினார், ஆரம்பித்து வைத்தார். நிறைய தியாலஜியன்ஸ் அதை முடிச்சு வச்சுட்டாங்க, அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க சாப்டர். அவங்க சொல்றாங்க ஆரம்பிச்சு வச்சாருன்னு இருக்குது, இவங்க என்ன சொல்றாங்க அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. எப்போ முடிஞ்சு? 2.5 வருஷத்துக்கு முன்னாடி அப்பவே சோமாக்கிறது நிறுத்திட்டார்கள், அதோட க்ளோஸ், சாப்டர் க்ளோஸ். இப்ப சோகம் கிடைக்குமா? இப்பெல்லாம் கிடைக்காதுங்க. இப்பெல்லாம் கொஞ்சம் வேற மாதிரி டீல் பண்றாரு கர்த்தர். சபையில கொஞ்சம் இவங்க எல்லாம் புடமிட வேண்டியதா இருக்குது, இவங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டியதா இருக்கு, கொஞ்சம் வியாதி எல்லாம் கொடுத்து எல்லாம் சரி பண்ணணும். அதெல்லாம் கிடையாது. இன்றைக்கும் அவர் அவரே தான், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்து. இருக்கீங்களா? இந்த தேவனை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் எழுந்து கைகளை உயர்த்தி நாம் சொல்லுவோம், எல்லாரும் எழுந்து கைகளை உயர்த்தி நாம் சொல்லுவோம். இந்த இடத்துல வியாதிப்பட்டிருக்கிறவர்கள், சுகவீனமா வந்திருக்கிறவர்கள், பலவீனமா வந்திருக்கிறவர்கள், இவரெல்லாம் நல்லா ஓங்கி சொல்லுங்க. இவ்வளவு நாள் கர்த்தர் எல்லாம் செய்வாரு, ஆனா நமக்கு செய்வாரான்னு சந்தேகம் வந்திருக்கலாம், ஆனா உங்களுக்கு செய்வார் என்பது நிச்சயம். உங்களுக்கு செய்ய வேணும் என்பது அவருடைய நோக்கம். எல்லாருக்கும் செய்தார், ஏன் உங்களுக்கு செய்ய மாட்டார்? வந்தவங்கல இருந்து 10 பேரை சூஸ் பண்ணி செய்யல அவர், எல்லாருக்கும் செய்தார், எல்லாரையும் தொட்டார், எல்லாரையும் சுகமாக்குறார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், என்னுடைய தேவன் நல்ல தேவன், நன்மைகளை செய்கிறவர், என் பரிகாரியாகிய கர்த்தர் இயேசு என் பரிகாரி, என்னை இன்றைக்கும் குணமாக்குகிறவர், சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் அருளுவதே அவருடைய வேலை. இன்றைக்கும் தேவ ஆவியானவர் மூலமாக எனக்குள்ளாக இருந்து கொண்டு தெய்வீக சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை எனக்கு நிறைவாய் தந்து கொண்டிருக்கிறார். தெய்வீக சுகம், பிள்ளைகளுடைய அப்பம், நான் தேவனுடைய பிள்ளை, சுகம் என்னுடையது, சுகம்
என்னுடைய சுதந்திரம் சுகத்திற்காக நான் கெஞ்சுவதில்லை, மன்றாடுவதில்லை. சுகத்துக்காக நான் விசுவாசிக்கிறேன், சுகத்தை எடுத்துக் கொள்ளுகிறேன், உரிமை பாராட்டுகிறேன். தெய்வீக சுகம் எனக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம், நீக்கப்பட்டவர்களின் ஆசீர்வாதம். என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் அவர் குணமாக்குகிறார். கழுவுக்கு சமானமாய் என் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. என் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை என்னை சொஸ்தமாக்குகிறார். அவருடைய பலத்தால் சுகத்தால் நிரப்புகிறார். அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து ஜாதியை விளக்குகிறார். ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துகிறார். மரணத்தை விளக்குகிறார். வியாதியை போக்குகிறார். நன்மையினால் என்னை சூழ்ந்து கொள்ளுகிறார். தெய்வீக ஆசீர்வாதம், தெய்வீக சுகம் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. கைகளை தட்டி நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா.

என்னப்பா சீக்கிரமா வரேன்னு சொன்னாப்ல, இன்னும் அழக்கான என்னப்பா என்னப்பா. ஏ கார் வந்துச்சுப்பா, அந்த பாரு என்ன கார் அங்கேயும் நின்றுச்சு. ம், ஃபேமஸ் ஊழியக்காரங்கன்னா முன்னாடி போய் ரிசீவ் பண்ணும் போல. டே வாங்கடா வாங்கடா வாங்கடா வாங்கப்பா வாங்கப்பா.

0: iki varım. Ayatama nayagane.
1: பிரதர், சர்ச்சில் ஏசி இருக்கா?
2: பொதுவாக இந்த மாதிரி சின்ன சர்ச்சுக்கெல்லாம் நான் வர்றதில்லை. கிராமத்து சபை வேற. ஏதோ ஆலய பிரதிஷ்டையா, நான் தான் வந்து திறக்கணுமா?
3: கிறிஸ்தவ பாடல் உலகின் முடிசூடா மன்னரே.
4: ப்ரோ, சுண்ண சாப்பன்னு சொன்னீங்க, பேமெண்ட் சுண்ணதா இருக்குமோ?
5: ஐயா ஐயமா சீக்கிரமா திறக்கணும்.
1: வாங்க வாங்கண்ணா. எப்படி ஐயா சர்வதேச
5: ஐயா எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. டே வாங்கடா.
6: அண்ணா

0: Hi, your grandfather. Old man, how are you?
1: ஒரு சாதாரண ஊழியக்காரன் ஆகணும் தானே ஒப்புக்கொடுத்தீங்க. ஆனா இப்போ நான் சர்வதேசம். Hey,
2: hallelujah.
1: Hey,
3: praise the Lord.
0: ஐயா, தயவு செய்து கொஞ்சம்
4: பிரியமானவர்களே, இன்றைக்கு நம் மத்தியில உலக புகழ் பெற்ற ஆராதனை வீரர், தேசமெங்கில் செல்லும் சர்வதேச ஊழியர், ஆயத்தம்மா நாயகன், இன்னிசை மன்னன் காந்தை குரலோன், இனிய பாடல்களை பாடுபவர் பட்டய கிளப்பும் பாடலாசிரியர் அண்ணன் ரவி பரத் வந்திருப்பது மிக்க ஐயா, நீங்க எங்க சர்ச்சுக்கு வந்தது? நாங்க பண்ண பெரிய புண்ணியம் ஐயா, கடவுளின் கிருபை, உன்னதரின் உருக்கம். ஐயோ, உங்களை பத்தி பேசினாலே கவிதையா
5: போட்டு.
4: சபையார் இருக்காங்க, போதகர் இருக்காங்க, இசை மேதாவிகள் இருக்காங்க, ஏன் சர்வதேச ஊழியக்காரரே இருக்காரு, இதுக்கு மேல என்ன வேணும்? ஹல்லேலூயா!
6: போது நிறுத்திக்கயா, ரொம்ப ஓவரா போறீங்க. இது ஆண்டவர் ஆராதிக்கிற இடமா இல்ல மனுஷரை பிரியப்படுத்துற இடமா? யாது தம்பி, நீ ஊழியக்காரனா இல்ல கதாநாயகனா? உன்னை ஊழியத்துக்கு தப்பா ஒப்பு கொடுத்தேன், இப்படி சர்க்கஸ் கோமாளி ஆயிட்டிய.
7: பாஸ்டர்,
6: ஜனங்க தான் ஊழியக்காரனை ஹீரோ ஆக்கிட்டாங்கன்னா நீங்களுமா? ஆண்டவரே இல்லாத ஆராதனையில நான் எப்பா இருக்கணும்?
7: ஐயா,
6: அவர் சொன்னது சட்டாய, ஏன் உட்காந்துட்டீங்க? வேற போல.
4: ஆமாமா, எனக்கு ஒண்ணு சரியா பண்ணல.
8: ஊழியக்காரன் இன்னைக்கு வந்துட்டு நாளைக்கு போயிருவான், நமக்கு ஜனங்க தான் முக்கியம்.
9: பாஸ்டர்,
8: என்ன எல்லாரும் போயிட்டாங்க?
9: போகத்தானே செய்வாங்க.
8: என்ன பாசம் வழி வந்துட்டாரு, என்ன இப்படி என்ன
10: நடந்தது?
9: இந்த சர்ச்சை ஜனங்களே நம்ப கூடாதியா? வேணும்னா ஏத்தி விடுவாங்க, வேணானா இறக்கி விட்டுருவாங்க. நான் எவ்வளோ பெரிய ஊழியக்காரன், எத்தனை நாட்டுக்கு போயிருக்கேன், எவ்வளோ கான்சர்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு பின்னாடி ஒரு வாலிபு கூட்டமே என்ன பார்த்துக்கிட்டு இருக்கியா?
7: அண்ணே, அதனால தானே எல்லாரும் எந்திரிச்சு போயிட்டாங்க.
9: என்னையா சொல்ற?
7: சின்னவங்களும் பெரியவங்களும் வெறும் ஊழியக்காரனா உங்கள பார்க்கல, ஒரு எக்ஸாம்பிளா பார்க்குறாங்க.
9: அண்ணே, நீங்கள் ஸ்டைல் பண்ணீங்கன்னா அவங்களும் ஸ்டைல் பண்ணுவாங்கண்ணே, நீ ஒரு தாழ்மையாக இருந்தீங்கன்னா அவங்களும் கொஞ்சம் தாழ்மையாக இருப்பாங்கண்ணே.
7: அண்ணே, உங்களை காப்பி அடித்து நாங்களும் இப்படி மாறிட்டோம்னு நினைக்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணே.
9: ஆனால் நிறையா வர்ஷிப் லீடர்ஸ் இப்படி தானே பண்ணுறாங்க.
7: பவுலும் பேதுரும் இப்படியா பண்ணாங்க?
11: பவுலும் பேதுரும் இப்படியா? பெருமைப்படுறதுக்கு எல்லா தகுதி உள்ள இயேசுவே தம்ம தாழ்த்தி நமக்காக இந்த உலகத்துக்கு வந்தார்.
9: இப்ப என்ன சொல்ல வரீங்க?
11: ஆண்டவரே இல்லாத ஆராதனை இல்ல, நாங்க எதுக்குண்ணே?

தம்முடைய காருண்யத்தினால் தேவன் நம்மை இழுத்து கொண்டது நம்மில் வெளிப்பட்ட நீதியினால் அல்ல.

என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவராய் இருக்கிற நம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தம்முடையவர்களுக்காக பரலோகத்திலே வாசஸ்தலத்தை ஆயத்தமாக்குகிறார். ஆயத்தமாக்கு மட்டும் இங்கே வாழ வைப்பார், ஆயத்தமாக்கின பின்பு அங்கே அழைத்து செல்வார். இயேசுவை நம்புங்கள், அவரையே பின்பற்றுங்கள், நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறார். மாரநாதா, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நம்புகிற ஒருவரும் வெட்கப்பட்டு போக அவர் விடமாட்டார். ஆமென், ஆமென்.

இந்த பாடல் உங்களுக்கு பிடித்திருந்தால் தவறாமல் லைக் பட்டனை கிளிக் செய்யவும். இதை போல அநேக பாடல்களை இலவசமாக காண கேட்க கீழிருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும்.

அன்புடையீர், இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த பாடல்களை கேட்கும் அனைவரையும் இயேசு கிறிஸ்துதாமே ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். அன்புள்ள இயேசுவே, இந்த பாடல்களை கேட்கும் அனைவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த பாடல்களை வெளியிடுவதற்கு உதவி செய்த உழைத்த இசையமைப்பாளர் சகோதரர் எஸ் ஆர் பேட்ரிக்கே, இசை வாசித்த அன்பு நண்பர்கள் ஒளிப்பதிவாளர் சகோதரர் டெரிக் மற்றும் உதவியாளர்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த பாடல்களை கேட்கும் ஒவ்வொருவரையும் உம்முடைய புதிய ஆராதனை அபிஷேகத்தினாலே நிரப்பும்படி நான் ஜெபிக்கின்றேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

ரெண்டு தீமோத்தேயு 4:7 நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். நல்ல போராட்டத்தை போராடினேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு 2 வாரங்களுக்கு முன்பாக நல்ல போர் சேவகன், குட் சோல்ஜர் அப்படின்ற ஒரு செய்தியை நாம் கேட்டோம். இன்றைக்கு நம்ம கவனிக்க போகிற தேவனுடைய வார்த்தை நல்ல போராட்டம், போராட்ட ஃபைட், எ குட் ஃபைட் ஆஃப் ஃபெய்த். விசுவாசத்திலே நல்ல போராட்டத்தை போராடு. 1 தீமோத்தேயு 1:18 வாசித்தால் அப்போஸ்தலாகிய பவுல், நான் நல்ல போராட்டத்தை போராடினேன் சொல்லி நிறுத்திராம தன்னால் பயிற்றுவிக்கப்பட்ட தீமோத்தேயுக்கு சொல்றாரு, நீயும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நல்ல போராட்டம் போராடு என்று சொல்றார். ஃபைட் எ குட் ஃபைட் என்று சொல்றார். அதாவது நாம் எல்லாருமே ஒரு போராட்டத்தில் தான் இருக்கிறோன்றதை நம்ம எல்லாருமே அறிந்திருக்கிறோம். வாழ்க்கைன்றதே ஒரு போராட்டம் தான். ஒவ்வொரு நாளும் கடத்திட்டு போகிறதே ஒரு போராட்டம் தான். வேலைக்கு போனால் போராட்டம் தான். படிப்பு ஒரு போராட்டம் தான். கிறிஸ்தவ ஜீவியம் ஒரு போராட்டம் தான். இந்த போராட்டத்தில் யாரும் தப்பிக்க முடியாது. உயிரோடு இருக்கும் நாள் அளவும் நமக்கு இந்த உலகத்தில் போராட்டம், உபத்திரவம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் போராடுங்கன்னு சொல்லி நிறுத்திராம வேதம் சொல்லுது நல்ல போராட்டம் போராடுங்க. எல்லாரும் சொல்லுங்க, என்ன போராட்டம்? அதாவது எல்லாருமே போராடுறவங்க தான். உதாரணமா எக்ஸாம்ல எல்லாருமே எழுதுறவங்க தான். ஸ்கூலுக்கு போற எல்லா பிள்ளையும் எக்ஸாம் எழுதிருது. எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு எப்படி எழுதுனன்னு கேட்டா, நல்லாவே எழுதலை அப்படின்னா சில பேர் பார்த்துருக்கீங்களா? எல்லாருமே வேலைக்கு போறவங்க தான், எப்படி இருந்துச்சு வேலை? நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. வியாபாரம் பண்றவங்கள சில பேர் நல்லாவே ஓட மாட்டேங்குது அப்படின்வாங்க. போராடுறது முக்கியம் இல்லை, நல்ல போராட்டம் போராடும். சில பேர் விளையாட்டுக்கு போய் வீரர்களாக போய் விளையாட போவாங்க. முடித்த பிறகு ரொம்ப துக்கத்தோடு வருவாங்க. இன்றைக்கி ஆட்டம் சரியாகவே இல்லை, ஆரம்பத்துலேருந்தே சரியாக இல்லை, ரன்ஸே கிடைக்கல, கோலே விழலை, ப்ரைஸே கிடைக்கலன்னுவாங்க. வேதம் வந்து போராடுன்னு சொல்கிறது மாத்திரம் இல்லை, நல்ல போராட்டம் போராடணும். அப்படின்னு அர்த்தம் என்னென்னா, முடிவில் வெற்றி பெறும்படி நம்ம போராடணும். எல்லோரும் சொல்லுங்க, எது எப்படி போராடணும்? ஃபைட் டு வின். நிறைய பேர் ஓடலாம், ஆனால் வெற்றி பெறுற வரைக்கும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. நம்ம வாழ்க்கை கூட கிறிஸ்தவ வாழ்க்கையில் நானும் போராடிட்டுருக்கேன், நிறைய பிரச்சனையை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுனாலேயே நாம் வந்து சரியான ட்ராக்ல இருக்கும் அர்த்தம் கிடையாது. நிறைய போராட்டம் போராடுறேன், எல்லாமே நல்ல போராட்டமா போராடிக்கிட்டு இருக்கேன், ஒவ்வொரு போராட்டத்தையும் விட்டு வைக்கிறதுல எல்லாத்திலையும் ஜெயிச்சுட்டு இருக்கிறேன் அப்படி சொல்லணும் நம்ம. அல்லேலூயா. நிறைய சோதனை சந்திக்கிறேங்க, நிறைய க்வெஸ்சன் பார்த்தேன், படித்தேன், ஒன்றுமே எழுதலை அப்படின்னா அது நல்ல போராட்டம் இல்லை. அது நல்ல போராட்டம் போராடிக்கணும். சில பேர் பேக் பெருசாக இருக்கும், அப்புறமா அதை விட சாப்பாடு பேக் இன்னும் பெருசாக இருக்கும். டெய்லி நம்ம மாப்பிள்ளையும் போயிட்டு வர்றாருன்ற மாதிரி போயிட்டு வந்துடுவாங்க. படிச்சுட்டு வந்து எல்லாம் முடிச்சுட்டு வந்து பார்த்தா என்ன படித்தியா முடிச்சியான்னு கேட்டால் ஒன்றும் புரியவும் இல்லை, ஒன்றும் எழுதவும் இல்லை அப்படி சொல்லுவாங்க. அப்போது அது என்னென்னா நல்ல போராட்டம் கிடையாது. போராடுறாங்க, டெய்லி டயர்டாக தான் வர்றாங்க ஸ்கூல்லேருந்து. நிறைய படித்தேன்றாங்க, நிறைய புக்கு புக்காக வாங்குறாங்க, பேனா புதுசு புதுசாக வாங்கிக்கிட்டே இருக்காங்க, பேகை வந்து 6 மாதத்துக்கு ஒரு புறம் மாற்றிடுறாங்க, ஷூவை புதுசு புதுசாக வாங்கி போடுறாங்க. எல்லாமே நல்ல பிரகாசமாக இருக்குது, கடைசியில் ரிசல்ட் என்னன்னு கேட்டால் அது ஒன்றும் கிடையாது, எல்லாம் போச்சுன்றாங்க. அப்படி இருக்கக்கூடாது. கிறிஸ்தவ வாழ்க்கையில் போராடுறேன்றதை விட நல்ல போராட்டம் போராடணும். ஆண்டவரே அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டு. அப்போ என்ன வேதம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது அப்படியே பறந்து அப்படியே எல்லா பிரச்சனையும் தாண்டி எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிட்டு போகிறது கிடையாது. டெய்லி போராடி போராடி போராடி தான் என்ன பண்ணணும், ஜெயிக்கணும். கடைசியில் நல்ல போராடம் போராடி ஜெயித்தோன்னா நம்முடைய ஆண்டவர் நமக்கு சொல்வார், உத்தமம் உண்மை உள்ள ஊழியக்காரனே, உன் பிதாவினுடைய சந்தோஷத்திலே பிரவேசி. அதான் நமக்கு ஜெயமாக முடிகிற ஒரு போராட்டமாக மாறணும். அல்லேலூயா. சரி, வேதத்தில் அப்போஸ்தலன் பவுல் நல்ல போராட்டம் போராடு, நல்ல போராட்டம் போராடுன்னு சொல்லிட்டு 3 விதமான போராட்டங்களை பற்றி பேசுகிறார். அதை நான் இன்றைக்கி விளக்க போகிறேன். இன்றைக்கி 1,
ஓட்ட பந்தயத்தில் மல்யுத்தத்தில் ஸ்போர்ட்ஸில் போய் போராடுறது, அத்லெட்டிக்ஸ் போராடுறது. ரெண்டாவது துஷ்ட மிருகங்களோடு போராடுறது, ஃபைட்டிங் வித் வைல்ட் அனிமல்ஸ். மூன்றாவது ஃபைட்டிங் வித் அட்வர்சரிஸ், எதிராளியான பிசாசோட போராடுறது. மூன்றுமே வித்தியாசமான போராட்டங்கள், மூன்றுமே கொண்டு வருகிற சவால்களும் வித்தியாசம். அதை பற்றி நம்ம இன்றைக்கி வேதத்துலேருந்து ஆராய்ந்து படிக்க போகிறோம். ஆயத்தமாக இருக்கிறீங்களா? சரி, வெரி குட். முதலாவது படிப்போம், 1 Corinthians 9:24-25 பாருங்க. பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்று கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கமாயிருப்பார்கள், அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறோம். பந்தய சாலையில் நிறைய பேர் ஓடுறாங்களாம். எதுக்காக ஓடுறாங்க அப்படின்னு கேட்டால் அவர் சொல்கிறாரு, பந்தய பொருளை பெறணும்னு ஓடுறாங்க. அந்த பந்தய பொருள் என்ன அப்படின்னு கேட்டால், அன்றைய காலத்தில் பவுல் வாழ்ந்த காலத்தில் அத்லெட்டிக்ஸ் கிரீக்ஸ் வந்து கொண்டு, ஒலிம்பிக்ஸ்லாம் அவங்க தான் கொண்டு வந்தது. அப்போ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அன்னைக்கு ப்ரைஸ் என்னன்னு கேட்டால் முடிவில் ஒரு கிரீடம் கொடுப்பாங்க, அதான் ப்ரைஸ். இன்றைக்கி இருக்கிற மெடல்ஸ்லாம் கிடையாது, க்ரௌன் கிடைக்கும். என்னப்பா கிரீடம், தங்க கிரீடமா வெள்ளி கிரீடமா வெண்கல கிரீடமான்னு கேட்டால் கிடையாது, வெறும் ஆலிவ் பிரான்ச்சஸ், ஒலிவ கிளைகளை வைத்து அவங்க ஒரு கிரீடம் மாதிரி செஞ்சு தலைமையில் வைப்பாங்க. அதை யார் வைப்பான்னா, ராயன் வந்து வைப்பார், அந்த எம்பரர் ஆஃப் ரோம், அவர் வந்து தலைமையில் வைப்பார். அதில் வந்து அவங்களுக்கு அவ்வளோ மகிழ்ச்சி, அதை பெற்றுடணும்னு உயிரை பிடிச்சிக்கிட்டு ஓடுவாங்க. அவர் சொல்கிறாரு உடனே, இது என்ன கிரீடம்னா அழிவுள்ள கிரீடம்ன்றார். எவ்வளோ உண்மை! இந்த ஒலிவ கிளைகளால் செய்யப்பட்ட கிரீடம் ஒரு சில வாரங்களில் வாடி போயிடும், அதுக்கு இலையெல்லாம் உதிர்ந்து கீழே விழுந்துடும். அவர் சொல்கிறார், இதுக்கே மூச்சை பிடிச்சிக்கிட்டு உயிரை பிடிச்சிட்டு ஓடுறான், என்ன சண்டை போடுறான், போராடுறான், ஜெயிச்சிடணும்னு யுத்தம் பண்ணுறானே, மல்யுத்தம் பண்ணுறான், ஓடுறான் அந்த பரிசுக்காக. ஏன் அவங்க ஓடினாங்கன்னு கேட்டால் ஒரே ஒரு காரணம்தான், கிரேக்கர்கள் வந்து இந்த விளையாட்டில் அந்த கிரீடம் வந்து அழிவுள்ளதுன்னு அவங்களுக்கு தெரியும், ஆனால் அந்த கிரீடத்துக்காக ஓடுறாங்க. ஏன்னு கேட்டால், அந்த கிரீடம் அழிவுள்ளதாக இருந்தாலும் அந்த கிரீடத்தோடு சேர்ந்து ஒன்று வரும், அது என்னன்னு கேட்டிங்கன்னா கனமும் கௌரவமும், ஒரு மரியாதை மதிப்பு அவங்களுக்கு சமுதாயத்தில் அத்தோடு சேர்ந்து கிடைக்கும். அதுக்காகவே அவங்க வந்து ஒரு சாதாரண மரக்கிளையினால் உண்டான அந்த கிரீடத்தை பெற்றுறணும்னு ஒரே உறுதியாக ஓடுவாங்க. ஸோ வென் யூ டாக் அபவுட் ஃபைட்டிங் இன் அத்லெட்டிக்ஸ், ஆனர் இஸ் அட் ஸ்டேக். ஒருவனுடைய கனம், ஒருவனுடைய கௌரவம், ஒருவனுடைய மரியாதை தான் அங்கே அவனுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய லக்கு. ஏனென்றா ஒன்ஸ் அவனுக்கு வந்து அந்த கிரீடம் சூட்டிட்டாங்க அப்படின்னா, அந்த சமுதாயத்திலே அவன் பேர் பெற்றவனாக மாறிடுறான், அவனுக்கு ஒரு பெரிய அந்தஸ்து கிடைக்குது. யார் வேணால் அவருக்கு பொண்ணு கொடுப்பாங்க, ராயன்ட்டே போயிட்டு கிரீடம் வாங்கிட்டு வந்துட்டாரு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. எங்கே போனாலும் வேலை கொடுப்பாங்க, அவனோட குடும்பத்துக்கே ஒரு பெரிய கௌரவம் வந்துடும். அவங்க அதை பற்றி பேசுகிற நிறைய ஃபேவர்ஸ்லாம் அவங்க சொசைட்டியில் கிடைக்கும், முக்கியமான விருந்துகளில் அவங்க அழைக்கப்படுவாங்க, முக்கியமான பண்டிகைகளில் அவங்க முதலிடத்தில் உட்காந்துருப்பாங்க. ஏன்னு கேட்டால் இந்த கௌரவம் அவங்க தலைமையில் இருக்கிறது. கிரீடம் விழுந்துடும், அது காஞ்சி போயிடும், ஆனால் கௌரவம், அதுக்காக ஓடுவாங்க. பவுல் சொல்கிறாரு, இந்த கௌரவம் கொஞ்ச நாள் இருக்க போது இந்த கௌரவத்துக்கே அப்படி ஓடுறான்னா, அழியாத நித்திய கிரீடமாகிய ஆண்டவர் கொடுக்குற கனத்துக்காக நம்ம எவ்வளோ போராடணும் அப்படின்றாரு. அல்லேலூயா. அப்போது இந்த கௌரவம் பாருங்கள், நம்ம லைஃப்பில் பார்த்தீங்கன்னா, நம்ம எதையுமே நம்ம ரொம்ப போராடி கஷ்டப்பட்டு செய்கிறோம்னா, அதுக்கு பின்னணி என்னன்னு கொஞ்சம் அப்படியே போய் ஆராய்ஞ்சு பார்த்து ரிவர்ஸில் வந்தீங்கன்னா, அதுக்கு என்ன ஆணி வேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன சொல்ல மாட்டோம், எல்லாம் கௌரவம் தான். இப்போ பிள்ளைய வந்து நல்லபடி நல்ல மார்க் வாங்கினியா சொல்கிறோம், ஏன் ஒழுங்காக மார்க் வாங்காட்டி வயிறு சரிக்காதா என்ன, உயிர் பழிக்க மாட்டானா என்ன, ஏன் அவனை நல்ல மார்க் வாங்குன்னு சொல்கிறோம், அவன் படித்து நல்ல பிள்ளையாக இருக்கிறான்றதுக்காக நமக்கே கௌரவம் கிடைக்குது. ஸ்கூலில் பயங்கர மரியாதை இருக்குது, யார் நீங்கள் தான் பேரண்ட்டா
உங்கள் பிள்ளை என்ன மாதிரி படிக்கிறானே, படிக்காத ஆளுக்கே அவ்வளோ கௌரவம் வந்துடுது. அட, நம்ம பிள்ளைய வச்சு நமக்கு என்ன வந்துடுது? அதே பிள்ளைக்கும் என்ன வந்துடுது? அந்த ஸ்கூலில் ஒரு பெரிய கௌரவம் வருது. முக்கியமான இடங்கள்ல அந்த பிள்ளைய உட்கார வைக்கிறாங்க, எல்லாத்துக்கும் கூப்பிட்றாங்க. அப்போ பெற்றோர் என்ன பண்ணுறாங்கன்னா, அதை ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணுறாங்க. டேய், நீ நல்ல பேரோட கௌரவத்தோடு வாழணும்டா, எல்லாரும் உன்னை பார்த்து ஏளனமாக பேசிடக்கூடாது, நல்ல மார்க் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி நல்ல கஷ்டப்பட்டு படி, போராடு அப்படின்னு அனுப்புகிறாங்க. இப்போ இவன் நல்ல போராடி நல்ல மதிப்பெண்களோடு வந்துட்டான்னு சொன்னால், அடுத்த நம்ம பள்ளிக்கூடத்துலேருந்து ஒரு கல்லூரிக்கு போகும்போது அங்கே அவனுக்கு என்ன கிடைக்குதுன்னா, பயங்கர கௌரவம். கேட்காமலே சீட்டு கொடுக்குறாங்க, காலேஜே கேட்டு கூப்பிட்றாங்க, நீங்கள் வாப்பா, உனக்கு ஃபீஸே கட்ட வேணாம், உன்ன மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் என் காலேஜில் படித்தா போதும்னு அவனை கொண்டு உட்கார வச்சு ஸ்காலர்ஷிப்பை கொடுத்து படிக்க வைக்கிறாங்க. அதே தவன் போராடினவன் ஒழுங்காக போராடாமல் கம்மி மார்க் வாங்கிட்டு வந்தால் இவன் போய் வாசலில் போய் நின்றுக்கிட்டு தான் இருக்கணுமே தவிர சட்டம் பண்ணுறதுக்கு யாருமே இருக்காது. பியூனே விரட்டுவான், இங்கெல்லாம் நிற்காதீங்க, லைனில் நிற்காதீங்க, அங்கே போய் தண்ணி இல்லைங்க அப்படின்வான். என்னப்பா இப்படி பண்ணுற, அவன் எப்படி பண்ணுற, என்ன ஆமாம், அவர் நல்ல போராட்டம் போராடினே, நீ சும்மா போராடிட்டு வந்திருக்க, ஓரமான இல்லை அப்படின்றான். அப்போ அந்த கௌரவம் கிடைக்குது. இப்போ கல்லூரியில் நல்ல மார்க் எடுக்கிறான், நல்ல மார்க் எடுத்து அந்தஸ்து வந்து இப்போ ஒரு இன்டர்வியூவில் நல்ல ஸ்கோரோடு அவன் பாஸ் பண்ணுறான். அவனுக்கு அடுத்தது என்ன இருக்குது? இதை விட ஒரு கௌரவமான வேலை கிடைக்குது. புரியுதுங்களா? ஒரே கல்லூரியில் ஒரே ஸ்கூலில் தான் எல்லோரும் படிக்கிறாங்க. ஒருத்தன் ஒரு கம்பெனிக்கு ஓனராக சிஇஓவாக போகிறான், அதே கம்பெனியில் கூட படித்த ஸ்டூடெண்ட்டு பியூனாக வேலை செய்கிறான். நடக்குதா இல்லையா? அப்போ இதனுடைய அடிப்படை என்னன்னு கேட்டால், ஒவ்வொரு வெற்றிக்கும் ஏன் ஒருத்தர் போராடுறாங்கன்னா, முடிவில் என்ன இருக்குன்னா கௌரவம் இருக்குது, அதில் ஒரு கணம் ஒரு அந்தஸ்து இருக்குங்க, அதுக்கு தான் நம்ம போராடுறோம். சில பேர் சொல்லுவாங்க, ஒழுங்காக படித்து நல்ல வேலைக்கு போனாதானே ஒழுங்காக நல்ல பொண்ணு கிடைக்கும், நல்ல குடும்பம் கட்டலாம், நீ நல்ல வீட்டை கட்டலாம், இப்படியெல்லாம் படிச்சுனா யாரடா பொண்ணு கொடுப்பா? சொல்கிறாங்களா இல்லையா? திட்டுறாங்களா இல்லையா? வீட்டில் ஏன் திட்டுறாங்க? அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து நல்ல போராட்டம், கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு நீ போராடி போராடி ஜெயம் எடுக்க எடுக்க எடுக்க கௌரவம் மரியாதையும் கனம் உன்னை தேடி வரும், தேடி வரும். உன்னை எல்லாரும் மதிப்பாங்க, உன்னை எல்லாரும் கௌரவிப்பாங்க. அப்போஸ்தலன் இங்கே பவுல் இதை சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, 1 கொரிந்தியர் 9:15, என் மேன்மை பாராட்டாலே ஒருவன் அவத்தமாக்குதலை பார்க்கலும் சாகிறது எனக்கு நலமா இருக்கும். கொரிந்து சபைக்கு எழுதும்போது, அந்த கிரேக்க சபை, அது அந்த சபைக்கு எழுதும்போது அந்த ஜனங்களுக்கு எல்லாம் அது என்ன சொன்னாருன்னு நல்லாவே புரிஞ்சிருச்சு. ஏன்னா அந்த காலத்துல கிரேக்க கலாச்சாரத்துல உயிரை விட முக்கியமானது என்னன்னா கௌரவம். அந்த கௌரவத்துக்காக அந்த சமுதாயம் என்ன வேணா கொடுக்க ரெடியா இருந்தாங்க. தே வர் ரெடி டு கிவ் எனிதிங் ஜஸ்ட் ஃபார் ஆனர். எவ்வளவு செலவழிக்கவும் எவ்வளவு கஷ்டப்படவும் ரெடியா இருந்தாங்கன்னா, சொல்றாரு எனக்கு கௌரவம் போச்சுன்னா அதோட சாகிறதே நல்லதுன்னா, தே அண்டர்ஸ்டுட். அவங்க கல்ச்சரில் அது ரொம்ப புரிஞ்சுது அவங்களுக்கு. இப்போ பவுல் சொல்கிறாரு, இவங்க எல்லாரும் அழியிற கிரி கிரீடத்துக்காக போய் இப்படி கஷ்டப்படுறானே, நாம் எல்லாம் அழியாத ஒரு கிரீடத்துக்காக நம்ம போராடுறோம். எவ்வளவு அதிகமாக போராடணும்! ஹல்லேலூயா! நம்ம கனப்படுத்துறவர் கர்த்தர். ஆமென். இந்த கணம் எப்படி வரும்? இந்த போராட்டத்தில் நம்ம கணத்தோடு நம்ம முடியணும். நம்முடைய கணத்தை காத்துக்கொள்ளணும், அதை மேம்படுத்தணும், அதை தற்காக்கணும், அதை வளர பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வழி என்ன? கணம் எப்படி கிடைக்கும்? ஹவு வில் யூ கெட் ஆனர்? நீதிமொழிகள் 3:35, ஞானவான்கள் கணத்தை சுதந்திரிப்பார்கள், மதிகேடரோ கனவீனத்தை அடைவார்கள். அப்போ ஒரு மனுஷன் தன்னுடைய போராட்டத்தின் முடிவில், ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடுற மாதிரி ஓடி முடிவில் அவன் கௌரவத்தையும் கனத்தையும் மேன்மையும் கிரீடத்தையும் பெறணும்னா, அவனுக்கு ரொம்ப முக்கியமானது என்னன்னு கேட்டா, ஞானம். எல்லாரும் சொல்லுங்க, என்ன தேவை? விஸ்டம், ஞானம் அவனுக்கு தேவை. அவனுடைய போராட்டத்தை வந்து ஞானமா அவன் செய்யணும். ஞானமா போராடினான்னா முடிவில் அவனுக்கு கனந்தான். மதி இல்லாம அவன் போய் போராட போயிட்டான்னா வெளியே வரும்போது அவனுக்கு கௌரவமா வராது, அவனுக்கு கனவீனம் தான் வரும், பெரிய அவமானத்தோடு தான் அவன் திரும்பி வருவான். நல்லா கவனிங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்முடைய கிறிஸ்தவ ஓட்டம் வந்து கௌரவமா ஒரு தேவனால் கனப்படுத்தப்பட்ட நிலையில முடிய வேண்டுமானா, தேவனுடைய ஞானம் நமக்கு தேவை. எல்லாம் கவனிங்க, இந்த ஞானம் ஒரு மனுஷனுடைய லைஃப்ல ரெண்டு காரியங்களை கையாள்றதுக்கு அவனுக்கு ரொம்ப தேவை. இன் ஆர்டர் டு வின் ஆனரபிளி, குட் ஃபைட், ஒரு நல்ல போராட்டத்தை போராடி ஜெயமா எடுக்கணும்னா, ரெண்டு காரியங்களை கையாள்றதுக்கு அவனுக்கு ஞானம் தேவை. முதலாவது, எதற்கு நல்ல
ஞானம் தேவை என்றால் 22 நீதிமொழிகள், 22:1 பாருங்க. திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியே தெரிந்து கொள்ளப்படத்தக்கது, பொன் வெள்ளியை பார்க்கிலும் தயையே நலம். இங்க பாத்தீங்கன்னா இந்த ஞானத்தை பற்றி அவர் பேசிட்டு இருக்கும் போது அவர் என்ன பேசுறாருன்னு கேட்டா, கௌரவத்தை பத்தி பேசும்போது, நற்கீர்த்தி என்று பேசும்போது அவர் எதை பத்தி பேசுறாருன்னா, பணத்தோட அதை ஒப்பிடுறாரு. பொன் வெள்ளி திரளான ஆஸ்தி இதெல்லாம் பேசுறாரு. இதுல ஒரு முக்கியமான கருத்து வெளியே வருது. ஒரு மனுஷன் வந்து தன்னுடைய வாழ்க்கையில கனத்தையும் மகிமையும் மேன்மையும் அடையிறதுக்கு அவன் போராட்டம் ஜெயமா முடியணும்னா அவன் ஞானமா இருக்க வேண்டிய முதலாவது பகுதி தன்னுடைய பணத்தையும் பொருளையும் எப்படி கையாளுகிறான் என்பதுல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். அவனுடைய பணமும் பொருளும் எப்பாலும் கையாளப்படுகிறது அதுல கேர்ஃபுல்லா இருக்கணும். எப்படி நான் சம்பாதிக்கிறேன், எப்படி செலவழிக்கிறேன், எப்படி சேர்க்கிறேன், அதை பொறுத்துதான் அவனோட லைஃப் வந்து விக்டோரியஸா இருக்குமா அல்லது அவன் லைஃப் வந்து பெரிய டிஃபீட்ல போயிடுமா அப்படின்றது வந்து முடிவில் தெரியும். உலக அளவில் கூட நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் தனக்கு கிடைக்கிற பணத்தை எப்படி சம்பாதிக்கிறான், எப்படி செலவழிக்கிறான், எப்படி சேர்க்கிறான் என்பதை வைத்துதான் அவன் இந்த பூமியில கௌரவமா வாழப்போறானா அல்லது கனவீனமா வாழப்போறானா அப்படின்றது அடிப்படையாக கொள்ளப்படுது. பணத்தை எப்படி கையாளுறோம் பாருங்க. நம்ம வந்து வாழ்க்கையின் அடிப்படை தேவைகள் சும்மா உயிர் வாழ்ந்தா போதும் அப்படின்னா ரொம்பலாம் வேலை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. உண்மைதான் அது. நீங்க பாத்திருக்கீங்களா, நமக்கு என்ன சாப்பாடு, என்ன ஒரு நாளைக்கு காலைல 2 இட்லி வேணும், மத்தியானம் ஒரு கைப்பொடி சோறு, ராத்திரி ஒரு பிரெட் டீ பிஸ்கட் இருந்தாலே போதும், உயிர் வாழ்ந்துடும், யாரும் சாக மாட்டாங்க. சில பேர் ஒரே ஒரு வேலை சாப்பிட்டுட்டே உயிர் வாழ்றாங்க. அதனால அது ஒரு பெரிய செலவு நீங்க பாத்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது. இப்ப தங்குறதுக்கு எவ்வளவு இடம் வேணும்னு கேட்டா நான் எப்பவுமே சொல்றது 6x2, இதுதான் நம்ம சைஸ். ராத்திரி படுத்து கண்ணை மூடிட்டோன்னா படுத்திருக்கிறது எம்எம் ஃபோமா பிளாட்ஃபார்மான்னு தெரியாது. புரியுதுங்களா, கண்ணை மூடிட்டீங்க வாய்க்குள்ள போகிறது கொசுவா என்னன்னே தெரியாது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வேற உலகத்துக்கு போயிடுவோம். படுக்கன்னு பார்த்தா 6x2. என்னதான் நீங்கள் கஷ்டப்பட்டாலும், என்னதான் நீங்கள் வேதனைப்பட்டாலும் ஒரு நேரத்துக்கு ஒரு ட்ரெஸ் தான் போட முடியும். இப்போ நம்ம தேவைன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ட்ரெஸ்ஸு, ஒரு ட்ரெஸ்ஸை வச்சே நிறைய பேர் ராத்திரி துவைச்சிட்டு திருப்பி அதே காய போட்டு போட்டுக்கிறவங்களும் இருக்காங்க. யூ கேன் சர்வைவ். பேசிக் நெசசிட்டிஸ் பார்த்தா பெரிய அளவில் நமக்கு ஒன்றும் தேவை ஒன்றும் கிடையாது. ஆனால் நம்ம ஏன் வந்து வீட்டை இப்படி கட்டணும் அப்படி கட்டணும், டிசைனாக கட்டுறோம், கரண்ட் ஆஃப் ஆச்சுன்னா வீடு என்ன அழகில் இருக்குன்னு யாருக்கு தெரியாது. ஆனால் எதுக்கு நம்ம அப்படி கட்டுறோம், எதுக்கு அப்படி வாங்குறோம், எதுக்கு டிசைன் பண்ணுறோம், எப்படி அலங்கரிக்கிறோம்னு கேட்டால் ஒரு கௌரவம் தான், வேற ஒன்றும் இல்லை. வர்றவங்க பார்க்குறவங்களாம் என்ன சொல்லணும், அழகாக இருக்க வீடு, ரொம்ப கௌரவமாக இருக்கு, அந்த ஒரு கௌரவத்துக்கு தான். துணி வாங்க போகிறோம், துணி எதுக்கு, உடம்ப மூடுறதுக்கு தான் துணி. கண்ணை மூடிட்டு போய் அப்பா ஏதாவது துணி எடுத்துட்டு வாப்பா அப்படின்னு தான் வாங்கி போடுறோம். அதை இப்படி போட்டு பார்க்குறோம், அவனே வர போட்டு காட்டுறான். நான் மதர்ஸா போயிருக்கேன், இந்த சகோதரிகளுக்கெல்லாம் ட்ரெஸ் வாங்கிருக்கு, அவன் போட்டு காட்டுறான், பாருங்க அம்மா உங்களுக்கு நல்லா இருக்கும்னு அவனே போட்டு காட்டிக்கிறான் நம்மகிட்டயே. அப்போது இது என்னன்னு கேட்டிங்கன்னா, எதுக்கு ஒவ்வொரு டிசைனாக பார்த்து நமக்கு செட் ஆகுமானு இது பண்ணால், ஒரு கௌரவம் தான், அதுலேருந்து ஒரு கௌரவம் கிடைக்கும், அவ்வளோதான். இட்ஸ் ஆல் அபவுட் ஹவ் யூ ஹேண்டில் மணி. இஃப் யூ ஹேண்டில் இட் ராங், எண்டு வந்து நம்மளுக்கு கனவீனமாயிடும். சரியாக ஹேண்டில் பண்ணோன்னா சரியான விதத்தில் நம்ம வெற்றியை பெறுவோம். கிறிஸ்தவ ஓட்டத்தில் கூட நான் ஏன் பணத்தை பற்றி பேசுகிறேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, ஆனால் பிசாசானவன் பாருங்கள் பணத்தை வச்சே ஒருவருடைய ஸ்பிரிச்சுவல் லைஃபை கூட அவன் டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு அதை பயன்படுத்த முடியும் அப்படின்றது வேதத்தில் இருக்குது. 3 சம்பவங்களை காட்டுறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4:8 வாசிப்பீங்களான்னா, ரட்சகராக இயேசு கிறிஸ்துவுக்கு அவன் கொடுத்த சோதனை என்ன சோதனைன்னு கேட்டிங்கன்னா, இந்த பூமியினுடைய ராஜ்யங்கள் எல்லாம் அவனுக்கு காமிச்சு, மகிமையெல்லாம் காமிச்சு, எனக்கு முன்னாடி வணங்குனீங்கன்னா போதும், எல்லாத்தையும் கொடுத்துறேன். அப்போ அவன் என்ன நம்புனான்னா, இந்த செல்வத்தையும் மகிமையும் பார்த்தா இயேசு என்னுடைய வணங்கிடுவார்னு அவன் நம்புனான். எவ்வளோ பெரிய வேலையை செஞ்சான் பாருங்க, வெறும் பணத்தையும் பொருளையும் ஆஸ்தியும் வச்சு எவ்வளோ பெரிய கேம்பிள் பண்ணாம பாருங்க, ஹி ஜஸ்ட் கேம்பிள்ட். நீங்கள் அதே போல மத்தேயோ 19:22 வாசித்தீங்கன்னா, ஒரு ஐஸ்வர்யமான வாலிபன் இயேசுவிடத்தில் வருகிறான், நித்திய ஜீவனை சுதந்திரிக்க என்ன வேணும், என்ன செய்யணும்னு கேட்டால், நியாயப்பிரமாணத்தெல்லாம் கை கொள்ளுன்றார், சின்ன வயதுலேருந்தே கை கொழுந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அப்படியா, அப்போ நித்திய ஜீவன் தானே உனக்கு வேணும், உனக்கு இருக்கிற ஆஸ்தியெல்லாம் வித்துட்டு தரித்திரம் கொடுத்துட்டு ஏன் பின்னால வான்னு சொல்லுங்க. அவன் துக்கத்தோடே போய்விட்டான்.
உடனே இயேசு சொல்றாரு, ஐஸ்வர்யமான்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதா இருக்கிறதுன்னு சொன்னார். அப்போ பிசாசானவன் பணத்தை வச்ச ஒரு மனுஷனை நித்திய ஜீவனுடைய ஆசையை கூட வெறுத்துறபடி பண்ண முடியும் அவனால, புரியுதுங்களா? பணத்தை காமிச்சு பணமா நித்திய ஜீவனான்னு கேட்டா ஒரு மனுஷன் என்ன செய்ய முடியும்னா, நித்திய ஜீவனே வேணாம் பணம் இருந்தா போதும்னு போகக்கூடிய சோதனைக்கு அவன் பணத்தை பயன்படுத்த முடியும். இன்னொரு சம்பவம் சொல்லணும்னா, லூக்கா 8:14 வாசிக்கும் போது, மிக வலிமையான வல்லமையான தேவனுடைய வார்த்தை விதையாக நிலத்தில் விழும்போது வேதம் சொல்லுகிறது, ஐஸ்வர்யத்தின் மயக்கம் அதை அவித்து போட்டதுன்னு. வசனமே வளர விடாம ஒரு மனுஷனை தடுக்கிறதுக்கு எதுக்கு முடியும்னு கேட்டா பணத்துக்கு முடியும். அதனால இந்த பணத்தை ஒரு மனுஷன் சரியா கையாள தெரியலன்னா அவன் விசுவாச வாழ்க்கையிலே ஒரு தோல்வி வந்துடும். ஹி கேன் லூஸ். வேதத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் பணத்தினாலேயே விழுந்து போனவங்க, தோற்று போனவங்க, அவங்க வாழ்க்கை கெடுத்து கொண்டவங்க பெரிய பட்டியலா இருக்கிறாங்க. பிலேயாம் அநீதத்தின் கூலியை விரும்பினான் போட்டிருக்கு. ஆகான் பாபிலோனிய சால்வையின் மேல், பொற்பாழத்தின் மேல் ஆசை வைத்து தன்னையும் தன் குடும்பத்தையுமே கெடுத்துட்டான். கேயாசி பணத்து மேல ஆசை வச்சு குஷ்ரோகியா வெளியே போனான். யூதாஸ் இஸ்காரியோத் 30 வெள்ளிக்காசுக்கு இயேசுவையே காட்டி கொடுத்து நான்கு கொண்டு கடைசி செத்தான். அனனியா சபீராள் பணத்துல அவங்க கையாளுற விதம் சரியா இல்லாம கடைசியில ரெண்டு பேரும் மறிச்சு போயிட்டாங்க. அப்போ நம்ம பணத்தை சாதாரணமாக எடுத்துட முடியாது. பிசாஸ் அதை ஒரு டூலாக பயன்படுத்தி ஒரு மனிதனுடைய வெற்றி உள்ள ஜெயமுள்ள வாழ்க்கையே அதை வைத்து அவன் தீர்மானிக்க முடியுன்றதை மறந்துடாதீங்க. அப்போ ஒரு மனுஷனுக்கு வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை, கனமுள்ள வாழ்க்கை முடியணும்னு அவனுக்கு ஞானம் தேவை. அந்த ஞானம் முதல் எதுக்கு தேவைன்னா, என் பணத்தை சம்பாதிக்கிறக்கும் என் பணத்தை சேர்க்கறக்கும் என் பணத்தை செலவழிக்கிறக்கும் ஆண்டவர் எனக்கு ஞானத்தை தாரும். இதில் நான் ஞானம் பெறாமல் இருந்தால் பிசாசனுடைய சோதனைக்குட்பட்டு இதனாலேயே நான் கனவீனமா என் வாழ்க்கையை முடிக்கிறதுக்கு, என் வாழ்க்கையினுடைய கௌரவத்தை கெடுத்துறதுக்கு, பிசாசினை சோதிக்கிறதுக்கு இது ஒரு கருவியாக மாற வாய்ப்பு உண்டு, வாய்ப்பு உண்டு. சபையானது நம்ம ஜெபிக்கணும், ஆண்டவரே பணத்தை சம்பாதிக்கிறதுல இன்னைக்கு ஞானத்தை தாரோம், பணத்தை சேர்க்கறதுக்கும் ஞானத்தை தாரோம், பணத்தை செலவழிக்கிறதுக்கும் எனக்கு என்ன பண்ணும், இதுல நான் ஞானம் இல்லாமல் போனா என் ஓட்டமே என்னவாயிடும், தோல்வியில் முடிஞ்சிடும், கௌரவம் இல்லாமல் போயிடுவேன். நான் சொன்ன அந்த பெரிய பட்டியலில் வந்து யாரெல்லாம் இருந்தாங்கன்னு கேட்டால், இயேசுவோடைய தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சீஷன் இருந்தான், அபிஷேகம் பண்ணப்பட்ட விசுவாசிகள் இருந்தாங்க, மற்றவர்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லவங்க இருந்தாங்க. கடைசி தங்க வாழ்க்கையை அழித்து போடுறதுக்கு பிசாசு அவங்ககிட்ட பயன்படுத்தினது என்னன்னா பணம். பணம் நம்ம எல்லாருக்குமே தேவை, பணம் இல்லாமல் உயிர் வாழ்றது கஷ்டம்தான். ஆனால் அந்த பணமே நமக்கு சோதனையா மாறாதபடி அதை கையாள்ற ஞானத்தை எனக்கு தாரும். அல்லேலூயா. அந்த பணத்தையே நமக்கு ஆசையா அவன் கொண்டு வந்து நிறுத்திட்டானா, எல்லாத்தையுமே அது வேற மாத்திட்டு போயிடுவான். மறைஞ்சுதான் இருக்கும், ஆனா எல்லாத்துக்கும் அது காரணமாயிடும். மறைஞ்சுதான் இருக்கும், எல்லா குடும்பத்தையும் கெடுத்து போட்டுரும். அது மறைஞ்சுதான் இருக்கும், விசுவாச கப்பலையே சேதப்படுத்திடும். இந்த பணத்தை கையாள்றதுக்கு ஞானத்தை தாரும். ரெண்டாவது, எதுக்கு நமக்கு ரொம்ப ஞானம் தேவை, கௌரவத்தை காத்துக்கொள்ள கௌரவமாக முடியிறதுக்கு எனக்கு ஞானம் தேவைன்னு கேட்டால், நீதிமொழிகள் 3:7, நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. ஃபர்ஸ்ட் ஐ சேட் யூ நீட் விஸ்டம் டு ஹேண்டில் மணி. செகண்ட், யூ நீட் விஸ்டம் டு ஹேண்டில் யுவர் மிஸ்டேக்ஸ். நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்கிற தவறுகளை கையாள்றதுக்கு ஞானம் நமக்கு தேவை. தவறு செய்யாதவங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் யாருமே இல்லை. வேதம் சொல்லுது எல்லாம் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானார்கள் வாசிக்கிறோம். வேதத்தில் உள்ள கதாபாத்திரங்களை எல்லாரையும் படித்து பாருங்களேன். ஆதாம் துவங்கி படித்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலரை தவிர, உதாரணமாக ஆபேல் போன்றவர்களை தவிர கரையற்றவர்கள்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு. அப்படி வந்து ஏன் அவங்க மேலே அந்த குற்றமோ கரையோ இல்லாமல் இருக்குன்னா, பொதுவாக நீங்கள் படிச்சீங்கன்னா அவங்கள பற்றி பெரிய சரித்திரம் இல்லை, ரெண்டே வரியில் அவங்க சரித்திரம் முடிஞ்சிருச்சதுனால அவங்க குறை எழுதல ஆண்டவர், அவ்வளோதான். மற்றபடி அவங்க லைஃப்பை ஃபுல்லாக எழுதியிருந்தாருன்னா அதில் என்ன இருந்திருக்கும், குறை. தேவனுக்கே நண்பனை போல இருந்தான் ஆபிரகாம், அவன் லைஃப்பில் ஒரு குறை இருந்துச்சு, விழுகை இருந்துச்சு. என் இருதயத்துக்கேற்ற மனுஷன் உள்ளத்தில் உள்ளபடிலாம் செய்வான்னு தாவீதை பற்றி சொன்னார், அவன்கிட்ட ஒரு குறை இருந்துச்சு.
அப்போஸ்தலாகிய யோவான் எழுதும்போது சொல்லுவார், 1 யோவான் 1:10, நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களாக இருப்போம், அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. அப்போ அப்போஸ்தலன் இப்பொழுது நாம்னு சொல்லி தண்ணியை சேர்த்துக்கிறாரு. குற்றமற்றவன் யாருமே கிடையாது. ஒருவன் தன்னை குற்றமற்றவன் நினைச்சிட்டா அதான் பெரிய குற்றம். We all have sinned. We all do mistakes. Sometimes we look for a perfect husband, perfect wife, perfect son, perfect daughter. அப்படிலாம் ஒன்று கிடையவே கிடையாது. Everybody comes with their own imperfections. எல்லாருக்குள்ளேயும் ஒரு குறை இருக்கு. என்ன அந்த குறை என்ன யாரும் பார்க்கல, அதான் பிரச்சனை. அது என்னைக்கு உனக்கு வெளியே வரும். There's no perfect pastor. There's no perfect believer. Everybody falls, fails, falters. They fall. எல்லாருக்குள்ளேயும் ஒரு தடுமாற்றம், ஒரு பலவீனம் இருக்க தான் செய்யுது. ஆனால் தவறே செய்யாமல் வாழணும்னு நினைக்கிறது நல்ல எண்ணம் தான். ஆனால் அனைவர்கள் அப்படி வாழ முடியாது. குற்றங்கள் வரதான் செய்யும். ஆனால் நடந்த தவறுகளை எப்படி கையாளணுன்றதுக்கு ஞானம் மட்டும் பெற்றுட்டோன்னா நாம் இரக்கத்தை பெற்றுருவோம். அல்லேலூயா. தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைவான். அவைகள் அறிக்கை செய்து விட்டுக்கிடுவனோ இறக்கணும். பாவமே செய்யாதவன் வாழ்வடைவான் போடல. பாவத்தை செய்துட்டேன் ஆனால் மறைக்கலை. பாவம் பண்ணிட்டேன் ஆனால் அறிக்கை செஞ்சிட்டேன், அதை விட்டுட்டேன், அதை சரியாக கையாண்டேன். அவன் இரக்கத்தை பெறுவான், அவன் கனத்தை பெறுவான். கர்த்தர் நமக்கு ஞானத்தை எதுக்கு தரணும்னா, ஆண்டவரே என் தவறுகளை நான் சரியாக கையாள்றக்கிறப்ப தர. ஏன் தவறுகளை மாத்திரம், மற்றவருடைய தவறுகளையும் கையாள்றதுக்கு பலனும் ஞானத்தையும் தாரும். இதை கேட்டு பாருங்கள். நிச்சயமாக நான் சொல்கிறேன், நம்ம ஓட்டத்தின் முடிவில் நல்ல போராட்டம் போராடி நான் பெரிய கணத்தை சம்பாதிச்சேன்னு சொல்றது கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அப்போ யாருக்கு இந்த கணம், இந்த கிரீடம், இந்த பரிசு, நல்ல போராட்டம் என்ற முடிவு யாருக்கு வரும் என்று கேட்டால், ஞானம் உள்ளவன் கணத்தை பெறுவான், கீர்த்தியை பெறுவான். எனக்கு இந்த ஞானத்தை தாங்க ஆண்டவர். எத்தனை முறை நம்முடைய வாழ்க்கையில் நாம் இந்த கௌரவத்தை இழப்பதற்கே காரணம் வந்து நம்முடைய மதியினம் அப்படின்றது எவ்வளோ உண்மை. அந்த டைமில் நான் அதை பேசிட்டேன், தெரியாமல் பேசிட்டேன், தெரியாமல் நான் அதை ஒத்துக்கிட்டேன், தெரியாமல் செஞ்சிட்டேன், தவறாக நான் பேசிட்டேன், தவறாக செஞ்சிட்டேன், தவறாக நான் இடம் கொடுத்துட்டேன், தவறாக நான் முடிவெடுத்துட்டேன். அதோட விளைவு என்னன்னு கேட்டால், என் வாழ்க்கையில் ஒரு அவமானத்தை நான் சந்திக்கிறேன். ஒரு தலைகுனிவு எனக்கு வந்துருச்சு. அவங்கள பார்க்கும்போது எனக்கு ஒரு வெட்கம் வருது. இதில் தவறாக நான் செஞ்சிட்டேன் ஆண்டவரே. என் பணமாக இருக்கலாம், என் தவறுகளாக இருக்கலாம், அதை சரியாக நான் கையாளுறதுக்கு எனக்கு ஞானத்தை தாரும். அதனால் நான் கௌரவத்தை பெறுவேன். அதில் முடிவு என்னென்னா, நல்ல போராட்டத்தை போராடுவேன். ஹல்லேலூயா. கர்த்தாவே எனக்கு ஞானத்தை தாரும். ஒரு அருமையான ஒரு சரணம் ஒன்று உண்டு, ஞானமற்றவன் நானே ஞானத்தை தாரும் தேவா அப்படின்னு பாடுவோமா? ஞா

ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாரும், எனக்கு கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு ரிசோர்ஸ், இட் கேன் பி மணி, டைம், ஆர் எனி திங், எனக்கு கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு சௌகரியங்கள், பலன்கள், சத்துவங்கள் கரெக்டாக பயன்படுத்தின ஞானத்தை தாரும். அதனுடைய முடிவு எனக்கு கௌரவமாக முடியணும். ஆண்டவரே என் வாழ்க்கையில் நான் செய்கிற தவறுகளை சரியாக கையாள்றதுக்கு எனக்கு கிருபை தாரும். தவறான கையாண்டுட்டேன்னா அந்த தவறே என் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு அவமானமா மாறிடும். நம்முடைய தேவன் மாத்திரம் நம்முடைய தவறுகளை கரெக்டாக கையாண்டோம்னா நிச்சயமா நம்முடைய தவறுகளை தாண்டியும் நாம் கௌரவத்தோடு வாழ கர்த்தர் இழந்ததையெல்லாம் திரும்ப தர வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் பொதுவாக சொல்ற காரியம், செவன் வேஸ் வி ஹேண்டில் அவர் மிஸ்டேக்ஸ் ராங்லி அப்படின்னு சொல்லுவேன். ABCDEFG சொல்லுவேன். என்ன எழுதிக்கிட்டு உங்களுக்கு பிரயோஜனத்துக்காக. நம்பர் ஒன், த ஃபர்ஸ்ட் வே, தவறாக நம்ம மிஸ்டேக்ஸை ஹேண்டில் பண்ணுறது, தவறு செஞ்ச பிறகு தவறாக அதை நடத்துறது என்னன்னு கேட்டால், ஆக்ட் ஆஸ் இஃப் நத்திங் ஹேப்பன். ஏ ஃபார் ஆக்ட் ஆஸ் இஃப் நத்திங் ஹேப்பன். ஒன்றுமே நடக்காதது போல் ஒரு சாடனை போட்டு ஒரு நாடகம் போடுறது, ஆக்ட் ஆஸ் இஃப் நத்திங் ஹேப்பன். ஏ பி பிளேம் கேம், பிளேம் அதர்ஸ். நான் இல்லை அவங்க தான், நான் இல்லை சர்ப்பம் தான், நான் இல்லை ஏவாள் தான், பிளேம். சி கவர் அப், முழுவதுமாக மறைச்சிடுறது. மோசே எகிப்தியனை கொன்று அப்படியே புதைச்சி மூடி மறைச்சிட்டான், எல்லாம் ஒன்றுமே தெரியாதுன்னு நினச்சிட்டான், ஆனால் எல்லாரும் தெரிஞ்சிருச்சு கடைசியில். கவர் அப். டி டினாயா, நான் செய்யவே இல்லைன்னு சாதிக்கிறது. அனனியா சப்பிரால், இவ்வளோதான் விற்றீங்கன்னா அவ்வளோதான் விற்றோம், ரெண்டு பேர் சேர்ந்துக்கிட்டு டினை பண்ணுறாங்க. Wrong way of handling mistakes. E, evidence removal. அதுடைய சாட்சிகளை கலைக்க ட்ரை பண்ணுறது, அதுடைய ஆதாரங்களை கலைக்கிறது. தாவீது இதை செய்தான். பத்சேபாலோட தவறை செஞ்சுட்டு அந்த சாட்சியை கலைக்கிறதுக்கு உரியாவை கொன்று போட்டான். அவன் நினச்சான் அவனை எடுத்துட்டோன்னா நம்ம என்ன பிரச்சனை வந்தாலும் ஹேண்டில் பண்ணிக்கலாம். F, fighting with the questioners. நம்மகிட்ட கேள்வி கேட்கிறவளோடு சண்டை போடுவாது, போராடுவாது. அந்த பரிசேயர்கள் அந்த குருடா இருந்து சுகமானவனை வந்து கேள்வி கேட்க வரும்போது, அந்த இயேசு தான் என்ன சுகமாக்குனாரு, நீங்கள் வேணா அவரை போய் பாருங்கன்னு சொன்ன உடனே, நீயே பாவத்தில் பிறந்தவன், நீ எங்களுக்கு புத்தி புத்தி சொல்றியா அப்படின்னு கேள்வி கேட்ட வேண்டிய திரும்ப போராடுறது. சில பேர் இப்படி செய்வாங்க. ஏழாவது வந்து கோ ஆஃப்டர் த மெசஞ்சர். யார் நமக்கு சுட்டி காட்டினாங்களோ அவர்களையே தீர்த்து கட்டணும்னு நினைக்கிறது, அவர்களையே அழிக்கணும்னு நினைக்கிறது. இது வந்து ஏரோது செய்தான். நீ பாவம் செய்தாய், உன் சகோதரன் மனைவியை வைத்திருக்கிறான், உடனே காரணத்தை வெயிட் பண்ணி அவனை சிறையில் அடைச்சி வச்சு நேரம் வரும்போது அவனை சிறைச்சேதம் பண்ணியே கொண்டு போட்டான். அவன் கட்டின மனைவியும் அதுதான் செய்தார். நீ எனக்கு குற்றமாக சொன்ன, உனக்கு காலி பண்ணுறேன் பார். ஸோ இது என்னதான் செய்தாலும் சரி, ஒருவேளை நான் சொன்னது போல் ஒன்றுமே நடக்காதது போல் நம்ம நாடகம் ஆடினாலும், நான் இல்லை அவங்க தான் காரணம்னு மற்றவங்க மேலே பழியை நம்ம சுமத்தினாலும், செய்யவே இல்லைன்னு மொத்தமாக செய்ததை வந்து நம்ம மொத்தமாக மூடி மறைச்சாலும், செய்யவே இல்லைன்னு சாதிச்சாலும், அல்லது அதனுடைய எல்லா தடயங்களை போய் நம்ம அழிச்சிட்டு இனிமேல் யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு நினச்சாலும், ஒருவேளை நம்மோடு போராடுகிறவர்களோடு நம்ம போராடி அவர்களுக்கு எதிர்கேள்விகளை கேட்டு அவர்களை வாய் அடைக்க ட்ரை பண்ணாலும், அல்லது கடைசியாக நம்மளை குற்றம் சுமத்துறவனே காலி பண்ணணும்னு நினைக்கும் போது கூட, குற்றம் குற்றம் தான், அதுலேருந்து வெளியே வர முடியாது. என்னதான் ஆதாம் ஏவாள் ரொம்ப அழகாக மூடி மறைச்சு பழி சொல்லி ஒன்றுமே நடக்காத மாதிரி உட்காந்துருந்தாலும், தேவ பிரசன்னத்தில் எல்லாம் மறைவிடமும் வெளியரங்கமாய் மாறிடுச்சு. அந்த பாவத்தில் விடுதலை கிடைக்கல, அவங்களுடைய எந்த பிரயாசமும் பலன் கொடுக்கல. கர்த்தாவே என்னுடைய தவறுகளை கையாள்றதுக்கு எனக்கு ஞானத்தை தாரும், அதை கேட்கணும் நம்ம ஆண்டவர்கிட்ட. அப்படி கேட்போமானா கர்த்தர் நமக்கு தயவாக கிருபை தருவார். அல்லேலூயா. அப்போ நல்ல போராட்டம்ன்றது, முதல் போராட்டம் என்ன போராட்டம் சொன்னேன், ஓட்ட பந்தயத்தில் போடுற போராட்டம். அந்த போராட்டம் எதுக்காக போராடுறாங்க, கனத்திற்காக சொல்லுங்க, எதற்காக குழப்பிட்டனோ இல்லை. சரி, முதல் போராட்டம் என்ன போராட்டம், ஓட்ட பந்தயத்தில் போராடுகிறார்கள் பார்க்குறோம். எதுக்காக போராடுறாங்க, கனத்துக்காக, கிரீடத்துக்காக, கனத்துக்காக. அந்த கனம் கிடைக்கணும்னா என்ன தேவை,
ஞானம் தேவை. எதுல ஞானம் தேவை? பணத்தை கையாள ஞானம் வேணும், தவறுகளை சரியா கையாள்றதுக்கு ஞானம் வேணும். புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். முதல் போராட்டம் இது. ரெண்டாவது ஒரு போராட்டம் இருக்கு. அது என்ன போராட்டம்னு கேட்டா, 1 கொரிந்தியர் 15:32 கடைசி பகுதியில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், நான் எபேசுவிலே துஷ்ட மிருகங்களுடனே போராடினேன் என்று மனுஷர் வழக்கமாய் சொல்லுகிறேன். துஷ்ட மிருகங்களோட போராடுகிறேன், ஃபைட்டிங் வித் வைல்ட் அனிமல்ஸ், துஷ்ட மிருகங்களோடு போராடினேன். முதல் போராட்டம் ஓட்டப்பந்தயத்தில் போராடுறது, மல்யுத்தத்தில் போராடுறது, இதெல்லாம் எதுக்குன்னா முடிவில் எனக்கு கௌரவம் கிடைக்கணும், கிரீடம் கிடைக்கணும், எனக்கு மரியாதை கனம் கிடைக்கணும், அதுக்காக போராடுறது. ஆனால் அந்த துஷ்ட மிருகத்தோட போராடுறதுக்கு பாருங்க, இட்ஸ் நாட் அபவுட் யுவர் ஆனர், இட்ஸ் அபவுட் யுவர் லைஃப். யுவர் லைஃப் இஸ் அட் ஸ்டேக். துஷ்ட மிருகங்களோட போராடுறவன் தன் உயிரை காத்துக்கொள்ளணும்னு போராடுவான். இல்லை, ஒரு முறை எங்கள் ப்ரொஃபஸர் ஒருத்தர் எங்கள் கிளாஸில் ஒரு வேடிக்கையாக ஒரு கேள்வி கேட்டார். ஒருவன் எழுப்பி கேட்டார், உன்னால் எவ்வளோ வேகமாக ஓட முடியும்னு கேட்டார். நான் சொன்னேன், சார் அப்படிலாம் ஓட முடியாது சார். இல்லை எவ்வளோ ஓடுவேன் அப்படின்னு கேட்டார். தெரில சார், ஒரு 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடுவேன் நினைக்கிறேன் அப்படின்னு. இன்னொருத்தர் கேட்டார், யார் இங்கே வேகமாக ஓட முடியும்? உடனே ஒரு 7 மணி தான் அவன் சொன்னான், 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் என்னால் ஓட முடியும். ஏன்னா அவன் உண்மையாகவே ஓடுகளை அந்த இது அந்த வீரர், தடகள வீரன், 40 கிலோமீட்டர் சொன்னால் அவ்வளோதான் மேக்ஸிமம், அவ்வளோதான் சார் ட்ரை பண்ணுங்க, அதுக்கு மேலே ஓட முடியாது. அவர் கேட்டார், உன்னை ஒரு புலி வரட்டுச்சுன்னா இவ்வளோ வேகமாக ஓடுவேன்னு கேட்டார். நான் நம்புகிறேன் இந்த 20 ஓடுறவங்க கூட 80 ஓடுவான். ஏன்? இது வந்து கனத்துக்காக, பரிசுக்காக, பதக்கத்துக்காக ஓடுற ஓட்டம் இல்லை, உயிரை காப்பாற்றுறதுக்கு. விட்டிங்கன்னா முடவன் கூட ஓடி போயிடுவான். ஏன்? It's all about your life. You see, when you fight with the beasts, jeevana kaathukonum uyira kaathukonum nammode enga irundha and adrenaline rush varumne theriyadhu illa sila per balliya paathu odra ootatha paakaname enna ootam oduvaangala appo singa vandu puli vanduchuna avladhaan kaal valikku solra aal kuda mutti valiyila oru nimshathila idu polilam parande odirum illa ena it's about your life. பவுல் சொல்றாரு, நம்ம கணத்துக்காக மாத்திரம் போராடிட்டு இருக்கிற ஒரு போராட்ட வீரரா நம்ம சபையில் இருக்கக்கூடாது. அட்டாக் வந்து நம்ம லைஃப் மேலே இருக்கு, நம்ம வாழ்க்கையே ஆபத்தில் இருக்கிறதுனால நீங்க துஷ்ட மிருகங்களோட போராடுற மாதிரி போராடணும்னு சொல்றாரு. அவர் வேதத்துல வந்து இந்த துஷ்ட மிருகங்களை பத்தி எழுதும்போது 2 மிருகங்களை அவர் குறிப்பிடுறாரு. முதல் மிருகம் 2 தீமோத்தேயு 4:17, சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன் முடிக்கிறார். இப்போ முதல்ல அவர் காண்பிக்கிற ஒரு துஷ்ட மிருகம் என்னன்னு கேட்டால் சிங்கம். இந்த சிங்கத்தின் வேலை என்ன அப்படின்னு கேட்டால், 1 பேதுரு 5:8-9 வாசித்தால் பேதுரு சொல்லுகிறாரு, தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளி ஆகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ வென்று வகை தேடி சுற்றி திரிகிறான். விழுங்கிறதுக்கு தான் வருகிறான். அந்த சிங்கம் வந்து விளையாடுறதுக்கு இல்லை, விழுங்குறதுக்கு இருக்கு அப்படின்றார். எப்படி விழுங்கும் அந்த சிங்கம் அப்படின்னு கேட்டால், அது எதுக்கு அடையாளமாக இருக்கு என்று கேட்டால், சங்கீதம் 17:12 வாசித்தால், பீறுகிறதற்கு ஆவல் உள்ள சிங்கத்துக்கும் மறைவிடங்களில் பதிவு இருக்கிற பால சிங்கத்திற்கும் உப்பாய் இருக்கிறார்கள்னு போட்டிருக்கு. அப்போ இந்த பால சிங்கம் அது வந்து போராடி நம்மளை விழுங்குறதுக்கு வரும்போது எப்படி வரும்னு கேட்டால், மறைவிடங்களில் இருந்து தான் அது வந்து ஒருவன் அட்டாக் பண்ணும். அப்போ நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்முடைய ஜீவனுக்கு விரோதமாக போராடுற ஒரு போராட்டம் இருக்கு. அந்த போராட்டத்தில் முதல் போராட்டம் சிங்கத்தோட போராடுற போராட்டம். அந்த போராட்டம் எப்படிப்பட்டதுன்னு கேட்டா, நம்முடைய மறைவான வாழ்க்கையின் பகுதிகள் இருக்கு பார்த்தீங்களா, சீக்ரெட் லைஃப், அங்க இருக்கிற போராட்டம். சிங்கம் எப்பவுமே மேட்ல நின்றுக்கிட்டு நான் வந்துட்டேன், யாராவது வரீங்களா சாப்பிடலாமா அப்படின்னு கேட்காது. அது என்ன பண்ணோம்னா, மறைஞ்சிருந்து ஒளிஞ்சிருந்து இங்கே எதுவுமே இல்லைன்னு நினச்சிட்டு ஒரு மான் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கோம். அது நினையாத நேரத்தில் வேகமாக போய் என்ன பண்ணிடுவோம், கப்பிடும். பிசாசானமனும் நம்மளை நிறைய வேளையில் நம்முடைய மறைவான வாழ்க்கைகளில் பெரிய ஒரு அட்டாக் அவன் கொண்டு வரணான்றது உண்மை. இப்போ வெளியரங்கமாக பாருங்கள், ஒரு சர்ச்சுக்கு வந்துட்டோம், ஒரு ட்ரெஸ்ஸை போட்டோம், பைபிள் எடுத்துட்டோம், நோட்ஸ் எடுத்துக்கிட்டோம், ஆராதிக்கிறோம், பிரசங்கம் கேட்குறோம், மற்றவங்களோட உட்காந்துருக்குறோன்னும் போது நம்மளுக்கு பெரிய சோதனைலாம் வராது.
சோதனையே வந்தா கூட ஊருக்கு பயந்துட்டு கூட்டத்துக்கு பயந்துட்டு பேசாம இருப்போம் இல்ல, அமைதியா இருப்போம், நமக்கு அந்த அந்த எந்த பிரச்சனையும் வராது. ஆனா அநேக நம்ம தனி அறைகள்ல தனியா யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் நிறைய பேர்ல வி ஸ்ட்ரகிள் அண்ட் ஃபைட். ஏன்னா அவனுக்கு தெரியும் இவனை தனியா கொண்டு போயிட்டா இவன் என்ன பண்ணலாம், அவனை கொன்று போடலாம், விழுங்கி போடலாம். அவர் சொல்றாரு உன் மறைவிடங்களை பற்றி கேர்ஃபுல்லா இரு. அதனால தான் தாவீது சொல்லும் பொழுது 17:12 மன்னித்து கொள்ளுங்கள், 19:12 வாசிக்கும் போது மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். என்ன குற்றங்கள்? மறைஞ்சிருக்கும் போது நான் செய்கிற குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். எபேசியர் 5:11-12 வாசித்தால் கனியற்ற அந்த அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். கனியற்ற அந்தரங்க கிரியைகளுக்கு, அந்தகார கிரியைகளுக்கு, ஒர்க்ஸ் இன் டார்க்னஸ், அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். அடுத்த வருஷம் சொல்றாரு 12 அவைகளால் அவர்களால் ஒளிப்பிடத்தில் செய்யப்படும் கிரியைகளை சொல்லுகிறதற்கும் அவலட்சணம் அவமானமா இருக்கே அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த கிரியைகள் எங்க செய்யப்படுதுன்னா அந்தரங்கத்துல, ஒளிப்பிடங்கள்ல. பிசாசானவன் நம்மளை நிறையவில் பயங்கரமா தாக்கி நம்மளை வந்து இட் கேன் பி எனி திங், இட் கேன் பி எ பேட் தாட், எ பேட் ஹேபிட், இட் குட் பி டிப்ரெஷன், எனி திங். நம்ம தனியாக இருக்கும் போது தனியாக வந்து ஒளிப்பிடங்களை வந்து நம்மளை விழுங்கலான்னு வருவான். அவர் சொல்கிறார் எதிர்த்து நில்லுங்க, துஷ்ட மிருகங்களுக்கு விழுந்துடாதீங்க. இந்த சிங்கம் நம்மை விழுங்க பார்க்குது ரகசிய இடங்களில். ஆனால் நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது, கர்த்தருக்குள்ள நமக்கு ஒரு பெரிய ஜெயம் இருக்குது, நம்ம விசுவாசிக்கிறோம். தேவன் நம்ம ஜெயங்குள்ள பண்ணுகிறவர், ஆமேன். ஏனென்றால் எபிரேயர் 11:33 வாசித்தா அவர்கள் சிங்கத்தின் வாயை அடைத்தார்கள்னு போட்டிருக்கு விசுவாசத்தினால. அப்படிதான் வசனம் சொல்லுது, சிங்கத்தின் வாயை அடைத்தார்கள் விசுவாசத்தினால். அதை செய்தாங்க. அப்போ அவர்களால் செய்ய முடியும், நம்மளால் செய்ய முடியும், விசுவாசத்தினால ஜெயிக்க முடியும், அந்தரங்க பாவங்களில் நம்ம விடுதலை பெற முடியும், ஜெயிக்க முடியும். அலேலூயா. ரெண்டாவது இன்னொரு துஷ்ட மிருகத்தை பற்றியும் பவுல் பேசுறாரு. அப்போஸ்தல நடபடிகள் 20:29-31 வாசித்தால் நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிய ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும், உங்களில் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். ரெண்டாவது அவர் என்ன பேசுறாருன்னா ஓநாயை பத்தி பேசுறாரு. இது ஒரு ரெண்டாவது துஷ்ட மிருகம், வைல்ட் பீஸ்ட்ஸ், வைல்ட் அனிமல்ஸ். அவர் சொல்ல இதோட நீங்க போராடணும், இந்த துஷ்ட மிருகங்களோட போராடின. அதில் வந்து இந்த சிங்கம் வந்து ரகசிய பாவத்துக்கு நம்மளை இழுக்கிற, ரகசிய குற்றங்களுக்கு, மறைவான பாவங்களுக்கு இழுக்கிற அடையாளமாக சிங்கம் பதிவிருந்து நம்மளை தாக்குறது. இந்த ரெண்டாவது ஓனாய் இருக்கு பாருங்க, இதுக்கு எதுக்கு அடையாளமாக இருக்குன்னு கேட்டால் மத்தேயு 7:15 நற்சகராக இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை, கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். இந்த ஓநாயை யாரோட ஒப்பிடுறாருன்னா கள்ள போதகர், கள்ள தீர்க்கதரிசி. அவர் சொல்றாரு இவங்க வெளியில பார்த்தா இவங்க வந்து ஓநாய் மாதிரியே தெரிய மாட்டாங்க, அதான் பெரிய பிரச்சனை. சிங்கம் வந்து சிங்கம் மாதிரியே வந்துடும், கர்ச்சிக்கிற சிங்கம்னு வர போட்டிருக்கு, அது சிங்கம் சிங்கம் மாதிரியே வந்துடும். அந்த ஓநாய் வந்து எப்படி வருமா, ஆட்டுத்தோல் போத்திக்கிட்டு வருமா. அதனால அவங்கள முதல்ல கண்டுபிடிக்கிறதே பெரிய சேலஞ்சு, கண்டுபிடிச்ச பிறகு அவங்க தப்பிக்கிறதும் பெரிய சேலஞ்சு. So it's a two-pronged affair to overcome them. ரொம்ப கஷ்டம் இது. அதனால தான் நிறைய பேர் வஞ்சிக்கப்பட்டவங்க தாங்க வஞ்சிக்கப்பட்டவனே அவங்களுக்கே தெரியாது. That's a problem. They don't know if they've been misled. சரியான பாதையில் இருக்கிறோம், நம்ம ஆட்டுக்குட்டியோட தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம்னு நினைப்பாங்க, பார்த்தா அது உள்ள ஃபுல்லாக ஓனாயாக இருக்கும். இந்த ஓனாய் எப்படி வேலை செய்யும், ஒரு கள்ள தீர்க்கதரிசி எப்படி வேலை செய்வான்றதுக்கு பைபிளில் 3 வார்த்தைகள் இருக்குது, அதை மட்டும் காட்டுறேன், விளக்க நேரம் இல்லை, பட் நீங்கள் நிதானிக்க முடியும் நான் நினைக்கிறேன். முதலாவது அவங்க என்ன செய்வாங்கன்னா அப்போஸ்தலர் நண்பர்கள் 20:29-30 வாசிக்கும் பொழுது அவர் இந்த ஓநாய்களை பற்றி பேசும்போது சொல்கிறாரு உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்வார்கள்னு போட்டிருக்கு. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வி கால் இட் ஆஸ் யூனோ த பர்சனாலிட்டி கிளவுட்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து தேவனுக்கு நேராக ஜனங்களை தள்ளணும், அவங்கள திருப்பணும் அப்படின்றத விட தங்களுக்கு பக்கம்தான் அவங்க வந்து இழுத்துக்கிட்டே இருப்பாங்க. என்னை பாரு, என்னோட பேசு, என்கிட்டே இரு,
என்னை ஃபாலோ பண்ணு, என்னையே நீ நேசி, என்னையே நீ நம்பியிரு அப்படின்னு தங்கள் பக்கமே அவங்கள வந்து இழுத்துக்கிட்டே இருப்பாங்க. இது ஒரு கள்ளத்திற்கு தேசனுடைய வேலை. அதில் நம்ம இனம் கணலாம். இவன் கர்த்தருக்கு பக்கத்தில் நம்ம இழுக்கிறத விட தாம் பக்கமே தன்னை இழுத்துட்டு இருக்காங்களே, தாங்க தான் ரொம்ப முக்கியஸ்தர் மாதிரி அவங்களையே அவங்கள பிரபலப்படுத்தி அவங்கள பற்றியே பேசி அவங்கள பற்றியே உயர்த்தி அவர்களுடைய வார்த்தை இல்லாமல் ஜபம் இல்லாமல் செய்யாமல் சொல்லாமல் ஒன்றுமே நடக்காதுன்றது போல ஒரு பிரம்மையை கிரியேட் பண்ணிடுவாங்க. டோட்டல் அவங்கள டிபெண்ட் பண்ண வச்சிருவாங்க. நீ ஜோம் பண்ணு சொல்லுவாங்க, என்கிட்டவா நான் ஜோம் பண்ணுறேன், நீ அதட்டி பிசாசை மேற்கொள்ள சொல்லுவாங்க, நீங்கவா நான் 30 நாள் உனக்காக ஜோம் பண்ணி உன்னை அதட்டுவேன் விரட்டுவேன். அப்போ அவங்க டோட்டல் கண்ட்ரோல்கள் அவங்களை கொண்டு வந்துடுவாங்க. தி ஆல்வேஸ் ட்ரா பீப்புள் ஆஃப்டர் தெம், தட்ஸ் த ஃபர்ஸ்ட் திங், தி ட்ரா பீப்புள் ஆஃப்டர் தெம். ரெண்டாவது ஒரு கள்ளத்திற்கு திசை வேலை என்னன்னு கேட்டால், யோவான் 10:12, ஓனாய் ஆடுகளை பீறி அவர்களை சிதறடிக்கும். செகண்ட் திங் த ஃபால்ஸ் ப்ராஃபிட் A false teacher will do is he will disperse people. எல்லாரையும் சிதறடிச்சிடும், ஒன்றா இருக்கவே விடவே மாட்டாங்க. இவங்களுடைய வார்த்தைகள்லாம் எப்படி இருக்கும்னா, பொதுவாகவே நீங்கள் பாருங்கள் சபைக்கு விரோதமாக தான் பேசுவாங்க. சபை கூடி வருதில் அவங்க விரும்ப மாட்டாங்க. அந்த சபைக்கு போகாதீங்கன்னு சொல்லுவாங்க, அங்கே கூடாதீங்க, இங்கே போகாதீங்க, அங்கே போகாதீங்க. They will disperse them. ஐக்கியத்தில் அவங்களால வேலை செய்யவே முடியாது. சமீபத்தில் நான் படித்தேன், ஒரு நம்ம நாட்டில் வந்து நிறைய காடுகள் இருக்குது, அந்த காடுகளில் சில புலிகள் கூட வாழுது, ஓப்பன் ஏரில் அது வாழுது, ஓப்பன் ஃபாரஸ்டில் வாழுது. ஆனால் அந்த ஃபாரஸ்ட்டில் வந்து நிறைய அந்த பழங்குடியினர் வந்து அனுதினமாக அவங்க வேலை செய்கிறதுக்கு தண்ணி எடுக்கிறது, அவங்க வயல்வெளி எல்லாமே அந்த ஃபாரஸ்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதுதான் அவங்க லைஃப்லிஹுட், வேறு எங்கேயும் போக முடியாது. அப்போ அவங்க எப்படி இந்த புலிகளோடு வாழ்கிறாங்க அப்படின்னு கேட்டால், அவங்க ஒரே ஒரு விதம் தான் அவங்க செய்தால் தப்பிக்க முடியுமா என்னன்னு கேட்டால், அந்த கூட்ட அந்த காட்டுக்குள்ளே போனால் தண்ணி எடுக்க, எதுக்கு போனாலும் கூட்டமாக தான் போவாங்க. தே நெவர் கோ அலோன். கூட்டமாக போனால் ஓனாக இல்லை, புலியே பக்கத்தில் வராதான், அவங்க பக்கத்தில் அண்டாதான். கூட்டத்தை பார்த்துச்சுனாலே அது பயந்துட்டு அந்த பக்கமே வராதான். ஆனால் தனியாக ஒருத்தன் மாட்டினா அது விடாது. இதே போல தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும், நீங்கள் ஒரு ஐக்கியத்தில் ஒரு கூட்டத்தில் இருந்தீங்கன்னா பிசாசு நெருங்க ரொம்ப பயப்படுவான். ஆனால் சிதர் அடிச்சிட்டான் அப்புறமா அட்டாக் பண்ணுறது ரொம்ப ஈஸி. தட்ஸ் இஸ் யூனோ தட்ஸ் இஸ் பிளாட். அவன் செய்கிற வேலையே அதுதான். அங்கே போகாத இங்கே போகாத சில பேர் இதே தான், என்னப்பா வீடியோ பார்த்துட்டு இருக்க வாரமெல்லாம் என்ன பார்த்துட்டு, அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, அவர் நல்லவர் இல்லை, இவர் நல்லவர் இல்லை, இவர் கெட்டவர், அவர் கெட்டவர், யாருமே கடைசியில் நல்லவன் இல்லை, நான் ஒருத்தன் தான் நல்லவன் அப்படி ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க. வந்துட்டு இப்போ நான் எங்கேயுமே சர்ச்சுக்கு போகிறதில்லை, யார் பேச்சையும் கேட்கறது கிடையாது, கர்த்தரே என் மெய்ப்பராக இருக்கிறார் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டு, தே நெவர் அட்டாச் தெம்செல்ஸ் வித் எனிபடி. நிறைய பேர் இந்த மாதிரி வழி விலகினவங்க கிறிஸ்தவ உலகத்தில் இருக்கிறாங்க. ஏன் பதில் நான் சர்ச்சுக்கு போகிறதில்ல, அது சரியில்லை, சரி அது சரியில்லை, இன்னொரு இடத்துக்காக போங்க, அதனால சர்ச்சுக்கே போகிறதில்ல. இப்போ எவனுமே சரியில்லை, எல்லாருமே பொல்லாதவன். அப்போ நீங்கள் எப்படி சரி, நம்ம அதை யோசிக்க மாட்டேங்கிறோம் பாருங்க. இப்போ நம்ம என்னமோ வாழ்க்கையில் தப்பே செஞ்சது இல்லையா, சரி ஒரு இடம் உனக்கு பிடிக்கலை, ஒரு இது ஒத்து வரல, கோ டு அன் அதர் பிளேஸ், ஃபைண்ட் அ ஃபெலோஷிப். நம்முடைய ரட்சகராக இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். இந்த உலகத்துக்கு வரும்போது வானத்திரும்பின் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னார். அவர் ஒரு ஆளே வந்து உலகம் முழுவதும் எவாஞ்சலைஸ் பண்ணியிருக்க முடியும் ஒரு நிமிஷத்தில், இல்லை அவ்வளோ வல்லமே அவர்கிட்ட இருந்துச்சு. ஆனால் வேதம் சொல்லுது 12 பேரை தெரிந்து கொண்டு தம்மோடு இருக்கவும் தமக்கு ஊழியம் செய்யவும் அவர்களோடையே சுற்றி திரிந்தார். தனியாக எப்போ இருந்தார்னு கேட்டிங்கன்னா, தேவனோடு பேசுறதுக்கு ஜெபம் பண்ணுறதுன்னு தனி, மற்றபடி அதில் கூட மருவமலையில் 3 பேரை தனியாக கூட்டு போயிட்டார். கெட்சமெண்ணி தோட்ட ஜபத்தில் கூட வேர்வை சிந்தி ரத்தமெல்லாம் வேர்வையாக வரும்போது கூட 3 பேரை கூப்பிட்டு கொஞ்சம் பக்கத்தில் உட்காருங்க, 1 மணி நேரம் என்னோட தரித்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனார். திரும்பி வரும்போது உயிர்த்தெழுந்து வரும்போது சீஷர்களை அழைத்து உலகமெங்கும் போங்க சுவிசேஷ் தருவீங்க. அவங்கள அனுப்பும்போது கூட 2 பேரை அனுப்பி விட்ருக்காரு. தனியாக மட்டும் போயிடாத, ஆபத்து உனக்கு. பவுலுக்கு ஒரு சீலா இருந்தார், பேதுருக்கு ஒரு யோமான் இருந்தார், பவுலுக்கு ஒரு பர்னபா இருந்தார். 2 பேராக தான் போயிருக்காங்க. பவுலுக்கு ஒரு தீமோத்தேயு.
ஏன் அப்படி இருந்தாங்கன்னு கேட்டால் அவங்களுக்கு தெரியும், தெர் இஸ் யூனிட்டி, தெர் இஸ் ஸ்ட்ரென்த் இன் யூனிட்டி. ஒருவன் 1000 பேரை துரத்துவான், ரெண்டு பேர் 10,000 பேரை துரத்துவாங்க. சில பேருடைய ப்ராப்ளம் என்னன்னு கேட்டால், தே கேன் நாட் பி இன் எனி ஃபெலோஷிப், தட்ஸ் அ ப்ராப்ளம். தே கே நாட் சர்வைவ். தே வாண்ட் டு பி த லீடர், தே வாண்ட் டு பி த டிசைபிள், தே வாண்ட் டு பி த டீச்சர், தே வாண்ட் டு பி த ஸ்டூடெண்ட். தட்ஸ் நாட் ஹவு லைஃப் ஒர்க்ஸ். கிறிஸ்டியன் லைஃபை பார்த்தீங்கன்னா, யூ நீட் ஃபெலோஷிப், யூ நீட் இட். நான் எப்பவுமே சொல்ற வசனம் தான், 2 தீமோத்தேயு 2:22, பாலியத்துக்கு எச்சங்களை விட்டு விலகி ஓடு, ஆனால் சுத்த இருதயத்தோடைய கர்த்தரை தொழுது கொள்ளவுடனே நீதி, விசுவாச, அன்பு, சமாதானம் ஆகியவைகளை அடையும்படி நாடு. யாரோட தான் கர்த்தரை தொழுது கொள்ளுகிற உடனே, யூ நீட் தட் கம்பெனி, யூ நீட் பீப்புள். நான் எப்பவுமே சொல்லுவேன், சில பேர் சொல்லுவாங்க எனக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை, எனக்கு எந்த வாழ்க்கையிலும் பிரச்சனை இல்லை. ஆமா, உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஒன்று, உங்களுக்கு 10 பேர் ஜெபிக்கிறவங்களுக்கு இருக்கணும், அல்ட நீங்கள் 10 பேருக்கு ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். ஐதர் பி எ கிவர் ஆர் அ டேக்கர். அந்த டைனமிக்ஸ் இருந்துகிட்டே இருக்கணும், அந்த டைனமிக்ஸ் இருந்துகிட்டே இருக்கணும். ஒன்று கொடுக்கணும், அல்ட வாங்கணும். கொடுக்கவும் மாட்டேன், வாங்கவும் மாட்டேன்னா தட்ஸ் நாட் லைஃப். ஏன் சபைக்கு கூடி வர்றோம் பாருங்க. இப்போ எல்லாருக்குமே வந்து வீட்டில் இன்டர்நெட் இருக்குது, ஏன் நீங்கள் அது ஆன் பண்ணாமல் இங்கே வரீங்க? லைஃப் எங்க இருக்குன்னா ஐக்கியத்தில் தான். வீட்டிலே உட்காந்து தனியாக உட்காந்து கேட்கவும் முடியும், பட் அது எல்லாரும் சேர்ந்து கூடி கேட்கறது, கூடி ஆராதிக்கிறதுல என்ன இருக்கு, அதில் ஒரு இன்பம். அல்லேலூயா, அதில் ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கு. எனக்கு தெரியும் இன்னும் கூட நிறைய பேருக்கு பயமும் போகலை, பிரச்சனைகளும் போகலை. இப்போ தான் கோவிட் முடிஞ்சதுன்னு பார்த்தா அடுத்த எதுவும் வந்திருக்குன்றாங்க, இன்ஃப்ளூயன்ஸான்னு ஒன்று சொல்கிறாங்க. பட் இதையும் பிரேவ் பண்ணிட்டு எல்லாம் வந்து உட்காந்துருக்கோம், என்ன வந்தாலும் இப்போ கோவிடே பார்த்தாச்சு, இது இடமா என்ன அம்மா அப்படின்னு எல்லாம் வந்து இப்போ வந்து உட்காந்துருக்கேன். ஏன் உட்காடுறோம்? நிறைய பேருக்கு வீட்டில் தனியாக உட்காந்த பிறகு சார், நிறைய பேர் எங்கேயாவது போயிடலான் இருக்கேன், தனியாக நான் நிறைய பேர் தனியாக மாட்டிக்கிட்டு ஜோபம் பண்ணவங்களாம் இருக்காங்க, ஆண்டவரே இந்த சிறையிருப்புலேருந்து விடுதலையாக்கும், பைத்தியமே பிடிக்குது. பிகாஸ் தட்ஸ் நாட் த வே காட் டிசைன்ட் அஸ். ஆதாமை உருவாக்கிட்டு ஆண்டவர் சொல்றாரு, மனுஷன் தனிமையாக இருப்பது, அது குடும்பத்துக்கும் பொருந்தும், தனி மனுஷனுக்கும் பொருந்தும், அது சபைக்கும் பொருந்தும், ஊழியத்துக்கும் பொருந்தும், எல்லாத்துக்கும் பொருந்தும். யூ கேன் நாட் சர்வைவ் அலோன், பி த பெஸ்ட் அலோன். யூ நீட் பீப்புள், யூ நீட் கம்பெனி. ஆனால் ஒரு கள்ளத்திற்கு தரிசி என்ன பண்ணுவான்னா, ஆட்டை போலவே வந்து பக்கத்தில் இருப்பான், தாம் பக்கம் அட்ராக்ஷனை வச்சுக்கிட்டு எல்லாரும் சிதறடிச்சு விட்டுருவான். ஏன்னா அவனுக்கு தெரியும் கூட்டம் இருந்தாலும் அட்டாக் பண்ண முடியாதுன்னு. ஸோ ஆல்வேஸ் டிஸ்பர்சஸ் த க்ரௌட். அண்ட் தனியாக மாட்டினான்னா இவர் நினைப்பார், தனியாக எனக்கு அவரோட ஒரு அப்பாயின்மெண்ட் கிடச்சிதுன்னு. அப்படியா, எதுக்கு அப்பாயின்மெண்ட்னா, கசாப்புக்கு தான் அப்பாயின்மெண்ட், அவ்வளோதான், உடனே கறி ஆக்கிடுவான். தட் இஸ் ஹவு தே அட்டாக். மூன்றாவது அவன் செய்கிற வேலை என்னன்னு கேட்டால், எசேக்கியேல் 22:27 வாசித்தால், இறை கவுகிற ஓநாய்கள் போல் இருக்கிறார்கள், அநியாயமாய் பொருள் சம்பாதிக்கிறதற்கு ரத்தம் சிந்துகிறார்கள், ஆத்துமாக்களை கொள்ளையிடுகிறார்கள். ரத்தம் சிந்தி கொள்ளையிடுவாங்க. இன் அதர் வேர்ட்ஸ், தே டிஸ்ட்ராய் பீப்புள் இன் தி எண்ட். People lose their identity, they lose their life, they lose their blood. அவங்களுடைய ஜீவனையும் ரத்தத்தையும் இழந்து போகிற அளவுக்கு அவங்கள முழுவதுமாக வழி விலக பண்ணிடுவாங்க. உங்களோட வாழ்க்கையை வந்து எப்பவுமே பாருங்க, அந்த ஒரு யூனிட்டியை நீங்கள் காத்துக்கணும். பாருங்க, சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமா இருக்கிறது. அங்கே தான் கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதத்தின் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். நம்ம அந்த ஒரு யூனிட்டியை விரும்பணும். பாருங்கள், அந்த போஸ்ட்ஃபுல் ஸ்பிரிட், ஈகோயிஸ்டிக்காக நம்ம இருந்தோம்னா யாரோடையுமே நம்ம கனெக்ட் பண்ணவே முடியாது. என்னை விட நல்லவன் உலகத்தில் ஒருத்தனும் இல்லை, என்னை விட பரிசுத்தமாக ஒருத்தனும் இல்லை, என்னை விட பெரியவன் ஒருத்தனும்னு நினச்சிட்டீங்க, நீங்கள் தனிக்காட்டு ராஜா தான். யூ கேன் நாட் சர்வைவ் வித் எனிபடி, யாரோடையும் உட்கார முடியாது. இந்த நினப்பு தவறான நினப்புலேருந்து வெளியே வரணும்.

பன்னெண்டு பேரை அவரே ஜோம் பண்ணி தேர்ந்தெடுத்தாராம். அதில் ஒருத்தன் காட்டி கொடுக்குறவன், ஒருத்தன் திருடன்னே சொல்கிறாரு. அவன் திருட அப்படி தெரிந்தெடுத்து ஜோம் பண்ணி தெரிந்தெடுத்ததுல இந்த இந்த சில தடவை நினச்சிக்கிட்டுவேன் நான், ரொம்ப பிரச்சனை வந்த ஆண்டவா நீங்கள் ஜோம் பண்ணி எடுத்ததுலேயே இப்படி இருக்குன்னா அப்போ நம்ம அதெல்லாம் பொறுத்துக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். ஒருவன் வந்து காட்டி கொடுத்துட்டு போவான், ஒருவன் மறுதளிப்பான், மற்றவெல்லாம் ஓடியாக போயிடுவான். ஆளைய காணும். ஆனால் இயேசு என்ன செய்தார்னா, இவங்களுடைய குறைகளை அறிஞ்சு கூடவே வச்சுருந்தார். எவ்வளோ காலம் உங்களோட நான் உட்காந்துருப்பேன் அப்படின்னு கடிஞ்சிக்கிட்டாரு. அவங்கள வந்து திட்டினாரு, போதிச்சாரு. ஆனால் ரெண்டு ரெண்டு பேரும் அனுப்பி விட்டார், போயிட்டு வா போய் ஊழியம் செஞ்சுட்டு வா போ, எல்லா இடத்துலையும் சுவிச் வச்சு பிரசங்கம் பண்ணிட்டு வா சொன்னாரா இல்லையா? ஸோ இட்ஸ் நாட் திங்க் தட் எவ்ரிபடி மஸ்ட் பி பர்ஃபெக்ட் இன் ஆர்டர் டு பி யுனைடெட். சில பேர் தான் பாஸ்டர் நான் வருவேன், ஆனால் ஒன்றும் சரியில்லை பாஸ்டர், அங்கே இவர் ஒருத்தர் தான் உலகத்தில் பூரணமாயிட்டார். இப்போ பரலோகத்து டிக்கெட்டை வாங்கி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கார். ஒருத்தரும் சரியில்லை, அல்ட்டா வந்துடுவேன் நான், அல்ட்டா சேர்ந்துருவேன். நம்மையே நம்ம ஏமாத்திக்கிறோம், அப்படி செய்யாதீங்க. அந்த ஐக்கியம் தேவை. கள்ள திருக்கதரிசி கள்ள போதகணும் ஐக்கியத்தை விரும்பவே மாட்டான், சிதற அடித்து கொன்று போடுவான். இந்த ரெண்டு துஷ்ட மிருகத்தும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பி கேர்ஃபுல் தட் யூ டோன்ட் ஃபால் ப்ரே. நீங்கள் நல்ல ஃபைட், ஒரு நல்ல போராட்டம் போராடணுமா, முதல்ல ஓட்டப்பந்தயத்தில் ஓடுற மாதிரி ஒரு மனநிலையோட கனத்தை பெற்றுக்கொள்றதுக்கு நம்ம என்ன செய்யணும், போராடணும். ரெண்டாவது, துஷ்ட மிருகத்தோட போய் போராடி உயிரை காத்துக்கணும். இட்ஸ் ஆல் அபவுட் யுவர் லைஃப். நம்முடைய சீக்ரெட் லைஃப் பற்றி நம்ம கேர்ஃபுல்லாக இருந்து, சிங்கம் போல பிசா சோதிக்க வரும்போது அந்தரங்க வாழ்க்கையில் பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு நம்ம முயற்சி எடுக்கணும். அப்போ தான் நம்ம முடிவில் ஜெயம் எடுப்போம், அதான் நல்ல போராட்டமாக முடியும். ஓநாய்கள் போல வர்ற கள்ளத்திற்கு தரிசிகள் கள்ள போதகர்களுடைய கூட்டத்தின் நடுவில் எச்சரிப்புள்ளவர்களாக இருந்து சிதறி போகாமல், மனிதனை துதிபாடாமல், நாம் வந்து ஐக்கியங்களை விட்டு விலகாமல், நாம் கர்த்தரை தேவனை தொழுது கொண்டு சேர்ந்து இந்த ஓட்டத்தை ஓடி ஜெயமாக முடிஞ்சு நல்ல போராட்டம் போராடி ஜெயத்தை முடித்தேன் அப்படின்னு சொல்லி நாமளும் சாட்சி பெறணும். அலே லூயா. சரி, கடைசியாக இன்னொரு போராட்டத்தை பற்றி அவர் பேசுகிறார். அது என்னென்னா, எதிராளியான பிசாசோட உள்ள போராட்டம். எபேசியர் 6:11-12. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும் படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் போராட்டம் உண்டு. அல்லேலூயா. சொல்லுங்க, சாத்தானோடு போராட்டம், சேனைகளோடு போராட்டம். இது ரொம்ப முக்கியம். இது மூன்றாவது லெவல் ஆஃப் ஃபைட்டிங். முதல் யுத்தம் எப்படிப்பட்ட யுத்தம்னா, எனக்கு கனம் கௌரவம் கிரீடம் கிடைக்கணும், அதுக்காக தான் ஒருத்தன் ஓட போகிறான். அங்கே உயிருக்காக யாரும் ஓடுறது இல்லை, ஓடலைன்னா உயிர் போயிடும் அப்படின்னு நான் ஓடுறான் இல்லை, கனம் கிடைக்கணும் பரிசு கிடைக்கணும் ஓடுறான் ஓட்டப்பந்தயத்தில். ரெண்டாவது ஓடுறவன் துஷ்ட மிருகங்களோடு போராடுறான். அவன் என்ன செய்கிறான்னா, உயிரை காத்து கொள்றதுக்காக அவன் என்ன பண்ணுறான், போராடுறான். இது ரெண்டாவது. ஆனால் மூன்றாவது ஒரு போராட்டம் இருக்குது, என்னென்னா துஷ்ட மிருகம் இல்லை, சேனைகளோடு போராட்டம். இது யாருன்னா, ஒரு யுத்த வீரனுடைய போராட்டம். இந்த யுத்த வீரன் எதுக்கு போராடுறான்னு கேட்டால், பதக்கத்துக்காகவும் போராடுறதில்லை, தான் உயிருக்காகவும் போராடுறதில்லை, நாட்டுக்காக போராடுறான், தேசத்துக்காக போராடுறான், தான் ராஜ்யத்தை காத்துக்கொள்றதுக்கு அவன் போராடுறான், சேனைகளோடு போராட்டம். இப்போ நம்முடைய தேசத்தின் எல்லைகளில் வந்து இராணுவ வீரர்கள் இரவு பகலாக நின்றுட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட போய் கேளுங்க, இப்படி நிற்கிறியப்பா, இப்படி கஷ்டப்படுறியே, உனக்கு எதாவது மெடல் கொடுக்குறாங்களா? அதெல்லாம் வருமா வர்றதா தெரியாதுங்க. உன் உயிருக்காக இங்கே வந்து உட்காந்துருக்கியான்னு கேட்டால், ஏன் உயிரை காத்துக்கிறோன்னு நான் எங்கே இங்கே உட்காடுறேன், நான் வீட்டுக்கு போயிடுவேன். ஏன் உயிருக்காக நான் இங்கே உட்காரல, ஏன் உயிரை காத்துக்கிறதுக்காக நான் இல்லை, நான் எதுக்காக உட்காறேன், நாட்டுக்காக உட்காந்துருக்கேன். நான் தூங்கிட்டேன் சண்டை போடலை அப்படின்னா நாடு தோற்று போயிடும், நாட்டினுடைய இடம் போயிடும், மக்கள் பாதிக்கப்படுவாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா, இந்த இராணுவ ட்ரைனிங்லாம் கொண்டு போகும்போது அவங்களுக்கு என்ன புகட்டிடுவாங்கன்னு கேட்டால்,
உன்னை பத்தி மறந்துடு.

தேசம்தான் உனக்கு எல்லாம், கண்ட்ரி இஸ் எவ்ரி திங். அந்த நாட்டை பற்றிய ஒரு வெறி அவர்களுக்கு கொடுத்துருவாங்க. அதனால அவன் பாருங்க, தான் உயிரை கூட துச்சமா நினைப்பான். நாட்டுக்காக நான் உயிரை கொடுக்க ரெடியா இருக்கேன், ரத்த சிந்த ரெடியா இருக்கேன், எந்த குண்டடி படம் ரெடியா இருக்கேன். அதனால அந்த தளபதி வந்து அவனை பார்த்து, நீ போன்னு அவனுக்கு ஒரு கோ அப்படின்னு அவனுக்கு சிக்னல் கொடுத்துட்டா போதும், தனக்கு உயிர் வருமா போறவன் திருப்பி வருவானா கூட தெரியாது, ஆனா போயிருவான். என்னப்பா அவன் வயசுன்னு கேட்டா 22 வயசுன்னு 18 வயசுன்னுவான். ஃப்ளைட்டை எடுத்துட்டான், அவன் பாட்டுக்கு அந்த எனிமி டெரிட்டரிக்குள்ள பறந்து போவான். அவனுக்கு தெரியாது திரும்பி நம்ம குண்டடிப்படாம வருவாமான்னு தெரியாது. எவ்ரி டே இஸ் அ சேலஞ்ச். ஆனா எதுக்கு அவன் போறான்னா, தான் உயிரை காத்துக்கிறதுலாம் கிடையாது. தான் உயிரை காத்துக்கிட்டா கோனா இவன் ரிவர்ஸ்ல அந்த பக்கம் ஓடிடுவான். பட் அவன் ஏன் முன்னால் போகிறான் அப்படின்னா, அவனுக்கு தெரியும் அங்கே ஆபத்து இருக்குன்னு தெரியும். ஆனால் எனக்காக நான் வாழலை, நாட்டுக்காக வாழ்கிறேன். அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையில் போராட்டன்றது 3 லெவலில் இருக்கு. நல்ல போராட்டன்றது முதல்ல நம்முடைய தனிப்பட்ட கௌரவத்தை காத்துக்கிறது, நம்முடைய கணத்தை, நம்முடைய மரியாதையை காத்துக்கிட்டு கடைசி நாள் ஆண்டுக்கு நடிக்கும் போது வெட்கப்படாத ஊழியக்காரனாக போய் நிற்கணும். அதுக்காக முதல் போராட்டம். 2வது லெவல் என்னன்னு கேட்டிங்கன்னா, துஷ்ட மிருகங்களால் என் வாழ்க்கை கெடுக்கப்பட்டுறக்கூடாது, அது என் உயிரை காத்துக்கிறதுக்கு போராட்டம், நித்திய ஜீவனை இழந்துடக்கூடாது, அதுக்காக போராட்டம். ஆனால் 3வது ஒரு லெவல் ஒரு விசுவாசி போராடுறான், யாருக்காக தெரியுமா? தனக்காக கிடையாது, மற்றவங்களுக்காக. இட்ஸ் ஆல் அபவுட் அதர்ஸ். பிசாசானவன் சேனைகளோடு வந்து போராடுறது எதுக்குன்னு கேட்டால், இந்த கோலியாத் சொன்னால் பாருங்க, ஒருவன் அனுப்புங்க என்னோட சண்டை போராட்டம், ஜெயிச்சிட்டிங்கன்னா நாங்கள்லாம் உங்களுக்கு அடிமை ஆகிடுவோம், தோத்துட்டிங்கன்னா நீங்கள்லாம் எனக்கு அடிமை. ஏப்பா சண்டை போட நீங்கள் 2 பேர், அதுக்கு ஏன் எங்களெல்லாம் இழுக்கிறீங்க? ஏன்னா அவன் என்ன கேட்குறான்னா, யூ ரெப்ரசன்ட் த நேஷன், நீ தோற்றால் உன் தேசம் தோற்ற மாதிரி, நீ ஜெயிச்சா உன் தேசம் ஜெயிச்ச மாதிரி. இது எப்படி இருக்குன்னா, கிரிக்கெட் விளையாடுறதுக்கு ஒரு டீம் 11 பேர் போகிறாங்க. அவங்க விளையாடுறவங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கு தனிப்பட்ட கௌரவம் இருக்குது, அதில் தனிப்பட்ட பரிசெல்லாம் இருக்குது. ஆனால் அதுக்கு மேலே அவங்களுக்கு தூண்டி விடுறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவுக்காக விளையாடுறேன். பேப்பரில் வருது இந்தியா 1. என்ன இந்தியா 1? நம்மளாம் கிரிக்கெட்டை தொட்டதே கிடையாது, விளையாண்டதே கிடையாது, பார்த்ததே கிடையாது. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியா ஜெயித்தது. அம்மா பேப்பரில் இந்தியா தோற்றது, படுதோல்வி அடைந்தது. இது யார் படிக்கிறான்னா, ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினவரும் படிக்கிறாரு, படுதோல்வி அடைந்ததா? நம்ம எங்கே படு, நம்மளுக்கு கிரிக்கெட்டே பிடிக்காது, எப்படி படு தோல்வி அடைய முடியும்? அங்கே 11 பேர் உன்னை ரெப்ரசன்ட் பண்ணி போயிருக்கான்ப்பா, அவன் ஜெயிச்சா நாடே ஜெயிச்ச மாதிரி. அங்கே யாரோ விளையாடின விளையாட்டுக்கு ஜெயிச்சான்னா நம்ம ஊரில் தெருவில் பட்டாசு வெடிக்கிறான், கொண்டாடுறான். ஏன் கொண்டாடுறான்னா, நீ விளையாண்டா நான் விளையாண்ட மாதிரி, நீ ஜெயிச்சா நான் ஜெயிச்ச மாதிரி. இதே தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில். சி, சோ மெனி டைம்ஸ், லிசன் எவ்ரி ஒன், நல்லா கவனிங்க, சோ மெனி டைம்ஸ் ஆர் ஃபைட்ஸ் ஆர் நாட் அபவுட் அஸ். நிறைய யுத்தங்கள் நம்மை பற்றியதே கிடையாது. இட்ஸ் அபவுட் அவர் ஃபேமிலி, இட்ஸ் அபவுட் அவர் காலிங், இட்ஸ் அபவுட் அவர் பீப்புள், இட்ஸ் அபவுட் த மினிஸ்ட்ரி, இட்ஸ் அபவுட் காட்ஸ் கிங்டம். இந்த வெற்றியும் தோல்வியும் வந்து நம்மளை பற்றினதே கிடையாது, இது தேவனுடைய ராஜ்யத்தை பற்றியது, இது நம்முடைய குடும்பத்தை பற்றியது, இது நம்முடைய ஜனத்தை பற்றியது. அப்போ நான் ஏன் இதில் போராடணும்னு கேட்டால், இதில் ஏதாவது லாபம் இருக்காப்பா? நான் இல்லை, லாபம்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் நான் ஜெயிச்சேன்னா என் ராஜ்யமே ஜெயிச்சிடும், நான் தோத்தேன்னா என் ராஜ்யமே போச்சு. அப்போ அதோட பாதிப்பு எப்படி வரும்னு கேட்டால், உங்களுக்கு வேதத்தில் அநேக வசனங்களை காட்ட முடியும். ஒரு யுத்தத்துக்காக ஒரு அணி ஒன்று போகுது, யுத்தம் பண்ணுறாங்க, உயிரை கொடுத்து ஊற்றி யுத்தம் பண்ணுறாங்க, ஆனால் யுத்தத்தில் தோத்துட்டாங்க. யுத்தத்துக்கு போனது என்னமோ 130 கோடி பேரில் ஒரு 10 லட்சம் பேர் யுத்தத்துக்கு போயிருப்பாங்க, அவன் அங்கே தோத்தான். நம்ம கதியெல்லாம் கந்தல் தான், அவன் நேராக உள்ளே வந்துடுவான், வீடு ஆஸ்தி கட்டடம் அத்தனை எரிச்சு சாம்பலாக்கி விட்டுருவான். அன்றைக்கெல்லாம் நீங்கள் யுத்தங்களெல்லாம் நீங்கள் அன்றைக்கும் இன்றைக்கும் அதே தான், நீங்கள் ஜெயிக்காமல் தோத்துட்டீங்க. அந்த போனது வந்து ஒரு அந்த மொத்த ஜனத்தொகையில் ஒரு 1% அல்லது 10% அதிகபட்சம் தான் சண்டைக்கு போவாங்க. ஆனால் அந்த 10% தான் 90% பாதுகாப்பே இருக்குது. அந்த ஒரு மனுஷன் தோத்தான்னா அவன் மனைவியினுடைய பாதுகாப்பு ஆபத்து, அவன் பிள்ளைங்க ஃப்யூச்சர் அவ்வளோதான், அவனுடைய எக்கனாமி அவ்வளோதான், அவன் தேசம் சீரழிஞ்சு போயிடும்.
அதனால் அவன் என்ன பண்ணுறான், என்ன வந்தாலும் சரி என் நாட்டை காப்பாற்றுறக்கு நான் உயிரை கொடுத்தாகிலும் என் வருங்கால சந்ததிகளுக்காக நான் நிற்கிறேன். பாருங்க, இந்த ஒரு வீரம், இந்த ஒரு ஒரு ஏக்கம்தான் ராகாப்கிட்ட இருந்துச்சு. ராகாப் வந்து அந்த நாடை எடுத்து நிற்குது இந்த இஸ்ரவேலுக்கு விரோதமாக, வழிவிட மாட்டேன்னு கதவெல்லாம் அடிச்சிருக்கோந்திருக்கான். ஆனால் இப்போ ஒருத்தி சொல்கிறான், நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன், ஆனால் என்னுடைய தகப்பன் வீட்டாரை நீங்கள் காப்பாற்றுவீங்களா? அவள் எடுத்த ஒரு முடிவு அவளுடைய சந்ததியவே காப்பாத்திருச்சு. பாருங்க, அதே இது ஆகான் அப்படின்னு ஒருத்தர் இருக்கான், அதே ஆளு இந்த சைட்ல இருக்கான். அவன் செய்த ஒரு தவறு முழு ஃபேமிலியையும் வீட்டோட எரிச்சிட்டாங்களாம் அப்படி. சோ வென் யூ ஆர் ஃபைட்டிங், யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட்ஸ் அ தேர்ட் லெவல் ஆஃப் ஃபைட்டிங், விச் இஸ் யூ ஃபைட் ஃபார் சம்திங் பிகர் தென் யூ. உங்களை விட மிகப்பெரிய ஒன்றுக்காக நீங்கள் சண்டை போடுறீங்க, யுத்தம் பண்ணுறீங்க. பாருங்க, வாழ்க்கையில் சோதனை வருதுங்க. புருஷர்களுக்கு சோதனை உண்டு, மனைவிகளுக்கு சோதனை உண்டு. ஆனால் நீங்கள் சோதனையில் நீங்கள் விட்டு கொடுக்காம ஏன் போராடுறீங்க தெரியுமா? உங்களுக்கு தெரியும், நான் தோத்தேன், என் மனைவி நடுத்தருவில் தான் நிற்கணும். இந்த சோதனையில் விழுந்தேன், என் பிள்ளை வந்து பிச்சை தான் எடுக்கணும், என் குடும்பமே நாசமாயிடும். அதனால அந்த சோதனையை சகிச்சு எதிர்த்து நின்று போராடுறான். விட மாட்டேங்க, என்ன வந்தாலும் சரி, என்ன ஆசை காட்டினாலும் சரி, என்ன அழகு வந்தாலும் சரி, என்ன வசீகரம் வந்தாலும் சரி, ஐ வில் நெவர் கிவ் அப். ஏன்னா நான் விழுந்தேன், என் ஃபேமிலியே போச்சு. தேர்ஸ் அ ஃபைட் ஃபார் யுவர் ஃபேமிலி. எனக்காக நான் போராடலை, மற்றவர்களுக்காக நான் போராடுறேன். நான் ஒரு சேனை, ஒரு ராஜ்யத்தை காப்பாத்துறதுக்கு நான் போராடுறேன். எனக்கு தெரியும், சில பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் ஐ டோன்ட் வாண்ட் டு கண்டினியூ திஸ், எனக்கு இதை தொடர்ந்து முன்னேறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை, எனக்கு வசதி இல்லை எனக்கு, பட் ஐ ஹாவ் டு கீப் மை ஃபேமிலி டுகெதர். நான் இதை வந்து என் பிள்ளைக்காக தான் நான் செய்கிறேன், வேற எதுவுமே கிடையாது. என்ன நீங்கள் தனிப்பட்டதமாக கேட்டால் வாழ்றதுக்கு இஷ்டமான வாழ்க்கை இஷ்டமே கிடையாது. ஐ வாண்ட் டு ஃபினிஷ் அண்ட் ரன் அவே, எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி போயிடலான்னு தான் இருக்கேன். ஆனால் எதுக்காக சண்டை போட்டிருக்கேன், எனக்கு ஒரு பிள்ளை இருக்குது, எனக்கு ஒரு நாலு பிள்ளை இருக்குது, அந்த பிள்ளையை காப்பாற்றிடணும். அதனால் அந்த பிள்ளைக்காக சண்டை போடுறேன், பிள்ளைக்காக போராடுறேன், பிள்ளைக்காக வேர்வை சிந்துறேன், பிள்ளைக்காக ஓடுறேன், உழைக்கிறேன். எப்படியாவது அவங்களை கரை சேர்த்துடணும். நான் சொல்ல நிறைய வேளை மினிஸ்ட்ரியில் வந்து திஸ் இஸ் ஒன் திங் தட் ஜஸ்ட் கீப்ஸ் அஸ் கோயிங். எத்தனையோ முறை நான் வந்து விட்டுறணும், விலகிடணும், போயிடணும், அந்த மாதிரி ப்ரெஷர் வரும். அப்படி அந்த மாதிரி சில டிப்ரெஷன், டிஸப்பாயின்மெண்ட்ஸ், டிஸ்கரேஜ்மெண்ட்ஸ், கிரிட்டிசிசம், இதெல்லாம் வரும்போதில் எதுக்கு இதெல்லாம் நம்ம செஞ்சிட்ருக்கோம், எதுக்கு இதெல்லாம் செய்யணும், அதான் தேவையா நமக்கு, இதெல்லாம் நமக்கு அவசியமா? நம்மளாக வாழ போகிறோம், நம்மளாக போய் எங்கே இருக்க போகிறோம், இதெல்லாம் எதுக்கு நமக்கு தேவையா? இந்த பிரச்சனை, இந்த போராட்டம் நமக்கு தேவையா? யோசிக்க தோணிடும் சில தடவை. இட் ஜஸ்ட் வாண்ட் டு ரன் அவே. ஆனால் நான் பார்த்துருக்கேன், அந்த நேரம்லாம் ரொம்ப உடஞ்சி உட்காரும் போது இல்லை, கர்த்தர் வந்து பேசுவார், ஆட்கள் மூலமாக பேசுவார். சிலர் வந்து சொல்லுவாங்க, பாஸ்டர் இந்த வாரம் செய்தியை மட்டும் நான் கேட்கலை, என் லைஃபே முடிஞ்சிருக்கும் பாஸ்டர். அப்போ கர்த்தர் சொல்வார், இந்த போராட்டம் உனக்குடையது கிடையாது, நீ மற்றவர்களுக்காக நீ இருக்கிற. சி தட் கீப்ஸ் யூ கோயிங். நான் பலமுறை பல ஊழியங்களை நிறுத்திடணும்னு நினச்சிருக்கேன். உதாரணமாக ஸ்கூல் மினிஸ்ட்ரி, இதெல்லாம் செய்யணுமா? இத்தனை வருஷம், 25 வருஷம் போயிட்டேன் ஸ்கூல்ஸ்க்கு. எவ்ரிடே எந்த ஒரு பிரபகண்டா இல்லாமல் போய் ஸ்கூல்ஸில் போய் டெய்லி ஊழியம் செஞ்சுருக்கேன். காலை மாலை ஒரு நாளைக்கு 2 ஸ்கூல் 3 ஸ்கூல் த்ரூ அவுட் த வீக் போயிருக்கேன். ஒரு வாரத்தில் ஆவரேஜாக ஒரு 10,000 மாணவர்கள், 8,000-10,000 மாணவர்களை சந்திக்கிறேன். இட்ஸ் நாட் கம்ஃபர்டபுள். காலையில் எழும்பி சாப்பாடு மூட்டை கையில் கட்டிக்கிட்டு போய் கார்லேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு 2-3 பிரசங்கம் பண்ணிக்கிட்டு, 4 பிரசங்கம் 5 பிரசங்கம் ஒரே நாள் பண்ணிக்கிட்டு, 2-3 கேம்பஸ் சுற்றிட்டு, அதுக்கப்புறம் இங்கே வந்த விசிட்டர்ஸு, பில்டிங் ப்ராஜெக்ட்டு, சர்ச்சு, அந்த ப்ரோக்ராம், இந்த ப்ரோக்ராம் எல்லாம், ஆண்டவா இதை விட்டுறேன் எனக்கு வேண்டாம் அப்படின்னு அப்படி உட்காரலாம்னு நினைக்கும் போது கரெக்டாக ஆண்டு ஒரு ஆளை கொண்டு வருவார். போன மாதம் ரொம்ப நான் சோர்ந்து போயிட்டேன். போன மாசமா அது ஜனவரியோ ஃபெப்ரவரியோ ரொம்ப சோர்ந்துட்டேன். இதுமேல் இது செய்ய வேணாம், 25 இயர்ஸ் ஓடிட்டோம், இதுக்கப்புறமா இந்த ஸ்கூல் மினிஸ்டர் ஸ்டாப் பண்ணிடலாம், வேற யார்ட்டா கொடுத்துருவோம், யாராவது செய்யட்டும் அப்படின்ற மாதிரி. அன்னைக்கு கரெக்டாக ஒரு பையன் வந்திருக்கான், பாம்பேலேருந்து வந்திருக்கான். யாருன்னு எனக்கு தெரியாது, நான் பார்த்ததும் இல்லை நேரில். என் கூட இருந்த பிரசாத்ன்ற சகோதரனுக்கு ஃபோன் பண்ணி, அண்ணா கேபிள் கண்டிப்பாக நான் பார்க்கணும், கிளாஸ் முடிஞ்சவொடனே பார்க்க, எந்த ஸ்கூலில் இருப்பாங்க அப்படின்னு. நான் அந்த எம்சிசி ஸ்கூலில் அன்றைக்கி இருக்கேன், அது ரெகுலராக எவ்ரி தேர்ஸ்டே அங்கே போவேன், என்ன பார்க்கணும்னு. சரி வந்து எங்கே சொன்னாங்க, அண்ணா பார்க்கணும், சரிப்பா கிளாஸ் முடிக்கட்டும், முடிஞ்சவொடனே நான் பார்க்குறேன்
அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்கூல் முடிச்சுட்டு ரெண்டாவது ஸ்கூலுக்கு போகிறேன், எம்சிசிக்கு போகிறேன். ஃபஸ்ட்டு ஸ்கூல் முடிச்சுட்டு உட்காந்துருக்கேன், என் தம்பி வந்து என்கிட்ட பேசிகிட்ருக்கான். பேசும்போது சொல்கிறான், அண்ணே என் பேர் வந்து அது கமலகாந்தா, 2002 2004 எங்கள் ஸ்கூலுக்கு நீங்கள் வந்தீங்க, எவ்ரி வீக் கிளாஸ் எடுப்பீங்க, நான் உங்களை எல்லா கிளாஸ்லையும் கிண்டல் பண்ணுவேன், கவனிக்கவே மாட்டேன் உங்கள் கிளாஸை. ஒரு நாள் நீங்கள் ஏதோ ஒரு கேள்வி கேட்டீங்க, கேள்வி கேட்ட உடனே எல்லாரும் வந்து எழும்பி எழும்பி பதில் சொன்னாங்க. நானும் எழும்புனேன், எனக்கு இங்கிலீஷ் ரொம்ப தெரியாது, நான் தமிழில் பதில் சொன்னேன். எல்லா பசங்களும் சிரித்தாங்க என் கிளாஸில். அப்போது நீங்கள் ஒருத்தர் தான் நின்று, ஏன்ப்பா அவனை பசிக்கிறீங்க, அவன் தமிழில் பேசட்டும் பரவாயில்ல, இங்கிலீஷ் சரியாட்டி பரவாயில்லன்னு சொன்ன உடனே எனக்கு உங்கள் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்துருச்சு. அதுக்கப்புறமா உங்கள் பிரச்சனத்தை கேட்க ஆரம்பித்தேன் அப்படின்றான். அவன் சொல்கிற கதை சொல்லிட்டு சொல்கிறான், ஒரு குறிப்பிட்ட நாளில் வந்து அவன் ரொம்ப வாழ்க்கையில் விரக்தி அடைஞ்சு வீட்டை விட்டு ஓடணும்னு சொல்லிட்டு அவங்க வீட்டிலேருந்து அவங்க அப்பாட்டையும் அம்மாட்டையும் காசை திருடிட்டான். திருடிட்டு அன்றைக்கி ஸ்கூலுக்கு வந்திருக்கான். ஏதோ ஒன்று வீட்டில் திட்டாங்க, பிரச்சனை ஏதோ நடந்துருச்சு, வீட்டை விட்டு ஓடணும்னு சொல்லி அவன் காசை எடுத்துட்டு அவன் வந்து ஸ்கூலுக்கு வந்திருக்கான். அன்னைக்கு கடைசியாக எல்லா ஃப்ரெண்ட்ஸ்டையும் சொல்லிட்டு அப்படியே ஸ்கூல்லேருந்தே லாரி ஏறி பாம்பே போகணுன்னு சொல்லி அவன் பிளான் பண்ணி எல்லாத்தையும் பிளாக் பண்ணி துணியெல்லாம் எடுத்துட்டு ஸ்கூலுக்கு வர மாதிரியே வந்துட்டு காசை கையில் வச்சுருக்கான். அன்றைக்கு என் கிளாஸ் வழக்கம் போல் நான் அந்த எவ்ரி வெட்னஸ்டேவோ தேர்ஸ்டேவோ அந்த ஸ்கூலுக்கு நான் போயிட்டே இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 6 இயர்ஸ் போனேன். அன்றைக்கு அந்த கிளாஸுக்கு அவன் வந்து உட்காந்துருக்கான். உட்காந்த உடனே அன்றைக்கு இவனை யாருன்னு எனக்கு தெரியாது, நான் என்ன பேசியிருக்கிறேன் நீ கேட்டால், நீ எங்கே ஓடுற, எதுக்கும் வாழ்க்கையை நீ இவ்வளவு துரிதமான முடிவுகள் எடுக்கிற, கொஞ்சம் பொறுத்துரு, ஆண்டவர் உனக்கா பெரிய காரியங்களை செய்வார் அப்படின்னு அந்த வார்த்தையை பேசின உடனே அவன் அங்கேயே உடஞ்சிட்டானான். உடஞ்சிட்டு வீட்டுக்கு போய் அவங்க அம்மாட்ட போய் மன்னிப்பு கேட்டு அந்த காசெல்லாம் திருப்பி கொடுத்துருக்கான். இது என்கிட்ட இத்தனை வருஷமும் அவன் சொல்லலை. கொடுத்துட்டு ஆண்டவர் மேலே ஒரு பயங்கர விசுவாசம் அவனுக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் கத்திரமணி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து படி அப்படியே படிப்படியாக கொண்டு போய் கடைசியில் அந்த பையன் இங்கிலாண்டில் போய் மாஸ்டர்ஸ் இன் சயின்ஸ் படிச்சிருக்கான். படித்து அங்கே முழுமையான ரட்சிப்பை அங்கே பெற்றிருக்கான். பெற்று அங்கேயே ஞானஸ்தானம் எடுத்துட்டான். ஞானஸ்தானம் எடுத்து கல்யாணம் பண்ணி அங்கேயே தொடர்ந்து வேலை செய்து அங்கே தேவ அழைப்பை பெற்று இப்போ பாம்பேயில் ஊழியக்காரனாக இருக்கிறான், பாஸ்டராக இருக்கிறான். அவன் வந்து சொன்னான், ஆனால் இந்த ஸ்டோரியை சொல்கிறதுக்கு இட் டுக் 10 இயர்ஸ் ஃபார் மீ டு டெல் யூ தி ஸ்டோரி. Just to let you know how much your life has impacted me. அன்னைக்கு தான் நான் தீர்மானத்தில் உட்காந்துருக்கேன், போதும் இது, இட்ஸ் இனஃப். எதுக்கு இதில் போய் போராடணும்? ஐ டெல் யூ, அந்த நாள் நான் தீர்மானம் எடுத்தேன், இட்ஸ் நாட் அபவுட் மீ, ஐ ஹாவ் டு ஃபைட் ஃபார் அதர்ஸ். சீதா சில்லறவை நிறைய காரியங்கள் செய்யும்போது என்னென்னமோ பேச்செல்லாம் வருது, சில்லறெல்லாம் ரொம்ப டிப்ரெஷன் ஆயிரும், இதெல்லாம் தேவையா நமக்கு அப்படின்னு. ஆனால் அந்த நேரத்தில் கர்த்தர் கரெக்டாக ஆள் அனுப்புவார் அப்படி சொல்லுவார். ஹவு மச் யுவர் மினிஸ்ட்ரி ஹஸ் பிளஸ்டர்ஸ், வி நீட் திஸ் பாஸ்டர், எங்களுக்கு தேவை இது. ஏன் அது சொல்கிறேன், நம்ம வாழ்க்கையில் அநேக யுத்தங்கள் நம்மை பற்றியதே கிடையாது. இட்ஸ் அபவுட் த கண்ட்ரி, இட்ஸ் அபவுட் த கிங்டம். அதுக்கு என்ன போராட்டம் வந்தாலும் நீங்கள் மனம் தளர்ந்துடாமல் எழுந்து நிற்கணும். ஹல்லேலூயா. நல்ல போராட்டம் போராடணும். ரொம்ப உங்களை பற்றி யோசித்தீங்கன்னா நீங்கள் பாதியில் விட்டு ஓடிடலான்னு இருப்பீங்க. நிறைய வாழ்க்கையின் பிரச்சனைகளில் நிறைய வேளை நமக்கு என்ன தீர்வு தீர்வுன்னா, எதுக்கு உயிரோடு இருக்கிறதுனால தான் பிரச்சனை. வாழ்க்கையை முடிச்சிட்டோன்னா பிரச்சனையை முடிஞ்சு போச்சுன்னு நம்மகிட்ட தூண்டுவான் பிசாசு வந்து. நீ எதுக்கு இன்னும் உயிரோடு இருக்க? நீ ஒரு ஆள் வாழ்க்கையை முடிச்சின்னா உன் பிரச்சனை முடிஞ்சு போயிடும். கர்த்தர் சொல்கிறாரு, நீ தனியாள் இல்லை, நீ ஒரு சேனையில் இருக்க, நீ ஜெயிச்சினா உன் குடும்பமே ஜெயிக்கும். அல்லேலூயா. நீ ஜெயித்தா ராஜ்யம் ஜெயிக்கும். தேவ ராஜ்யத்தை குறித்தது இது. சோர்ந்து போகாத, தைரியமா இரு, முன்னால போ, நல்ல போராட்டம் போராடு. கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார். யாராவது இன்னைக்கு யாரும் ரொம்ப சோர்ந்து போய் வந்துட்டீங்களா, பாசுறது எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டு எங்கேயாவது போயிடலான் இருக்கேன், இதெல்லாம் எதுக்கு பாச நான் கஷ்டப்பட்டு கொடுக்கணும்? கர்த்தர் சொல்றாரு, உங்களுக்கு தெரியாதா உன் மூலமா இத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. ஒருவேளை சில பேர் இன்னைக்கு ஒரு வியாபாரத்தை எடுத்துட்டு இதெல்லாம் எதுக்குங்க செய்யணும், இவ்வளவு போட்டி போறாம கஷ்டம், இதெல்லாம் இந்த வயசுக்கு மேலே எது செய்யணும்,
அந்த கத்தர் சொல்லுவார், நீ செய்கிற வேலையினால் எத்தனை பேர் பழைக்கிறான் தெரியுமா, எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்படுறான். போராடு, நல்ல போராட்டம் போராடு, விட்டுறாத. உனக்காக அல்ல, அநேகருடைய ஆசீர்வாதத்துக்காக. பவுல் அதான் சொல்லுவார், எனக்கு உண்மையான ஆசை என்னன்னு பவுல் சொல்கிறாருன்னா, இந்த தேகத்தை விடுத்து விட்டு பிரிந்து கத்தட்ட போகணும், அதான் எனக்கு பிரியம். ஆனால் உங்களோடு இருப்பது எனக்கு ரொம்ப பிரயோஜனம், அதனால் நான் இன்னும் போராடுறேன், நல்ல போராடுறேன். இன்றைக்கு ஆண்டவர் நம்ம எல்லாரையும் நல்ல போராட்டத்தை கொண்டு போவாராக. ஹல்லேலூயா. நல்ல போராட்டம் மூன்று லெவல். முதல்ல ஓட்டப்பந்தயத்தில் ஓடுற மாதிரி, எதுக்காக? கனம், கிரீடம், மகிமை, அதுக்காக. ரெண்டாவது ஒரு போராட்டம் இருக்கு, என்ன அது? துஷ்ட மிருகங்கள். அது எதுக்கு? நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை, தனிப்பட்ட ஆத்மாவை அவன் கெடுத்துறாதபடிக்கு அவனோட அந்தரங்கத்தில் போராடுறது, பொய்யான உபதேசங்களோடு போராடி நின்று ஜெயிக்கிறது துஷ்டமிருக போராட்டம். மூன்றாவது ஒரு போராட்டம் இருக்கு, எதிராளியான பிசாசோடு போராட்டம். அவன் தனியாக வர்றதில்லை, வான லோகத்தின் அந்தகார சேனைகளோடு நமக்கு போராட்டம் இருக்கு. யூஆர் நாட் அலோன், யூஆர் அன் ஆர்மி, அண்ட் யூஆர் நாட் ஃபைட்டிங் ஃபார் யுவர் செல்ஃப், யூஆர் ஃபைட்டிங் ஃபார் சம்படி பிகர் தேன் யூ, சம்திங் பிகர் தேன் யூ. உங்களை விட ஒரு பெரிய காரியத்துக்காக நீங்கள் போராடுறீங்க. ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு சின்ன வார்த்தை வந்துருச்சுன்னு சோர்ந்து போயிடாதீங்க. பாஸ் இந்த மாதிரி ஒரு வார்த்தை என்ன சொல்லிட்டு போயிட்டாங்க பாஸ் சார், இப்படி டிசப்பாயின்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க பாஸ், இப்படி டிஸ்கரேஜ் பண்ணிட்டு போயிட்டாங்க, எல்லாத்தையும் விட்டு போயிடலான் இருக்கேன், எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டு வச்சுட்டு போயிடலாம். இட்ஸ் நாட் அபவுட் யூ, இட்ஸ் சம்திங் பிகர் தேன் யூ. ஆண்டவரே, போராட்டம் இல்லை, நல்ல போராட்டம் போராடுற கிருபை தாங்க.

ஒரு நிமிடம். ஹலேலூயா, கர்த்தர் நல்லவர். ஹலேலூயா. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? நல்ல போராட்டம் போராடணும். ஹலேலூயா. என்ன போராட்டம்? சும்மா போராட்டம் இல்லை, எல்லாருக்கும் தான் போராட்டம் இருக்கு. ஆனால் நாம் எது கலைக்கப்பட்டோம்னா நல்ல போராட்டம் போராடணும். நல்ல போராட்டத்தில் மூன்று படிகள் இருக்குன்னு சொன்னேன். முதல் போராட்டம் நம்முடைய கனத்துக்காக. தேவனுக்கு முன்பாக நாம் மகிமையாக நிற்கணும். அவருக்கு முன்பாக நான் வெட்கப்பட்டுறக்கூடாது. நான் கௌரவமாக மகிமையாக நிற்கணும். அதுக்கு ஆண்டவரே எனக்கு ஞானம் தாரும். அந்த ஞானத்தினால் என் பணத்தை, என் பொருளை, என் கையால் கிருபை தாரும். எனக்கு ஞானம் தாங்க ஆண்டவரே அப்படின்னு கத்தட்ட கேட்கணும். ரெண்டாவது போராட்டம் சொன்னேன், நம்முடைய தனிப்பட்ட அந்தரங்க வாழ்க்கைக்கு விரோதமாய், நம்முடைய வசனத்துக்கு விரோதமாய், விசுவாசத்துக்கு விரோதமாக எழும்பி வருகிற துஷ்ட மிருகங்களோட போராட்டம். You have to fight it. போராட்டமே இல்லாமல் ஈஸி வே அப்படின்னு ஒன்றுமே கிடையாது. You have to fight it. அந்த ரங்க போராட்டங்கள் இல்லாமலாம் யாருமே கிடையாது. Everybody has a fight inside. போராடி ஜெயிக்க கிருபை தாங்கன்ற, சோர்ந்து போயிடக்கூடாது. கள்ள உபதேசங்கள் வரும், அதெல்லாம் பார்த்து கலங்கிடக்கூடாது. தொடர்ந்து போராடணும். சிதறி போயிடக்கூடாது, அழிஞ்சு போயிடக்கூடாது. எதிர்த்து நிற்க பலன் தாங்க ஆண்டவரேன்னு கேட்கணும். நல்ல போராட்டம்ன்றது அநேக வேளை ராஜ்யத்துக்காக போராடணும். அநேக வேளை நமக்கு விட்டா போதும்னு இருக்கும், வாழ்ந்தது போதும்னு இருக்கும், எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிடலாம். எலியா அப்படிதான் கேட்டான், ஆண்டவரே என்னுடைய பிதாக்களை பார்க்கல, நான் நல்லவன் கிடையாது, போதும் கர்த்தாவே, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும். நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நிறைய காரியம் நீ செய்யணும்பா. உன் வாழ்க்கைக்கு நீ போதும் சொல்லிட்டானா, உன்னை கொண்டு நான் நிறைய காரியம் செய்யணும். நீ நிறைய பேருக்கு பிரயோஜனமா இருக்கணும், நிறைய பேருக்கு நீ ஆசீர்வாதமா இருக்கணும். அதற்காக தான் உன் அழைச்சேன். நீ நல்ல போராட்டம் போராடு, பாதியில விட்டு ஓடிடாத, தைரியமாயிரு, விசுவாசமாயிரு. There is something bigger than you that you are fighting for. சில பேருக்கு தெரியும், பாஸ்டர் இந்த சோதனையில் என்னால் மேற்கொள்ளவே முடியலை, நான் ரொம்ப இழுக்கப்படுறேன் இந்த சோதனையில், எல்லாம் விட்டுட்டு போயிடலான் இருக்கேன், அல்லது இதில் விழுந்துடலான் இருக்க மாதிரி சோதனை வந்துடுது. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, ஃபைட் ஃபார் யுவர் ஃபேமிலி. உன் குடும்பத்துக்காக நீ போராடு. உன் பிள்ளைகளை பாரு, உன்னை நம்பியிருக்கிற உன் மனைவி, உன் கணவன், உன் குடும்பத்தை பாரு, அவங்களுக்காக நீ போராடு. தன்னலமாக இருக்காது. நான் மட்டும் ஓடினா போதும், நான் மட்டும் ஜெயிச்சா போதும் கிடையாது. There are some things you sacrifice for others. மற்றவர்களுக்காக நான் தியாகம் பண்றேன். நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் மேல் அன்பு வைத்து தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்தார். அதனால தான் நம்ம நிற்கிறோம். He fought for us. நல்ல போராட்டத்தை அவர் போராடினாரு. அப்போஸ்தலன் பவுல் பாருங்க, நல்ல போராட்டத்தை அவர் போராடினாரு. உங்களுக்கு தெரியுமா, அந்த பிலிப்பிய ஜெயிலில் அவர் உட்கார்ந்து அந்த வசனங்கள்லாம் எழுதும்போது அவர் கையை வந்து பக்கத்தில் உள்ள ஒரு போர் சேவகனோடு சங்கிலியில் கட்டி வச்சிருந்தாங்க. One of his hands was tied with chains. ஆனால் அந்த ஒரு கை அவர் கட்டப்பட்டா, கால் கட்டப்பட்டா கூட இருந்த இன்னொரு கையை வச்சு அவர் சபைகளின் ஆசீர்வாதத்துக்காக எழுதிக்கிட்டே இருந்தார். எத்தனையோ பேர் அவர் விட்டு தனிப்பட்டதுமா போயிட்டாங்க, எத்தனையோ பேர் அவரை கைவிட்டாங்க, எத்தனை பேர் அவரை மறந்துட்டாங்க, அவருக்கு விரோதமாலாம் செயல்பட்டாங்க, அவருக்கு விரோதமா பொய்யான வழக்குகள்லாம் போட்டு ரோம அரசாங்கங்கள்கிட்ட போய் இவரை பத்தி பொய்யான காரியங்களை சொல்லி கலகம்லாம் பண்ணாங்க. அவர் மட்டும் தனி அறையில் அடைக்கப்பட்டிருந்தா கூட சபைகளை குறித்த பாரத்தினால நிறைந்து எழுதிக்கிட்டே இருந்தார். அந்த விளைவுதான் நம்முடைய வேதத்துல 13 நிருபங்களை இன்றைக்கு வரைக்கும் நம்முடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதமா நம்ம சுமந்துட்டு இருக்கிறோம். Because he sacrificed his life. He said, I'm not going to fight for myself. I'll fight for my people. சபைக்காக நான் போராடுவேன், தேவ ராஜ்யத்துக்காக நான் போராடுவேன். யாராவது ஏதாவது ஒன்ற தோய்ந்து போய் வந்திருக்கீங்களா, சோர்ந்து போயிட்டீங்களா, கவலைப்படாதீங்க. நல்ல போராட்டம் போராடுங்க. முடிவிலை கர்த்தர் ஜெயத்தை தருவா. அல்லேலூயா. பவுல் சொல்றாரு, ஓட்டம் முடிய தான் போது எல்லாருக்கும், ஆனா நல்ல போராட்டம் போராடி தான் ஓட்டத்தை முடிக்கணும். நீங்க போராடுறீங்களோ இல்லையோ வாழ்க்கை முடிஞ்சிடும். பட் வாழ்ற காலத்துல போராடிட்டு தான் வாழணும். அது நல்ல போராட்டம் போராடிடணும்,
ஓட்டத்தை முடிச்சுட்டு விசுவாசத்தை காத்துக்கிட்டு அவர் சொல்றாரு, எனக்காக கர்த்தர் நீதியின் கிரீடத்தை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அதை நான் பெறணும், நான் பெறணும். நல்ல போராட்டம் போராடும். கரங்களை உயர்த்தி எல்லாம் ஜோம் பண்ண ஆரம்பிக்கலாம். எல்லாம் அந்த வசனத்தை கர்த்தர் உங்களோட இடைப்பட்ட விதத்துல ஜோம் பண்ணுங்க. ஆண்டவரே, போராடுற ஒரு வாஞ்சி எனக்கு தாங்க, நல்ல போராட்டம் போராட கிருபை தாங்க. எனக்கு தெரியுது எனக்கு விரோதமாக எவ்வளவோ ஆயுதங்கள் உருவாக்கப்படுது. என்னோட தனிப்பட்ட வாழ்க்கை, அந்தரங்க வாழ்க்கை, என் குடும்பத்துக்கு விரோதமா, என் ஊழியத்துக்கு விரோதமா போராட்டங்கள் இருக்கு. ஆனா அதெல்லாம் தாண்டி நல்ல போராட்டம் போராடுற ஒரு இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. ஜோம் பண்ணுங்க, ஜோம் பண்ணுங்க, ஜோம் பண்ணுங்க. ஆண்டவரே கேளுங்க, இன்னைக்கு அந்த கிருபை கிருபை கிருபை என் மேல பெருகட்டும் ஐயா. கிருபை என் மேல பெருகட்டும் ஆண்டவரே. ஒரு புதிய ஆவி நம்ம மேல் ஊற்றப்படட்டும். போராடுகிற ஒரு ஆவி ஊற்றப்படட்டும். நல்ல போராட்டத்தை போராடி முடிவில் ஜெயம் எடுக்க கிருபை தான், கிருபை தான். முடிவில் கனத்தை பெற, முடிவில் எங்கள் ஜீவனை காத்துக்கொள்ள, முடிவில் தேவ ராஜ்யத்தை கட்டி எழுப்ப போராடுகிற நல்ல போராட்டத்தை தான் இன்னைக்கு கர்த்தர் அழைக்கிறார். எனக்காக போராடுவாயா? நல்ல போராட்டத்தை போராடுவாயா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.

0: பின்னோக்கவே மாட்டேன், பின் வாங்கவே மாட்டேன். ரெண்டு பேர் ஒரே எதிரிய பார்த்தாங்க. சவுலும் பார்த்தான், தாவீதும் பார்த்தான். சவுல் தான் வாழ்க்கையை காப்பாத்திக்கிறதுக்கு, தான் உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு ஓடி ஒளிஞ்சிக்கிட்டு மறைஞ்சிக்கிட்டு 40 நாள் அந்த கோலியாத் சவால் விடுறத கேட்டுக்கிட்டு உட்காந்துருந்தான். ஆனா அதே அரண்மனைக்குள்ள வருவான், வருகிறான். அவன் யுத்தத்துக்கே போனவன் கிடையாது, யுத்த பழக்கம் கிடையாது, யுத்த ஆயுதம் கிடையாது. ஆனா அவன் எப்படி வீரத்தோட வந்தான்னு கேட்டா, தேவனுடைய சேனையை அவன் நிந்திச்சானே, இவனை எப்படி நான் விடுவேன். கையில இருந்த கூழாங்கல்ல வச்சுக்கிட்டு யுத்தத்துக்கு போயிட்டான். அவனுக்கு இருந்த வாரம் வாஞ்சம் என்னன்னு கேட்டா, நான் செத்தா கூட பரவாயில்ல, என் நாடு வந்து நிக்கணும், என் தேசம் காப்பாற்றப்படும். அதெல்லாம் இவன் எங்களை அடிமையாக்குறது, அடிமையாக்க கூடாது, நாங்க நிக்கணும். பாருங்க, தேவ ராஜ்யத்துக்காக சில போல சபை வந்து எழும்பி நிக்கணும். நம்ம அப்படியே இருக்கக்கூடாது, என்னென்ன நடக்கட்டும், அவங்க மிரட்டுறதெல்லாம் பார்த்துட்டு, சத்தத்தை பார்த்துட்டு, பயமுறுத்தலை பார்த்துட்டு ஓடி ஒளிஞ்சிடக்கூடாது. தாவீத போல எழும்பி போகணும். இது என்னை பற்றியது கிடையாது, தேவ ராஜ்யத்தை பற்றியது. நான் எழுத்து நிற்பேன், கத்திருக்கா ஓடுவேன், உழைப்பேன், தேவனுக்காக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவேன். என் வசதிக்காக வாழ்ந்துகிட்டே இருந்தேன்னா நான் நல்ல போராட்டம் போராடி முடிக்க முடியாது. நிறைய பேர் நம்ம தனிப்பட்ட போராட்டங்களை மட்டும் எடுத்துக்கிறோம், தேவ ராஜ்யத்துக்காக எந்த போராட்டமும் நம்ம லைஃப்ல கிடையாது. என்னப்பாவும் லைஃப் அச்சீவ்மெண்ட்னு கேட்டால், காலைல எழுமினேன், 3 வேளை சாப்பிட்டேன், வேலைக்கு போனேன், சம்பாரித்தேன், சேர்த்தேன், செலவு பண்ணேன், தூங்கினேன், திருப்பி எழும்பினேன், சாப்பிட்டேன், இதுதான் நம்ம லைஃப். ஆனால் இதுவல்ல தேவன் நமக்காக வச்சிருக்கிற வாழ்க்கை. தேவன் நமக்காக வச்சிருக்க வாழ்க்கை என்ன தெரியுமா, எனக்காகவும் தனிப்பட்ட விதமாக போராடணும், என் உயிருக்காக போராடணும், கணத்துக்காக போராடணும், தேவ ராஜ்யத்துக்காக போராடணும். கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க, நீங்கள் எங்கே ஓடிருக்கீங்க, எங்கே உழைச்சிருக்கீங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்ம போராட்டம் நம்மளை பற்றியே இருக்கா? இந்த வருஷம் வந்து ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 3 மாசம் முடிய போகுது. தேவனுக்காக நான் போய் அவருடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு இந்த வேலையை நான் செய்தேன் அப்படி நம்ம சொல்றதுக்கு நம்ம லைஃப்ல என்ன இருக்கு சொல்லுங்க பாபா. எத்தனை முறை நம்ம போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கும், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துறதுக்கும், தேவன் அண்டை தனங்களை கொண்டு வரக்கும் போராடுறான் பாஸ்டர். நான் போய் போராடி ஆட்களை கொண்டு வந்து எப்படியாவது கொஞ்சம் பேரே ஆகியும் ஆதாயப்படுத்தணும்னு நான் வேலை செய்கிறேன். அல்லது லைஃப் இஸ் ஒர்க், ஒர்க் இஸ் லைஃப் அப்படின்ற மாதிரி வாழ்றோம். வேலை தான் வாழ்க்கை, வாழ்க்கையே வேலை அப்படின்னு வாழ்றோம். அதில் நான் போராடுறேன், போராடி ஆண்டவருக்காக காரியங்களை செய்யணும், தேவ ராஜ்யத்தை எழுப்பணும். ஆண்டவரே, அந்த போராடுகிற இருதயத்தை எனக்கு தாரும், நல்ல போராட்டம் போராட கிருபை தாரும். பரிசுத்த பிதாவே, மை ஸ்தோத்திரிக்கிறோம், எங்களோடு இடைப்பட்ட வார்த்தைக்காக நன்றி. எங்களை நல்ல போர் சேவகனாக அழைக்கிறீர், நல்ல போராட்டம் போராடும்படி அழைக்கிறீர். எங்கள் உத்தரவாதத்தை உணர்ந்து உம்முடைய சித்தத்தை அறிந்து செயல்பட எங்களுக்கு ஞானத்தையும் கிருபையும் தாரும். விழித்திருந்து போராடி ஜெயம் பெற்று உம்முடைய சமூகத்தில் நிற்க கிருபை தார். எந்த சோர்வுகளோ பயமுறுத்தல்களோ எங்களை நிறுத்திவிடாதபடி முன்னேற கிருபை தார். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். உம்முடைய பிள்ளைகள் கொடுத்த தசவபாங்கள், காணிக்கைகளை எல்லாம் ஆசீர்வைத்து பரிசுத்தப்படுத்தி அங்கீகரித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
1: இந்த ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைந்தது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். மேலும் எங்கள் ஆராதனைகளை நீங்கள் காண விரும்பினால் ஏசிய ஆவடி என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தெளிவான முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணோடு சேர்த்து நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய இமெயில் அட்ரஸ் acavadi@gmail.com. மற்றும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 9380231777 மற்றும் 9382217774. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.

கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான நாளிலே கிரைஸ்ட் காலிங் டிவி சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பாஸ்டர் டேனியல் அவர்கள் இந்த தருணத்தை கொடுத்தபடினாலே அவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்னுடைய சாட்சியை, வாழ்க்கையின் அனுபவ சாட்சியை உங்களோடு கூட நான் பகிர்ந்து சொல்ல இருக்கிறேன். இது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியை தருகிறது. என்னுடைய பேர் பார்த்திங்கன்னா காயத்ரி. ஸோ நான் காயத்ரின்னு சொல்லும்போதே தெரிஞ்சிருக்கும், நான் ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்தவள். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபேமிலி, அப்பா அம்மா நான் என் தம்பி. ஸோ எனக்கு ஒரு 9 வயது, என் தம்பிக்கு ஒரு 1.5-2 வயது கிட்ட இருக்கும். ரொம்ப அருமையான ஒரு சந்தோஷமான ஒரு ஃபேமிலி. கவலைன்னா என்னென்னு தெரியாது, கஷ்டம்னா என்னென்னு தெரியாது. அப்பாவும் அம்மாவும் அவ்வளோ ஒரு ரொம்ப ஜாலியான, ரொம்ப சந்தோஷமான ஒரு ஃபேமிலியில் நான் பிறந்தேன். எங்கள் அப்பா பேர் டி சாய்ராம், எங்கள் அம்மா பேர் கிரிஜா தேவி. ஸோ இப்படி ஒரு ஹாப்பியான ஃபேமிலியில் தான் நான் பிறந்தேன். அப்பா பார்த்திங்கன்னா ஃபைனான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பிஸ்னஸில் தான் அவங்க இன்வால்வ் ஆகியிருந்தாங்க. அம்மா வந்து டிப்பிக்கலான ஹவுஸ் ஒய்ஃப். ஸோ அவங்க வந்து எங்கேயுமே வெளியே போகிற எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே கிடையாது. அப்பா கூட போவாங்க, அப்பா கூட தான் வருவாங்க. எந்த கடைக்கோ இல்லை வெளியே போகிற எந்த ஒரு அனுபவமும் அவங்களுக்கு கிடையாது. டிப்பிக்கல் ஹவுஸ் ஒய்ஃப். நல்லா சமைப்பாங்க, அப்பாவுக்கு வேண்டியதெல்லாம் செய்வாங்க. இதுதான் அவங்களுடைய லைஃபாக இருந்துச்சு. அப்பா பார்த்திங்கன்னா அந்த இந்து மார்க்கத்துடைய பக்தியில் ரொம்ப வைராக்கியமானவர். அவர் வந்து டெய்லி குளித்த உடனே பார்த்திங்கன்னா நேராக பூஜை அறைக்கு தான் போவார். கம்ப்ளீட்டாக விபூதி குங்குமம் அப்படி இல்லாமல் அவரை பார்க்க முடியாது. எனி டைம் குங்குமம் விபூதியோடு தான் பார்க்க முடியும். ரொம்ப பக்தியானவர். பூஜாரைக்கு போய் பூஜை பண்ணிட்டு தான் வெளியே வருவார். நானும் பிறந்ததுலேருந்து சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பா என்னை எல்லா கோயிலுங்களுக்கும் கூட்டிகிட்டு போய் ரெகுலராக எங்கெங்கே மொட்டை போடணுமோ அங்கெல்லாம் போட்டிருக்காரு. எஸ்பெஷலி திருப்பதிக்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு குழந்தையில எடைக்கு எடை காணிக்க செலுத்தியிருக்காரு. அப்படி ரொம்ப வைராக்கியமான ஒரு இந்து குடும்பத்தில் தான் நான் பிறந்து வளர்க்கப்பட்டேன். சந்தோஷமான வாழ்க்கை, எந்த பிரச்சனையும் இல்லை, நல்ல ஒரு ஸ்வீட் ஃபேமிலி. அப்பா கூட பிறந்தவங்க 3 பேர், அப்பா தான் லாஸ்ட்டு. அம்மா கூட பிறந்தவங்க 9 பேர், அம்மா தான் 8வது பர்சன். ஸோ எனக்கு நிறைய மாமாங்க பெரியம்மா எல்லாருமே இருந்தாங்க ரிலேஷன்ஸ். ஆனால் ஒரு கட்டத்தில் அப்பா எங்களை ரொம்ப தனியாக, நாங்கள் ஃபேமிலி மட்டும்தான் இருக்கிற மாதிரி கூட்டிகிட்டு போய், நாங்கள் வந்து இருந்த இடம் பார்த்திங்கன்னா விஎஸ்ஆர் பாடி தாண்டி விஎஸ்ஆர் நகர்னு ஒரு பிளேஸில் நாங்கள் இருந்தோம். ரொம்ப ஹாப்பி ஃபேமிலி, எந்த பண கஷ்டம் கிடையாது, வீட்டில் சண்டேங்க கிடையாது, ரொம்ப சந்தோஷமான ஒரு ஃபேமிலி. எவ்ரி சாட்டர்டே சண்டேஸ் அப்பா வெளியில் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. எந்த குறையுமே கிடையாது. இது ஒரு தேவை, அது ஒரு தேவைன்னு எந்த தேவையுமே இருக்காது. அப்பா லைக் எப்படி கேரக்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டைலிஷான ஒரு பர்சன். எந்த ஒரு ப்ராடக்ட், எந்த ஒரு ஒரு டிவியாக இருக்கட்டும், ஒரு பைக்காக இருக்கட்டும், புதுசாக வந்தால் உடனே அதை யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி ரொம்ப ஃபேஷனபிளாக இருக்கிறவர். ரொம்ப ஹைட் அண்ட் வெயிட்டாக, ஜெயின் சாண்டிக்கா ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பார். சினிமாஸ்லாம் கூட 2-3 கேரக்டர்ஸ்க்கு போயிட்டு ஃபோட்டோஷூட்ஸ்லாம் பண்ணிட்டு வந்திருக்காரு. அந்த மாதிரி ஒரு ஜெயின் சாண்டிக் ஃபிகர், ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பர்சன். ஸோ லைஃப் இப்படி ஜாலியாக போயிட்டுருந்த ஒரு டைமில் நான் அப்போ 4th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். ஐ வாஸ் 9 இயர்ஸ் ஓல்டு. அப்போ எங்கள் ஸ்கூலில் லீடர்ஸ்க்கு ஒரு பேட்ச்லாம் கொடுத்து ஒரு ஃபங்க்ஷன். ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு எங்கள் அப்பா வந்துட்டு எனக்கு பேட்ச் எல்லாம் குத்திட்டு, ஐ வாஸ் தி அசிஸ்டன்ட் லீடர். ஸோ எனக்கு பேட்ச்லாம் குத்திட்டு வீட்டுக்கு வந்தாங்க. ஸோ அன்றைக்கி நான் திருப்பி வீட்டுக்கு வந்தேன், டியூஷன் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு நின்றுட்டுருக்கும்போது எங்கள் அப்பா வந்தாங்க. நைட்டு இருந்தோம், நாங்கள்லாம் சாப்பிட்டோம், ஒன்றா சாப்பிட்டோம், நாங்கள் அதுக்கப்புறமா தூங்க போயிட்டோம். சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். எந்த ஒரு சின்ன காரியம், இப்போ ஒரு கற்பம்பூச்சி போனாலும் ஒரு பயம், ஒரு இருட்டில் போனாலும் பயம், அந்த மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி பயமான ஒரு கேரக்டராக இருக்கும். அதனால் என்ன பண்ணுவேன், நைட்டு படுக்கும்போதெல்லாம் இந்த கந்த சஷ்டி கவசம் புக்கு, சின்ன சின்ன புக்கு இருக்கும், அதெல்லாம் வாசிச்சுட்டு அப்படியெல்லாம் தான் படுப்பேன். எங்கள் அம்மா கூடவே இருக்கணும், யாராவது கூடவே இருக்கணும். அந்த மாதிரி அன்றைக்கும் போய் நாங்கள் எல்லாம் படுத்து தூங்கிட்டோம். மிடில் ஆஃப் த நைட்டில் திடீர்னு வீர்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. நான் அலறி அடித்து எழுந்துட்டு, எங்கடாந்துல இந்த சத்தம் வருது, யாரோ கத்துறாங்களே, யார் கத்துறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பக்கத்தில் யாரும் இல்லை, என்னோடய தம்பி மட்டும்தான் படுத்துட்டு இருந்தான். எங்கேருந்து இந்த சத்தம் வருதுன்னு தெரியல. நாங்கள் இருந்த அப்போ இருந்த லாஸ்ட்டாக இருந்த வீடு ரொம்ப பெரிய வீடு, 2 பெட்ரூம், பெரிய ஹால், கிச்சன், டைனிங் ரூம், பூஜா ரூம், அப்புறம் ஒரு போர்ட்டிகோ, அப்படி ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ இந்த சத்தம் மிடில் ஆஃப் த நைட்டில் இப்படி ஒரு சத்தம் வர்றதை பார்த்தோடனே எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு
ஒரு ஒரு ரூமாக போய் போய் பார்த்துட்டு நான் வந்துட்டுருக்கும்போது திடீர்னு ஒரு ரூமில் நான் பார்க்குறேன், எங்கள் அம்மா கத்திட்டு என்னை தள்ளி விட்டுட்டு வெளியே ஓடுறாங்க. ஏன் அம்மா கத்துறாங்க அப்படின்னு சொல்லி அந்த ரூமை எட்டி பார்க்கும்போது எங்கள் அப்பா ஃபேனில் ஹி வாஸ் ஹேங்கிங் அண்ட் தொங்கிட்டு இருந்தாங்க. எங்களுடைய குடும்ப வழக்கத்தின்படி குழந்தைங்களை வந்து டெத்துக்கெலாம் கூட்டிகிட்டே போக மாட்டாங்க. ஸோ ஒரு மரணம்னா என்ன, ஒரு சாவு வீடுனா என்னன்னு எனக்கு அது வரைக்கும் தெரியவே தெரியாது. அப்பயும் நான் எங்கள் அப்பாவை பார்க்குறேன், அவர் அப்படி ஃபேனில் தொங்கிட்டுருக்காரு, நீ ஏன் அவர் அப்படி நிற்கிறாரு, அதுதான் என் தாட்டில் இருக்கே தவிர அவர் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிறத நான் ரியலைஸ் பண்ணல, எனக்கு தெரியாது. அப்போது அந்த நாக்கெல்லாம் வெளியே இருக்குது, புண்ணாக இருக்குது, அப்பா அப்படி நிற்கிறாரு, ஏன் டேடி இப்படி நிற்கிறாரு அப்படின்ற மட்டும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அவர் அப்படியே பார்த்துருந்துட்டு திடீர்னு கான்ஷியஸ் வந்து நம்ம எங்கே நிற்கிறோன்ட்டு நான் வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறமா வீட்டு பக்கத்தில் இருக்கவங்களாம் அந்த சத்தத்தை கேட்டு யாரோ திருட வந்துட்டான் போல் அப்படின்ட்டு எல்லாம் கட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் திங்ஸ் ஸ்டார்டட் டு உண்மை ரியாலிட்டி என்னன்றது கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சுது. எங்கள் அம்மா வந்து சுத்தமாக வெளி அனுபவம் இல்லாத ஒரு நபர், அப்பா கூட தான் போவாங்க, அப்பா கூட தான் வருவாங்க. ஸோ அப்படி இருந்த ஒரு டைமில் அவங்களுடைய அண்ணனுங்க எங்கே இருக்காங்க, அவங்க அட்ரஸோ இல்லை ஃபோன் நம்பரோ கூட எங்கள் அம்மாவுக்கு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு தெரியல. பட் அந்த 9 இயர்ஸில் நான் தான் வீட்டில் பக்கத்தில் இருக்கிற அங்கிள்லாம் கூட்டிகிட்டு அங்கே வேசார் பாடி வேசார் நகர்லேருந்து பொர்ஷவாக்கத்தில் எங்கள் மாமாங்களுடைய வீடு இருந்துச்சு. ஸோ அவங்கள கூட்டிகிட்டு பொர்ஷவாக்கத்தை வந்து எங்கள் அப்பாவோட டெத்து இன்ஃபார்ம் பண்ண போனதே நான் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நான் தள்ளப்பட்டேன். அப்போ எனக்கு வெறும் 9 வயது, நான் 4th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அடுத்த நாள் காலையில் போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ணி பாடி வருது, எல்லாம் வந்துட்டாங்க, என்ன நடக்குது அப்படிங்கிறதே எனக்கு தெரியல. நெக்ஸ்ட் டே போலீஸ்லாம் வந்தாங்க. போலீஸ் வந்துட்டு என்ன தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு கேட்குறாங்க, உங்கள் வீட்டுக்கு யாராவது மென் வருவாங்களா, இல்லை உங்கள் வீட்டுக்கு யாராவது லேடிஸ் வருவாங்களா, இல்லை உங்கள் அப்பா அம்மா சண்டை போடுவாங்களா, இப்படியெல்லாம் கேள்விகள் என்னை அந்த வயசில் அவங்க கேட்டபோது நான் இருக்கிற மாதிரி தானே சொல்ல முடியும். நான் சொன்னேன் அப்படிலாம் எதுவுமே இல்லை, எங்கள் வீட்டில் சண்டையே இருக்காது, நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருப்போம், எப்போவுமே வெளியே போவோம், ஜாலியாக இருப்போம், எந்த பிரச்சனையுமே இல்லை எங்களுக்குன்னு சொல்லும்போது இதுதான் என்னுடைய ஸ்டேட்மெண்ட்டாக இருந்துச்சு. அப்போ பெரிய க்வெஸ்சன் மார்க் என்னென்னா, அப்பா ஏன் இப்படி பண்ணணும், ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கணும், ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை, பண கஷ்டமோ இல்லை வீட்டில் பிரச்சனையோ ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கணும், அப்புறம் ஒரு ஹாப்பி ஃபேமிலியில் ஏன் இவர் வந்து இந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுக்கணும், அது ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க்கு. அதுக்கு ஆன்சரே எங்களுக்கு கிடைக்கல. ஸோ அம்மா ரொம்ப வருத்தத்தில் இருந்தாங்க. எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அப்பா இறக்கும்போது எங்கள் அம்மாவுடைய வயசு 28 வயசு, அவங்க 18 வயசில் கல்யாணம் ஆச்சு, 28 வயசில் எங்கள் அப்பா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது. எல்லாம் சந்தோஷமாக போயிட்டுருந்து கஷ்டமே என்னன்னு தெரியாத ஒரு ஃபேமிலியில் இருந்த எங்களுக்கு ஒரே நாளில் ஓவர் நைட்டில் லிட்ரலாக நடு தெருவில் வந்து நின்று ஒரு சூழ்நிலை ஆகிடுச்சு. ஏன்னா ஃபைனான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாருன்னு சொன்னேன், எங்கள் அப்பா காசு வாங்கின யாருமே வந்து திரும்ப வந்து நாங்கள் இவ்வளோ காசு வாங்கணும்னு சொல்லியிருப்பாங்களா, யாருமே சொல்லவே இல்லை. எங்கள் அம்மாவுக்கும் யார் யார்கிட்ட எவ்வளோ காசு இருக்குது, என்ன பண்ணார், ஏது பண்ணார், எந்த ஐடியாவுமே அவங்களுக்கும் இல்லை. ஸோ கொடுத்த காசு எல்லாமே அப்படியே போயிடுச்சு. இன்ஃபேக்ட் சொல்லணுன்னா அன்னைக்கு சுச்சுவேஷனில் அந்த டெத்து எடுக்கிறதுக்கு கூட எங்கள் அம்மா கிட்ட எந்த காசுமே இல்லை. அதுதான் அன்னியோட சுச்சுவேஷன், லிட்ரலாக நடுத்தருவில் இருந்த ஒரு சூழ்நிலை. அப்போ எங்கள் மாமாங்க அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் அந்த டெத்தையே எடுத்தாங்க. ஸோ இப்படி ஆன பிறகு என்ன பண்ணுறது, ஏன், ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க் ஏன், அதுதான் ஏன், அந்த கேள்விக்கு மட்டும் பதில் தெரியாமல் எங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தாங்க, அழுவாங்க. ஆஸ் அன் யங் விடோ, 28 வயசு, ஒரு இளம் விதவை, எங்கள் அம்மா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்க, ரொம்ப அழகாக இருப்பாங்க. ஒரு குழந்தைய, 2 பிள்ளைங்க, ஒரு பெண் குழந்தையும் ஒரு பையனையும் 2 இயர்ஸ் பேபியும் கையில் வச்சுக்கிட்டு அடுத்து என்ன செய்ய போகிறோன்னு தெரியாமல் நின்று அந்த நேரத்தில் எங்களுடைய ஒரு மாமா வீட்டிலையே ஒரு போர்ஷனில் எங்களை வாடகைக்கு வச்சாங்க. ஸோ அவங்க வீட்டில் போய் நாங்கள் ஸ்டே பண்ணிகிட்டு இருந்தோம், ஒரு போர்ஷனில் வாடகையில் வச்சுருந்தாங்க. அப்படி வச்ச சூழ்நிலையில் இப்போது எல்லாருக்குமே, ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே கேள்வி என்னென்னா, ஏன் ஏன் இப்படி பண்ணார், சாயராம் போய் ஏன் இப்படி பண்ணார். ஏன்னா ஒரு 10 பேர் அடித்து போட்டால் கூட மறிக்க முடியாத ஒரு பாடி, அந்த மாதிரி ஒரு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்கிற ஒரு பர்சன் ஏன் இந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு க்வெஸ்சன் மார்க். அப்போது மாமாங்கெல்லாம் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, இந்த ரீசனை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பூஜை வீட்டில் அரேஞ்ச் பண்ணி, இந்த குறி சொல்கிறவங்க, செத்த ஆவிகளை கொண்டு பேசுகிறவங்க அந்த மாதிரி பர்சன்ஸை கூப்பிட்டு வீட்டில் ஒரு பூஜை நடத்துனாங்க. அதில் ஒரு லேடி, அவங்க வந்து அப்பாவோட ஆவி அவங்க மூலமா வந்து பேசுகிற மாதிரி அவங்க பேச ஆரம்பித்தாங்க.
ஸோ பேசும்போது எல்லாம் இங்கே க்வெஸ்சன் பண்ணுறாங்க, எதனால் இப்படி பண்ண, சந்தோஷமாக தானே இருந்தோம், சந்தோஷமாக தானே உன் ஃபேமிலி இருந்துச்சு, நீ ஏன் இப்படி பண்ண அப்படின்னும்போது அந்த லேடி வந்து பேசுகிறாங்க, பட் எந்த ரீசனும் அவங்க சொல்லலை. அந்த டைமில் எனக்கு அப்படி தோணுச்சு, நான் ஒரு ஒரு முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு ஒரு பிளண்ட்டான ஒரு பதில் அவங்க சொன்னாங்களே தவிர என்ன ரீசன் அப்படிங்கிறத சொல்லலை. ஸோ இந்த இந்த காரியங்களெல்லாம் ஒரு சைடு நடக்குது. இப்போது என்னை வந்து அங்கேருந்து ஷிஃப்ட் பண்ணி இங்கே பொர்ஷ்வாக்கம் வந்ததுனால பெயின் ஸ்கூல் அப்படின்னு சொல்லி கெல்லிஸில் சிஎஸ்ஐ பெயின் ஸ்கூல் அப்படிங்கிற அந்த ஸ்கூலில் எனக்கு அட்மிஷன், மிடில் ஆஃப் ஃபோர்த் ஸ்டாண்டர்டில் நான் அங்கே போய் என்னை சேர்த்தாங்க. எங்கள் மாமாங்கெல்லாம் கூட்டு போய் தான் அங்கே சேர்த்தாங்க. ஸோ நான் ஸ்கூலுக்கு போக ஆரம்பித்தேன். என் லைஃப் ஒரு சைடு, ஸ்கூல் லைஃப் அப்படி போயிட்டு இருந்தது. அம்மா வந்து வீட்டில் இங்கே அழுது அழுது அழுது, அவங்க மனங்கன தேவங்க கிட்டலாம் அழுது, ஏன் எனக்கு இப்படிப்பட்ட நிலைமை வந்தது அப்படின்னு அவங்க ஒரு சைடு கதறிட்டு இருந்தாங்க. நான் ஸ கூலுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு அப்பானா ரொம்ப பிடிக்கும். சொல்லுவாங்க இல்லையா, பையனுக்கு அம்மா ரொம்ப பிடிக்கும், பொண்ணுக்கு நான் அப்பா ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி எனக்கு வந்து பர்சனலாக எங்கள் அப்பா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் ஸ்கூலுக்கு போன அந்த டைமில், அந்த ஃபோர்த் ஸ்டாண்டர்டில், அப்பா ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ டெய்லியுமே ஸ்கூலில் அழுவேன் போயிட்டு, அப்பா இல்லை, அப்பா இறந்துட்டாங்க அப்படின்ட்டு. இந்த ஸ்கூலுக்கு இந்த பிள்ளைங்கள்லாம் அப்பாவோட வருவாங்க, அப்பா வந்து ட்ராப் பண்ணுவாங்க, அப்படி பார்க்கும்போது எனக்கு இன்னும் ரொம்ப வருத்தமாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஸ்கூலில் அழுவேன். அப்போது நான் போய் சேர்ந்த அந்த ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் கிளாஸ் டீச்சர் மிஸ்ஸஸ் தாமஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்றைக்கும் இருக்கிறாங்க. ஸோ அவங்க எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஏசப்பாவோடய அன்பை பற்றி சொல்ல ஆரம்பித்தாங்க. ஸோ அது வரைக்கும் நான் சில கிறிஸ்டின் ஸ்கூல்ஸில் படிச்சிருக்கேன், பட் ஏசப்பாவுடைய அன்புனா என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அப்போ அவங்க எனக்கு படிப்படியாக ஏசப்பாவுடைய அன்பை பற்றி சொல்ல ஆரம்பித்தாங்க. ஏன்னா நான் அப்பா இல்லை அப்படின்ற அந்த ஃபீலிங்கில் நான் அழும்போது அப்போ மிஸ்ஸு சொல்லுவாங்க, ஏசப்பா உனக்கு அப்பாவாக இருக்காரு, நீ அவரை அப்பான்னு கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஏசப்பாவோடய அன்பை பற்றி எனக்கு சொல்ல ஆரம்பித்தாங்க. அப்போ நான் இந்துலேருந்து அப்படி வந்ததுனால, ஏற்கனவே ஒரு பக்தி வைராக்கியத்தை நான் வளர்க்கப்பட்டதுனால, நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் அந்த தெய்வங்களுடைய நாமங்களை சொல்லிக்கிட்டே இருப்பேன். அப்புறம் இப்போ புதுசாக இன்ட்ரடியூஸ் ஆன இந்த ஏசப்பாவோட பேரை அப்படி சொல்லிகிட்டு இருப்பேன். இந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அம்மா வீட்டில் வந்து என்னன்னே தெரியாத குழப்பத்தில், சோகத்தில், துக்கத்தில் அப்படி இருந்தாங்க. அப்போது எங்கள் வீட்டுக்கு எதிர்க்க, அதாவது ஒரே போர்ஷனில் சில, ஒரே வீட்டில் சில போர்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ எதிர்க்க கொடுத்துன்னு இருந்தவங்க கல்பனா அக்கான்னு சொல்லி ஒரு, அவங்களும் இந்துலேருந்து ரகசியமாக ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்தவங்களாக இருந்தவங்க. ஸோ அவங்க ஒரு நாள் எங்கள் அம்மாவை கூப்பிட்டு அவங்க சொன்னது, அக்கா நீங்கள் நிறைய காரியங்கள் நீங்கள் பண்ணுறீங்க, பூஜை பண்ணுறீங்க, குரி சொல்கிறது கூப்பிட்றீங்க, என்னென்னவோ பண்ணுறீங்க. அவங்களும் ரொம்ப அப்பா அம்மா இருந்து எல்லாமே அவங்களுக்கும் தெரியும். ஸோ அண்ணன் இறந்தது என்ன ரீசன்னே தெரியாமல் நீங்கள் கஷ்டப்பட்டுட்ருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். நான் வந்து உங்களை ஒரு ப்ரேயர் பண்ணுற ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன், நீங்கள் தயவுசெய்து என் கூட வாங்க. எத்தனையோ பண்ணிட்டீங்க, இதையும் நீங்கள் பண்ணி பாருங்கள். அவங்க வந்து ஒரு தீர்க்கதரிசி. அவங்க வந்து ஜெபத்தில் அநேகருக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை சொல்லுவாங்க. நம்ம அவங்கக்கிட்ட போய் ஜெபம் பண்ணலாம், நீங்கள் ஒரு தடவை வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போது ரொம்ப விரக்தியில் இருந்ததுனால கொஞ்ச நாள் வேண்டாம் அப்படின்னு யோசிச்சுட்டு, அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் எவ்வளோ பண்ணிட்டோம், சரி அங்கேயும் போய் ப்ரேயர் பண்ணிட்டு வந்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு என்னை எங்கள் அம்மா கூப்பிட்டுட்டு அவங்க வீட்டுக்கு, நாங்கள் அவங்க ப்ரேயர் பண்ணுற பிளேஸ்க்கு நாங்கள் போயிருந்தோம். ஸோ முதல் தடவை அவங்கள பார்க்குறோம். அவங்க அருமையான ஒரு கத்துடைய ஊழியக்காரி. அவங்கள பார்க்கும்போது அம்மா வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி சந்தோஷமான ஃபேமிலி நாங்கள், எதனாலே இவர் இப்படி பண்ணாருன்னு தெரியல, எனக்கு அதுதான் பெரிய ஒரு குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க பொறுமையாக கேட்டுட்டு அவங்க சொன்னது, நான் ஜோம் பண்ணுறேம்மா, நீங்கள் நாளைக்கு வாங்க, நான் கத்து சமத்தில் உட்காந்து ஜோம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எங்களை அனுப்பிட்டாங்க. ஸோ அடுத்த நாள் நாங்கள் திரும்பி போகிறோம். திரும்பி போகும்போது அவங்க எங்களுக்காக பாரப்பட்டு ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. கர்த்தர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அநேக காரியங்களை அவங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்காரு. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஜெபத்தில் அவங்க எங்கள் ஃபேமிலியில் நடந்த அநேக காரியங்களை அவங்க ப்ரேயரில் சொல்கிறாங்க. இப்போது எங்கள் அப்பாவோட ஃபேமிலியில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கூட பிறந்தவங்க மூன்று பேர். இப்போ அவங்க ஜெபத்தில் சொன்னது என்ன அப்படின்னு சொன்னால், யாரோ ஒரு 5 generations பேக், ஒரு 5 தலைமுறைக்கு முன்னாடி யாரோ ஒருத்தவங்க உங்களுடைய கணவர் ஃபேமிலியில் யாரோ ஒருவர் விதவையே, ஒரு விதவையை ஏமாற்றி ஒரு பீஸ் ஆஃப் லேண்ட், ஒரு இடத்த வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அதனால் அந்த சாபம், அந்த விதவை விட்ட சாபம், இந்த குடும்பத்தில் எந்த ஆம்பளைங்களும் தலைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சாபத்தை அவங்க கொடுத்ததுனால இந்த சாபம் அந்த குடும்பத்தை பின்தொடர்ந்து வந்துட்டே இருக்குது. இந்த குடும்பத்தில் எந்த ஆம்பளைங்களும் தலைக்கக்கூடாது அப்படின்ற ஒரு சாபம் இந்த குடும்பத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவங்க ஜெபத்திலேயே இந்த காரியங்கள் எல்லாம் சொல்கிறாங்க. அதனால தான் அவங்க வீட்டில் வந்து யாரும் ஆம்பளைங்க தலைக்கலை அப்படின்னும் போது எங்கள் அம்மா ஒவ்வொரு இன்சிடெண்ட்டாக யோசிக்கிறாங்க. யோசிக்கும் போது தான் அவங்களுக்கே தெரியுது, அவங்க கல்யாணம் ஆகி வந்த நாள்லேருந்து இந்த குடும்பத்தில்
ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை, ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை மரணம் மரணம் சாவு இப்படியே போயிட்டு இருந்தது. இதுலேயும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா, எங்கள் அப்பா கூட பிறந்த இந்த ரெண்டு பேர் இருக்காங்க, ரெண்டு பெரியப்பாங்க. ஃபஸ்ட்டு பெரியப்பா ஒரு கல்யாணம் பண்ணுவார், அவங்க வந்து குழந்தைங்களை பெற்றுட்டு அவங்க இறந்துட்டாங்க. அவங்க இறக்கும்போது அவங்களுடைய ஓன் சிஸ்டரே மறுபடியும் இவர் மேரேஜ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஒரு பையன் பிறந்து ரெண்டாவது வருஷத்தில் பெரியப்பா இறந்துட்டார். ஸோ ரெண்டாவது பெரியப்பாவும் அதே மாதிரி தான் ஒரு மேரேஜ் பண்ணார். பட் அவங்க வந்து மறிக்கலை, அவங்களுக்கு கண் பார்வை போயிடுச்சு. கண் பார்வை போன பிறகு என்ன பண்ணாங்க, அவங்களுடைய ஓன் சிஸ்டரையே மேரேஜ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஒரு பையன் பிறந்து இவர் அந்த ஒரு 1.5 இயர்ஸ் 2 இயர்ஸில் இவர் இறந்துட்டார். ஸோ எங்களோட கேஸ்லையும் அதான் நடந்தது. எங்கள் அம்மா வந்து எங்கள் அம்மாவுக்கு முன்னாடி எங்கள் அம்மாவோட ஓன் சிஸ்டர் தான் அப்பா மேரேஜ் பண்ணது. ஸோ அவங்க வந்து 1 இயர் தான் இருந்திருக்காங்க, 10 மந்த்ஸ் அவங்க டெலிவரி டைம் அப்போது குழந்தையும் அவங்களும் இறந்துட்டாங்க. ஸோ அந்த டைமில் எங்கள் பாட்டி பார்த்துட்டு, எங்கள் அப்பா ரொம்ப நல்ல கேரக்டராக இருக்காரு, அவர் ரொம்ப மனைவி இறந்து துக்கத்தில் இருக்காருன்னு சொல்லிட்டு ஓன் சிஸ்டர் மறுபடியும் எங்கள் அம்மா வந்து திருமணம் பண்ணி கொடுத்தாங்க. அப்படி ஏன் தம்பி பிறந்து ஆல்மோஸ்ட் 2 வருஷத்தில் எங்கள் அப்பா இறந்துட்டார். ஸோ இதெல்லாம் கோரிலேட் பண்ணி பார்க்குறாங்க அம்மா. அதுக்கப்புறமா ஓ இது தான் இந்த கர்ஸ், ஒரு ஜெனரேஷனல் கர்ஸ் தான் இந்த மாதிரி ஒரு காரியத்தை நம்முடைய குடும்பத்தில் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி இவங்க இதெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, இதெல்லாம் நடந்தது அப்படின்ட்டு. அப்போது அவங்க சொன்னாங்க, ஆமாங்க எக்ஸாக்டாக இது தான் ஒரு பாரம்பரியமாக 5 தலைமுறைக்கு முன்னாடி வந்த சாபம் தலைமுறை தலைமுறையாக தொடர்ந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அருமையான தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை என்னன்னு சொன்னால், இந்த சாபம் உன்னையும் உன் பிள்ளைங்களையும் தொடரக்கூடாது அப்படின்னு சொன்னால், உலகத்தில் சாபத்தை தீர்க்கறதுக்கு ஒரே ஒரு நபர் அல்லது ஒரே ஒரு வழி இருக்கும்னு சொன்னால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவரை நீ ஏற்றுக்கொண்டினா இந்த சாபம், இந்த ஜெனரேஷனல் கர்ஸ் உன்னுடைய பிள்ளைகளை ஒருபோதும் தொடாது அப்படிங்கிற அந்த வார்த்தையை அவங்க சொன்னது தான் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றின ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையாக, கர்த்தருடைய வார்த்தையாக அது அமைந்தது. எங்கள் அம்மா அப்படியே அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டாங்க. அந்த வார்த்தை அவங்களோடு அப்படியே இடைப்பட ஆரம்பிச்சுது. அப்போ அவங்க டிசைட் பண்ணாங்க, என் வாழ்க்கையில் இனிமேல் என் பிள்ளைங்க தான் என் வாழ்க்கை, என் பிள்ளைங்களுக்காக தான் நான் இனிமேல் வாழ போகிறேன். ஸோ என் பிள்ளைங்களுக்கு இந்த சாபம் தொடரக்கூடாது அப்படின்னா நான் வணங்கி வந்த விக்கிரகங்கள் எல்லாத்தையும் நான் விட்டுடுறேன், நான் இயேசுன்ற தெய்வத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி முழு மனதோடு கர்த்தரை தேட ஆரம்பித்தாங்க. அல்லேலூயா. அது பிறகு எங்கள் வாழ்க்கை முற்றிலுமாக மாறுச்சுன்னு தான் சொல்லணும். எங்கள் அம்மா அட்ட டைமில் எல்லா, ஏன்னா எதனால் அப்பா இறந்தாருன்ற கேள்விக்கு ஒரு தீர்க்கமான ஒரு பதில் ஒரு தீர்க்கதரிசியின் மூலியமாக கர்த்தர் எங்களுக்கு வெளிப்படுத்தினார். அது எங்கள் வாழ்க்கையை மாற்றுச்சு. ஆண்டவர் எங்களை ஏற்கனவே ப்ரீடிஸ்டைன் முன்குறித்து வைத்திருந்ததுனால ஏற்ற நேரத்தில் எங்களை தேடி அவர் வந்தார் அப்படின்னு தான் நாங்கள் சொல்லணும். அப்புறம் படிப்படியாக நாங்கள் ஆண்டோடைய அன்பை ருசி பார்க்க ஆரம்பித்தோம். அப்பா இறந்து, அப்பா வந்து ஃபைனான்ஸ் பண்ணிட்டு இருந்தார், ப்ளஸ் அவருக்கு ஒரு லேண்ட் இருந்துச்சு. அந்த லேண்ட் எப்படின்னு சொன்னால் பற்ற ஸ்டீல் பாத்திரங்கள்லாம் செய்கிற ஒரு கம்பெனி. ஸோ அந்த கம்பெனிலேருந்து கொஞ்சம் ரெண்ட் வரும், அந்த ரெண்ட் தான் எங்களுடைய வாழ்வாதாரமாக இருந்துச்சு. இப்படியே போயிட்டு இருந்தது கொஞ்ச நாள். நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன், தம்பி 2 வயசு குழந்தை. இப்படி போயிட்டு இருந்த டைமில் ஸ்கூலில் ஏசப்பாவோட அன்பை குறித்து மிஸ் எனக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. வீட்டில் எதிர்க்க இருக்கிற அக்கா ஏசப்பாவோட அன்பை குறித்து எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. இப்படி ஆண்டவர் அப்படியே எங்களோட பேசி பேசி பேசி எங்களோட இடைப்பட ஆரம்பித்தார். அப்போது எங்கள் அம்மா ஸ்கூலுக்கு வந்துட்டு ரிப்போர்ட் கார்டு வாங்க, ஃபைனல் ஆனுவல் எக்ஸாம் ரிப்போர்ட் கார்டு வாங்க வரும்போது எங்கள் மிஸ் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு பைபிளை எடுத்து அவங்க கையில் கொடுத்துட்டு, இந்த பைபிளை நீங்கள் வீட்டில் வைங்க, இது நீங்கள் வாசிக்கிறீங்களோ இல்லையோ ஆனால் இந்த வீட்டில் வைங்க, இந்த பைபிள் உங்களை நடத்தும் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா கையில் ஒரு பைபிளை அவங்க கொடுத்தாங்க. நான் உண்மையாக சொல்லுவேன், அந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் இந்த பைபிள் எங்களை நடத்துதாமே. இப்படி படிப்படியாக நாங்கள் ஆண்டோடைய அன்பை ருசி பார்க்க ஆரம்பித்தோம். ஆண்டவரே எங்களுக்கு தகப்பனாக மாற ஆரம்பித்தார். பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் தேவன் சகாயராக இருக்கிறார், ஏசப்பா சகாயராக இருக்கார், அவர் தகப்பனாக இருக்கிறார். ஈஸ் த ஃபாதர் ஆஃப் த ஃபாதர்லெஸ். அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவர் தகப்பனாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்கிறது. அதே போல தான் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் என்றைக்கு அவருடைய அன்பை ருசி பார்க்க ஆரம்பித்தோமோ அன்னிலிருந்து அவர் எங்களுக்கு தகப்பனாக மாறினார். ஒரு தகப்பனுடைய வேலையே தன்னுடைய பிள்ளைகளுக்கு தேவையானது எல்லாவற்றையும் செய்கிறது. ஆண்டவர் எங்களுக்கு தேவையான எல்லா காரியங்களும் செய்தார். ஒரு கட்டத்தில் மாமா வீட்டிலேருந்து வெளியே வர வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் பக்கத்து தெருவிலேயே ஒரு வீட்டில் நாங்கள் வாடகைக்கு வந்தோம். அப்படி வரும்போது அநேக தேவைகள் இருந்துச்சு. அடுத்தது ஸ்கூல், நான் படித்தது வந்து 1 ஆஃப் த பெஸ்ட் ஸ்கூல்ஸ். இன்றைக்கும் பொஷ்வாக்கத்தில் நீங்கள் போனீங்கன்னா சிஎஸ்ஐ பெயின் ஸ்கூல் அப்படிங்கிறது இட்ஸ் 1 ஆஃப் த பெஸ்ட் ஸ்கூல்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட ஸ்கூலில் வந்து நான் படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஃபீஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு நகை சின்ன சின்ன நகையெல்லாம் வச்சு வச்சு தான் எனக்கு ஒவ்வொரு டேர்ம் ஃபீஸை கட்டிகிட்டு இருந்தாங்க.
இது எல்லாமே நான் வந்து எங்கள் மிஸ்ஸுக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா ஃபோர்த்தை தாண்டி போனால் கூட அந்த கனெக்ஷன் போவே இல்லை. ஒவ்வொரு நாளும் மிஸ்ஸு கூட தான் போய் உட்காந்து லஞ்ச் பீரியடில் சாப்பிடுவேன். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கனெக்ஷன் எனக்கு இருந்துச்சு. ஸோ ஒன்று ஒன்றும் நான் மிஸ்ட்டே சொல்லிகிட்டே இருப்பேன், இந்த மாதிரி மிஸ் இது இந்த காரியத்தை வச்சு தான் இந்த ஃபீஸ் கட்டினேன், இப்படி போச்சு அப்படி போச்சு, எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவேன். அப்போது ஒரு நாள் மிஸ்ஸு திடீர்னு மிஸ்ஸும் அவங்க ஹஸ்பண்டும் நைட்டு வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்துட்டு சொல்கிறாங்க, நீங்கள் வாங்க ஒரு இடத்துக்கு போகணுன்னு. எங்கே போகணுன்னா, இல்லை நீங்கள் கிளம்புங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. போகிற வழியில் சொல்கிறாங்க, நம்ம இப்போ ஒரு ஹோட்டல் போகிறோம், ஒரு ஹோட்டல் ஓனரை பார்க்க போகிறோம். எதுக்காக அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, அவருக்கு மூணு பிள்ளைங்க, மூணு பெண் பிள்ளைங்க இருந்தாங்க, நம்ம அவங்கள போய்ட்டு பார்க்க போகிறோம்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே போய் அந்த ஹோட்டல் ஓனர்கிட்ட போயிட்டு அவங்க சொல்கிறாங்க, மூணு பெண் பிள்ளைகள் அந்த ஹோட்டல் ஓனருக்கு இருந்தாங்க. அதில் ஒருத்தவங்க ரெண்டாவது டாட்டர் வந்து என்ன ஆச்சுன்னா, திடீர்னு ஒரு சிக்னஸ் வந்து அவங்க எதிர்பாராத விதமாக அவங்க மறிச்சிட்டாங்க. ஸோ மிஸ் என்னை கூட்டிகிட்டு போய் நிறுத்தி அவங்க அந்த ஹோட்டல் ஓனர் அங்கிள் கிட்ட பார்த்துட்டு சொல்கிறாங்க, உங்கள் பொண்ணு இருந்தால் நீங்கள் அவளை படிக்க வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் நினச்சி இந்த பொண்ணை நீங்கள் படிக்க வைங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த அங்கிளுக்கு என்னை பார்த்த உடனே, நான் கொஞ்சம் ஆக்டிவாக துரு துருன்னு இருக்கிறனால என்னை பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. உடனே அவர் சொன்னார், இந்த பொண்ணுக்கு நான் ஃபீஸ் கட்டி நான் படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி. எங்கள் அப்பா இருந்த ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ்க்குள்ளே இதில் இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்குது. அவர் சொன்னார், நான் படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சிஎஸ்ஐ பெயின் ஸ்கூலில் எனக்கு அவங்க ஃபீஸ் கட்டி நான் படிக்கிறதுக்கு கத்தர் கிருபை செய்தார். ஒரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா, அவர் ஃபீஸ் கட்ட ஆரம்பித்து ஒரு ரெண்டு டேர்ம் கூட இருக்காது, ரெண்டு டேர்முக்குள்ளே என்ன ஆச்சு, அந்த டைமில் ஃபீஸு அப்படியே டபுள், மெட்ரிகுலேஷன் ஃபீஸஸ் ஸ்கூல்ஸோட ஃபீஸஸ் வந்து அப்படியே டபுள் ஆச்சு. ஸோ அப்படி டபுள் ஆகியிருந்தது ப்ரீவியஸாக நான் இருந்திருந்தேன்னா என்னால் என்னோடய எஜுகேஷனே கண்டினியூ பண்ண முடிஞ்சிருக்காது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்கும். ஆனால் என் ஏசப்பா எனக்கு என்ன தேவையோ அந்த தேவைகள் வர்றதுக்கு முன்னாடியே ரொம்ப அழகாக அதை நேர்த்தியாக சந்தித்து எங்களை நடத்தின தேவனாக இருந்தார். தம்பியும் டஃப்டன் கோரியில் போய் அவனை சேர்த்தோம். அவன் ஸ்கூலிங் போக ஆரம்பித்தோடனே டஃப்டன் கோரியில் சேர்த்தோம். அவனுக்கும் மிஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், சேட்பேட்டில் சிஎம்சிட்டின்னு ஒரு ஆர்கனைசேஷன், கிறிஸ்டின் மிஷன் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன், அங்கே அநேக பிள்ளைகளுக்கு படிக்க வழி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுற பிள்ளைங்களுக்கு, சிங்கிள் பேரண்ட் பிள்ளைகளுக்கு அவங்க நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துல மிஸ்ஸு போய் அப்ரோச் பண்ணி என் தம்பிக்கு அங்கே ஒரு ஸ்பான்சர்ஷிப் கிடைக்க, அங்கே அந்த ஸ்பான்சர்ஷிப் மூலமாக தம்பிக்கு ஃபீஸ் கட்டி தம்பி படிக்கும்படியாக கத்தர் கிருபை செஞ்சார். இப்படி எங்கள் ரெண்டு பேரோட எஜுகேஷன், ஏன்னா எஜுகேஷன்றது ரொம்ப முக்கியம் இல்லையா, அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னு அம்மா தெரியாத ஒரு சூழ்நிலையில் எங்கள் ரெண்டு பேரோட எஜுகேஷன் ரொம்ப நேர்த்தியா, ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்கூல்ஸ் இன் பொர்ஷுவாக்கம், அது ஆங்கிலோ இந்தியன் ஸ்கூல்ல டஃப்டன் கோரி அண்ட் சிஎஸ்ஐ பெயின் ஸ்கூல், ரெண்டு ஸ்கூல்லையும்

வார்த்தை எங்களுக்கு ஆண்டவர் புல்பிட்லேருந்து போதகர் மூலயமா பேசுவார். வார்த்தையில் வளர ஆரம்பித்தோம். ஆண்டவர் இன்னும் அதிகமாக தேட ஆரம்பித்தோம். அதிகமாக அவரை பற்றி பிடிக்க ஆரம்பித்தோம். அப்படி நாங்கள் ஆண்டவரோட நெருங்க எங்கள் வாழ்க்கையில் அநேக அற்புதங்களை ஆண்டவர் செய்ய ஆரம்பித்தார். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும் கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது அப்படின்ற ஒரு வசனம் பைபிளில் இருக்குது. அதே மாதிரி ஆண்டவர் வந்து எங்களுடைய வாழ்க்கையில் எங்களை நடத்த ஆரம்பித்தார். நிறைய நேரங்களில் 10 ரூபாய் கூட கையில் இல்லாத சூழ்நிலைகள்லாம் நாங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஆனாலும் எங்களை ஆண்டவர் பட்டினியாக விட்டதே இல்லை. யார்கிட்டேயும் போய் ஒரு தேவைன்னு நிற்க வச்சதே இல்லை. அவ்வளோ அழகாக ஆண்டவர் எங்களை நடத்துவார். ஒரு குறைவும் இல்லாமல் நிறைவாக எங்களை நடத்த ஆரம்பித்தார். ஃபீஸ் தேவைகளை சந்தித்ததுன்னு சொன்னேன். ஒவ்வொரு நாள் தேவைகள் சந்திப்பார். அந்த பட்டறையிலேருந்து அந்த லேண்ட்லேருந்து வர அந்த இன்கம், அதுவுமே வந்து கேட்குறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களும் அங்கே ஏமாத்த ஆரம்பித்தாங்க. சரியாக வாடகை தரமாட்டாங்க. ஒருத்தர் என்ன பண்ணார், எங்களுடைய வீக்னஸை தெரிஞ்சுக்கிட்டு அவரு ஓவர்டேக் பண்ணி அவர் மேல் வாடகை விட்டு வாங்கு, அந்த மாதிரிலாம் பயங்கர பிரச்சனைகள் அங்கே நடக்க ஆரம்பிச்சுது. சரி, இந்த லேண்டை விற்றுணும் எப்படியாவது, விற்றுட்டு அதில் வர அந்த ஒரு காசு எங்களுக்கு இன்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வாழ்வாதாரத்துக்கு தேவையாக இருக்கும்னு ரொம்ப பிரயாசப்பட்டோம். ரொம்ப ஜோம் பண்ணோம். அதுக்கப்புறம் எங்கள் ப்ரேயர் பாயிண்ட் எங்கே போனாலும் எங்கள் ப்ரேயர் பாயிண்ட் அதுவாக தான் இருக்கும், லேண்டு விற்கணும் லேண்டு விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது அப்படியே ஹோல்லே இருந்துச்சு. அதுக்கு எந்த ஒரு ஆன்சருமே ஆண்டுகிட்டு வந்து வரலை. அது அப்படியே ஹோல்லே இருந்தது. அது என்ன, எங்கள் அப்பா என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, அது வந்து அடமானம் வச்சிட்டாரு. ஸோ மார்கேஜில் இருந்துச்சு. அதனால் அது வட்டியும் அசலும் சேர்ந்து அது நிறைய தடவை ஏலத்துக்கு வரும். அப்பா அம்மா போய் திரும்ப போயிட்டு அந்த ஏலம் ஆஃபீஸில் போயிட்டு பேசி ஏதாவது ஒரு சின்ன அமௌண்ட் கட்டிட்டு அந்த ஏலத்தை ஸ்டாப் பண்ணிட்டு வருவாங்க. இப்படி நிறைய நெருக்கமான சூழ்நிலைகள் இருந்துச்சு. ஆனாலும் கர்த்தர் ஒவ்வொரு காரியத்திலையும் எங்களோடு கூடவே இருந்து ஆண்டு ஒரு ப்ரொட்டெக்ஷனாக எங்களுக்கு இருந்தார். எங்களுக்கு ஒரு யங் விடோவாக இருந்தாங்க. ஸோ ஒரு யங் விடோவாக இருக்கிற டைமில் ரெண்டு சின்ன பிள்ளைங்களை வச்சுட்டு இந்த உலகத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் அவங்க ஃபேஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஆனால் நான் ஒன்று சொல்லுவேன், கர்த்தரே எங்களுக்கு ஒரு கேடகமாக ஒரு ப்ரொட்டெக்ஷனாக ஆண்டவரே இருந்தார். நிறைய ஆவிக்குரிய ரிலேஷன்ஸ் ஆண்டவர் கொடுத்தாரு. அருமையான தகப்பன் ஸ்தானத்தில் இருந்து பாஸ்டர் அனீஃப் இமானுவேல் அப்படின்ற அண்ணா எனக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பன் போல் எங்களை நடத்த ஆரம்பித்தாங்க. அவங்களுடைய மீட்டிங்ஸ்க்கு போவோம். இங்கே ராஜேஸ்வரி அவங்களுடைய மீட்டிங்க்கு போவோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்க்க ஆரம்பித்தார். நிறைய ஐக்கியங்களை கொடுத்தாரு. கிறிஸ்துவுக்குள்ளே நிறைய சகோதர சகோதரிகள், எங்களுக்காக பாரப்படுகிறவர்கள், எங்களுக்காக ஜெபிக்கிறவர்கள், நல்ல ஒரு ஃபெலோஷிப் ஆண்டு கொடுத்தாரு. இப்படியாக லைஃப் போயிட்டு இருந்துச்சு. ஸோ 12th முடித்தேன். 12th முடித்தோன்னே எனக்கு வந்து அக்கௌண்ட்ஸ் ஃபினான்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ என்னுடைய ஆம்பிஷன் எல்லாம் பேங்க்கில் ஒரு ஜாப் போகணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆம்பிஷனாக இருந்துச்சு. சரி, அதுக்கு என்ன படிக்கலாம் அப்படின்னும் போது ஒரு சிஏ பண்ணலாம், சிஏ ஒரு அக்கௌண்ட்டுக்கு அந்த சிஏ லைனில் போகலாம் அப்படின்னு சிஏ அப்ளை பண்ணிவிட்டு பிகாமை கரஸ்டில் போட்டேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆயிடுச்சு, சிஏ வந்து எவ்வளோ டிஃபிகல்ட்டுன்னு தெரியும். என்னால் அதை கோ த்ரூ பண்ண முடியல. ஒரு ரெண்டு அட்டம்ப்ட் எழுதுனேன், ரெண்டு அட்டம்ப்ட்லேயும் பாஸ் ஆகிட்டேன். பட் அந்த ஓவரால் டோட்டல் வரணும். அது சிஏ பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், எல்லாத்துலேயும் பாஸ் ஆனாலும் ஓவராலாக ஒரு டோட்டல் இருக்கும். அந்த டோட்டல் வந்தால் தான் பாஸ், இல்லைனா மறுபடியும் எல்லா சப்ஜெக்டையும் எழுதணும். இல்லை ஒரு சப்ஜெக்ட் ஃபெயில் ஆனாலும் எல்லா சப்ஜெக்டையும் எழுதணும். ஸோ அது எனக்கு ரொம்ப டிஃபிகல்ட் ஆகிடுச்சு. என்னால் அதை கண்டினியூ பண்ண முடியல. இந்த சைடு பார்த்தா காலேஜ் ரெகுலர் காலேஜ் போல் கரஸ்பாண்டண்ட்டில் போட்டுட்டு பிகாம் போயிட்டு இருந்தது. திடீர்னு வாழ்க்கையில் ஒரு வெறுமையாக காணப்பட்ட மாதிரி ஆகிடுச்சு. என்ன ஆண்டவரே, நான் என்ன பண்ணுறது, அடுத்து என்ன பண்ணுறது, ஸ்கூலிங் முடிச்சிட்டேன், நான் காலேஜ் போகல, சிஏனால் பண்ண முடியல, பிகாம் கரஸில் போட்டிருக்கேன், என் லைஃப் என்ன ஆக போகுது, என்ன நான் செய்ய போகிறேன், ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன். ஒரு நாள் உட்காந்து அழுகிற ஆண்டவரே, எல்லாரும் என்னை மறந்துட்டாங்க, எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்க, நான் நீங்களும் என்னை மறந்துட்டீங்களா. ஆண்டவரோடு கூட ரொம்ப நெருக்கமாக இருந்ததுனால நிறைய உபவாசிப்பேன், நிறைய ஜெபிப்பேன். அந்த வாலிப வயசுலேயே நிறைய ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்குறேன், ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில் மட்டும் இதெல்லாம். ஒரு 18 இயர்ஸ் இருக்கிற ஒரு வாலிப பிள்ளைகள்லாம் எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க, நான் மட்டும் ஏன் இந்த குடும்ப பாரத்தை சுமந்துட்டு இந்த கஷ்டம் அந்த கஷ்டம் இந்த கவலை அப்படின்னு, நான் மட்டும் ஏன் என் லைஃப்பில் மட்டும் ஏன் இவ்வளோ கவலைன்னு நான் ஆண்டவர்கிட்ட போராடி ஒரு நாள் உபவாசி நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். நீங்கள் என்ன மறந்துட்டீங்களா ஆண்டவரே, நீங்களும் என்னை கைவிட்டுட்டீங்களா, நான்
நான் எங்கே போவேன் அப்படின்னு சொல்லி நான் அழுது ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது, அந்த குறிப்பிட்ட ஒரு நாளில் ஆண்டவர் என்னோடு கூட வேதத்திலிருந்து ஒரு வார்த்தை மூலமா பேசினார். நான் ஜெபம் பண்ணிட்டு இந்த பாட்டை பாடிட்டு, கண்மலையாம் தேவன் நீரனை ஏன் மறந்தீர் அப்படிங்கிற அந்த பாடல், அந்த பாட்டை பாடிட்டு நான் அழுது ஜெபம் பண்ணிட்டு நான் பைபிளை திறக்கும்போது, கரெக்டாக ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 49 அதிகாரம் 14-15 அந்த தொடர்ந்து அந்த வசனங்களை கத்திரேன் கண் முன்னாடி

0: ஆமிச்சாரு. அந்த வசனத்தில் எப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, சியோன் குமாரத்தியோ கர்த்தர் என்னை மறந்தார், ஆண்டவர் என்னை கைவிட்டார் என்று சொல்லுகிறாள். பொதுவாக பைபிளில் நிறைய இடங்களில் மஸ்குலைன் ஜெண்டரில் தான் இருக்கும், மறந்தார் அப்படின் தான் இருக்கும் எல்லாமே. ஆனால் அந்த குறிப்பிட்ட வசனத்தில் சியோன் குமாரத்தியோ கர்த்தர் என்னை மறந்தார், ஆண்டவர் என்னை கைவிட்டார் என்று சொல்லுகிறாள் சொல்லிட்டு அடுத்த வசனம் வரும். ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பதாக இருக்கிறதுன்னு அந்த வாக்கு தத்துவத்தை ஆண்டவர் எனக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் கொடுத்தார். நான் சொல்லுவேன், அந்த வாக்கு தத்துவம் என் வாழ்க்கையே மாற்றின ஒரு நாளாக, ஒரு வாக்கு தத்துவமாக அது அமைந்தது. அந்த நாள் முதல் கொண்டு ஆண்டவர் என் வாழ்க்கையில் வச்சிருக்கிற நோக்கத்துக்கு நேராக என்னை நடத்த ஆரம்பித்தார். த வெரி நெக்ஸ்ட் டே நான் வந்து என் தம்பிக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணிகிட்டு இருந்த அந்த சிஎம்சிடின்ற அந்த ஆர்கனைசேஷன், ஸோ அந்த ஆர்கனைசேஷனில் போயிட்டு ஏதாவது எனக்கு ஜாப் வேணும்னு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் போயிருந்தேன். போயிட்டு அங்கே நான் ஒரு நாள் ஃபுல்லாக வெயிட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. வெயிட் பண்ணி எனக்கு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி, என்னான்ற இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறேன், எனக்கு வேணவே வேணாம், என்னை விட்டுட்டா போதும் அப்படின்ற மாதிரி நான் யோசிக்கும் போது, எதற்கு ஒரு வசனம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபெலன் அடைந்து கழுகுகளை போல எழும்புவார்கள். நான் அப்படியே பேசிகிட்டு இருப்பேன், அப்பாட்ட பேசுகிற மாதிரி தான் ஆண்ட்ராய்ட் நான் பேசுவேன். எது ஒன்று சொன்னாலும் ஏதாவது ஒரு வசனத்தை வச்சு உடனே பேசிடுங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா, அவங்க என்னை அந்த ஆர்கனைசேஷனுடைய ஃபவுண்டர் யார் அப்படின்னு சொன்னால் டாக்டர் காலின் ரெடிட். அவங்க வந்து ஷீஸ் அ மிஷினரி ஃப்ரம் நியூசிலாண்ட், நியூசிலாந்து தேசத்துலேருந்து வந்து ஒரு அருமையான ஒரு மிஷினரி. அவங்க வந்து அவங்க தான் அந்த ஆர்கனைசேஷனுடைய ஃபவுண்டர். ஸோ அவங்க ஒரு 5 மணி போல் இருக்கும் என்னை உள்ளே கூப்பிட்டாங்க. கூப்பிட்டுட்டு என் ரெசியூம்லாம் பார்த்துட்டு, டெல் மீ அபவுட் யுவர் சால்வேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னாங்க. நான் கொஞ்சம் அப்படியே என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் குறித்து சொன்னேன். சொல்லும்போது யூ ஜஸ்ட் வெயிட் அவுட் சைடு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து மறுபடியும் என்னை கூப்பிட்டு அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, I was waiting for such a girl like you for a long time. அப்படின்னாங்க. எனக்கு அந்த வார்த்தையை கேட்டபோது என்னால் அதை கிரகிச்சு கொள்ளவே முடியல. ஏன்னு சொன்னால், ஐ வாஸ் நாட் தட் குவாலிஃபைட் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம். ஏன்னா ஜஸ்ட்டு பிகாம் செகண்ட் இயர் நான் கரஸில் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஃபஸ்ட் இயர் மட்டும்தான் முடிச்சிருக்கேன், வெறும் 12th குவாலிஃபிகேஷன் தான், வேறு எந்த பெரிய குவாலிஃபிகேஷனும் எனக்கு கிடையாது. ஆனால் அவங்க சொல்கிறாங்க, ஐ வாஸ் ப்ரேயிங் ஃபார் சச் அ கேர்ள் லைக் யூ ஃபார் அ லாங் டைம் அப்படின்ட்டு, யூ இமீடியட்லி கம் அண்ட் ஜாயின் அப்படின்றாங்க. என்ன வேலை, என்ன செய்ய போகிறேன் எதுவுமே தெரியல, ஆனால் யூ கம் அண்ட் ஜாயின் அப்படின்னு சொல்லிட்டு, த ஃபாலோயிங் நான் வெனஸ்டே போய் மீட் பண்ணுறேன், மண்டேலேருந்து நீ ஜாயின் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ மண்டே நான் போகிறேன். அங்கே போனால் என்னை வந்து ஸ்பான்சர்ஷிப் டிபார்ட்மெண்ட், அங்கே நிறைய ஸ்பான்சர்ஷிப் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதில் கம்பாஷன் இன்டர்நேஷ்னல் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷனோட ப்ராஜெக்ட் அங்கே இருந்துச்சு. ஸோ அந்த ப்ராஜெக்டில் எனக்கு ஒரு ஜாப் அவங்க ஆஃபர் பண்ணி அங்கே என்னை வந்து ஒரு பிளேஸ்மெண்ட் கொடுத்தாங்க. ஸோ என்னுடைய ஜாப் என்னென்னு பார்த்தா, ஸ்பான்சருக்கும் சைல்டுக்கும் நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஷிப், ஸோ ஸ்பான்சர் சைல்டு ரிலேஷன்ஷிப்பை டெவலப் பண்ணுறது தான் என்னுடைய ஒர்க். ஸோ அந்த கம்யூனிகேஷன் பார்க்கணும். எனக்கு அங்கே போகும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷம், என்னென்னா எங்களுடைய ஆஃபீஸ் போன உடனே 9:30 to 10:30 வந்து வெறும் ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப், ஹாஃப் அன் அவர் அண்ட் ஹாஃப் அன் அவர் மெசேஜ். அதுக்கப்புறம் தான் எல்லோரும் வேலைக்கு போவாங்க. அங்கே ஏறக்குறைய ஒரு 400 பேர்கிட்ட ஒர்க் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த பில்டிங்கில் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, கிளினிக் இருக்குது, ஸ்க்ரீன் பிரிண்டிங் இருக்குது, நிறைய ஹேண்டிகிராஃப்ட் ஒர்க்ஸ் பண்ணுறது இருக்குது, நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, சோஷியல் ஒர்க்கிங் டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ எல்லா ஸ்டாஃப்ஸும் முதல்ல 1 hour ப்ரேயரில் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட்ஸ் போவாங்க. ஸோ ஃபஸ்ட் நாள் போகும்போது எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஓ, நம்ம ஒரு நல்ல ஒரு இடத்துல வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் நம்ம நல்ல இடத்துக்கு கொண்டு வந்திருக்கார். அதுக்கப்புறம் என்னோடய ஒர்க் ரிலேட்டடாக பார்க்கும்போது, அந்த ப்ராஜெக்டில் ஏறக்குறைய 250 சில்ட்ரன் இருந்தாங்க. ஸோ என்னோடய ஒர்க் வந்து அந்த பிள்ளைங்களுடைய ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட்டுக்கு அசஸ் பண்ணுறது தான். ஸோ அவங்களுடைய எஜுகேஷன், அவங்களுடைய ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட், அவங்களுடைய எமோஷனல் சைட் எல்லாத்தையும் பார்க்குற ஒரு வேலை. ஸோ அவங்களுக்கு எவ்ரி மந்த் அந்த ப்ரொவிஷன் சப்ளைஸ் கொடுக்கணும், அப்புறம் அவங்களுக்கு ஸ்கூலிஸ்டிக் நீட்ஸ் எல்லாத்தையும் கொடுக்கணும். ஸோ ஒரு காலத்தில் நான் வந்து ஃபீஸ் கட்ட முடியாமல் கஷ்டப்பட்டேன், ஒரு பேக் வாங்க முடியாமல் கஷ்டப்பட்டிருக்கேன். இப்போது ஒருவேளை நான் டைரெக்டாக கொடுக்கலன்னா கூட என் மூலியமாக கொடுக்கும்படியாக அந்த மாதிரி ஒரு வேலையில் கத்துற என்னை போய் வச்சார். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய ஒரு இடத்துல ஆண்டவர் எனக்கு ஒர்க் ஆகுமோ, ப்ளஸ் என்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காகவும் கர்த்தர் அந்த இடத்துல கொண்டு போய் ஒரு நல்ல ஒரு ஜாப் கொடுத்தாரு. அப்படியே ஜாப் பண்ணிகிட்டு இருந்தேன். வீட்லேயும் தம்பி ஒரு சைடாமல் படிச்சுட்டு இருந்தான். சர்ச் ஆக்டிவிட்டீஸு, அம்மா ஞானஸ்தானம் எடுத்தாங்க, அப்புறம் நான் ஞானஸ்தானம் எடுத்தேன். அப்போது ஒரு கட்டத்தில் அம்மா பிரதிஷ்டியாக நகையெல்லாம் கயிட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்தாங்க. கர்த்தர் இடைப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது எங்களை நடத்தினவங்க கூப்பிட்டு கேட்டாங்க, அம்மா உங்கள் அம்மா வந்து ஜுவல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறாங்க உனக்கு ஓகேவா அப்படின்னு நான் சொன்னால் அது அவங்களுடைய விருப்பம், அதுக்கும் எனக்கும் சம்மதம் இல்லை. பட் நான் வந்து அதெல்லாம் வந்து என்னை யாரும் கம்பல் பண்ணக்கூடாது, என்னை யாரும் எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் படிப்படியாக ஆண்டவர் வந்து என்னை அப்படியே நடத்த ஆரம்பித்தார். ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் ஆண்டரோட கிட்டி நெருங்க சேர ஆரம்பித்தார். நான் போய் ஆஃபீஸில் ஜாயின் பண்ணி அந்த ஆர்கனைசேஷனில் நான் மினிஸ்ட்ரியில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருந்த கொஞ்சம் ஒரு கொஞ்சம் நாட்கள்லேயே ஒரு ஒரு வருஷத்துக்குள்ளாகவே அங்கே ஒரு பெரிய ஒரு மேன்மை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். என்னென்னா டிரான்ஸ்லேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்களுடைய சபையில் அப்போ சாம் சுந்தரம் ஐயா அவர் மெசேஜ் கொடுக்கும்போது குமார் பாஸ்டர் டிரான்ஸ்லேட் பண்ணுவார். ஸோ அவங்க ரெண்டு பேரும் மெசேஜும் டிரான்ஸ்லேஷனையும் பண்ணும்போது நான் இங்கே உட்காந்துக்கிட்டு நான் எனக்குள்ளேயே ஒரு டிரான்ஸ்லேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அவர் என்ன நான் என்ன வார்த்தை யூஸ் பண்ணுறேன் அவர் என்ன வார்த்தை யூஸ் பண்ணுறாருன்னு நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு தெரியல எனக்கு ரொம்ப அது ஒரு ஆசை, ரொம்ப பேஷனேட்டாக இருப்பேன். நல்லா எழுதுவேன் மெசேஜ் ஃபுல்லாக, டைரி டைரியாக சாம்சன் ஐயா மெசேஜஸ் எல்லாம் எழுதுவேன். ஒரு வார்த்தை விடாமல் எழுதுவேன். அந்த எழுதுகிற மெசேஜ் எல்லாம் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்ப்பேன். ஸோ இப்படி நான் பண்ணிகிட்டு இருந்த ஒரு காலம் இருந்தது. அங்கே நான் போன ஒர்க்கில் திடீர்னு ஒரு நாள் எல்லா மெயின் டிரான்ஸ்லேட்டரும் அங்கே அன்றைக்கி கேம்ப்புக்கு போயிருந்தாங்க. அப்போது ஒருத்தவங்க இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு அன்றைக்கி மெசேஜ் டைம். ஸோ அங்கே யார் திடீர்னு என்ன வந்து கூப்பிட்டு நீ போய் ட்ரான்ஸ்லேட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஷாக், என்னடா இது. ஏன்னா என்னை காட்டிலும் வயதில் பெரியவங்க, ஏன்னா எனக்கு அப்போ வெறும் 19 வயசு தான், என்னை காட்டிலும் வயதில் பெரியவங்க, என்னை காட்டிலும் படிப்பில் பெரியவங்க, எக்ஸ்பீரியன்ஸில் பெரியவங்க எல்லோரும் இருக்கும்போது எனக்கு அங்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி ட்ரான்ஸ்லேஷனில் நான் நிற்கும்போது கர்த்தர் என் மேலே வச்ச நோக்கம், அழைப்பு, என்னை எதற்காக அழைச்சாரு, என்ன காரியத்தில் என்னை நடத்திட்டுருக்காரு அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா படிப்படியாக ஆண்டவர் வெளிப்படுத்த ஆரம்பித்தார். ஸோ அங்கே அந்த 19 வயசில் நான் டிரான்ஸ்லேஷனில் நின்று கர்த்தர் ரொம்ப அழகாக ப்ரெசன்ஸ்ஃபுல்லாக அந்த டிரான்ஸ்லேஷன் முடிக்க கிருபை செஞ்சார். அதுக்கப்புறமா தொடர்ந்து அநேகருக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு கர்த்தர் உதவி செஞ்சார். அங்கே நிறைய ஃபாரினர்ஸ் வருவாங்க, நிறைய கண்ட்ரீஸ்லேருந்து வருவாங்க மெசேஜ் டைமில் பேசுறதுக்கு. அப்போல்லாம் கர்த்தர் நிறைய பயன்படுத்த ஆரம்பித்தார். சில பேரோட இங்கிலீஷெல்லாம் அயர்லாண்ட்லேருந்து வரவங்களோட இங்கிலீஷ்லாம் அவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஆனால் அங்கே போய் நிற்கும்போது கர்த்தருடைய பிரசன்னத்தை கொடுத்து அவ்வளோ தெளிவாக டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய கிருபை கொடுத்து அங்கே என்னை உயர்த்தி வச்சார். அங்கே ஒரு நாள் ஃபீஸ்க்காக, தம்பியோட ஃபீஸ்க்காக பல மணி நேரம் கீழே இருந்து வெயிட் பண்ண நாட்கள் உண்டான அதே இடத்துல கர்த்தர் வந்து என்னை உயர்த்தி ஒரு கட்டத்தில் அந்த ஃபவுண்டர் மிஷினரி அம்மா அவங்க பக்கத்தில் நின்று டிரான்ஸ்லேட் பண்ணுறது அப்படிப்பட்ட ஒரு பெரிய கிருபை கூட ஆண்டு கொடுத்தாரு. அவங்க பக்கத்தில் நின்று டிரான்ஸ்லேட் பண்ணதெல்லாம் என்னால் லைஃப்பில் மறக்க முடியாத நாட்கள்னு சொல்லலாம். அவ்வளோ ஆண்டவர் வந்து உயர்த்தினார். ஸோ எல்லாம் நல்லா போயிட்டு இருந்தது. மறுபடியும் அடுத்தது ஒரு பெரிய க்வெஸ்சன் இல்லையா, திருமண காரியம். இப்போ திருமண காரியம் வரும்போது எல்லாரும் கேட்க ஆரம்பித்தாங்க, எப்படி உனக்கு யார் இருக்கா, யார் செய்வாங்க, யார் பொறுப்பெடுத்து செய்கிறது, உனக்கு அப்பா இல்லை, ஒரு அண்ணன் இல்லை, ஃபேமிலியில் வேறு அம்மா அம்மாங்க எல்லாம் ரட்சிக்கப்படாதவங்க. ஸோ இந்த கிறிஸ்தவ முறைப்படி நீ இருக்கிறியே, உனக்கு யார் செய்வா, என்ன செய்வான்றது ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க். ப்ளஸ் நீ தான் பிரெட் பின்னர் ஆஃப் த ஃபேமிலி, நீ தான் குடும்பத்தையே பார்த்துக்கிற, அப்போது எப்படி நீ போயிட்டுனா அம்மாக்கும் தம்பியோ என்ன பண்ணுவாங்க? ஏன்னா அப்போ தம்பி வந்து படிச்சுட்டு இருந்தான், ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தான். சரி, எல்லாமே கரெக்டான க்வெஸ்சன் தான். அந்த க்வெஸ்சன் எதுக்குமே எனக்கு ஆன்சர் இல்லை. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், அப்பாவோட சமூகத்தில் போய் உட்காந்து அழுது ஜெபிக்க தெரியும். எங்களுடைய ஆர்கனைசேஷனில், எங்களுடைய நான் ஒர்க் பண்ண இடத்துல அந்த பெரிய சாப்பல் இருக்கும். ஸோ ஒவ்வொரு நாளும் லஞ்சுக்கு போனாலுமே என்ன பண்ணுவேன்னா, லஞ்ச் முடிச்ச உடனே வந்து உட்காந்து ஜோம் பண்ணிட்டு தான் வருவேன். ஒருவேளை ஃபாஸ்டிங் இருந்தால் லஞ்சுக்கே போகாமல் நேராக போய் அங்கே ஜபத்தில் உட்காந்துருப்பேன். இப்படி அந்த சாப்பல் வந்து எனக்கு அவ்வளோ ஒரு கர்த்தரோடு நெருங்கின ஒரு பிளேஸ். அங்கே எப்போவுமே அந்த புல்பிட்டாண்ட போய் முட்டி போட்டு போட்டு போட்டு அழுது ஜோம் பண்ணுவேன். எசப்பா, எனக்கு அப்பா இல்லை, அண்ணன் இல்லை, எல்லாம் உண்மை தான், ஆனால் நீங்கள் எனக்கு பரலோக தகப்பன், நீங்கள் எனக்கு எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்கிற தேவன் அப்படின்னு சொல்லி, நீங்கள் எனக்கு உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறணும். அது ஒரு பெரிய ஒரு ப்ரேயர் ரெக்வஸ்ட்டாக நான் வச்சேன் அவருடைய சம்பத்தில். உங்கள் சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறணும், நீங்கள் என்ன என்ன செய்ய சித்தம் வச்சுருக்கிறீங்களோ என் வாழ்க்கையில் அது நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஜெபிக்க ஆரம்பித்த டைமில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இன்னும் ஒரு ஆவிக்குரிய படியில் அப்படியே இடைப்பட ஆரம்பித்தார். ஒரு ஜூலை மாதம், ஜூலை வந்து எப்போவுமே எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா நான் பிறந்தது ஜூலை, ஞானஸ்தானம் எடுத்தது அதே பிறந்த நாள் அன்றைக்கே தான் ஞானஸ்தானம் எடுத்தேன். ஜூலையில் எங்கள் அப்பா இறந்தார், எங்கள் அப்பா இறந்தது ஜூலை, என் வாழ்க்கை மாறினது ஜூலை. ஏன்னா ஜூலை ரொம்ப ஸ்பெஷல். ஸோ எப்போவுமே ஜூலை மாதம், இன்றைக்கி நான் இதை பேசிகிட்டு இருக்கும்போது ஜூலை, ஸோ இந்த ஜூலை மாதத்தில் எப்போவுமே ஃபாஸ்டிங் இருக்கிறது என்னுடைய பழக்கம். இந்த பர்த்டேக்கு முன்னாடி 22nd முன்னாடி இது 21 டேஸ் இல்லை 40 டேஸ் ஸோ ஒரு 40 நாள் ஃபாஸ்டிங் இருந்துட்டு நான் ஜெபிச்சுட்டு இருக்க டைமில் பரிசுத்த ஆவியானவர் என் கூட இடைப்பட ஆரம்பிக்கிறார். என்னென்னா நீ ஜுவல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு. என்னடா இது, இதில் வந்து டச் ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்போது 21 இயர்ஸ் ஆகுது ப்ரைம் ஏஜ் அப்படின்னு சொல்ல முடியும். அந்த டைமில் எப்படி இப்படி ஒரு டிசிஷன் எடுக்கிறது எனக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருந்துச்சு. ஆனால் அந்த ஃபாஸ்டிங் டைமில் ஆண்டவர் தொடர்ந்து இடைப்பட்டுக்கிட்டே இருக்கார். அப்போது எனக்கு கூட ஆண்டவர் பேசின வார்த்தை யாத்திராகமம் 10 வசனத்தில் ஒரு வசனம் இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த சைடில் ஒரு வசனம் இருக்குது. என்னென்னா நீ உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அறுத்து போடு அப்படின்ற ஒரு லைன் அண்டர்லைன் பண்ணி வச்சுருந்தேன். அதை காண்பிச்சுட்டு ஆண்டவர் இந்த சைடில் இருக்கிற 34:10 சொல்கிறாரு, அப்பொழுது பூமி எங்கும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி அந்த வசனம். மறுபடியும் ஆண்டவர் அந்த 40 நாள் ஃபாஸ்டிங்கில் இடைப்பட்டுட்டே இருக்காரு. நானும் அப்படியே அது கேட்டோம் கேட்காத மாதிரி உணர்ந்தோ உணராத மாதிரி போயிட்டே இருக்கேன். அப்போது ஒரு கட்டத்தில் லாஸ்ட்டு முடிகிற அந்த ஃபாஸ்டிங் முடிகிற டைமில் ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுத்தாரு, ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்னாடி வைக்கிறேன், நீ எதை சூஸ் பண்ணுறியோ சூஸ் பண்ணிக்கோ அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கொடுத்துட்டார். அதை சொன்ன பிறகு நான் சொல்லிட்டு ஆண்டவரே சாபத்திலேருந்து தான் வந்திருக்கிறோம், அதனால் நான் சாபம் வேணாம், ஆண்டவரே ஆசீர்வாதத்தை நான் சூஸ் பண்ணுறேன், உங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படுறேன்னு அந்த 22nd பர்த்டே அன்னைக்கு ஜுவல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் பாஸ்டர் சாம் சுந்தரையாட்ட போய் ஜெபிப்பது வழக்கம். பர்த்டே அன்னைக்கு அவர்கிட்ட போய் ஜெபிச்சுட்டு நான் சொல்கிறேன், ஐயா இந்த மாதிரி ஆண்டவர் இடைப்பட்டார், நான் ஜுவல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் இப்படி இப்படியெல்லாம் பார்த்துட்டு அவர் சொன்னார், இது கர்த்தரோடு நீ பண்ணியிருக்கிற உடன்படிக்கை, அதனால் இதை குறித்து நீ யாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை, யாராவது உன்ட்ட தர்க்கம் பண்ணாலோ இல்லை கேட்டாலோ இது எனக்கும் ஆண்டவருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீ விட்டுடலாம், கர்த்தர் உன் நடத்துவார் அப்படின்னு சொல்லி எனக்கு ஜோம் பண்ணி அனுப்புனாங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் இந்த இதே க்வெஸ்சன் மார்க் தான், யார் பண்ணுவாள், கல்யாண காரியங்கள் எப்படி நடக்கும், ஒருவேளை கல்யாணத்துக்கு வந்தால் இவ்வளோ தரணும் அவ்வளோ தரணும்னு கேட்பாங்களே, உனக்கு செய்யறதுக்கு யார் இருக்கா, எல்லாம் க்வெஸ்சன் மார்க். அந்த எல்லா க்வெஸ்சன் மார்க்கும் அப்படியே தான் இருக்குது. ஆனால் ஒரு சைடில் நான் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பித்தேன், என் வாழ்க்கைக்காக என்னுடைய லைஃப் பார்ட்னருக்காக நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். நான் ஜெபிச்சதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், ஆண்டவரே உமக்கு சித்தமான வாழ்க்கை எனக்கு அமையணும், ரெண்டாவது தேவ பயம் நிறைந்த தேவ பக்தியில் இருக்கிற ஒரு மகனை நீங்கள் எனக்கு தரணும், இதுதான் நான் ஜெபித்த ஒரே ஜெப குறிப்பு. மூணாவது ஃபிசிக்கலாக ஜெபித்தேன் என்ன தான், நான் கொஞ்சம் ஹைட்டு, அதனால் ஆண்டவரே என்னை விட 1 இன்ச்சு ஹைட்டாக ஒரு மாப்பிள்ளையை நீங்கள் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் எழுதி வச்சு குறிப்போடு வச்சு ஜெபம் பண்ணேன். நான் சொல்லுவேன், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைகள் இருந்தீங்கன்னா நான் சொல்லுவேன், உங்களுடைய லைஃபுக்காக நீங்கள் ஜெபிப்பது உங்களுடைய கடமை, நீங்கள் கண்டிப்பாக கர்த்தருடைய சமூகத்தை ஜெபிக்கணும், கர்த்தருடைய சித்தம் நிறைவேறணும்னு ஜெபிக்கணும். நீங்கள் மாம்சமாக கிரியை செஞ்சீங்கன்னா, ஏன்னா மேரேஜ்ன்றது அதுதான் நம்ம ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் அதில் தான் இருக்குது. நம்முடைய ஊழியமாக இருந்தாலும் சரி, நம்முடைய லைஃபாக இருந்தாலும் சரி, அந்த வாழ்க்கை டிசிஷன் லைஃப் பார்ட்னர் நீங்கள் தேர்ந்தெடுக்கும் போது ரொம்ப ரொம்ப ரொம்ப கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருந்து தேவ சித்தத்திற்காக நீங்கள் வெயிட் பண்ணீங்கன்னு சொன்னால் ஐ கேன் 100% கேரண்டியோடு நான் சொல்ல முடியும், கர்த்தர் உங்களுக்கு பெரிய சிறந்த பெஸ்ட்டான ஒரு லைஃப் கொடுப்பார். ஆமாம், இப்படி இருந்த சூழ்நிலையில் நிறைய அலையன்சஸ் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போது பல்லாவரத்துலேருந்து இந்தியன் கிறிஸ்டியன் மிஷன் ICM என்ற ஒரு சர்ச், அதை ஸ்தாபகர் அப்போஸ்தலர் TS தங்கராஜ் ஐயா அவர்கள், அவருடைய மனைவி அப்போஸ்தலர் ஜெயா தங்கராஜ் அம்மா, அவங்க வந்து த்ரூ யார் மீன்ஸோ என்னுடைய பயோடேட்டா போயிட்டு அவங்க நேராக வந்து என்னை பார்க்க வந்திருந்தாங்க. பார்க்க வந்த முதல் நாளே அவங்களுக்கு என்னை ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ அதுக்கு தொடர்ந்து கல்யாண காரியங்கள் அப்படியே போக ஆரம்பிச்சுது. எனக்கு கன்ஃபியூஷன், எப்படி என்ன நடக்கும் ஏது நடக்கும் எதுவுமே தெரியாது இல்லையா, ஸோ யார் செய்வாங்க என்ன கேட்பாங்க என்ன க்ரைட்டீரியாஸ் வரும் எதுவும் தெரியாது. நான் ஜஸ்ட் ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து மட்டும் ஜோம் பண்ணிட்டுருந்தேன். ஸோ அப்போது மாப்பிள்ளை பார்க்க வராங்க, வீட்டுக்கு வராங்க அப்படின்னும் போது நான் சொன்னேன், நான் பேசி தான் டிசைட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தேன் வீட்டில். அப்போ நான் பேசும்போது என் ஹஸ்பண்ட் அவங்க வந்து என்னை பார்க்கும்போது நான் சொன்னது அவங்க கிட்ட நான் பேசிகிட்டு இருந்தது மாதிரி என்னுடைய காரியங்கள்லாம் சொல்லிவிட்டு, என் தம்பி தலையெடுக்கிற வரைக்கும் என்னுடைய ஃபேமிலி நான் சப்போர்ட் பண்ணணும், எங்கள் அம்மாவும் தம்பியும் நான் விட முடியாது அப்படின்ற என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் சொல்லிவிட்டு முடிச்சுட்டு நான் அவர்கிட்ட கேட்டேன், உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன என்கிட்ட அப்படின்னும்போது அவர் ஒரு வார்த்தை சொன்னார், எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்போவுமே வந்து ஏமாற்றத்தை தான் கொடுக்கும், அதனால் நான் எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலை. நான் எதுனாலும் கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து வெயிட் பண்ணுற ஒரு பர்சன். ஸோ ஆண்டவருக்கு சித்தமானால் கர்த்தர் நம்முடைய திருமண காரியங்களை வாய்க்க செய்யட்டும்னு சொல்லி அந்த ஒரு வார்த்தை மட்டும் சொன்னார். எனக்கு அந்த ஒரு வார்த்தை கேட்டபோதே தெரிஞ்சிச்சு இவர் வந்து ஒரு நிஜமாலே ஒரு காட் ஃபியரிங் பர்சன் அப்படிங்கிறது எனக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சதுனால நான் ஓகே சொன்னேன். என்னுடைய கல்யாண காரியங்கள் ஒழுங்காக ஆச்சு. அப்போ எங்கள் மாமியார் வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இது வரைக்குமே இருக்கிற சூழ்நிலையில் எல்லாரும் வந்து நிறைய பேரை நான் பார்க்குறது என்னென்னா பொண்ணு பார்க்கும்போதோ இல்லை மாப்பிள்ளை பார்க்கும்போதோ பொண்ணு வீட்டில் என்ன செய்வாங்க எவ்வளோ எடுத்துகிட்டு வருவாங்க என்ன டிமாண்ட் இப்படி நிறைய காரியங்கள் நம்ம பார்க்குறது. ஆனால் என்னுடைய மதர்இன்லா அப்போ ஜெயா தங்கராஜ் அம்மா அவர்கள் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நீங்கள் பொண்ணு மட்டும் கொடுங்க வேறு எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை அவங்க சொன்னாங்க. நான் எதுவுமே எதிர்பார்க்கல, எதுவுமே நான் கேட்க மாட்டேன், நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஒரு ஊழியக்காரி, எனக்கு எந்த டிமாண்டுமே இல்லைன்னு அவங்க சொன்னாங்க. அவங்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிற திருமண காரியங்கள் ஃபுல்லாக அவங்க செலவெடுத்துக்கிட்டாங்க. நாங்கள் அங்கே பொர்ஷ்வாக்கத்தில் என்கேஜ்மெண்ட் பண்ணோம். அப்புறம் என்னுடைய மேரேஜ் நவம்பர் 28 என்னுடைய மேரேஜ் ஃபிக்ஸ் ஆச்சு. நான் சொன்னேன் இல்லையா, கர்த்தர் இதுக்கு முன்னாடியே கரெக்டாக ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே என்னோட இடைப்பட்டு நகையெல்லாம் நான் கைட்டும்படி எனக்கு பொருத்தினையாக அதை செய்யும்படி கர்த்தர் கிருபை செஞ்சார். அதன் பிறகு பார்த்தா இவ்வளோ பெரிய ஒரு ஊழியத்தில் என்னை கொண்டு வந்து நிறுத்தும்படியாய் கர்த்தரினை பண்படுத்தி கொஞ்சமாக ஆண்டவர் என்னை நடத்தினார் அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். யோசேப்புடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பைபிளில் யோசேப்னு ஒரு கேரக்டர், அவனுடைய தரிசனம் அவனுக்கு நிறைவேறத்துக்கு நிறைய தடை இருந்துச்சு. அவனுடைய சொப்பனை நிறைவேறதுக்கு நிறைய தடை இருந்துச்சு. அவனை குழியில் போட்டாங்க, அடிமையாக விற்றாங்க, அடிமையாக வீட்டில் இருந்து சிறைச்சாலை அனுபவம், சிறைச்சாலையில் நன்மை செய்தவங்க மறந்தாங்க. ஒருவேளை யோசேப்பு நினச்சிருப்பாரு இதெல்லாமே வந்து என்னை தரிசனத்தை விட்டு தூரமாக கொண்டு போகுதுன்னு. ஆனால் ஆக்சுவலாக ஆண்டவர் வந்து அவனுடைய தரிசனத்துக்கு நேராக தான் அவனை நடத்திட்டு இருந்தார். அந்த மாதிரி தான் ஆண்டவர் என்னையும் ரொம்ப அழகாக நடத்திட்டு இருந்தார். ஸோ ஃபைனலி நவம்பர் 28 என்னுடைய வெட்டிங் ஃபிக்ஸ் ஆச்சு. 2011 அதில் ஃபிக்ஸ் பண்ணாங்க. எங்கள் மாமியார் வீட்டு சைடில் எங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ண இடம், என்னுடைய ரிசப்ஷன் நடந்த இடம் பார்த்தீங்கன்னா தேனாம்பேட்டில் இருக்கிற காமராஜ் மெமோரியல் ஹால். ஸோ இந்த இடம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், இது வந்து பெரிய விவிஐபிஸ் மட்டும் வைக்கிற ஒரு ஃபங்க்ஷன் ஹால். என்னுடைய இன்விடேஷன்லாம் வந்துருச்சு. அப்போ நான் என்னுடைய ஆவிக்குரிய அண்ணன் சொன்னாலே அவங்கக்கிட்ட நான் சொல்கிறேன், ஆனால் இந்த இடம் எங்கே இருக்குது, எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி போய் கூப்பிட்டு போய் காட்டுங்க, நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்க என்னை கூட்டிகிட்டு போனாங்க. நான் அந்த இடத்துக்கு போய் அதான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். போயிட்டு உள்ளே போயிட்டு அந்த டோரை திறந்து உள்ளே பார்க்குறேன். அப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு இடம், ஏறக்குறைய ஒரு 3000 பேர் உட்காடுற மாதிரி ஒரு பிளேஸு. இந்த சினிமா தியேட்டர்ஸ்லாம் இருக்கும் பாருங்கள், சினிமா அந்த செட்டப்பில் தான் அது ஃபுல்லாக இருந்துச்சு. அதை போய் பார்த்துட்டு நான் வெளியே அந்த படிக்கட்டு இறங்கி வரும்போது நான் என் கண்ணில் கண்ணீர் மட்டும்தான் வந்துச்சு. நான் அழுதுகிட்டே வெளியே வந்துட்டு நான் சொல்கிறேன் எங்கள் அண்ணன்கிட்ட, எங்கள் அப்பா ஒரு வேளை இருந்திருந்தா கூட, என் உலக பிரகாரமான அப்பா இருந்திருந்தா கூட என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு மேன்மை ஒரு நன்மை நடந்திருக்குமா எனக்கு தெரியாது. ஆனால் ஏசப்பா வந்து என்னுடைய வாழ்க்கையில் எல்லாத்தையுமே பெஸ்ட்டாக செஞ்சுருக்காருனா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்திட்டு அந்த இடத்த விட்டு வந்தேன். ரொம்ப கிராண்டாக என்னுடைய கல்யாணம் நடந்துச்சு. புத்தி அறிவுக்கு எட்டாத அளவுக்கு என்னுடைய திருமண காரியங்கள் நடந்துச்சு. என் வெட்டிங்க்கு வந்து என் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் சொன்னது என்னென்னா, நீ ஒரு தெய்வத்தை நம்பி போன, அந்த தெய்வம் உன்னை கைவிடலை, உன்னையும் உன் பிள்ளைங்களையும் அது கரை சேர்த்துருச்சுன்னு சொன்னாங்க. அதுதான் என் திருமணத்தில் இருந்த பெரிய ஒரு சாட்சி. கர்த்தர் அப்படியா ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை செஞ்சார், நினச்சி கூட பார்க்க முடியல, எல்லாமும் தகுதி இல்லை, ஆனால் கர்த்தர் அப்படி உயர்த்தினார். என் தம்பி எம்சிசி ஸ்கூலில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எம்சிசி காலேஜ் போனான். என் வாழ்க்கையில் மட்டும் இந்த பிளெஸ்ஸிங் இல்லை, அவனுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் பிளெஸ் பண்ண ஆரம்பித்தார். எம்சிசி காலேஜில் அவனுக்கு நல்ல பிகாம் கிடச்சி அவன் அந்த படித்து முடித்தான். படித்து முடித்து 3rd இயர் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே அவனுக்கு ஒரு நல்ல ஒரு கம்பெனியில் பிக் ஃபோர்ஸ்ன்னு சொல்லிட்டு இஎன்ஒயின்னு சொல்லிட்டு டிஎல்எஃப்ல போரூரில் இருக்க ஒரு கம்பெனியில் அவனுக்கு ஒரு வேலை கிடச்சிது. அது வந்து US ஆடிட்டிங் கம்பெனி. ஸ்டார்டிங் 20,000க்கு அவனுக்கு ஒரு ஒர்க் கிடச்சிது. கர்த்தர் எல்லாத்தையும் என்ன நேர்த்தியாக செஞ்சார். என்னுடைய கணவர் பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா, அந்த என் திருமணமான அந்த நாளிலிருந்து என் ஃபேமிலியாக அவர் ஃபேமிலியாக கொஞ்சம் கூட என் தம்பினோ இல்லை என் அம்மானோ நினைக்காம அவருடைய சொந்த குடும்பமாக நினச்சி அவங்க ரெண்டு பேரையும் அவ்வளோ பாசமாக நடத்துவார். எங்கள் மதர்இன்லா அவ்வளோ எங்கள் அம்மாவை நேசித்து பார்த்துக்கிட்டாங்க. எங்களுக்கு திருமணம் ஆகிற டைமில் எங்கள் மாமனார் பயங்கர சிக்காக இருந்தாங்க. அப்போ சொல்ல TS தங்கராஜ் ஐயா அவர்கள் எங்களுக்கு மேரேஜ் ஆகி 2 மந்த்ஸில் அவங்க கத்தருக்குள்ள நித்திரை அடைஞ்சிட்டாங்க. அவங்க ரொம்ப சந்தோஷமாக நேர்த்தியாக எங்களுடைய வெட்டிங்கெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக கத்தருக்குள்ளே அவங்க நித்திரை அடைஞ்சாங்க. அதன் பிறகு ஊழியத்தில் அநேக போராட்டங்கள், கண்டிப்பாக ஒரு தலைமையில் இருக்கிறவங்க மறிச்சாங்கன்னா அடுத்தது என்னென்ன போராட்டங்கள் வருமோ எல்லா போராட்டங்களும் ஊழியத்தில் வந்துச்சு. ஆனாலும் ஒன்றே ஒன்று, கர்த்தர் எந்த நோக்கத்திற்காக எங்களை இணைச்சாரோ, எந்த நோக்கத்துக்காக இந்த ஊழியத்தில் கொண்டு வந்தாரோ, அந்த நோக்கத்தை நிறைவேற்றினார். எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் மேற்கொள்ள உதவி செய்தார். இன்றைக்கு குடும்பமாக நாங்கள் இருந்து அந்த சபையை நடத்தும்படியாய், அந்த ஊழியத்தை நடத்தும்படியாய் கர்த்தர் பெரிய கிருபைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். எனக்கு திருமணமாகி 12.5 வருஷம் ஆயிடுச்சு. இந்த நவம்பர் வந்தால் 13 இயர்ஸ். ஐ எம் கம்ப்ளீட்டிங் 13 இயர்ஸ். இந்த 13 ஆண்டுகளும் கர்த்தர் அருமையாக எங்களை நடத்தினார். எங்களுக்கு 2 பெண் பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. பெரியவ பேர் ஜெஸ்ஸி, கிஃப்டாக கர்த்தர் கொடுத்த ஈவு என்று சொல்லி அவளுக்கு ஜெஸ்ஸி கிஃப்டான்னு பேர் வச்சோம். 2வது மகள் ஜூடித் குளோரியா. அவள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே தீர்க்க தரிசனம், அநேகர் மூலியமாக தீர்க்க தரிசனம், இவள் கர்த்தருடைய துதியை சொல்லி வருவாள் அப்படின்னு சொல்லி, ஆகையினால அவளுக்கு ஜூடித் குளோரியா அப்படின்னு சொல்லி பேர் வச்சோம். 2 பேரையும் கர்த்தருடைய பயத்தில் இம்மட்டுமாய் நடத்தும்படியாக கர்த்தர் கிருபை செய்து கொண்டு வருகிறார். என்னுடைய தம்பியினுடைய திருமண காரியங்கள், அதன் பிறகு தம்பியுடைய திருமண காரியங்களில் அநேக போராட்டங்கள் இருந்துச்சு. எப்படி பார்க்குறது, என்ன செய்கிறது, ஏன்னா நாங்கள்லாம் இந்த மாதிரி ஒரு நகை போடாத ஒரு பிரதிஷ்டையில் இருக்கிறதுனால அப்படிப்பட்ட பிரதிஷ்டையில் இருக்க பிள்ளை வேணும்னு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். அதே மாதிரி ஏற்ற நேரத்தில் கர்த்தர் ஒரு அருமையான ஒரு மகளை எங்களுடைய குடும்பத்தில் சேர்த்தார். தம்பிக்கு நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அவனுடைய திருமண காரியத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். கோயம்புத்தூரில் மகள். ஸோ கோயம்புத்தூரில் ரொம்ப கிராண்டாக ஒரு கல்யாணம் நடந்துச்சு. திருப்பி இங்கே சென்னையில் விஜிபி பீச் ரெசார்ட்டில் அந்த ஓப்பன் கிரவுண்டில் அவனுக்கு ரிசப்ஷன் நடந்துச்சு. இப்படி கர்த்தர் எங்களுக்கு நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்தார். எங்கள் அம்மா அவர்களுடைய ஜபம், அவர்களுடைய விசுவாசம், நான் சொல்லுவேன் அவங்களுடைய குருட்டுத்தனமான ஒரு விசுவாசம், எங்கேயுமே வெளியே வேலைக்கு போக தெரியாது, வெளி அனுபவம் கிடையாது, சம்பாதிக்கிற திறமை கிடையாது, ஆனால் அவங்க செஞ்சதெல்லாம் ஒன்றே ஒன்று, கர்த்தரை விசுவாசித்தாங்க, இயேசுவை விசுவாசித்தாங்க, இயேசுவை பற்றி பிடித்து கொண்டாங்க. அந்த விசுவாசத்தில் எங்களையும் வளர்த்தாங்க. ரொம்ப எங்கள் அம்மா வந்து இந்து மார்க்கத்துலேருந்து வந்திருந்தாலும் அப்படியே வைராக்கியமாக ஆண்டவரை பற்றி பிடித்து கொண்டாங்க. சபை காரியங்களில், ஊழிய காரியங்களில் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. சம்டைம்ஸ் சர்ச்சுக்கு லேட் ஆகிடுச்சுன்னா எங்களை தர தர தரன்னு இழுத்துட்டு போவாங்க, கையை பிடிச்சி 2 பேரையும். அப்படியெல்லாம் வைராக்கியமாக இருந்தவங்க. லாஸ்ட் 1-3 இயர்ஸ் அவங்க ரொம்ப பெட் ரிடனாக இருந்தாங்க. மரண படுக்கையில் 2020லேருந்து ரொம்ப மரண படுக்கையில் இருந்தாங்க. ஆனால் அந்த நேரத்தில் கூட என் கணவர் வந்து அவங்கள அவ்வளோ பார்த்துக்கிட்டாங்க, எங்கள் மாமியார் அவ்வளோ பார்த்துக்கிட்டாங்க, எங்கள் மாமியார் அவங்களுக்கு குக் பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபேமிலியில் கர்த்தர் என்ன வச்சார். எங்கள் அம்மா என் கூட தான் இருந்தாங்க. கடைசியாக ஒரு பெரிய ஒரு 3 இயர்ஸ் ஆஃப் இந்த சிக்னஸ், இந்த ஸ்ட்ரகிள்க்கு அப்புறமா எங்கள் அம்மா லாஸ்ட் டிசம்பர் கிறிஸ்மஸ் அன்னைக்கு 25th அன்னைக்கு காலையில் 5:45 அப்போது அவங்க கத்திரக்குள்ளே நித்திரை அடைஞ்சிட்டாங்க. வீட்டில் இருந்த இடத்துலையும் அவங்க இறந்துட்டாங்க. ஆனால் அதுக்கு முன்னால் ஆண்டவர் என்னோடு ஒரு வசனத்தை பேசுகிறாரு, இம்மானுவேல் நான் கூட இருப்பேன், இம்மானுவேல் நான் கூட இருப்பேன். நான் எல்லா மெசேஜெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு அன்றைக்கி நைட் 2 மணி ஆகிடுச்சு, நான் படுக்கலான்னு போகிறேன், என்னால் படுக்கவே முடியல. அந்த வார்த்தை எனக்கு பேசிக்கிட்டே இருக்குது, இம்மானுவேல் நான் கூட இருப்பேன், இம்மானுவேல் நான் கூட இருப்பேன். நான் சொல்கிறேன், ஆண்டவரே எனக்கு இந்த வார்த்தை புரிஞ்சிருச்சு, எனக்கு மெசேஜ் புரிஞ்சிருச்சு, நான் பேசிடுவேன் அப்படின்னு சொல்கிறேன், எனக்கு கொஞ்சம் நேரம் தூங்க விடுங்க, ஏன்னா திருப்பி நான் 4:00 எழுந்து கிளம்பணும், பிள்ளைங்களாம் கிளப்பணும், 6:00 எனக்கு சர்வீஸ் இருக்குது. ஆனால் அந்த வார்த்தை என்னை தூங்கவே விடலை, இம்மானுவேல் அவன் கூட இருக்கேன், இம்மானுவேல் அவன் கூட இருக்கேன். ஆனால் நெக்ஸ்ட் டே மார்னிங் எனக்கு அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் புரிஞ்சுது, ஏன் அந்த வார்த்தையை கொண்டு ஆண்டவர் என்ன தேற்றினார் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மார்னிங் நான் வரும்போது சூழ்நிலைகள் எல்லாம், சர்ச்சே வந்துட்டாங்க, எல்லாம் 6:00 சர்வீஸ்க்கு வந்துட்டாங்க, எங்கள் அம்மா அங்கே கீழே இறந்து கிடக்கிறாங்க. அப்போ ஆவியானவர் எனக்கு சொல்கிறாரு, இந்த வார்த்தையை நான் கொடுத்தது உன்னை தேற்றுறதுக்கு மட்டும் இல்லை, உன் சபையை தேற்றுறதுக்கு, எழுந்து போய் பேசு அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஆண்டவரே எங்கள் அம்மா செத்து கீழே கிடக்கிறாங்க, நான் எப்படி மேலே போய் பேசுறது, இல்லை நீ போய் பேசு ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார். அப்போது என் பக்கத்தில் எங்கள் சபையினுடைய ஜப வீராங்கனை, எங்கள் விசுவாசி, மூத்த விசுவாசி ஒருத்தவங்க நின்றுட்டு இருந்தாங்க. அவங்கக்கிட்ட நான் கேட்டேன், ஆண்டி எனக்கு ஆண்டு உணர்த்துறாரு போய் பேச சொல்லி, நான் பேசட்டுமான்னு. அவங்க சொல்கிறாங்க, மகளே நீ போ, நீ போய் பேசு, கர்த்தரும் கூட இருப்பாருன்னு. எங்கள் அம்மா கீழே இறந்து கிடக்கிறாங்க. நான் மேலே போய் கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தை, இம்மானுவேல் நான் கூட இருப்பேன், நான் சர்வ வல்லமையுள்ளவராக அவன் கூட இருப்பேன், சர்வ ஞானியாக அவன் கூட இருப்பேன், சர்வ வியாபியாக நான் கூட இருப்பேன்ற அந்த வார்த்தையை பேசும்போது என் சபை அங்கே பலப்பட்டதே நான் பார்த்தேன். கர்த்தர் எது நம்முடைய வாழ்க்கையில் அனுபவித்தாலும், அப்புறம் அந்த டெத், அந்த ஃபியூனரல் அவ்வளவு க்ளோரியஸாக இருந்துச்சு, மகிமை நிறைந்ததாக இருந்தது. பாட்டு ஜபம் சாட்சி, பாட்டு ஜபம் சாட்சி வார்த்தை. அந்த நாள் முழுவதும் யாருமே போல, எல்லாரும் இருந்தாங்க. அநேக ஊழியக்காரங்க வந்தாங்க அந்த சாவில். எங்கள் அம்மாவோட ஃபியூனரலுக்கு பெரிய ஊழியக்காரருக்கு மறைச்சா எப்படி இருக்குமோ அப்படி எங்கள் அம்மாவுடைய ஃபியூனரல் நடந்தது. அப்போ நான் ரியலைஸ் பண்ணேன், அவங்க எவ்வளோ தன்னுடைய வாலிப வயதிலிருந்து அவங்களுடைய உத்தமத்தில் கத்தரை பற்றி கொண்டிருந்தாங்க அப்படின்னா, இந்த மரணம் அவ்வளோ ஒரு குளோரியஸாக இருந்தது அப்படின்றத நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா 28 வயசில் யங் விடவா அவங்க நினச்சிருந்தா, எங்கள் ரெண்டு பேரையுமே எங்கேயாவது ஒரு ஆசிரமத்தில் விட்டுட்டு அவங்க லைஃப் அவங்க பார்த்துருந்துருக்கலாம். ஏன்னா ஷி வாஸ் ஸோ பியூட்டிஃபுல், ஷி வாஸ் ஸோ யங். ஆனால் அவங்க அது எல்லாத்தையும் வெறுத்துட்டு என் பிள்ளைங்க தான் எனக்கு அப்படின்னு சொல்லி அவங்க கர்த்தரை பிடிச்சி எங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில் எங்களை வளர்த்து எங்களை நடத்தி இன்றைக்கி நாங்கள் நிற்கிறோம். இன்றைக்கி நான் ஒரு ஊழியக்காரியாக நிற்கிறேன். இன்றைக்கி என் தம்பி இவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கிறான் அப்படின்னா அது எங்கள் அம்மாவுடைய ஜபம். எல்லாத்தையும் நேர்த்தியாக செஞ்சுட்டு எங்கள் அம்மா கர்த்தருடைய சமூகத்தில் இப்போது இலைப்பாறிட்டு இருக்காங்க. கர்த்தர் எங்களை மேன்மையாக ஆசீர்வச்சிருக்கிறாரு. எத்தனையோ நாட்கள், எத்தனையோ குறைவுகள், எத்தனையோ தேவைகள் இருந்திருக்கு. ஆனால் அதன் மத்தியில் ஆண்டவர் எங்களை பரிபூர்ணமாக ஆசீர்வச்சார். எந்த எங்கள் தேவைகளை காட்டிலும் அதிகமாக எங்களை ஆசீர்வச்சார். இப்போது எனக்கு எட்டாத உயரத்தில் கர்த்தர் என்னை ஆசீர்வத்து வச்சுருக்கிறாரு. என் அன்பு கணவன், என் ஊழியம், என் பிள்ளைங்க, என்னுடைய சபை, என் சபை விசுவாசிகள் எல்லாரையும் கர்த்தர் எனக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஐக்கியத்தை, ஒரு நல்ல ஒரு அவிக்குரிய ஒரு ஃபெலோஷிப்பை கொடுத்துருக்காரு. என் தம்பியை பிளஸ் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி நான் பேசிகிட்டு இருக்கேன் இந்த டைமில் கூட என் தம்பி யூஎஸில் இருக்கிறான். 6 மாதம் ட்ரைனிங் பீரியடுக்கு அவன் யூஎஸ் தேசத்துக்கு போயிருக்கான். இப்படி நாங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு கர்த்தர் எங்களை ஆசீர்வச்சிருக்கிறாரு. பைபிள் ஒரு வசனம் இருக்குது, கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனங்கள் பாக்கியவான்கள். இன்னொரு வார்த்தையில் சொல்லணுன்னா, இயேசுவை தெய்வமாக கொண்ட ஜனங்கள் பாக்கியவான்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை சாபமான ஒரு வாழ்க்கையாக, ஒருவேளை அந்த சாபத்திலிருந்து நீங்கள் வெளிவர முடியாமல் தவித்து கொண்டிருக்கீங்களா, இந்த நாள் இந்த சாட்சியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறாரு. இந்த உலகத்தில் சாபத்தை தீர்க்கறதுக்கு ஒரே ஒரு வழி இயேசு கிறிஸ்து தான். பாரம்பரிய சாபத்தில் இருந்த, ஜெனரேஷனல் கர்ஸில் இருந்த என்னுடைய வாழ்க்கையை, எங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றினார். எங்கள் அம்மா எப்போ ரட்சிக்கப்பட்டாங்களோ, எப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்களோ, அப்போலேருந்து அந்த குடும்பத்தில் மரணம் நின்றுது, சாவே இல்லாமல் இருந்துச்சு. அநேக ஆண்டுகள் அங்கே சாவு இல்லாமல் இருந்த அந்த ஜென்ரேஷனல் கர்ஸ் உடஞ்சது. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு நன்மை, அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறார். இன்றைக்கி நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்ற வார்த்தையின்படி குடும்பமாக கர்த்தருக்கு ஊழியம் செய்யும்படியாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நான் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். காயத்ரியாக பிறந்த என்ன ஆண்டவர் இப்போ கிரேஸாக மாற்றி, கிருபையாய் மாற்றி, என்னுடைய பெயரை கெசட்டில் மாற்றிட்டேன். என்னுடைய பெயர் காயத்ரி கிரேஸ். ஸோ ஏன் அப்படி வச்சுருக்கேன்னா, அது ஒரு சாட்சியாக இருக்கணும் அப்படின்னு தான். காயத்ரியாக இருந்த என்ன கர்த்தர் கிரேஸாக மாற்றி அவருடைய கிருபையினாலே இம்மட்டுமாய் நிலைநிற்க செய்து கொண்டிருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்துலேருந்து நான் நன்றி செலுத்துகிறேன். ஒருவேளை நாங்கள் இயேசுவை மாத்திரம் ஏற்றுக்கொண்டில்லை அப்படின்னு சொல்லியிருந்தால், எங்கள் வாழ்க்கை அந்த சாபத்திலேயே இருந்திருக்கோம். நான் கண்டிப்பாக சொல்ல முடியும், இன்றைக்கி நாங்கள் மறித்து போய் எத்தனையோ வருஷம் ஆகியிருந்திருக்கோம் அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஆனால் அன்றைக்கு எங்களை தேடி வந்த இயேசு இன்றைக்கு உங்களையும் தேடி வர அவர் ஆயத்தமாக இருக்கிறாரு. உங்களுடைய சாபங்கள் நீங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள் நீங்கள், எத்தனையோ அற்புதங்கள் என் வாழ்க்கையில் இன்னும் சொல்லணுன்னா சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளோ டே பை டே அவ்வளோ அற்புதங்கள் ஆண்டவர் செஞ்சுருக்கிறாரு. அந்த அற்புதங்களை ருசி பார்க்கணும்னா நீங்களும் உள்ளத்து நாளத்துலேருந்து இயேசுவே அப்படின்னு ஒரு வார்த்தையில் கூப்பிடுங்க. நிச்சயமாக அந்த கூப்பிடுதலின் சத்தத்தை அவர் கேட்கிறவராக இருக்கிறார். நீங்களும் ஒருவேளை அந்த மாதிரி சாபத்தின் கட்டுகளில் இருக்கிறவர்கள், வியாதியின் கட்டுகளில் இருக்கிறவங்க, மரண தருவாயின் கட்டுகளில் இருக்கிறவங்க, அல்லது திருமண தடையில் இருக்கிறவங்க, இல்லை பிள்ளைக்காக ஏங்கிட்டுருக்கவங்க, என்ன சூழ்நிலைகள் நீங்கள் இருந்தாலும், என்ன கட்டுகளில் நீங்கள் இருந்தாலும், இன்றைக்கு இயேசுவேன்னு நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் உங்கள் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்க ஆயத்தமாக இருக்கிறார். ஆமென். இந்த சாட்சி நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இது போல் ஒருவேளை உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இயேசு என் வாழ்க்கையில் இந்த அற்புதங்களை செய்திருக்கிறார், நான் இதை சாட்சியாக சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னு சொன்னால், கிரைஸ்ட் காலிங் டிவி உங்களுக்கு எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறது. நீங்கள் இருக்கிற இடத்துலேயே வந்து உங்களுடைய லைஃப் டெஸ்டிமனியை, அவங்க சாட்சியை அவங்க வீடியோ பண்ணி அவங்க ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு அவங்க ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு உங்களுடைய சாட்சி பலருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக கிரைஸ்ட் காலிங் டிவியை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். பாஸ்டர் டேனியல் அவரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுடைய சாட்சி அநேகரை எழுப்பி கட்டுவதற்கு அது பிரயோஜனமாக இருக்கும். எங்களுடைய மினிஸ்ட்ரியினுடைய மெசேஜஸ் அல்லது எங்களுடைய சாங்ஸ், என்னுடைய கணவர் பாஸ்டர் டி ஜெயராஜ் அவர்கள் அருமையாய் கத்தரை பாடி துதிக்கக்கூடிய வல்லமையான அபிஷேகம் பெற்றவர். அநேக பாடல்களை அவர் பாடியிருக்கிறார். நாங்கள் எங்களுடைய சேனலில் இருக்குது, எங்களுடைய ஐசிஎம் சர்ச் பல்லாவரம் அப்படின்ற யூடியூப் சேனல், ஐசிஎம் சர்ச் பல்லாவரம் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை செய்திகள், எங்களுடைய பாடல்கள், எங்கள் சேனலில் நாங்கள் ரிலீஸ் பண்ணுற சாங்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு பிளெஸ்ஸிங்காக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் கண்டிப்பாக அதை வாட்ச் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். கிரைஸ்ட் காலிங் டிவியை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த சேனல்லையும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அநேகருடைய சாட்சிகள் அதில் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த சாட்சிகளை கேட்டு, ஏன்னா வேதம் சொல்லுகிறது உண்மையுள்ள சாட்சி ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்கிறது. அருமையான பாஸ்டர் செய்கிற இந்த ஊழியத்தை கர்த்தர் இன்னும் அதிகமாக ஆசீர்வதித்து பல மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புளுக்கு இந்த சாட்சிகள், அவரில் சேனலில் போடுகிற சாட்சிகள் பல மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புளுக்கு அது பிளெஸ்ஸிங்காக இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. நம்ம ஒரு நிமிஷம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அப்பா, நாங்கள் கேட்ட இவ்வளவு நேரம் நாங்கள் கேட்டதெல்லாம் நீங்கள் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வரும்போது, இயேசு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வரும்போது அந்த மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி மாற்றப்படும் என்ற ஒரு வாழ்க்கையின் அனுபவ சாட்சிகளை நாங்கள் கேட்டிருக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டு ஆண்டவரே கட்டுகளில், பாரங்களில், பிரச்சனைகளில், போராட்டங்களில், கடன் பிரச்சனையில், ஆண்டவரே வியாதியில், மரண கட்டுகளில், ஆண்டவரே அப்பா சிக்கி தவித்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒரு விடுதலையை கட்டளையிடுவீராக. இயேசு என்று அவர்கள் உம்மை நோக்கி கூப்பிடும் போது ஆண்டவரே நீர் கர்த்தாவே அப்பா எல்லாருக்காகவும் நீர் ரத்தம் சிந்தி ஆண்டவரே கல்வாரி சிலுவையில் மறித்து எங்களுடைய சாபங்களை, எங்களுடைய வியாதிகளை மாற்றின தேவன் அவருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாய் செபிக்கிறப்பா. தொடர்ந்து உங்கள் கரம் எங்களை நடத்திட்டோம். ஆசிர்வதிங்க இந்த சேனலை, ஆசிர்வதிங்க ஆண்டவரே இந்த கிரைஸ்ட் காலிங் டிவி சேனலை, ஆசிர்வதிங்க பாஸ்டர் டேனியலை, ஆசிர்வதிங்க அவர் செய்கிறதான இந்த மகத்துவமான ஊழியத்தை, ஆசிர்வதிங்க அநேகருக்கு பிரயோஜனமாய் ஆண்டவரே இருக்கிற இந்த சாட்சிகள் நிறைய பேரோட லைஃப்பை தொடுவதற்கு கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. ஆசிர்வதிங்க. சகல துதி கன மகிமை நமக்கு செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.
1: அன்பான் தி கிரைஸ்ட் காலிங் டிவி நேயர்களே, மேலும் இது போன்ற உங்களுடைய சாட்சிகளை எங்களுடைய சேனலில் கொடுக்க விருப்பம் உள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்புக்கு 7200713563. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.

0: కర్తుడే పరిశుద్ధ నామముకు స్తోత్రం.
1: ప్రైజ్ బి అంటూ హిస్ హోలీ నేమ్.
0: ప్రియమైన దేవుని పిల్లగలే, ధర్మమైన కాలవెళిలే కర్த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறதான இந்த ஆராதனையிலே நாம் இப்பொழுது ஜெபித்த பிரகாரமாக சமாதானத்தின் தேவன் நம்முடனே கூட எப்பொழுதும் இருக்கிறார்.
1: As we pray, the God of peace is with us all the time.
0: அவருடைய சமாதானம் எப்படிப்பட்ட சமாதானமா இருக்குதால எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம்.
1: The peace which is beyond our understanding.
0: Hallelujah. எல்லா புத்தி என்று சொல்லும் பொழுது மனுஷர்கள் இன்றைக்கு பல விதங்களிலே யோசிப்பார்கள்.
1: People may think in different ways.
0: பல கேள்விகள் கேட்பார்கள்.
1: They may ask lot of questions.
0: ஆகவே மனுஷனுடைய புத்திசாலித்தனத்துக்கும் மனுஷனுடைய அறிவுக்கும் மனுஷனுடைய இந்த உலக ஞானத்துக்கும் மேலான ஒன்றுதான் இந்த தேவ சமாதானம்.
1: The God of peace is beyond all our intellectual, all our things.
0: அந்த சமாதானத்தை தான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார்.
1: The Lord has given such peace in our
0: Hallelujah. ஆனால் இந்த உலகத்தில் மனிதர்கள் நிம்மதி தேடி அலைகிறார்கள்.
1: The people are wandering for peace.
0: ஆனால் அவர்களுக்கு நிம்மதி கிடைக்கவில்லை.
1: They don't have peace at all.
0: கோவில்கள் ஏராளமாய் உண்டு.
1: There are lot of temples.
0: ஆனால் நிம்மதி அங்கே கிடைப்பதில்லை.
1: But there is no peace there.
0: குளங்கள் உண்டு.
1: There are
0: ஏரிகள்
1: tanks,
0: உண்டு.
1: Lakes,
0: குட்டைகள் உண்டு. மலைகள் உண்டு.
1: Mountains.
0: ஆனால் எல்லா இடத்திலும் போய் எங்கு போய் சுத்தி வந்தாலும் சரி,
1: Wherever they go,
0: அங்கே நிம்மதி கிடைக்காது.
1: No peace at all.
0: மனிதன் சமாதானம் தேடி அலைந்து கொண்டிருக்கிறான்.
1: And man is wandering.
0: ஆண்டவர் நமக்கு இலவசமாக அந்த சமாதானத்தை கொடுத்திருக்கிறார்.
1: Freely the Lord has given the peace.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அது பணத்தினால் வருகிற சமாதானம் அல்ல.
1: Not by money.
0: அல்லது இந்த உலக மாயையினால் சிற்றின்பங்களினால் வருகிற சமாதானம் அல்ல.
1: The peace is not because of the worldly pleasures.
0: இந்த உலக பிரகாரமான மேன்மையினால் வருகிற சமாதானம் அல்ல.
1: The peace is not because of the greatness of this world.
0: ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற சமாதானம்,
1: the Lord's peace,
0: நம்முடைய வெறுமையிலே,
1: in the emptiness,
0: நம்முடைய கண்ணீரின் மத்தியிலே,
1: in the midst of tears,
0: நம்முடைய பாடுகளின் மத்தியிலே,
1: in the midst of suffering,
0: ஏமாற்றங்களின் மத்தியிலே,
1: in the midst of disappointment,
0: வெட்கத்தின் மத்தியிலே,
1: in the midst of shame,
0: அவமானத்தின் மத்தியிலே,
1: in the midst of shame,
0: நிந்தைகளின் மத்தியிலே,
1: in the midst of reproach,
0: கஷ்டங்களின் மத்தியிலே,
1: in the midst of trouble,
0: பாடுகளின் மத்தியிலே,
1: in the midst of suffering,
0: உபத்திரவங்களின் மத்தியிலே,
1: in the midst of tribulation,
0: தேவன் நமக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கிறார்.
1: God has given Hallelujah. peace.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God.
0: ஆம்.
1: Yes.
0: ஏதாவது ஒரு விதத்திலே மனிதர்கள் கஷ்டப்பட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள்.
1: People are suffering in different matters.
0: பல விதங்களிலே அவர்கள் பல இன்னல்களிலே சிக்கி தவித்து கொண்டிருக்கிறார்கள்.
1: They are struggling with a lot of problems.
0: இந்த உலகத்திலே மனிதர்கள் செய்கிற ஒரு பெரிய கேடான ஒரு காரியம் என்னவென்றால் ஒருவரை ஒருவர் அழித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
1: And they are killing others.
0: சக மனிதர்களோடு யுத்தம் பண்ணிக்கொண்டு நாட்டை இன்னொரு நாடு அழித்துக் கொண்டிருக்கிறது.
1: They are fighting each other. One country is
0: அவர்களும் மனிதர்கள் தானே என்று நினைப்பதில்லை.
1: They don't consider they are also
0: ஆனால் கர்த்தர் சொன்னார்.
1: But the Lord said,
0: கடைசி நாட்களிலே யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள்.
1: You will hear the wars and rumors of wars.
0: ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எழும்பும் என்று ஆண்டவர் சொன்னார்.
1: Nation against nation.
0: பஞ்சங்கள் வரும் என்று சொன்னார்.
1: There will be famine.
0: உங்களை காட்டி கொடுப்பார்கள் என்று சொன்னார்.
1: They will point out you.
0: ஆம், உங்களை துன்பப்படுத்துவார்கள் என்று சொன்னார்.
1: They will make you to suffer.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God.
0: ஆகவே இந்த கடைசி நாட்களிலே மனிதர்கள் ஒருவரை ஒருவர் அழித்துக் கொண்டிருக்கிறார், ஒருவரை ஒருவர் பகைத்துக் கொண்டிருக்கிறார்கள்.
1: People are getting enmity with each other.
0: ஆகவேதான் நீதிமன்றம் இன்றைக்கு பல கோடி வழக்குகளால் நிரம்பி இருக்கிறது.
1: The court is filled with the millions of cases.
0: அதை இன்னும் அவங்களால் தீர்த்து வைக்கவே முடியல.
1: They could not solve it.
0: சிறைச்சாலையிலே குற்றவாளிகள் நிரம்பி வடிந்து கொண்டிருக்கிறார்கள்.
1: In prison and the people are overflowing.
0: ஆஸ்பத்திரிகளிலே வியாதியஸ்தர்கள் நிரம்பி கொண்டிருக்கிறார்.
1: In hospitals the patients are overflowing.
0: இதெல்லாம் எதை காட்டுகிறது?
1: What it shows?
0: மனிதனுடைய இயல்பு வாழ்க்கையிலே அவன் நன்றாய் வாழவில்லை என்பதை காட்டுகிறது.
1: In man's life they are not having proper comfort.
0: அவனுடைய வாழ்க்கை ஒரு குறைவுள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது.
1: The life is having lackings.
0: அருமையானவர்களே,
1: ஆண்டவராகியேசு
0: இந்த உலகத்திற்கு வந்தார்.
1: What for he came?
0: நான் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான்.
1: Thief is coming to steal and destroy.
0: அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும்
1: I have come to give life.
0: ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன்.
1: The life should become abundant.
0: நான் என் ஆடுகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன்.
1: I give eternal life for my
0: ஜீவன் கொடுக்கிறார்.
1: He gives life.
0: பரிபூர்ண ஜீவன் கொடுக்கிறார்.
1: Abundance of life.
0: நித்திய ஜீவன் கொடுக்கிறார்.
1: Eternal life.
0: இந்த மூன்று விதமான ஜீவனை இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் கொடுக்க முடியும்.
1: Only the Lord Jesus can give all these lives.
0: ஆகவே ஜீவன் என்றால் வாழ்வு.
1: Life means
0: நல்வாழ்வு.
1: Good life.
0: பரிபூர்ண ஜீவன் என்றால் நிறைவான வாழ்வு.
1: Abundance life means it's a fullness of life.
0: நித்திய ஜீவன் என்றால்
1: eternal life.
0: நித்தியமான வாழ்வு.
1: Eternal
0: ஆகவே தேவன் தந்த வாழ்வு
1: God's life.
0: அது அநித்தியமான வாழ்வு அல்ல.
1: It's not temporary one.
0: அது நித்தியமான வாழ்வு.
1: It is eternal.
0: இந்த உலகத்தோடு முடிந்து போகிற வாழ்வு அல்ல.
1: It will not get over in this world.
0: நிலையான வாழ்வு, நித்தியமான வாழ்வு.
1: It is the permanent life.
0: எவ்வளவு ஒரு மேலான ஒரு தரிசனம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார்.
1: What a great vision the Lord has given to us.
0: அதற்காக தான் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம்.
1: That's why we are running.
0: Hallelujah. ஆனால் அதை விட்டு இன்றைக்கு உலகத்தில் பாருங்க என்ன சொல்றாங்க.
1: Look at the world.
0: The கிறிஸ்தவர்கள் எல்லாம் மதத்தை பரப்புறாங்க.
1: The Christians are spreading the religion.
0: இவங்க பணம் சம்பாதிக்கிறாங்க.
1: They are earning money.
0: இந்தியா தேசத்தை தான் தேசமா மாத்த பாக்குறாங்க.
1: They want to change India into Christian country.
0: இப்படி அநேகர் தவறான விதங்களிலே வேதத்தையும் இயேசுவையும் தவறாய் புரிந்து கொண்டிருக்கிறார்கள்.
1: They are not understanding properly the Lord Jesus and the Bible.
0: வேதத்தினுடைய மகத்துவத்தை அவர் அறியாதபடியினாலே தூஷிக்கிறார்கள்.
1: Since they are not understanding the greatness
0: of the truth, தூஷிக்கிறார்கள்.
1: They are blaspheming against the minister of God.
0: தூஷிக்கிறார்கள்.
1: They are telling blasphemy against the
0: தூஷிக்கிறார்கள்.
1: They are telling blasphemy against
0: the church. நம்முடைய விசுவாசத்தை தூஷிக்கிறார்கள்.
1: They are blaspheming about the faith.
0: யாராவது குற்றம் கண்டுபிடிப்பாமா பார்க்கிறார்கள்.
1: They want to find a fault.
0: உடனே தூஷிக்கிறார்கள்.
1: Again, immediately they blaspheme us.
0: இந்த கிறிஸ்தவர்கள் இப்படிதான்.
1: The Christians are like this.
0: ஆகவே தான் வேதம் சொல்கிறது.
1: That's why the Bible says.
0: பிரியமானவர்களே, அவர்களுக்குள்ளே நீங்கள் நல்லடக்கை உள்ளவளாய் நடந்து கொள்ளுங்கள்.
1: Beloved, you walk upright.
0: நல் மனசாட்சியுடைய நடந்து கொள்ளுங்கள்.
1: Have good consciousness.
0: அவர்கள் உங்களை குற்றம் கண்டுபிடிக்காத அளவுக்கு.
1: They should not find fault.
0: ஆனாலும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்.
1: But then the Lord said,
0: உலகம் உங்களை பகைக்கும்.
1: World will get enemies.
0: ஏனென்றால் என்னை அது முதலாவது பகைத்தது.
1: First of all, it had enmity with me.
0: என்னை அது பகைத்தபடினால அது உங்களையும் பகைக்கும்.
1: Because of that, it will.
0: ஆகவே நாம் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க முடியாது.
1: We should not be friend to the world.
0: உலகம் நம்மை பகைக்கிறது.
1: World will get enmity.
0: சத்தியத்தின் நிமித்தம் பகைக்கிறது.
1: Because of the truth.
0: நாம் அவர்கள் செய்கிற காரியங்களை நாம் செய்யாதபடினாலே நம்மை பகைக்கிறது.
1: Since we are not doing their works.
0: அவர்களோடு சேர்ந்து கொண்டு குடித்து வெறித்து விபச்சாரம் பாவம் இவர்களை செய்து கொண்டுதான் நம்மை பகைக்க மாட்டார்.
1: If we commit with sins with them, they will not get
0: enmity. அந்த பாவத்துக்கு எதிர்த்து நிற்கிறபடினாலே பகைக்கிறார்.
1: Since we resist the sin, they get enmity.
0: Hallelujah. ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பிள்ளைகளே,
1: Children of God,
0: இதற்கு நடுவிலே ஒரு பக்கம் பிரஜாதி மக்கள் மத்தியிலே நிந்தைகள்,
1: In the midst of Gentiles,
0: அவமானங்கள்,
1: shame,
0: நமக்கு பெருகிக் கொண்டிருக்கிறது.
1: It is increasing.
0: தூஷணங்கள் பெருகிக் கொண்டிருக்கிறது.
1: The blasphemy is increasing.
0: கடைசி காலத்தில் தூஷிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
1: The last days they will blaspheme against
0: you. இது ஒரு பக்கம் இருக்க,
1: One side this.
0: கர்த்தருடைய பிள்ளைகளில் அநேகர்,
1: God's people,
0: கிறிஸ்தவர்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்லிக்கொண்டு அவர்கள் இன்றைக்கு தவறான காரியங்களை பேசிக்கொண்டு,
1: Christians are blaming each other.
0: பல பிரிவினைகளினாலே அவர்கள் சாட்சி கெட்ட ஒரு ஜீவியை செய்து கொண்டிருக்கிறார்.
1: Because of separation and they don't have proper witness.
0: ஆகவே அது பிரஜாதி மக்களுக்கு முன்பாக சாட்சி கேடாக காணப்படுகிறது.
1: Before the Gentiles and it is not having good witness.
0: ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்?
1: What we supposed to do?
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: Dear children of God,
0: இந்த உலகத்துக்கு,
1: For this world,
0: அவர்கள் கண்கள் திறக்கப்படுவதற்கு, அந்த குருட்டு கண்கள் திறக்கப்படுவதற்கு,
1: The blind eyes should be opened.
0: சாத்தான் குருடாக்கி வைத்திருக்கிற அந்த கண்களை திறப்பதற்கு,
1: Satan blinded them.
0: நாம் இந்த சுவிசேஷமாகிய ஒளி, இதுதான் ஒளி,
1: The light of gospel.
0: இது ஜீவ ஒளி.
1: It is the living
0: இந்த
1: light.
0: இந்த சுவிசேஷமாகிய இந்த ஒளியின் மூலமாக,
1: Through the light of this gospel,
0: அவருடைய கண்கள் பிரகாசிக்க வேண்டும்.
1: The eyes should be shine forth.
0: அவர்கள் இந்த சுவிசேஷத்தின் ஒளியை பார்க்கக்கூடாது என்பதற்காகத்தான் சாத்தானோட மனதை குருடாக்கி
1: வைத்திருக்கிறார்.
0: யாரும் நரகத்துக்கு போகாம ஆத்மா ஆதாயம் பண்ணி பரலோகத்துக்கு கொண்டு வாங்கன்னு
1: சொன்னார். The Lord said he gained the souls and bring
0: them. அவங்க என்ன சொல்றாங்க?
1: In the heaven.
0: இவங்க ஆட்களை திருடுறாங்க.
1: They are stealing.
0: எங்க மதத்தை மாத்துறாங்க.
1: Changing the religion.
0: அப்படி தவறான காரியங்களை சொல்றாங்க.
1: They misunderstand.
0: நம்ம மதம் மாற்றவில்லை.
1: We are not changing the religion.
0: ஆத்மாக்களை நித்திய ஜீவனுக்கு நேராக வழி நடத்தி கொண்டிருக்கிறோம்.
1: We lead the souls to eternal life.
0: ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
1: Dear children of God,
0: எப்படி தவறான காரியங்கள் வருவதற்கு காரணம் என்னவென்றால், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் இன்னும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகத்துவத்தை அவர்கள் காண முடியாமல் தவிக்கிறார்கள்.
1: They are not seeing the greatness of Jesus and they are struggling.
0: லாசரு வியாதிப்பட்டு அவன் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு 4 நாள் பொறுத்து இயேசு வருகிறார்.
1: And Lazarus died and after 4 days Jesus came.
0: அப்போ மரியாளே இயேசுவை சந்திப்பதற்கு அவள் சற்று வருத்தம் அடைந்து இயேசுவை சந்திக்காமல் போய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்.
1: Mary was sitting without meeting the Lord Jesus.
0: என் சகோதரன் குணமாக்க இவர் வரல.
1: He didn't come to heal my brother.
0: அவள் குறை சொல்கிறாள் ஆண்டவரை.
1: And she is blaming the Lord.
0: அங்க இருக்கிற மக்கள் என்ன குறை சொல்றாங்க?
1: What people are saying?
0: குருடருடைய கண்களை திறந்த இவர் இந்த லாசருவை சுகமாக்கி இருக்க கூடாதா?
1: He opened the blind eyes and could he not raise the Lazarus also?
0: Hallelujah. என்று சொல்கிறார்.
1: They are telling so.
0: ஆகவே அங்க சுத்தி இருக்கிற மக்கள் ஆண்டவராகிய இயேசுவை பார்த்து என்ன சொல்கிறார்கள்? இதோ நீங்கள் போதித்த போதனைகள் சத்தியங்களை கேட்டுதானே இவர்கள் இருந்தார்கள். இந்த குடும்பம்,
1: this family was listening to the truth.
0: Yen inge inda Lazarus kallarile podirukkar.
1: Why did Lazarus in the tomb now?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Andor Marthaal ku ore or kaaryam da sonnar.
1: And Jesus said to Martha only one thing.
0: Adu enna vendral nee viswasithaal
1: if you believe
0: devanudaiya magimaiyai kaanbai.
1: You will see the glory of God. He said to the disciples
0: inda vyadhi இது எப்படிப்பட்ட வியாதி என்றால்,
1: what kind of sickness?
0: தேவனுடைய மகிமைக்காக வந்திருக்கிற ஒரு வியாதி.
1: It is for the glory of God. It has
0: மரணத்தின் மூலமாகவும்
1: through the death
0: அந்த வியாதியின் மூலமாகவும் கூட
1: through the sickness
0: ஆண்டவர் மகிமைப்பட முடியும்.
1: The Lord can be glorified.
0: ஏனென்றால்
1: because
0: அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமையுள்ள தேவனாய் அங்கே நிற்கிறார்.
1: The Lord is standing as the almighty God.
0: அதனால்தான் பவுல் சொல்கிறார் பிலிப்பியருக்கு நிருபத்தில், ஜீவனாலாகிலும் சாவினாலாகிலும் கிறிஸ்தியன் சரீரத்தில் என்ன செய்வார்? மகிமைப்படுவார்.
1: Christ will be glorified through my body.
0: கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம்.
1: Christ is my life and death is my gain.
0: ஜீவனாய் இருந்த மாத்திரம்தான் இல்ல,
1: not only with
0: ஜீவனாலாகிலும் சாவினாலாகிலும்
1: with the life or death
0: கிறிஸ்தியன் சரீரத்திலே மகிமைப்படுவார்.
1: Christ will be magnified in my body.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: ஆகவே தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக
1: for the glory of God.
0: ஆமென்.
1: ஆமென்.
0: அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்லறைக்கு முன்பதாக நின்று லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தத்தோடு சொல்லும் பொழுது,
1: when Jesus called Lazarus come out,
0: நான்கு நாள் அழுகி போன பிணமே வெளியே வா என்று சொல்லவில்லை, லாசருவே வெளியே வா.
1: He said Lazarus you come out, not the defiled body you come.
0: Hallelujah. உலகம் அழுகி போன பிணமாக தான் பார்க்கிறது.
1: The world is looking at the defiled
0: body. ஆனால் இயேசு அவனை லாசருவாகவே பார்க்கிறார்.
1: But Jesus looking at
0: Lazarus. வெளியே வருகிறார்.
1: Lazarus came out.
0: கட்டை விடுத்து விடுங்கள் என்று சொல்லுகிறார்.
1: He removed the bandages.
0: அங்கே இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்பட்டது.
1: The name of Jesus was glorified.
0: அநேகர் இயேசுவை விசுவாசித்தார்கள்.
1: Many started believing the Lord Jesus.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: கர்த்தருடைய நாமம்,
1: the name of the Lord,
0: வல்லமையுள்ள நாமம்,
1: it is powerful.
0: Hallelujah. இந்த கடைசி நாட்களிலே,
1: in these last days,
0: ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே மகிமைப்பட விரும்புகிறார்.
1: The Lord wants to be glorified in our lives.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: எத்தனை பேர் சொல்ல முடியும்?
1: How many can say that?
0: என் வாழ்க்கையிலே இயேசு மகிமைப்பட்டு கொண்டே இருக்கிறார்.
1: Jesus is glorified in my
0: Hallelujah.
1: life. Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: என்னென்னமோ நடக்கிறது, ஆனால் ஆண்டவர் மகிமைப்படுகிறார்.
1: And Jesus
0: சொல்ல முடியுமா?
1: getting glorified? Can you
0: say தரிசனம் அதுவா இருக்கிறதா?
1: Do you have that vision?
0: இயேசு மகிமைப்படணும்.
1: Jesus has to be glorified.
0: நான் கஷ்டப்பட்டாலும் இயேசு மகிமைப்படணும்.
1: Though I suffer, he has to be glorified.
0: Amen. அந்த நிச்சயம் எத்தனை பேருக்கு இருக்கிறது?
1: How many of you having that assurance?
0: ஆனால் அதற்காக தான் நம்மை உயிரோடு வைத்திருக்கிறார்.
1: That's why the Lord keeps us.
0: Hallelujah.
1: With the life.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen.
1: Amen.

0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: ஆம் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ து மகிமைப்பட வேண்டுமானால்,
1: the Lord has to be glorified in our lives,
0: நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாக நாம் கடந்து போகும் பொழுது,
1: when we go through a lot of tribulations,
0: அந்த பாதைகளின் மத்தியில், அது இருள் சூழ்ந்த பாதையா இருக்கலாம்,
1: in the midst of the darkness,
0: நெருக்கமான பாதையா இருக்கலாம்,
1: in the midst of oppression,
0: கரண்டு முரடான பாதையா இருக்கலாம்,
1: in the midst of rotten roads,
0: அது எப்படிப்பட்ட பாதையா இருந்தாலும் சரி,
1: whatever may be,
0: பள்ளத்தாக்கில் நடுவே போகலாம்,
1: when we may go to valleys,
0: நீ பள்ளத்தாக்கின் நடுவே போகும்பொழுது அவர் உன்னை தோளின் மேலே தூக்கிக் கொள்வார்.
1: Though we walk in valleys and he will
0: take
1: us in upon his shoulder.
0: கரடுமுரடான பாதைகளிலே உன்னை அவர் கரம் பிடித்து நடத்துவார்.
1: The Lord will hold your hand and walk with you.
0: இருள் சூழ்ந்த பாதைகளிலே வெளிச்சம் வீசும்.
1: In the midst of the darkness there will be light.
0: உம்முடைய வேதம் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது.
1: The word is the light for my path.
0: கர்த்தர் வழி காட்டுவார்.
1: The Lord will show the way.
0: நமக்கு முன்னாலே ஒருவர் போய் கொண்டிருக்கிறார்.
1: He is going before us.
0: நாம் அறியாத பாதையில் அவர் வழி நடத்தி கொண்டிருக்கிறார்.
1: He leads us.
0: ஒரு குருடனை அவர் எப்படி நடத்துவாரோ அது போல தான் நடத்தி கொண்டிருக்கிறார்.
1: And he is leading us as the
0: கவலை இல்ல.
1: No.
0: என்றால் அவர் முன்னாலே போய் கொண்டிருக்கிறார்.
1: Because he is going forward.
0: நான் உனக்கு முன்னாலே போய் கோணலானவர்களை சபையாக்கி கொண்டிருக்கிறேன்.
1: I go forward and set right the path.
0: கர்த்தர் சொல்கிறார்.
1: The Lord says so.
0: கர்த்தர் நமக்கு முன்னாலே போய் கொண்டிருக்கிறார்.
1: The Lord is going forward.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: இப்படிப்பட்டுதான் இந்த நாட்களில் நாம் ஒன்றை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும்.
1: In these days we should understand
0: நம்முடைய விசுவாசம்,
1: our faith,
0: திடனாய் இருக்க வேண்டுமானால்,
1: if it has to be strong,
0: நாம் அதை ஜெயிக்க வேண்டும்.
1: We have to overcome.
0: அதை மேற்கொள்ள வேண்டும்.
1: We have to overcome.
0: சோதனைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும்.
1: We have to overcome the temptation.
0: பலவிதமான இடுக்கமான சூழ்நிலைகள் வரும் பொழுது போராடி நாம் ஜெயிக்க வேண்டும்.
1: We have to overcome.
0: யாக்கோபு மனிதரோடும் தேவனோடும் போராடி மேற்கொண்டார்.
1: Jacob, he struggled with the man and God and he overcame.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: நம்முடைய போராட்டத்திலே எப்பொழுதும் ஒரு வெற்றி காத்துக் கொண்டிருக்கிறது.
1: The victory is waiting in the midst of our tribulation.
0: Hallelujah. அது சோதனையா இருந்தாலும் சரி,
1: it may be trial.
0: அது வெட்கமான ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் சரி,
1: it may be shameful condition.
0: அல்லது அவமானமான ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் சரி,
1: it may be shame,
0: இல்ல ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலையில நீங்கள் காணப்பட்டாலும் சரி,
1: though it is oppression,
0: ஒரு சிக்கலான ஒரு சூழ்நிலையில நீங்கள் காணப்பட்டாலும் சரி,
1: it may be a great trouble,
0: அதர் மத்தியிலே நீங்கள் நிச்சயமாகவே அதை ஜெயிக்க முடியும்.
1: In the midst of that you can take the victory.
0: ஆண்டவர் மிக தெளிவாய் சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன்.
1: Jesus said, and you have the tribulation in this world, I have overcome the world.
0: கர்த்தரே, அதற்காக தான் அழைத்து இருக்கிறார்.
1: That's why the Lord has called us.
0: அப்படி அதை ஜெயிக்கும் பொழுது,
1: when we take victory,
0: அதிலே ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட்டுக் கொண்டிருக்கிறது.
1: The Lord's name is glorified.
0: நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது,
1: when you have different kinds of trials,
0: அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள்.
1: Consider that it is joy.
0: ஏன் தெரியுமா?
1: Because
0: அதிலேதான் விசுவாசத்தின் பரீட்சை காணப்படுகிறது.
1: The test of faith is there.
0: அதிலேதான் உங்களுடைய விசுவாசம் வளர்ந்து கொண்டிருக்கிறது.
1: The faith is growing in that.
0: உங்களுடைய விசுவாசம் அங்கே பலப்பட்டு கொண்டிருக்கிறது.
1: The faith is strengthened.
0: அதற்காக உங்க விசுவாசத்துக்காக ஆண்டவர் உங்களை போட்டு கஷ்டப்படுத்துவார் என்று தவறாய் நினைக்க வேண்டாம்.
1: Don't misunderstand because of
0: அப்படி நினைக்கிறாங்க.
1: Many think,
0: ஓஹோ, ஆண்டவர் நம்மளை பரிசுத்தப்படுத்துறதுக்காக தண்டிக்கிறாரு.
1: He is punishing to become holy.
0: தண்டிக்கிறது வேறு,
1: punishing is different.
0: சிட்சிக்கிறது வேறு,
1: chastisement is different.
0: அருமையானவர்களே,
1: dear children of God,
0: தண்டிக்கிறது என்று சொல்லும் பொழுது,
1: punishing means,
0: தகப்பன் தன் பிள்ளையை தண்டிக்கும் பொழுது எப்படி தண்டிப்பான்?
1: And the father punishes the
0: ஒரு
1: child,
0: ஒரு சின்ன பெரம்பு எடுத்து
1: taking small stick,
0: பிள்ளையை கண்டிப்பான்.
1: And he will punish.
0: ஒரு பெரிய இரும்பு தடி எடுத்து அடிக்க மாட்டான்.
1: He will not beat with the iron rod.
0: ஏனென்றால் பிள்ளையை சிட்சிக்கிறான்.
1: He is chastising.
0: ஆம்.
1: Yes.
0: தண்டனை இன்னும் வரல.
1: The punishment has come.
0: தண்டனை எப்போ வரப்போகுதுன்னு
1: கேட்டீங்களா? When it is going to come.
0: இந்த உலகத்தின் முடிவுக்கு பிறகு தான் தண்டனையே காத்துட்டு இருக்கு.
1: At the end of the world the punishment
0: is நியாய தீர்ப்பு வரும்.
1: The judgment will come.
0: நியாய தீர்ப்பு வந்த பிறகு தான் தண்டனை.
1: After the judgment there is the punishment.
0: நியாய தீர்ப்பு வரல.
1: The judgment hasn't come.
0: கொரோனா வந்த உடனே ஆண்டவர் தண்டிக்கிறார்.
1: When the corona comes people
0: அதெல்லாம்
1: say
0: தண்டனை கிடையாது.
1: That is not punishment.
0: ஆண்டவர் கொரோனாவுக்கு தண்டிக்கிறவர் இல்ல.
1: Not by corona.
0: உன்ன போட்டு துன்புறுத்தி தண்டிக்கிறவர் இல்ல.
1: Not he will not make you suffer.
0: எல்லாவற்றுக்கும் பின்னால ஒரு காரணம் இருக்கிறது.
1: There is the reason for everything.
0: அதை கண்டுபிடிக்கணும்.
1: We have to find out.
0: ஏன் தோல்வி?
1: Why the failure?
0: ஏன் என் வாழ்க்கையிலே இன்னும் என் ஆசீர்வாதம் நிறைவாயில்லை?
1: Why the blessings are not yet full?
0: அதை நாம் கண்டுபிடிக்கணும்.
1: We have to find out.
0: ஆகவே பிரியமான இந்த காலவேளையிலே,
1: in this morning,
0: கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தும் காரியம் என்னவென்றால்,
1: what the Lord is revealing,
0: எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி,
1: whatever may be your situation,
0: அது சோதனையா இருந்தாலும் சரி,
1: it may be trial,
0: அது ஏமாற்றமா இருந்தாலும் சரி,
1: it may be a
0: deception, அது வெட்கமான காரியமா இருந்தாலும் சரி,
1: it may be shameful condition,
0: நெருக்கமான பாதையா இருந்தாலும் சரி,
1: it may be oppressed path.
0: Hallelujah. பவுல் அப்போஸ்தலன் சொல்றது போல நம்ம சொல்லலாம்.
1: As
0: நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் என்ன செய்யறதுல ஒடுங்கி போயிட மாட்டோம். மனமுறிவு அடையறதில்ல, உன்னை மன முறிவு அடைகிறதுக்காகத்தான் அநேக காரியங்கள் வருது.
1: Many things are coming to make you
0: despair. உன்னை ஒடுக்கிறதுக்காக தான் அநேக காரியங்கள் வருது.
1: In order to oppress you,
0: many things are coming. ஒடுக்க முடியாது, எங்களை மனமுறிவு ஆக்காது.
1: It cannot despair us and it cannot perplex us.
0: எப்படி அது நடக்கும்? அது எப்படி சாத்தியமாகும்?
1: How is it possible?
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
1: Dear children of God,
0: இந்த ரகசியம் உன் வாழ்க்கையிலே இருக்குமானால் பிசாசு உன்னை வஞ்சிக்க முடியாது.
1: If you have the secret, the devil cannot deceive you.
0: உன்னை சிலர் நிந்திக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்.
1: Just think that somebody is criticizing.
0: அந்த நிந்தனையை உன்னால் தாங்க முடியவில்லை.
1: You could not bear that reproach.
0: நீ உடனே கோபப்படுகிறாய்.
1: You get angry.
0: எரிச்சல் அடைகிறாய்.
1: You get angry.
0: திருப்பி அவர்களை வகை வசைப்பாடுகிறாய்.
1: Again you are repeating it.
0: உடனே அது பாவமாய் மாறிவிடுகிறது.
1: It becomes sin.
0: பதிலுக்கு பதில் செய்கிறாய்.
1: You do.
0: ஆனால் நிந்தை வந்தா ஒரு கிறிஸ்தவன் என்ன செய்யணும்?
1: When the reproaches come, what do you do?
0: இயேசுவுக்கு நிந்தை வந்தது.
1: The reproach came to Jesus.
0: அவர் சிலுவையில போனது ஒரு பெரிய நிந்தை.
1: That is the reproach.
0: எபிரேயர்ல வாசிக்கிறோம், அந்த நிந்தையை அவர் எப்படி சுமந்தாரோ அதுபோல நாமும் அந்த நிந்தையை சுமந்து கொண்டு எங்க போறோமா? பட்டணத்துக்கு வெளியில போறோம்.
1: We have to bear the reproach and we have to go to the
0: யாராவது வாசிக்கலாம்.
1: Outside the city.
0: எபிரேயர்கள் நிருபத்தில
1: Hebrews.
0: நிந்தையை சுமந்து கொண்டு என்ன செய்யணும்? நாம போறோம்.
1: We have to bear the reproach.
0: அந்த வசனத்தை யாரா படிங்க?
1: உடனே
0: நீ கோபம் அடைவதோ எரிச்சல் அடைவதோ பதிலுக்கு பதில் ஏதாவது செய்யறதோ அல்லது பழி வாங்குவதோ அல்லது அவங்களை தீத்து கட்ட நினைப்பதோ இதெல்லாம் உலகத்தான் செய்யற
1: வேலை.
0: நம்முடைய வேலை என்ன தெரியுங்களா? நிந்தையை சுமக்கணும்.
1: Our job is we have to
0: ரெண்டு காரியம் சொல்லப்பட்டிருக்கு பைபிள்ல.
1: Two things said.
0: ஒண்ணு நிந்தையை சுமக்கணும்.
1: You have to bear the reproach.
0: இல்லன்னா நிந்தையை சகிக்கணும்.
1: You have to endure the reproach.
0: சங்கீத புத்தகத்துல
1: Psalm
0: யாராவது எடுத்து வாசிக்கலாம். 69வது சங்கீதம்
1: 16
0: ஐந்தாவது வசனத்துல இருந்து யாரா படிங்க சீக்கிரமாக.
1: From 5 onwards.
0: 69வது சங்கீதம் உமது நிமித்தம் நிந்தையை நான் என்ன செய்த? எத்தனை பேர் சொல்ல முடியுங்க? இப்போ
1: how many can say I have
0: சந்தோஷமா சொல்றவங்க இங்க இருக்கீங்களா?
1: Anybody can say that?
0: என்ன மிக கேவலமாக பேசினாங்க.
1: They reproached me bad way.
0: நான் சகித்து கொண்டிருந்தேன்.
1: But I
0: யார் நிமித்தம்?
1: For whom?
0: கிறிஸ்துவின் நிமித்தம்.
1: For the Christ's sake.
0: ஆண்டவருக்காக நான் சகிச்சேன்.
1: I endured for the Christ's sake.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: உன்னை தூஷிக்கலாம் சீமேயு தாவீதை தூஷித்தது போல.
1: They may reproach you.
0: ஒரு உன்னை தவறான வார்த்தைகளினாலே உன்னை காயப்படுத்தலாம்.
1: With the bird words they may
0: உங்களால் சகித்து கொள்ள முடிகிறதா?
1: Do you endure that?
0: அருமையான கர்த்தரே பிள்ளைகளே,
1: dear children of God,
0: நல்லா கவனித்துக் கொள்ளுங்க.
1: Listen carefully.
0: கிறிஸ்தவ ஜீவியம் என்பது,
1: Christian life means,
0: இந்த சங்கீதம் 69 சொல்லப்பட்டிருக்கிறது சிலுவை பாதை.
1: The path of cross, it is said.
0: நிறைய பாதைகளை இப்பொழுது பார்த்தோம்.
1: There are a lot of paths.
0: நாம் கடந்து போக வேண்டியது நெருக்கமான பாதை மட்டுமல்ல,
1: not only the path of oppression,
0: இருளான பாதைகள் மட்டுமல்ல,
1: not only path of darkness.
0: Hallelujah. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு எத்தனையோ பாதைகள் நாம் கடந்து போக வேண்டியதா இருக்கு. பள்ளத்தாக்கில்
1: we have to cross lots of valleys.
0: மலை ஏற வேண்டியதா இருக்கிறது.
1: You have to climb the mountain.
0: கற்களின் நடுவே நடக்க வேண்டியதா இருக்கிறது.
1: In the midst of rocky places.
0: சிங்கங்களின் நடுவே நடக்க வேண்டியதா இருக்கிறது.
1: In the midst of lions.
0: எதுவா இருந்தாலும் சரி,
1: whatever it may be.
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
1: dear children of God,
0: உன் பாதை,
1: your path,
0: எப்படிப்பட்ட பாதையா இருந்தாலும் சரி,
1: whatever may be,
0: நீ கவலைப்பட வேண்டியதில்லை.
1: Need not worry about it.
0: அந்த பாதையிலே உனக்கு முன்னால ஒருவர் நடந்து கொண்டிருக்கிறார்.
1: And the one is going forward.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அவர் உன்னை இடராமல் உன்னை வழிநடத்துகிற தேவனாய்,
1: He will not make you to be
0: செபையாய் வழிநடத்துகிற தேவனாய்,
1: right way,
0: உன்னை கரம் பிடித்து நடத்துகிற தேவனாய்,
1: hold your hands and lead
0: ஒரு மந்தையை எப்படி இடராமல் செம்மையாய் நடத்துவார், அப்படி உன்னை நடத்துவார்.
1: And he will lead you and guide you.
0: Hallelujah. Thank you Jesus.
1: Thank you Lord.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: ஆகவே நிந்தையை நாம் சகிக்கலாம்,
1: we may endure the reproach,
0: நாம் சுமக்கலாம்,
1: we may bear the reproach.
0: இப்படி நம்முடைய வாழ்க்கையில எது வந்தாலும் சரி,
1: whatever may be in our lives,
0: hallelujah, சோதனை வருகிறது,
1: அதை
0: சந்தோஷமாக எண்ணுங்கள் என்று யாக்கோபு சொல்லுகிறார்.
1: James says we have to consider that it is joy.
0: ஏன் சந்தோஷமா எண்ணணும் தெரியுமா உங்களுக்கு?
1: Why should we consider that it is joy?
0: எதுக்காக?
1: What for?
0: சந்தோஷமா அதை நாம் என்றதுனால அதுக்கு பின்னால ஒரு பெரிய சத்தியம் இருக்கு.
1: When we consider that it is joy, behind that there is that big
0: truth. அது என்னன்னு
1: கேட்டீங்களா?
0: What is it?
1: Hebrews
0: 4th அதிகாரத்துல
1: 4
0: நாம் வாசிக்கிறோம்.
1: We read that.
0: என்ன வாசிக்கிறோம் கேட்டீங்களா?
1: What we read?
0: அங்கே நமக்காக பரிந்து பேசுவதற்காக, ஹalleluya,
1: not to intercede for us.
0: 15th வசனத்துல
1: Verse 15.
0: நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் ஆமென் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவளா இருக்கிற, அல்லேலூயா.
1: In all points he was tempted.
0: ஒருத்தர் சொன்னார்,
1: one said,
0: நாங்க எங்களுக்கும் கஷ்டம் இது, உங்களுக்கும் கஷ்டம் இது, நீங்க என்ன கிறிஸ்தவங்க என்ன என்ன?
1: You have problems, I have problems, what is the difference?
0: எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது.
1: For everyone it is same.
0: அப்ப நான் சொன்னேன்,
1: then I said,
0: யோ எனக்கு இருக்கிற சப்போர்ட் உனக்கு இல்லையாப்பா.
1: You don't have support. But
0: யார் சொன்னது? எனக்கு கோர்ட் இருக்குது, எனக்கு ஜட்ஜ் இருக்கிறாரு, எனக்கு பிரைம் இருக்கிறாரு, சீஃப் இருக்கிறாரு, அவர் இருக்கிறாரு, எல்லாம் சொன்னாரு.
1: I have chief, court and judge, so many things.
0: நான் அவரோட பெரிய ஆள் ஒருத்தர் இருக்கிறார்ப்பா அப்படின்னு
1: சொன்னேன். More than everyone I have
0: Hallelujah.
1: A person.
0: யாருங்க?
1: Who is that?
0: World presidentஆ?
1: Is it world president?
0: அதோட பெரிய ஆள் ஒருத்தர்.
1: More than everything.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: யார் அவரு?
1: Who is that?
0: இந்த உலகத்தெல்லாம் உண்டாக்கினவர்,
1: the one who created the entire universe.
0: அவர் ஏன் கூட இருக்கிறார்?
1: He is with me.
0: அவர் யாரு?
1: Who is he?
0: இரவும் பகலும் எனக்காக பரிந்து பேசுகிறவர்,
1: night and day he is interceding.
0: பாவம் இல்லாதவர்,
1: no sin.
0: Hallelujah. அவர் நம்மள வேடிக்கை பார்க்கிறவர் இல்ல.
1: He is not just looking.
0: Hallelujah. ஏனென்றால் நீ என்ன சோதனை இப்ப அனுபவிக்கிறாய், அதே சோதனை அவர் ஏற்கனவே அனுபவிச்சிட்டார்.
1: Whatever trial you are undergoing, he already faced it.
0: எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும்,
1: in all points he was tempted like us.
0: என்ன இல்ல? பாவம் செய். Hallelujah.
1: Yet without sin.
0: பாவம் இல்லாத ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார்.
1: And without sin there is the chief priest before us.
0: Hallelujah. என்ன இவங்க கிட்ட ரொம்ப தொல்லையாவே இருக்குது அப்படினு சொல்றவர் இல்ல.
1: It's not, we will not say a lot of,
0: என்ன ரொம்ப டிஸ்டர்ப பண்றீங்களேன்னு சொல்றவர் இல்ல.
1: We will not say you are disturbing me.
0: 24 மணி நேரத்துல எந்த நேரத்துல நீ இயேசுவே கூப்பிடும் பொழுது,
1: சரி, for us when you call Jesus.
0: Hallelujah. இதோ இருக்கிறேன்,
1: I am here.
0: உனக்காக தான் பரிந்து பேசுகிறேன்.
1: I will intercede for you.
0: கவலைப்படாத, தைரியமா இரு.
1: Be bold.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அந்த சோதனையிலே
1: உதவி
0: செய்யறதுக்காக நான் வந்திருக்கிறேன்.
1: I have come to help you.
0: அந்த ஒன்று முதலாம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது,
1: the first chapter,
0: என்ன வாசிக்கிறோம் கடைசி வசனத்தில்? எபிரேயர் 2:18 வசனத்தில், அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு எப்படி செய்யறாராம், உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா.
1: He is able to succor them that
0: அவர் வல்லவர்.
1: He is able.
0: அவர் என் கூடவே இருக்கிறார்.
1: He is with me.
0: நான் பலவீனந்தான்.
1: I am weak.
0: அல்லேலூயா. ஆனால் என் கூட இருக்கிற ஒரு பலவீனம் இல்ல.
1: But he is not weak at all.
0: அவர் வல்லவர்.
1: He is able.
0: வல்லவர் வல்லவர் கர்த்தர் மகா வல்லவர்
1: கடைசி மட்டும் காக்க வல்லவர்
0: அவர்
1: வல்லவர் வல்லவர் கர்த்தர் மகா வல்லவர் கடைசி மட்டும் காக்க வல்லவர்.
0: அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: நீங்கள் சோதிக்கப்படும் பொழுது,
1: when you are tempted,
0: நீங்கள் நிந்திக்கப்படும் பொழுது,
1: when you are reproached,
0: நீங்கள் ஒரு சிறுமையான பாதையில் போய்கொண்டிருக்கும் பொழுது,
1: when you are afflicted,
0: நீங்கள் வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
1: You need not be ashamed.
0: ஐயோ, தலகுனிய வேண்டிய அவசியம்
1: இல்லை. You need not put your head down.
0: Hallelujah. கர்த்தர் சொல்ல, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை.
1: The Lord says my people will never be ashamed. ஒருபோதும்
0: வெட்கப்படுவதில்லை.
1: My people will never be ashamed.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை.
1: He will never be ashamed.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஏன் வெட்கப்பட்டு போவதில்லை?
1: Why he will not be ashamed?
0: Hallelujah. என் கூட ஒருவர் இருக்கிறார்.
1: There is one with me all the time.
0: Amen. எத்தனை பேருக்கு அந்த நிச்சயம் இருக்குது?
1: How many of you having that assurance?

0: நமக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா. வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அல்லேலூயா.
1: He makes intercession for us with groanings.
0: நம்ம என்ன சொல்றோம் அடிக்கடி சாட்சி?
1: What we say?
0: நான் 10 வருஷமா ஜெபம் பண்ணையா.
1: I prayed for 10 years.
0: 20 வருஷமா ஜெபம் பண்ணேன்.
1: 20 years I prayed.
0: ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன்.
1: I say a secret.
0: நீங்க ஜெபம் பண்றதுனால எல்லாம் ஒண்ணும் கிடையாது.
1: Not because
0: அதுக்காக ஜெபம் பண்ணாத விட்டுறாதீங்க. பாஸ்டர் சொன்னாரு ஜெபம் பண்ண வேண்டாம்னு.
1: Don't quit your prayer.
0: ஜெபம் பண்றது நீங்க பண்ணுங்க.
1: You do your prayer.
0: நாம பண்ற ஜெபத்தினால இல்ல.
1: Not because of our prayers.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆண்டவர் ஜெபம் பண்ண சொன்னது எதுக்காகனா,
1: வாட் ஃபார் ஹி ஆஸ்க்ட்,
0: நீ கேட்டு கேட்டு வாங்கிக்கணும்னு சொல்றதுக்காக இல்ல.
1: நாட் ஆஸ்கிங் அண்ட் கெட்டிங்.
0: ஜெபம் பண்ணாதான் கொஞ்சம் ஆவியில இருக்க முடியும்.
1: When you pray,
0: ஜெபம் பண்ணாதான் உன் சிந்தை கொஞ்சம் பரிசுத்தமா இருக்கும்.
1: When you pray, you have
0: ஜெபம் பண்ணாதான் கொஞ்சம் ஆண்டவரை நெருங்கி ஜீவிப்பாய்.
1: When you pray, you come to the
0: Lord. பரிசுத்தத்துக்காக தான் ஜெபம் பண்ண சொல்லியிருக்கிறார்.
1: And for your holiness.
0: ஆனா நம்முடைய தேவைகளை சந்திக்க பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார்.
1: The Holy Spirit is with us to meet all our needs.
0: அவர் என்ன தேவைன்னு அவருக்கு தெரியும்.
1: He knows what we need.
0: அவர் அந்த நேரத்துல என்ன செய்யணும்னு அவருக்கு தான் தெரியும்.
1: He knows what he
0: நமக்கு தெரியாது.
1: We may not be knowing.
0: அவர் எல்லாம் அறிந்து வர்றேன்.
1: He knows everything.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நீ ஒடு அதனால தான் சொல்றோம்.
1: That's why
0: நாங்கள் ஒடுக்கப்பட்டும் என்ன செய்வதில்ல, மனமுறிவு அடைந்து
1: போவதில்லை. We will not be crushed.
0: நெருக்கத்தில் இருந்தாலும் சரி.
1: Though we are in oppression.
0: எங்களுக்கு தெரியும். யோபு சொல்றாரு 36:16 வசனத்துல.
1: Job says in
0: 36:16 என்ன சொல்றாரு?
1: What he says in 36.
0: அவர் உம்மை நெருக்கத்தில் நின்று விடுவித்து ஒடுக்கமில்லாத விசாலத்தில் என்ன செய்வார்? வைப்பார். உன் போஜன பந்தி கொழுமையான பதார்த்தத்தால் நிரப்பி இருக்கும். ஒரு விசாலத்தில் உன்னை கொண்டு வருவார்.
1: He will bring to the broad place.
0: அல்லேலூயா. நீ ஒடுக்கப்பட்டிருக்கும் பொழுது உன் தேவனாகிய கர்த்தர் இந்த ஒடுக்கத்திலிருந்து உடனே உன்னை விடுதலையாக்கி உன்னுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி உன்னை ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாக உன்னை நிலைநிறுத்த அவர் வல்லவராயிருக்கிறார்.
1: The Lord will deliver you from all kind of oppressions and he will give the gladness and he will glorify his name.
0: Hallelujah. Hallelujah.
1: Hallelujah.
0: எல்லா அத ஒடுக்கமில்லாத அவர் உம்மை நெருக்கத்திலிருந்து விலக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்தில் என்ன செய்வார்? வைப்பார்.
1: He will bring to the broad place.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen.
1: Amen.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: நீங்க தைரியமா இருக்கலாம்.
1: You can be bold.
0: என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை.
1: My people will never be ashamed.
0: ஏசாயா புத்தகம் 45:7 எடுங்க.
1: In Isaiah.
0: அங்க என்ன வாசிக்கிறோம்?
1: What we read.
0: இஸ்ரவேலோ கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான். நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் உலகத்துல எல்லாத்துக்கும் ஒரு லிமிடேஷன் இருக்கு.
1: There is limitation in this world.
0: ஆனா நமக்கு என்ன கிடையாது தெரியுமா?
1: For us.
0: அவர் நித்தமும் உன்னை நடத்தி
1: everlastingly
0: he guides you
1: daily
0: மரண பரியந்தமும்
1: till your death.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அவர் உன்னை நடத்துவார்.
1: He will guide you.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நடத்துவார்.
1: He will lead you.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஏசாயா 50:7 வாசிக்கும் பொழுது
1: Isaiah 50:7
0: ஆகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார்.
1: Lord is
0: ஆகையால் நான் வெட்கப்படேன்.
1: I never be
0: நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன்.
1: I know I am not ashamed.
0: என் முகத்தை நான் என்ன செய்றேன்? கற்பாரை போலாக்குறேன். ஹல்லேலூயா.
1: I make my face.
0: ஆகவே நம்முடைய எடுக்கமான சூழ்நிலைகளிலே
1: at the time of oppression
0: நாம் என்ன செய்யணும்னு சொன்னா,
1: what we supposed to do,
0: நம்மை திடப்படுத்திக் கொண்டு
1: we have to strengthen ourselves.
0: ஒரு பக்கம் பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து கொண்டு
1: leaning upon the Holy Spirit,
0: நம்பிக்கை
1: the hope,
0: பரிசுத்த ஆவியானவரிடத்தில் நான் வைத்திருக்கிற நம்பிக்கை
1: the hope in the Holy Spirit.
0: அது எப்படிப்பட்ட நம்பிக்கையா இருக்கிறது?
1: What kind of hope it
0: அந்த
1: is?
0: அந்த நம்பிக்கை உன்னை வெட்கப்படுத்தாது என்று ரோமர்களின் 5 வாசிக்கிறோம்.
1: Romans 5 we read it will never make you ashamed.
0: உன்னுடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிற அந்த நம்பிக்கை உன்னை என்ன செய்யாது? வெட்கப்படுத்தாது.
1: The hope will never make you ashamed.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆகவே தான் நீ வெட்கப்பட்டு போவதில்லை.
1: You never be ashamed.
0: ஓராபால சந்தரபா. Hallelujah.
1: Hallelujah.
0: Amen.
1: Amen.
0: How
1: many of you believing?
0: Romans 10:11.
1: Whoever believes,
0: தேவ பிள்ளையே,
1: children of God.

0: நீ ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்ல.
1: You never be ashamed.
0: வெட்கப்பட்டு போவதே இல்ல.
1: You never be ashamed.
0: வெட்கப்பட்டு போவதே இல்ல.
1: You never be ashamed.
0: வெட்கப்பட்டு போவதே இல்ல.
1: You never be ashamed.
0: Amen.
1: Amen.
0: நாம் என்ன செய்யணும்?
1: What we supposed to
0: நம்முடைய நாம் நிற்க வேண்டிய அஸ்திபாரம் எங்க இருக்கு?
1: Where is our foundation?
0: 1 பேதுரு 2 அதிகாரம் 6வது வசனத்துல இருக்கு.
1: 1 Peter 2 and
0: 6. 1 பேதுரு 2 6ல என்ன வாசிக்கிறோம்?
1: 2 and 6.
0: அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறப்பட்டதுமாய் இருக்கிற மூளைக்கல்லை எங்க வைக்கிறேன்? சியோனில் வைக்கிறேன். அதன் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன். நீங்க எது மேலங்க விசுவாசமா இருக்கீங்க? உங்க ஜெபத்திலயா?
1: Where are you having your faith?
0: Hallelujah.
1: In your prayers.
0: நீங்க ஜெபம் பண்ணாம கூட இருக்கலாம்.
1: You may not be praying.
0: Hallelujah. ஆனால்
1: but
0: உங்களுடைய நம்பிக்கை,
1: your hope.
0: Hallelujah. உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற அஸ்திபாரம்,
1: the foundation.
0: Hallelujah. அந்த ஜீவனுள்ள கல்,
1: the living stone.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen. அது உங்களை வெட்கப்பட்டு போக விடாது.
1: It will never make you to be ashamed.
0: ஆவியானவர் உன்னோடு கூட இருக்கிற வரைக்கும்,
1: still the Lord is with you.
0: நீ வெட்கப்பட்டு போவதில்லை.
1: You never be ashamed.
0: கர்த்தர் உனக்காக பரிந்து பேசிக்
1: கொண்டிருக்கிறார். The Lord is interceding for you.
0: ஆகவே மாம்ச சிந்தை மரணம்,
1: the mind of
0: ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாய் இருக்கிறது.
1: The mind of spirit is
0: life. ஆகவே நீங்கள் பரிசுத்த ஆவியினால் வரக்கூடிய அந்த ஆறுதலை பெற்றுக் கொள்ள வேண்டும்.
1: You have to receive the comfort from the Holy Spirit.
0: Hallelujah. ரோமர் கிழமை 15 அதிகாரம் 4வது வசனத்தை பாருங்க.
1: ரோமன்ஸ் 15 and
0: 4. ரோமர் 15 4ல் என்ன வாசிக்கிறோம்?
1: 15 and 4.
0: தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கையுள்ளவர்களாய் இருக்கும்படி. போதனையா இருக்கிறது 6வது வசனம். பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவின் மாதிரியின்படியே. Hallelujah.
1: Have one.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah. தேவ பிள்ளையே,
1: children of God,
0: நீ பார்க்கிற சூழ்நிலைகளை கொண்டு அல்ல,
1: not because of
0: நீ கேள்விப்படுகிற துர்ச்செய்தியை கொண்டு அல்ல,
1: not about the bad news.
0: அநேகர் நிந்திக்கலாம்,
1: people may reproach.
0: அநேகர் வீண் வார்த்தைகளை பேசலாம்,
1: talk against you.
0: உன்னுடைய விசுவாசத்தை கெடுக்கும்படி சில காரியங்களை சொல்லலாம்,
1: they may disturb your faith.
0: ஆனால் நீ உறுதியா இருக்கணும்,
1: but you have to be firm.
0: என்னை என் ஆண்டவர் அறியாம ஒன்று நடக்கல.
1: Without God's knowledge nothing will happen. God knows it.
0: ஆதி விசுவாசிகள், ஆதி அப்போஸ்தல சபையானது அப்படிதான் காணப்பட்டது.
1: In Apostle Church, it was like that.
0: அப்போஸ்தலர்களின் நிருபம் 9 அதிகாரம் 31வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது,
1: Acts 9 and 31.
0: அவர்கள் எப்படி இருந்தார்களாம்?
1: How they were.
0: யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளிலிருந்து சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயந்து பரிசுத்த ஆவியின் என்ன ஆறுதல்
1: சொல்லுங்க.
0: யாரும் உங்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியாது.
1: Nobody can comfort
0: you. எங்க இருந்து உங்களுக்கு ஆறுதல் வராது.
1: Nowhere
0: the ஆறுதல் படுத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர்.
1: Holy priest.
0: இந்த சபையார் என்ன செய்தார்கள்?
1: What they did.
0: பரிசுத்தாவினுடைய ஆறுதலிலே அவர்கள் பெருகினார்கள்.
1: They were increasing.
0: சபை பரிசுத்தாவினுடைய ஆறுதலிலே வளர்ந்தது.
1: The church was growing in the comfort.
0: தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God.
0: நம்முடைய தேவன் சகல ஆறுதலின் தேவனாய் இருக்கிறார்.
1: Our God is God of comfort.
0: Hallelujah. அவர் ஆறுதல் அளிக்கிறார்.
1: He gives comfort.
0: நம்மை ஆற்றி தேற்றுகிறார்.
1: He encourages.
0: நம்மை கர்த்தர் பாதுகாக்கிறார்.
1: He protects us.
0: நாம் ஒருபோதும் உன்னை தொடுகிறவனின் கண்மணியை தொடுகிறான். அவர் எப்பொழுதும் நம்ம மேல நோக்கமாக இருக்கிறார்.
1: Always he is looking upon us.
0: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
1: Praise be to his holy name.
0: கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு பாதையில நடத்தி கொண்டிருக்கிறார்.
1: The Lord is guiding in different
0: ways. ஒவ்வொருவரையும் குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார்.
1: He has planned for everyone.
0: என்னுடைய திட்டம் வேற, இவருடைய திட்டம் வேற.
1: My plan is different. ஒவ்வொருத்தரும்
0: ஒரு திட்டம் வச்சிருக்கிறார்.
1: The Lord is keeping different plans.
0: ஒவ்வொருத்தரும் ஒரு விதமா நடத்துவார்.
1: The Lord will guide you.
0: Hallelujah. அவருக்கு இப்படி நடந்த மாதிரி எனக்கும் நடக்கும் அப்படி இல்ல.
1: Not like that.
0: ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு விதமா நடத்துவார்.
1: He has planned for everyone.
0: என்ன அவருக்கு தெரியும் யாருன்னு? ஒரு வீட்ல 7 பிள்ளைங்க இருக்கு.
1: In those days
0: ipo irukra inda swiggy adu idu order pannila saapida mudiyadhu.
1: No swiggy, you cannot give
0: inda kaalathula. Sari ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுங்க ஒழிஞ்சு போங்கன்னு சொல்லி விட்டுறாங்க.
1: And in these days ஆனா எங்க
0: அம்மாலாம் அப்படி இல்ல.
1: My mother is not.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அவங்க ஏழு பேருக்கும் ஏழு விதமா சமைச்சு தான் கொடுப்பாங்க.
1: She makes seven types of food.
0: சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா
1: what I'm trying to say.

0: உன் தாயும் இப்ப என் தாய் என் கூட இல்ல, எங்க அப்பாவும் கூட இல்ல.
1: மை மதர் அண்ட் ஃபாதர் நாட் வித் மீ.
0: அப்போ ஆண்டவர் சொல்றாரு,
1: தி லார்ட் சேஸ்,
0: தாயும் தகப்பனும் உன்னை கைவிட்டாலும்,
1: தோ தி மதர் அண்ட் ஃபாதர் லீவ் யூ,
0: கைவிட மாட்டேன்.
1: ஐ வில் நெவர்.
0: ஹalleluya,
1: ஹalleluya,
0: ஹalleluya,
1: ஹalleluya,
0: ஹalleluya,
1: ஹalleluya.
0: எவ்வளவு அற்புதமான ஒரு தேவன்.
1: வாட் எ மிரக்குலஸ் காட்.
0: எவ்வளவு ஆச்சரியமான நம்மை நடத்தி.
1: வாட் அமேசிங் காட்.
0: நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அந்த ஏழு பேருக்கும் ஏழு விதமான காரியங்களை அறிந்திருக்கிற அந்த தாய்க்கு இருக்கிற
1: மதர் நோஸ் அறிவை
0: காட்டிலும்,
1: மோர் தென் தட் லவ்,
0: நம்முடைய தேவனுக்கு தெரியும்.
1: தி லார்ட் நோஸ்.
0: என் தலையில எவ்வளவு முடி இருக்குது, இவர் தலையில எத்தனை முடி இருக்குதுன்னு எண்ணி வச்சிருக்கிறார்.
1: He counted the hairs.
0: இது நினைச்சு கூட பார்க்க முடியல.
1: He cannot even imagine.
0: உன் தலையில இருக்கிற முடி எண்ணி வச்சிருக்கிறார்.
1: He counted the hairs of your head.
0: இவ்வளவு செய்யறவர் உன்னை போஷிக்க மாட்டாரா?
1: Will he not feed you?
0: கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறார்.
1: The Lord feeds the church.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: எத்தனை பேருக்கு வருமானம் கிடையாது?
1: Many they don't have
0: income. காசு கிடையாது.
1: No money.
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
1: children of God,
0: நீ ஏன் மனம் தளர்ந்து போகிறாய்?
1: Why are you disturbed?
0: எனக்கு ஆண்டவர் போதும்.
1: The Lord is enough.
0: Hallelujah. அருமையான தேவனுடைய ஜனமே,
1: dear children of God,
0: இந்த காலவேளையிலே,
1: in this morning,
0: நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி,
1: whatever may be your situation,
0: கர்த்தரை உறுதியாக கெட்டியா பற்றி பிடி,
1: catch the Lord firmly.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அவர் என்ன வேண்டுமோ, என்ன செய்யணுமோ, அதை சரியான நேரத்தில் அவர் செய்து முடிப்பார்.
1: He does at the right time. Hallelujah. For you.
0: Hallelujah. Hallelujah.
1: Hallelujah.
0: எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் உண்டு.
1: There are reasons for everything.
0: Hallelujah. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய்,
1: those who call
0: by his name, அன்பு கூறுகிறவர்களுக்கு,
1: those who love
0: சகலமும்,
1: all things,
0: நன்மைக்கு ஏதுவாய் நடைபெறும் என்று
1: work together for
0: good.
1: We know that.
0: Hallelujah.
1: We know that.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: தீமைக்கு அல்ல,
1: not for evil.
0: தீமைக்கு அல்ல,
1: not for the evil.
0: உன்னை குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிற அவருடைய நினைவுகள் சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள்.
1: All thoughts are good.
0: தீமைக்கு ஏதுவானது அல்ல,
1: not for evil.
0: நீ எதிர்பார்த்திருக்கும் முடிவை உனக்கு கொடுப்பார்.
1: He will give whatever you expect.
0: எத்தனை பேர் எதிர்பார்த்திருக்கீங்க?
1: How many of you expecting?
0: ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளையே,
1: dear children of God,
0: எல்லாரும் எழும்பி நில்லுங்க.
1: Shall we all stand up?
0: இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு அநேக காரியங்களை நான் சொல்லணும் விரும்புறேன்.
1: I wanted to say many things.
0: கர்த்தர் சித்தமான அடுத்த கூட்டத்துல உங்களோடு நான் தொடர்ந்து இதை பற்றி பேசுறேன்.
1: The next meeting I can continue.
0: ஒரு காரியத்தை மட்டும் மனதில் வைத்துக்கொள்.
1: You understand one thing.
0: நாம் துன்பத்தின் அப்பத்தை புசித்தாலும்,
1: though we eat
0: துன்பத்தின் பாதையில் நடந்தாலும்,
1: though we walk in the path of
0: hallelujah
1: suffering,

0: துன்ப நேரம் தான்.
1: ஆனா
0: நம்முடைய கீதம் இன்ப கீதம்.
1: பட்
0: ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா?
1: We know why.
0: நம்முடைய ஆண்டவர் நம்முடைய துன்பத்தை கொடுத்து உன்னை துவைப்பவர் அல்ல.
1: The Lord will not give trouble.
0: நம்முடைய ஆண்டவர் விரும்புறதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான்.
1: The Lord is interested in one.
0: உன் ஆத்துமா வாழ்ந்து சுகமா இருக்கிறது போல,
1: as your soul,
0: நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து,
1: you live in everything,
0: நீ சுகமா இருக்க போகிறாய்.
1: You are going to be.
0: உன் குடும்பம் செழிப்பா இருக்கும்.
1: Your family will be.
0: உன் பிள்ளைகள் செழிப்பா இருப்பார்.
1: Your children.
0: உன் எதிர்காலம் செழிப்பா இருக்கும்.
1: Your future.
0: நினைக்காத ஆண்டவர் உன்னை வெட்கப்பட்டு போக விடுவார் என்று ஒரு பெரிய வெற்றி உனக்கு காத்து கொண்டிருக்கிறது. ஒரு பெரிய உயர்வு உனக்கு காத்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாகவே கர்த்தர் அநேகருடைய கண்களுக்கு முன்பதாக கர்த்தர் உன்னை சாட்சியாக நிறுத்த போகிறார். எல்லாரும் கர்த்தரை வாயிலே திறந்து ஸ்தோத்திரி.
1: Praise God.
0: ஸ்தோத்திரி.
1: Praise God.
0: ஸ்தோத்திரிங்க.
1: Praise God.
0: எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம்.
1: Let us all praise God.
0: ஷபாரா பாரா பாலா பா. உரகா பாலா பாரா பா. சந்தரா பாரா பாலா பா. ஓரியாந்தரா பா. ஹalleluya. ஹalleluya. ஹalleluya.
1: ஹalleluya.
0: ஹalleluya.
1: ஹalleluya. ஹலேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிற கர்த்தாவே. ஹலேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவர் சகல ஆறுதலின் தேவனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களை ஆறுதல் படுத்துகிற தேவன் கர்த்தாவே. நீர் எங்களை சமாதானத்தின் தேவன். ஹலேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் ஆண்டவரே, நீர் எங்களை ஒருபோதும் கைவிடுகிறது இல்லை கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ தாய் தகப்பன் கைவிட்டாலும் நீர் எங்களை கைவிடாத தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன தேவன் கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லா அவமானங்களின் மத்தியில ஆண்டவரே, நிந்தையின் மத்தியில கர்த்தாவே, போராட்டங்களின் மத்தியில, பிரச்சனைகளின் மத்தியில கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களை வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறீர். நீர் எங்களை தாங்குகிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா. நாங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் கர்த்தாவே, நீர் எங்களை நடத்துகிற தேவன் ஆண்டவரே. நித்தமும் எங்களை வழிநடத்துகிறீர் கர்த்தாவே. நாங்கள் ஒருபோதும் கர்த்தால் வெட்கப்பட்டு போக நீர் எங்களை விடுவதில்லை. நீர் எங்களை அனுதினமும் நீர் போஷித்து வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. கர்த்தரேன் மெய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொன்னது போல கர்த்தாவே, எந்த தாழ்ச்சியும் இல்லாதபடி நீர் எங்களை வழிநடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீர் எங்களுடைய தகப்பனாக இருந்து தாயாக இருந்து நீர் எங்களை தேற்றுகிறீர். அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரை காட்டிலும் எங்கள் மீது நீர் நேசம் வைத்திருக்கிறீர், அன்பு வைத்திருக்கிறீர். எங்களுக்காக நீர் ஜீவனையே கொடுத்தீர். அந்த ஜீவன் பரிபூர்ண அடிபடியாய் நீர் வந்தீர் ஆண்டவரே. ஆண்டவரே, நித்திய ஜீவனை எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீர். அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா. நாங்கள் நிந்திக்கப்படும் பொழுது, அவமானப்படுத்தப்படும் பொழுது கர்த்தாவே, ஆண்டவரே, நாங்கள் சோர்ந்து போகாதபடி கர்த்தாவே, நாங்கள் உமக்குள்ளே திடப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக உண்மையில் நம்பிக்கையும் விசுவாசமும் உள்ளவர்களாய் காணப்பட்டு கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாவற்றையும் மேற்கொள்ள நீர் அனுக்கிரகம் பண்ணுவீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறப்பா. அதோ கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். அவமானத்தை சுமக்க கர்த்தாவே ஆண்டவர் நீர் கற்று தருவீராக கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். நிந்தையை சுமக்க நீர் எங்களுக்கு கற்று தருவீராக. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் சகிக்க நீர் எங்களுக்கு கற்று தருவீராக கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா விதமான அவமானங்களையும் நிந்தைகளையும் போராட்டங்களையும் கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரை நாங்கள் சகித்து கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எப்படியாய் கர்த்தாவே நீர் சிலவேல எல்லாவற்றையும் எங்களுக்காக சகித்தீரோம், அப்படியாய் நாங்கள் சகித்து எல்லாவற்றையும் மேற்கொள்ள நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். எந்த நிலையில் நாங்கள் சோர்ந்து போகாதபடி கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே உமக்குள்ளே நாங்கள் திடப்படுத்திக் கொள்ள நீர் அனுக்கிரகம் பண்ணும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு கூட இருப்பீராக, தொடர்ந்து எங்களை நீர் வழி நடத்துவீராக. எல்லா துதி கனமையும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே.
2: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ
3: அனுதின தியானம். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும், அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும்.

எண்ணாகமம் 17 அதிகாரத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராய் முறுமுறுத்ததை வாசிக்கிறோம். அந்த முறுமுறுப்பு ஒழிந்து போகும்படி கர்த்தர் ஆரோனின் கோரை துளிரிட்டு பூப்பூக்க செய்தார். கர்த்தர் மோசையை நோக்கி, இந்த முறுமுறுப்பு தனக்கு ரோதமான முறுமுறுப்பாய் இருப்பதால் அதன் மூலம் ஜனங்கள் அழிந்து போகாதபடி அந்த துளிர்த்த கோலை தேவ சமூகத்தில் வைக்க சொல்லி கட்டளையும் கொடுக்கிறார். பிள்ளைகளே, இந்த நாளிலே நமக்குள்ளும் எதை குறித்தாவது அல்லது யாரை குறித்தாவது முறுமுறுப்பு இருக்குமே, ஆனால் அதை தேவ சமூகத்தில் இருந்து ஒழிய பண்ணும்படி நமக்குள் துதியின் சப்தம் இன்றே துளிர்க்கட்டும். அது நம்மை சுற்றியுள்ள ஜனங்களின் முறுமுறுப்பை ஒழிய பண்ணும்.

0: உபதேசம் பிரயோஜனமற்றதாகவே இருக்கும் என பவுல் திட்டவட்டமாக அறிந்திருந்தார்.
1: உன்னத உறவு நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. திடீரென தொடர்பு சாதனங்கள் யாவும் செயலிழந்து விடுகின்றன என வைத்துக் கொள்வோம். நம்மிடம் இருக்கும் தொலைபேசி, கம்ப்யூட்டர், வானொலி, தொலைக்காட்சி போன்றவை நிசப்த நிலையை எட்டும் போது நாம் தர்ம சங்கடமான சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம். அது நிச்சயம் அசௌகரியத்தை ஏற்படுத்தும், நம் பணிகளுக்கு அதிக இடையூறை கொடுக்கும். ஆனால் விசுவாசிகளாகிய நமக்கு ஜெபமே தேவனோடு கொண்டுள்ள உறவுக்கு ஒரு சிறந்த தொடர்பு சாதனமாகும். ஜெப வாழ்க்கைக்கு மூடுதிரை போடும் போது நாம் எதிர்பார்க்கும் முடிவுகள் நமக்கு தூரமாகவே இருக்கும். நம் ஆவிக்குரிய வளர்ச்சி ஸ்தம்பித்து தேவனுக்காக நாம் செய்யும் சேவைகள் யாவும் தடைபடும். இந்த நிகழ்ச்சியின் மூலம் எவ்விதம் ஜெப வீரர்களாக மாறலாம் என்றும் கற்றுக்கொள்வோம்.
0: நேயர்களே,